0: தேவனை அறியாதவர்களுக்கும்
1: பாத்தீங்களா, தேவனை அறியாதவங்களுக்கும்
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும்
1: தேவனை அறியாதவங்களுக்கும் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கும்
0: நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு
1: கர்த்தராகியேசு
0: தமது வல்லமையின் தூதரோடும்
1: தம்முடைய வல்லமையின் தூதரோடும்
0: ஜாலித்து எரிகிற அக்னியோடும்
1: வானத்திலிருந்து
0: வெளிப்படும் போது அப்படியாகும்.
1: தேவனை அறியாதவங்க, தேவனை அறிஞ்சு வாசனத்தை கீழ்ப்படியாதவங்க அவங்க வரும்போது என்ன செய்யும்? தேவன் எப்படி வருவாரா? எட்டாம் வசனம் வாசிப்பா.
0: கர்த்தராகியேசு தமது வல்லமையின் தூதரோடும்
1: ஜுவாலித்து எரிகிற
0: அக்னியோடும்
1: வானத்திலிருந்து வெளிப்படும் போது
0: அப்படியாகும்.
1: கர்த்தர் வரப்போறாரு. எத்தனை பேரும் வசனத்தை கேட்கிறோம், வசனத்தை வாசிக்கிறோம், நம்ம கீழ்படியறதில்ல. தேவனை அறியாதவங்களுக்கு எல்லாமே ஒரே ஆக்கினே தான். அதனால இந்த நாள்லயாவது நம்ம கர்த்தத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இது ரெண்டாவது வருகை. கர்த்தர் கடைசி வரல ரெண்டாவது வருகை. ஒன்று தோசனைக்கு நான்காம் அதிகார வாசம் பார்த்தீங்களா, அதுதான் ரகசிய வருகை. அதை பற்றி தான் நீ தியானிக்க போகிறோம். ரகசியை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதனால் வாசிக்கிறோம். ஒன்று தோசனின் புஸ்தகம் 5:2 வசனம்.
0: இரவிலே
1: திருடன் வருகிற விதமாய்
0: கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீங்களே.
1: கர்த்தருடைய நாள் எப்படி வருவோம்? திருடன் வருகிற விதமாய் வரும். திருடன் வந்து சொல்லிட்டு வருவா? சொல்ல மாட்டான் தானே. அவன் எப்பாரா என்னன்னு தெரியாது. எப்பாரா என்ன சொறா என்னைக்கு வரப்போறான்னு யாருக்குமே தெரியாது. அதே போல கர்த்தர் வருகிறதும் பிதா தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அப்போ நம்ம எப்போன்னா என்ன செய்யணும்? ஆயத்தத்தோடு இருக்கணும். அவர் சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். எப்போ வந்தாலும் சரி, நம்ம அவர் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தராக இயேசுகிறது வரப்போகிறாரு. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்தியும் கேள்விப்படுவீங்க. கொள்ளை நோய், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சி, எரிமலை வெடிக்குது. அப்புறம் பூமி அதிர்ச்சி எங்கே பார்த்தாலும், போன வாரத்தில் கூட ரஷ்யாவில் பூமி அதிர்ச்சி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசி நாளில் அக்கிரமத்தின் மிகுதினால் அன்பு தன் அனைவருடைய அன்பு தனிந்து போகும். உலகத்தில் பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் தாய் பிள்ளைகளுக்கு அன்பு இல்லை, கணவனுக்கு மனைவிக்குள்ளே அன்பு கிடையாது. இப்படிப்பட்ட காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஆண்டவராய் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? அவர் திருடனை போல வருவார். நம்ம வரு எப்போ வர்றாரு நமக்கு தெரியாது. ஏன் அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாருன்னா, திருட வர்றது யாருமே அறிய முடியாது. திருட வர்றது யாருக்கும் என்ன தெரியாது? தெரியுமா? திருட வருவான் எப்போ வருன்னு தெரியுமா? ஒருத்தருக்குமே தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதுமே விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அதான் சொல்கிறார். 5:6
0: ஆகையால் மற்றவங்க தூங்குறது போல நாம் தூங்காமல்
1: மற்றவங்க தூங்குவாங்க. எப்படி வேணாலும் தூங்குவாங்க. குடிச்சிட்டு தூங்குவாங்க, சின்ன பார்த்துட்டு தூங்குவாங்க, ஃபோன் பார்த்துட்டு தூங்குவாங்க. மற்றவங்க தூங்குறது போல நம்ம தூங்காமல்
0: விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவும்.
1: எப்படி விழித்திருக்கணும், ஆனால் என்ன செய்யணும்? தெளிந்தவர்களாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் குழம்பிட்டு இருக்கக்கூடாது. விழித்து கொண்டு இருக்கணும். ஆத்மாத்தில் விழிப்பாக இருக்கணும். ஆத்மாத்தில் அதுக்குன்னு தூங்காமலாம் இருக்க சொல்லலை ஏசப்பா. ஆத்மாத்தில் எப்போவுமே விழிப்பாக இருக்கணும். விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்கணும். குழம்பிட்டு யோசித்துட்டு எப்போ பார்த்தாலும் யோசனை எப்போ பார்த்தாலும் குழப்பம் இருக்கக்கூடாது. விழித்து கொண்டு இருக்கணும். தெளிந்தவர்களாக இருக்கணும். எங்கள் அப்பா சொல்லுவார், நான் ஏதாச்சும் எனக்கு ஒன்றுமே இல்லையாப்பா, விட்டுட்டு சும்மா போறீங்கப்பா அப்படி சொன்ன சொல்லுவார். தெளிஞ்ச தண்ணியில் தாண்டா மோதிரம்லாம் போட்டால் நல்ல மின்னும் தெரியும், கண்டுபிடிக்க முடியும். அந்த தண்ணி குழம்பு இருந்தால் அதுலேருந்து என்ன போட்டாலும் தெரியாது. அதே போல் நீ தெளிஞ்ச புத்தியாக இருந்து இல்லை கடவுள். அப்போ எங்கள் அப்பா கேஸ் பண்ணி சொல்ல தெரியாது, கடவுள் உங்க கூட இருப்பார்ப்பா, நீ இந்த பணம் அதெல்லாம் நினைக்கவே கூடாது, கடவுள் உங்க கூட இருக்குன்னு சொன்னால் நீ தெளிந்து இருக்கணும் அப்படி சொல்லுவார். அது நம்ம எப்பவும் தெளிஞ்சவராக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஏசப்பா குரலை கேட்க முடியும், ஏசப்பாவோட நம்ம உறவாட முடியும், நம்ம ஆண்டவரோடு சஞ்சரிக்க முடியும். நான் எப்பொழுதுமே அவரோட நம்ம இருக்கணும். அதான் தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொல்கிறாரு. லூக்காலின் சுவிசேஷம் 22 45 46 வசனம்.
0: அவர் ஜபம் பண்ணி முடித்து
1: எழுந்திருந்து
0: தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு,
1: துக்கம் வந்தா என்ன வந்துடும், நித்திரை வந்துடும். துக்கத்தினாலே நித்திரை பண்ணிருந்த பார்த்து
0: நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன,
1: சோதனைக்குட்படாதபடிக்கு
0: எழுந்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்றார்.
1: சோதனைக்குட்பட பண்ணாம என்ன சரி, எழுந்திருந்து என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். தூக்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். உட்காந்துட்டே இருப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தூக்கம் வந்து அவ்வளவுதான். இந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது, நம்ம துக்கப்படாமல் எப்போதும் தேவனோடு உறவாடி கொண்டிருக்க வேண்டும். அதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், சோதனைக்குள்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளுன்னு சொல்லி பரமண்ட செவத்தில் சொல்லியிருக்கிறாரு. சோதனைக்குள்பட பண்ணாமல் என்ன செய்யணும், தீமையிலிருந்து என்ன ரட்சித்து கொள்ளுன்னு செவமணின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு செவத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. தீமையான காரியங்கள் அதிகமாக இருக்குது, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக்கொள்ளும். சோதனைக்குள்பட பண்ணாமல் எங்களை தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளும். சோதனைக்குள்பட பண்ணக்கூடாது ஆண்டவரே, எங்களால் தாங்க முடியாது, எங்கள் தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளும். ஆண்டவர் கேட்குறதுக்காக நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறாரு. யாரெல்லாம் இந்த செவம் பண்ணுங்களோ எங்களுக்கு தெரியல. துக்கம் என்ன செய்யக்கூடாது, நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. துக்கம் வந்து தூக்கம் வந்துடும். அதான் ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், துக்கம் வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறார் கொலோசியர் புஸ்தகம் 4:2
0: இடைவிடாமல்
1: ஜெபம் பண்ணுங்க. நீங்க நினைக்கிற இடைவிடாமல் எப்படி, நீங்களாம் வீட்டில் இருக்கீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, நாங்களாம் வேலைக்கு போகிறோம் எப்படின்னு சொன்னால், நீங்கள் நடந்து போகலாம், பஸ்ஸில் போகலாம், வாகனம் எந்த வாகனத்தில் போனாலும் தூச்சிட்டும் சோத்திரம் பண்ணிட்டு போகணும். நாங்களே எந்த வாகனத்தில் போகலான்னு செவிச்சுட்டு தான் போவோம். அதான் சொல்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, சோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்துருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணும், சோத்திரத்தோடு செவத்தில் விழித்திருக்கணும், விழிப்பாக இருக்கணும். விழிப்பு இல்லைன்னா நம்ம சோதனை வரும். சோதனைக்குள்ளப்பட்டோம்னா கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. யோசனை பண்ணிட்டு உட்காந்துருந்தா கர்த்தர் நம்ம இழந்துருவோம். இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழ வேண்டும். அப்போ தான் ரகசியம் வரைக்கும் போக முடியாது. தேவன் ஆரவாரத்தோடு பிரதான தூதர் சத்தத்தோடு தேவக்கால் சத்தத்தோடு வருவார். அன்றைக்கி அவர் ராஜ்யத்துக்கு போனால் என்ன செய்யணும், அவன் இந்த உலகத்திலே ஆயத்தப்பட வேண்டும். அங்கே போயில ஆத்தப்பட முடியாது. 10th படிக்கிற பிள்ளைகளை பாருங்கள், 10th ஆயிடுச்சுன்னா ஆயத்தப்பட்டுருவாங்க. ஃபஸ்ட்லேருந்தே ஐயோ 10th தரிசனம் எழுதணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பிள்ளைகள் வாஞ்சையோடு படிக்கிறாங்க. நம்ம ஆண்டவராகி இயேசுக்கு ராஜ்யத்தில் அழிவில்லாத ராஜ்யத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம அங்கே அவரோடு கூட இருக்குன்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது. உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போவோம். என்ன பொன் பொருளை சேர்த்து வச்சாலும் நம்ம கூட ஒன்றும் வராது. நம்ம கர்த்தர் சந்திக்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தத்தோடு இருக்கணும். அதான் பரிசுத்தப்பாவில் நம்ம கருவியரை சொல்லியிருக்கிறார், இடவிடாமல் செவனுங்க, ஸ்தோத்திரத்தோடு செவத்தில் விழித்துருங்க. நான் பரலோகத்து போக முடியாது, பரலோகத்தில் இழந்துருவோம். பரலோகத்து போகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். 2வது ரகசிய அறிவு போகணும்னா என்ன செய்யணும், 1 Thessalonians 5:23 வசனம் பின்பகுதி.
0: நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது, குற்றமற்றவர்களாக இருக்கும்படி காக்கப்படுவதாக.
1: ஏதாவது ஒரு வாழ்க்கை வாழ்ந்தரலாம், எப்படியானாலும் வாழ்ந்தரலாம், பரலோகத்துக்கு போகலான்னு சொன்னால் ஏமாந்துடப்படக்கூடாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகிற என்ன சின்ன குற்றமற்றவர்களாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் குற்றம் வராதிக்கு நம்ம தான் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். குற்றமற்றவர்களாக வாழ கர்த்தர் கேட்கணும், பலன் கேட்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கைப்பா, குற்றமற்றவளாக வாழணும். ஆண்டவரே, எவ்வளோ காலங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம், எவ்வளோ காலங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம். ஆண்டவரே, இனிமேல் காலங்களில் நான் குற்றமற்றவளாக வாழ எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, இறக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே கேட்கணும். இன்னமும் நம்ம அமைதியாக எப்படி வேணாலும் வாழ்னாலும் வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. 1 Corinthians 1:8
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே,
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே
0: நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்கும்படி,
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாத இருக்கும்படி
0: முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்.
1: முடிவு பரியந்தம் அவர் என்ன செய்வாரு? ஸ்திரப்படுத்துவார். அவர் கையில நம்ம ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, குற்றமில்லாத வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் மனம் போல வாழ்ந்த நாள் உண்டு ஆண்டவரே. உன் பிரியமில்லாத காரியம் செய்த நாள் உண்டு அப்பா. என்னை குற்றமில்லாத வாழ்க்கை வாழ என் இதயத்தை சிறப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் குற்றமற்றவராக தான் இருந்திருக்கிறாரு. வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:46.
0: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்?
1: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களை யார் என்ன வந்து குற்றப்படுத்த கூடும்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டார். என்னிடத்துல பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டார். அவர் குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, எபிரேயன் புஸ்தகம் 7:26 அப்படியே சொல்லுகிறது.
0: பரிசுத்தரும் குற்றமற்றவரும்.
1: அவர் எப்படி இருந்தாரா? பரிசுத்தரும் குற்றமற்றவருமாய் இருந்தார். அருமையான சகோதரே, சகோதரியே, நம்ம ஆண்டவரை கேட்டால் நம்ம கட்டாயம் என்ன செய்வார்? குற்றமில்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வார். நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் இடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எப்படி வாழ்ந்துட்டப்பா, இனிமேல் குற்றமற்றவளாக வாழ எனக்கு உதவி செய்ங்க. இனிமேல் இந்த குற்றமில்லாத வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஒரு வேளைக்கு நீங்கள் நினைக்கலாம், அவர் ஆண்டவர், அவர் வானாதி வானவர், வானத்தை படைச்சவர், பூவை படைச்சவர், அவர் குற்றமற்றவர் வாழ்ந்தார், நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்மளை போல பாடுள்ள மனுஷன் தானியேல், அவர் குற்றமற்றவராய் வாழ்ந்தார். வாசித்து பாருங்க, தானியேல் புஸ்தகம் 6:4.
0: அப்பொழுது
1: பிரதானிகளும்
0: தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள்.
1: ஆனாலும்
0: ஒரு முகாந்திரத்தையும்
1: குற்றத்தையும்
0: கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது.
1: ஒரு முகாந்திரத்தையும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவரால் கூடாதிருந்தது.
0: அவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியால்.
1: தானியேல் எப்படி இருந்தாரு? உண்மையுள்ளவராய் இருந்தார். உண்மையில இருந்தபடியால்
0: அவர் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை.
1: யாதொரு குற்றமும் காணப்படலை. நம்மளை போல பாடு உள்ள ஒரு மனுஷன் தான் இல்லையா? தானியேல் ஆண்டவர் வழி நடத்துவார். உங்களையும் என்னை வழி நடத்துவார். கருத்தர் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை குற்றமற்றலாம் வாழ எனக்கு உதவிச்சிங்க. ஆண்டவரே, அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, தானியேல் புஸ்தகம் 6:22.
0: சிங்கங்கள்
1: என்னை சேதப்படுத்தாதபடிக்கு
0: தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார்.
1: சிங்கங்களை எத்தனை சிங்கம் இருந்தா தெரியாது. சிங்கன்னு போடல, சிங்கங்கள் அப்படி போட்டிருக்கு. எத்தனை சிங்கம் இருந்தா தெரியாது.
0: அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன்.
1: இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக எப்படி குற்றமற்றவராய் காணப்பட்டார்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவும் குற்றமற்றவராய் காணப்பட்டார். பரிசுத்தாவினருக்கு முன்பாகவும் அதே போல நீங்கள் நானும் குற்றமற்றவர்களா வாழ வேண்டும். எப்படினாலும் வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. இப்போ நம்ம கிறிஸ்தவங்க வாரம் சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம், எல்லாம் செய்கிறோம். நம்ம என்ன செஞ்சலாம்? பரலோகத்துக்கு கட்டாயம் பரலோகத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி கொள்ளக்கூடாது. இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் கர்த்தர் தேடக்கூடாது. அன்று சொல்ற பாருங்க, 1 Corinthians 15:19.
0: இம்மைக்காக மாத்திரம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால்
1: நம் கிறிஸ்துமே இம்மைக்குரிய காரியம், எனக்கு வீடு வேணும், அது வேணும், அது மட்டும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பேரை வச்சு நல்லா படிக்கணும், இது மாதிரி இருந்தா
0: எல்லா மனிதரை பார்க்கிறோம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம்.
1: இம்மைக்கார காரியத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்க கூடாது. ஆண்டவர் சொன்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்படி இவைகளை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பணத்துக்காக மாத்திரம் இல்லை, எனக்கு அது வேணும் இது வேணும் அதுக்காக தேடக்கூடாது. ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே, என் நீதியாக வாழணும் ஆண்டவர், குற்றமற்றவளாக வாழணும், உண்மை போல குற்றமற்றவளாக வாழணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. முதல் என்ன பார்த்தோம், திருடனை போல வரும்போது அவர் என்னச்சணும், விழித்திருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். அது மாத்திரல நம்ம என்ன செய்யணும், இடைவிடாமல் செய்வீங்கன்னு சோத்திரத்தோட செவத்தில் விழித்திருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், குற்றமற்றவர்களாய் வாழ வேண்டும். மூன்றாவதாக நம்ம எப்படி வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போக முடியும், கர்த்தர்கிட்ட நம்ம இடைவிடாமல் செவம் போடணும், விழிப்புள்ளவர்களாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது குற்றமற்றவர்கள் வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போகலாம். மூன்றாவது என்ன செய்யணும், இங்கே சொல்கிற பாருங்க, 22:12
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன், என்னோட
1: கூட வருகிறது, அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட. என்ன இந்த உலகத்துல கர்த்தருக்காக கிரியை செய்றீங்களோ, ஊழியத்துக்காக என்ன செய்றீங்க, நீங்க கர்த்தரை எவ்வளவு ஜெபம் பண்றீங்க, நீங்க கர்த்தருக்காக என்ன செய்றீங்களோ அதுதான் அந்த பலனை தான் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு வருதுன்னு சொன்னார். நம்ம என்னென்ன கர்த்தருக்காக செய்கிறோம் அதை கர்த்தர் கொண்டு வருவார். ஒரே ஒரு வாழ்க்கை, மனம் போல வாழணுனாலும் வாழலாம், ஆண்டவருக்கு எதை வேணாலும் செய்யணும்னு செய்யலாம், செய்யாமல் இருக்குன்னா இருக்கலாம். கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிண்டல் கேலி அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தால் பர்வத்துக்கு எப்படி போக முடியும், யோசித்து பாருங்க. இறைமை சொல்றாரு, பரியாசம் பண்ற இடத்துல உட்கார்ந்தது இல்லை, இல்லை உட்காரே மாட்டேன். இறைமையின் புஸ்தகம் 15:17 பாருங்க, அவர் சொல்றாரு, நான் பரியாசம் பண்ற இடத்துல உட்கார மாட்டேன். இந்த காலத்தில் எத்தனையோ நாளைக்கு நான் வேஸ்ட் பண்ணிட்டோம்.
0: நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை.
1: பரியாசக்கார இடத்துல உட்கார்ந்து என்ன செய்யறதில்ல, நானே களி கூர்ந்தது இல்ல, சிரிச்சிட்டு இருக்கிறது இல்ல. பரியாசக்கார இடத்துல உட்காரக்கூடாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அவன் அவனுக்கு அழிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு, பிலிப்பியர் புத்தகம் 1:5
0: உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம்
1: முடிய
0: நடத்தி வருவார் என்று நம்பி
1: நற்கிரியை செய்யறதுக்காக தேவன் நம்மளா இந்த உலகத்தில் நியமிச்சிருக்கிறாரு. எது வரைக்கும் செய்யணும், இயேசு கிறிஸ்து நாள் வரைக்கும் செய்யணும். ஒரு 2 செய்கிறோம், 2 காணி கொடுப்போம், 3 கொடுக்க மாட்டோம். அந்த காசு நமக்கு எதுக்காவது ஆகுமே, அதையும் கொடுக்கணும். அது இருந்தால் நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகலாம், அங்கே போகலாம், இது வாங்கலாம், அது வாங்கலாம். இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்மளை நடத்தி வருவார் நம்பி நினைச்சவங்க தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் அவனுக்கு அழிக்கும் போல என்னோட கூட வரும். இந்த உலகத்துல ஒண்ணுமே ஆண்டவருக்கா சேட்டா எப்படி உங்க கூட வரும், என்ன வரும், யோசித்து பாருங்க. 2 ஒரே அதிகாரம் தான், 8
0: உங்கள் செய்கைகளின் பலனை
1: இழந்து போகாமல்
0: பூரண பலனை பெறும்படிக்கு
1: எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தர் வரப்போறாரு. கர்த்தர் வரும்போது நான் குற்றமற்றவளா இருக்கணும். இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம குற்றமற்றவளா இருக்கணும். உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழணும். மொதல் என்ன செய்யணும், நம்ம இடவிடாமல் செவம் பண்ணணும்.

0: ரெண்டு யோவான் 1:8 திரும்ப வாசிக்கலாம்.
1: உங்கள் செய்கைகளின் பலனை,
0: உங்க செய்கைகளின் பலனை
1: இழந்து போகாமல்,
0: நீங்க செய்த பலனை இழந்து போகாமல்,
1: பூரண பலனை பெறும்படிக்கு,
0: பூரண பலனை பெறும்படிக்கு
1: எச்சரிக்கையாயிருங்கள்.
0: எச்சரிக்கையாருங்க, நீங்க செய்திருக்கீங்க, அந்த பலன் இழந்து போறதுக்கும் காலம் உண்டு. அது இழந்து போக அப்படிக்கு என்ன செய்யணும்? பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க நிறைய செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம், அதன் இழந்து போறதுக்கும் காலம் உண்டு. எழுந்து போகாம பூர்ண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பாண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? நற்கிரியை செய்யணும். முதல் என்ன செய்யணும்? இடவிடாம செபிக்கணும், இடவிடாம செபிக்கணும். துக்கம் வந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும், இடவிடாம செபிக்கணும். அது மாத்திரல, திருடனை போல இயேசுக்கு தருவேன்னு சொல்றாரு. விழித்திருக்கணும், தெளிந்த ஊர்ல இருக்கணும். அது மாத்திரல, நம்ம என்ன செய்ய இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசுக்கு வரும்போது குற்றமற்றவர்களா இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், யார் என்னத்தோட குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னார். நான் நம்மளை தானியில் நம்மளை போல பாடுள்ள மனுஷன் குற்றமற்றவராக வாழ்ந்தார். அதுக்கு மாத்திரம் இல்லை, நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்யணும், செய்தாதான் பரலோகத்து போக முடியும். அதான் அவன் அவனுக்கு அழிக்கும் பலன் என்னோடு கூட வருது. நீங்கள் எதாவது செஞ்சிருந்தா தானே அந்த பலன் கத்திர வரும்போது கூட வரும். நீங்கள் ஒன்றும் செய்யல, கத்திர வரும்போது உங்களுக்கு என்ன வரும் யோசித்து பாருங்கள். கத்திரக்காக ஒளியும் செய்யணும், இல்லாட்டி கத்திரக்காக ஏதாவது செய்யணும், காணிக்க செய்யணும், இல்லாட்டா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும், ஏதாவது செய்யணும். அப்போ கத்திர வரும்போது அது செய்யத்தக்கவர்கள் செய்யணும், யாருக்கோ செஞ்சிடக்கூடாது. சொல்கிறாரு, ஏழை கடங்கிறவன் கத்திருக்கு கடன் கொடுக்குறான். அப்போ இங்கே சொல்கிறாரு, நீதிமொழியின் 3:27 என்ன சொல்கிறாரு?
1: நன்மை செய்யும்படி,
0: நன்மை செய்யும்படி
1: உனக்கு திராணி இருக்கும்போது,
0: திராணி இருக்கும்போது
1: அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.
0: செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யாத? செய்யாமல் இராது. எல்லாருக்கும் இல்லை, செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும். கர்த்தர் வரும்போது உங்களுக்கு கூட அந்த பலனை கொண்டு வருவார். தீத்தியின் புஸ்தகம் 3:14
1: நற்கிரியைகளை செய்ய பழகட்டும்.
0: நற்கிரியை செய்ய என்ன செய்யுங்க? பழகுங்க. நம்முடையவர்களும் நற்கிரியை செய்ய பழகுங்கன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நற்கிரியை செய்யலையா? இனிமேல் நற்கிரியை செய்ய பழகுங்க. கர்த்தர் வரும்போது, அவர் வரும்போது அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த பலனை ஆண்டவர் கொண்டு வருவார். முதல் பார்த்தோம், திருடனை போல வருவார். நம்ம தெளிந்தவர்களாக இருக்கணும், செபம் பண்ணுறவங்களாக இருக்கணும். ரெண்டாவது குற்றமற்றவர்களாக வாழணும். மூணாவது நற்கிரியை செய்யணும். கடைசியாக எபிரேயன் புஸ்தகம் 11:5
1: விசுவாசத்தினாலே
0: ஏனோக்கு
1: மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
0: பார்த்தீங்களா, விசுவாசம் வேணும் நமக்கு. ஏனோக்கு என்ன செஞ்சார்? விசுவாசிச்சார், மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசுவாசம் இருக்கா? கர்த்தர் எனக்கு செய்வார், என்னையும் காப்பாற்றுவார், என்னையும் ரகசியருக்கு எடுத்துகிட்டு போவார்னு சொல்லி உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? நம்பிக்கை இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கீங்களா? ஏனோக்கு ஆயத்தத்தோடு இருந்தார். விசுவாசத்தினால தேவன் காணப்படாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் என்ன செஞ்சார்? ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 5:22
1: ஏனோக்கு மெத்தசலாவை
0: பெற்ற பின்
1: 300 வருஷம் தேவனோடைய சஞ்சரித்து கொண்டிருந்து.
0: பார்த்தீங்களா, எத்தனை வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்தாரா? 300 வருஷம் தேவனோடு என்ன செஞ்சிருந்தாரா? சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு. பார்த்தீங்களா, குடும்பம் இருந்திருக்கு, ஆனாலும் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நினைக்கல எனக்கு குடும்பம் இருக்கு, இல்லைன்னா கூட தேவனோடு செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏனோக்கு 300 வருஷம் பெத்து சாலை பெற்ற பெண் கத்திரியை சேர்த்தா ஏனோக்கு என்ன செஞ்சாரா? 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார்.
1: ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரத்திகளையும் பெற்றார்.
0: 300 வருஷம் தேவனோடு செஞ்சிருந்தார், குடும்பத்தில் இருந்தார். நீங்க இருக்கலாமா இருக்கக்கூடாதா? தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், அப்போதான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம வச்சு வந்தல்ல அருமையானவர்களே, உலகத்தின் வேஷம் கடந்து போய் கொண்டிருக்கிறது.
1: நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஏன்னா அந்த உலகம் நமக்கு சொந்தமே கிடையாது. ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பரோ என்று சொன்னார். இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபத்திரங்களும் வரும்போதே எத்தனையோ பேர் சோர்ந்துட்டாங்க. வாஸ்து பாருங்க, லூக்கானு சுவிசேஷம் 18:8
2: சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்
1: ஆகிலும்
2: மனுஷகுமாரன்
1: வரும்போது
2: பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
1: எப்படி இப்ப விசுவாசம் இருக்கு, அப்ப எப்படி விசுவாசம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நம்ம நிறைய பேருக்கு உபத்திரம் பாடுகள் எவ்வளவு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அந்த பாடுகள் உபத்திரத்தை பாத்திரமேலே செஞ்சுக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டு கையில் ஒப்புக்கொடு, ஆண்டவரே என்னை உங்களோட கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம், முடித்தல் முன் வைத்துக்கள் பின் வைக்காது இப்படி காத்துக்கொள்ளும் விட்டு வலதுறவு இடவரை சாயக்கூடாது. இந்த உலகத்தில் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் மேசை கடந்து போகுது. ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க வேண்டும். ஏனோக்கு எப்படி சஞ்சரித்தாரோ அதே போல் நம்மளும் சஞ்சரிக்க வேண்டும். சும்மா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற நம்ம சொன்னால் நம்ம நினச்சிட்டு போய் ஏமாந்துடக்கூடாது. அவர்களோடு நான் செஞ்சிருக்க வேண்டும். கர்த்தர் வரப்போகிறார். இங்கே சொல்கிறாரு மத்தியான சுவிசேஷம் 10:22
2: என்
1: நாமத்தின் நிமித்தம்
2: நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்.
1: எல்லாரும் நம்ம அன்பாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருந்திருப்பாங்க, எல்லாரும் என் நாமத்தின் நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள்.
2: முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
1: எல்லாரும் நம்மளை வெறுப்பாங்க, நல்லா அன்பாக இருந்தவங்களும் வெறுப்பாங்க, எல்லாம் திட்டுவாங்க, அதை பார்க்கக்கூடாது. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். முடிவெறிந்த நிலை நிலைப்பேனோ லட்சிப்படாதான்னு சொன்னேன். முடிவெறிந்த நிலைச்சிருக்கேன்னு உதவி செய்யுமாப்பா. என்ன பாடுகள் வந்தாலும் என்ன உபத்திரம் வந்தாலும் என்னை நம்ம வீட்டு வலதுறமும் இடவரையும் சாயக்கூடாது. முடிவெறிந்து நினைச்சிருக்கேன், என்னை முற்று முடிய என்னை ரட்சிங்க, நித்தி ரட்சி பெற்றாங்க, பூர்ண ரட்சி பெற்றாங்க, எனக்காக ஜீவன் கொடுக்கவும் சிவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படந்தேன்னு சொன்னீரே, என்னை பரிபூர்ணப்படுத்துவையான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முடிவிறந்து நினைச்சிருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். திருடனை போல வருவேன்னு சொன்னார். நீங்கள் விழித்திருங்க, தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொன்னார். சவம் பண்ணி கொண்டிருங்கன்னு சொன்னார். துக்கத்தினால நமக்கு தூக்கம் வந்துடும், துக்கம் வராதபடி காத்துக்கொள்ளணும். நம்ம தூக்கப்பட்டால் நடக்கிறது தான் நடக்கும். இயேசுவை பிடிச்சிக்கணும், ஆண்டவரே இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, இந்த கண்ணிலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க எனக்கு கேட்கணும். அது மாத்திர ரெண்டாவது என்ன செய்யணும், குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். தானியில் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்த நம்ம ஆண்டவராக இயேசுக்கு குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். நம்மளும் வாழணும். மூணாவது என்ன செய்யணும், நற்கிரியை செய்ய பழகணும். ஒன்றுமே செய்ய முடியாத பர்வத்துக்கு எப்படி போக முடியும், நற்கிரியை செய்யணும். நான்காவது விசுவாசம் வேணும். ஏன்னா இப்போ தேவனோட சஞ்சரிக்கணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். வருங்காலத்தில் பயங்கரமான பாடுகள் வரப்போகுது. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். மத்தியான சுவிசேஷம் 24:22 அந்த காலத்துக்குள்ள தான் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம்.
2: அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும்.
1: தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க, போராடி சிவம் பண்ணுவாங்க. அதுக்குத்தான் அந்த நாட்கள் வர்றதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், போராடி சிவம் பண்ணும், விசுவாச காத்துக்குள்ள தேவனுட்டு பலன் கேட்கணும், ஏனோ கூட செஞ்சரிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனையோடு சஞ்சரிச்சுட்டே இருந்தால் பரலோகத்திற்கு நம்ம போக முடியும். முதல் ரகசிய வரும், ரெண்டாவது பயிரங்கமான வரும் வரும். காயத்தப்படுறதுக்கு தேவன் கையில் நம்ம உப்பு கொடுத்து சாமணும். கர்த்தர் தம்மை எங்களை ஆசீர்வதிப்பார்.

0: இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்பதை குறித்து நாம் கேட்டோம். திருடனை போல் அவர் வருவார், எக்கால சத்தத்தோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின் உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு விதமாய் கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இருப்போம் என்று நாம் கேட்டோம். கர்த்தன் வருகையில் பங்கு பெறுவதற்கு நான்கு விதமான காரியங்களை ஆவியானவர் நமக்கு காண்பித்தார். தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டுமா? தூங்காமல் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆத்மத்தில் விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆத்மாவில் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். துக்கம் தூக்கத்தை கொண்டு வரும் என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில துக்கத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு எப்பொழுதும் விழிப்பாக இருந்து நான் ஜெபித்துக் கொண்டே இருக்க, எழுந்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க, ஜெப ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? மாத்திரமல்ல, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். தானியேல் எங்களைப் போல் ஒரு பாடுள்ள மனிதன், ஆனாலும் ஒரு குற்றமற்றவராய் வாழ்ந்தாரப்பா. நாங்களும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? மாத்திரமல்ல, நல்ல கிரியை செய்ய பழக வேண்டும். நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தன் வருகை பரியந்தும் அந்த நாள் பரியந்தும் நாம் நற்கிரியை செய்ய வேண்டுமா? கனியற்றவர்களாய் ஏதாவது அப்படி கனிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கேட்டோம். தகப்பனே, நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாய் என்னை மாற்றும் என்று நாம் ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட், என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. வாய் திறந்து கேட்கலாமா? நல்ல கிரியை செய்யக்கூடியவனாக எங்களை மாற்றும் ஆண்டவர். கடைசி ஒரு காரியத்தை பார்த்தோம், விசுவாசம். ஏனோக்கு விசுவாசம் உள்ளவராக இருந்தாராம். அப்பொழுது மரணத்தை காணாதபடிக்கு அவர் உயிரோடு கூட பரலோகத்திற்கு போனார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில விசுவாசமானா இருக்கணும். விசுவாசம் இழந்து விடக்கூடாதப்பா, எனக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா. ஜெபிக்கலாமா? மனசுக்குமான் வரும் பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டோம். எனக்கு விசுவாசத்தை தாரும். ஜெபிக்கலாமா? பரலோகத்திலே வாசமா இருக்கின்றதானே அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, திருடனே போல வருவேன் என்று சொன்னீரே. உன் வருகளை நாங்கள் காணப்பட நான்கு விதமான காரியங்களை நீங்கள் காண்பித்தீர் ஐயா. நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டும். தூங்கி விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க அந்த ஜப ஆவி எங்கள் மீது ஊற்றம் ஆண்டவரே. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருப கொடுங்க ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா உடல் நீர் வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் ராஜா. மற்ற மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். செய்யத்தக்கவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய எங்கள் கிருப கொடுங்க ஆண்டவரே. ஏனோக்கு போய் எங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவியை வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. ஒருபோது விசுவாசத்தில் குறைந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். நீ இப்படி செய்ய போவதற்காக கோடி கோடி நன்றியை எடுக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளும் ஆசீர்வதிங்க. இப்படி செய்வதற்காக கோடி கோடி நன்றி. நான் இணைந்து ஜெபிக்கலாமா? தேவனே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் கரங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து இணைந்த ஜெபங்களை எடுப்போம்.
1: நோய் சுகமாக்க, பலன் பணமாக்க, மந்திர கட்டி சிவனை கட்டி உடைங்க, பிசாசின்களை அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தரணும், தொழில் செய்கிற மக்களை ஆசிரிக்கணும், வியாபாரம் செய்கிற மக்களை ஆசிரிக்கணும், கேஸில் மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாளாத மக்கள் சமான் தரணும், சந்தோஷம் தரணுமாப்பா. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. நேசருடைய கரம் தாங்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கப்பா. தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. கர்த்தர் தேடுறவங்க பிழைப்பாங்கன்னு சொன்னீரு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னீங்களே. எல்லாருமே தேடட்டும், அண்டிக்கொள்ளட்டும், அம்மோடு இருக்கட்டும் ஐயா. அப்பா மே ஸ்தோத்திரம், தகப்பனே மே ஸ்தோத்திரம். உலகத்துல உபத்திரம் உண்டு, தேடன் கொள்கிற உலகத்தை செய்தின்னு சொன்னீரு. அதன் மத்தியில நாங்கள் அண்டிக்கொள்ள வேண்டும், உம்மோடு ஒன்றரை கலக்க வேண்டும், சார்ந்து கொள்ள வேண்டும், உம்மோடு இருக்க வேண்டும் ஐயா. பிரியமான பிள்ளைகளை எங்களை அணிந்து கொள்ள வேண்டும் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பிழைந்தாலும் குணமாக்குங்க, கட்டி குணமாக்குங்க. ஆண்டவரையுமே துதிக்கிறோம். தகப்பனே கிட்னியை குணமாக்குங்க, பல்சரை குணமாக்குங்கப்பா. தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க. பேர் பெறாய் தனித்தனியா ஆசீர்வதிங்க. பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா. உள்ளத்திலே வெளியரங்கமா அற்புதம் செய்யுங்க. வியாதிகளை சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க. பிசாசனங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே. அது மாதிரி போடுங்க. நான்கு காரியத்தை சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே, அதன்படி எங்களுக்கு செய்ய எங்களுக்கு கிருவையும் ஒத்தாசியார்களும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்குமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எல்லா துதி கனமாக்குமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எல்லாவற்றையும் அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமே.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். நம் யாவர்களிடமிருந்து கர்த்தருடைய அன்பின் கரத்தில் இந்த ஆராதனை அர்ப்பணம் செய்து கர்த்தராகிய தேவன் தாமே பிரசன்னராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி பரிசுத்தப்படுத்தும் அப்பா. என் அருவிலே நீ அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஐயா, உமக்கு நன்றி அப்பா. உங்க ரத்தத்தை இந்த இடம் முழுவதும் தெளிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த கூட்டங்களில் முழு பொறுப்பை எடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதா. சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையிலும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டான்னு சொன்னீரே. இந்த கூட்டனுக்கு விரதமாய் எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. எல்லாம் நாம் மகிமைக்காய் நடைபெறணும். எல்லாரையும் மறைத்து கத்தர் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து பாருங்கள். இந்த வருடத்திலே ஒரே எங்களை இமட்டும் பாதுகாத்து வந்தீங்களேப்பா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா.

0: இருக்கணும், ஒருத்தர் கூட வெறுமையை போக கூடாது. அதுக்காக யாரோ ஒருத்தர் சாம்பாடலாமா?
1: மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஏசப்பா, பரிசுத்த தெய்வமே மே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில கூட ஏசப்பா எங்க சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க சபைகள் எல்லாம் எழுப்புதல தயவை தர வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைகள் ஆத்துமாக்கள் நிரம்பி வழியக்கூடிய கிருபைகளை தேவரி தர வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபை மக்கள் எல்லாரும் அது ஆவினால நிரப்பப்பட்ட மக்களாக தேவரீர் மாற்ற வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைக்கு வர ஒவ்வொரு மக்களை தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே மே துதிக்கிறேன், சபைகள் வளர்ந்து பெருகணும் ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறேன், நீங்க இறங்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்கள் ஆண்டவரே சபைக்கு ஓடி வரணும் ஏசப்பா. தேவரீர் தாமே உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம், துதி கண்ண மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
0: ராணுவத்தில் இருக்க மக்களுக்கு ஜெபிப்பா.
2: இந்த வேலையில கூட தகப்பனே நம்ம ராணுவ படைக்காக நகல் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், பெற்றோர்களை விட்டு தகப்பனே, குழந்தை குட்டிகளை விட்டு ஏசப்பா. ஆண்டவரே எல்லை பகுதியில பாதுகாத்து கொண்டிருக்கும் தகப்பனே, ஒவ்வொரு பால அப்பா துதிக்கிற ஒவ்வொரு ராணுவ வீரர்களையும் தகப்பனே நீங்க பாதுகாத்து கொள்ள முடிக்காம ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவனவரே நீங்க கருவியாக இறங்க முடிக்காம ஜெபிக்கிறோம். ராணுவ வீரர்களில் எல்லாம் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அதுபோல ராணுவத்தில் ஒவ்வொரு அதிகாரிகளையும் தகப்பனே நீங்க பாதுகாத்து கொள்ள முடிக்காம ஜெபிக்கிறேன் ஏசப்பா. செய்ய போறக்காய் நாங்கள் நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கண மகிமை உம்மக்கு செலுத்துறோம் ஏசப்பா மூலம் ஜெபத்தைக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே.
0: எங்கள் அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை மே துதிக்கிறோம். எங்கள் பிரதமருக்காக செபிக்கிறோம். எங்கள் பிரதமர் ஆசிரியப்படணும், ரட்சிக்கப்படணும். அவர் மேலே தேவண்ட ஆளுக்கு இறங்கட்டுமையா. மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இறங்குமப்பா, இறங்கும் சகப்பனே ஐயா மே துதிக்கிறோம். அவங்க எல்லாம் மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் ஆசிரியப்படணும், ரட்சிக்கப்படணும். இயேசு அறிஞ்சிக்கணும், இயேசு வண்டி கொள்ளணும் அப்பப்பா. தேவண்ட ஆளுக்கு அவங்களுக்கு இறங்கணும். எங்கே போகும்போது வரமெல்லாம் பாதுகாவலையும் பராமரிப்பை தாங்க. எங்கே சென்றாலும் தேவ கிருவை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டுமையா. அப்ப நாட்டு ஆளத்தக்கதாக நல்ல ஆலோசனை தந்து கரம் பிடித்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சிறைச்சால இருக்க ஒவ்வொரு மக்களை ரட்சித்து முடி பிள்ளையாய் மாத்திக்கொள்ளுங்க. பரலோகத்துக்கு வர உதவி செய்ய. யாருமே நரகத்து போக கூடாதப்பா, பரலோகத்துக்கு வரணும். உங்க நாம் மகிப்படணும். எல்லா துதிகான மாக்கிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமே.
3: வேத பாடங்களை வாசிக்க போகின்றோம் இப்பொழுதும். முதலாம் திருமறை பாடமாக ஒன்று பேதர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம், ஒன்று பேதர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். சகோதரிகள் யாராவது வாசிக்கலாம். ஒன்று பேதர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம்.
4: பேதுரு ஒன்றாம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கிடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமலும் இருந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபியை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்திலே விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதினறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபியின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அன்றியும் பச்சாபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியத்தை நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலேயே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசம் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாயிருக்கும்படி ஆவினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்து மக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டுகிற வசனம் இதுவே என்பதே ஆமீன். வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட வேத படம் வாசித்து முடிந்தாச்சு.
5: ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே, நீர் தந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துறோம். படைக்கப்பட்ட காணக்கே நீர் ஆசீர்வதித்தலாம் ஆண்டவரே. உங்களோட கரங்களில பெற்று உங்களோட கரங்களில கொடுக்க கத்தாவே எங்களுக்கு கொடுத்திருந்த பாக்கியத்திற்காக சலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துறோம். குடும்பங்களில் எந்த குறைவும் வராதபடி எல்லாம் நிறைவாக இருக்க கத்தத்தாமே கிருபை பாராட்டுங்க. நீரே முழுமையாய் நீர் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க. நீங்க இப்படி செய்ய போறதைக்கா கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
6: ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஏசப்பா என்னை மறைத்து பேசுங்கப்பா, உங்க நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க ஏசப்பா. உங்களோட வார்த்தை கேட்கத்தக்கதாக எங்களுக்கு ஒருமைப்படுத்த முடியாத கொடுக்க எஞ்சுகிறோம். நீர் அப்படி செய்யப்படுற அன்புக்காக இறக்கத்துக்காக கோடி கோடி நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரம பிதாவே. ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேரலே பாக்குற மக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்ம வாசி கேட்ட மத்தியில் சுவிசேஷம் 5:5 கேட்டோம். என்ன கேட்டோம்?
4: சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
6: சாந்தகுணம் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்களா? பாக்கியவான்கள்.
4: அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
6: அவங்க என்ன செய்வாங்க? இதுவே அது கர்த்தருடைய வேதம் சொல்றது. சாந்தகுணமர்கள் பாக்கியவான்கள். அவர் என்ன செய்வாங்க? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டோடு கேட்டு சாந்த குணத்தை கேட்டு பெற்றுக்கலாமா? ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தங்கப்ப, உங்களை போல சாந்த குணத்தை தாரும். நீங்க தான் எனக்கு அந்த சாந்த குணத்தை தரணும் ஆண்டவரே சொல்லி கேட்போம். சாந்த குளம் ஒரு பாக்கியவர்கள் என்ன செய்வாங்களா? பூமிய சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தவனுக்கு கர்த்தர் போதிக்கிறார். லேவியராகம் புஸ்தகம் 19:2
4: நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்.
6: உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்.
4: ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்.
6: ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தவன்கள் கர்த்தர் போதிக்கிறார். உங்கள் தேவனும் கர்த்தராகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அதைத்தான் இங்க பேதுரு எழுதுறாரு. 1 வாசிக்க கேட்ட 1 Peter 1:15-16
4: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும்
6: பரிசுத்தராயிருங்கள்.
4: நான் பரிசுத்தர்,
6: நான் பரிசுத்தர்,
4: ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது.
6: ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. பார்த்தீங்களா, நம்மெல்லாம் பரிசுத்தமா இருக்கலாம். தேவனுடைய சித்தம். எபிரேயன் புஸ்தகம் 13:12.
4: அந்தபடியே
6: இயேசுவும்
4: தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
6: எதற்கு? உங்களை என்னையும் பரிசுத்தமாக்குறது தான். ஆண்டவரை இயேசுகிறது நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். பாடுபட்டாலும் சின்ன சின்ன பாடல, நமக்காக அந்த கேடு அடைந்தார். நம்ம மீக்கிறதான் கைகளையும் காலில் ஆணையடிக்கப்பட்டார், விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு வெட்டப்பட்டார், முதுவெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். வாசி பாருங்க, யாசாயின் புஸ்தகம் 52:14. இங்க பாடு மரணத்தில் நம்ம தியானிக்கணும், அப்பதான் நமக்குள்ள கத்துக்களை நம்ம அதிகமா நெருங்கி சீவிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க,
4: மனுஷனை பார்க்கிலும்
6: அவருடைய முகப்பார்வையோ மனுபுத்திரரை பார்க்கிலும்
4: அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால்
6: பாத்தீங்களா. எனக்காக உங்களுக்காக நம்ம ஒவ்வொருவருக்காகத்தான் என்ன செஞ்சாரு, நமக்காக அந்த கேடு அடைந்தார். இங்கு வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீத புஸ்தகம் 129:3 வாசிக்கிறோம், அவர் முதுவெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார நமக்காக. ஏன் நீங்கள் நானும் பரிசுத்தமா இருக்கிறதுக்காக தான். வாசிங்க,
4: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள்.
6: படைசால் என்ன செஞ்சாங்களா? நீளமாக்கினார்கள். அப்படி உழுகப்பட்ட நிலத்தை போல அவர் முதுவெல்லாம் பிக்கப்பட்டார். ஏன் என்னையும் உங்களையும் பரிசுத்தமாக்குறது தான். நம்ம எங்கேயோ இருந்தோம், இங்கேயோ இருந்தோம், நம்மளை பரிசுத்தமாக்குறதுதான் தேவலை கருத்த. நமக்காகத்தான் நமக்கு அந்த கேடு அடைந்தார், நமக்காகத்தான் முழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். அது மாத்திர ஏசாய் 53:8 வாசித்து பாருங்க,
4: இடுக்கணிலும்
6: நியாயத்தீர்ப்பிலும் இருந்து
4: அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார்.
6: இந்த உலகத்துல இருந்து அவர் என்ன செஞ்சாராம்? அற்புண்டு போனார். அத்தனை பாடுகள்
4: என் ஜனத்தின் மீறுதல்களின் நிமித்தம்.
6: யாரு பாத்தீங்களா எதுக்காக அடிக்கப்பட்டாரன் பாருங்க, என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம்
4: அவர் வாதிக்கப்பட்டார்.
6: பாத்தீங்களா, நம்முடைய மீறுதல் நிமித்தமா தான் வாதிக்கப்பட்டார். எதற்காக? அவருக்காக இல்ல, நம்முடைய மீறுதல் நிமித்தம் வாதிக்கப்பட்டார். அதங்க வேதத்துல வாசிக்கிறோம், எபிரேயன் புஸ்தகம் 13:12. தன் ஜனத்தை பரிசுத்தமாக்குறதுக்காகத்தான் நமக்கு என்ன செய்ய, சொந்த ரத்தத்தை நமக்காக சிந்தினார். வாசி பைப்ப 13:12.
4: அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக,
6: நம்ம ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தம் செய்யும்படியாக
4: நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
6: அருமையான சகோதரன் சகோதரியே, நம்முடைய மீறுதல் நிமித்தமா தான், நம்முடைய பாவங்கள் நிமித்தமா தான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நமக்காக தான் அந்த கேடு அடைந்தார். அதனால ஆண்டவற்றை கேட்ப, ஆண்டவரே உங்க ரத்தத்தால என்னை கழுவுங்கப்பா, எத்தனையோ குறைகள் உண்டு, குற்றங்களும் உண்டு, உங்க ரத்தம் என்னை கழுவணும், என்னை பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நாம் பரிசுத்தமா இருக்கும்போது நமக்கு போதிக்கிறார். முத பார்த்தவங்க கத்து பரிசுத்தாவின பெற்றவங்களுக்கு பரிசுத்தர் வந்துட்டார், நமக்குள்ள சகலத்தையும் குறித்து போதிக்கிறார். ரெண்டாவது என்ன செய்யறாரு? சாந்த குடும்பங்களுக்கு போதிக்கிறார். மூன்றாவது என்ன செய்யறாரு? பரிசுத்தவன்கள் பார்த்துலேருந்து போதனை அடைகிறார்கள். நம்மளை பரிசுத்தமாக்க வேண்டும். அவர் ரத்தத்தில் நம்மளை பரிசுத்தமாக்குறார். நம்ம முதல் கத்தர், நானும் உங்களை பரிசுத்தமாக்குற கத்தன்னு சொன்ன, எப்படி பரிசுத்தமாக்குறாரா? அவர் ரத்தத்தினால் நம்மளை பரிசுத்தமாக்குறார். அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கைகள் ஆணி கார்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முதுவெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். பரிசுத்தமாக்கினார் நம்மளை. அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை பரிசுத்தமாக்குறார். நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், இயேசுவே என் உள்ளத்தில் வாங்கப்பா, என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என் மீறுதல் நிமித்தமாக நொறுக்கப்பட்டீங்க, சனத்தின் மீறுதல் நிமித்தமா, என்னுடைய மீறுதல் நிமித்தமா தரவா நொறுக்கப்பட்டீங்க, என்னை எப்படியாவது பரிசுத்தமாக்குன்னு சொல்லி கேட்கணும். அது மாத்திரல, பெற எப்படி பரிசுத்தமாக்குறாரா? யோவான் சுவிசேஷம் 17:17.
4: உம்முடைய சத்தியத்தினாலே
6: அவர்களை
4: பரிசுத்தமாக்கும்
6: உம்முடைய
4: வசனமே சத்தியம்.
6: வசனமே சத்தியம். நம்ம ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஏன்னா இந்த பல்லாங்கு நிறைஞ்ச உலகத்துல எங்க பார்த்தாலும் பாவமும் அக்கிரமும் நிறைஞ்ச உலகத்துல வாழ்றோம். கர்த்தடி வசன இந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா நமக்கு என்ன, கர்த்தடி வசனம் தான் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். ஆண்டு வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்க வேண்டும். ஏன்னா பொல்லாங்க நிறைந்த உலகத்துல வாழ்றோம். விசுவாசி எப்படியாவது நம்ம பாவத்தில் தடுறதுக்கு அவர் அதிகமா பிரயாசப்படுறான். எப்படியாவது நம்ம நரகத்து போயிட்டோம், இவங்க பரலோகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தடுறதுக்கு எத்தனையோ பிரயாசப்படுறான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்க வேண்டும், வரும் வாசித்து தியானிக்க வேண்டும். பைபிள் வாசிக்கிற மாத்திரல வாசித்து தியானிக்க வேண்டும்.
3: அவரோடு கூட இணைந்து நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? அதை திறந்து எல்லாம் ஜெபிங்க. அப்பா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாரும் ஆண்டவர், இப்படி போதிப்பை நாங்க பெறணும், ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவரோடு இணைந்து ஜெபிக்கலாமா?
6: இயேசுவே பரிசுத்தன் அபிஷேகம் ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றுமையா, அக்கில் நிரப்புங்க தே, வல்லமேல் நிரப்புங்க தே, பிரசனத்தினால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய மகிமைகளை மூடட்டும், பிரச்சனைகளை மூடட்டும், அக்கிரியங்களை மூடட்டும் ஐயா, தேவ கிருவைங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரச்சனைகளை மூடட்டும் ஆண்டவரே. நேரலையா பார்த்து கொண்டிருக்க மக்களை ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, சமாந்தை தந்து கத்தர் தம்முடைய சனத்தை பலப்படுத்தி சமாந்தை அருளி ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னீர். ஆசீர்வதிக்க முடியா செபிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தருன்னு சொன்னீர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்தை உயர்த்துங்க, நம்மினால முடிச்சு ஊட்டி காத்துக்கொள்ளுங்க அப்பா. பொம்மிக்குரிய ஆசீர்வத்தை பிள்ளைகள் ஒவ்வொரு சுகந்தரித்துக் கொள்ளட்டும் ஐயா. உமக்குள்ள கிட்டி சேரட்டும், அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், என் இயேசோடு இணைந்து வளட்டுமே, இயேசோடு ஒன்றரை கலக்கட்டும் ஐயா. கத்தோட இசைந்திருக்கிற ஒரே ஆவியா இருக்கிற அப்பா, கத்தோட இசைந்திருக்க ஒரே ஆவியா இருக்கிறேன்னு சொன்னீரே. உம்மோடு இசைந்து உம்மோடு ஒன்றரை கலக்க கிருவைச்சிங்க, வியாதிகள் நோய்கள் பலவீன நீங்கி போட்டு ஆண்டவர, என்ன பலவீனாலும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா. எந்த மந்திரம் செய்வனை கட்டிருந்தாலும் இயேசுக்கு திராமத்தை உடை தெரியறம் ஆண்டவர, எந்த மந்திரம் செய்வனிகள் பெரியிருந்தாலும் இயேசுக்கு திராமம் உடை தெரியறம் ஆண்டவர, எந்த குடும்பத்துல மந்திரம் செய்வனிருந்தாலும் இயேசுக்கு திராமது உடை தெரியறம் ஆண்டவர, சாத்தான் கிரியா அழித்து படுங்க, இயேசுக்கு திராமத்துல அழித்து படுகிற ஆண்டவர. நீங்க தானப்ப சொன்னீங்க பிசாசின் அழிக்க முடியும், தேவக்கவர் வெளிப்பட்டாரு சொன்னீரு. எந்த கட்டு எந்த மந்திரம் செய்வனிருந்தாலும் இயேசுக்கு திராமம் உடை தெரியறம் ஆண்டவர. கத்தாவே சோத்திருக்கிறோம் அப்பாவை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. அற்புதத்தை செய்ய அச்சயங்களை செய்யப்பா அப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தரணும் ஏசப்பா, கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யப்பா, குடிக்கிற குடும்பத்துல குடியிலிருந்து விடுதலை செய்யுங்க ஏசப்பா, குடியிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவர. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, தொழில் சிறக்கணும் தலைக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும், வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும் தெளிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வத்தை உயர்த்தணும்ப்பா. சகல ஆசீர்வத்தை சம்பூர்ணமா கொடுங்கப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம், உத்தம ஆசீர்வாதத்தால் நிரப்பி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர. பரலோகக்கிரி மூடிக்கொள்ள முடியாச்சு வைக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வத்தை உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க ஏசப்பா. அனைவரையுமே துதிக்கிறோம். உலகம் யாரையும் தொடாதபடி காத்துக்கோங்க. உலகத்தின் வேஷம் கடந்து போகணும்னு சொல்லியிருக்கிறேன். உலகத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இயேசுக்காக வாழக்கூடிய கிருபை தாங்குவோங்க. நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரம பிதாவே. ஆமே.
3: எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு நினைத்து நிலைத்திருப்பதாக.
7: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunur, 643-101.
9: Nilgiri, South India. Cell phone numbers 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கொஞ்ச நேரம் தேசத்திற்காக, தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜபம் பண்ண போறோம். ஜப குருவி சொல்லும் பொழுது ஓடி வந்து ஜபம் பண்ணுங்க, வாஞ்சையோடு ஜபம் பண்ணுங்க.
1: எல்லா சபையிலும் ஆத்மா நிரம்பி வழியணும், எல்லா சபையிலும் பரிசுத்தம் நிரம்பி

0: பிலிப்பியர் புஸ்தகம் 1:5
1: உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி
0: நற்கிரியை செய்யறதுக்காக தேவன் நம்மளா இந்த உலகத்தில் நியமிச்சிருக்கிறாரு. எது வரைக்கும் செய்யணும்? இயேசு கிறிஸ்து நாள் வரைக்கும் செய்யணும். ஒரு 2 மாதம் செய்கிறோம், 2 மாதம் காணி கொடுப்போம், 3 மாதம் கொடுக்க மாட்டோம். அந்த காசு நமக்கு எதுக்காவது ஆகுமே, அதையும் கொடுக்கணும். அது இருந்தால் நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகலாம், அங்கே போகலாம், இது வாங்கலாம் அது வாங்கலாம். இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்மளை நடத்தி வருவார் நம்பி நினைச்சவங்க தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் அவனுக்கு அழிக்கும் போல என்னோட கூட வரும். இந்த உலகத்துல ஒண்ணுமே ஆண்டவருக்கா சேட்டா எப்படி உங்க கூட வரும், என்ன வரும் யோசித்து பாருங்க. 2 யோவான் ஒரே அதிகாரம் தான், 8 வசனம்.
1: உங்கள் செய்கைகளின் பலனை
0: இழந்து போகாமல்
1: பூரண பலனை பெறும்படிக்கு
0: எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தர் வரப்போறாரு. கர்த்தர் வரும்போது நான் குற்றமற்றவளா இருக்கணும். இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம குற்றமற்றவளா இருக்கணும். உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழணும். மொதல் என்ன செய்யணும், நம்ம இடவிடாமல் ஜெபம் பண்ணணும்.

0: ரெண்டு யவான் 1:8 திரும்ப வாசிக்கலாம்.
1: உங்கள் செய்கைகளின் பலனை,
0: உங்க செய்கைகளின் பலனை
1: இழந்து போகாமல்,
0: நீங்க செய்த பலனை இழந்து போகாமல்,
1: பூரண பலனை பெறும்படிக்கு,
0: பூரண பலனை பெறும்படிக்கு
1: எச்சரிக்கையா இருங்கள்.
0: எச்சரிக்கையா இருங்க. நீங்க செய்திருக்கீங்க, அந்த பலனை இழந்து போறதுக்கும் காலம் உண்டு. அது இழந்து போக அப்படிக்கு என்ன செய்யணும்? பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க நிறைய செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம், அதன் இழந்து போறதுக்கும் காலம் உண்டு. எழுந்து போகாம பூர்ண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பாண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? நறுக்கீரையை செய்யணும். முதல் என்ன செய்யணும்? இடவிடாமல் செபிக்கணும். துக்கம் வந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும், இடவிடாமல் செபிக்கணும். அது மாத்திரல, திருடனை போல இயேசுக்கு தருவேன்னு செய்கிறாரு. விழித்திருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். அது மாத்திரல நம்ம என்ன செய்ய, இடவிடாமல் செபிக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசுகிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், யார் என்னத்தோட குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னார். நான் நம்மளை தானியில் நம்மளை போல பாடுள்ள மனுஷன் குற்றமற்றவராக வாழ்ந்தார். அதுக்கு மாத்திரம் இல்லை, நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்யணும். செய்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதான் அவனவனுக்கு அழிக்கும் போல என்னோடு கூட வருது. நீங்கள் எதாவது செஞ்சிருந்தா தானே அந்த பலன் கத்திர வரும்போது கூட வரும். நீங்கள் ஒன்றும் செய்யல, கத்திர வரும்போது உங்களுக்கு என்ன வரும் யோசித்து பாருங்கள். கத்திரக்காக ஒளியும் செய்யணும், இல்லாட்டி கத்திரக்காக ஏதாவது செய்யணும், காணிக்க செய்யணும், இல்லாட்டா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும், ஏதாவது செய்யணும். அப்போ கத்திர வரும்போது அது செய்யத்தக்கவர்கள் செய்யணும், யாருக்கோ செஞ்சிடக்கூடாது. சொல்கிறாரு, ஏழை கடங்கிறவன் கத்திருக்கு கடன் கொடுக்குறான். அப்போ இங்கே சொல்கிறார் நீதிமொழியின் 3:27 என்ன சொல்கிறாரு?
1: நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.
0: செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யாத? செய்யாமல் இராது. எல்லாருக்கும் இல்லை, செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும். கர்த்தர் வரும்போது உங்களுக்கு கூட அந்த பலனை கொண்டு வருவார். தீத்தியின் புஸ்தகம் 3:14
1: நற்கிரியைகளை செய்ய பழகட்டும்.
0: நற்கிரியை செய்ய என்ன செய்யுங்க? பழகுங்க. நம்முடையவர்களும் நற்கிரியை செய்ய பழகுங்கன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நற்கிரியை செய்யலையா? இனிமேல் நற்கிரியை செய்ய பழகுங்க. கர்த்தர் வரும்போது, அவர் வரும்போது அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த பலனை ஆண்டவர் கொண்டு வருவார். முதல் பார்த்தோம், திருடனை போல வருவார். நம்ம தெளிந்தவர்களாக இருக்கணும், செபம் பண்ணுறவங்களாக இருக்கணும். ரெண்டாவது குற்றமற்றவளை வாழணும். மூணாவது நற்கிரியை செய்யணும். கடைசியாக எபிரேயன் புஸ்தகம் 11:5
1: விசுவாசத்தினாலே
0: ஏனோக்கு
1: மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
0: பார்த்தீங்களா, விசுவாசம் வேணும் நமக்கு. ஏனோக்கு என்ன செஞ்சார்? விசுவாசிச்சார். மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசுவாசம் இருக்கா? கர்த்தர் எனக்கு செய்வார், என்னையும் காப்பாற்றுவார், என்னையும் ரகசியருக்கு எடுத்துகிட்டு போவார்னு சொல்லி உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? நம்பிக்கை இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கீங்களா? ஏனோக்கு ஆயத்தத்தோடு இருந்தார். விசுவாசத்தினால தேவன் காணப்படாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் என்ன செஞ்சார்? ஆதியாகமம் புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 5:22
1: ஏனோக்கு மெத்தசலாவை
0: பெற்ற பின்
1: 300 வருஷம் தேவனோடைய சஞ்சரித்து கொண்டிருந்து.
0: பார்த்தீங்களா, எத்தனை வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்தாரா? 300 வருஷம் தேவனோட என்ன செஞ்சிருந்தாரா? சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு. பார்த்தீங்களா, குடும்பம் இருந்திருக்கு. ஆனாலும் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நினைக்கல எனக்கு குடும்பம் இருக்கு, இல்லைன்னா கூட தேவனோடு செஞ்சிருக்கலாமே இப்படி நினைக்காதீங்க. ஏனோக்கு 300 வருஷம் பெத்துசாலை பெற்ற பின் கத்திரா ஏனோக்கு என்ன செஞ்சாரா? 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார்.
1: ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரத்திகளையும் பெற்றார்.
0: 300 வருஷம் தேவனோட செஞ்சிருந்தார். குடும்பத்தில் இருந்தார். நீங்கள் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? தேவனோடு செஞ்சிருக்க வேண்டும். அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம வச்சு வந்தல்ல அருமையானவர்களே, உலகத்தின் வேஷம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தமே கிடையாது. ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பரோ என்று சொன்னார். இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபத்திரங்களும் வரும்போதே எத்தனையோ பேர் சோர்ந்துட்டாங்க. வாஸ்து பாருங்க, லூக்கானு சுவிசேஷம் 18:8
1: சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்
0: ஆகிலும்
1: மனுஷகுமாரன்
0: வரும்போது
1: பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
0: எப்படி இப்ப விசுவாசம் இருக்கு? அப்ப எப்படி விசுவாசம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நம்ம நிறைய பேருக்கு உபத்திரம் பாடுகள் எவ்வளவு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அந்த பாடுகள் உபத்திரத்தை பார்த்து மேலே செஞ்சு கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டு கையில் ஒப்புக்கொடு, ஆண்டவரே என்னை உங்களோட கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம், முடித்தல் முன்வைத்துக்கள் பின்வைக்கா இப்படி காத்துக்கொள்ளும் விட்டு வலதுவரம் இடவரை சாயக்கூடாது. இந்த உலகத்தில் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேசம் கடந்து போகுது. ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க வேண்டும். ஏனோக்கு எப்படி சஞ்சரித்தாரோ அதே போல் நம்மளும் சஞ்சரிக்க வேண்டும். சும்மா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் நம்ம சொன்னால் நினச்சிட்டு போய் ஏமாந்துடக்கூடாது. அவர்களோடு நான் செஞ்சிருக்க வேண்டும். கர்த்தர் வரப்போகிறார். இங்கே சொல்கிறாரு மத்தியானு சுவிசேஷம் 10:22
1: என் நாமத்தின் நிமித்தம்
0: நீங்கள்
1: எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்.
0: எல்லாரும் நம்ம அன்பாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருந்திருப்பாங்க, எல்லாரும் என் நாமத்தின் நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: எல்லாரும் நம்மளை வெறுப்பாங்க, நல்லா அன்பாக இருந்தவங்களும் வெறுப்பாங்க, எல்லாம் திட்டுவாங்க, அதை பார்க்கக்கூடாது. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். முடிவெறிந்த நிலை நிலைப்பேனா ரசிக்கப்படாதான்னு சொன்னேன். முடிவு நிலச்சிருக்கேன்னு உதவி செய்யுமாப்பா. என்ன பாடுகள் வந்தாலும் என்ன பத்திரம் வந்தாலும் என் நம்ம வீட்டு வளதுறமும் இடவரையும் சாயக்கூடாது. முடிவெறியும் நினைச்சிருக்கேன், என்னை முற்று முடியாது என்னை ரசிங்க, நித்திய ரட்சி பெற்றாங்க, பூர்ண ரட்சி பெற்றாங்க, எனக்காக ஜீவன் கொடுக்கவும் சிவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னிடே, என்னை பரிபூர்ணப்படுத்துவையான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முடிவிறந்து நிலச்சிருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். திருடனை போல வருவேன்னு சொன்னார். நீங்கள் விழித்திருங்க, தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொன்னார். சவம் பண்ணி கொண்டுருங்கன்னு சொன்னார். துக்கத்தினால நம்ம தூக்கம் வந்துடும், துக்கம் வராதபடி காத்துக்கொள்ளணும். நம்ம தூக்க விடிய தூக்கப்பட்டாலும் நடக்கிறது தான் நடக்கும். இயேசுவை பிடிச்சிக்கணும். ஆண்டவரே இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, இந்த கண்ணிலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்கன்னு கேட்கணும். அது மாத்திரம் ரெண்டாவது என்ன செய்யணும், குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். தானியில் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்த நம்ம ஆண்டவராக இயேசுக்கு குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். நம்மளும் வாழணும். மூணாவது என்ன செய்யணும், நற்கிரியை செய்ய பழகணும். ஒன்றுமே செய்ய முடியாத பர்வத்துக்கு எப்படி போக முடியும், நற்கிரியை செய்யணும். நான்காவது விசுவாசம் வேணும். ஏன்னா இப்போ தேவனோடு சஞ்சரிக்கணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். வருங்காலத்தில் பயங்கரமான பாடுகள் வரப்போகுது. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். மத்தியானு சுவிசேஷம் 24:22 அந்த காலத்துக்குள்ள தான் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம்.
1: அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும்.
0: தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க, போராடி செவம் பண்ணுவாங்க. அதுக்குத்தான் அந்த நாட்கள் வர்றதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், போராடி செவம் பண்ணும், விசுவாச காத்துக்குள்ள தேவனோட பலன் கேட்கணும், ஏனோ கூட செஞ்சிருக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனையோடு சஞ்சரிச்சுட்டே இருந்தால் பரலோகத்திற்கு நம்ம போக முடியும். முதல் ரகசியம் வரும், ரெண்டாவது பயிரங்கமான வரும் வரும். தாழ்த்தப்படுறதுக்கு தேவன் கையில் நம்ம உப்பு கொடுத்து சாமணும். கர்த்தர் தம்மை எங்களை ஆசீர்வதிப்பார்.

0: இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்பதை குறித்து நாம் கேட்டோம். திருடனை போல் அவர் வருவார், எக்கால சத்தத்தோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின் உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு விதமாய் கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இருப்போம் என்று நாம் கேட்டோம். கர்த்தன் வருகையை பங்கு பெறுவதற்கு நான்கு விதமான காரியங்களை ஆவியானவர் நமக்கு காண்பித்தார். தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டுமா? தூங்காமல் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆத்மத்தில் விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆத்மாவில் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். துக்கம் தூக்கத்தை கொண்டு வரும் என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில துக்கத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு எப்பொழுதும் விழிப்பாக இருந்து நான் ஜெபித்துக்கொண்டே இருக்க, எழுந்திருந்து ஜெபித்துக்கொண்டே இருக்க, ஜெப ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? மாத்திரமல்ல, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். தானியேல் எங்களைப் போல ஒரு பாடுள்ள மனிதன், ஆனாலும் ஒரு குற்றமற்றவராய் வாழ்ந்தாரப்பா. நாங்களும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? மாத்திரமல்ல, நல்ல கிரியை செய்ய பழக வேண்டும். நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தன் வருகை பரியந்தும் அந்த நாள் பரியந்தும் நாம் நற்கிரியை செய்ய வேண்டுமா? கனியற்றவர்களாய் ஏதாவது கனிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கேட்டோம். தகப்பனே, நான் மற்றவர்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாம் என்னை மாற்றும் என்று நாம் ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட், என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. வாய் திறந்து கேட்கலாமா? நல்ல கிரி செய்யக்கூடியவனாக எங்களை மாற்றும் ஆண்டவர். கடைசி ஒரு காரியத்தை பார்த்தோம், விசுவாசம். ஏனோக்கு விசுவாசம் உள்ளவராக இருந்தாராம். அப்பொழுது மரணத்தை காணாதபடிக்கு அவர் உயிரோடு கூட பரலோகத்திற்கு போனார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில விசுவாசமானா இருக்கணும். விசுவாசம் இழந்து விடக்கூடாதப்பா, எனக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா. ஜெபிக்கலாமா? மனசுக்கு வான் வரும் பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டோம். எனக்கு விசுவாசத்தை தாரும். ஜெபிக்கலாமா? பரலோகத்திலே வாசமாக இருக்கின்றதானே அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, திருடனே போல வருவேன் என்று சொன்னீரே. உன் வருகளை நாங்கள் காணப்பட நான்கு விதமான காரியங்களை நீங்கள் காண்பித்தீர் ஐயா. நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டும். தூங்கி விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க அந்த ஜப ஆவி எங்கள் மீது ஊற்றம் ஆண்டவரே. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா உடல் நீர் வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் ராஜா. மற்ற மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். செய்யத்தக்கவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய எங்கள் கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஏனோக்கு போய் எங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவியை வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. ஒருபோது விசுவாசத்தில் குறைந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். நீங்க இப்படி செய்ய போவதற்காக கோடி கோடி நன்றிகளை எடுக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளும் ஆசீர்வதிங்க. இப்படி செய்வதற்காக கோடி கோடி நன்றி. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? தேவனே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த கரங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து இணைந்து ஜெபங்களை எடுப்போம்.
1: நோய் சுகமாக்க, பலனித்த குணமாக்க, மந்திர கட்டி சிவனை கட்டி உடைங்க, பிசாசன்களை அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், தொழில் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், வியாபாரம் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், கேஸில் மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா, சமாளாத மக்கள் சமான் தரணும், சந்தோஷம் தரணுமாப்பா, அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க, நேசருடைய காரம் தாங்கட்டும், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கப்பா, தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க, கர்த்தர் தேடுறவங்க பிழைப்பாங்கன்னு சொன்னீரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னீங்களே, எல்லாருமே தேடட்டும், அண்டி கொள்ளட்டும், அம்மோடு இருக்கட்டும் ஐயா. அப்பா மே ஸ்தோத்திரம், தகப்பனே மே ஸ்தோத்திரம், உலகத்துல உபத்திரம் உண்டு, தேடன் கொள்கிற உலகத்தை செய்தின்னு சொன்னீரே, அதன் மத்தியில மே நாங்கள் அண்டி கொள்ள வேண்டும், உம்மோடு ஒன்றரை கலக்க வேண்டும், மே சார்ந்து கொள்ள வேண்டும், உம்மோடு இருக்க வேண்டும் ஐயா, பிரியமான பிள்ளைகளை எங்களை அணிந்து கொள்ள வேண்டும் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கும், என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பிழைந்தாலும் குணமாக்குங்க, கட்டி குணமாக்குங்க, ஆண்டவரையுமே துதிக்கிறோம். தகப்பனே கிட்னியை குணமாக்குங்க, பல்சரை குணமாக்குங்கப்பா, தேவக்கிருவ எல்லாரையும் சூழ்ந்துக்கொள்ளட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க, பேர் பெறாய் தனித்தனியாக ஆசீர்வதிங்க, பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா, உள்ளத்திலே வெளியரங்கமாக அற்புதம் செய்யுங்க, வியாதிகள் சுகமாக்கு, நோய் சுகமாக்கு, பலவீனத்தை குணமாக்குங்க, பிசாசுங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே, அது மாதிரி போடுங்க, நான்கு காரியத்தை சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே, அதன்படி எங்களுக்கு செய்ய எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசியார்களும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க, எல்லா துதி கனமாக்கியமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எல்லா துதி கனமாக்கியமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எல்லாவற்றையும் அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுறோம் பரமபிதாவே, ஆமே.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address aislinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். June 20 இவரோட காலில் வந்து அப்படியே ரெட்டிஷா அங்கங்க அப்படியே டாட் டாட்டா இருந்தது. நான் பார்த்துட்டு இது என்ன ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி இருக்கா இல்லை என்னன்னு கேட்டேன். அப்போ அவர் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை, அது ஒரு அலர்ஜி மாதிரி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்போ ஈவினிங்கே நாங்கள் இங்கே லோக்கல் டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம், ஒரு ஆயில்மெண்ட்டு டேப்லெட்லாம் கொடுத்தாரு, போட்டு ஒன்றும் சரியாகலை. அப்போ பார்த்தா அந்த நைட்டே பயங்கர எரிச்சல் வலி, ஒண்ணுமே செய்ய முடியல, காலே கீழே ஊன முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அப்ப நான் அக்காட்டையும் அண்ணாட்டையும் கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணேன். அவங்களும் அக்காவும் அண்ணவும் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க, நான் அப்பப்போ கூப்பிட்டு ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்ப சரி ட்ரீட்மெண்ட் இவருக்கு கீழே பாத்துட்டு இருக்கனால கீழேயே கூட்டிட்டு போய் பாத்துடலாம், இங்க லோக்கல் டாக்டர்கிட்ட பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியல, சரி அங்கேயே போயிடலாம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் கூப்பிட்டு போய் 2 நாள்ல கூப்பிட்டு போய் பார்த்தோம். அவங்க பார்த்துட்டு அவரும் அதே தான் பிளட்ல அலர்ஜியா இருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட்டும் ஒரு ஆயில்மெண்ட்டும் கொடுத்து அனுப்பிட்டாரு. வந்த ஒவ்வொரு நாளும் அவரு பட்ட பாடு வேதனையும் சகிக்க முடியாத வேதனைகள் பாடுகள் அவரோட காலில், அந்த டாட்டாட்டா இருந்தது எல்லாமே பெருசு பெருசா அப்படியே பபிள்ஸ் பபிள்ஸா ரொம்ப பெருசாயிருச்சு ரெண்டு கால்லையும். அதுல இருந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்கும், அதை கிளீன் பண்ணிட்டு திரும்ப மருந்து போடுவேன், அது சரியாயிருச்சு, ஒன்னு உடஞ்சிருச்சு அது சரியாயிருச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அது திரும்ப பெருசாயிடும். நான் டெய்லி அக்காட்டி அண்ணன்ட்டி நைட்டு கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணுவேன், அவங்களும் பாரத்தோடு ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு இல்ல அவருக்கு அட்மிஷன் பண்ணி தான் பாக்கணும், அவருக்கு பாக்கணும், கொஞ்சம் அவருக்கு சிவியரா தான் இருக்கு, அவருக்கு ஹியூமனிட்டி பவர்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கனால அவர் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்காருன்றத அண்ணாட்ட அன்னைக்கே டாக்டர் சொன்னாரு. அப்ப சரி இங்க பாத்துட்டு அப்புறம் கீழே நாங்க கோயம்புத்தூருக்கு எழுதி தர நீங்க கோயம்புத்தூர் கூட்டு போய் அவர் இங்கே சொல்லிட்டாரு, இவர் ஒரே ஒரு டாக்டர் பார்க்க வேண்டியது இல்ல, குரூப்பா ஒரு டாக்டர் ஸ்டடி பண்ணி 4-5 பேர் பார்த்தாதான் அவருக்கு என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இங்க இல்ல, அதனால நாங்க கீழே உனக்கு எழுதி தரேன்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் அண்ணா வந்துட்டு வீட்டுல விட்டுட்டு அடுத்த நாள் 11 மணிக்கு போய் அட்மிஷன் ஆனாரு. அங்க டாக்டர் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாரு, பண்ணிட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் உடச்சு கிளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டாங்க. 2 நாள் கழிச்சு திரும்ப இன்னொரு ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க. அங்கேயே ஒரு கான்சியஸ் இல்லை, யாரு வராங்க போறாங்கன்றது கூட அவருக்கு தெரியாது. நான் கேப்பேன் ஏன் இப்படி தூங்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு நர்ஸ்ட கேப்பேன், டாக்டர்கிட்ட கேப்பேன் ஏன் இவர் இவ்வளோ தூங்கிட்டே இருக்காரு அப்படின்னு. அப்ப நானே கேப்பேன் இன்ஜெக்ஷன் நீங்க இவ்வளோ டோஸ் போடுறதுனால அப்படி இருக்காரான்னு சொல்லிட்டு, இல்ல அதனாலதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. 5ஆம் தேதி டாக்டர் கீழே உடனே நீங்க கூட்டு போங்கன்னு சொன்னாரு. நான் கோயம்புத்தூர் KMCH கூட்டு போனேன், அங்க கூட்டு போன உடனே ஜென்ரல் வார்டில் அவங்க இது பண்ணவே இல்லை, அட்மிஷன் போடவே இல்லை, நீங்க உடனே நீங்க அவரை எமர்ஜென்சி கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. எமர்ஜென்சி கூட்டு போய் அங்க அட்மிட் பண்ண உடனே அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாங்க. அங்க வெளியவே உட்காந்துட்டு இருந்தோம் நான் அப்பா அக்காக்கு அண்ணாவுக்கு, அவங்க என்ன

0: அங்க வெளியவே உட்காந்துருந்தோம். நான் அப்பா அக்காக்கு அண்ணுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ டாக்டர்ஸ்ங்க அதை நான் சொல்லிட்டே இருப்பேன். இங்க குழுவா இணைஞ்ச அக்காவா அண்ணன் எல்லாரும் போராடி ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. என்ன ரொம்ப தைரியப்படுத்தினாங்க. ஏன்னா என்னோட சிச்சுவேஷன் என்னன்னா, நான் யோசிச்சேன்னா எனக்கு ரொம்ப முடியாம ஆயிடும். கான்சியஸ் இல்லனா எனக்கு 3 hours 4 hours எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல அவர் அப்படி பார்க்கும் போது நான் எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி எனக்கு ஒரு பயம். அப்ப அக்காவானவே என்ன தைரியப்படுத்திட்டே இருந்தாங்க, பயப்படாத ஏசுப்பா உங்க கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அங்கிருந்து ஐசியூல இருந்து எமர்ஜென்சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு டாக்டர் சொன்னாரு, ரூமுக்கு நான் ஷிஃப்ட் பண்றேமா, நீ அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப 5ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு நான் அவர் தூங்கின உடனே நான் வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் காலையில 9 மணிக்கு வந்து பார்க்கும் போது அவருக்கு சுயநிலைவே இல்லை. என்ன பேசுறோன்றது கூட அவருக்கு, நான் கூப்பிடுறது கூட அவரு கேட்கல. கடைசியா கண் முழிச்சு பார்த்து என்கிட்ட, என் குழந்தைங்களை நீ கூப்பிட்டு வந்து என்கிட்ட காமி, நான் பார்க்கணும் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன் நீங்க இப்ப குழந்தைங்களெல்லாம் கூப்பிடுறீங்க, அவங்கள நல்லா இருக்காங்க, நான் மத்தியானமா கூப்பிட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன். பார்த்தா மடமடன் ஆக்சிஜன் லெவல் லோவாயிடுச்சு, பல்ஸ் கம்மி ஆயிடுச்சு. சாப்பிடும் போது அந்த மாஸ்க் எடுத்து சாப்பிட்றதுக்குள்ளேயே ஆக்சிஜன் லெவல் 40-50 வந்துருச்சு. அப்ப டாக்டர்ஸ்ங்க உடனே அங்கிருந்து இல்லை உடனே ஐசியூ கொண்டு போறேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. கதர்னு நான் அண்ணாட்டையும் அக்காட்டையும் சொல்லி இந்த மாதிரி ஐசியூக்கு இப்பவே கூப்பிட்டு போக சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்கன்னு சொல்லி அக்காட்டையும் அண்ணாட்டையும் சொல்லி அழுது அவங்க போராடி ஜெயிச்சுட்டே இருந்தாங்க. ஐசியூல போன உடனே டாக்டர்ஸ்ங்க அப்ப என்ன உள்ள விடவே இல்ல. 1 மணிக்கு போய் பார்க்கும் போது டாக்டர்ஸ்ங்க சொன்னது, அவரு நான் கேட்டேன், டாக்டர் அவர் என்ன சிச்சுவேஷன்ல இருக்காரு எனக்கு சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க அப்படின்னா, ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காருன்னு. கிரிட்டிக்கல் இல்லாம இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க, அவரு ரொம்ப சீரியஸா தான் இருக்காரு, இப்ப எதுவும் எங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நான் வெளியே வந்துட்டு அக்காட்டி அண்ணாட்டி சொன்னேன். அப்ப அண்ணா சரி நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அக்காங்க இங்க ஜெபிச்சிருந்தாங்க. அண்ணா உடனே கிளம்பி வந்தாரு. 7 மணிக்கு வந்தோடனே செகண்ட் விசிட்டர்ஸ் ஹாஸ்டல்ல போய் பார்க்கும் போது டாக்டர்ஸ் வந்துட்டு சொன்னாங்க, அவருக்கு பிரீத்திங் இஷ்யூ ரொம்ப இருக்கு, அவர் பிரீத் பண்றதே இல்ல, அதனால மெஷின்ஸ் ஃபுல்லா வச்சுதான் அவருக்கு பிரீத்திங் எல்லாமே போயிட்டு இருந்தது. அவர் சுத்தில ஒரு 4-5 மெஷின் வயஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்ப டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க, இல்ல அவருக்கு இப்ப கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அவருக்கு எதுவுமே இதாகல, அவருக்கு ஜீவன் அவருக்கு உயிர் வேணும்னா அவருக்கு டயாலிசிஸ் பண்ணணும், டயாலிசிஸ் பண்றதுக்கு அவருக்கு பிரீத்திங் இது நார்மலா இல்லை, அதனால செயற்கை சுவாசம் கொடுத்துதான் அவருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், டாக்டர் அவர் எனக்கு கிடைச்சா போதும், நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்றீங்களோ அதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். அப்ப 12 மணி ஆச்சு, அண்ணாங்களும் வந்துட்டாங்க, நாங்க எல்லாரும் ஐசியூ முன்னாடி உட்காந்து ஜெபிச்சுட்டு இருந்தோம். அக்காங்களும் இங்க உட்காந்து குழுவா எல்லாரும் ஹால் நைட் ப்ரேயர் மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த ஜெபத்தை எல்லாம் ஏசப்பா கேட்டாரு. அப்ப அதே போல அங்க ஐசியூல 11:30 வந்து எனக்கு டயாலிசிஸ்க்கு சைன் வாங்கிட்டு போனாங்க. 2 மணி நேரத்துல சொல்லிடுவோம்னு சொன்னாங்க. 2 மணி நேரம் ஆச்சு, 2 மணின்றது 4 மணி நேரம் ஆச்சு. என்னை கூப்பிடவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. நான் அண்ணன்ட்ட சொல்லிட்டே இருக்கேன், அண்ணா கூப்பிட மாட்டேன்றாங்க, என்னன்னு எனக்கு தெரியல, பயமா இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரேயர் பண்ணலாம், எதுவும் இருக்காது, ஏதாவது இருந்தா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அண்ணாங்க உட்காந்து ஜெபிக்கும் போது அண்ணா பார்க்கும் போது ஒரு திடீர்னு பார்த்தா அண்ணா ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாரு, அவரோட முகம் மாறுபடும். அப்ப எனக்கும் பயமா இருக்கும், ஏதாவது ஏசுப்பா சொல்றாரு அவரு குறிச்சுன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டே இருப்பேன். அப்ப அண்ணா என்ன தைரியப்படுத்திட்டே இருந்தாரு. அப்ப அடுத்த நாள் காலையில நான் போய் பார்க்கும் போது எல்லாமே முடிச்சு 4 நாள் அவர் கான்சியஸே இல்லை. வெள்ளிக்கிழமை தான் அவருக்கு அந்த கான்சியஸ் சுயநினைவே வந்தது. எல்லாரும் அதுவரை போராடி ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கான்சியஸ் வந்த உடனே அவர் என்னை பார்த்து அழுகும் போது, ஏசுப்பா உங்களுக்கு ஜீவன் கொடுத்துட்டாரு, நீங்க அழுகாதீங்க, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறமா இவர் நிறைய காரியங்கள் ஏசுப்பா அவருக்கு உணர்த்தினாரு, அது அவரே இப்ப சொல்லுவாரு.
1: ஐசியூல எமர்ஜென்சில கொண்டு போய் வச்சதுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா நான் அங்கிருந்து என்ன நடந்ததுன்னு எனக்கு 4 நாள் எனக்கு சுயநினைவே இல்லை. என்ன கூப்பிட்டுருக்காங்க, எழுப்பியிருக்காங்க, பிரியா வந்து பார்த்துருக்காங்க, அண்ணன் வந்து பார்த்துருக்காங்க, யார் வந்து பார்த்தது எனக்கு தெரியவே தெரியாது. வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக அப்படியே சுயநினைவு வந்தது. அப்போது ஒரு சத்தம், மணிகண்டன் ஏந்திரிங்க, மூச்சுடுங்க, மூச்சுடுங்கன்ற சத்தம் மாத்திரம் கேட்டது. என்னால் கண்ணு திறக்க முடியல, எனக்கு யார் கூப்பிடுறாங்கன்னு தெரியல. நான் ஏந்திரிக்க முயற்சி பண்ணுறேன், என்னால் ஏந்திரிக்கவும் முடியல. அப்போ திடீர்னு எனக்கு டயாலிசிஸ் போயிட்டு இருந்ததா என்னன்னு தெரியல. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு பண்ணாங்கன்றது எனக்கு ஞாபகமே இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. அப்போ திடீர்னு பார்த்தா என்னோட டயாலிசிஸ் போயிட்டு இருந்த அந்த டைம்ல நினைக்கிறேன், என்னோட ரத்தம் மணமண மணமணமணன்னு என் தொண்டை வரைக்கும் வர்றத நான் உணர்ந்தேன். அப்ப பார்த்தா திடீர்னு கரண்ட் போன மாதிரி இருந்தது. அங்கிருந்து நிக்கிற சிஸ்டர் அப்படியே கத்துறாங்க, டாக்டர் வாங்க, இந்த அந்த பேஷண்ட்டுக்கு இதாகுது, அவர் இதாகிறாருன்னு. அதுக்குள்ளார அங்க

பார்த்தா பயங்கரமான சத்தம், ஒரு யாரோ ஒருத்தர் அழற சத்தம் கேக்குது, அவங்க அழுகிற சத்தம் கேக்குது, டாக்டர்ஸ் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கிடையில என்ன வந்து பாப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு, ஏசப்பா நான் எனக்கு இதோட இந்த பிளட் வெளியில வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் நான் முடிஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல கரெக்டா என்னோட தொண்டைட்டு அந்த பிளட் வந்து சேருற நேரத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா கரண்ட் வருது, டாக்டர்ஸ் வந்து அதை ஆஃப் பண்றாங்க. கர்த்தர் ஃபர்ஸ்டா என்ன அந்த மாதிரி இதுல இருந்து உயிரோட என்னை காத்தார். அந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயத்துல நான் ஐசியூல இருக்கும் போதே என்னை காத்தார். அதற்கப்புறம் ஐசியூல இருக்கும் போதே சிறு சிறு பிரச்சனைகள், டாக்டர்ஸ் நான் முழிச்சோனையே ஏதோ பேசினதா பேசி என்னை வந்து பாப்பாங்க பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஒரு 9 மணி வாக்குல கொஞ்சம் எனக்கு அப்படியே நினைவு தெரியல நேரத்துல என்னை கூப்பிட்டு, நீ இந்த ரூம்ல இருக்க வேண்டாம், உங்களை தனி ரூமுக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பக்கம் நான் என்னோட அவ்வளவு நினைவுல இல்ல, தூக்கத்துல இருந்தா நம்ம கனவு பாக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் இருளா இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா வெளிச்சமா இருக்கும். அப்ப நான் என் மனதுக்குள்ளாரே வேண்டுவேன், ஏசப்பா நான் இறந்து போயிட்டேனா, நான் ஒரு சமயம் பரலோகத்துக்கு போறேன், இல்ல என்னுடைய பாவங்கள்னால நான் நரகத்துக்கு போறேனா, அதனாலதான் இருளை பாக்குறேனா நானு அப்படின்னு சொல்லி என் மனதுக்குள்ளாரையே யோசிப்பேன். அந்த நேரத்திலேயே ஏசப்பா என்னப்பா நான் சிறு வயதுல இருந்து செய்த பாவங்களை எல்லாம் மன்னிங்க, நான் இனி திரும்பி வருவேனா, என் குழந்தைங்களை பாப்பனா, என் குடும்பத்தோட இருப்பனா அப்படின்ற ஒரு யோசனையும் பிரயருமா தான் இருந்தேன் மனதுக்குள்ளாரையே. அப்ப பாத்தீங்கன்னா என்னோட ரூம்ல திடீர்னு வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தோன்றும், அந்த இடத்துல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும், இந்த சைடு பார்த்தா யாரோ ஒருத்தர் வெளிச்சத்துல நிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா ஜெப சத்தம் எனக்கு கேட்கும், யாரோ எனக்காக ஜெபம் பண்ற மாதிரி சத்தமா ஜெபம் பண்ற மாதிரி கேட்கும். ஆனாலும் என்னால பெருசா அதை உணர முடியல, என்ன நான் எங்க இருக்கிறேன் அப்படின்றது நான் இனியும் சுய நினைவுக்கு திரும்பி வரவே இல்லை. நான் பார்த்த அதே விஷயத்த அண்ணன் வெளியில பாத்துருக்கிறாங்க, அது பின்னாடி தான் சொன்னாங்க. ஒரு பக்கம் பிசாசு போராடிட்டு இருக்கான், ஒரு பக்கம் ஏசப்பா என்னை மீட்கறக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்து சொன்னாங்க. அன்றைக்கு இரவு வெள்ளிக்கிழமை விடிய காத்தால சனிக்கிழமை காலையில 3:30 இருக்கும், வந்து டாக்டர்ஸ் எழுப்புறாங்க, மணிகண்டன் ஏந்திரிங்க பேரு சொல்லுங்க அப்படின்றாங்க. நான் பேரு சொன்னேன், நாக்கை காட்டுங்க, நாங்கள் நாக்கை காட்டினேன். அப்பதான் கொஞ்சமா சுயநினைவு எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த காலையில செய்ய வேண்டிய அந்த இதெல்லாம் சிஸ்டர் செஞ்சு என்ன கொஞ்சமா உட்கார வச்சு கொஞ்சமா தண்ணி கொடுத்தாங்க. என்ன தண்ணி குடிக்க கூடாது இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க நான் ஐசியூல கேட்ட வார்த்தை எல்லாம் பாத்தீங்கன்னா, அண்ணா ஏந்திரிங்க, மூச்சுடுங்க, தூங்காதீங்க, இதையேத்தான் சொல்லுவாங்க. எனக்கு தூங்குற வியாதி முதலே இருந்தது, ஆனா அது ஒரு வியாதின்னு தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஸ்லீப்பிங் அனிமியான்ற ஒரு வியாதியில நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்றத சொன்னாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தூக்கத்தின இதுல கஷ்டப்பட்டு இருக்கும் போது என்னால மூச்சுடவும் முடியல. அதுக்கிடையில இங்க வெளியில அக்காங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. கர்த்தர் அந்த நாள்ல காலையில ஒரு 9:30 to 10:30 இருக்கும், எனக்கு முன்பாக ஒரு வாட்ச் மாட்டப்பட்டிருந்தது, என் தலைக்கு மேல ஒரு லைட் இருந்தது. நான் அந்த வாட்சியை தான் எப்பவுமே பார்த்துட்டு இருப்பேன், இல்லைன்னா அண்ணாந்து பார்த்து அந்த லைட்டை பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு அப்படியே என்னால் முடிஞ்ச ஜபத்தை அப்படியே பண்ணிட்டு இருப்பேன். காலையில ஒரு 9:30 to 10:00 இருக்கும், எனக்கு அதுக்கு முன்னாடி 4 times டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க, என்னோட ரூம்ல கொண்டு வந்து வச்சு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது ஒரு 20% டயாலிசிஸ் போயிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த ரூம்ல இருக்கிற நர்சஸ் என்ன அடுத்ததா டயாலிசிஸ் பண்ணணுமா இல்ல வேற எதுக்காவது கூட்டு போகணுமான்னு சொல்றதுக்கு கூட்டு போறக்காக 2 பேர் வந்து நின்று இருக்காங்க. எனக்கு பிளட் எடுக்கிறதுக்காக, ஏபிஜி செக் பண்றதுக்காக வந்து நிக்கிற இனியும் 2 sisters எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. நின்றுட்டு இருக்கும் போது நான் அந்த வாட்சியே பாத்துட்டு இருந்தேன். பாத்துட்டு இருந்துட்டு ஏசப்பா எனக்கு என்ன நடக்க போகுது, நான் உயிரோட இங்கிருந்து வெளியில போவனா, இல்ல நான் இப்படியே இங்கேயே ஏதாவது ஆயிருவேனா, இதை மட்டும் தான் நான் எப்பவுமே கேட்டுட்டே இருப்பேன். எனக்கு என்ன செய்யறதுன்னே என்னால சொல்லவே முடியல. ஏன்னா அவ்வளோ என்னை சுற்றிலும் வயரும் மெஷின்ஸும் இது மட்டும்தான் இருந்தது, அதில் தான் நான் சுவாசிச்சுட்டு இருந்தேன். இப்படி நான் இருக்கிற நேரத்தில் ஒரு 9:30 to 10:30 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த வாட்சிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சிமரில் மிகப்பெரிய ஒரு ஒளி, அதாவது ஒரு 1,000,000 watts லைட்டு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வெளி ஒளி பயங்கரமாக அந்த சுவரில் வந்தது. சுவர்ல வந்ததை பார்த்தோன்னா வலது பக்கத்துல ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் அப்படியே இங்கிலீஷ்ல நான் பார்த்தேன். அந்த ஃபாண்ட்டை நான் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்லை, அப்படி ஒரு ஃபாண்ட்.
இடது பக்கம் அந்த வெளிச்சத்தோட இடது பக்கத்திலிருந்து ஒரு சத்தம், ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்ன்ற சத்தத்தை நான் கேட்டேன். அல்லேலூயா, கர்த்தர் மகிமையா இறங்கினார். எல்லாருடைய ஜெபத்தையும் குறிப்பா அக்கா எனக்காக அண்ணா நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணீங்க. அக்கா கேட்டாங்க, ஏசப்பா மணிய எங்களுக்கு பிச்சையாய் தாக சொல்லி. அந்த நேரத்துல கர்த்தர் ஆவியானவர் பேசினார். நான் அதை கேட்டேன், அந்த சத்தத்தை கேட்டேன். இதுவரைக்கும் இத்தனை வருஷம் 30 வருடமாய் ஆண்டவரை தெரிஞ்சு கொண்ட ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டதில்லை, நான் பார்த்ததில்லை. அன்னைக்கு நான் கேட்டேன். அந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் ஒன்னா சேர்ந்து சத்தமா ஜெபிக்கிற மாதிரி, அந்நிய பாஷையில ஜெபிக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டது. அக்கா ஜெபிக்கிற சத்தம் எனக்கு கேட்டது, அண்ணா ஜெபிக்கிற சத்தம் எனக்கு கேட்டது. அன்றைக்கு சாயந்தரம் பாத்தீங்கன்னா நான் திடீர்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன், அந்த இதுல ஜான் மாமா ஜெபிக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டது. நான் நல்லா தெளிவானதுக்கு அப்புறம் பிரியாட்ட கேட்டேன், ஜான் மாமா வந்திருந்தாங்களா, அக்கா அண்ணா எல்லாம் வெளியில உட்காந்து எனக்காக சத்தமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களா? இல்ல இல்ல, அன்னைக்கு யாரும் இல்ல, ஏன்னா பாஸ்டிங் பிரேயரு அண்ணா முன்னாடியே போயிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன்னு சொன்னாங்க, அக்காவும் அங்கதான் இருக்கிறாங்க, ஜான் மாமா வரல அப்படின்னாங்க. இந்த சத்தத்தெல்லாம் எனக்காக ஜெபிக்கிற உங்களுடைய சத்தத்தெல்லாம் கர்த்தர் கேட்க செய்தார். கர்த்தர் கேட்க செய்து எனக்கு விடுதலையை தந்தார். விடுதலை தந்தது மாத்திரம் இல்ல, என்னை ரட்சித்தார், என்னை மீட்டு எடுத்துக்கொண்டார். இவ்வளவு நாள் கர்த்தரை தெரிந்து கொண்டேன் அவ்வளவுதான், ஆனா என்னை ரட்சித்தார், என்னை தூக்கி எடுத்தார். கர்த்தருக்காக என்னை சாட்சியாக இந்த நேரத்தில் நிறுத்தினார். கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்ததுக்காய் கொடான கொடி நன்றி. அதுக்கப்புறமும் என்னுடைய கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ் அதிகமா இருந்ததுன்னு சொல்லித்தான் இத்தனையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் போய் பார்த்தோம், கார்பன் டை ஆக்சைடு நார்மல் ஆக்கி கொடுத்தார், சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் நார்மல் ஆக்கி கொடுத்தார். என்னுடைய காலில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறி போனது. இன்றைக்கு என்னுடைய கால் பழைய மாதிரி ஆயிருச்சு. கர்த்தர் தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்தார். எனக்காக போராடி கர்த்தரிடத்திலிருந்து பிச்சையா என்னுடைய ஜீவனை வாங்கி கொடுத்த அக்கா, அப்போ எனக்காக ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்து எல்லா காரியங்களையும் எனக்கு கூட நின்று செய்த அண்ணா, ஜெபித்தவங்க எல்லாருக்கும் நான் நன்றி. இயேசுப்பாக்கு கோடான கோடி நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தவான் திரியேக தேவன் எனக்கு இந்த காரியத்தை செய்து சாட்சியாக நிறுத்தின தேவனை கோடான கோடி நன்றி செலுத்தி துதிக்கிறேன். கர்த்தர் இதை செய்ததுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி.

0: அப்போஸ்தலனுடைய புத்தகம் 2:17.
1: கடைசி நாட்களில்
0: நான்
1: மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்
0: அப்பொழுது
1: உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்
0: பார்த்தீங்களா, கர்த்தர் சொன்னாரு கடைசி நாள் மாம்சமணி யாவர் மேலும், இதுதான் கடைசி நாள். இந்த நாள் நம்ம அசதியா இருந்துட்டோம்னா இன்னொரு நாள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கிடைக்கும், நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. பெரிய சொல்றாரு, உங்க குமாரரும் உங்க குமார்த்தி மேலையும் என் அபிஷேகத்தை ஊற்று அவங்க என்ன செய்வாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. வாலியல் மலை அபிஷேகத்தை ஊற்று அவங்க என்ன செய்வாங்க, தரிசனம் பார்ப்பாங்க. அப்புறம் மூப்பெருமலை அபிஷேகம் ஊற்று அவங்க என்ன செய்வாங்க, சொப்பனை பார்ப்பாங்க. தூங்கும்போது தேவன் சொப்பன தொழிலே பேசுவார். அது மாத்திரல, என் ஊழிக்காரி மேலே ஊழிக்காரன் ஆவி ஊற்றி அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நாட்கிழமை யார் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு உங்க மேலாம் உங்களை அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொல்லி. இது எல்லாருக்குமே இதுல பங்கு இருக்கு, சிறு பிள்ளைகளுக்கு இருக்கு, வாலிபர்களுக்கு இருக்கு, மூப்பர்களுக்கு இருக்கு, ஊழியருக்கு இருக்கு. ஆனா நம்ம இந்த நாளில் வந்து யாருமே இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. பரிசுத்தின் அபிஷேகத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா சொல்லி லூக்காளின் சுவிசேஷம் 11:13 சொல்லியிருக்காரு. பரிசுத்தாவினை கொடுப்ப அதிக நிச்சயம், அப்போ தருவாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. கேட்கறதும் கேட்காம இருக்க உங்க கையில தான் இருக்குது. கேட்டீங்கன்னா பரிசுத்தாவின் உங்களுக்குள்ள இருப்பாரு, அவர் எல்லாரும் ஆலோசனைகளை எல்லாம் சொல்லி தருவாரு, எல்லா காரியத்தையும் நமக்கு சொல்லி தருவாரு. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். பழைய ஏற்பாட்டிலும் இதுதான் சொல்லியிருக்கிறாரு. யோவேல் புஸ்தகம் 2:28.
1: அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும்
0: என்
1: ஆவியை ஊற்றுவேன்
0: அப்பொழுது
1: உங்கள் குமாரரும்
0: உங்கள்
1: குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் மூப்பர்
0: சொப்பனங்களையும்
1: உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள்
0: ஆமா, அருமையார்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. சரி, பரிசுத்தாவினர் வந்தா நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறாருங்கிறத தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். போனோட புதிதாக்குவார்னு பார்த்தோம், பலன் கொடுப்பாருன்னு பார்த்தோம், கர்த்தர் சொன்ன காரியத்தை திரும்ப நினைப்பு விட்டுவார்னு பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் என்ன பார்க்க போறோங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதலாக பார்க்கிறோம் கலாத்தியர் புஸ்தகம் 3:5.
1: அன்றியும் உங்களுக்கு
0: ஆவியை அளித்து
1: உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர்
0: பரிசுத்தவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா என்ன செய்வாரு, ஆவி அழித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிறவர். அற்புதங்கள் என்ன அற்புதங்கள், வியாதி இருந்தாலும் சுகமாக்குவார், வியாதி மாத்தரல நம் வாழ்க்கையே மாத்துவார். அல்லேலூயா. நம்ம ஒரு காலம் பாவத்துல வாழ்ந்தோம், சாபத்துல வாழ்ந்தோம், கண்ணீர்ல வாழ்ந்தோம், மனமும் மாம்சமும் விரும்பினா வாழ்ந்தோம். பரிசுத்தவர் நமக்குள்ள வந்துட்டார்னா அவர் என்ன செய்ய, ஆவி அழித்து நமக்குள்ள என்ன செய்வாராம், அற்புதங்களை நடப்பிப்பிக்கிறவர், அற்புதங்கள் நடப்பிப்பார். நம்ம வாழ்க்கை மாறும், பழைய சுபாவை நம்மளை விட்டு நீங்கி போவோம், புதிய இதயத்தை நமக்கு தருவார். அற்புதங்களை நடப்பிக்கிறவர், வியாதி மாத்திரம் சுகமாக்குறவர் அல்ல, நோய் மட்டும் சுகமாக்குறவர் அல்ல, வாழ்க்கை மாறும். உங்களுக்குள்ளே ஆவியை அழித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நம்ம நினைப்போம் நம்ம எப்போ நம்மளால மாற முடியாது, நம்ம எப்படி மாறுவோம்னு நினைப்போம். பரிசுத்தாவினர் வந்துட்டா நம்ம வாழ்க்கையை புதிதாக மாற்ற முடியும், அற்புதங்களை செய்வார். நம்ம வாழ்க்கை அப்படியே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பழைய சுபாவமே நம்மளை விட்ட மாற்ற அவரால் முடியும். அது மாத்திரல, ரோமர்கள் நிறுவோம் 8:11.
1: அன்றியும்
0: இயேசுவை
1: மரித்தோரிலிருந்து
0: எழுப்பினருடைய ஆவி
1: உங்களில் வாசமாயிருந்தால்,
0: அதான் மரித்தோர் வந்து இயேசுக்கு எழுப்பின ஆவி உங்களில் வாசமா இருக்கிறாரா, அதை நம்ம தான் யோசிக்கணும். உங்களிலே வாசமா இருந்தால், அதை பரிசுத்த பவுல் எழுதும்போது சொல்லிட்டாரு, உங்களிலே வாசமா இருந்தால்
1: கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார்
0: உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் சரி, என்ன நோய் இருந்தாலும் சரி, சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அவரால் உயிர்ப்பிக்க அவரால் முடியும். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, நம்ம அருமையான சாட்சி கேட்டோம் இல்லையா, உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவர் நிச்சயமாக சாவுக்கு எதுவான்னு சரீரமா கத்தரால் உயிர்ப்பிக்க முடியும். அவரை முழுமையாக நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்களுடைய சரீரத்தில் என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, என்ன பலவீனம் இருந்தாலும் சரி, சாவுக்கான சரீரத்தை உங்களை உயிர்ப்பிப்பார். கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் கூப்பிடுங்க, பரிசு தேவனேரே எனக்குள்ளே வாங்க, பரிசு தேவனேரே எனக்குள்ளே வாங்கின்னு கூப்பிடுங்க. நம்ம எங்கே நம்ம இங்கே போகணுமா, அங்கே போனால் தான் கிடைக்குமா, அப்படி இல்லை. நீங்கள் வீட்டில் உட்காந்தே ஜெபம் பண்ணுங்க, பரிசு தேவனை உங்களுக்கு கொடுப்பார். பரிசு தேவனேர் கேளுங்க, சபைக்கு வந்தாலும் கொடுப்பாரு, வீட்டிலிருந்து பன்னீரோடு கேட்டாலும் கொடுப்பாரு. எனக்கெல்லாம் பரிசு தேவனை விஷயம் கிடைக்கும்போது ஒருத்தருக்கு பலவீனமாக இருந்தாங்க, அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் பரிசு தேவனை அபிஷேகத்தை கொடுத்தார். பரிசுத்தவனர் அபிஷேகத்தை வந்துட்டாருன்னா நம்ம சாவுக்கு ஏதோ சரீரம் வந்தாலும் நம்மளை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் 3:17
1: கர்த்தரே ஆவியானவர்.
0: கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் யாருன்னு நினைக்காதீங்க, கர்த்தரே ஆவியானவர்.
1: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ,
0: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
1: அங்கே விடுதலையும் உண்டு.
0: அங்க விடுதலையும் உண்டு. யாருக்குள்ள இருக்காரோ அவங்க விடுதல் உண்டு. சாபமா விடுதல் தருவார், பாவமா விடுதல் தருவார், வியாதியா விடுதல் தருவார். நமக்கு என்ன நம்ம உள்ளத்தில் இருந்தாலும் அது விடுதலையாக்குவார். ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும், பரிசுத்தவனுக்கு விடுதலை வேணும், என்னை மாற்றுன்னு சொல்லி கேட்டா நமக்கு விடுதல் தருவார். பாவம் எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் விடுதல் தர முடியும். நம்ம பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரல, நம்ம பாவத்தை என்ன செய்யறாரா, எவ்வளவு தூரம் நம்ம பாவம் செய்தாலும் நம்மளை விட்டு அந்த பாவத்தை நீக்கி போடுவார். நம் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரம், மன்னிச்சு என்ன செஞ்சான், சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுறாரு. மீகான் புஸ்தகம் 7:19
1: அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார்,
0: திரும்ப நம்மேல் இறங்குவார்,
1: நம்முடைய அக்கிரமங்களை,
0: நம்முடைய அக்கிரமங்களை
1: அடக்கி
0: அடக்கி
1: நம்முடைய பாவங்களை எல்லாம்,
0: நம்முடைய பாவங்களை எல்லாம்
1: சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார்.
0: எங்க போட்டுவாரா, சமுத்திரத்தின் ஆழங்கள். அது எத்தனை மைல் இருக்கோ எத்தனை இல்லை யாருக்கும் தெரியாது. சமுத்திரத்தின் ஆளுங்களை போட்டுருவார், உங்க பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருவாரு, உங்களை பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பாரு. எங்க எப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன உண்டு, விடுதலை உண்டு. உங்க பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கண்ணீரிலிருந்து வேதனையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் தொல்லையிலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் மாத்து இந்த வல்லவர். அது ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன செய்யும், விடுதலையும் உண்டு. உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அது மாத்திரல்ல, ரோமர்கள் 8:26
1: அந்தபடியே ஆவியானவரும்
0: நமது பலவீனங்களிலே
1: நமக்கு உதவி செய்கிறார்,
0: நமக்கு உதவி செய்கிறார். நம்ம பலவீனம் இருப்போம், என்ன செபிக்கனே தெரியல. சகன் சொன்னாரா இல்லையா, எப்படியோ எத்தனையோ பேர் செபிக்கிற மாதிரி பாருங்க. நமது பலவீனங்களில நமக்கு என்ன செய்வாரு, நமக்கு உதவி செய்வார். எப்படி உதவி செய்வார பாருங்க, அதுக்கு பேர் வாசிக்கலாம்.
1: அந்தபடியே
0: ஆவியானவரும்
1: நமது பலவீனங்களில்,
0: நமது பலவீனங்களில்
1: நமக்கு உதவி செய்கிறார்,
0: நமக்கு உதவி செய்கிறார்.
1: நாம் ஏற்றபடி,
0: நாம் ஏற்றபடி
1: வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று,
0: வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று
1: அறியாமல் இருக்கிறபடியால்,
0: அறியாமல் இருக்கிறபடியால்
1: ஆவியானவர் தாமே,
0: ஆவியானவர் தாமே
1: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு,
0: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு
1: நமக்காக வேண்டுதல் செய்கிறார்,
0: நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. சில நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு மனசுல அதிகமான போராட்டம் கவலைகளும் வந்துருச்சுன்னா எதுக்கு செபிக்கனே நமக்கு தெரியாது. என்ன செபிக்கணும், எது எதைத்தான் செபிக்கிறது, இத்தனை பிரச்சனை இருக்கு, எதுதான் செபிக்கிறது, எதைதான் விடுறது, அப்படின்னு நமக்குள்ள போராட்டமா இருக்கும். அப்ப பரிசுத்தம் நமக்குள்ள வந்துட்டான்னா வாக்கு கடங்க பெருமிச்சோடு நம்ம அன்னிப்பாசையோடு நம்ம நிறைய அன்னிப்பாசையில் நிறைய செபிக்கும் போது, நம்ம எவ்வளவு நேரம் பரிசுத்தம் நம்மளை செபிக்கிறாரோ அந்த செபிக்கும் போது நம்ம பாவங்களிலிருந்து விடுதலை தருவா, நம்ம பாரத்திலிருந்து விடுதலை தருவா. நம்ம எதுக்கெல்லாம் கண்ணீரோடு இருந்தோமோ அத்தனை காரியத்துக்கு அவரே நம்மளை மறைச்சி செவிச்சிருவாரு. அதுக்கு தான் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவினர் ஏதோ கையை தட்டி இருப்பதுக்கு மாத்திரம் இல்ல, கை தட்டுக்கு மாத்திரம் இல்ல, பரிசுத்தேவன் நமக்குள்ள வந்துட்டான்னு என்ன செய்வாரு, நமக்காக பெருமிச்சோடு வேண்டுதல் செய்வார். நம்ம பலவீனத்தில் நமக்கு உதவிச்சவர், எதுக்கு செவிக்கணும், என்ன செவிக்கணும், நம்மளை மறைச்சி பரிசுத்தேவனர் செய்வார். அதுதான் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தேவன் நமக்குள்ள வந்துட்டானா பரிசுத்தேவை நம்ம கழித்து அற்புதங்களை செய்வார். சாவுக்கு ஏதாவது சரீரத்தை கூட உயிர்ப்பிப்பார். அது மாத்திரல்ல, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன உண்டு, விடுதலை உண்டு. அது மாத்திரல்ல, நமக்காக பெருமூச்சோடு கண்ணீரோடு செவிப்பார். அதுக்கு தான் பரிசுத்தேவையானவர். இரண்டாவதாக பரிசுத்தேவனர் எதுக்கு வாசிக்க கேட்போம், ரோமர்கள் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம்.
1: அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு,
0: பரிசுத்த ஆவியினர் நினைச்சுக்கிற நம்மள பரிசுத்தமாக்கிடுவாரு. பரிசுத்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தார்னா நம்மளை பரிசுத்தமாக்கொண்டே இருப்பார். நம்ம செய்த பாவத்தெல்லாம் காமிச்சுட்டே இருப்பாரு. மகனே, இது அறிக்கை, இது அறிக்கிட்டு, இது அறிக்கிட்டு அப்படி சொல்லி காட்டிட்டே இருப்பாரு. அப்பதான் பரிசுத்தாவினர் வந்து பாவத்தை குறிச்சோ, நீதி குறிச்சோ, நியாயத்தீர்ப்ப குறிச்சோ உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதுக்குத்தான் பரிசுத்தாவியானவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தாவினர் பெற்றுக்கொண்டோமானால் நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார், பரிசுத்தமாக்குவார். அதுக்குத்தான் பரிசுத்தாவியானவர். ரெண்டு தசலோனிக்கேயர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம்.
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும்,
0: பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருந்தார்னா நம்மளை பரிசுத்தமாக்கிறார். அதுதான் பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுன்னா நம்ம கேட்க மாட்டோம்ன்றோம். எப்படிதான் சொன்னாலும் நான் பரிசுத்தவன் பெற்றுக்கொள்ளுங்கன்னா அமைதி அப்படியே உட்கார்ந்துடுறோம். நம்ம இதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு இருக்கோம். பரிசுத்தவன் கிடைக்க கூடாது, நாட்கள் ஒரு நாள் வரப்போகுது, நம்ம கேட்கலாம் நம்ம கிடைக்காது. அப்பதான் நீதிமொழி புஸ்தகத்துல அப்படிதான் வாசிக்கிற. நீதிமொழி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் 23வது வசனம்.
1: என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன்.
0: பரிசுத்தவன் நமக்குள்ள வந்தாலும் நமக்கு என்ன சொல்றாரு, என் ஆவி உங்களுக்கு அருள்வே, என் வார்த்தை உங்களுக்கு தெரிவிப்பேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம கேட்டாலும் கத்து, ஒரு நாள் கேட்போம், கத்து நமக்கு சத்தமே கொடுக்க மாட்டார். நீ அன்னைக்கு நான் கூப்பிட்டப்ப நீ சத்தம் கொடுக்கலையே. 30ல் இருந்து ஆசி
1: அவர்கள் விரும்பவில்லை.
0: பரிசுத்தாவியானவர் கர்த்தருடைய ஆலோசனை இறைச்சல விரும்பவில்லை.
1: என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள்.
0: என் கடிந்து கொண்டாலும் என்ன செய்றீங்க, அசட்டை பண்றீங்க. என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டோம், நீங்க பரிசுத்தால் நிறைய சொன்னா கேட்க மாட்டேன்ங்கிறீங்க.
1: ஆகையால்
0: அவர்கள்
1: தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள். தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொள்ளும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அளிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி.
0: பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க அன்று சொல்றாரு. எனக்கு செவி கொடுக்கிற எவனோ விக்கினமின்றி வாசம் பண்ணி
1: ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான்.
0: பரிசுத்தாவியை கூப்பிடுங்க, என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். நீ கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, கடிந்து கொள்ளுங்க, திரும்புங்க. என் ஆவி அருளியோ, என் வார்த்தை உங்களுக்கு தெரிவிப்பேன்னு சொல்ற. பரிசுத்தவன் அவசியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கேளுங்க, பரிசுத்தவன் கேட்டீங்கன்னா தான் தருவாரு, கேட்காட்ட அவர் தரமாட்டாரு. கேட்கற ஒன்னும் பெற்றுக்கொள்ளதான் சொல்லியிருக்காரு. கேளுங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிறையவா இருக்கு. நீங்க அமைதியா இருந்தா உங்களுக்கு பரிசுத்தவன் அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொல்லல, கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டு பெற்றுக்கொள்ள, பரிசுத்தவன் வந்தா தான் நம்மளை பரிசுத்தமாக்குவாரு. அதுக்குத்தான் பரிசுத்தவியானவர். ஒன்னுக்கு வந்த புஸ்தகம் 6:11 வசனம்.
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள்.
0: ஆயினும்
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும்
0: கழுவப்பட்டீர்கள்,
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
0: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பாத்தீங்களா, பரிசுத்தவன் வந்தா நம்மளை பரிசுத்தமாக்குறாரு, நம்மளை நீதிமான் ஆக்குறாரு. கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானா மாத்துறாரு. அதுக்குத்தான் பரிசுத்தவியானவர். அது மாத்திர 1 பேதுரு புஸ்தகம் 1:2
1: பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே
0: ஆவியானவரும்
1: பரிசுத்தமாக்குதலினாலே
0: பரிசுத்தவன் நினைச்சாரு பரிசுத்தமாக்குறாரு. பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். 1 பேதுரு புஸ்தகம் 1:22
1: ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி.
0: நம்ம எப்படி செய்யணும், மாயமற்ற உண்மையான சகோதர சிநேகம். அதான் சென்னை மாதிரி இருந்துட்டு நம்ம வந்து வெளியே வந்து மாறிடக்கூடாது. அதுதாங்க சொல்றாரு, மாயமற்ற சினதுல இருந்து
1: ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து.
0: பரிசுத்தாவினர் வந்தா தான் என்ன செய்யும், சத்தியத்துக்கு கீழ்ப்படி முடியும். பரிசுத்தாவினர் வந்தா தான் சத்தியத்துக்கு கீழ்படி முடியும். இல்லைன்னா சத்தியம் என்னதான் கேட்டாலும் அது நமக்கு பிரயோஜனப்படாது. ஆவியானவர் வந்தார், நம்ம என்ன செய்ய முடியும், சத்தியத்துக்கும் கீழ்படி முடியும்.
1: உங்கள் ஆத்துமாக்களை,
0: உங்கள் ஆத்துமாக்களை
1: சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியா,
0: உங்க ஆத்து பரிசுத்தம் நமக்குள்ள வந்தா சத்தியத்துக்கு கீழ்படிவோம். நம்ம ஆத்துமாக்களை என்ன செய்யறோம், சுத்தமாக்கி கொண்டபடியால் பரிசுத்தம் வந்தாதான் நம்ம சுத்தமாக்க முடியும். பரிசுத்தவனை கேளுங்க, பரிசுத்தம் நமக்குள்ள இருந்தா தான் சத்தியத்துக்கு கீழ்படியும், நம்ம ஆத்மாவையும் பரிசுத்தமாக்கி கொள்ளுவோம். அன்று பரிசுத்தவனை அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக் கொள்வோம். பரிசுத்தவன் முதல்ல வரும்போது என்ன செய்யறாரு, நமக்கு நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை நடப்பிக்கிறார். ஆவி அழித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர். ரெண்டாவது பரிசுத்தவன் வந்தவர் வரும்போது என்ன செய்யறார், நம்மளுக்கு பரிசுத்தமாக்குறார். மூன்றாவது பரிசுத்தவன் வரும்போது என்ன செய்யறாரு பாருங்க, நம்ம வாசிக்க கேட்ட சகரியான் புஸ்தகம் 12:10.
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்,
0: நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும்,
1: எருசலேம் குடிகளின் மேலும்,
0: எருசலேமின் குடிகள் மேலும்,
1: கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன்.
0: பரிசுத்தவர் நமக்குள்ள வந்துட்டார், என்ன செய்யறாரு, கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவார். ஐயோ எனக்கு செவிக்கவே முடியல, செவிக்கவே முடியல, எத்தனை பேர் கலங்குறோம். பரிசுத்தவர் நமக்குள்ள வந்துட்டார்னா கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவார். நான் பரிசுத்தன் அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக் கொள்ள வேண்டும். அன்றுவரே பரிசுத்தன் அபிஷேகம் என்னைக்கே பெற்ற அபிஷேகம் இல்ல, ஒவ்வொரு நாளும் தாவீதுராஜா சொல்றாரு, நான் புதிய எண்ணால அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நேற்று பெற்ற அபிஷேகம் இன்னைக்கு நான் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ண. வாசிங்க 92:10.
1: என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன்,
0: என் கொம்பை காண்டாமிருகத்து கொம்பை போல உயர்த்துகிறேன்,
1: புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்.
0: என்னைக்கு அபிஷேகம், நான் பற்றேன் பாருங்க, 2010 அது இல்ல, புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்னி பாசத்துல பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தவனோட தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தவனை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சொல்றாரு, புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என்னைக்கு பெற்ற அபிஷேகம் இல்ல, ஒவ்வொரு நாளும் புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஒரு நாளும் புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அன்னி பாசத்துல பேசணும், பரிசுத்தவனோட பேசணும், பரிசுத்தல் நிரப்புங்கப்பா நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவராய் இயேசுக்கு சொன்னா, அவர் பரிசுத்தாவில நிறைந்தவராய். லூக்காவில் சுவிசேஷம் 4:1.
1: இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய்.
0: பரிசுத்த ஆவியினால என்ன செஞ்சார், அவரு நிறைந்தவராய். நம்ம நிறைஞ்சிருக்கணும், ஏதோ அறகுறை ஆவி பெற்றுட்டு அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. உட்கார்ந்துட்டா உங்களுக்கு தான் நஷ்டம், பரிசுத்தாவினுக்கு நஷ்டம் கிடையாது. பரிசுத்தால் நிறைய நிறையன்னு சொன்னா நிறைய மாட்டேன்றோம், நமக்கு தான் நஷ்டம். அவர் நம்ம சொல்லி கொடுக்கிற எல்லாம் நீங்க இப்படி செய்ய நம்ம ஆலோசனை சொல்றாரு, அது கேட்டு நடக்கிறது நடக்காது நம்முடைய விருப்பம், நம்ம கையில இருக்குது. பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தவன் நிறைந்தவரா இருந்தார். நீங்க அப்படி அவருக்கே நிறைந்திருந்தார்னா நம்ம ஏமாத்துறோம், நம்ம ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவன் கூப்பிட்டு பரிசுத்தல் நிறைய வேண்டும். ஆண்டவரே முடிய அபிஷேகத்தில் நிரப்புன்னு கிருபி நாமியம் விண்ணப்பங்களாமே நமக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. பரிசுத்தவன் வந்துட்ட நம்ம என்ன கொடுக்கிறாரு, கிருபி நாமியம் விண்ணப்பத்தினாமையும் தர்றாரு. அப்போஸ்தலர் நடவடி புஸ்தகம் 2:1-4 வாசிப்போம்.
1: பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது,
0: பெந்தெகொஸ்தே என்ற நாள் வந்தபோது,
1: அவர்கள் எல்லாரும்
0: ஒருமனப்பட்டு
1: ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
0: அப்பொழுது
1: பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து
0: சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி
1: அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு
0: அல்லாமலும்
1: அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள்
0: அவர்களுக்கு காணப்பட்டு
1: அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
0: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாசைகளிலே
0: என்ன செஞ்சாங்க, பேச தொடங்கினாங்க. பாத்தீங்களா, பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டாருன்னா அன்னைய பேச நம்ம அறியாம வரும். நீங்க என்னதான் அடக்கினாலும் அடக்க முடியாது. பரிசுத்தேவ் நமக்குள்ள வந்துட்டார்னா பரிசுத்தேவன் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கோங்க. தயவுசு கேளுங்க, யாரும் அமைதியா இருக்காதிங்க. பரிசுத்தேவன் கிடைக்கக்கூடாது காலம் வரப்போகுது. பரிசுத்தேவன் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுட்டீங்கன்னா அன்னி பாசல வெவ்வேறு பாச்சல பேச முடியும். ஆகிய நம்மளை மறைச்சி பேசுவார். இன்னொரு ஆள் கிடைக்கக்கூடாது காலத்து பாரு. நீங்க என்னதான் அழுதாலும் பேர் கிடைக்காது. கேட்போம், ஆண்டவரே பரிசுத்தேவன் அபிஷேகத்தை தாங்கப்பா, பரிசுத்தேவன் அபிஷேகம் தாங்க. நான் அன்னி பாசல பேசி செபிக்கணும். உங்களுக்குள்ள அந்த வாஞ்ச விருப்பம் தாகம் ஆர்வம் உங்களுக்குள்ள இருந்தா பரிசுத்தேவன் தருவாரு. உங்களுக்கு முதல் ஆர்வம் வேணும், விருப்பம் வேணும், தாகம் வேணும் பரிசுத்தேவன் மேல. கேட்டா ஆண்டு பரிசுத்தேவன் அபிஷேகம் தருவார். அன்னி பாசல பேச முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் சீசர்கள் என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி கேட்கிறாரு. மத்தேயு சுவிசேஷம் 26:40.
1: பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து,
0: அவர் சீசர்களிடத்தில் வந்து
1: அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு,
0: அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு
1: பேதுருவை நோக்கி,
0: பேதுருவை நோக்கி,
1: நீங்கள் ஒரு மணி நேரமாவது,
0: நீங்கள் ஒரு மணி நேரமாவது
1: என்னோட கூட,
0: என்னோட கூட
1: விழித்திருக்க கூடாதா,
0: விழித்திருக்க கூடாதான்னு கேக்குறாரு. சீசர்கள் தூங்குறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பரிசுத்தவினர் இல்ல. ஆண்டர் கேக்குறாரு சீசர்களை பார்த்து, சகோதரே ஒரு மணி நேரமாவது என்னோட குடி விழித்திருக்கூடாதா, நான் பாடுபட்டு இருக்கிறேனே, நான் உங்களை விட்டு பிரிய போறேன்னு சொல்லி கேட்கிறாரு. அதனால அவங்களால செவிக்க முடியல. ஆனா பரிசுத்தவினர் வந்த பிறகு பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 6:4.
1: நாங்களும் ஜபம் பண்ணுவதிலும்,
0: ஜபம் பண்ணுவதிலும்
1: தேவ வசனத்தை,
0: தேவ வசனத்தை
1: போதிக்கிற ஊழியத்திலும்,
0: போதிக்கிற ஊழியத்திலும்
1: இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள்,
0: இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள்.
1: நாங்களும் ஜபம் பண்ணுவதிலும்,
0: என்ன சொல்றாரு, நாங்களும் ஜபம் பண்ணுவதிலும்
1: தேவ வசனத்தை,
0: தேவ வசனத்தை
1: போதிக்கிற ஊழியத்திலும்,
0: போதிக்கிற ஊழியத்திலும்
1: இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள்.
0: இடைவிடாமல் தரித்திருப்போங்கிறாங்க. நான் ஜெபம் பண்றது இல்லையோ, தேவ வசனத்தை போதிக்கலாம், இடைவிடாமல் தரித்திருப்போம். ஒரு நாள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கேட்டார், சகோதரே ஒரு மணி நேரம் என்னோட கூட விழித்திருக்க கூடாதா, ஏன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் இல்லாதனால உங்களுக்கு பலன் இல்ல, உங்களால செபிக்க முடியல, உங்களுக்கு பரிசுத்தாவினர் இல்ல, செபிக்க முடியல, பரிசுத்தாவினர் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. நாங்க இப்ப ஜெபம் பண்ணிருந்தாலும் தேவசனத்தை போதிக்கலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் சொல்றாங்க. அந்த அப்போஸ்தல நடவடிக்கை 2 நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க என்ன செஞ்சாங்க, பல பாஷையில பேசினாங்க, சுச்சாங்க, செபிச்சாங்க. அவங்க மேல அக்கினி போல அக்கின் நாவு போல இறங்கிச்சு, இடி முழக்கம் போல ஒரு சத்தம் வந்துச்சு. அதுக்கு பேர அவங்க அவங்க செபிக்கு அதுக்கு பேர்தான் பேசுறதுலாம் அப்போஸ்தல சொல்றாங்க. நாங்க ஜெபம் பண்ணுறதுலயும் எப்பதான் இடைவிடாம தேவசன போதிக்கிறதுலயும் இடைவிடாம தரித்திருப்போம் சொல்றாங்க. ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்தவினர் வந்தா தான் நம்ம செபிக்க முடியும். பரிசுத்தவினர் வரலினா உங்களுக்கு செபிக்க முடியாது. நீங்க செபிக்கணும், செபிக்க நினைச்சாலும் செபிக்க முடியாது. பரிசுத்தவினர் வந்துட்டாருன்னா உங்களுக்கு செபிக்க முடியும். முதல்ல பரிசுத்தவர் வந்து என்ன சொல்ற, என்ன குடுக்கிறாரு நமக்கு, அற்புதங்களை நடப்பிப்பார் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது பரிசுத்தவர் வந்துட்டு என்ன செய்யறாரு, பரிசுத்தப்படுத்துறாரு. மூன்றாவது பரிசுத்தினர் வந்தாருனையும் நம்ம செபிக்க வைக்கிறார், இடவிடாம செபிக்க வைக்கிறார், தேவ வசனத்தை போதிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தின அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக யாக்கோபின் புஸ்தகம் 4:5.
1: நம்மில் வாசமாயிருக்கிற,
0: நம்மில் வாசமாயிருக்கிற
1: ஆவியானவர்,
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில்,
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார் என்று,
0: வைராக்கிய வாஞ்சாயிருக்கிறார் என்று
1: வேதவாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று,
0: தேவாக்கியம் வீணாய் சொல்லுது என்று
1: நினைக்கிறீர்களா,
0: நினைக்கிறீர்களா? நம்மிடத்தில் பசு தாவேர் வாஞ்சிருக்க எப்படி இருக்கிறார், வைராக்கிய வாஞ்சாயிருக்கிறார். கத்திராக்க எதுக்காவது செய்யணும், கத்துக்காம எதையா செய்யணும். இப்ப நிறைய பேர் பாருங்க, பரிசுத்தவினர் இல்லாதனால எப்படா நேரம் கிடைக்கும், எப்படா போய் படுத்துக்கலாம், எப்படா வீட்டுக்கு போகலாம், எப்படா 5 கிடைக்கும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பரிசுத்தவினர் உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் வாசம் பண்ணுவாருன்னா எப்ப ஊழியத்தை செய்யலாம், எப்ப கர்த்தரை பத்தி யாருக்கு போய் சொல்லலாம், யாருக்காக நம்ம போய் சொல்லலாமா, யாருக்காக ஆண்டரை பத்தி சொல்லலாமா, யாருக்காக போய் செவிக்கலாமா, நம்ம எப்ப நேரம் கிடைக்கும், எப்படா எங்கடா ஊழியத்துக்கு போலாமா, மனசு அப்படியே துடிக்கும். பரிசுத்தவினர் வந்துட்டாருனா உங்களுக்கு துடிக்கும் அந்த வாஞ்ச, உங்களுக்கு அறியாம அந்த தாகம், உங்களுக்கு அறியாம அந்த வாஞ்ச, எப்படா எட்டு எப்படா வீட்டுல பாடுப்பா, எப்படா அஞ்சு நிமிஷம் கடைக்கு வீட்டுக்கு போகலாம் அங்க போலாம் அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஆனா பசுத்தாவினர் வந்துட்டாருன்னா என்ன செய்வார், என்ன யோசிப்பாத யாக்கோபு 4:5
1: நம்மில் வாசமாய் இருக்கிற,
0: நம்மில் வாசமாய் இருக்கிற
1: ஆவியானவர்,
0: ஆவியானவர் நமக்குள்ள வாசமாய் இருக்கிற ஆவியானவர்
1: நம்மிடத்தில்,
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார்.
0: எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சியா இருக்க, நம்மிடத்தில் வாசமா இருக்கிற, வேற யாரு இடத்துல இல்ல, வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார்.
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று,
0: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று
1: நினைக்கிறீர்களா?
0: நினைக்கிறீங்களா? இல்ல, உண்மையாவே நமக்குள்ள பரிசுத்தாவின் இருந்தார்னா வைராக்கிய வாஞ்சி எப்ப பத்தி கத்தர் பத்தி சொல்லுவோம், எப்ப ஆண்டு யாருக்கா போய் செவிக்கலாமா, யாருக்காவது எப்ப சொல்லலாமா, தேவனை பத்தி சொல்லலாமா, எப்ப அவங்களுக்கு போய் செவிக்க போலாம், அங்க போலாமா, அங்க போலாமா, உள்ளத்துல பத்தி வாஞ்ச உருவாக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்துல நீங்க பெற்றுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த தாகம் வரும், அந்த வாஞ்ச வரும், அப்பதான் உங்களுக்கு புரியும். அதான் கத்தர் சொன்ன, கத்தர் நல்லர் என்பத ருசித்து பாருங்கள். நல்ல ருசித்து பார்த்தா தான் தெரியும். நம்ம எப்படா வீட்டுக்கு போலாம், எப்படா வீட்டுக்கு போலாம், இன்னைக்கு உழித்து பாரு நாளைக்கு போயிடலாம், அப்படித்தான் நமக்கு இருக்கும். பசு தாயார் உங்களுக்குள்ள வாஞ்சியா இருந்தாருன்னா கத்திருக்கா, இதை செய்யலாம், அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, செவிக்கலாமா, துதிக்கலாமா, அப்படி நம்மள அறியாம இந்த எண்ணம் வரும். ஹல்லேலூயா! அதுக்குத்தான் பரிசுத்தவனை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவனையா எனக்குள்ள வாருன்னு கூப்பிடுங்க, வாஞ்சியோடு கூப்பிடுங்க, தாகத்தோடு கூப்பிடுங்க. சும்மா கூப்பிட்டாலும் வரமாட்டாரு, என்னை சம்போரன் வரப்பும் அப்படிலாம் வரமாட்டாரு, வாஞ்சியோட தாகத்தோட. நிறைய பேர் செவிக்கிற பார்த்திருக்கேன், பரிசுத்தவன சம்போரமா தாங்க அப்படிலாம் தரமாட்டாரு, வாஞ்சியோட தாகத்தோட விரும்பி வெளிப்படுத்தின விசேஷம். 22:17
1: ஆவியும் மனவாட்டி வா என்கிறார்கள்,
0: ஆவி மனவாட்டி வா என்கிறார்கள்,
1: கேட்கிறவனும் வா என்பானாக,
0: கேட்கிறவன் வா என்பானாக,
1: தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன்.
0: தாகமா உங்களுக்கு தாகம் இருக்கா? பரிசுத்தவர நீங்க கூப்பிட்டு ஆண்டவரே சம்போரமா தான் அப்படிலாம் தரமாட்டாரு. விருப்பம் தாகமா இருக்கு வரக்கடவன்,
1: விருப்பம் உள்ளவன்,
0: விருப்பம் உள்ளவன்
1: ஜீவ தண்ணீரை,
0: ஜீவ தண்ணீரை
1: இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன்.
0: விருப்பங்களுக்கு இருக்கா ஜீவ தண்ணீர்? பரிசு தண்ணி இலவசம் தான், காசு இல்ல. பரிசு நம்ம காசு கேட்கல, கத்து காசு கேட்கல, இல்லப்பா எனக்கு அபிஷேகம் தர, எனக்கு இவ்வளவு காசு கொடு அப்படிலாம் சொல்லல. இலவசம் விருப்பங்களுக்கு வேணும், தாகம் வேணும். தாகம் இருந்துச்சுன்னா, விருப்பம் இருந்துச்சுன்னா பரிசு தண்ணி அபிஷேகம் இப்படியே உங்களை பேய கொடுப்பாரு, இந்த நிமிஷத்திலே உங்களுக்கு கொடுப்பாரு. வைராக்கியத்தில் வாஞ்ச வைராக்கியம் நமக்குள்ள வரும், வைராக்கியம் வரும். வாசிப்பா யாக்கோபு 4:5
1: நம்மில் வாசமாய் இருக்கிற,
0: நம்மில் வாசமாய் இருக்கிற
1: ஆவியானவர்,
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில்,
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார்.
0: எப்படி வாஞ்சையா? வைராக்கிய வாஞ்ச கத்திரிக்கா எதை செய்யணும்? யோ, இத்தனை நாள் என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேனே, இந்த உலகத்துல கத்திர என்னை எதுக்காக உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறாரு, இந்த உலகத்துல எத்தனை நாள் கத்திர எனக்கு அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றாம போயிட்டனே, நமக்குள்ள வைராக்கியம் வருது. கத்திர என்னை உலகத்துக்கு அனுப்பினாரு, மாசிய சொல்றாரு நான் எல்லாம் செய்து முடிச்சிட்டேன்னு சொல்றாரு, நம்மள அனுப்புற நோக்கத்தை நிறைவேற்றினம்மா மாசிய சொல்றாரு. வாசித்து பாருங்க, யாத்திராம் புஸ்தகம் 40:16
1: கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம்,
0: கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம்
1: மோசே செய்தார்,
0: மோசே செய்தார். கர்த்தர் என்னென்னலாம் மோசே கற்பித்தாரோ அத்தனையும் அவர் செஞ்சிட்டாரு. உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்த உலகத்துல எதற்காக நம்ம அனுப்பியிருக்கிறாரு, அதை ஒரு நாள் யோசித்து பார்த்தோமா? அதை செய்யணும், இதை செய்யணும், அதுக்காக அனுப்பல. கர்த்தர் இந்த உலகத்துல உங்களை என்ன எதற்காக அனுப்பினார், அந்த நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கமா? மோசே நிறைவேற்றினார், நோவா நிறைவேற்றினார். வாசித்து பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 7:5
1: நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்.
0: நோவா என்ன செஞ்சாராம்? கர்த்தர் தமக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார். நம்ம ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவும் செய்தார். வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 17:4
1: பூமியிலே
0: நான்
1: உம்மை மகிமைப்படுத்தினேன்,
0: நான் உன்னை மகிமைப்படுத்தினேன்,
1: நான் செய்யும்படி
0: நீ, நான் செய்யும்படி
1: நீர் எனக்கு நியமித்த கிரியையை,
0: இதாடி சொல்றாரு, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை
1: செய்து முடித்தேன்,
0: செய்து முடித்தேன். ஆமா அருமையானவர்கள், உங்களை என்னையும் கர்த்தர் இந்த உலகத்தில் எதற்கு அனுப்பின ஒரு நாள் சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? எது உலகத்தில் உருவாக்கி அனுப்பியிருக்காரு சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? இந்த உலகத்தில் எதையும் சேர்த்து வச்சாலும் உலகத்திலிருந்து ஒன்னும் கொண்டு போக முடியாது. கத்திர்காய் எதை செய்திருக்கோ அதைத்தான் நம்ம கத்திட்ட கொண்டு போக முடியும். கத்தர் உங்களுக்கு உங்களுக்கு என்ன எதுக்காக உலகத்துக்கு அனுப்பினார்? மோசே சொன்னார், கத்தர் எனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து முடித்தேன்னு சொல்லி. நாவா சொன்னார், என கற்பித்தபடியெல்லாம் செய்து முடித்தேன் சொல்லி. நீங்கள் நானும் கத்திருக்கா என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு நிமிஷம் எல்லாம் சிந்திச்சு பாருங்க, நம்ம செஞ்சிருக்கிறோமா? ஆண்டவரை ஏசுகிறது சொன்னார் பிதாவை நோக்கி, நீர் என்னை அனுப்பின கிரியை என்ன செய்து. அது வாசிப்பா 17:4 யோவான் சுவிசேஷம் 17:4
1: பூமியிலே
0: நான்
1: உம்மை மகிமைப்படுத்தினேன்,
0: நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்,
1: நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை,
0: நான் செய்யும்படி நீங்க எனக்கு நியமித்த கிரியையை
1: செய்து முடித்தேன்.
0: ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார் பிதாவை நோக்கி, நீங்கள் நான் என்ன செஞ்சிருக்கோம் கத்திருக்கா யோசித்து பாருங்க. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கு 30 வயசு, 35 வயசு, 40 வயசு, 60 வயசு அப்படி எல்லாம் நமக்கு இருக்குது. நம்ம கத்திருக்கா என்ன செஞ்சிருக்கோம்? இல்லை நம்ம ஆண்டர் கணக்கு கேட்பாருல, நமக்கு ஆண்டர் வேதாகமத்து கையில கொடுத்துருக்காருல, இதை வாசித்து பார்த்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கத்திருக்காங்க யோசித்து பாருங்க. ஒரு நாள் கத்தர் நம்மளை கணக்கு கேட்பார். சரி, வைராக்கியத்தை வாஞ்ச இப்ப வாசிக்கலாம். யாக்கோபு 4:5
1: நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர்,
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று.
0: எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று.
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா?
0: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் நமக்குள்ள எப்படி இருக்கிறார்? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். நம்ம கத்திருக்கா எதையே செய்யணும். அவங்களுக்கு ஆண்டு பிடிச்சுன்னு, ஐயோ இந்த ஆத்துமா அழிஞ்சு போகுது, அவங்க இப்படி இருக்காங்களே, இவங்களுக்கான செவிக்கணும். நம்ம பகைங்கரா இருந்தாலும் அவங்களுக்கு செவிக்கணும் தான் நம்ம உள்ள தோணுது. அப்படியே உள்ள உடையுது, ஐயோ அந்த ஆத்துமாரே இது பேசக்கூடாது, அவங்க ஆண்டு அறியாம இருக்காங்களே, எப்படி அவங்க பரலோகத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி அவங்க நம்ம பகையா இருந்தாலும் கூட நம்மள அறியாமே அவங்களுக்கு செம வருது. அந்த வைராக்கிய வாஞ்ச உங்களுக்கு இருக்குதா? அப்ப கர்த்தராவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா தான் அந்த வைராக்கிய வாஞ்சி வரும். கர்த்தராவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னா நம்ம உலகத்துல அதை வாங்கணும், இதை வாங்கணும், உலகத்துக்கு அதை சேர்க்கணும், உலக காரியத்துக்கு அங்க போகணும், இங்க போகணும், அப்படிதான் இருப்பாங்க. ஆனா கர்த்தரத்துல வாஞ்சா இருந்தா ஆண்டவருக்காக எதையே செய்யணும்னு நினைப்போம். என்ன புஸ்தகம் 25:10-12
1: கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை,
0: நிர்மூலமாக்காதபடிக்கு
1: ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன்
0: பினகாஸ்
1: என் நிமித்தம்
0: அவர்கள் நடுவே
1: பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால்.
0: அப்படிங்களா? பினகாஸ் என்ன செஞ்சாரா? பக்தி வைராக்கியம் காமித்ததினால். வீட்டுல போய் அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க, என்ன வைராக்கியம் காமித்தார், என்ன பக்தி வைராக்கியம் காமித்தார், உங்களுக்கு வீட்டுல போனா நல்லவே புரியும். என் நிமித்தம் பக்தி வைராக்கியம் காமித்ததினால்
1: இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை
0: திருப்பினான்.
1: ஆகையால்
0: இதோ அவனுக்கு
1: என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன்.
0: வீட்டுல படிச்சு பாருங்க அந்த அதிகாரம். வைராக்கியத்து வாஞ்ச பக்தி வைராக்கியத்து வாஞ்சதுனாலதான் இஸ்ரேல் மக்களை கத்துடி கோபத்தை மாற்றினார். நமக்கு இந்த பக்தி வைராக்கியம் வேணும். என் ஜனங்கள் அரைத்து போக கூடாது, என் ஜனங்கள் பரலோகத்துக்கு வரணும், அதுக்காக என்ன செய்ய முடியும் என்னால சொல்லி நம்ம செபிக்கணும். இந்த ஆண்டர் பத்தி நம்ம சொல்லணும். ஒரு நாளைக்கு ஒத்துக்காது நம்ம ஆண்டர் பத்தி சொல்லணும். ஒரு நாளைக்காவது ஆண்டர் பத்தி நம்ம சொல்லணும். நமக்கு அந்த வைராக்கியம் வாஞ்சி வேணும். பெண்ணாக்கேசுக்கு வைராக்கியம் வாஞ்சி இருந்துச்சு. உங்களுக்கு எனக்கு இருக்கா? இல்லைன்னு சொன்னா நம்ம காசு கேட்கணும். கேட்டு ஏதோ ஒரு காதல கேட்டு ஒரு காதலை விட்டுட்டு போறதுக்காக இல்ல பெரியமானவர்களே. வசனத்தை நம்ம பார்த்து சிந்தித்து நம்ம செயல்பட வேண்டும். வசனத்தை கேட்டு நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும். எலியா சொல்றாரு 1 ராஜாக்கள் புத்தகம் 19:10
1: அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன்.
0: அவர் சேனைகளின் கர்த்தருக்காக எப்படி இருந்தாரா?
1: பக்தி வைராக்கியமா இருந்தார்.
0: எலியா பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. உங்களுக்கு இருக்கா கர்த்தர் மேல? உங்களுக்கு இருக்கா பக்தி வைராக்கியம் கர்த்தர் மேல இருக்குதா? எதையாவது கர்த்தர் செய்யணும், எத்தனை வருஷம் அவங்க நரகத்துக்கு போறாங்களே, அவங்க மேல உங்களுக்கு பக்தி வைராக்கியம் வருதா? அவங்களை தாக வருதா? வாஞ்ச வருதா? நீங்க கர்த்தருக்கா என்ன செஞ்சிருக்கீங்க? கர்த்தருக்கா என்ன செஞ்சிருக்கோம்? வெகு பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கா? ஏதோ வாழ்க்கை வாழ்ந்தோ நம்ம இருந்துடுறோமா? சிந்தித்து செயல்படுவோம். அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் அறுபத்தொன்பதாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனம்.
1: உம்முடைய வீட்டை குறித்து,
0: உம்முடைய வீட்டை குறித்து
1: உண்டான பக்தி வைராக்கியம்,
0: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
1: என்னை பட்சித்தது.
0: வீட்டை குறித்து இவ்வளவு பெரிய வீடெல்லாம் ஆண்டு ஆயத்து படுத்திருக்காரு, இன்னும் ஜனங்கள் வந்து நிரம்பலையான்னு சொல்லி உங்களுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்ன பட்சித்தது. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்து பண்ணி சொல்லி நம்மளுக்காக செய்யறாரே, நம்ம இப்படி இருக்கமேன்னு சொல்லி பக்தி வைராக்கியம் பட்சித்ததுதான் நமக்கு இருக்குதா அப்படின்னு சொன்ன கேப்ப ஆண்டவரே, உங்க மேல என் பக்தி வைராக்கியம் வரட்டும் ஐயா. நாங்க ஏதோ கிறிஸ்தவங்க வந்துட்டு ஏதோ ஒரு கொஞ்சம் நேரம் வாரம் போறோம் அவ்வளவுதான் ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை வரோம் அன்னொரு ஞாயிற்றுக்கிழமை வரும் அவ்வளவுதான் ஆண்டவரே, கத்துக்கு மேல என் பக்தி வைராக்கியம் வேணும் ஆண்டவரே. ஆதி பக்தர்லாம் இப்படி இருந்தாங்களப்பா, எனக்கு இந்த பக்தி வைராக்கியத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். யோவான் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம்.
1: அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து,
0: உம்முடைய வீட்டை குறித்து
1: உண்டான பக்தி வைராக்கியம்,
0: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
1: என்னை பட்சித்தது.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதா வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உங்களுக்கு பக்தி வைராக்கியம் இருக்கா? பரிசுத்தன் இருந்தானா கட்டாயம் பக்தி வைராக்கியம் வரும். அப்ப இன்னும் நீங்கள் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஏதா வாரம் போறோம் அவ்வளவுதான், இந்த வசனத்துக்கு இங்கே மறந்துட்டு போயிருவான். என்ன பசுத்தேன் பேசினாலும் கூட யோசிக்க மாட்டோம், சிந்திக்க மாட்டோம், இந்த வசனத்தை கேட்டு இப்படியே விட்டுட்டு போயிருவோம். அதனால யாரு பயனுள்ள பிரியமானவர்களே, உங்களுக்கும் பயனுள்ள கருத்துக்கும் பயனுள்ளதல்ல, இந்த வசந்தர்மை சிந்திக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம யோசித்து கொண்டே இருக்கணும், பரிசுத்தேன் வந்தா என்ன கிடைக்கும் சொன்னாரு. உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பித்து என்ன செய்வாரா? பரிசுத்தேன் ஆவி அழித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிற கத்தை. ரெண்டாவது என்ன செய்ய? பரிசுத்தமாக்குற பரிசுத்தாவியனர். மூன்றாவது என்ன செய்யறாரு? பின்னப்பங்கள் ஆவியோ கிருபை ஆவி ஊற்றாரு. ஒரு மணி நேரம் சீசர்கள் முழித்திருந்து செவிக்க முடியாது இருந்த சீசர்கள், அவங்க சொல்றாங்க செவிப்பதிலையும் வசனத்தை போதிப்பதில் இடவிடாமல் தரித்திருப்பதுன்னு சொல்றாங்க. நாலாவது பரிசுத்தார் உங்களுக்குள்ள வைராக்கியம் வாஞ்சானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா, தன்னாகாசு பக்தி வைராக்கியமா இருந்தார் கத்திற்காக, எளிய பக்தி வைராக்கியமா இருந்தாரு, ஏசப்பா பக்தி வைராக்கியம், தாவீது பக்தி வைராக்கியமா இருந்தாரு. உங்களுக்கு எனக்குள்ள இருக்கா பக்தி வைராக்கியம்? இன்னும் பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளல, இன்னும் நீங்க உலகம் உலகத்தே சார்ந்திருந்தீங்கன்னா பரிசுத்தாவியர் இன்னும் உங்களுக்கு சரியான முறையில இல்ல. பரிசுத்தாவின இருந்தது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. பரிசுத்த பவுல் சொல்றாரு, என் தாயின் கற்பத்தில் நான் என்ன செஞ்சேன் பிரித்தெடுக்கப்பட்டேன்னு சொல்றாரு. கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வாசித்து பாருங்க.
1: அப்படி
0: இருந்தும்
1: நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல்,
0: என் தாயின் வயிற்றில் இருந்து முதல்
1: என்னை பிரித்தெடுத்து,
0: என்னை பிரித்தெடுத்து
1: தம்முடைய கிருபையினால் அழைத்தது.
0: தாயின் வயிற்றுல பிரித்தெடுக்கிட்டாரு. உலகத்துக்கு நம்ம சொந்தம் இல்ல, உலக காரியத்தை நம்மள வாழக்கூடாது. என் தாயின் கற்பத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒண்ணும் அதுதான் கத்திருப்பீங்க. அதான் சொன்னார் ஆண்டவராக இயேசுக்கிட்ட சொன்னார், நான் உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல கத்திற்கா வாழ்வின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க, பரிசுத்தர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, தேவன் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கத்து தாமே ஆசீர்வதிப்பார்கள்.
2: நம்ம கேட்கலாம், ஆவியனவர் நோக்கி பார்ப்போம். தகப்பனே, உமது ஆவியானவர் எனக்கு தார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களேப்பா. அப்பா, உங்கள் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், முதியவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர் மீதும் ஆவி ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள் என்று சொன்னீரே. எனக்கு பரிசுத்தாவியனவரை தாரும். எல்லாம் கரண்ட் உயர்த்தி செவிங்க, வாஞ்சையோடு கூட கேட்போம். பரிசுத்தாவி நமக்குள் வரும் பொழுது அவர் தமது ஆவியை அனுப்பி அற்புதங்களை செய்கிறார். சாவுக்கு எதுவான சரீரமாக இருந்தாலும் அதை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். நமது பலவீனங்களிலே நமக்கு ஒரு உதவி செய்கிற தேவன். தேங்க்யூப்பா. வாய் திறந்து சொல்லுங்க, அந்த விலை மதிக்க முடியாத திரியேகத்தில் ஒருவராகிய பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே எழுந்தருளி வருவீராக. கூப்பிடுங்க, வாஞ்சோடு கூப்பிடுங்க, வாங்க ஆவியானவரே. ஆவியான வரும்பொழுது அடுத்தபடியாக நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம் வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர் எப்படி பரிசுத்தமாகிறோம்? தேங்க்யூ லார்ட். ஆவியானவர்னாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது நம் இதயம் சுத்தமாக்கப்படுகிறதா பாருங்கள். ஆவியானவரே, உமக்கு கீழ்ப்படிய அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்து நான் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து என் இதயத்தை சுத்தமாக்கிக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. கூப்பிடலாமா? வாங்கப்பா, வாங்க, என்னை பரிசுத்தப்படுத்தும்ப்பா. பரிசுத்தம் இல்லால் ஒருவனை தேவனை தரிசிக்க முடியாது. வாங்க பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூப்பா. மூன்றாவது ஆவியானவர் ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர், கிருபை நாவி விண்ணப்பத்தை நாவி ஊற்றுகிறார். ஒரு மணி நேரம் கூட இயேசுவோடு கூட இருந்து ஜெபிக்க முடியாத சீசர்கள் தூங்கி வழிந்தார்கள். ஆனால் ஆவியானவர்கள் பரிசுத்தாவி வந்த பொழுது இடைவிடாமல் நாங்கள் ஜெபிப்போம் என்று சொன்னார்கள். ஜெபித்தார்கள். வாய் திறந்து சொல்லாமா, அப்பா எங்களுக்குள்ள வாங்க பரிசுத்தாவியானவரே, கூப்பிடுங்க பார்க்கலாம். ஓ ஜீசஸ், பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. தாகமுள்ள தண்ணீரை ஊற்றுகிறார் இப்பொழுது, இப்பொழுது. நன்றி ஆவியானவரே. ஆவியானவர், இது ஒரு மகிமை, இதோ நம்மை நிரப்ப விரும்புகிறது. நன்றி, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி ஆவியானவர், பக்தி வைராக்கியத்தை கொடுக்கிறார். கர்த்தர்க்கா எலும்பி இருக்கக்கூடிய பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்கா எலும்பி பிரகாசிக்கிற பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்காய் சாதிக்க நினைக்கிற பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்காய் பேசுகிற நடக்கிற, கர்த்தர்க்காய் பிழைக்கிற பக்தி வைராக்கியத்தை கொடுக்கிறார். எலியாவுக்குள்ள பக்தி வைராக்கியம், பெனகாசுக்குள்ள பக்தி வைராக்கியம், சங்கீதக்காரன் தாவீதுக்குள்ள பக்தி வைராக்கியம், இயேசுக்குள் பக்தி வைராக்கியம். நன்றி. வாங்க பரிசுத்தாவினரே, ஒரு நிமிஷம் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ரிகாபோ ஷாந்தா, நாளை அல்ல இது, இப்பொழுது ஆவியன் ஊற்றப்படுகிற நேரம். இது ஆவியானவர் நம்மத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்கேயும் உங்க நடுவில் தான் இருக்கிறார். உங்க நடுவில் நிலை கொண்டிருக்கிற ஆவியானவர், பிரைஸ் காட், உங்க நடுவில் நிலை கொண்டிருக்கிற ஆவியானவர், இது உங்க நடுவில் நிலை கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஹோலி கோஸ்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் மணிக்கணக்காக ஜெபிக்க விரும்புகிறோம், பரிசுத்தமா இருக்க விரும்புகிறோம். அல்லேலூயா. உமக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்ட விரும்புகிறோம் ஆண்டவரே. உமக்காய் நாங்கள் நடக்க பிழைக்க, உமக்காய் எலும்பி நிற்க, கர்த்தர்க்காய் வைராக்கியம் பாராட்ட விரும்புகிறோம். வாங்காவியானவரே, எங்களுக்கு அற்புதம் வேணும். எங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும். சாவுக்கு எதுவான எங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும் இப்பொழுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
0: பரிசுத்தாவினை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. பெற்றுக்கொள்ளாத பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர். வைராக்கிய வாஞ்சி ஆவியை தாரும் ஐயா, வைராக்கிய வாஞ்சி ஆவியை தாரும் ஆண்டவர். பக்தி வைராக்கியமான ஆவியை தாரும் ஆண்டவர். கடமைக்கல்ல, பேருக்கல்ல, புகழ்க்கல்ல ஆண்டவர், பக்தி வைராக்கியமான ஆவி எங்கள் தாரும் ஆண்டவர். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. சிக்கமால, சிக்கமால, ரீக்கமால, ரீக்கமால, ரப்பர கரை வீக்கிறவ ஆண்டவரே, மக்கு சௌத்திரம், சௌத்திரம் ஐயா. நீர் பேசுறீர் ஆண்டவர். மக்கு மகிமை ராஜா, மக்கு மகிமை ஐயா, மக்கு மகிமை. பலத்த பரலோகத்தின் தேவனேமே துதிக்கிற, வந்து கொண்டு வந்த அத்தனை மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வல்லமையாய் பயன்படுத்துங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசிரியங்க. போல போல, எலியா போல, பன்னாக்காசை போல, எங்களுக்கு பக்தி வைராக்கிய எங்களுக்கு தாரு ஆண்டவர. கரணை கடலே, கரண சமுத்திரமே துதிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, சமாந்தை கொடுங்க, சந்தோஷம் கொடுங்க. உள்ளத்தில் ஆறுதலின் தேர்தலின் தாரும். கத்தோடைய வல்லக்காரம் தாங்க வேண்டும். நீர் அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக, ஜீவனாக இந்த வழி நடத்தும். தேவ பிரச்சனை என்னாலும் தாங்கட்டும். நன்மையான காரியத்தை ஒரு வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவர. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு அதிகமாய் கிரியச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனே, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தாவில் நிறைக்கணும், பக்தி வைராய் தரணும், செவிக்கணும், துதிக்கணும், அறிந்து கொள்ளும், அண்டிக்கொள்ளும், சார்ந்து கொள்ளணும், உமோடு ஒன்றரை கலக்கணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பல இருந்தாலும் குணமாக்க. எந்த மந்திரம் செய்வனையும் தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க அப்பாமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க, குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க, சமாளம் இல்லாத மக்கள் சமான் தாங்க, கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டுமே, சமாளாத குடும்பத்தில் சமாந்தை தர வேண்டும், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவர். தொழில் செய்கிற மக்களை ஆசீர்விக்கணும், வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்விக்கணும், வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கடன் பறிச்சு எல்லாம் மாறுன ஆண்டவர். அப்பா உள்ளத்தில் வெளியரங்கமா இருப்பீங்க, கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவர். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, எல்லாரும் ஜெபிக்கிறவங்க, எல்லாரும் துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சூட்டி காத்துக்கோங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே, இறங்கும், இறங்கும், இறங்கும் அப்பா. பரிசுத்த ஆவியினர் யாரும் இழந்து போக வேண்டாண்டவரே. பெற்று இழந்திருந்தாலும் அவங்க திரும்ப பெற்றுக்கொள்ள உதவிச்சுங்க. கிடைக்கக்கூடாது காலவருது. நீ சொன்ன வாக்கு திட்டத்தை நிறைவேறு ஐயா. அன்றே ஒருத்தருவாய் வெறுமையாய் பயிரக்கூடாது சுவாமி. எல்லார் வாழ்க்கையிலும் புதிய இதயத்தையும் புது பலத்தையும் புதுச்சேவனை பெற்று, பரிசுத்தனை அபிஷேகத்தை பெற்று, வாயிராக்கிய வாஞ்சியோடு ஜீவிக்க பலன் கொடுங்க. காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அன்றுவரே நீ பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை எண்ணி முடியாத செய்யுங்களை செய்யுங்க. அவங்க நாம மாத்திரம் மகிப்பிடட்டு ஏசப்பா. எல்லா துதிக்கான மகிமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஜிகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
5: ஏனோக்கு சாதாரண மனிதர்கள் ஒருபோதும் காணாத தரிசனங்களை கண்டார். அவர் தேவதூதர்கள் நிற்கும் இடங்களில் நடந்தார். உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து மறைக்கப்பட்ட இரகசியங்களை கேட்டார். அவர் வானவர்களின் வீழ்ச்சியையும் இன்னும் வர

அவர் வானவர்களின் வீழ்ச்சியையும் இன்னும் வரவிருக்கும் ராஜ்யங்களின் எழுச்சியையும் பார்த்தாரு. அவர் எழுதியது கற்பனை அல்ல, அது எல்லா தலைமுறைகளுக்கும் ஒரு எச்சரிக்கை. பெருங்கொழிப்பு வருவதற்கு முன், மோசேக்கு முன், அரசர்களும் ராஜ்யங்களும் உருவாகும் முன், ஏனோக்கு என்ற ஒரு மனிதர் இருந்தார். உலக இருள மூழ்கும் போது கூட அவர் தேவனுடன் நடந்தார். ஒரு நாள் தேவன் அவருக்கு ஒரு பயங்கரமானத, உலக முடிவின் ஒரு தரிசனத்தை காட்டினார். அது ஒரு சிறிய எச்சரிக்கை அல்ல, அது அமைதியான செய்தி அல்ல, அது தேவன் தாமாகவே பூமியை நியாயம் செய்ய இறங்கும் நாளின் ஒரு சின்ன காட்சி. ஏனோக்கு பரிசுத்தவரே வானத்திலிருந்து வருவதை கண்டார். அவர் தேவன் சினாய் மலையில இறங்குவத, ஆயிரக்கணக்கான பரிசுத்த தூதர்கள் அவரை சூழ்ந்திருப்பதை பார்த்தார். அவரது இருப்பால் ஆகாயம் எரிந்தது, அவரது காலடியில பூமி நடுங்கியது, ஒவ்வொரு கண்களிலும் பயம் நிரம்பியது. மலைகள் ஆழமாக நடுங்கின, உயர்ந்த மலைச்சரிவுகள் உலர்ந்த மண் போல உடைஞ்சன. பூமியின் மிக வலிமையான பகுதிகளும் அவர் தோன்றும் போது நிலைத்திருக்க முடியல. அந்த தரிசனத்துல பரிசுத்தவர்கள் தேவனை சுற்றி திரண்டனர். அவர் மகா வல்லமையுடன் வந்தார். அப்போது ஏனோக்கு இதன் அர்த்தத்தை அறிவித்தார். தேவன் அனைவரையும் நியாயம் செய்ய வருகிறார். அவர் தீயவர்களை அடிப்பார், தீமையில் தொடரும் அவர்களை அழிப்பார். அவருக்கு எதிராக செய்யப்பட்ட ஒவ்வொரு பாவமும், பேசப்பட்ட கடுமையான வார்த்தையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். எதுவும் மறைஞ்சிருக்காது. அந்த நாள்ல மலைகள் தீயில் மெழுகு போல உருகும், பூமி உடைந்து போகும், எல்லா பெருமை கொண்டவர்களும் தீயவர்களும் பயத்தில் நடுங்குவார்கள் என்று ஏனோக்கு கூறினார். மக்கள் வலிமையானதும் அசைக்க முடியாதது என்று நினைத்த உலகம் பரிசுத்தவானின் வல்லமையின் முன் சிதறிவிடும். ஆனா இந்த தீர்க்க தரிசனம் பயத்தை மட்டும் பற்றியதல்ல, அது நம்பிக்கையும் பற்றியது. நீதிமான்கள் அழிக்கப்பட மாட்டார்கள், நம்பிக்கையுடன் நிலைத்திருந்தவர்கள் அமைதி அடைவார்கள். தீமைக்கு தீர்ப்பு விழும்போது அவர்கள் அவருடைய பாதுகாப்பில் பாதுகாப்பா நிற்பார்கள். கடவுள் பூமியை சுத்தம் செய்து நீதியை நிலைநிறுத்துவார். இது ஏனோக்கு முதல்ல பேசிய செய்தி, உலகிற்கு ஒரு எச்சரிக்கை. அரிசுத்தமான மகத்தானவர் வரப்போகிறார். அவர் தீமையை என்றென்றும் புறக்கணிக்க மாட்டார். ஒரு தீர்ப்பு நாள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது வந்தபோது அவருடைய முன் எந்த தீமையும் தப்பிக்க முடியாது. ஏனோக்கு தன்னை சுற்றியுள்ள உலகத்தை பார்க்க தொடங்கினார். தீர்ப்பு பற்றிய தரிசனத்தை கண்ட பிறகு அவர் தனது கண்களை பூமி, ஆகாயம் மற்றும் கடவுள் படைத்த அனைத்திலும் திருப்பினார். அவர் கண்டது எளிமையானதா இருந்தாலும் அதில் மிகுந்த சக்தி இருந்தது. படைக்கப்பட்ட அனைத்தும் தங்களது பாதையை பின்பற்றின. அனைத்தும் அதை இயக்க சொன்னபடி நகர்ந்தது. எதுவும் தன் இடத்தை விட்டு வெளியேறலைய. அவர் காலையிடும் சூரியனையும் மாலை மறையும் சூரியனையும் பார்த்தார். அது ஒருபோதும் தவறவில்லை. அவர் நிலவும் தங்களது பருவங்கள்ல பிரகாசிக்கும் நட்சத்திரங்களையும் பார்த்தார். அவை தங்களது காலங்களை தாமதமின்றி பின்பற்றின. குளிர்கால பணி தக்க நேரத்தில் நிலத்தை மூடியது. வெயில் பருவம் கட்டளையிடப்பட்ட போது வந்தது. பருவங்கள் ஒன்னுக்கு பிறகு ஒன்று கடவுள் ஆரம்பத்தில் ஏற்படுத்தியபடி மாறின. ஏனோக்கு மரங்களை உறுதியா நிற்கும் நிலையில பார்த்த. கடுமையான குளிர்காலங்களையும் சில பழமையான தேவதாறு மரங்கள் ஆண்டுதோறும் பசுமையாகவே இருந்தன. ஆறுகள் தங்களது வாய்க்கால்களில் ஓடின. காற்றுவேல் தங்களது நேரத்தில் வீசியது. மழை அனுப்பப்பட்ட போது பெய்தது. பூமியில உள்ள ஒவ்வொரு உயிரினமும் அதற்கு விதிக்கப்பட்ட சட்டத்தை பின்பற்றின. யாரும் பாதிக்கவில்லை, யாரும் எதிர்க்கவில்லை, யாரும் தங்களது பாதையை மாற்ற முயற்சிக்கவில்லை. ஆனா ஏனோக்கு மனிதர்களை பார்த்தபோது வேறுபட்ட ஒன்றை கண்டார். அவர் கிளர்ச்சியை கண்டார். சூரியன் கீழ்படியும் நட்சத்திரங்கள் தங்களது ஒழுங்கை காக்கும் போது மனிதர்கள் தங்களது சொந்த வழியை தேர்ந்தெடுத்தனர். மரங்களும் கற்களும் தங்களது இடத்துல இருந்த போது மக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை மீறினர். பிரபஞ்சம் தம் படைப்பாளையை மதித்தது. ஆனா மனித முகந்திருப்பினான். ஏனோக்கு இதை புரிஞ்சுக்க முடியல. மலைகள் தங்களை வைத்து இடத்துல நிலைத்திருக்கும் போது மனிதர்கள் எப்படி இவ்வளவு துணிச்சலா கிளர்ச்சி செய்ய முடியும்? பூமியின் இயற்கை அனைத்தும் முழுமையான கீழ்ப்படிதலுடன் இயங்கும் போது அவர்கள் எப்படி கடவுளின் கட்டளையை புறக்கணிக்க முடியும்? பூமி தானே அவர்களுக்கு எதிராக சாட்சியாக இருந்தது. அதனால் ஏனோக்கு ஒரு எச்சரிக்கை வழங்கினர். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் தங்களது இடத்தை காக்கும் போது மனிதர்கள் அதைவிட அதிகமா தங்களது இடத்தை காக்க வேண்டாமா? கடவுளின் கட்டளையை மீறும்பவர்கள் அமைதியே காண மாட்டார்கள். பருவங்கள் தங்களது பாதையை பின்பற்றுவது போல கிளர்ச்சிக்கு பிறகு தீர்ப்பும் வரும். அவர்களை சுற்றியுள்ள உலகம் கடவுளின் சட்டம் உறுதியாக நிற்கிறது என்பதற்கான சான்றாக இருந்தது. அதை எதிர்த்து போராடுவோர் தனியாக நிற்க நேரிடும். ஏனோக்கு சொர்க்கமும் பூமியில் பற்றிய மறைந்த விஷயங்களை பற்றி மேலும் அறிவை பெற்றுக் கொண்ட போது தேவதூதர்களிடையே ஒரு பெரிய மாற்றம் எப்படி தொடங்கியது என்பதையும் அவருக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த நாட்கள்ல பூமியில் மக்கள் பெருகி அவர்களுக்கு மகள்கள் பிறந்தபோது சில தேவதூதர்

அவர்கள் வானத்திலிருந்து கீழே பார்த்து அவர்களை கண்டார்கள். இந்த தேவதூதர்கள் வாச்சர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பங்கு வழங்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு ஒரு இடம் இருந்தது. அவர்கள் உயர்ந்தவரின் கட்டளை கீழ் கவனித்து சேவை செய்ய வேண்டும் அர்த்தம். அதே தேர்வு எடுத்து 200 பேராக இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஹெர்மோன் மலையில் இறங்கினார்கள். அந்த மலை அவர்களின் உடன்பாட்டின் இடமா ஆனது. அவர்களின் தலைவன் செம்யாசான் என்று அழைக்கப்பட்டார். அவர் மற்றவர்களிடம் வெளிப்படையாக பேசினார். அவர்கள் யோசித்ததை செய்யும் பொறுப்பின் பாரத்தை அவர் நன்கு அறிந்திருந்தார். இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சா குற்றம் முழுவதும் தனக்கு மட்டுமே வரும் என்று அவர் பயந்தார் என்று சொன்னார். அதனால் எல்லோரும் ஒன்றாக சத்தியம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டார். அங்கே ஹெர்மோன் மலையில் அவர்கள் ஒரு தீவிரமான உறுதிமொழி எடுத்தார்கள். தாங்கள் எடுத்த முடிவிலிருந்து யாரும் திரும்பிவிடக் கூடாதுன்னு தங்களை தாங்களே சபதம் செய்து கட்டுப்படுத்திக் கொண்டார்கள். மனித மகள்களில் இருந்து மனைவிகளை தேர்ந்தெடுக்க ஒப்புக்கொண்டார்கள். மனித பெண்களுடன் இணைந்து பூமியில மனிதர்களாக வாழ ஒப்புக்கொண்டார்கள். இது ஒரு சிறிய படி அல்ல, இது ஒரு எல்லைய கடந்தது. வாச்சர்கள் தங்களுக்கான சரியான வாசஸ்தலத்தை விட்டு வெளியேறினர். அவர்களுக்கு அமைக்கப்பட்ட ஒழுங்கிலிருந்து அவர்கள் விலகி நின்றார்கள். அவர்கள் மனிதர்களின் உருவத்தை எடுத்துக்கொண்டு மனிதர்களிடையே வெளிப்படையாக நடந்தார்கள். பூமியின் மக்களுக்கே அவர்கள் மனிதர்களாக தோன்றினார்கள். ஆனால் மற்ற மனிதர்களை போல இல்ல. அந்த சத்தியத்திற்காக ஹெர்மோன் மலைக்கு அந்த பெயர் வந்தது. ஏனெனில் அங்கே அவர்கள் தங்கள் முடிவில ஒன்றிணைந்தார்கள். தங்கள் வாக்குறுதியில ஒன்றுபட்டு அவர்கள் முன்னேறிட அவர்களின் இதயங்களில் தோன்றிய ஆசை செயலில் மாறியது. அந்த கணத்திலிருந்து மனித வரலாற்றின் ஓட்டம் மாறத் தொடங்கியது. கவனித்து வழிநடத்த வேண்டும் என இருந்த வாச்சர்கள் வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் எடுத்த முடிவு மனிதர்களின் உலகிற்கு அறிவும் சக்தியும் மாற்றத்தையும் கொண்டு வந்தது. அவர்கள் முதலில் ஒன்றிணைந்த அந்த மலையை தாண்டி இவை எல்லாம் பரவ தொடங்கின. வாச்சர்கள் மனிதர்களின் மகள்களிலிருந்து மனைவிகளை எடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் ஹெர்மோன் மலையில் எடுத்து சொன்ன பிரமாணப்படி அவர்கள் அவர்களுடன் வாழ்ந்தார்கள் மற்றும் பூமியின் மக்களிடையே குடும்பங்களை வளர்த்தாங்க. ஆனா இந்த இணைவுகளில் இருந்து பிறந்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களின் பிள்ளைகள் எந்த மனிதனையும் விட பலத்திலும் உயரத்திலும் அதிகமா வளர்ந்தார்கள். அவர்கள் நெபிலிம் என்று அழைக்கப்பட்டாங்க. இந்த பெரும் மனிதர்கள் வளர வளர மேலும் மேலும் உயர்ந்தார்கள். அவர்கள் 3000 குபிடங்கள் உயரம் கொண்டவர்கள் என்று கூறப்பட்டது. நகரங்களையும் மைல்களையும் தாண்டி உயர்ந்தார்கள். அவர்கள் நடக்கும் போது அவர்களின் காலடியில் நிலம் சிறியதா தோன்றியது. முதல்ல மக்கள் அவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்திருக்கலாம். ஆனா அந்த ஆச்சரியம் விரைவில் பயமா மாறியது. அந்த பெரும் மனிதர்கள் தங்கள் வழியில வந்த அனைத்தையும் விழுங்கினார்கள். அவர்கள் வயல்களின் அறுவடையை எதுவும் மீதமில்லாம பயன்படுத்தினார்கள். அவர்கள் மாடுகளை எடுத்துக்கொண்டார்கள். நிலத்தில் இருந்த உணவை முழுமையா எடுத்துக்கொண்டார்கள். மக்கள் உழைத்தார்கள் மற்றும் விதைத்தார்கள். ஆனா அது ஒருபோதும் போதவில்லை. அவர்களால் பூமி முழுவதும் பற்றாக்குறை பரவியது. மேலும் அவர்களுக்கு உணவு எதுவும் மீதமில்லாத போது அந்த பெரும் மனிதர்கள் மக்களை எதிர்த்து திரும்ப தொடங்கினார்கள். அவர்கள் கட்டுப்பாடின்றி பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டார்கள். அவர்கள் இனி ஒழுங்கையோ அமைதியையோ கவலைப்படல. கிராமங்கள் வெறிச்சோடின, குடும்பல்ல சிதறன. வலிமையுடையவர்கள் பலவீனர்களை தள்ளிவிட்டார்கள். பயம் பலரின் இதயங்களில் ஆட்சி செய்தது. மக்கள் அந்த பெரும் மனிதர்களிடமிருந்து மறந்தனர். ஆனா பாதுகாப்பு கிடைக்கும் இடம் மிக குறைவுதான். மிருகங்களுக்கு கூட பாதிப்பு ஏற்பட்டது. பெரும் மனிதர்கள் நிலத்தில் உள்ள விலங்குகளையும் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளையும் விரட்டினார்கள். எதுவும் பாதிக்கப்படாம எதுவும் மீதமில்ல. ஏனோக்கு ஒரு காலத்துல விவரித்த இயற்கை ஒழுங்கு, சூரியன், பருவங்கள், மரங்கள் பூமியில் பரவும் குழப்பத்துக்கு எதிராக தெளிவாக நிற்கின்றன. பிறப்பில் படைப்புக்கு ஒரு சட்டம் இருந்தது. ஆனா இப்போது மனிதர்கள் குழப்பத்துல சிக்கிக்கின்றாங்க. வாச்சர்கள் ஒரு பேர் மற்றவர்களை விட அதிகமா அறியப்பட்டது. அசாசை அவ மனிதர்களிடையே நடந்து கொண்டது மட்டும். முன்பு அறியாத விஷயங்களை அவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சான். முதல்ல இந்த அறிவு பயனுள்ளதாகவும் ஆச்சரியமாகவும் தோன்றியிருக்கலாம். ஆனா இந்த அறிவை கடவுள் மனிதர்களுக்கு வழங்கவில்லை. அசாசில் மனிதர்களுக்கு உலோகங்களை எப்படி பயன்படுத்துவதுன்னு காட்டினான். அவன் அவர்களுக்கு வாள்கள் மற்றும் கத்திகள் உருவாக்க கற்றுக் கொடுத்தான். போருக்காக கவசங்கள் மற்றும் மார்பு கவசங்களை எவ்வாறு வடிவமைப்பது என்பதையும் அவன் காட்டினான். மண்ணை தோண்டி அதில் மறைந்திருக்கும் தாதுக்களை எடுத்து வருவது எப்படி என்பதையும் அவன் வெளிப்படுத்தினான். திறமையும் தீயும் கொண்டு மனிதர்கள் மூல உலோகங்களை ஆயுதங்களா மாற்ற கற்றுக்கொண்டார்கள். முன்பு சாதாரண கருவிகளா இருந்தவ இப்போ தீங்கு விளைவிக்கும் சாதனங்களா மாறின. ஆனா அசாசேல் அங்கே நின்றுவில்ல. அவ அலங்காரங்கள் மற்றும் அளவு பற்றியும் கற்றுக் கொடுத்தான். கைப்பொத்துகள் மற்றும் நகைகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதையும் அவன் காட்டினான். வண்ண நிற பூச்சிகள் மற்றும் உடலை அழகுபடுத்தும் முறைகள் பற்றியும் அவன் வெளிப்படுத்தினான்.
அமைதியான இடங்கள்ல பெண்கள் தங்களது தோற்றத்தை மாற்றும் வகையில அழகு சாதனங்களை பயன்படுத்த கற்றுக்கொண்டார்கள். முன்பு இயற்கையா இருந்தது, இப்ப மாற்றப்பட்டு அலங்கரிக்கப்பட்டதாக மாறியது. மற்ற காவலர்களும் தங்களது சொந்த பாடங்களை பகிர்ந்தனர். செம்ஜாசா மந்திரங்கள் மற்றும் இரகசிய பயன்பாட்டிற்காக வேர்களை வெட்டும் முறைகளை கற்றுக் கொடுத்தான். பரகிஜால் நட்சத்திரங்களின் அடையாளங்களை கற்றுக் கொடுத்தார். மற்றவர்கள் சூரியனின் இயக்கங்கள் மற்றும் சந்திரனின் பாதைகள் பற்றி விளக்கினார்கள். அவர்கள் வானத்தின் மறைந்துள்ள அறிவை அந்த வகையில வெளிப்பட வேண்டாத விஷயங்களை வெளிப்படுத்தினாங்க. இந்த அறிவு பரவ தொடங்கிய போது மனிதர்களின் இதயங்களில் ஏதோ ஒன்று மாற தொடங்கியது. உருவாக்கினரை மதிப்பதற்கு பதிலா அவர்கள் கற்றுக்கொண்டவற்றில் கவனம் செலுத்த தொடங்கினார்கள். அதிகாரம், அழகு, கட்டுப்பாடு மற்றும் மறைந்த கலைகள் அவர்களின் ஆசையாகின. ஆவணர்களிடமிருந்து அவர்கள் அதிகம் கற்றுக்கொண்ட போதும் கடவுளிடமிருந்து அவர்கள் மேலும் மேலும் விலகினர். கற்கள் மற்றும் உலோகங்கள் இருந்து விக்கிரகங்கள் உருவாக்கப்பட்டன. மக்கள் தங்கள் சொந்த கைகளால் செய்தவற்றுக்கு முன்பாக வணங்க தொடங்கினார்கள். மந்திரவாதம் மற்றும் இரகசிய பழக்கங்கள் மறைந்த இடங்கள்ல வளர தொடங்கின. அமைதி குலைந்தலே, ஆசை ஞானத்தை மேலோங்கி ஆண்டது. பூமி ஏற்கனவே அரக்கர்களால காயமடைந்தது. இப்போது மேலும் குழப்பம் மற்றும் தவறான செயல்கள்லாம் ஆழமா மூழ்கியது. இதுவே தடை செய்யப்பட்ட அறிவின் விளைவாகும். இது வெறும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதல்ல, ஏற்கனவே அமைக்கப்பட்ட எல்லையை மீறுவதாக இருந்தது. அசாசிலின் போதனையின் கீழ் மனிதர்கள் தாங்கள் தாங்க தயாராக இல்லாத விஷயங்களில் காலடி வைத்தனர். இந்த இரகசியங்கள் உலகம் முழுவதும் பரவிய போது மனித குலமும் கடவுளும் இடையிலான தூரம் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாகியது. உலகம் இருள்ள மூழ்கிய போது எனோக்கு தனது கண்களுக்கு அப்பாற்பட்ட ஆழமான ஒன்றை உணரத் தொடங்கினார். பூமியிலிருந்தே எடும் ஒரு அழுகுளம். ஒரு காலத்துல அமைதியும் வளமும் இருந்த நிலம் இப்போது துக்கத்துல மூடப்பட்டது. ஒரு காலத்துல உயிரை அளித்த வயல்கள் இப்போ அழிவின் சின்னங்களை சுமந்தன. ஆறுகள் எப்போதும் போல் ஓடின, ஆனா அவை தங்களுக்குள் துக்கத்தை சுமந்து ஓடுவதை போல இருந்தது. மலைகள் உயரமாக நின்றன, ஆனாலும் அவற்றும் கீழே நடக்கும் நிகழ்வுகளுக்கு சாட்சியாக இருந்தன போல தோன்றியது. உருவாக்கம் மௌனமாக இல்லை என்பதை எனக்கு புரிந்து கொண்டார். ஒரு காலத்துல சுதந்திரமா அலைந்த விலங்குகள் இப்போது பயத்துல வாழ்ந்தன. பூமியின் சமநிலை கொலைஞ்சிருத்தது. எங்கு பார்த்தாலும் உலகமே ஒரு பாரத்தை சுமப்பது எனக்கு உணர்ந்தேன். மண்ணே அழுது கொண்டிருப்பது போல இருந்தது. ஆனா அந்த அழுகுரல் அங்கே நின்றுள்ளவில்லை. உயிரிழந்தவர்களின் ஆன்மாக்களும் தங்களது குரனை எழுப்புகிறார்கள் என்பதை எனக்கு உணர்ந்தார். மனித கண்கள் காண முடியாத இடத்திலிருந்து அவர்களின் வேண்டுகோள் மேலே எழுந்தது. அவர்கள் நீதியை நாடினார்கள். அவர்களுக்கு நடந்த தவறுகள் சரி செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கூவினர். நாள் கடந்தும் அந்த அழுகுரல் என்னோ கூட இருந்தது. அது மங்கியதாக அல்ல, அது மறைஞ்சு போகவில்லை. அது மேலும் வலிமையாகவும் கனமாகவும் கவனிக்காம இருக்க முடியாத அளவுக்கு வளர்ந்தது. அது அவனது எண்ணங்களில் ஒழித்தது, அவனது இதயத்தில் தங்கியது. அது அவனது சொந்த குடும்பம் சொந்த மக்களுக்கே சேர்ந்தது போல அதன் பாரத்தை அவன் உணர்ந்தான். எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தா இருந்திருந்தா அந்த மாதிரியான ஒரு அழுகுரல் கேட்கப்படாம என்றென்று எழ முடியாது. அந்த ஒளிக்கு வானத்தின் வாசல்கள் எந்தும் மூடப்பட்டிருக்காது. எல்லாவற்றையும் படைத்தவர் பூமியை நோக்குகிறார். அதில் நடக்கும் அனைத்தையும் அவர் கேட்கிறார். அதனால எனோக்கு விழுந்தவர்களின் குரல் வானத்தை எட்டும் என்று எழுதியார். அவர்களின் அழுகுரல் கடவுளின் முன்மன்போம். அந்த தருணம் வந்தபோது வானத்தையும் பூமியையும் ஆளும் ஒருவன் பதிலளிப்பான். படைப்பின் துயரம் மறக்கப்படாது. பூமியின் அழுகுரல் பதில் இல்லாம இருக்காது. பூமியின் அழுகுரல் கவனிக்கப்படாம எழவில்லை. வானத்துல நான்கு பெரிய பிரதான தூதர்கள் அதை தெளிவாக கேட்டார்கள். அவர்கள் எல்லாம் வல்லவரின் முன்னிலையில நின்று வலிமையும் அதிகாரமும் கொண்டு பிரகாசித்தார்கள். அவர்களின் பெயர்கள் மிக்கேல், கப்ரியேல், ரஃபாயேல் மற்றும் முரியேல். ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருந்தது. ஒவ்வொருவரும் சக்தியை ஏந்தினார்கள். மேலும் கீழே நடப்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டார்கள். மிக்கேல் வலிமையானவரோ உறுதியானவரோ குழப்பம் பரவுவதை பார்த்தார். கப்ரியேல் செயல்களில் வல்லவராக மனிதர்களின் துன்பத்தை நோக்கினார். ரபாயல் குணமாக்குபவராக பூமியை மூடியிருந்த வலியை உணர்ந்தார். உரிய ஞானமும் ஒளியும் காக்கும் தூதர் இதற்கு பின்னால் உள்ள ஆழமான காரணத்தை பார்த்தார். அவர்கள் அனைவரும் ஒன்றா கீழே பார்த்து உலக இனி அமைதியில இல்லை என்பதை உணர்ந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். குழப்பம் மிக அதிகம், பூமி அழைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஒரு காலத்துல கவனமா உருவாக்கப்பட்ட உலகம் இப்போது சுமையால் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தது. அதிலிருந்து எழும் குரல்கள் வானத்தை எத்தின. அதனால் அந்த நான்கு பிரதான தூதர்கள் எல்லாம் எல்லாம் வல்லவரின் சிங்காசனத்திற்கு முன் சென்றார்கள். அவர்கள் அமைதியா இருந்து
அவர்கள் அந்த விஷயத்தை அவரிடம் எடுத்துச் சென்றார்கள். ஏனோக்கு ஆவியில அவர்களின் வேண்டுகோளை புரிஞ்சு கொண்டார். வீழ்ந்த காவலர்களை கணக்குக்கு அழைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். பூமியில் துயரப்படுபவர்களை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டார்கள். பிரதான தூதர்கள் தேவனின் மகத்துவத்தை அறிவித்தார்கள். அவரிடமிருந்து எதுவும் மறைக்கப்படவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். பூமியில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் அவரால் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ரகசியமான தீர்வும் அவருக்கு தெரியும். அவர்கள் கிளர்ச்சியை வழிநடத்தியவர்களின் பெயர்களை, அதாவது அசாசேல் மற்றும் செம்யாசா என்பவர்களின் பெயர்களை கூறி அவர்களின் செயல்கள் உலகத்திற்கு தீங்கு விளைவித்ததாக தெளிவுபடுத்தினார்கள். ஏனோக்கு பயங்கொண்ட ஆச்சரியத்தில் மூழ்கினார். வானத்தின் வல்லமையுள்ள உயிர்கள் பூமியில் நடக்கும் நிகழ்வுகளை பற்றி கவலைப்பட்டார்கள். அவர்கள் தொலைவில் இல்லை, அவர்கள் அறியாமலோ இல்ல, அவர்கள் தேவனின் முன்னிலையில் நின்று படைப்பின் சார்பாக பேசினார்கள். அவர்களின் வார்த்தைகள் தூபமாக சிங்காசனத்தின் முன் எழுந்தன. அவர்களின் வேண்டுகோள் கேட்கப்பட்ட போது செயலுக்கான நேரம் நெருங்கி வந்துவிட்டது என்பது தெளிவாகியது. வானம் கேட்டது, பூமியின் அழுகுரல் இலக்கை அடைந்தது. ஒரு திருப்புமனை அழுகில் வந்துவிட்டது. பின்னர் உயர்ந்தவராகி அவர் தமது கட்டளை வணையன, அமைதிக்கான காலம் முடிஞ்சது. பூமியிலிருந்து எழுந்த அழுகுரல்கள் கேட்கப்பட்டன. வானம் பதிலளித்தது. ஏனோக்கு தேவனின் வார்த்தை இல்லாம எதுவும் நடக்காது என்பதை பார்த்தார். அவர் பேசும்போது அனைத்து படைப்பும் கேட்கிறது. மிகேல் முதல்ல எழுந்தார். அவரது கைகள்ல பெரிய சங்கிலிகள் இருந்தன. இந்த தருணத்திற்காக அவை தயார் செய்யப்பட்டிருந்தன. அவர் செம்யாசாவையும் அவரை தொடர்ந்து சென்ற மற்ற காவலர்களையும் நோக்கி சென்றார். அவர்களின் சுதந்திர காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. அவர்கள் பிரிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டார்கள். மனிதர்களின் உலகிலிருந்து பிரிக்கப்பட்டார்கள். அவர்கள் இனி பூமியில வெளிப்படையா நடமாட மாட்டார்கள். ரபாயல் அசாசேல நோக்கி அனுப்பப்பட்டா. அவர் அவனை ஒரு தனிமையான பாலைவனமான இடத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு கூர்மையான கற்கள் மற்றும் ஆழமான நிழல்களுக்கு இடையில் அசாசேல் முடக்கப்பட்டான். அவனின் மீது கற்கள் வைக்கப்பட்டன. இருள் அவனை சூழ்ந்தது. அவன் அங்கேதான் பிரிக்கப்பட்டும் மறைக்கப்பட்டும் கடைசி நாள் வரை, கடவுள் நியமித்த நாள் வரை இருக்க வேண்டும். கபிரியலுக்கு இன்னொரு பணி கொடுக்கப்பட்டது. அவர் பரபரப்பு பரப்பிய வல்லமையுள்ள ராட்சசர்களுக்கு எதிராக சென்றார். அவர் அவர்களை ஒருவருக்கொருவர் எதிராக தூண்டினார். வலிமை வலிமைக்கு எதிராக மாறியது. அதிகாரம் அதிகாரத்துக்கு எதிராக எழுந்துங்க. ராட்சசர்கள் தங்களது சொந்த கைகளால் வீழ்ந்தார்கள். அவர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அவர்களின் தந்தைகளான வாச்சர்கள் கூட வெறும் பார்வையிட மட்டுமே முடிஞ்சது. அவர்களின் அடிகளால் பூமியினி நடுங்காது. ஏனோக்கு கற்களால் நிரம்பிய பள்ளத்தாக்குகளையும் அமைதியான நினைவு சின்னங்களையும் பார்த்தான். ஒரு காலத்தில் வாச்சர்கள் பேசிய பெருமை மிகு வார்த்தைகள் மங்கிவிட்டன. அவர்களின் திட்டங்கள் முடிவடைந்தன. அவர்களின் செல்வாக்கு முற்றிலும் உடைந்தது. அடங்காததாக தோன்றியது. ஆனா அதுவும் உயர்ந்தவரின் கட்டளையால் தாழ்த்தப்பட்டது. மனிதர்களை தவறான வழியில் அழைத்துச் சென்றவர்களின் ஆவிகள் இனி சுதந்திரமா சுற்றி விளையாட முடியாது என்று தேவதூதர்கள் அறிவித்தார்கள். கோளாறு கட்டுப்படுத்தப்பட்டது. இருள் அடக்கப்பட்டது. உலகம் மீண்டும் சுவாசிக்க தொடங்கியது. ஏனோக்கு பார்த்தபோது அவன் ஆழமாக ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டான். எந்த உயிரினமோ எவ்வளவு வலிமை வாய்ந்தவராக இருந்தாலும் கடவுளின் அதிகாரத்திற்கு மேல நிற்க முடியாது. ஏற்படையாம எதிர்த்தவர்கள் கூட அவர் அழைக்கும் போது பதிலளிக்க வேண்டியதான். இறுதியில எல்லா படைப்புகளும் அவரது குரலுக்கு பதிலளிக்கின்றன. முறிந்த சமநிலை இப்போது மீண்டும் நிலைநாட்டப்பட்டது. வாச்சர்கள் கட்டுப்படுத்தப்பட்டதும் இராச்சர்கள் வீழ்த்தப்பட்டதும் உயர்ந்தவர் மீண்டும் பேசினார். பூமி நீண்ட நாட்களாக குழப்பத்தால் நிரம்பி இருந்தது. படைக்கலத்தின் சமநிலை முறிஞ்சுவிட்டுங்க. ஒரு சுத்திகரிப்பு வரப்போகிறது. இந்த முறையில் தீயால் அல்ல, நீரால் உலகமே சுத்தமா கழுவப்பணும். ஏனோக்கு ஒளி மற்றும் தீயின் தேவதூதர் உரியல ஒரு செய்தியுடன் அனுப்பப்பட்டதா பார்த்தான். அவர் லாமேக்கின் வம்சத்துக்கு நோவா என்ற மனிதரிடம் சென்றார். நோவா மற்றவர்களை விட வேறுபட்டவர். பலர் கடவுளின் வழிகளை விட்டு விலகியிருந்த போதிலும் நோவா நீதியில நடந்தார். அவரது மனது உறுதியாக இருந்தது. அவரது நட விசுவாசமா இருந்தது. உரியல் அவருக்கு ஒரு எச்சரிக்கையை கொண்டு வந்தால், பூமியில் ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகிறது என்று அவர் நோவாவிடம் சொன்னார். நீர்கள் உயர்ந்து நிலத்தை மூடிவிடும். பாதுகாப்பான இடத்திற்கு வெளியே உள்ள அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும். நோவாவுக்கு தயார் செய்யவும் தன்னை மறைக்கவும் கடவுள் காட்டும் ஒன்றை கட்டவும் சொல்லப்பட்டது. அந்த செய்தி தெளிவாகவும் அவசரமாகவும் இருந்தது. வானமே கனமாக இருந்தது போல தோன்றிய காற்றும் வேறுபட்டதாக உணரப்பட்டது. உலகம் எப்போது இருந்தது போலவே தொடர்ந்தல. ஆனா மாற்ற அருகில் இருந்தது. வானத்தில் சொல்லப்பட்டது இப்போது பூமியில நிகழப்போகிறது. பிறகு மழை ஆரம்பமானது. அது மெதுவா பெய்யவில்லை.
அது இடையராது பெருமழையாக பெய்தது. நாள் கடந்தோம், இரவு கடந்தோம், நீர் அதிகரித்தது. 40 நாட்களும் 40 இரவுகளும் மழை பூமியை மூடியது. ஆறுகள் கரபுரண்டு ஓடியது. பள்ளத்துகள் நீரால் நிறங்கின. மலைகள் எலும்பு மலைகளுக்கு கீழே மறைந்தன. ஒரு காலத்துல உயரமாகவும் பயங்கரமாகவும் இருந்த அரக்கர்கள் அந்த நீருக்கு எதிராக நிற்க முடியல. பெருவெள்ளத்தின் முன் அவர்களின் வலிமை ஒன்றும் இல்லையா. நகரங்கள் மறைஞ்சு போனது. மனிதர்களின் பெருமை மிக்க படைப்புகள் எல்லாம் நீரில் அடிச்சு செல்லப்பட்டன. பாதுகாப்பான இடத்திற்கு வெளியே இருந்த அனைத்தும் வெள்ளத்தில மூழ்கின. ஆனா நோவா மற்றும் அவரது குடும்பம் பாதுகாப்பாக இருந்தன. படகுக்குள்ள அவர்கள் பாதுகாப்பாக இருந்தவ. அவர்களை சுற்றி நீர் உயர்ந்த போதும் அவர்கள் அதன் மேல் தூக்கிச் செல்லப்பட்டனர். படகு ஆழமான நீர்ல நகர்ந்தது. கடவுளின் கையில் வழி நடத்தப்பட்டது. இறுதியில மழை நின்றது. நீர் மெதுவாக குறைய தொடங்கியது. வெள்ளம் தனது வேலையை முடித்த போது பூமி அமைதியா இருந்தது. ஒரு காலத்துல குழப்பம் நிறைந்திருந்தது, இப்போது சுத்தமாக கழுவப்பட்டது. இது கதையின் முடிவல்ல, புதிய தொடக்கம் என்று ஏனோக்கு கண்டார். இந்த நீர்களிலிருந்து ஒரு புதுப்பிக்கப்பட்ட உலகம் எழும். நீதிக்கு தயாரான உலகம், அதன் படைப்பாளி அமைத்த ஒழுங்கில் நடக்க இன்னொரு வாய்ப்பு வழங்கப்பட்ட உலகம். ஏனோக்கு பூமியிலிருந்து எடுத்துச் செல்லப்படுவதற்கு முன் அவருக்கு ஒரு இறுதி பொறுப்பு வழங்கப்பட்டது. இருட்டில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்த காவலர்கள் ஏனோக்கு இன்னும் மனிதர்களிடையே நடக்கிறார் என்றும் கடவுளின் அருளை பெற்றுள்ளார் என்றும் கேட்டார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் வலிமை மிக்கவர்களாக இருந்தாலும் இப்போது அவர்கள் கலங்கியிருந்தனர். அவர்கள் இனி சுதந்திரமாக நகர முடியவில்லை. அவர்கள் இனி தங்களது பழைய இடத்திற்கு திரும்ப முடியல. அவர்கள் ஏனோக்கிடம் ஒரு வேண்டுகோள் அனுப்பினாம்பு. அவர்கள் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பேசுமாறு அவரிடம் கேட்டார்கள். அவரது வாயிலாக தங்கள் வார்த்தைகள் உயர்ந்தவரிடம் செல்லும் என்று அவர்கள் நம்பினார். யாராவது தங்களுக்காக பேச முடியும் என்றா அது கடவுளுடன் நெருக்கமா நடந்த ஏனோக்கே என்று அவர்கள் நம்பினர். ஏனோக்கு அவர்கள் தான் சேர்ந்த. அவர்கள் பேசும்போது அவர் கவனமா கேட்டார். அவர்களின் குரல்கள் இனி பெருமையோடு இல்லை. ஒரு காலத்தில் இருந்த அந்த நம்பிக்கை இப்போது மங்கிவிட்டது. அவர்கள் அவரிடம் தங்களுக்காக ஒரு மனுவை எழுதுமாறு, தங்களது நிலைமையை மாற்றுமாறு கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டார்கள். ஏனோக்கு அவர்களது வேண்டுகோளை எடுத்துச் செல்ல சம்மதித்தார். ஆனா ஏற்கனவே ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் புரிஞ்சுகிட்டு இருந்தார். கடவுள் ஒரு தீர்ப்பு வழங்கினா அது உறுதியா நிற்கும். இருப்பினும் அவர்கள் கேட்டதை அவர் செய்தார். அவர்களின் வார்த்தைகளை எழுதி பிரார்த்தனையில ஆண்டவரிடம் எடுத்து சென்றார். பின்னர் ஏனோக்கு பதில பெற்றார். அவர் வாச்சர்களிடம் திரும்பி அவர்களுக்கு தெளிவாக பேசினார். அவரது குரல் நிலையாக இருந்தது, கடுமை இல்லாம ஆனா தெளிவாக. அவர் அவர்களுக்கு உயர்ந்தவரின் தீர்ப்பு மாற்றப்பட மாட்டாதுன்னு சொன்னார். என்ன அறிவிக்கப்பட்டதோ அது நிலைத்திருக்கும். கடவுள் நியமித்த இறுதி நாள் வரை அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல தங்க வேண்டும். மிகவும் விசுவாசமான ஊழியக்காரனாலும் படைப்பாளியின் விருப்பத்தை மாற்ற முடியாது. அதிகாரம் அவருக்கே சொந்தம். யாரும் வேண்டுகோள் வைக்க முடியாது, வாதிக்க முடியாது. ஏற்கனவே நிறுவப்பட்டதை எந்த வேண்டுகோளும் மாற்ற முடியாது. ஏனோக்கு நடந்த அனைத்தையும் கவனமாக பதிவு செய்தார். எந்த இடத்திலையும் நம்பிக்கை வழங்கப்படா போது அவர் அதை சேர்க்கவில்லை. அவர் செய்திய மாற்றமையா. நியாயமானவர்கள் அமைதியில் வாழ்வார்கள், கீழ்ப்படியும் பாதையில் நடப்பார்கள். ஆனால் கிளர்ச்சி தேர்ந்தெடுத்தவர்கள் புதுப்பிக்கப்பட்ட உலகில் தொடரமாட்டார்கள் என்று அவர் விசுவாசமாக எழுதியார். இதனுடன் நடுநிலையாளர் என்ற ஏனோக்கின் பங்கு முடிவடைந்தது. அவர் உண்மையாக பேசினார். அவர் பயமின்றி செய்தியை வழங்கினார். விரைவில் அவர் சொன்ன எச்சரிக்கைகளுக்கு பிறகு அவரது சொந்த பயணம் பூமியை தாண்டி செல்லும். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு ஏனோக்கு காணா காண்புகளின் வழியாக பூமியின் பல மறைந்த இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் தனது சொந்த வலிமையால நடக்கிறது. இந்த இடங்களை அவருக்கு காண்பித்தார்கள். தேவனுடைய படைப்பு எவ்வளவு பரவலாகவும் ஆழமாகவும் இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ளும் வகையில் அவர் பார்த்தவ சாதாரண மனிதர்களுக்கு தெரியாதவற்றை விட அதிகம் இருந்தது. அவர் ஒரு பரந்த பாலைவனத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு காற்று மிகுந்த சக்தியுடன் வீசியது. அங்கே அவர் சாதாரண நெருப்ப போல பரவாத நெருப்ப கண்டார். அது ஒரு நோக்கத்துடன் நகரும் போல் தெரிந்தது. கட்டளையிடப்பட்டது போல் ஒரு இடத்துல தங்கியிருந்தது. வெப்பத்தால காற்று திகழ்ந்தது. ஆனா அதன் எல்லைக்கு வெளியே எதுவும் எரியவில்லை. அது தயார் செய்யப்பட்டு தனியாக வைக்கப்பட்ட ஒரு இடம். வேறொரு பகுதியில ஏனோக்கு நதிகள் நெருப்பு ஓடைகளாக ஓடுவதை பார்த்தார். அவை இருளில் ஒளிர்ந்தபடி நிலையாக நகர்ந்தன. அவற்றருகே அவர் சில உருவங்களை பார்த்தார். தங்கள் இடத்திலிருந்து விலகிய ஆவிகள் அருகில் நின்றும் தப்ப முடியாம இருந்தனர். நெருப்பு வெறித்தனமா நகரல, அது கட்டளையிடப்பட்ட இடத்துலதான் இருந்தது.
அவர் அங்கு பெரிய பனிக்கட்டைகள் கோபுரங்களை போல நின்றத அவற்றை சுற்றி நெருப்பு இருந்தும் எதுவும் தொடாதிய பார்த்தார். அருகில் விலை மதிப்புள்ள கற்கள், சுரங்கங்கள் மற்றும் ஒளிரும் பாறைகள் குவியலாக இருந்தன. அவை வெறிச்சத்தில் பிரகாசித்தன. நெருப்பு அவற்றை எரிக்கவில்லை. எல்லாம் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட எல்லைக்குள் தான் இருந்தன. இந்த விசித்திரமான பகுதிகளிலும் கூட ஒழுங்கு இருந்தது. பின்னர் ஏனோக்கு ஒரு ஆழமான பள்ளத்தாக்க கடுமையான பாறைகளால் சூழப்பட்டதை காண்பிக்கப்பட்டது. அது இரண்டும் கனமான அமைதியுமாயிருந்தது. அங்கு தங்கள் முதலிடத்தை விட்டு விலகிய சில தேவதூதர்களை அவர் பார்த்தார். அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டு மேலுள்ள உலகிலிருந்து பிரிக்கப்பட்டிருந்தனர். அவர்களின் முகங்கள் தாழ்ந்திருந்தன. அவர்கள் தங்கள் நிலையை புரிந்து கொண்டு கடவுள் நிர்ணயித்த நேரத்தை எதிர்பார்த்தனர். அந்த பள்ளத்தாக்கிலிருந்து தொலைவில் ஏனோக்கு பிரகாசமான ஒளியால் நிரம்பிய ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவர் இதற்கு முன்பு பார்த்ததல்லாத ஒரு மரம் இருந்தது. அதன் அழகு விவரிக்க முடியாததா இருந்தது. அதன் மன இனிமையாகவும் அதன் கிளைகள் பரவலாக விரிந்திருந்தன. இது உயிரின் மரம். பரிசுத்த தேவதூதர்கள் அதை சுற்றி காவல் காத்து சரியான நேரம் வரைக்கும் பாதுகாத்தன. ஏனோக்கு இணையடமா நகரும் போது ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுகிட்டார். கடவுளின் படைப்புல மிகுந்த அழகும் கணக்கெடுக்கும் இடங்களும் உள்ளன. எதுவும் நோக்கமில்லாம ஈயா, ஒழுங்கில்லாதது எதுவும் அல்ல. மிகவும் இருண்ட பகுதிகளிலும் கூட கட்டமைப்பு இருந்தது. ஒளி நிறைந்த இடங்களிலும் கவனமா பாதுகாப்பு இருந்தது. எல்லாமும் உயர்ந்தவரின் கட்டளைக்கு கீழ்ப்படைத்தன. ஏனோக்கு ஒவ்வொரு விவரத்தையும் கவனமாக கவனிச்ச அவர் பாயும் நெருப்பின் சத்தையும் பிரகாசிக்கும் கற்களின் அமைதியையும் அவர் பார்த்தவர்களின் முகபாவனைகளையும் நினைவில் வைத்திருந்தார். இவற்றை பற்றி ஒரு நாள் பூமியின் மக்களுக்கு அவர் பேசுவார் என்று அவர் அறிந்திருந்தார். அவர் பார்த்தவை எதுவும் சீரற்றவை அல்ல. அவருக்கு இது காட்டப்பட்டது ஏனெனில் மற்றவர்கள் உலகம் அவர்கள் நினைப்பை விட பெரியதும் ஆழமானதும் ஒழுங்கானதும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏனோக்கின் பயணம் தொடர்ந்த போது அவரை தூய ஒளியால் நிரம்பிய ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டது. அந்த இடத்துல காற்று தூய்மையாகவும் அமைதியாகவும் இருந்தது. அங்க பயமும் இல்ல, துயரமும் இல்ல, தொந்தரவு தரும் எந்த சத்தமும் இல்ல. அந்த பிரகாசமான நாட்டின் நடுவுல அவர் பார்த்ததை விட அழகான ஒன்று நின்றது. ஜீவனின் மரம். அதன் இலைகள் தெளிவான சுருக்குமணிகள் போல பிரகாசமாகவும் மென்மையாகவும் இருந்தன. அவை மங்கவோ உலர்வோ இல்ல. அதன் பழங்கள் மென்மையான உயிருள்ள ஒளியுடன் ஜொலித்தன. அது தன்னுள் உயிரை கொண்டிருப்பது போல இருந்தது. அந்த மரம் உயரமாகவும் வலுவாகவும் அழுகாம நின்றது. அது பூமியின் மரங்களை போல இல்ல. அது தனித்துவமா வைக்கப்பட்டது. ஒரு தேவதூதர் ஏனோக்கின் அருகில் நின்று மெதுவாக அவரிடம் பேசினார். இந்த மரம் எதிர்கால காலத்திற்கு பாதுகாக்கப்படுகிறது என்று அவர் ஏனோக்கிடம் கூறினார். அந்த நாளுக்கு பிறகு எல்லாம் சரியாக அமைக்கப்பட்ட பின் நீதிமான்களுக்கு உயிர் மரம் வழங்கப்படும். நம்பிக்கையுடன் நிலைத்திருந்தவர்கள் அதன் பழத்தை உண்ணுவார்கள். அதை உண்டவர்கள் முடிவில்லாத உயிரை பெறுவார்கள். இந்த செய்தியை ஏனோக்கு கேட்டபோது அவரது மனம் கலங்கியது. அவர் மகிழ்ச்சியும் துக்கமும் ஒரே நேரத்தில் உணர்ந்தார். மகிழ்ச்சி, ஏனெனில் இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி இருக்கிறது. துக்கம், ஏனெனில் மனிதர்களின் மனம் எவ்வளவு எளிதாக தூய்மையை விட்டு விலகிவிடும் என்பதை அவர் அறிவார். பலர் அதிகாரத்தையும் இன்பத்தையும் விரும்பி ஓடுகிறார்கள். ஆனால் சிலரே தூயதும் நிலைத்ததுமானதை நாடுகிறார்கள். இருப்பினும் அந்த மரம் உறுதியா நின்னது. அது பொறுமையா காத்திருந்தது. அதன் வேர் பரிபூர்ண ஒளியின் அடித்தளங்கள்ல ஆழமாக ஊன்றியிருந்தது. அது தன்னுள் சிகிச்சையை கொண்டிருந்தது போல தோன்றியது. அது மனிதர்களுக்கே அல்லாம பூமிக்கே கூட இருந்தது. மனித குலத்தின் கதை அழிவில் முடிவடையாது என்பதற்கான ஒரு அடையாளமா அது இருந்தது. தேவதூதர் ஏனோக்கிடம் இதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த செய்தியை மீண்டும் கொண்டு செல்லுமாறு சொன்னார். நீதிமான்களுக்கு ஒரு பாரம்பரியம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. மனிதர்களின் கண்கள் காண முடியாத ஒன்றும் இருக்கிறது. இப்போது இருக்கும் உலகமே இறுதி அத்தியாயம் அல்ல. ஏனோக்கு மீண்டும் பார்த்தபோது மரத்தின் அருகில் தேவதூதர்கள் கூடி வந்ததை கண்டார். அவர்கள் தங்கக் கோப்பைகளை பிடித்து அதன் கிளைகளின் கீழ் தெளிவான நீரை கொடுத்தார்கள். அவர்களின் குரல்கள் புகழ்ச்சியில் எழுந்தன. அந்த இடத்திலிருந்து பாயும் உயிரில் அவர்கள் மகிழ்ந்தார்கள். அந்த மரம் முடிவில்லாத புதுப்பிப்பும் அமைதியும் குறிக்கும் ஒரு சின்னமா நின்றது. கிளர்ச்சியான பிறகும், பெருவல்ல ஆன பிறகும், எல்லாம் தவறாக நடந்த பிறகும் கூட விசுவாசமாக இருப்பவர்களுக்கு தேவன் அழகான ஒன்றை தயார் செய்திருந்தார். வாழ்க்கை மரம் ஒரு நாள்ல உலகம் மீண்டும் புதுப்பிக்கப்படும் என்றும், முடிவில்லாத அமைதியில வாழ்க்கை தொடரும் என்றும் ஒரு வாக்குறுதியாக நின்றது. ஏனோக்கு இன்னொரு தரிசனம் காண்பிக்கப்பட்டது.
இந்த முறையில அது எதிர்காலத்தை பற்றியும் பூமியில வரவிருக்கும் ஒரு பெரிய திருப்பத்தை பற்றியும் இருந்தது. அவர் உயர்ந்த ஆசனங்களில் அமர்ந்திருக்கும் அரசர்களை கண்டார். அவர் செல்வம் நிறைந்த உடைகள் அணிந்திருக்கும் ஆட்சி அதிகாரிகளை பார்த்தார். அவர் தங்கள் அதிகாரம் ஒருபோதும் குறையாது என்று நம்பும் வலிமை மிக்க ஆண்களை பார்த்தார். அவர்களில் பலர் விசுவாசிகளை கீழாக பார்த்து பெருமையோடும் கடுமையோடும் நடந்து கொண்டார்கள். நியாயமானவர்கள் அவர்களுடன் ஒப்பிடும் போது சிறியவர்களாக தோன்றினர். அவர்களுக்கு எந்த ராணுவமும் இல்லை. அவர்களுக்கு எந்த பிரம்மாண்டமான மண்டபங்களும் கனமான கிரீடங்களும் இல்லை. சிலர் பக்கவாட்டில் தள்ளப்பட்டாண்டு, சிலர் கவனிக்கப்படாளே, சிலர் எதிராக பேசப்பட்டான். பெருமை கொண்டவர்கள் எப்போதும் எழுத்திருப்பார்கள் போல தோன்றியது அவர்களுக்கு மேலாக. ஆனா அப்போது அந்த தரிசனத்துல ஒரு குரல் முழங்கியது. அது தெளிவாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது. பெருமை கொண்டவர்கள் தாங்கள் நிற்கும் இடத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று அது அறிவித்தது. தங்களை உயர்த்தி கொண்டவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். அரியணைகள் என்றென்றும் நிலைத்திருக்காது. ஒவ்வொரு தலையிலையும் கிரீடம் நிலைத்திருக்காது. ஏனோக்கு ஒரு பெரிய மாற்றம் நிகழத் தொடங்குவதை பார்த்தார். அதிகாரத்தின் இருக்கைகள் நடுந்து தொடங்கல. அநியாய ஆட்சி செய்த இடங்கள் சிதறத் தொடங்கின. அங்கு சொந்த வலிமையில மட்டும் நம்பிக்கை வைத்திருந்தவர்கள் குழப்பத்துடனும் நிலை தடுமாறியும் இருந்தார்கள். பூமி தானாகவே சுவாசிக்க வசதியாக இருந்தது. இந்த கணத்தை எதிர்பார்த்திருந்தது போல பெருமை கொண்டவர்கள் பேசிய வார்த்தைகள் மறக்கப்படாதுன்னு அவர் கேட்டார். ரகசியமா எடுத்த முடிவுகள் மறைந்திருக்காது. தவறான செயல்களின் உயர்ந்த இடங்கள் தாழ்த்தப்படும். பெருமையில கட்டப்பட்ட எதுவும் நிலைத்திருக்காது. ஆனா நீதிமானுகளுக்கு வேறொரு எதிர்காலம் தயார் செய்யப்பட்டது. ஏனோக்கு அவர்களின் கைகள் காலியாகவே இருக்காது என்பதை பார்த்தார். அவர்களுக்கு ஒரு பாரம்பரியம் வாக்குறுதி செய்யப்பட்டகளே. அவர்களின் நாட்கள் காரணம் இல்லாமல் குறைக்கப்படாது. அவர்கள் அமைதியில் நிலைத்திருப்பாங்க. அவர்களுக்கு உண்டாக வேண்டிய அவமானம் அவர்களுடன் நிலைத்திருக்காது. நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டாலும் உறுதியாக நின்றவர்கள் உயர்த்தப்படுவார்கள். தாழ்மையுடன் இருப்பவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். துக்கத்துக்கு பதிலா மகிழ்ச்சி ஹோ. நம்பிக்கையுடன் இருந்தவர்கள் தங்கள் நம்பிக்கை வீணாகவில்லை என்பதை காண்பார்கள். மற்றவர்கள் புரிந்து கொள்ள ஏனோக்கு இந்த ஓமையை எழுதி வைத்தார். பரிசுத்தமான மகத்தானவர் தன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அமைதியை வழங்குவார். அவர் அனைத்தையும் முழுமையா சரி செய்வார். கடவுள் நகரும் போது மலைகள் நடுங்குவது போல அநியாயமானவர்கள் தங்கள் நிலையை இழப்பாங்க. நம்பிக்கையுள்ளவர்கள் மனம் தளராம இருக்க இந்த செய்தி வழங்கப்பட்டது. உலகம் சமநிலையற்றதாக தோன்றினாலும் ஒரு திரும்ப நாள் வரப்போகிறது. அந்த நாள் வந்தபோது தாழ்மையுள்ளவர்கள் உறுதியா நிற்பார்கள். பெருமை மறைந்து போகும். காணொளி தொடர்ந்த போது ஏனோக்கு அதன் மையத்திற்கே அழைச்சு செல்லப்பட்டார். அங்கு சூரியனை விட பிரகாசமான ஒளியில நிரம்பிய இடத்துல அவர் விண்ணக சிங்காசனத்தின் முன் நின்ற ஒரு உருவத்தை பார்த்தார். அந்த உருவம் அவர் பார்த்த எந்த தேவதையும் போல இல்ல. அவர்ல வலிமை இருந்தது, அதே சமயம் ஆழமான தயவும் இருந்தது. அவரது முகம் அமைதியான அதிகாரத்துடன் பிரகாசித்தலை. அவரது கண்கள் உண்மையால் எரிந்தன. கோபத்தால் அல்ல, ஆனா எல்லாவற்றையும் தெளிவாக காணும் தெளிவால். ஏனோக்கு ஆச்சரியத்துடன் நகர்ந்தார். அருகில் இருந்த தேவதையிடம் கேட்டார், இவர் யார்? அந்த தேவதை மென்மையாக பதிலளித்தார், இவர் மனிதகுமாரன். அவர் நீதியில நடக்கிறார். உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரித்து வைக்கப்பட்டார். மனிதகுமாரன் அந்த நாள்களின் தலைவனாகிய நித்தியவரின் அருவில் நின்றதை ஏனோக்கு பார்த்தார். அவர் தூரமாவோ தனியாவோ ஹியர். அவர் நெருக்கத்திலையும் மரியாதையிலும் நகர்ந்தார். அவரை சுற்றி எண்ணற்ற தேவதைகள் இருந்தனர். மரியாதையுடன் அவருக்கு சேவை செய்து கவனித்தனர். விண்ணகமே அவருடைய இடத்தை உணர்ந்தது போல இருந்தது. மனிதகுமாரனின் பெயர் படைப்பு தொடங்குவதற்கு முன்பே எழுதப்பட்டதாக அந்த தேவதை விளக்கினார். மலைகள் உருவாகும் முன்போ, நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் அமைக்கப்படும் முன்போ அவரது பெயர் அறியப்பட்டிருந்தது. அது தூய்மையானதும் மாற்றமற்றதும் ஆரம்பத்திலிருந்து தேவனால் நிறுவப்பட்டது. மனிதகுமாரன் ஒரு காலத்திற்கு மறைக்கப்பட்டிருந்ததை ஏனோக்கு பார்த்தார். அவர் தேவனுடைய சந்நிதியில பாதுகாக்கப்பட்டார். சரியான தருணம் வந்தபோது மட்டுமே வெளிப்படுத்தப்பட்டார். அவர் உயர்ந்தவரால் அளிக்கப்பட்ட ஞானத்தையும் புரிதலையும் எடுத்து சென்றார். தேவனுடைய இரகசியங்கள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. பின்னர் ஏனோக்கு தேவதைகள் மௌனமாக பேசுவதை கேட்டான். ஒரு நாள் மனிதகுமாரன் மகிமையின் சிங்காசனத்தில் அமர்வார் என்று அவர்கள் கூறினார்கள். அவர் ஜாதிகளும் அரசர்களும் முன்பாக நிற்பார். அவர் உண்மையை வெளிப்படையா கொண்டு தருவார். அவரது சந்நிதியில பொய்யான எதுவும் நிலைத்திருக்காது. பெருமையும் அநியாயத்தையும் தேர்ந்தெடுத்தவர்கள் அவரை பார்த்தபோது அதிர்ச்சி அடைவார்கள். ஆனா நீதிமான்கள் ஆனந்தத்துடன் அருகில் வருவார்கள். அவர்கள் அவரை நீதிக்காக நிற்பவராக அடையாளம் காண்பார்கள். ஏனோத்து பார்த்தபோது ஆழமான அமைதி அவரது இதயத்தை நிரப்பியது.
அதற்கு பாதுகாவலர் இல்லாம விடப்படாது. ஆரம்பத்திலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதகுமாரன் ஒரு நாள் அனைவருக்கும் வெளிப்படுவார். அந்த நாள் வந்தபோது உண்மை இதுவரை இல்லாத அளவுக்கு பிரகாசமாக ஒளிரும். அப்போது ஏனோக்கு உயர்ந்த பரலோகத்தின் ஒரு தரிசனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் ஆவிகளின் ஆண்டவரின் சிங்காசன அறைய பார்த்தான். சிங்காசனத்தை உயிருள்ள நெருப்பு போல ஒளி சூழ்ந்திருந்தது. ஆனா அது நிலைத்தும் தூய்மையுமாக இருந்தது. ஒளியின் கிரீடங்கள் அவரை சுற்றி வட்டமாக இருந்தன. காற்றே கூட புகழ்ச்சியால் உயிரோடு இருப்பது போல இருந்தது. எண்ணற்ற தேவதூதர்கள் ஒழுங்காக நின்று அமைதியிலும் மரியாதையிலும் பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆவிகளின் ஆண்டவரின் அருகில் மகிமையின் சிங்காசனத்தில் மனிதகுமாரன் அமர்ந்திருந்தார். அவரது முகம் பூமிக்கு மேலே எழும் காலை சூரியனை விட அதிகமாக பிரகாசித்தது. அவரில் அமைதியும் வலிமையும் அவர் அதிகாரத்திற்காக பிடித்துக் கொள்ளவில்லை. ஆரம்பத்திலிருந்தே நியமிக்கப்பட்டவரை போல அவர் அதை இயற்கையாகவே தாங்கினார். பரலோக இராணுவங்கள் அவர்களை சுற்றி வரிசை வரிசையாக ஒளிர்ந்து அமைதியாக நின்றன. யாரும் தங்களுக்காக பேசவில்லை. எந்த இயக்கமும் ஒழுங்கா குலைக்கவில்லை. அனைத்து கண்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை நோக்கி நிலைத்திருந்தன. அப்போது ஏனோக்கு மனிதகுமாரன் தனது கையை நீட்டுவதை பார்த்தார். அந்த தருணத்தில் பூமியின் ஜாதிகள் அவர் முன் கொண்டு வரப்பட்டன. ஒரு காலத்தில் தாங்கள் நிலையான அதிகாரம் பெற்றவர்கள் என்று நம்பிய அரசர்களும் ஆட்சித் தலைவர்களும் இப்போது அதைவிட பெரிய ஒன்றை உணர்ந்தார்கள். அவர்கள் பெருமையுடன் முன்னேறவில்லை. ஆனால் உணர்வில் உண்மையான அதிகாரம் தங்களுக்கு சொந்தமல்ல என்பதை அவர்கள் பார்த்தார்கள். ஒரு தேவதூதன் தெளிவான குரல்ல அறிவித்தான், உலகம் உருவாகும் முன்பே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஜாதிகளுக்காக ஒளியாகவும் துயரமடைந்தவர்களுக்கு நம்பிக்கையாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த வார்த்தைகள் பரலோகத்திலும் முரணின. பூமியின் அரசர்கள் தலைவணங்கினார்கள். ஒரு காலத்தில் தங்கள் ஆட்சியின் சின்னமாயிருந்த கிரீடங்கள் இப்போது ஒப்பிடும்போது சிறியதாக தோன்றின. அனைத்து அதிகாரமும் உயர்ந்தவரிடமிருந்து வருகிறது என்பதை அவர்கள் பார்த்தார்கள். மனிதகுமாரனிடம் அந்த அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாழ்மையானவர்களை உயர்த்துவார். அமைதியாகவும் விசுவாசமாகவும் இருந்தவர்கள் மறக்கப்பட மாட்டார்கள். அதே நேரத்தில் பெருமை அவருடைய முன்னிலையில் நிலைக்காது. அகந்தையின் கூச்சல் குரல்கள் மங்கிவிடும். நியாயமானவர்களின் கையில ஒரு ஊன்றுகோளாக மனிதகுமாரன் இருப்பார். உறுதியான ஆதரவாக அவர்கள் தடுமாறாமல் இருப்பதற்காக இரண்டு நாட்களிலும் உறுதிப்படாத காலங்களிலும் அவர் அவர்களை வழிநடத்துவார். அவருடைய ஒளி எப்போதும் நிலைத்திருக்கும். மற்ற அனைத்தும் குழுங்கும் போதும் ஏனோக்கு இந்த தரிசனத்தை கவனமாய் அருகியார். இது வானத்தின் மகிமையின் ஒரு படம் அல்ல, இது ஒரு வாக்குறுதி. இடர் நாட்கள்ல விசுவாசிகள் இரக்கம் பெறுவார்கள். பயத்தின் தருணங்களில் அவர்கள் ஒளிய காண்பார்கள். ஆரம்பத்திலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர்களின் பலமாக என்றும் நிலைப்பார். ஒரு காலத்தில் அசைக்க முடியாததாக நினைக்கப்பட்ட சிங்காசனங்கள் நடுங்க தொடங்கின. பூமியின் ஆட்சி நடத்துபவர்கள் தங்களது அதிகாரம் மங்கிவிட்டதாக உணர்ந்த நேரம் அருகில் வந்துவிட்டது என்று ஏனோக்கு கண்டார். இவர்கள் படைகளை கட்டளையிட்டவர்கள், நகரங்களை கட்டியவர்கள், தங்களது வார்த்தைகள் சட்டம் போல பேசினவர்கள். அவர்கள் தங்கத்துல பலத்துல தங்களது ஞானத்துல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா இப்போது அவர்களுக்கு முன் அதைவிட பெரிய ஒன்று நின்றது. மனிதனின் சூரியனின் ஒளி மேலும் மேலும் பிரகாசமாகி அவர்களை சூழ்ந்தது. அது குறைய முடியாத ஒரு உதய சூரியனை போல இருந்தது. அது ஒவ்வொரு மூலையையும் நிரப்பியது. மறைவதற்கான நிழல் எதுவும் எஞ்சவில்லை. ஒன்றா ஒன்றா அந்த வல்லரசு ஆட்சி நடத்துபவர்கள் தப்பிக்க இறந்தேடுறாங்க. அவர்கள் தங்களது செல்வத்தையும் தங்களது கடவுள்களையும் தங்களது பட்டங்களையும் நோக்கினர். ஆனா அவை எதுவும் அவர்களுக்கு உதவவில்லை. ஏனோக்கு அவர்களின் செல்வம் ஒரு கணத்தில் மதிப்பிழந்ததா பார்த்தார். ஒரு காலத்தில் உறுதியானதும் நிலைத்ததுமாக தோன்றியது இப்போது உலர்ந்த பாய போல வெப்பத்தில் பறந்து போனது. முடிகள் அவர்களின் தலைகளிலிருந்து வழுக்கி விழுந்தலை. அவர்களின் வலிமையான குரல்கள் அமைதியாகிவிட்டன. ஒரு காலத்தில் இருந்த தன்னம்பிக்கை நிலத்தில் ஊறி வரும் நீர் போல அவர்களிடமிருந்து வடி ஆரம்பித்தது. அவர்கள் தாங்கள் எடுத்த முடிவுகளின் உண்மையை எதிர்கொண்டது அவர் பார்த்தார். அவர்கள் ஆவிகளின் ஆண்டவரை புறக்கணித்திருந்தாண்டல். அவர்கள் அவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவரை திரும்பி பார்த்திருக்கவில்லை. உயிர் கொடுத்தவரை மதிப்பதற்கு பதிலாக அவர்கள் தங்களை நம்பினார்கள். இப்போது அவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் நின்றனர். அந்த நாள்ல எந்த மனித கையும் அவர்களை பாதுகாக்க முடியல, எந்த கூட்டணியும் அவர்களை காப்பாற்ற முடியல, எந்த பட்டமும் இழந்ததை மீட்டு தர முடியல. அவர்களின் இருதயங்கள்ல மறைந்திருந்த எண்ணங்கள் வெளியில் கொண்டு வரப்பட்டன. அவர்கள் ரகசியமா செய்தவை இனி மறைக்கப்படப்படில்ல. ஏனோக்கு பூமியில ஒரு பெரிய மாற்றம் வந்ததை பார்த்தார். ஒரு காலத்துல தீமைக்கு கொண்டாட்டம் செய்தவர்கள் தங்கள் தலைகளை குனிந்தார்கள். அரண்மனைகளை நிரப்பிய பெருமை மங்கியது. கடுமையான தலைவர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அவர்களின் இடத்துல புதிதாக ஏதோ ஒன்று எழத் தொடங்கியது.
பொறுமையாக காத்திருந்த பணிவானவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அமைதியாகவும் விசுவாசமாகவும் இருந்தவர்கள் வலிமையை கண்டாரு. அமைதி அந்த நிலத்தை முழுவதும் மெதுவா போர்வை போல் போர்த்தியது. பெருமையுடன் ஆட்சி செய்தவர்களுக்கு பூமி இனி சேவை செய்யாது. பயம் அல்லது வலிமை மீது அல்ல, நீதியும் உண்மையும் மீது கட்டப்பட்ட புதிய ஒழுங்கு நிலை நிலை நிறுத்தப்படும். அந்த காட்சி மங்கவில்லை, அதற்கு பதிலாக அது விருந்தடில். ஏனோக்கு மீண்டும் பூமியை தாண்டி உயர்த்தப்பட்டார். அவர் அறிந்த இரவுகளை விட ஆழமான ஆகாயம் உள்ள இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்க வல்லமையான தேவதூதர்கள் நின்று அவரை வழி நடத்த தயாராக இருந்தார்கள். அவர்கள் கவனமின்றி பேசறில்லை. அவர்கள் அவருக்கு காட்டியது மறைந்த விஷயங்கள், மிக குறைவானவர்கள் பார்த்த மர்மங்கள். உருவாக்கத்தின் சக்திகள் எவ்வாறு இயக்கப்படுகின்றன என்பது அவருக்கு காட்டப்பட்டது. அவர் காற்றுகளுக்காக தயார் செய்யப்பட்ட பரந்த களஞ்சியங்களை பார்த்தார். சில காற்றுகள் மென்மையானவை, பூமியை புத்துணர்ச்சி செய்ய அனுப்பப்பட்டவை. மற்றவை வலிமையானவை, அவை வீச உத்தரவு வரும் வரை தடுத்து வைக்கப்பட்டிருந்தன. அவர் இடிய காத்திருக்கும் அறைகளையும் அனுப்பு தயாராக இருக்கும் ஒரு பணியாளன போல மின்னல் காத்திருக்கும் இடங்களையும் பார்த்தார். எதுவும் தானாக நகனவில்லை, எல்லாமும் உயர்ந்தவரிடமிருந்து வரும் கட்டளையை எதிர்பார்த்திருந்தன. பின்னர் நட்சத்திரங்கள் தெளிவாக காணப்பட்டன. அவை நோக்கமற்ற சிதறிய ஒளிகள் அல்ல, ஒவ்வொன்றும் பல காலங்களுக்கு முன்பு நிர்ணயிக்கப்பட்ட பாதையை பின்பற்றின. அவ நிலையானதும் அளவிட்டதுமான பாதைகள்ல பயணித்தன. நட்சத்திரங்களுக்குள்ளும் தங்கள் வரிசையிலிருந்து விலகியவை இருப்பத ஏனோக் பார்த்தார். அவை தனியாக பிரிக்கப்பட்டு தங்கள் இடத்தில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தன, கீழே விழுந்த காவலர்களை போல. ஒழுங்கு கட்டாயம் என்பதை அவை ஒரு அடையாளமாக நின்றன. வாடத்துல தூதர்கள் விளக்கினார்கள். ஒவ்வொரு கிரகமும், ஒவ்வொரு ஒளி மற்றும் இருட்டின் சுழற்சியும், ஒவ்வொரு உதயம் மற்றும் அஸ்தமனமும் உடைக்க முடியாத ஒரு சட்டத்தால் ஆளப்படுகிறது. வானம் துல்லியமா இயக்கப்படுகிறது. காலங்கள் தங்கள் நேரத்தை மறக்கவில்லை. சூரியன் தம் பாதையிலிருந்து விலகி அலைவதில்லை. சந்திரன் தன் விருப்பத்தடி தம் பாதையை தேர்வு செய்வதில்லை. ஏனோக்கு தெளிவாக கூறப்பட்டது, வானத்தில் எதுவும் சர்வ வல்லவரின் ஆட்சியிலிருந்து தப்ப முடியாது. சிறிய நட்சத்திரத்திலிருந்து மிகப்பெரிய ஒளி வர எல்லாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்படுகின்றன. இதுவே அந்த ஓமையின் உள்ளார்ந்த அர்த்தம். நட்சத்திரங்கள் தங்கள் நியமிக்கப்பட்ட பாதையில செல்லும் போல ஒவ்வொரு உயிரினமும் ஒரு நாள் தங்களை உருவாக்கியவரின் முன் நிற்க வேண்டியதுதான். இந்த உண்மைகள் வெளிப்படும் போது ஏனோக்கு ஒரு பெரிய அறிவு விருந்தில் அமர்ந்திருப்பது போல உணர்ந்தார். பிரபஞ்சத்து ரகசியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அவருக்கு முன்பாக விரிக்கப்பட்டன. வானமே குழப்பத்திற்கு எதிராக ஒரு சாட்சியாக நிற்கிறது என்பதை அவர் பார்த்தார். அதன் அழகு சீரற்றதல்ல, அதன் இசை ஒற்றுமை எளிதில் உடையதல்ல, அது கடவுளின் சித்தத்தால் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது. அவர் பூமியில பார்த்தன. அதன் போராட்டங்கள், அதன் பெருமை, அதன் குழப்பம், இவை அனைத்தும் ஒரு பெரிய வடிவமைப்புல ஒரு சிறிய பகுதியே. அனைத்துக்கும் மேலாகவும் எல்லாவற்றையும் தாண்டியும் அளவிட முடியாத கட்டமைப்பு, ஞானம் மற்றும் மகிமை இருந்தது. பூமியின் கதை தனக்கே அல்ல என்பத ஏனோக்கு புரிந்து கொண்டார். வானங்கள் அந்த சித்த உண்மையை மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றன. அனைத்து படைப்பும் உயர்ந்தவரின் அதிகாரத்துக்குள் நகர்கிறது. ஒரு நாள் நட்சத்திரங்கள் தங்கள் பாதையில் நிலைத்திருப்பதைப் போலவே ஒவ்வொரு உயிரும் அவற்றை அமைத்தவரை அறிந்து கொள்ளும். அவர் ஏற்கனவே பார்த்த இடங்களை விட வெகு தொலைவில் ஏனோக்கு மனித கண்களுக்கு மறைந்துள்ள பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டார். இவை மனிதர்கள் அறிந்த பூமி அல்லது ஆகாய நிலங்கள் அல்ல. இவை களஞ்சியங்கள், தயார் செய்து முத்திரை போட்டு உயர்ந்தவரின் அதிகாரத்தில் பாதுகாக்கப்பட்டவை. அவர் ஒளிரும் காற்றுகளால் நிரம்பிய அறைகளை பார்த்தார். அவை தங்கள் எல்லைகளுக்குள் மெதுவா நகர்ந்தன. பூமி எங்கும் அனுப்பப்படும் அந்த தருணத்தை எதிர்பார்த்து சில காற்றுகள் பருவங்களை மாற்றுவதற்காக இருந்தன. மற்றவை கடவுளுக்கே தெரிந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு காத்திருக்கப்பட்டிருந்தன. ஒரு சிறிய காற்றும் நோக்கமின்றி நகரவில்லை. வேறொரு இடத்துல ஏனோக்கு தனியாக வைக்கப்பட்ட பெரிய நீர் களஞ்சியங்களை பார்த்தார். இவை கீழுள்ள உலகின் நதிகள் அல்லது கடல்கள் அல்ல. இவை தயாராக வைத்து பாதுகாக்கப்பட்டு பரந்த இடங்கள்ல அடக்கப்பட்டிருந்தன. அவர் நீர்களும் கட்டளைக்கு கீழ்ப்படைவதை புரிந்து கொண்டார். அவை உத்தரவில்லாம பெருக்கமடகாக அவை தங்களை வைத்த இடத்துல செயல்படும் நேரம் வரும் வரை நிலைத்திருக்கின்றன. பின்னர் அவருக்கு இன்னும் நெருக்கமான ஒன்றை காண்பித்தார்கள். அவர் ஒரு அறைய பார்த்தார். அங்கு பதிவுகள் பாதுகாக்கப்பட்டு மனிதர்களின் வாழ்வுகள் கவனமாக எழுதப்பட்டிருந்தன. எதுவும் கவனிக்கப்படாமல் விடப்படவில்லை. ஒவ்வொரு பாதையும், ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு தருணமும் அறியப்பட்டிருந்தது. அது குழப்பமாக எழுதப்படப்படையில, ஆனால் முழுமையான ஒழுங்கில் எழுதப்பட்டது.
ஒவ்வொரு மனிதரின் விதியும் அனைத்தையும் ஆளும் ஒருவரின் முன் தெளிவாக காணப்பட்டது. ஏனோக்கு நாட்களின் ஒளி பாதுகாக்கப்படும் இடத்தையும் பார்த்தார். அது நிலத்த ஒளியாக பிரகாசித்தது, ஒருபோதும் மங்கவில்லை. அருகில் பரலோக ஞானம் பெருகும் ஊற்றுகள் இருந்தன. இந்த ஞானம் உண்மையாக தேடுமர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று தேவதூதர்கள் விளக்கினர். இது யாருக்கும் கட்டாயப்படுத்தப்படவில்லை, ஆனால் புரிதலுக்காக இயங்குபவர்களுக்கு இது கிடைக்கிறது. அவர் தொடர்ந்தபோது ஒரு தேவதூதர் அவருக்கு சூரியனின் ஒரு வாயில காட்டினார். அது வானில் ஒரு பெரிய பொன்னிற கதவு போல் இருந்தது. ஏனோக்கு விடியற் காலையில சூரியன் அந்த வாயில நுழைந்து தன் நேரத்தில் எழும் காட்சியை பார்த்தார். பூமியை வெப்பமாக்கும் அன்றாட ஒளியும் ஆரம்பத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்ட பாதையை பின்பற்றுகிறது என்பதை அவர் கண்டார். இந்த காட்சிகள் ஏனோக்கை பணிவுடன் ஆக்கின. மனிதர்களுடன் நடந்ததிலிருந்து ஏற்பட்ட எந்த பெருமையும் அவரிடம் மங்கிவிட்டது. அவர் தேவதூதரின் முன் முழமினார். ஒவ்வொரு உயிரின் விதி, சூரியனின் இயக்கம், பருவங்களின் மாறுதல், மனித உடலில் உள்ள மூச்சு, இவை அனைத்தும் தெய்வீக பராமரிப்பில் உள்ளன என்று தேவதூதர் விளக்கினார். எதுவும் சீரற்றதாக இல்ல, எதுவும் மறக்கப்படவில்லை. வானத்தின் ஒவ்வொரு பொக்கிசமும் ஒரு நோக்கத்திற்காகவே உள்ளது. ஒவ்வொரு களஞ்சியமும் படைப்பின் ஒழுங்கை ஆதரிக்கிறது. இந்த பொக்கிசங்கள் நிலைத்திருப்பதால் கடவுளின் வாக்குறுதிகளும் நிலைத்திருக்கின்றன. புதுப்பிப்பின் காலங்களும் கணக்கெடுக்கும் நேரங்களும் ஏனோக்கு கண்டவற்றால் நிலை பெற்றுள்ளன. அப்போது அவர் வானத்தின் மறைந்துள்ளவை கதைகள் அல்லது புராணங்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டார். அவை உண்மையானவை, செயல்படுகின்றன. உலகத்தை நாள்தோறும் தாங்கி நிறுத்துவது, இவை அனைத்திற்கும் மேலாக ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் சிறப்பாக சமநிலைப்படுத்தி வைத்திருக்கும் உயர்ந்தவரின் ஞானமே. அந்த தரிசனம் உச்சகட்டத்தை இப்பியது. ஏனோக்கு முன்பு எதிலும் காணாத அளவுக்கு ஒரு பரந்த கூட்டத்தை பார்த்தார். பூமியும் வானமும் ஒன்றா திறக்கப்பட்டதாக தோன்றியது. எல்லா திசையிலிருந்தும் பெரும் கூட்டங்கள் தோன்றிம. நீண்ட நாட்களாக மண்ணில் ஓய்ந்திருந்தவர்கள் எழுந்தனர். அவர்கள் ஒளிரும் தூய்மையான வெளிர் வெள்ளை பருத்தி போல ஒளிரும் ஆடைகளில் ஆடை அணிந்திருந்தார்கள். இவர்கள் நீதிமந்தர். அவர்கள் ஆவிகளின் ஆண்டவரின் சிங்காசனத்திற்கு முன் கூடினார்கள். அவர்களின் முகங்கள்ல பயம் இல்ல, ஆனந்தம் மட்டுமே நிரம்பியிருந்தது. அவர்கள் மௌனமாக சொன்ன பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டிருந்தன. மற்றவர்கள் சந்தேகித்த அந்த நம்பிக்கை இப்போது வெளிப்படையா மதிக்கப்பட்டது. அவர்கள் ஒரே ஜனமாக அமைதியிலே ஒன்றிணைந்து நின்றன. அவர்களை சுற்றி தேவதூதர்கள் ஒழுங்காக நகர்ந்தன. புத்தகங்கள் முன்வைக்கப்பட்டன. பதிவுகள் திறக்கப்பட்டல. எதுவும் அவசரப்படுத்தப்படவில்லை. எதிலும் கொள்கான்ல. எல்லாமும் தெளிவாகவும் அளவாகவும் உண்டது. பின்னர் ஏனோக்கு வேறொரு குழுவை தனியாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். இவர்கள் தாங்கள் விரும்பிய பாதையை தேர்ந்தெடுத்து நேர்மையானதை விட்டு விலகியவர்கள். அவர்களின் தன்னம்பிக்கை மறைந்துவிட்டது. மண்ணில் அவர்கள் காட்டிய துணிச்சல் இப்போது மங்கிவிட்டது. அவர்களுக்கு முன்பாக ஒரு தீப்பொழிவான உருவம் தீக்கத்தும் வாளை போல பிரகாசமாகவும் கவனிக்காமல் இருக்க முடியாதவாறு மிதந்தது. ஒருவருக்கொருவர் உயிரின் புத்தகத்திலிருந்து பெயர்கள் அழைக்கப்பட்டன. அங்கே பெயர்கள் எழுதப்பட்டிருந்தவர்கள் ஒளியின் இடத்துல தங்கினர். ஆனா பெயர்கள் காணப்படாதவர்களுக்கு பிரிவு இருந்தது. அவர்கள் ஆவண கூட்டத்தின் மகிழ்ச்சியிலிருந்து தொலைவில் ஆழமான நிழலுள்ள இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அது பல காலங்களுக்கு முன்பு தயார் செய்யப்பட்டு தனியாக வைக்கப்பட்டு முத்திரை போடப்பட்ட இடம். ஒரு வலிமையான குரல் அந்த கூட்டத்தில் முழங்குளது. தீயவர்கள் இனி பேச வேண்டாம். அவர்களின் பெருமை மிகு வார்த்தைகள் முடிவடையட்டும். கிளர்ச்சியின் சத்தம் என்ன ஒழிச்சு மன்ன நிரப்பிய பெருமை பேசும் சத்தம் அமைதியாகிவிட்டது. இறுதி தீர்ப்பு நிறைவடைந்தது. நியாயமானவர்களுக்கு நிலையான மகிழ்ச்சி வழங்கப்பட்டது. ஒளி அவர்களை சுற்றி இருந்தது. அமைதி அவர்கள் மீது தங்கியது. மற்றவர்கள் கூட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு ஒரு காலத்தில் அவர்கள் புறக்கணித்த மகிமையிலிருந்து பிரிக்கப்பட்டனர். காணிக்க உறுதியானதும் இறுதியானதும் இருந்தது. இதற்கு மேலும் எதையும் சேர்க்க தேவையில்ல. தீர்மானத்தின் காலம் முடிவுக்கு வந்தது மற்றும் மிக உயர்ந்தவரின் ஒழுங்கு அனைத்திலும் உறுதியாக நிலைத்திருந்தது. காணிக்கையை நிரப்பிய ஒலி ஏனோக்கு அருகே வரத் தொடங்கியது. அவ அரசர்களின் வீழ்ச்சியையும் நீதிமான்களின் எழுச்சியையும் மகனாகிய மனிதன் மகிமையில் அமர்ந்திருப்பதையும் பார்த்திருந்தான். ஆனா இப்போது அந்த காணிக்கை அவனை நோக்கி திரும்பியது. அரியணையை சுற்றி இருந்த பிரகாசம் அவனை விளக்கவில்லை. அதற்கு பதிலாக அது மெதுவாக அவனை சுற்றி பயத்தை தாண்டி உயர்த்தியது. மகனாகிய மனிதன் அருகில் வந்தார். அவரது இருப்பு உறுதியானதும் அமைதியோடும் நிரம்பியிருந்தது. ஏனோக்கு அவர் முன் நின்றபோது வானமும் பூமியும் பின்னணியாக மங்கிவிட்டது போல உணர்ந்தான். ஒளி மேலும் வலுவடைஞ்சது. ஆனா அது அவனுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை.
அவன் இதுவரை அனுபவிக்காத அளவுக்கு இன்னும் ஆழமான யதார்த்தத்துக்குள் இழுக்கப்படுகிறான் என்று உணர்ந்தான். அவன் அருகில் ஒரு தேவதூதன் பேசினா ஏனோக்கு என்று அழைத்தான். உன் பெயர் பரிசுத்தர்கள் எழுதப்பட்டுள்ளது. நீ தேவனோடு நடப்பாய், நீ மரணத்தை அனுபவிக்க மாட்டாய். இந்த வார்த்தைகள் பெரிதாக ஒலிக்கவில்லை, ஆனால் அவை பெரும் பாரத்தை கொண்டிருந்தன. அவை உறுதியானதும் மாற்றமற்றதும் இருந்தன. ஏனோக்கு தன்னை மேலும் உயர்த்தப்பட்டதாகவும் ஆவிகளின் ஆண்டவரின் முன்னிலையில கொண்டு வரப்பட்டதாகவும் உணர்ந்தான். அந்த இடத்தின் மகிமை விவரிக்க முடியாததாக இருந்தது. அது வெறும் ஒளி மட்டும் அல்ல, அது உயிரே ஆகும். அவன் பயத்துல மூழ்கறல. அதற்கு பதிலாக அமைதியும் ஆச்சரியமும் அவனை நிரப்பினான். அவனுக்காக தயார் செய்யப்பட்ட ஒரு சிங்காசனம் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. அது ஜாதிகள் ஆளவோ படைகளை கட்டளையிடவோ உள்ள சிங்காசனம் அல்ல. அது ஒரு மரியாதை என்னிடம் அவன் வானுலகத்துல தூதராகவும் சாட்சியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டான் என்பதற்கான அடையாளம். தேவதூதர்கள் அவனை சுற்றி நின்று அவன் விசுவாசத்திற்கு புகழ்ச்சி பாடல்கள் பேசினார்கள். அவன் பூமியில நடந்த பாதையை அவர்கள் மரியாதை செய்தார்கள். அந்த தருணத்தில் ஏனோக்கு அவன் பயணம் எப்போதும் இங்கேயே வழிநடத்தப்பட்டதாக கண்டான். மற்ற மனிதர்களைப் போல மண்ணில் கட்டுப்பட்டவனாக அவன் இருக்க மாட்டான். அவன் ஆண்டவரின் சந்நிதியில மறைக்கப்பட்டு பரிசுத்தர்களுடன் பாதுகாக்கப்படுவான். மனிதகுமாரனின் மகிமையில அவனும் பங்கெடுப்பான் என்பதும் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. அவனுக்கு சமமாக அல்ல, ஆனால் அவனுக்கு அருகில் வெளிப்படுத்தப்பட்ட அனைத்திற்கும் சாட்சியாக அவன் நிற்பான். அவன் கண்ட தரிசனங்கள் அவன் காலத்திற்கே மட்டும் அல்ல, வருங்கால தலைமுறைகளுக்கும் பேசும் வகையில் இருந்தன. அவனுடைய பங்கு பூமியை தாண்டியும் தொடரும் என்பது தெளிவாக காட்டப்பட்டது. அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் பரலோக இடங்களில் பாதுகாக்கப்பட்டவனாகவே இருப்பான். அவன் எழுதிய ரகசியங்கள் அவனுடைய சாட்சியை எதிர்காலத்துக்கும் எடுத்து செல்லும். ஏனோக்கு அந்த தரிசனத்திலிருந்து வெளியே வந்தபோது அவனை சுற்றிய உலகம் வேறுபட்டதாக உணரப்பட்டது. அவன் காலடியிலிருந்த நிலமோ, அவன் தலையிலிருந்த வானோ, அவன் கண்டவற்றுடன் ஒப்பிடும்போது இவை அனைத்தும் தற்காலிகமாகவே தோன்றின. பூமியில் அவனுடைய காலம் புனிதமானது, அவனை விட பெரிய ஒரு நோக்கத்திற்காகவே தனியாக வைக்கப்பட்டது என்பதை அவன் அறிந்தான். ஒரு புதிய தரிசனம் தொடங்கியது. அது சிங்காசனங்களையோ கூட்டங்களையோ பற்றியதல்ல, ஆனால் வானங்களை பற்றியது. உரியல் ஏனோக்கு அணுகி வானத்தின் தொலைவான எல்லைக்கு தன்னை அழைத்து சென்றான். அவர்கள் கிழக்கு திசைக்கு பயணம் செய்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒளி முதலில் தோன்றும் இடத்திற்கு. அங்க ஏனோக்கு மனித கண்களுக்கு மறைந்திருக்கும் ஒன்றை கண்டான். வானத்தின் சுவரில் அமைக்கப்பட்ட ஒரு பெரிய வயலை கண்டான். அது பளிச்சென்ற தங்கம் போல பிரகாசித்து உயரமாகவும் வலுவாகவும் நின்றது. இதற்கு பெயர் சூரியனின் பாதை என்று அழைக்கப்பட்டது. கிழக்கு பக்க வாயிலை நோக்கி சூரியன் வருவதை ஏனோக்கு பார்த்தான். நியமிக்கப்பட்ட நேரத்தில் அந்த வாயில் திறக்கப்பட்டது. சூரியன் அந்த வாயில ஊடுருவி வானில் தனது பயணத்தை தொடங்கியது. அது திசை தெரியாம அலைந்ததில்லை, அது அவசரமா ஓடியதில்லை. அது தெளிவான மற்றும் நிலையான பாதையை பின்பற்றி பூமியில் ஒடியூட்டியது, அதற்கு கட்டளையிடப்பட்டபடியே. நாள் முடிவை எட்டிய போது ஏனோக்கு மேற்கு பக்கத்துல இன்னொரு வாயில காண்பித்தார்கள். மாலை நேரம் வந்ததும் சூரியன் அந்த மேற்கு வாயில நுழைஞ்சு பார்வையிலிருந்து மறைந்தது. அந்த வாயில்கள் இரவுக்காக மூடப்பட்டன. உரியல் இந்த வாயில்கள் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒழுங்கின்படி திறக்கப்பட்டும் மூடப்பட்டும் இருப்பதாக விளக்கினார். எதுவும் யாத்திரையாக நடக்காதுங்க. இதுதான் உரியல் கூறினார், தேவன் வானத்தின் ஒளிகளுக்காக அமைத்த ஒழுங்கு. சூரியன் தனது கடமையை நம்பிக்கையுடன் நிறைவேற்றுகிறது. அது தன்னேரத்தில் உதயமாகி தன்னேரத்தில் அஸ்தமிக்கிறது. அது பூமிக்கு வெப்பமும் ஒளியும் அளித்து தன் நாள் பணியை முடித்ததும் விலகுகிறது. ஏனோக்கு வியப்பு நம்பார். பொழுது பிறக்கும் நேரமும் மாலை நேரமும் யாத்திரை அல்ல என்பதை அவர் கண்டார். அவை ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகும். வானத்தின் சுவர்கள் அனைத்தையும் தக்க வைத்து நிற்கின்றன. வாய்கள் முன்பே திறக்கவோ தாமதமாக மூடவோ செய்யப்படுவதில்லை. அவை உயர்ந்தவரின் சித்தப்படி இயங்குகின்றன. சூரியன் தன் பாதையை பின்பற்றுவதை பார்த்தபோது ஏனோக்கு அதில் ஒரு ஆழமான அர்த்தத்தை கண்டார். சூரியனுக்கு நியமிக்கப்பட்ட பாதை இருப்பது போலவே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பாதை உள்ளது. வாழ்க்கையில் பருவங்கள் உள்ளட. எலும்பு நேரம், ஓய்வெடுக்கும் நேரம், செயல்படும் நேரம், காத்திருக்கும் நேரம், ஆள் இவை உள்ளன. அவையெல்லாம் தொடங்கும் முன்பே அறியத்தப்பற. சூரியனின் நிலையான இயக்கம் வானில் எழுதப்பட்ட பாடமாக மாறியது. ஒழுங்கு வானங்கள் ஆளுகிறது, ஒளி கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. அதை இயக்கியவரின் கவனத்திலிருந்து எதுவும் தப்புவதில்லை. சூரியனின் பாதையை காட்டிய பிறகு யூரியல் ஏனோக்கின் கவனத்தை சந்திரனிடம் திருப்பினார். அவர்கள் பரந்த வானின் கீழ் நின்றனர். ஏனோக்கு சந்திரனை தன் கண்முன்னே மாறிக்கொண்டிருப்பதை பார்த்தார். ஒரு தருணத்துல அது மெல்லியதும் மங்கலானதும் வெள்ளி நூல் போல் இருந்தது.
பின்னர் அது பிரகாசமாகவும் வட்டமாகவும் வளர்ந்து முழுமையாகவும் வலிமையாகவும் ஒளிர்ந்தது. அதற்கு பிறகு அது மீண்டும் மெதுவா மங்கத் தொடங்கியது. இரவு இரவாக சுருங்கி கிட்டத்தட்ட மறைஞ்சுவிட்டது. பின்னர் அந்த சுழற்சி மீண்டும் தொடங்கியது. யூரியல் சந்திரன் காரணமில்லாம மாறுவதில்லைன்னு விளக்கினார். சூரியனைப் போலவே அதற்கும் தனித்துவமான வாயில்கள் மற்றும் மறைந்த அறைகள் உள்ளன. அதன் ஒளிக்காக சேமிப்பிடங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. இந்த இடங்களிலிருந்து அதன் பிரகாசம் அளவிட்டு துல்லியமாக வரியிடப்படுகிறது. அது மிக விரைவாக வளங்கறில்ல, அது மிக மெதுவாக மங்குவதும் இல்ல. ஒவ்வொரு நிலவும் ஒரு சிறந்த வடிவமைப்பு பின்பற்றுகிறது. ஏனோக்கு தேவதூதர்கள் பிடித்திருந்த பலகைகள் காண்பிக்கப்பட்டன. அவற்றில தெளிவான குறிகள், கோடுகள் மற்றும் நாட்களை என்னும் எண்கள் எழுதப்பட்டிருந்தன. அவை அமாவாசை, பௌர்ணமி மற்றும் இடைநிலைகளை குறித்திருந்தன. எதுவும் ஊகமாக இல்ல, எதுவும் சந்தேகமாக விடப்படவில்லை. ஒவ்வொரு மாதமும் அதற்கு முந்தையத ஒழுங்காக தொடர்ந்தது. இது தெய்வீக நாட்காட்டின் ஒரு பகுதியாகும் என்று யூரியல் அவரிடம் கூறினார். ஒரு ஆண்டு 364 நாட்களாக அளக்கப்பட்டது. வாரங்களும் மாதங்களும் ஆரம்பத்திலிருந்தே அமைக்கப்பட்டிருந்தன. வானில் உள்ள ஒளிகள் இந்த மாதிரியை பின்பற்றி கட்டளையிட்டபடி நேரத்தை துல்லியமாக கணக்கிடுகின்றன. இந்த நாட்காட்டி நாட்களை எண்ணுவதற்காக மட்டுமில்ல, புனித கூட்டங்கள் மற்றும் பரிசுத்த காலங்களை கடவுள் நியமித்த விதமாகும். இந்த நாட்களை குறிக்க சந்திரனின் இயக்கம் உடவிலது. அது வானில் ஒரு சாட்சியாக இருந்து காலமே உன்னதமானவருக்கே சொந்தம் என்று பூமிக்கு நினைவூட்டுகிறது. சந்திரன் தனது பாதையை விட்டு வெளியே செல்லாது, யூரியல் கூறினார். இவற்றில் எதையும் மாற்ற முடியாது. அதன் பால நம்பிக்கையோடு தொடங்குகிறது. அதன் ஒளி துல்லியமா அதிகரித்து குறைகிறது. அது தனது கடமையை மறத்தாது. எனக்கு சந்திரனை அதன் நிலையான ஒத்திசைவுடன் தொடரும் ஒசுவப்பக் மங்குவது போல தோன்றினாலும் அது அழிந்துவிடவில்லை, அதன் பருவத்தில் மட்டும் நகர்கிறது என்பதை அவர் கண்டார். அந்த முனை எப்போதும் திரும்பி வருகிறது. அந்த ஒழுங்கு எப்போதும் நிலைத்திருக்கிறது. இந்த மர்மங்கள் அவர் உணரும் போது ஒரு மனிதனின் வாழ்நாள்களும் அறியப்பட்டு அளக்கப்பட்டுள்ளன என்பதை அவர் கண்டார். சந்திரன் தனது பாதையை பாதுகாப்பது போல மனிதனின் நாட்களும் கவனத்துடன் எண்ணப்படுகின்றன. வானகம் துல்லியத்துடன் இயக்கப்படுகிறது. அதில் எதுவும் வீணாகவோ தவறாகவோ இல்லை. உரியல் தனது கையை உயர்த்தி ஏனோக்கின் கண்களை இன்னும் மேலே நோக்கி திருப்பினார். அவர்களின் மேல உள்ள ஆகாயம் எண்ணற்ற ஒளிகளால் நிரம்பியிருந்தது. நட்சத்திர கூட்டங்கள் இருண்ட துணியில் நெய்யப்பட்ட வடிவங்களைப் போல வானில் விரிந்திருந்தன. அவை காரணம் இல்லாம துடிக்கிறங்க. அவன் நிலையான பிரகாசத்துடன் இருந்து கொண்டிருந்தன. உரியல் பெரிய நட்சத்திர கூட்டங்களை நோக்கி சுட்டினார். ஒரியான் தன் இடத்தில் வலிமையாக நின்று கொண்டிருந்தான். பிளியாட்ஸ் ஒன்றாக நெருக்கமாக கூடியிருந்தது. ஒவ்வொன்னும் தான் பாதியில நிலைக்கிருந்தது. ஏனோ கவனமா பார்த்தார். நட்சத்திரங்கள் சீரற்ற முறையில் சிதறி இல்லை என்பதை அவர் கண்டார். ஒவ்வொன்னும் பல வருடங்களுக்கு முன்பு நிர்ணயிக்கப்பட்ட பாதையில நகர்ந்தன. அவை நியமிக்கப்பட்ட பருவங்கள்ல உதயமாகி அஸ்தமனமாகின. அவை வருடத்தின் சில காலங்களில் தோன்றின, மற்ற காலங்களில் மறைந்தன. அவற்றின் ஒழுங்கு மிக துல்லியமா இருந்தது. எதுவும் மற்றொன்றின் பாதையில் நுழையவில்லை. நட்சத்திரங்களுக்கு விதிகள் எழுதப்பட்டுள்ளன என்று உரியல் விளக்கினார். இவை கல்லுல பொறிக்கப்பட்ட விதிகள் அல்ல, கடவுளின் வார்த்தையால் நிறுவப்பட்ட கட்டளைகள். நட்சத்திரங்கள் எந்த கேள்வியும் இல்லாம கீழ்படியும. அவை தங்களுக்கே விருப்பமான திசையை தேர்ந்தெடுக்கவில்லை. அவ சுதந்திரமா அளந்து தெரியவில்லை. யாராவது வலி தவறினால் என்று உரியல் சொன்னார், ஒரு வலிமையான சக்தி அதை மீண்டும் இழுத்துக் கொண்டு வரும். ஏனோக்கு அவர் ஒரு காலத்துல கட்டுப்படுத்தப்பட்டிருந்த விழுந்த தேவதைகளை நினைவு கூர்ந்தார். அந்த உயிர்கள் தங்கள் இடத்துல கட்டுப்படுத்தப்பட்டிருந்ததை போலவே ஒழுங்க விட்டு வெளியேறும் எந்த நட்சத்திரமோ உறுதியாக பிடிக்கப்பட்டு வைக்கப்படும். சில கிளர்ச்சி செய்த நட்சத்திரங்கள் ஏற்கனவே தனியாக வைக்கப்பட்டுள்ளன. விண்ணக ஒளிகளும் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கான அடையாளமாக அவை இருக்கின்றன. ஏனோக்கு விண்ணகத்துல பாதுகாப்பாக வைத்திருக்கும் பெரிய நீர்மூட்டைகளையும் பார்த்தார். அவ கட்டளையின்றி வெளியே சிந்தப்படப்பட அவை அடக்கப்பட்டே இருந்தன. அதுவே மிக உயர்ந்த உலகங்களும் கவனத்துடன் ஆளப்படுகின்றன என்பதற்கான தெளிவான அடையாளம். சில நட்சத்திரங்கள் வானில் வேகமாக நகரும் போல் தெரிந்தன. வானின் காற்றுகள் அவற்றை தங்கள் பாதையில் இழுத்து செல்கின்றன என்று உரியல் விளக்கினார். ஆனா அந்த காற்றுகளும் தனியாக செயல்படுவதில்லை. அவ அனுமதி கிடைக்கும் போதுதான் நகரும். அவற்றின் வலிமையும் திசையோ மிக உயர்ந்தவரின் சித்தத்தால வழிநடத்தப்படுகிறது. ஏனோக்கு நட்சத்திரங்கள் சிறப்பாக ஒழுங்காக ஜொலிக்கும் போது தன் மேலுள்ள அனைத்தும் ஒழுங்காக கட்டுப்பட்டிருப்பதை பார்த்தார். எதுவும் மோதவில்லை, எதுவும் இலக்கில்லாம அலைஞ்சு கொண்டிருக்கவில்லை. விண்ணகம் காட்டுமிராண்டியாகவோ குழப்பமாகவோ இல்ல.
அவை கட்டமைக்கப்பட்டும் நிலைத்தும் இருந்தன. பூமியின் பருவங்கள்ல அவர் பார்த்த அதே மாதிரி படலம் வானிலும் எழுதப்பட்டிருந்தது. சூரியன் தன் வாய்களை காத்து கொண்டது, சந்திரன் தன் சுழற்சிகளை காத்தும்போது, நட்சத்திரங்கள் தங்கள் சப்யங்களை பின்பற்றின, வானின் சேனைகள் கூட இந்த கட்டளைகளுக்குள் பணிந்திருந்தன. அனைத்தும் பரவலாக இருந்தாலும் எல்லையில்லா சுதந்திரத்தை அது காட்டவில்லை. அது வடிவமைப்பால் ஒன்றாய் இணைக்கப்பட்டுள்ள ஒரு பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தியது. வானில் ஒவ்வொரு ஒளியும் தன்னை விட பெரிய ஒரு ஆட்சி இருப்பதை சாட்சியாக கூறியது. தன்னிடத்தில நம்பிக்கையுடன் பிரகாசித்தது. வானத்தின் காட்சி சூரியன், சந்திரன் அல்லது நட்சத்திரங்களோடு மட்டும் முடிவடையவில்லை. அவை அனைத்தும் ஒன்றாக சிறப்பாக இயங்கும் ஒரு முழுமையான அமைப்பாக இருப்பது ஏனோக்கு காண்பிக்கப்பட்டார். 364 நாட்கள் கொண்ட ஆண்டின் வடிவத்தை அவர் தெளிவாக கண்டார். அது நிலையானது, சமநிலையுடன் முழுமையானது. இந்த நாட்காட்டி வெறும் நாட்

மட்டும் இல்ல, இது மாற்றமில்லாத ஒழுங்கின் ஒரு அடையாளமா இருந்தது. ஒவ்வொரு பருவமும் தன் நேரத்துல வந்தது. ஒவ்வொரு வாரமும் முன்வாரத்தை தொடர்ந்து குழப்பமின்றி வந்தது. எதுவும் குறைவாக ஐயா, எதுவும் கூடவில்லை. இந்த சுழற்சி தொடக்கத்திலிருந்து முடிவு வரை உறுதியாக இருந்தது. நேரம் தன்னிச்சையாக செல்ல அனுமதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்று ஏனோக்கு காண்பிக்கப்பட்டது. நாட்கள் தவறாக அமைக்கப்பட்டாலோ அல்லது பருவங்கள் தங்கள் பாதையில் இருந்து விலகினாலோ படைப்பின் இசைமை உடைய தொடங்கும். விளைச்சல்கள் தவறான நேரத்தில் வரும். புனித கூடுகைகள் தக்க இடத்துல இருக்காது. ஒளி மற்றும் இருட்டின் இடையிலான கவனமாக்கப்பட்ட சமநிலை பலவீனமாகும். ஆனா அவர் பார்த்த வடிவமைப்பில் இப்படிப்பட்ட குழப்பத்திற்கு இடமில்ல. அவர் பார்த்தார், தேவதூதர்கள் வழிகாட்டும் கட்டளைகளால் நிரப்பப்பட்ட உருளைகளை எடுத்து சென்றனர். இந்த உருளைகள் நாட்களை மிக துல்லியமாக குறித்திருந்தன. அவை வாரங்கள் மாறும் முறையையும் மாதங்கள் நகரும் முறையையும் பதிவு செய்திருந்தன. ஒரு தூதர் தம் படியிலிருந்து விலக முயன்றா உடனே திருத்தம் செய்யப்பட்டது. ஒன்னும் ஒழுங்கல் இல்லாமல் இருக்க அனுமதிக்கப்படவில்லை. அவரது ஞானத்துல ஒரு தேவதூதர் சொன்னா, கடவுள் மனிதர்களுக்கு நாட்களின் ஒரு இயந்திரத்தை வழங்கியுள்ளார். நேரமே ஒரு நன்கு வடிவமைக்கப்பட்ட கருவி போல் நகர்ந்தது. ஒவ்வொரு பகுதியும் மற்றவற்றுடன் இணைந்து செய்யப்பட்டது. சூரியன் தன் மாய்கள் அல்ல திட்டமிட்டபடி நுழைங்கல. சந்திரன் தன் நிலைகளை நேரத்துல முடிச்சது. நட்சத்திரங்கள் தங்கள் பருவங்களை தாமதமின்றி குறித்தன. இந்த நாட்காட்டி ஒரு பெரிய உண்மையின் ஒரு பகுதியாக இருப்பதை ஏனோக்கு உணர்ந்தார். இது கடவுளின் திட்டம் காரணமின்றி வழி தவறவோ மாறவோ செய்யப்படுவதில்லை என்பதை காட்டியது. நாட்கள் தங்கள் வரிசையை போலவே அவருடைய நோக்கங்களும் அவ்வாறே செல்கின்றன. நேரம் கடந்து போவது வெறுமனையவோ அல்லது சீரற்றதோ அல்ல. அதில் அர்த்தம் உண்டு. இந்த நாட்காட்டியை புரிந்து கொள்வது படைப்பின் வடிவமைப்பின் இன்னொரு அடுக்கை ஒளிவிடுவதை போன்றது. இதனால் யாகைதான் வரலாறு கூட ஒரு நிர்ணயிக்கப்பட்ட மாதிரியில் விரிகிறது என்பதை வெளிப்படுத்தியது. ஒவ்வொரு தலைமுறையும் அது பிறக்க முன் நீண்ட காலமா நிறுவப்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள் நகர்கிறது. இந்த தரிசனம் அவரது இதயத்தில் உறைந்த போது ஏனோக்கு காலம் உலகை கட்டுப்படுத்தும் ஒரு சக்தி அல்ல என்பதை கண்டார். அது அதை உருவாக்கியவருக்கு ஒரு பணியாளன் மட்டுமே. அழகான நாட்காட்டி மிக உயர்ந்தவர் நிகழ்வுகளை மட்டுமல்ல, அவை நடைபெறும் தாளையும் ஆள்கிறார் என்பதற்கான சான்றாக நின்றது. தரிசனங்கள் மெதுவா அமைதியாக ஆரம்பித்தன. அப்போது உரியல் ஏனோக்கை நோக்கி முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகளை சொன்னார். நீ பார்த்தவே உனக்காக மட்டுமல்ல என்று தேவதூதர் கூறினார். நீ அதை எழுதி வைத்திருக்க வேண்டும். வருங்கால தலைமுறைகள் இந்த அறிவை தேவைப்படுவார்கள். ஆணை தெளிவாக இருந்தது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் நேரத்தின் சரியான ஒழுங்கின் இரகசியங்கள் வானத்தில் மறைந்திருக்க வேண்டியவை அல்ல. ஏனோக்கு தாழ்மையுடன் தலைய வணங்கினார். அவருக்கு தன் முன் வைக்கப்பட்ட பணியின் தீவிரம் உணரப்பட்டது. பின்னர் அவர் எழுத ஆரம்பித்தார். புரிதல் எந்த சிரமமும் இல்லாம அவரை ஊடுருவி வந்தது போல இருந்தது. அவர் சூரியனின் வாயில பற்றியும் அது எப்படி உதயமாகி அஸ்தமிக்கிறது என்பதையும் பதிவு செய்தார். அவர் சந்திரனின் அறைகள் மற்றும் அதன் சுழற்சிகளின் நிலையான ஒத்திசைவை விவரித்தார். 364 நாட்கள் கொண்ட ஆண்டும் ஒழுங்காக அமைக்கப்பட்ட வாரங்களும் தங்கள் இடங்களில் நிலைத்திருக்கும் பருவங்களும் பற்றி அவர் கவனமாக எழுதியார். நட்சத்திரங்களா அவர் தவிக்கமல்ல. அவை செல்லும் பாதைகள் மற்றும் அவற்றை வழிநடத்தும் விதிகள் பற்றி அவர் எழுதியார். ஒரு காலத்துல வழி தவறியவைகளும் தங்கள் சரியான இடத்தில் பிடித்து வைக்கப்பட்டுள்ளன என்பதை அவர் குறிப்பிட்டார். காற்றுகள், நீர்கள் மற்றும் வானத்தின் ஒளிகள் எல்லாம் ஆணைப்படி எப்படி நகர்கின்றன என்பதையும் அவர் விளக்கியார். எழுதி கொண்டிருந்த போது ஏனோக்கு தன் மீது வைத்த நம்பிக்கையை உணர்ந்தார். அவர் ஒரு அரசன் அல்ல. அவர் படைகளை வழிநடத்தவில்லை, இருந்தாலும் அதே அளவுக்கு முக்கியமான ஒன்றுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஒரு சாட்சி, ஒரு எழுத்தாளர், வானத்தின் ஒழுங்க மனிதர்களின் உலகிற்கு கொண்டு செல்லும் ஒரு குரலாக இருக்க வேண்டும். சில நேரங்கள்ல அவர் எழுத்தை நிறுத்தி வானத்தை நோச்சி பார்த்து தாம் கண்டவற்றை நினைவு கூர்ந்தார். பின்னர் அவர் தொடர்ந்தார். ஒரு விவரத்தையும் மாற்றாம கவனமா எழுதியார். இவை கற்பனையால் உருவாக்கப்பட்ட கதைகள் அல்ல. இவை நோக்கத்துடன் அவருக்கு காண்பிக்கப்பட்ட உண்மைகள். அறியாதவர்கள் கற்றுக்கொள்ளட்டும் என்று அவர் எழுதியார். நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் புரிந்து கொள்ளும் மகிழ்ச்சியை அடையட்டும். அவரது வார்த்தைகள் வழிகாட்டவும் நினைவூட்டவும் குழப்பமான காலங்களில் மனதை உறுதிப்படுத்தவும் இருந்தன. இந்த பொறுப்பு ஏனோக்கு திசை தந்தது. இப்போது அவரது வாழ்க்கை தனிப்பட்ட முறையில் கடவுளுடன் நடப்பது மட்டும் அல்ல, அவருக்கு காட்டப்பட்டதை பாதுகாப்பது பற்றியும் அது ஆனது. காலமோ இடமும் பற்றிய ரகசியங்கள், வானத்தின் ஒழுங்கு, நாட்களின் ஓசை, இவை அனைத்தும் இப்போது அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. அதனால் ஏனோக்கு வரிசையாக வரிகளை எழுதி வானத்தின் வடிவத்தை கீழுள்ள பூமி நினைவில் வைத்துக் கொள்ளும் வகையில் பரப்பினார். அது கூட உயர்ந்தவரின் பராமரிப்பு.

பில் நகர்கிறது என்பதை உணரச் செய்தார். மறுபடி ஏனோக்கு தூக்கம் ஆட்கொண்டது. அதோடு இன்னொரு கனவும் ஒன்றது. இந்த காணொலி மற்றவற்றிலிருந்து வேறுபட்டது. இது அவருக்கு பரலோகத்தின் வாயில்கள் அல்லது ஒளியின் அறைகள் எதையும் காட்டவில்லை. அதற்கு பதிலாக இது சின்னங்களாக வந்தது. உயிருள்ள படங்களால் சொல்லப்படும் ஒரு கதைய போல. அவர் ஒரு வெள்ளக்காலையா அகலமான புல்வெளியில் தனியாக நிற்கும் நிலையில பார்த்தார். அது வலிமையானதும் தூய்மையானதும் எந்த கலங்கமும் இல்லாததாக இருந்தது. இந்த காலை குற்றமற்ற நிலையில உருவாக்கப்பட்ட முதல் மனிதனை குறிக்கிறது. அதிலிருந்து மற்ற காளைகள் தோன்றி நிலம் முழுவதும் பரவின. காலம் கடந்தபோது அவற்றின் எண்ணிக்கை அதிகரித்து பூமி அவற்றால் நிரம்பியது. அவற்றில் ஏனோக்கு 4 சிறிய காளைகளை தனியா பார்த்தார். அவை ஒன்றோடொன்று அருகில் நின்றன. மற்றவைகளிலிருந்து வேறுபட்டவையாக அவை நோவாவின் மக்களை சின்னமா காட்டுவதாக அவர் உணர்ந்தார். அவற்றை சுற்றி உலக அமைதியற்றதும் கலங்கியதும் போல தெரிந்தது. மண் அசைந்தது, வானை இருந்தது, காற்றில் ஒரு மாற்றம் வரப்போகிறது என்ற உணர்வு இருந்தது. பின்னர் நீர்கள் உறங்கின. அந்த கனவுல அது வெறும் மழை அல்ல, ஆனா ஒரு பெரிய குழப்பக்கடல் எல்லாவற்றையும் மூடியது. நிலத்தை நிரப்பிய காளை உருவங்கள் நீர் பரவிய போது அடித்து செல்லப்பட்டன. உலகம் மீண்டும் ஒரு பெரிய வெள்ளமா மாறியது. அந்த உயிரினங்கள் உயரும் அலைகளுக்கு எதிராக போராடின. ஆனால் அலைகள் மிகவும் வலுவாக இருந்தன. ஏனோக்கு நீர்கள் பூமியை முழுமையாக மூடுவதை பார்த்தார். அவர் முன்பு தரிசனத்தில் பார்த்ததை இப்போது சின்னமா மீண்டும் கண்டார். அந்த வெள்ளம் சீரற்றதாக இல்ல. நீண்ட நாட்களாக அதன் ஒழுங்க விட்டு விலகிய உலகிற்கு அது பதிலாக இருந்தது. இறுதியில் நீர்கள் அமைந்த போது நிலம் வெறிச்சோடியும் உலர்ந்தும் தோன்றியது. நிலம் முழுமையா உறிஞ்சும் வெறிச்சோடியும் வாழ்க்கை மீண்டும் தொடங்க காத்திருந்தது. அந்த காட்சியே அமைதி மூடியிருந்தது. ஆனா அந்த எல்லாவற்றிலும் ஒரு சிறிய வெள்ளக்காலம் மட்டும் பாதுகாப்பா இருந்தது. அது வெள்ளத்தில் அடிபட்டு விடவில்லை. அது அமைதியாக நின்றது. குழப்பத்திலிருந்து காக்கப்பட்டது. ஏனோக்கே இதுவே நீதிமான்களின் வழி, நோவாவின் குடும்பத்தை குறிக்கிறதுன்னு பார்த்தார். உலகம் மாறினாலும் அவர்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளப்பட்டனர். மற்ற விலங்குகள் கனவில் போராடி விழுந்தாலும் தூய வழிக்கு பாதுகாப்பு இருந்தது. இது இரக்கம் மற்றும் நோக்கம் இன்னும் நிகழ்வுகளை வழி நடத்துகிறது என்பதற்கான ஒரு அறிகுறியா இருந்தது. வெள்ளம் கதையின் முடிவல்ல, ஒரு திருப்பு முனை. அந்த கனவு வார்த்தைகள் இல்லாம தெளிவா பேசியது. தண்ணீர் பூமியை மூடியிருந்தாலும் புதுப்பிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்டனர். உலகம் அதிர்ந்தாலும் தனியாக வைக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு எப்போதும் இருக்கும். கனவு தொடர்ந்தது, ஆனா காட்சி மீண்டும் மாறியது. இந்த முறையில ஏனோக்கு முன்னிலையில முழு வரலாறும் ஒரு பெரிய புலமாக விலங்குகளால் நிரம்பி தோன்றியது. மனிதர்கள் இனி மனிதர்களாக காட்டப்படவில்லை. அவர்கள் பல வகை விலங்குகளா தோன்றினர். ஒவ்வொரு சின்னமும் ஒரு அர்த்தத்தை கொண்டிருந்தது. அவர்களுக்கு மேல ஏனோக்கு வானில் நட்சத்திரங்கள் பிரகாசமா ஒளிருங்கத பார்த்தார். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பெயர் இருந்தது. இந்த நட்சத்திரங்கள் வாச்சர்கள் ஒரு காலத்தில் இறங்கிய தேவதூதர்கள் என்பதை கண்டறிந்தார். அவர்கள் அந்த புலத்தை கீழிருந்து பார்த்தனர். கீழே நடக்கும் நிகழ்வுகளை கவனித்தனர். அவர்களின் ஒளி நிலைத்தும் தொலைவிலும் இருந்தது. பூமியில ஏனோக்கு ஒரு குழு வெள்ளாடுகளை பார்த்தார். அவை ஒரு கூட்டமா சேர்ந்து நகர்ந்தன. இந்த ஆடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களை குறித்தன. அவை சுற்றியுள்ள விலங்குகளுடன் ஒப்பிடும் போது சிறியதாக இருந்தாலும் தூய்மையுடன் அடையாளம் காணப்பட்டன. அவற்றில ஆரம்பத்தில் ஒரு ஆடு தனித்துவமாக இருந்தது. அதிலிருந்து பல மற்ற ஆடுகள் வந்தன. இது ஆபிரகாமின் வீட்டை குறித்தது. மெதுவாக ஆனா உறுதியாக வளர்ந்தது. ஆனா அந்த புலம் அமைதியாக இருக்கவில்லை. சிங்கங்க ஆடுகளை சுற்றி உலாகின. காட்டு விலங்குகள் கூரிய பார்வையுடன் அவற்றை சுத்தி வந்தன. இந்த உயிரினங்கள் சக்தி வாய்ந்த நாடுகள், ஆடுகளின் கூட்டத்திற்கு எதிராக எழுந்த வலிமையான இராச்சியங்களை குறித்தன. சில நேரங்கள்ல ஆடுகள் சிலரல்ல, சில நேரங்கள்ல அவை எல்லா பக்கங்களிலும் அழுத்தப்பட்டன. இருந்தாலும் அழிக்கப்படல. ஏனோக்கு ஆடுகளுக்கு மேல் மேய்ப்பர்களை வைத்திருப்பதை கவனித்தார். சில மேய்ப்பர்கள் அவற்றை கவனித்து பாதுகாப்பான இடத்திற்கு வழிநடத்தினார்கள். மற்றவர்கள் கவனக்குறைவாக இருந்ததால் ஆபத்து அருகில் வர அனுமதித்தனர். இந்த மேய்ப்பர்கள் மக்களை வழிநடத்திய அல்லது வழிநடத்த தவறிய தலைவர்கள் மற்றும் அரசர்களை குறித்தன. இதையெல்லாம் மேலாக நட்சத்திரங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது போல இருந்தது. சில ரகசியமா திட்டமிட்டன. அப்போது ஏனோக்கு கடவுளால் எழுப்பப்பட்ட ஒரு பெரிய மெய்ப்பரை பார்த்தார். இந்த மெய்ப்பர் உறுதியும் விசுவாசமும் கொண்டவர். அவர் ஆடுகளை வலிமையுடனும் தெளிவான வழிகாட்டலுடனும் வழிநடத்தினார். அவரின் மூலம் ஆடுகள் மீண்டும் தங்கள் பாதையை கண்டுபிடித்தன. இந்த சின்ன மோசையை குறிக்கிறது என்பதை ஏனோக்கு அறிந்தார். மக்களை ஆபத்தில் இருந்து வெளியே கொண்டு சென்று வாக்குறுதியான நிலைக்கு வழிநடத்த நியமிக்கப்பட்டவர் அவர்.
இந்த காணொளி தலைமுறைகளை கடந்த ஒரு கதையை போல முன்னேறியது. புதிய விலங்குகள் தோன்றின. சில சிங்கங்களைப் போலவும் சில புலிகளையோ சக்தி வாய்ந்த பறவைகளையோ போலவும் இருந்தன. அவை ஒன்றுக்கொன்று பின்னெழும் ராஜ்யங்களை குறித்தன. சிலர் வெற்றி பெற்றனர், சிலர் கடுமை ஆட்சி செய்தனர். ஆனா ஒவ்வொருவரும் தங்களது காலம் முடிந்ததும் மறைந்தனர். ஆடுகள் பல நேரங்களில் சிறியதாகவும் சூழப்பட்டதாகவும் தோன்றினாலும் காணாத ஒரு கை அவர்களை பாதுகாத்தது. ஆபத்து மிக அதிகமாக வளர்ந்த போது உதவி வந்தது. அவர்கள் சிதறிய போது மீண்டும் ஒன்று சேர்க்கப்பட்டனர். எல்லா மேய்ப்பர்களிலும் மேலான மேய்ப்பர் அவர்களை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. தனது கனவில் இது விலங்குகளின் கதையை விட அதிகம் என்று ஏனோக்கு புரிந்தது. இது ஆதாமின் பிள்ளைகளின் கதையை சின்னங்களாக கூறியது. ஆடுகளின் போராட்டங்கள் உண்மையான மக்களின் போராட்டங்களா இருந்தன. மிருகங்கள் நாடுகளாக இருந்தன. நட்சத்திரங்கள், விண்ணக காவலாளிகள் நிகழும் திட்டத்தை கவனித்துக் கொண்டிருந்தனர். வரலாறு தானாகவே அந்த வெளியில நீண்ட பேரணியாக நகர்ந்தது. ராஜ்யங்கள் எழுந்தும் வீழ்ந்தும் போனது. தலைவர்கள் வந்தும் போனும் செய்தார்கள். ஆனால் ஆடுகளின் கூட்டம் நிலைத்திருந்தது. அந்த தரிசனம் வலிமையான சக்திகளால் சூழப்பட்டிருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வரிசை அழியாது என்பதை காட்டியது. அவர்களின் கதை எந்த ஒரு பேரரசையும் விட பெரிய நோக்கத்தால் வழிநடத்தப்பட்டது. கனவு முன்னேறியது. விலங்குகளின் விழி மீண்டும் மாறியது. ஆடுகளின் கூட்டத்துல ஒருவர் விசித்திரமான வலிமையுடன் எழுந்தான். இந்த ஆடு அளவுல பெரியதாக தெரியவில்லை. ஆனா அது அதிகாரத்தை கொண்டிருந்தது. அது கவனமாக கேட்டது காற்றில் எங்கோ தொலைவில் வரும் அழுகுரலை கேட்பது போல. அந்த வெளிக்கு புறம் ஒரு பெரிய ஆற்றின் அருகிலிருந்து வேதனையின் சத்தம் அதன் காதுல வந்தது. இந்த ஆடு முன்னேறி நடந்தது. ஏனோக்கு அது வழிகாட்டுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை பார்த்தான். வலிமையான மிருகங்கள் சூழ்ந்திருந்தாலும் அது பின்னடையவில்லை. முன்பு கூட்டத்தை சுற்றியிருந்த சிங்கங்கள் இப்போது கோபத்துடன் கர்ஜித்தன. ஆனா ஏதோ மாறிவிட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடு தனது குரலை உயர்த்தியது. கூட்டம் அதன் பின்னால திரண்டது. காணக்காட்சியில ஆடுகள் இனி செதற இருக்கவில்லை. அவ ஒன்றாக நகர்ந்தன. தங்கள் தலைவரை தொடர்ந்து சிங்கங்களின் பிடியிலிருந்து விலகின. முன்பு அவர்களின் பாதையை தடுத்திருந்த ஆறு அவர்களுக்கு முன் பிளந்தது. நீர்கள் பக்கமாக நின்றன. தெளிவான வழியை திறந்தன. ஆடுகளின் கூட்டம் பாதுகாப்பாக கடந்து சென்றது. ஆனா மிருகங்கள் பின்தொடர முடியல. ஏனோக்கு ஆடுகளத்திலிருந்து பயம் விலகும் மோசப்ப பார்த்தான். முன்பு அவற்றை தலகுனிந்து வைத்திருந்த அச்சம் மங்க தொடங்கியது. அவற்றை ஆட்சி செய்த சிங்கங்கள் தங்கள் பிடியை இழந்தன. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டின் பின்னுள்ள சக்தி அதன் சொந்தமானதல்ல. அது மேலிருந்து வந்தது. எல்லாவற்றையும் வழிநடத்தும் காணாத மெய்ப்பரிடம் இருந்து. செய்தி எளிமையானது, ஆனா வலிமையானது. அவர்களுக்குள் உள்ள தலைவர் இந்த தருணத்திற்காகவே நியமிக்கப்பட்டிருந்தார். என் ஜனங்களை விடுதலை செய்யுங்கள்னு சொல்வது போல அவர் பேசினார். அந்த வயலும் அதற்கு பதிலளிப்பது போல் இருந்தது. கூட்டம் அடிமைத்தனத்திலிருந்து விலகி வாக்குறுதியை நோக்கி ஒரு புதிய இடத்திற்கு முன்னேறியது. ஆபத்தில் இன்னும் எழும் என்றாலும் அவர்கள் இனி திசை இல்லாமல் இல்லை. வானத்திலிருந்து கவனிப்பவர் காலத்துல செயல்படுவத அவர்களுக்கு காட்டப்பட்டது. ஏனோக்கு கனவுல கூட அவனுக்குள் மகிழ்ச்சி எழுந்தது. இந்த தரிசனம் ஆடுகள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை என்பதை காட்டியது. நரி சிங்கங்கள் சூழ்ந்திருந்தாலும் கூட ஒரு விடுவிப்பவர் எழுப்பப்படுகிறார். மேய்ப்பரின் கை அவன் ஆடுகளின் மீது எப்போதும் இருக்கிறது. அவர்களை நீரிலும் காட்டிலும் வழிநடத்தி விடுதலைக்கு அழைத்து செல்கிறார். கனவு தாமதிக்கலையா? விலங்குகளின் வெளி எப்போதும் போராட்டம் நிறைந்த இடமா மாறியது. ஏனோக்கு ஒரு பின்னொன்றாக கொடூரமான விலங்குகள் எழுந்ததை பார்த்தான். ஒவ்வொன்றும் முந்தையதை விட சக்தி வாய்ந்ததாக இருந்தது. முதல்ல அதன் முதுகில் விரிந்த சிறகுகளுடன் ஒரு புலி வந்தது. அது விரைவாக நகர்ந்தது. எச்சரிக்கை இல்லாம தாக்கியது. அதன் வேகம் மற்றும் கூர்மையான பற்கள் அதை நிலத்தை கைப்பற்ற அனுமதிச்சன. இந்த விலங்கு ஒரு காலத்திற்கு ஆட்சி செய்தது. சிறிய விலங்குகளை விட உயரமாக இருந்தது. ஆனால் அது நீண்ட நேரம் தனியாக இருக்கவில்லை. வெளியின் மற்றொரு மூலையிலிருந்து பெரிய பல்லுகளும் மிகுந்த வலிமையும் கொண்ட ஒரு உயிரி வந்தது. அது வலிமையுடன் முன்னேறி சிறகுள்ள புலியை அப்புறப்படுத்தியது. அதன் எடையில நிலம் நடுங்கியது. இந்த புதிய விலங்கு அந்த நிலத்தை தன் சொத்தாக கொண்டது. பின்னர் ஒரு பெரிய கனடி தோன்றியது. சக்தியும் பசிக்குமாக எழுந்தது. அது வெளியில் ஊடுருவி மீதமுள்ள அனைத்தையும் சிதறடிச்சது. அதன் குரங்கால் வலிமையானவை அதன் கர்ஜனை தொலைவில் ஒலித்தது. ஆனா கரடியின் காலமோ நீடிக்கவில்லை. அதற்கு பிறகு முத புலியை விட பெரியதும் பயங்கரமானதும் ஒரு கொடிய புலி வந்தது. அது கட்டுப்பாடும் ஒழுங்கும் கொண்டு நகர்ந்தது. கவனமாக நிலங்களை கைப்பற்றியது. அதன் ஆட்சி பரவலாக விருந்தது. வெளியின் பெரும்பகுதியை மூடியது. அதை எதிர்த்து எந்த உயிரியும் நிக்க முடியாத போல தோன்றியது. ஏனோக்கு இந்த விலங்குகளை பேரால் அல்ல, அவற்றின் நிறம், வடிவம், ஆயுதங்கள் மூலம் அறிந்தார்.
ஒவ்வொன்றும் அதிகாரத்திற்கு ஏடும் ஒரு ராஜ்யத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியது. ஒவ்வொன்றும் அதற்கு முன்னிருந்ததை வென்றது. ஒவ்வொன்றும் தன் ஆட்சி என்று முடிவடையாது என்று நம்பினடு. ஆனா ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று பலவீனம் அடைந்தன. இறக்கைகள் கொண்ட புலி தன் வேகத்தை இழந்தது. அல்லுடன் கூடிய விலங்கு சோர்வடைந்தது. கரடியின் வலிமை மஞ்சுகு அந்த பயங்கரமான புலிக்கும் அதன் எல்லா ஆட்சியுடனும் முதுமையின் அறிகுறிகளை காட்டத் தொடங்கியது. யாரும் அந்த வெளியில் என்றென்றும் நிலைத்திருக்க முடியல. ஒவ்வொரு மாற்றத்திலையும் ஒவ்வொரு பற்கள் மற்றும் நகங்களின் மோதலிலும் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி மட்டும் நிலைத்திருந்தது. அது ஆதிக்கம் செலுத்தவில்லை. அது வெற்றி கொள்வதில்லை, ஆனால் அது விசுவாசமாக இருந்தது. அது குழப்பத்தால் சூழப்பட்டிருந்தாலும் அது அழிக்கப்படவில்லை. விலங்குகள் அதிகாரமும் பெருமையுமாக பெரிதாகி வந்தபோது அந்த ஆட்டுக்குட்டி அமைதியா உயிர் வாழ்ந்தது. ஏனோக்கு காட்டில் ஆட்டுக்குட்டிகள் ஒன்று சேருவதை பார்த்தா அவை விலங்குகளால் அல்ல, மேலிருந்து வரும் உதவியால் ஊட்டப்பட்டன. அவர்கள் எதுவும் இருக்கக்கூடாத இடத்துல தேவையை கண்டார்கள். விலங்குகள் முதுமை அடைந்து குருடாகும் போது ஆட்டுக்குட்டிகள் தாங்கிக் கொண்டன. அந்த கனவு தெளிவாக காட்டியது, பலத்தின் மீது கட்டப்பட்ட எந்த ஆட்சியும் என்றென்றும் நீடிக்காது. அரசுகள் பலமாய் எழுந்து பலவீனத்தில் வீழ்கின்றன. அதிகாரம் ஒருவரிடமிருந்து மற்றொருவரிடம் செல்கிறது, ஆனா விசுவாசம் நிலைத்திருக்கிறது. ஏனோக்கு அவன் கண்டவத்தில் ஆறுதல் உணர்ந்தான். புலம்போரால் நடுங்கனா, ஆனா எந்த அடக்குமுறையும் என்றென்றும் நிலைக்காது. காணப்படாத மெய்ப்பரிடம் தங்கள் நம்பிக்கை இருக்கும்போது சிறியதும் விசுவாசமானதும் வலிமையானதை விட நீடிக்கின்றன. கனவு அதன் இறுதி காட்சிக்கு நகர்ந்தது. புலம் பதற்றமாகவும் கனமாகவும் ஆனது. மந்தையில புதிய மேய்ப்பர்கள் தோன்றின. முதல்ல அவர்கள் ஆடுகளை வழிநடத்த நியமிக்கப்பட்டவர்கள் போல தோன்றினார்கள். ஆனா அவர்களின் செயல்கள் வேறு கதையை கூறின. மந்தையை பாதுகாப்பதற்கு பதிலாக அவர்கள் அவற்றை அடித்தார்கள். பாதுகாப்பான இடத்திற்கு வழிநடத்துவதற்கு பதிலாக அவர்கள் அவற்றை சிதறடித்தார்கள். அவர்களின் பராமரிப்பில் ஆடுகள் மெலிந்து சோர்ந்தன. இந்த மேய்ப்பர்கள் தங்களுக்காகவே நடந்து கொண்டார்கள். அவர்கள் தீங்கு அருகில் வர அனுமதித்தார்கள். சிலர் கூட ஆடுகளை தங்களது மேய்ச்சல் நிலத்திலிருந்து விரட்டினார்கள். உலம் குழப்பத்தினிடமா மாறியது. மந்தை யார நம்ப வேண்டும் அறிவதில்ல. அப்போது ஏனோக்கு ஒரு விசித்திரமானதை பார்க்க, அழகிய மெய்ப்பர்களின் கண்களிலிருந்து தீப்பொறிகள் போல மின்னல்கள் வந்தன. அது வழிகாட்டும் ஒளி அல்ல, அது அவர்களின் மறைக்கப்பட்ட நோக்கங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சதற்கான அறிகுறி. ஆடுகள் தெளிவா பார்க்க ஆரம்பிச்சத. முன்பு மறைக்கப்பட்டிருந்தது இப்போது வெளிப்பட்டது. எதிர்பாராத விதமாக புலத்தின் ஓரத்திலிருந்து ஒரு பெரிய பாம்பு தோன்றியது. அதன் இருப்பு இருண்டதும் ஆணை அளிப்பது போலவும் இருந்தது. அது விலங்குகளை விட உயரமா வலிமையுடன் நகர்ந்தது. அந்த பாம்பு 12 குட்டிகளில் இரண்டை பிடித்து அவற்றை ஒதுக்கி எறிந்தது. பயம் மந்தையில பரணின. பின்னர் அந்த பாம்பு ஆடுகளுடன் கலந்திருந்தாலும் அவர்களின் இயல்பை பகிராத வெள்ளாடுகளை அழைத்தது. அந்த வெள்ளாடுகள் மந்தைக்கு எதிராக திரும்பி தங்கள் கொம்புகளால் தள்ளி தாக்கின. புலம் குழப்பத்தால நிரம்பியது. ஏனோக்கு அந்த காட்சியின் பரத்த உணர்ம. மண்டை முற்றிலும் சூழப்பட்டதாக தோன்றியது. பாம்பு பெருமையா நின்றது. அழுக்காரான மெய்ப்பர்கள் மற்றும் வெள்ளாடுகள் மேலோங்கியதாக தோன்றியது. ஆனா அப்போது புலத்தின் மேல் வானம் திறந்தது. வானத்திலிருந்து ஒளி பொங்கி பெருகி வந்தது. மனிதகுமாரன் பரிசுத்தவர்களால் சூழப்பட்டு தோன்றினார். அவரது இருப்பு அனைத்தையும் மாற்றியது. பாம்பின் தைரியம் சலித்தது. அழுக்காரான மெய்ப்பர்கள் அந்த பிரகாசத்தின் முன் நில்ல முடியவில்லை. வெள்ளாடுகள் குழப்பத்தில் சிதறன. மந்தைக்கு தீங்கு செய்தவர்கள் ஒவ்வொருவராகவும் புலத்திலிருந்து அகற்றப்பட்டனர். அவர்கள் அந்த காலத்திற்காக தயார் செய்யப்பட்ட ஒரு பெரிய ஆழ்கடல்ல வீசப்பட்டனர். பாம்பின் சக்தி முற்றில் ஓடுது. வெள்ளாடுகள் இனி ஆடுகளை மிதிக்கவில்லை. பொய்யான மெய்ப்பர்களுக்கு இனி ஆட்சி செய்ய அனுமதி இல்லை. உல அமைதியாகியது. சதறியிருந்த ஆடுகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டன. மீண்டும் காற்று தூய்மையாக உணரப்பட்டது. மிதிக்கப்பட்டவ மீண்டும் பழைய நிலைக்கு வந்தன. உண்மையான மந்த உரிய மெய்ப்பரின் பாதுகாப்புல பாதுகாப்பா நின்றது. கனவு குழப்பத்தில முடிவடையவில்லை, புதுமையில முடிந்தது. குளம் தூய்மைப்படுத்தப்பட்டது. பொய்யான தலைவர்களால் ஏற்பட்ட சேதம் முடிவுக்கு வந்தது. மற்றும் சகிப்பு தன்மையுடன் இருந்த ஆடுகள் இறுதியில் வெளிப்படையான வானின் கீழ் அமைதியடைந்தன. அந்த கனவு போர்ல முடிவடையவில்லை, அது ஒளியில் முடிந்தது. வயல் சுத்தமாக்கப்பட்டதும் பொய்யான மெய்ப்பர்கள் அகற்றப்பட்டதும் ஏனோக்கு தனது கண்களை உயர்த்தி மேலிருந்து ஏதோ ஒன்று இறங்கி வருவதை பார்த்தார். அது ஒரு மேகம் அல்ல, புயல் அல்ல, தீயும் அல்ல. அது ஒரு நகரம். மெதுவாகவும் நிலையான பிரகாசத்துடன் ஒரு பெரிய நகரம் வானிலிருந்து கீழே இறங்கியது. அது மனிதர்களின் நகரங்களைப் போல இல்ல, பயத்தால் கட்டப்பட்டும் போர் சுவர்களால் பாதுகாக்கப்பட்டு இருந்த நகரங்கள் அல்ல. இந்த நகரம் அமைதியுடன் பிரகாசிச்சு.
அதன் சுவர்கள் பளிச்சிடும் தங்கம் போல ஜொலித்தன. அதன் அடித்தளங்கள் விலைமதிப்பற்ற ரத்னங்களால் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொன்றும் தெளிவாகவும் பிரகாசமாகவும் இருந்தன. ஏனோக்கு அந்த நகரத்துல 12 வாயில்கள் இருப்பதா பார்த்தான். ஒவ்வொரு வாயிலும் திறந்த வண்ணம் நின்று வருபவர்களை வரவேற்றது. அவை வலுவாக இருந்தாலும் பாதுகாப்புக்காக மூடப்படவில்லை. அவற்றின் மேல் ஒழுங்கும் அழகும் இருந்தது, அச்சமும் இல்ல. வாயில்கள் எந்த எதிரியை இல்லை என்று சொல்வதை போல இருந்தன. நகரத்தின் நடுவுல மற்ற அனைத்தை விட அதிகமா பிரகாசிக்க ஒரு பெரிய ஆலயம் நின்றது. அது மீட்கப்பட்ட ஆடுகளுக்காக எல்லா காலங்களிலும் விசுவாசமாக நிலைத்திருந்தவர்களுக்காக கட்டப்பட்டது. அதன் தூண்கள் உறுதியாகவும் அதன் முற்றங்கள் விசாலமாகவும் இருந்தன. அங்க எந்த நிழலும் தங்கவில்லை. நகரத்தின் மையத்துல ஏனோக்கு ஒரு உயிருள்ள ஊற்ற பார்த்தார். அதிலிருந்து வெளிவரும் தண்ணீர் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருந்தது. அது ஒருபோதும் வறண்டு போகவில்லை. அது நகரம் முழுவதும் மெதுவாக நகர்ந்து தொடும் இடமெல்லாம் உயிரை கொண்டு வந்தது. அதன் ஒளி அமைதியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருந்தது. பிறகு ஆடுகள் உள்ளே நுழைய தொடங்கின. அவர்கள் இனி செதறியோ பயந்தோ ஏன்? அவர்கள் தைரியமா நடந்தார்கள். மேய்ப்பரால் வழி நடத்தப்பட்டார்கள். மனிதகுமாரன் அவர்களுடன் நின்று அவர்களை வாயில்கள் வழி நடத்தினார். அங்கு பாம்பு எங்கும் தெரியாறில்ல. எந்த காட்டு மிருகமோ விளிம்புகளில் சுற்றி கொண்டிருக்கவங்க. எந்த ஊழல் மீட்பரும் தங்கள் குரலை உயர்த்தவில்லை. நகருக்குள் அமைதி ஆட்சி செய்தது. அது எளிதில் உடையும் மெல்லிய அமைதி அல்ல. அது நிலைத்தும் நீடித்தும் இருந்தது. மக்கள் மகிழ்ச்சியில தங்கள் குரலை உயர்த்தினால. சிலர் பாடினார்கள், சிலர் நன்றியுடன் தலை வணங்கினார்கள், சிலர் அமைதியாக அற்புதத்தில் நின்றார்கள். அவர்கள் வீடு திரும்பியிருந்தார்கள். ஏனோக்கு தேவன் தாமாகவே அவர்களுடன் இருப்பதை, தூரமாகவோ மறைந்தோ இல்லாமல் இருப்பதை பார்த்தார். அவரது மகிமை நகர கால வெளிச்சம் போல நிரப்பியது. பயப்பட தேவையில்லை. ஆபத்தை தடுக்க சுவர்களும் தேவையில்லை. ஒரு காலத்துல வயல மூடியிருந்த இருள் மறைஞ்சு விட்டது. ஒரு காலத்துல காட்டில் அலைந்திருந்த ஆட்டுக்குட்டிகள் இப்போது பாதுகாப்பாக ஓய்வெடுத்தன. அவர்கள் சிந்திய கண்ணீர் இப்போது மகிழ்ச்சியாக மாறிவிட்டது. முந்தைய தலைமுறைகளின் போராட்டங்கள் அவர்கள் முன்னிலையில் இருந்த அமைதியுடன் ஒப்பிடும் போது சிறியதா தோன்றின. நகரம் கனவு போல் மங்களாக இல்ல. அது உறுதியாக நின்றது. அது தேவனால் தயார் செய்யப்பட்டு திட்டமிடப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. ஒவ்வொரு கல்லும் நோக்கத்தோட பதிக்கப்பட்டது. ஒவ்வொரு வாயிலும் அர்த்தமுள்ள திசையை நோக்கி இருந்தது. எதுவும் முடிக்கப்படாம விடப்படாதுங்க. ஏனோக்கு மக்கள் அதன் தெருக்களில் சுதந்திரமாக நடமாடுவதை பார்த்தபோது அவரது இதயம் பெருமிதத்தால் நிரம்பியது. குழந்தைகள் சிரித்தன. குரல்கள் புகழ்ச்சியிலே எழுந்தன. உயிர்த்த நீர் முடிவில்லாம ஓடிக்கொண்டிருந்தது. மேய்ப்பன் தனது மந்தைய நடுவே நடந்தார். அவர்கள் பயமின்றி அவரை பின்தொடர்ந்தனர். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட இறுதி காட்சி. போர்களுக்கும் பெருகுகளுக்கும் பிறகு, மிருகங்களுக்கும் அரக்கர்களுக்கும் பிறகு, அரசர்களும் மேய்ப்பர்களும் எழுந்து விழுந்த பிறகு இது அந்த தரிசனத்தின் முடிவு. தேவனே தயார் செய்த ஒரு வீடு. ஏனோக்கு விழுத்தபோது அந்த நகரத்தின் நினைவு அவரது இதயத்தின் தெளிவாகவே இருந்தது. வரலாற்றின் சோதனைகள் இறுதி வார்த்தை அல்ல. ஒவ்வொரு போராட்டத்துக்கும் அப்பால் விசுவாசிகளுக்காக ஒரு வாசஸ்தலம் காத்திருந்தது. கதை குழப்பத்தில முடிவடையவில்லை, வாக்குறுதியில முடிந்தது. மிருகங்களும் நகரங்களும் பற்றிய தரிசனங்களுக்கு பிறகு, ராஜ்யங்கள் எழுந்து விழுந்த பிறகு ஏனோக்கு தனது எண்ணங்களை ஒழுங்குபடுத்த தொடங்கினார். அவர் பார்த்ததை மட்டும் அவர் மீண்டும் கூறவில்லை. அதற்கு பதிலாக அவர் அதை ஒரு வடிவமாக, நேரம் தன்னைத்தானே தெளிவாக கட்டமைக்கப்பட்ட கட்டங்களை அமைத்தார். அவர் வாரங்களை பத்தி பேசினார். 7 சாதாரண நாட்கள் கொண்ட வாரங்கள் அல்ல, ஆனால் காலங்களை குறிக்கும் வாரங்கள். ஒவ்வொரு வாரமும் வரலாற்றின் ஒரு பகுதிய, மனிதகுல கதையின் ஒரு அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியது. அவை அனைத்தும் சேர்ந்து ஒரு முழுமையான வடிவத்தை உருவாக்கின. 10 பெரிய காலங்கள் ஆரம்பத்திலிருந்தே அளக்கப்பட்டும் அறியப்பட்டும் இருந்தன. முதல் வாரத்துல நீதிமே அதன் ஆரம்ப ஒளியில பிரகாசிக்கும் என்று ஏனோக்கு எழுதியுள்ளார். அது ஆரம்ப காலம். உயிரின் வாக்குறுதி முதன் முதல்ல வழங்கப்பட்ட நேரம். நம்பிக்கையின் வேர் நாட்டப்பட்டது. உலகம் இன்னும் இலை இருந்தாலும் பாதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. 2வது வாரத்துல அவர் வளர்ச்சியும் போராட்டமும் பார்த்தார். நல்லதும் கெட்டதும் பக்க பக்கமா நகர்ந்தன. மக்கள் பெருகினர். உலகம் அழகையும் குழப்பத்தையும் காட்டத் தொடங்கியது. எதிர்காலத்தை வடிவமைக்கும் தேர்வுகள் செய்யப்பட்டன. 3வது வாரத்துல ஒருவர் நீதியின் செடியா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரிடமிருந்து ஒரு தனிப்பட்ட வம்சம் வளர்ந்திடும். அவரது குடும்பம் அந்த வாக்குறுதிய தலைமுறைகள் முழுவதும் முன்னேற்றும். முதல்ல சிறியது என்றாலும் அது நிலைத்திருக்கும். 4வது வாரம் சத்தமும் வழிகாட்டலும் பற்றிய தரிசனங்களை கொண்டு வந்தது. மக்கள் நேர்மையா நடக்க ஒரு பாதை காட்டப்பட்டது. ஒளிய சுமக்கும் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனத்தை வழி நடத்த ஒழுங்கு வழங்கப்பட்டது. 5வது வாரம் மகிமையின் இல்லத்தால்
அதாவது உயரியவருக்காக கட்டப்பட்ட ஆலயத்தால் குறிப்பிடப்பட்டது. அது கடவுள் தமது மக்களுடன் வாசிக்கிறார் என்பதற்கான அடையாளமா நின்றது. ஆனா இதுவும் மாற்றத்தால பாதிக்கப்படாம இருக்காது. ஆறாவது வாரத்துல சிக்கல்கள் அதிகரிச்சன. அரசுகள் பெருமையுடன் எழுந்தன. ஆலயம் அழிவை எதிர்கொள்ளும். நம்பிக்கை உள்ளவர்கள் சோதிக்கப்படுவார்கள். அது குழப்பம் அதிகரிச்சது போல தோன்றிய காலம் ஏழாவது வாரம் ஒரு திருப்பத்தை வெளிப்படுத்தியல. நேர்மைக்கால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முழு இழும். மற்றவர்கள் வழிதவரும் போது அவர்கள் உறுதியாக நிற்பார்கள். கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்கு அறிவும் உண்மையும் தெளிவாக எழுதப்படும். எட்டாவது வாரம் நீதியின் காலமா இருந்தது. ஒரு வாழ் வழங்கப்படும். அது குழப்பத்திற்கானது அல்ல, உண்மைக்கானது. அனைத்தையும் சரி செய்யும். மொத வீட்டை விட சிறந்த ஒரு புதிய வீடு கட்டப்படும். அது இலகுவாக குலுங்காதுல. ஒன்பதாவது வாரத்துல நீதியான தீர்ப்பு வெளிப்படையா வெளிக்காட்டப்படும். நேர்மையை விட்டு விலகியவர்களின் செயல்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும். உலகம் தெளிவா காண தொடர்ந்த பின்னர் பத்தாவது வாரம் அது இவை இறுதி கட்டமாக. இந்த வாரத்துல வானங்கள் திறக்கப்படும் என்று ஏனோ எழுதியுள்ளார். ஒரு பெரிய புதுப்பிப்பு நிகழும். குழப்பத்தை ஏற்படுத்தும் சக்திகள் அகற்றப்படும். நீதிமை இனி உயிர் வாழ போராட வேண்டியதில்லை. அதை ஆட்சி செய்யும். இந்த பத்து வாரங்களை தாண்டி ஏனோக் இன்னும் பெரிய ஒன்றை கண்டார். முடிவில்லாத ஒரு புதிய யுகம், நன்மை நிலைத்திருக்கும், அமைதி மங்காத ஒரு காலத்தை அவர் கண்டார். வாரங்களின் வடிவமைப்பு இருளை நோக்கி அல்ல, நிலையான ஒளியை நோக்கி வழிநடத்தியது. இந்த காட்சியை அவர் வாரங்களின் இரகசியம் அழைத்தார். இது ஒரு புதிய தீர்க்க தரிசனம் அல்ல, ஆனா அவர் கண்ட அனைத்துக்கும் ஒரு கட்டமைப்பா இருந்தது. பெருக்கம், இராச்சியங்கள், மெய்ப்பர்கள், நகரம், இவை அனைத்தும் இந்த நியமிக்கப்பட்ட காலங்கள்ல பொருந்தின. வரலாறு சிதறியதாகவோ கட்டுப்பாடின்றி நடந்ததாகவோ இல்ல. அது ஒரு ஓலைச்சீதல் நாட்கள் என்னப்படுவது போல படிப்படியா முன்னேறியது. யுகங்களை வாரங்களா பிரிப்பதன் மூலம் காலத்துக்கே ஒரு நோக்கம் இருப்பதை ஏனோ காட்டினார். ஒவ்வொரு காலத்துக்கும் அதன் பங்கு உண்டு. ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு பெரிய வடிவமைப்பில் நிற்கிறது. மற்றும் இறுதி வாரத்தின் முடிவில் புதுப்பிக்கப்பட்ட உலகின் வாக்குறுதி உறுதியாகவே உள்ளது. வாரங்களின் வடிவ பேட்டர்ன் அமைத்த பிறகு ஏனோக்கு வேறு பாதையை தேர்ந்தெடுத்தவர்களை நோக்கி தனது குரலை திருப்பினார். அவரது வார்த்தைகள் நேரடியா மாறில. அவை கோபத்தில் பேசப்படவில்லை, ஆனா எச்சரிக்கையாக இருந்தது. அவர் மிகவும் பார்த்துவிட்டார். அமைதியாக இருக்க முடியவில்லை. கண்கள் மூடிய நடக்கிறவர்களுக்கு அழிவு என்று அவர் எழுதியார். மற்றவர்களை வழிநடத்துகிறீர்கள், ஆனால் நீங்களே வழியை பார்க்கவில்லை என்றால் உங்களுக்கு அழிவு. அவரது குரல் தன்னிடம் காண்பிக்கப்பட்ட உண்மைகளை பிரதிபலித்தது. அவர் வானப்பின் ஒழுங்கையும், இராச்சியங்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியையும், நீதிமான்களின் இறுதி கூடுகையையும் பார்த்துள்ளார். இப்போது இந்த விஷயங்களை புறக்கணித்தவர்களை அவர் நோக்கி பேசினார். தவறானவற்றை விரும்புபவர்களிடமிருந்து ஒளி விலகும் நாள் வரும் என்று அவர் எச்சரித்தார். அது ஒரு கனமான, தீவிரமான நாள். மறைக்கப்பட்ட செயல்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் நாள். சுயநல ஆசையில தங்கள் வாழ்க்கையை கட்டியவர்கள் அந்த நேரத்தில் எந்த பாதுகாப்பும் பெறமாட்டாங்க. நீதி இல்லாம பெற்ற அதிகாரம் நிலைத்திருக்காது என்று ஏனோ கருவித்தார். அரசர்கள் தங்களுக்காக மட்டும் மகிமை நாடினா அவர்களின் அரியணைகள் நடுங்கும். முன்னணியில் இருப்பவர்கள் நீதிக்கு பதிலாக கட்டுப்பாட்டை நாடினால் அவர்களின் வலிமை மங்கும். இன்று பாதுகாப்பாக தெரிகிறவ நாளை இருக்காது. அவர் எழுத்தாளர்கள் மற்றும் ஆசிரியர்களையும் நோக்கி பேசினார். உண்மையை வளைத்து பேசுகிறவர்களுக்கு அழிவு என்று அவர் எழுதியார். நேரானதா வளைந்ததாக மாற்றுகிறவர்களுக்கு அழிவு. பொய்யான வார்த்தைகளால் நிரம்பிய ஓலைச்சுவடிகள் நிலைத்திருக்காது. ஏமாற்றம் ஒரு காலத்துக்கு வெற்றி பெறலாம், ஆனா கடவுள் நிறுவிய உண்மையை விட நீடிக்க முடியாது. ஏனோக்கு எட்டு பெரிய எச்சரிக்கைகளை, எட்டு அழிவுகளை தெளிவாக ஒன்றுக்கொன்று தொடர்ந்து கூறினார். ஒவ்வொன்றும் வெவ்வேறு கிளர்ச்சி பாதையை குறித்தது. கருணை இல்லாம செல்வம் சேர்ப்பவர்கள், தங்கள் பதவியை பயன்படுத்தி பிறருக்கு தீங்கு செய்பவர்கள், விசுவாசிகளின் துயரத்தில் மகிழ்பவர்கள், தங்கள் இதயம் நீதியிலிருந்து தொலைவில் இருக்கும்போது பெருமையாக பேசுபவர்கள். ஒவ்வொரு எச்சரிக்கைக்கும் இடையில ஒரு இடைவெளி இருந்தன. ஒவ்வொரு அறிவிப்பிற்கும் பின் அமைதி நிலவியது. அந்த வார்த்தைகளின் பாரம் பதிய இடம் தேவைப்படுவது போல. அந்த அமைதியில தவறாக வாழ்ந்தவர்கள் தங்களை பாதுகாக்க எந்த ஆதாரமும் இல்லை என ஏனோ கண்டார். உண்மை வெளிப்படையா நிற்கும் போது காரணங்கள் அனைத்தும் விழுந்துவிடும். அவரது எழுத்தின் இந்த பகுதி அமைதியான வாணி இடியாய் தாக்கியது. தவறில் திளைத்து வசதியாக வாழ்ந்தவர்களை விழிப்பூட்ட இதுவாக இருந்தது. நம்பிக்கை இல்லாம தண்டிக்க அவர் எழுதவில்லை. இன்னும் நேரம் இருக்கும்போது மனங்களை மாற்ற எழுதினார்.
உங்கள் வழிகளை இப்போது மாற்றுங்கள் என்று அவர் வலியுறுத்தினார். நியமிக்கப்பட்ட நாள் அவர் காத்திருக்க வேண்டாம். தண்டனைக்காக ஒதுக்கப்பட்ட பள்ளத்தாக்குகளை அவர் பார்த்திருந்தார். பெருமை வளைந்து கொண்ட மறுக்கும் போது என்ன நடக்கிறது என்பதையும் அவர் கண்டிருந்தார். அவரது எச்சரிக்கை ஏற்கனவே அவருக்கு காண்பிக்கப்பட்டவற்றிலிருந்து வந்தது. அந்த செய்தி உறுதியானதும் தெளிவானதும் ஆக இருந்தது. சுயநலத்தின் பாதை இழப்பை நோக்கி செல்கிறது, ஆனா நீதியின் பாதை வாழ்வை நோக்கி செல்கிறது. உடல்ல உயிர் இருக்கும் வர தேர்வு திறந்தே உள்ளது. இறுதி நேரம் வருவதற்கு முன்பே கேட்கும் நேரம். கடுமையான எச்சரிக்கைகளை கூறிய பிறகு ஏனோக் தனது குரலை மென்மையாக்கினார். சுற்றியுள்ள உலகம் சத்தமாகவும் அமைதியற்றதாகவும் இருந்த போதும் கேட்டு விசுவாசமாக இருந்த ஒளியின் பிள்ளைகள் நோக்கி அவர் தனது வார்த்தைகளை திருப்பினார். பயப்பட வேண்டாம் என்று அவர் எழுதியா, உங்கள் இடம் அறியப்பட்டிருக்கிறது, உங்கள் அழைப்பு உறுதியாக உள்ளது. அவர் வெறுமனே ஆறுதல் கூறவில்லை, மகிமையின் சிங்காசனத்தை அவர் பார்த்திருந்தார். வெள்ள ஆடையில ஆட்கொணரப்பட்ட நீதிமான்களின் கூறுகையை அவர் பார்த்திருந்தார். அவரது ஊக்குவிப்பு ஏற்கனவே அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டவற்றிலிருந்து வந்தது. நீதிமை என்பது அணையாத தீப்பொறி போல இருக்கிறதுன்னு அவர் அவர்களுக்கு சொன்னார். காற்றுகள் அதற்கு எதிராக வீசலாம், இருள் அதை சுற்றி இருக்கலாம், இருந்தாலும் அது தொடர்ந்து பிரகாசிக்குது. அது சில நேரங்களில் சிறியதாக தோன்றலாம், ஆனா எந்த நிழலும் விழுங்க முடியாத ஒளியாது கொண்டுள்ளது. நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் பூமியை சிரமத்தால் அல்ல, கையில் பிடித்த சக்தியால் அல்ல, நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியால் தான் உரிமை பெறுவார்கள் என்றே ஏனோக்கு எதிர்காலத்தை விவரித்தார். அந்த நிலம் இனி பெருமையால் ஆளப்படாது, அமைதி கால பனித்துளி போல நிலைபெறும். கருணை அவர்களுடன் நெருங்கிய தோழனா நடந்து செல்லும். விழுந்து விட்டால் தோல்வி என்ற அர்த்தம் இல்லை என்பதை அவர் அவர்களுக்கு நினைவூட்டினார். நீங்கள் விழுந்தாலும் என்று அவர் எழுதியார், மீண்டும் எழுவீர்கள். நீதியின் பாதை போராட்டம் இல்லாம இருக்காது, ஆனா அது கைவிடப்படுவதில்லை. அதிக உயர்ந்தவர் ஒவ்வொரு அடியையும் கவனிக்கினார். அவரை நம்புகிறவர்களை அவர் புறக்கணிப்பதில்லை. ஏனோக் தற்போதைய சிரமங்களை தாண்டி செல்லும் மகிழ்ச்சியின் ஒரு படத்தை வர்ணித்தார். துக்கம் மகிழ்ச்சிக்கு இடம் கொடுக்கும் நாட்கள் வரும், கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கும், அமைதியாக சுமந்த பாரங்கள் தூக்கி எடுக்கப்படும் நாட்கள் வரும்னு அவர் பேசினார். நம்பிக்கையின் நினைவாக இயற்கை உலகில் உள்ள அடையாளங்களை அவர் காட்டின. கடுமையான புயல்களுக்கு பிறகு சூரியன் மீண்டும் வரான். மேகங்கள் என்றென்றும் நிலைத்திருக்காது. அதேபோல் கஷ்டங்களும் இறுதியில் வெல்லாது. நியாயத்துக்கான அழைப்பு தாமதமாக தோன்றினாலும் அது கேட்கப்படுகிறது. அது விண்ணுக்கு எழும்பி நினைவில் வைக்கப்படுகிறது. அறிவு ஊற்றாக பாயும் என்ற வாக்குறுதி அவர் மீண்டும் கூறினார். புரிதலை நாடுபவர்கள் என்றென்றும் தாகப்பட மாட்டார்கள். விளக்கம் தேடுவர்களுக்கு ஒளி கிடைக்கும். நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் வழிகாட்டுதல் இன்றி அலைந்து திரிய மாட்டார்கள். நீண்ட ஆயுளை பற்றி அவர் பேசினார். அது ஆண்டுகள்ல மட்டும் அல்ல, நிலையான அமைதியிலும் அளக்கப்படுகிறது. நேர்மையில வேரூன்றிய வாழ்க்கை ஒரு தலைமுறையின் எல்லைகளை தாண்டி நீளுகிறது. அது தொடரும் ஒரு தடத்தை விட்டு செல்கிறது. ஏனோக்கின் வார்த்தைகள் மனங்களை உறுதிப்படுத்தும் வகையில் இருந்தன. உலகம் நிலை பெறாததாக தோன்றலாம், இராச்சியங்கள் எழுந்து வீழலாம், சிலர் கேலி செய்து எதிர்க்கலாம், ஆனா நீதிமான்களின் அடித்தளம் உறுதியா நிக்குது. நீங்கள் நேசிக்கப்பட்டவர்கள் என்று அவர் எழுதியார். நீங்கள் மறக்கப்படவில்லை. உயர்ந்தவராகிய ஆண்டவர் எப்போதும் அருகிலதான் இருக்கிறார். உண்மையில் நடப்பவர்களுக்கு அவர் தூரமான இல்லை. அவர்கள் எப்போதும் காண முடியாத விதங்களில் அவர் அவர்களை சூழ்ந்திருக்கிறார். இந்த இறுதி ஊக்கத்தில ஏனோக்கு தன் கண்ட அனைத்தையும், வாழ்க்கை மரம், பிரகாசமான நகரம், மகிமையின் சிங்காசனம் ஒன்றாக சேர்த்து உறுதிப்படுத்தும் வாக்கா வழங்கினார். பயணம் நீண்டதாக இருக்கலாம், ஆனா அது அமைதிக்கே வழிவகுக்கும். ஒளி சிறியதாக தோன்றலாம், ஆனால் அது அணைக்கப்படாது. விசுவாசமாக நிலைத்திருப்பவர்கள் மீது கூறப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தமும் உறுதியாக நிற்கும் என்பதை அவர்கள் காண்பார்கள். தன் எழுத்துகளின் முடிவில் ஏனோக்கு உறுதியும் நிறைவும் கொண்ட ஒரு குரல்ல பேசினார். அவர் வானங்களை, காவலர்களை, பெருவெள்ளத்தை, ராஜ்யங்களை, மெய்ப்பர்களை மற்றும் பரிசுத்த நகரத்தை விவரித்தார். இப்போது யோக ஐதிகாசியின் அனைத்தும் நடப்படும் அந்த கடைசி நிமிடத்தை பற்றி அவர் பேசினார். ஒவ்வொரு பாதையும் அதன் முடிவு அடையும் நாள் வரும் என்று அவர் கூறினார். இருளை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்தவர்கள் ஞானம் வழங்கப்பட்ட போது அதை திரும்பிவிட்டவர்கள். அவர்கள் ஒளியிலிருந்து பிரிக்கப்பட்டு விடுவார்கள். அவர்கள் ஒரு காலத்தில் கேட்ட அந்த ராஜ்யத்தின் பிரகாசத்திலிருந்து தொலைவில் வெளிப்புற இருளுக்குள் அழைத்துச் செல்லப்படுவார்கள். அது மகிழ்ச்சி இல்லாத இடமாவும் அமைதி இல்லாத இடமாவும் இருக்கும். அங்கே ஆழ்ந்த துயரம் இருக்கும், தவறுவிட்ட வாய்ப்புகளுக்கான வருத்தம் இருக்கும். ஒரு காலத்தில் பெருமையா ஒழித்த வார்த்தைகள் இருந்த இடத்துல இப்போது அமைதி மட்டுமே இருக்கும்.
ஒரு காலத்துல நம்பிக்கையுடன் உச்சரிக்கப்பட்ட அவர்களின் பெயர்கள் இனி உயிரோடு இருப்பவர்களிடையே நிலைநிறுத்தப்படாது. அவர்கள் நம்பியவை நிலைத்திருக்காது. ஏனோக்கே இதை உற்சாகத்துடன் அல்லாம தீவிரமா விவரித்தார். இறுதி தீர்ப்பு அவசரமாவோ கவனக்குறைவாகவோ இருக்காது, அது தெளிவாகவும் அளவாகவும் இருக்கும். எதுவும் கவனிக்கப்படாம விடப்படாது. மறைந்த எந்த செயலும் மறைக்கப்படாம வெளிப்படும். ஒவ்வொரு உயிரின் உண்மை முழுமையா வெளிச்சத்துல வெளிப்படும். ஆனா பிறகு அவர் மீண்டும் விசுவாசிகளிடம் திறந்த நியாயமானவர்களுக்கு அவர்கள் பிறக்கும் முன்பே தயார் செய்யப்பட்ட ஒளியின் ராஜ்யம் இருக்கும். அது எளிதில் உடையக்கூடிய ஒரு பலவீனமான அமைதி அல்ல, அது நிலைத்தும் உறுதியானதாகவும் இருக்கும். அவர்கள் மங்காத ஒளியில் வாழ்வார்கள். பயமின்றி ஒரு காலத்துல சுமந்த பாரம் இல்லாம நடப்பார்கள். ஆவிகளின் ஆண்டவரின் நாமத்துல அவர்கள் வாழ்ந்து நிலைத்திருப்பார்கள் என்று அவர் எழுதியுள்ளார். அவர்களை பின்னுக்கு இழுத்த போராட்டங்கள் முடிவடையும். துக்கத்தின் சங்கிலிகள் விழுந்து போகும். பாதுகாப்பு தேடி இடம் இடமா அலைந்து திரிய மாட்டார்கள். அவர்கள் தங்க வீட்டிலேயே இருந்தாங்க. ஏனோக்கு அவர்களின் மகிழ்ச்சியை முழுமையானதாக விவரித்தார். அவர்களின் குரல்கள் நன்றியுடன் எழும். அவர்களின் முகங்கள் சுற்றியுள்ள ஒளிய பிரதிபலிக்கும். அவர்கள் கடந்த சோதனைகளை நினைவு கூறுவார்கள். ஆனா அந்த சோதனைகள் இனி அவர்களை வரைய இருக்காது. அவர் அங்கீகாரம் பற்றியோ பேசல. நியாயத்தை கேலி செய்தவர்கள் அதை மதிப்புடன் காண்பார்கள். அமைதியா சகித்தவர்கள் உயர்த்தப்படுவார்கள். இறுதி தீர்ப்பு ஒரு காலத்துல பதில் தெரியாததாக இருந்த ஒவ்வொரு கேள்விக்கும் விடையளிக்கும். இது கற்பனையால் உருவான கதை அல்ல என்பதை ஏனோக்கு தெளிவாக கூறினார். அவர் தனது வார்த்தைகளை உறுதிப்படுத்தி முடித்தார். அவர் எழுதியவையெல்லாம் உயரியவரால் வழங்கப்பட்ட தரிசனங்களில் இருந்து வந்தவை. அவர் விண்ணில் கண்ட ஒழுங்கு பூமியில் நிகழும் முடிவுக்கு உத்தரவாதமாகும். எப்படி சூரியன் தனது பாதையை தொடர்ந்து செல்கிறது, சந்திரன் தனது சுழற்சியை பாதுகாக்கிறது, அதுபோல இறுதி தீர்ப்பும் நிலையாக உள்ளது. அவர் உறுதிப்படுத்தும் வார்த்தையோட முடித்தார். கடவுளின் நீதிக்கு காரணம் இல்லாம தாமதம் இல்ல, அது நிலைத்திருக்கிறது, அது உறுதியானது. நியமிக்கப்பட்ட நாள் வந்ததும் அனைவரும் புரிந்து கொள்வார்கள். எல்லா காலங்களையும் தாண்டி செல்லும் ஒரு வாக்குறுதியுடன் ஏனோக்கு தனது புத்தகத்தை முடித்தார். விசுவாசிகளுக்காக ஒளி எப்போதும் இருக்கும் மற்றும் எல்லா படைப்புகளிலும் இறுதியில் உண்மைதான் வெல்லும். தன் வாழ்நாளின் இறுதியில ஏனோக்கு தனது கடைசி எண்ணங்களை சேகரித்து இடிமுழக்கம் இல்லாம ஆனா உஷ்ணத்துடன் பேசினார். அவர் விண்ணகத்தின் உயரங்களையும் ஒளிய மறுத்தவர்களுக்கு தயார் செய்யப்பட்ட ஆழங்களையும் பார்த்திருந்தார். அவர் நெருப்பும் சதுரங்கம் விலங்குகளும் நகரங்களும் தீர்ப்பும் புதுப்பிப்பும் ஆகிய காட்சிகளுக்குள் நடந்து வந்தார். இப்போது அவரது குரல் மென்மையா மாறியது. தந்தை தன் பிள்ளைகளிடம் பேசுவது போல. நீங்கள் கடவுளை நேசிப்பவர்கள் என்று அவர் கூறினார். மகிழ்ச்சியுடன் இருங்கள். அவர் அவர்களை உயிரின் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் என்று அழைத்தார். பயத்தின் அடிமைகள் அல்ல, திசை தெரியாமல் அலைந்து திரிபவர்கள் அல்ல, ஆனால் வாக்குறுதியின் வாரிசுகள். நேர்மை வீணாகாது என்பதை அவர் அவர்களுக்கு நினைவூட்டினார். ஒவ்வொரு அமைதியான விசுவாச செயலும் காணப்படுகிறது. ஒவ்வொரு ரகசியமான ஜபமும் கேட்கப்படுகிறது. மற்றவர்கள் வழி தவறிய போதும் நிலைத்திருந்தவர்கள் அவர் ஆசீர்வதித்தார். பொய் எளிதாக இருந்த போதும் உண்மையை தேர்ந்தெடுத்தவர்களை அவர் ஆசீர்வதித்தார். நம்பிக்கையை விடாம துன்பங்களை தாங்கியவர்களை அவர் ஆசீர்வதித்தார். அவர்கள் மீது அவர் சமாதானத்தை பேசினார். சூழ்நிலைகளால மங்கிவிடும் அமைதி அல்ல, ஆன்மாவின் ஆழத்தில் வேரூன்றிய அமைதி. ஏனோக்கு முன்பே வாக்குறுதி அளித்ததை மீண்டும் வாக்குறுதி அளித்தார். நம்பிக்கையுள்ளவர்கள் ஒளிய காண்பார்கள். அவர்கள் உறுதியாக நிற்பார்கள். அவர்கள் தங்களுக்காக தயார் செய்யப்பட்ட ராஜ்யத்துல வாழ்வாங்க. கருணை அவர்களை எதிர்படுதும், மகிழ்ச்சி அவர்களை சூணும். அவர்களின் கதை துக்கத்துல முடிவதில்லை. அவர் எழுதிய அனைத்தையும் அவர்களுக்கு நினைவூட்டினார். வானத்தின் ஒழுங்கு, வரலாற்றின் வாரங்கள், ராஜ்யங்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி, ஆடுகளின் திரட்டல், பிரகாசிக்கும் நகரம், இவை அனைத்தையும் அவர் நினைவூட்டினார். இதில் எதுவும் நோக்கமில்லாமல் இல்ல. இவை அனைத்து ஒரு பெரிய திட்டத்தின் பகுதியா நிறைவேற்றத்தை நோக்கி நிலையா நகர்ந்தன. பின்னர் அமைதியாத ஒரு தருணம் வந்தது. ஏனோக்கு மற்றவர்கள் போல விழவில்ல. அவர் வயதினால மெதுவா மங்கிவிடவும் இல்ல. ஒரு நாள் அவர் மனிதர்களிடையே இனி காணப்படவில்லை. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பூமியிலிருந்து தூக்கி பரிசுத்தவர்களுடன் வாழ அழைக்கப்பட்டார். ஆதாமின் நாட்களிலிருந்து யாரும் கடவுளுடன் இவ்வளவு நெருக்கமா நடந்து இவ்வாறு அவருடைய சந்நிதியில் அழைத்துச் செல்லப்படவில்லை. அங்கு எந்த பெரிய விடைபெறலும் நீண்ட ஊர்வலமும் இல்ல. இறுதி வர விசுவாசமாக நடந்த நீதிமானின் நினைவே மட்டும் இருந்தது. அவர் விட்டு சென்ற இறுதி சுருள் அவர் பிரிவின் செய்தியை கொண்டிருந்தது. வெற்றியும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு பாடல். அது பயத்தால் நிரம்பியதாக இல்ல, அது உறுதியால் நிரம்பியது.
அது ஒவ்வொரு வாசகருக்கும் வரலாறு மலை நடத்தப்படுகிறது. ஒளி இருளை வெல்லும், விசுவாசம் ஒருபோது வீணாகாது என்பதை நினைவூட்டியது. அவரது குரல் குகைகள்ல இனி ஒலிக்கவில்லை என்றாலும் அவரது வார்த்தைகள் நிலைத்திருந்தன. அவை அமைதியான அறைகளில் படிக்கப்பட்டன, கவலையுள்ள காலங்களில் பேசப்பட்டன. விசுவாசிகள் அவற்றை இரவில் ஒரு விளக்க போல பிடிச்சு கொண்டாங்கள். அவரது தரிசனங்களில் அவர்கள் திசையை கண்டார்கள், அவரது எச்சரிக்கைகள்ல அவர்கள் தெளிவை கண்டார்கள், அவரது வாக்குறுதிகள்ல அவர்கள் நம்பிக்கையை கண்டாங்க. மரபுகள் கடந்த போதும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறும் நாளே அவர்கள் தொடர்ந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏனோக்கு அவர்களின் பார்வையிலிருந்து மறைந்து விட்டார், ஆனா அவரது சாட்சி நிலைத்திருந்தது. அதனால் அவரது கதை அமைதியோடு அல்ல, எதிர்பார்ப்போடு முடிகிறது, நம்பிக்கை இழப்போடு அல்ல, வாக்குறுதியோடு முடிகிறது. இந்த அனைத்தையும் வெளிப்படுத்திய தேவன் விசுவாசமாகவே இருக்கிறார். ஏனோக்கு கண்ட ஒளி இன்னும் அதில் நடக்க தேர்ந்தெடுக்கும் அனைவருக்கும் பிரகாசிக்கிறது.

இறுதி நியாயத்தீர்ப்பு நாள் எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய கூடுகை அதிர்வூட்டும் ஒன்று. ஒரு நாள் வரும், அப்போது மனித குலத்தின் எல்லா பாதைகளும் ஒன்னா சந்திக்கும். ராஜாக்களும் பிச்சைக்காரர்களும் நீதிமான்களும் தீயவர்களும் நம்பிக்கையுள்ளவர்களும் சந்தேகிப்பவர்களும் எல்லோரும் ஒரே சிங்காசனத்தின் முன்பக்கத்துல பக்கமாக நிற்பாங்க. எந்த பேரரசோ, எந்த செல்வமோ, எந்த அதிகாரமோ இந்த கூடுகையை தடுக்க முடியாது. இது எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய சந்திப்பு ஆகும். அந்த நாள்ல வரலாறு முடிந்து நித்தியம் தொடங்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை ஒளிர வைத்த சூரியன் கூட தேவனுடைய முகத்தின் மதிமையின் முன் மங்கிவிடும். அந்த தருணத்தை கற்பனை செய்து பாருங்க. கடலும் தாய் இறந்தவர்களை மீட்டடிக்கும். கல்லறைகள் திறக்கப்படும். வானங்களில் ஒருபோதும் கேட்கப்படாத ஒரு குரல் கொம்பின் ஒளி முழங்கும். முழு பூமியும் படைப்பாளியின் குரலை கேட்க அமைதியாகும். அங்கு எந்த கடிகாரம் அல்லது நேரம் கணக்கிடும் சாதனமும் இருக்காது. நேரம் முடிவுக்கு வந்திருக்கும். வெள்ள சிங்காசனத்தின் முன் ஒரு காலத்தில் ஆட்டுக்குட்டியாக வந்தவர் இப்போது நீதிமானும் முழு அதிகாரமும் கொண்ட நீதிபதியாக தோன்றுவார். எந்த ஒரு வார்த்தையும் நோக்கம் இல்லாம பேசப்படாது. எந்த ஒரு ஆன்மாவும் அழைக்கப்படாம விடப்படாது. அந்த நாளில் எல்லா பெயர்களும் சொல்லப்படும். எல்லா உண்மைகளும் வெளிப்படும். எல்லா முகமுடிகளும் அகற்றப்படும். அது இறுதி தீர்ப்பு நாள். அப்போது கடவுளின் அன்பும் நீதியும் பரிசுத்தமும் சந்தித்து ஒவ்வொரு இதயத்தின் நித்திய விதியை நிர்ணயிக்கும் தருணம். வரலாற்றிலேயே மிகப்பெரிய நீதிமன்றம் எந்த அரண்மனையிலும் அல்லது பூமியின் ஆலயங்களிலும் நடைபெறாது. ஆனால் கடவுளின் சிங்காசனத்திலேயே நடைபெறும். நம்ம ஒவ்வொருவரும் எந்த விதமான விளக்குமின்றி நித்தியத்தின் விதியை தீர்மானிக்கும் அந்த சந்திப்புல பங்கேற்போம். ஒரு கணம் உள்ளது. அப்போது காலம் ஓடுவதை நிறுத்தி நித்தியத்தின் ஒளி ஒளிக்க தொடங்கும். அந்த கணமே கடவுளின் கடிகாரம் மனித வரலாற்றின் முடிவையும் தெய்வீக நியாயத்தின் துவக்கத்தையும் குறிக்கிறது. எபிரேயர் 9:27 வசனத்துல பைபிள் சொல்கிறது, மனிதர்களுக்கு ஒரு முறை மறிக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு நியாயம் வருகிறது. அந்த நாள்ல எந்த ஒரு பெயரும் மறக்கப்படாது. எந்த ஒரு இதயமும் அழைக்கப்படாம விடப்படாது. முழு வானமும் அமைதியா இருக்கும். உயிரோடும் இறந்தோடும் உள்ள அனைவரையும் படைத்தவரின் முன்னிலையில் அழைக்கும் அந்த குரலை கேட்டு கம்பி ஊதப்படும் போது பூமியை ஆட்கொள்ளும் அந்த அமைதியை கற்பனை செய்து பாருங்க. நகரங்களின் சத்தம் நிற்கும். எல்லைகள் மறையும். வானத்தை பிளக்கும் அந்த ஒளியின் முன் எல்லா மொழிகளும் அமைதியாகும். அப்போஸ்தலர் யோவான் இந்த காட்சியை வெளிப்படுத்தல் 20:12 விவரித்தார். நான் பெரியவர்களும் சிறியவர்களும் இறந்தவர்களாக த்ரோனின் முன் நின்றதை பார்த்தேன். அங்கே எந்த சிறப்புரிமையோ வட்டமோ நிலையும் இருக்காது. எல்லோரும் நித்தியத்தின் முன் சமமாக இருப்பார்கள். அந்த அழைப்பு தடுக்க முடியாததா இருக்கும். யாரும் நான் கேளவில்லை என்று சொல்ல முடியாது. பலர் முடிவென்று நினைப்பத கடவுள் துவக்கம் என்று அழைக்கிறார். அந்த தருணத்துல காணாதது உண்மையா மாறும். தொலைவாயிருந்தது தவிர்க்க முடியாததாக மாறும். ஒவ்வொரு ஆன்மாவும் நித்தியம் தனது பெயரை உச்சரிக்கும். அதே ஒளிய கேட்கும். ஆன்மா தம் படைத்தவரின் குரலை உணர்ந்து அறிந்து கொள்ளும். அந்த நாள் வானங்கள் எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய கூடுகையின் சாட்சியா இருக்கும். மனிதன் தன்னை மண்ணிலிருந்து உருவாக்கிய கடவுளை சந்திக்கும் சந்திப்பு. ஆனா தீர்ப்பு தொடங்கும் முன் வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒன்று அனைவரின் கண்களுக்கும் வெளிப்படும். வெள்ளை அரியணை மற்றும் அதில் அமர்ந்திருப்பவர். அப்போஸ்தலர் யோவா சொற்கள் தாங்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒன்றை பார்த்தார். நான் ஒரு பெரிய வெள்ள அரியணையும் அதில் அமர்ந்திருந்தவரையும் பார்த்தேன். அவருடைய முகத்திலிருந்து பூமியும் வானமும் ஓடி போனது. வெளிப்படுத்தல் 20:11. இந்த அரியணையை விட அதிக மகிமை மிக்கதும் தூய்மையானதும் பயமுறுத்துவதும் எதுவும் இல்லை. இது மனிதர்களால் செய்யப்பட்ட தங்கத்தால் அல்ல, பூமியில் உள்ள அதிகாரத்தால் ஆதரிக்கப்படுவதும் இல்லை. இது முழுமையான பரிசுத்தத்தின் அரியணை. அதில் இருப்பவர் முன் தேவதூதர்களே தங்கள் முகத்தை மூடுகிறார்கள். அந்த நாள்ல இன்று நம்பிக்கையால் மட்டும் காணக்கூடியதை எல்லோரும் காண்பார்கள். அரசாளுபவரின் முகம் கோபத்தை அல்ல, நீதியை வெளிப்படுத்தும். அவர் பழி வாங்குவது அல்ல, உண்மையை காட்டுவார். அவரது இருப்பு இதயங்களின் மறைந்திருப்பவற்றை வெளிப்படுத்தும். ஏனெனில் வெள்ளை அரியணையின் முன் எல்லா முகமுடிகளும் அகற்றப்படும். அரசர்களும் பிச்சைக்காரர்களும் தீர்க்கதரிசிகளும்

முழுமையான பரிசுத்தத்தின் அரியணை. அதில் இருப்பவர் முன் தேவதூதர்களே தங்கள் முகத்தை மூடுகிறார்கள். அந்த நாள்ல இன்று நம்பிக்கையால் மட்டும் காணக்கூடியதை எல்லோரும் காண்பார்கள். அரசாளுபவரின் முகம் கோபத்தை அல்ல நீதியை வெளிப்படுத்தும். அவர் பழிவாங்குவது அல்ல உண்மையை காட்டுவார். அவரது இருப்பு இதயங்களின் மறைந்திருப்பவற்றை வெளிப்படுத்தும். ஏனெனில் வெள்ளை அரியணையின் முன் எல்லா முகமுடிகளும் அகற்றப்படும். அரசர்களும் பிச்சைக்காரர்களும் தீர்க்கதரிசிகளும் புத்தகங்கள் திறக்கப்படும். ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஆன்மாவின் கதையை சுமக்கும். திருத்தூதர் யோவான் எழுதியுள்ளார், புத்தகங்கள் திறக்கப்பட்டன, இறந்தவர்கள் அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்ததை பொறுத்து தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டனர். வெளிப்படுத்தல் 20:12. இந்த புத்தகங்கள் காகிதத்தில் செய்யப்படவில்லை, ஆனால் என்றென்றும் நிலைக்கும் நினைவில் உருவாக்கப்பட்டவை. அவை எண்ணங்கள், சொற்கள், நோக்கங்கள் மற்றும் செயல்களை உள்ளடக்கியுள்ளன. நாம் நினைவில் கொள்ளத்தகாததாக கருதும் மிகச் சிறியவற்றையும் கூட. தெய்வீக நீதியின் எழுத்துக்கோள் எதையும் தவிர்க்காது. ஏனெனில் இரகசியமாக காணும் கடவுள் பொதுவாகவும் பலனளிப்பார். இதை குறித்து சிந்தியில ஒவ்வொரு அன்பு செயலும், ஒவ்வொரு மன்னிப்பும், ஜெபத்ல சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் அங்க பாதுகாக்கப்படுகிறது. அதே போல் ஒவ்வொரு அவமதிப்பு சொல்லும், ஒவ்வொரு பொய்யும், ஒவ்வொரு பெருமையும் அங்கே தங்களது தரங்களை விட்டுள்ளன. இயேசு சொன்னார், மனிதர்கள் பேசும் ஒவ்வொரு வீணான சொல்லுக்கும் அவர்கள் தீர்ப்பு நாள்ல கணக்கு சொல்ல வேண்டியிருக்கும். மத்தேயு 12:36. கடவுளின் தீர்ப்பு கொடூரமானது அல்ல, அது முழுமையானது. அவர் தவறாக தண்டிப்பதில்லை, ஆனால் முழு உண்மையையும் வெளிப்படுத்துகிறார். நற்செயல்களின் புத்தகங்கள் திறக்கப்படும் போது ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மட்டும் நியமிக்கப்பட்ட நேரம் வரை மூடப்பட்டே இருக்கும். அது ஜீவனின் புத்தகம். அந்த புத்தகத்துலதான் ஆட்டுக்குட்டியின் கிருபையை பெற்றவர்கள், இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள் ஆகியோரின் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன. அந்த புத்தகம் திறக்கப்படும் போது ஒவ்வொரு ஆன்மாவின் விதியும் வெளிப்படும். ஏனெனில் அதில் படிக்கப்படுவது மனிதன் செய்ததை அல்ல, கிறிஸ்து அவனுக்காக செய்ததை. அந்த நாள்ல திறக்கப்படும் அனைத்து புத்தகங்களிலும் ஒரு புத்தகம் மட்டும் தூய தங்கத்தை விட பிரகாசமாகும். அது ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகம். அதில் செயல்கள் எழுதப்படவில்லை, பெயர்களை எழுதப்பட்டுள்ளன. அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு பெயரும் ஒரு மீட்கப்பட்ட கதையையும் கிருபையால் சென்றடைந்த ஒரு ஆன்மாவையும் குறிக்கிறது. பிலிப்பியர் 4:3 பவுல் தன் உடனுழைப்பாளர்கள் ஜீவனின் புத்தகத்தில் பெயர் கொண்டவர்கள் என்று கூறுகிறார். இது நம்மை தேவனால் நித்தியத்தில் நினைவு கூறப்படுவது போல பெரிய வெற்றி வேறொன்றும் இல்லை என்று நினைவூட்டுகிறது. அதில் பொறிக்கப்பட்டது காலத்தால் அழிக்க முடியாததும் பாவத்தால் களங்கப்படுத்த முடியாததும் ஆகும். இந்த புத்தகம் சாதனையின் பலன் அல்ல, இரக்கத்தின் பலன். இது கிறிஸ்துவின் அன்பிற்கு அடங்கியவர்களின் பெயர்களையும், ரட்சிப்பு என்பது ஒரு வெற்றிக்குன்னால மன்னிப்பே என்று புரிந்து கொண்டவர்களின் பெயர்களையும் கொண்டுள்ளது. வெளிப்படுத்தல் 3:5 இயேசு வாக்குறுதி அளித்தார், வெற்றி பெறுபவரின் பெயரை நான் உயிரின் புத்தகத்தில் இருந்து அழிக்க மாட்டேன். ஒவ்வொரு பக்கமும் சிலுவை வீணாது இல்லை என்பதற்கும், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எந்த குற்றச்சாட்டையும் விட வலிமையாக பேசுகிறது என்பதற்கும் சான்றாக உள்ளது. இது விசுவாசம் உலகை வென்றதற்கான பதிவாகும். ஆனா இதில் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையும் உள்ளது. வெளிப்படுத்தல் 20:15 கூறப்பட்டுள்ளது, உயிரின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் எரியப்பட்டார். இது நித்தியத்தை பிரிக்கும் கூடு. பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. நியாய தீர்ப்பு நாள்ல இந்த வேறுபாடு ஒவ்வொருவரின் நியதி என்ன என்பதை தீர்மானிக்கும். அந்த நேரத்துல நீதிமான் ஆகிய இயேசு அனைத்தையும் மாற்றும் ஒரு காரியத்தை செய்வார். அவர் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பார், ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் வெளிப்படுத்துவார். மத்தேயு 25 இயேசு நியாய தீர்ப்பின் முழு நோக்கத்தையும் பிரிப்பதற்கான அந்த தருணத்தையும் சுருக்கமாக காட்டும் ஒரு காட்சியை வெளிப்படுத்தினார். அனைத்து ஜாதிகளும் அவருடைய முன்னிலையில ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஒருவரை ஒருவர் பிரிப்பார். மெய்ப்பர் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போன. வசனம் 32, அதுதான் அன்பும் நீதியும் சந்திக்கும் அந்த நிமிடம். மெய்ப்பர் தமது ஆடுகளை அறிவார். யார் விசுவாசத்தில் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்பதை அவர் அறிவார். வெளிப்படையாக வாழ்ந்தவர்களையும் அவர் அறிந்து கொள்கிறார். அரசனின் சிங்காசனத்தின் முன் போலியான மத நடிப்பு எதுவும் இருக்காது. அங்கு உள்ளங்கள் மட்டும் வெளிப்படையாகும். ஆடுகள் என்பது மெய்ப்பரின் குரலை கேட்டும் உலகம் எதிராக கூச்சலிட்டாலும் அவரை பின்தொடர்ந்தவர்களே. இவர்கள்தான் பாராட்டுகளை நாடாம சேவை செய்தவர்கள். பதிலுக்கு எதுவும் எதிர்பார்க்காம அன்பு காட்டியவர்கள். யாரும் பார்க்காம உதவி செய்ய கையை நீட்டியவர்கள். இயேசு அவர்களிடம் சொல்வார், என் பிதாவின் ஆசீர்வாதம் பெற்றவர்களே வாருங்கள், உலகம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து உங்களுக்காக தயார் செய்யப்பட்ட ராஜ்யத்தை மரபாக பெறுங்கள். மத்தேயு 25:34.

இந்த நேரத்துல தங்களுக்காக மட்டும் வாழ்ந்தவர்களின் குறியீடாக உள்ள ஆடுகள் தங்களது அண்டைவரை புறக்கணிப்பது கிறிஸ்துவையே நிராகரிப்பதாகும் என்பதை புரிந்து கொள்வார்கள். இந்த பிரிவு என்பது மனிதர்களுக்கு இடையிலானது மட்டும் இல்ல, அவர்களின் விதிகளுக்கு இடையிலானதும் ஆகும். ஒரு புறம் நித்திய ஜீவனுக்கான அழைப்பு கேட்கப்படும், மறுபுறம் நித்திய பிரிவின் பாரம் உணரப்படும். அந்த தருணத்துல உண்மையான நம்பிக்கை எப்போதும் பலன்களை தந்தது என்பதை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் தன் முடிவற்ற நீதியில் கடவுள் தீர்ப்பு கண்மூடித்தனமாக நடைபெறாது என்பதை காட்டுவார். ஏனெனில் ஆன்மீக சாட்சிகள் மற்றும் வாழ்க்கையில் எடுத்த ஒவ்வொரு தேர்வையும் உறுதிப்படுத்தும் பதிவுகள் உள்ளன. ஒரு மனிதனும் கடவுளின் சிங்காசனத்தின் முன் தனியாக இருக்க மாட்டான். இறுதி தீர்ப்பு தனிப்பட்ட செயல் அல்ல, அது ஒரு வானக கேள்வி கூடமாகும். இயேசு சிறியவர்களின் தூதர்கள் என் பிதாவின் முகத்தை எப்போதும் காண்கிறார்கள் என்று உறுதிப்படுத்தினார். மத்தேயு 18:10 என்பது வானவரங்கள் நம் வாழ்வுகளுக்கு சாட்சியாக இருக்கின்றன என்பதை காட்டுகிறது. அவர்கள் தெய்வீக கட்டளைகளை மட்டும் நிறைவேற்றுவதில்லை, ஆன்மீக விளைவுகளையும் பதிவு செய்கிறார்கள். ஒவ்வொரு நல்ல செயலும், ஒவ்வொரு நெறிப்படுத்தப்பட்ட தேர்வும், ஒவ்வொரு சிந்திக்காம சொன்ன வார்த்தையும் அனைத்தும் அந்த மறைமுக ராஜ்யத்தால் கவனிக்கப்படுகிறது. வானம் சிறப்பான பதிவுகளை வைத்திருக்கிறது, ஆனால் சாட்சிகள் தூதர்களில் மட்டும் மட்டுப்படவில்லை. அதே போல் புத்தகங்களும் உள்ளன, அவற்றை யோவான் திறக்கப்படுவதை பார்த்தார். வெளிப்படுத்தல் 20:12, அவை தேவனின் எல்லா அறியும் தன்மையின் பிரதிபலிப்பாகும், எதுவும் இழக்கப்படுவதில்லை. பிரசங்கி 12:14 கூறுகிறது, ஏனெனில் தேவன் ஒவ்வொரு கிரியையையும் மறைந்திருக்கும் அனைத்தையும் நல்லதா கெட்டதா என்பதை விசாரிக்க நீதிக்கு கொண்டு வருவார். இந்த நித்திய பக்கங்களில் செய்கைகளுக்கு மேல் இன்னும் அதிகம் உள்ளது. அவை நோக்கங்களை பாதுகாக்கின்றன. நாம் என்ன செய்தோம் என்பதல்ல, ஏன் செய்தோம் என்பதும் முக்கியம். 3வது சாட்சி அது மனசாட்சி தான். பவுல் ரோமர் 2:15-16 வசனங்கள்ல மனசாட்சி சாட்சி அளிக்கிறது என்றும், எண்ணங்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டவோ தற்காப்பு பேசவோ செய்கின்றன என்று எழுதியுள்ளார். அந்த நாள்ல மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் புறக்கணித்த அந்த உள்ளார்ந்த குரலை கேட்பான். அது அவனது தேர்வுகளை உறுதிப்படுத்தவோ அல்லது குற்றம் சாட்டவோ செய்யும். அப்படி இருக்க இந்த சாட்சிகள், தேவதூதர்கள், பதிவுகள் மற்றும் மனசாட்சி முன்னிலையில் தேவன் நீதியோடு தீர்ப்பு வழங்குவார். தீர்ப்பு வழங்கப்படும் போது பூமியின் அரசர்களும் அதிகாரமும் கொண்டவர்களும் ராஜாதி ராஜாவுக்கு முன் தலை வணங்குவாங்க. அந்த மகாநாள்ல தனிநபர்கள் மட்டும் இல்ல, முழு நாடுகளும் அந்த சிங்காசனத்தின் முன் நிற்கும். இயேசு சொன்னார், எல்லா ஜாதிகளும் அவன் முன் கூடுவார்கள். மத்தேயு 25:32. ஜனங்கள், ராஜ்யங்கள் மற்றும் அரசாங்கங்கள் உண்மையான அரசரின் முன்னின்று விசாரணை செய்யப்படுவார்கள். கொடியெல்லாம் கீழே விடும், பூமியின் சிங்காசனங்கள் பயனற்றதாகிவிடும், மனிதர்களின் கிரீடங்கள் தங்களின் பிரகாசத்தை இழக்கும். ஏனெனில் அந்த கணத்துல மனித அதிகாரம் அனைத்தும் தெய்வீக அதிகாரத்தின் முன் நிற்கும். அநியாயமாக ஆட்சி செய்தவர்கள் பூமியின் சிங்காசனம் அவர்களை வானத்தின் சிங்காசனத்திலிருந்து விடுவிக்காது என்பதை புரிந்து கொள்வார்கள். வெளிப்படுத்தல் புத்தகம் ஆட்டுக்குட்டிய ராஜாதி ராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும் என காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 19:16, அவரது முன் பேரரசுகளை ஆட்சி செய்தவர்களும் பேரில்லாம வாழ்ந்தவர்களும் அனைவரும் தலை வணங்குவாங்க. மனித வரலாறு நித்தியத்தின் பார்வையில மறுபரிசீலனை செய்யப்படும். வாழ்க்கைகள், மக்கள், தலைமுறைகளை பாதித்த ஒவ்வொரு முடிவும் தெய்வீக நீதியின் தராசில இடுகூறப்படும். எந்த உத்தரவோ, எந்த போரோ, எந்த அதிகார செயலோ பதில் இல்லாம போகாது. தேவன் ஜாதிகளுக்கு நடுவில் நீதியை வழங்குவார். அவர்தான் பூமியின் உண்மையான நீதிபதி என்று காட்டுவார். தீர்க்கதரிசிகள் இந்த கணத்தை ஏற்கனவே அறிவித்துள்ளனர். யோவேல் 3:12 கூறுகிறது, ஜாதிகள் விழித்தெழுங்கள், ஏனெனில் அங்கே நான் சுற்றியுள்ள அனைத்து ஜாதிகளையும் நியாயம் தீர்க்க அமர்வேன். இது தீர்க்கதரிசியின் நிபுணர்ச்சி மற்றும் மனித அகந்தையின் முடிவாகும். வெள்ள அரியணையின் முன் பெரியவர்களும் அதிகாரமுள்ளவர்களும் தேவனுடைய தூய்மைப்படுத்தும் நெருப்புக்கு பட்டம், பதவி என்ற வேறுபாடு இல்லை என்பதை உணர்வார்கள். அவர் செயல்களின் மதிப்பை சோதிப்பார். அந்த நெருப்பே உண்மை எது, வெளிப்படையானது எது என்பதை வெளிக்கொணரும். செயல்கள் நித்திய உண்மையின் நெருப்பால் சோதிக்கப்படும். திருத்தூதர் பவுல் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த காட்சியை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொருவரின் செயலும் வெளிப்படும், ஏனெனில் அந்த நாளவே வெளிப்படும், அது நெருப்பில் வெளிப்படும். மொத குறிந்தியர் 3:13, இறுதி தீர்ப்புல தேவனுடைய நெருப்பு அழிக்காது, அது வெளிப்படுத்தும். அது தூயதையும் தூய்மை அற்றதையும் அன்புக்காக செய்யப்பட்டதையும் வீணாக செய்யப்பட்டதையும் பிரிக்கும். எதுவும் தப்பிக்காரு. உள்ளார்ந்த நோக்கங்கள், உந்துதல்கள் மற்றும் ரகசியங்கள் எல்லாம் உண்மையின் ஜுவாலையில தூய்மைப்படுத்தப்படும்.
இது தெய்வீக நீதியின் எறுப்பு. அது பொய்யை அழித்து நேர்மையை உயர்த்துகிறது. பலர் மனிதர்களின் பார்வையில பெரிய செயல்களை செஞ்சிருக்கலாம், ஆனா அவை தேவனுக்கு முன் வீணாக இருக்கலாம். மற்றவர்கள் அமைதியில் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கொண்ட பாலங்களை கட்டியிருக்கிறாங்க, ஆனா ஒருபோதும் பாராட்ட தரவில்லை. நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாம் தலைகீழாகும். சிறியதாக தோன்றியது பெரிதாக மாறும், மகிமையாக தெரிந்தது வெறுமையாக வெளிப்படும். ஏனெனில் தேவனின் நெருப்பு வெளிப்பாட்டால சாரத்தை அளக்கும். அது யார் பாறையில கட்டினார்கள், யார் மனித அகந்தையின் மணலில் கட்டினார்கள் என்பதை காட்டும். பவுல் தொடர்கிறார், யாருடைய செயல் நிலைத்திருக்கிறதோ அவன் ஒரு வெகுமதி பெறுவான். V 15, மிறப்பு விசுவாசிகள் அளிக்க வரவில்லை, அவர்களுக்கு வெகுமதி அளிக்க வருகிறது. அது என்றென்றும் நிலைக்கும் ஒரு வடிகட்டி, விசுவாசத்திற்கு ஒரு சோதனை. மின்சாரங்கள் அணைந்த பிறகு எஞ்சியிருப்பது தங்கம் போல தூய்மையாக இருக்கும். அப்போது சிங்காசனத்தின் முன் ராஜா தன் ஊழியர்களை அழைத்து அவர்களுக்கு உரியதை, நீதிமான்களுக்கு தயார் செய்யப்பட்ட நித்திய வெகுமதியை வழங்குவார். நீதிமான்களின் தீர்ப்பு ஒரு பயத்தின் தருணமா இருக்காது, அது ஒரு கொண்டாட்டமா இருக்கும். திருத்தூதர் பவுல் உறுதியாக சொல்கிறார், ஏனெனில் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நீதிமன்றத்தின் முன் நிற்க வேண்டும், ஒவ்வொருவரும் தன் உடலில் இருந்தபோது செய்த நன்மை அல்லது தீமைக்கேற்ப பெறுவதற்காக. 2 கொரிந்தியர் 5:10, இந்த நீதிமன்றம் தண்டனைக்கானது அல்ல, வெகுமதிக்கானது. அந்த நாள்ல ஆண்டவர் விசுவாசத்திற்கு உள்ள மதிப்பையும் தியாகத்தின் விலையையும் நிலைத்திருப்பதின் சக்தியையும் வெளிப்படுத்துவார். அங்க ரகசியமாக சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தின் முன் நினைவூட்டப்படும். இயேசு அன்பின் சிறிய செயலை கூட வெகுமதி அளிப்பதாக வாக்குறுதி அளித்தார். என் பெயரில் ஒருவருக்கு குளிர்ந்த தண்ணீர் ஒரு கோப்பை கொடுத்தாலும் அவன் தனது வெகுமதியை இழக்க மாட்டான் என்று கூறினார். Matthew 10:42, இது தேவனுடைய பார்வைக்கு எதுவும் தப்புவதில்லை என்பதை காட்டுகிறது. முடிவு வர விசுவாசத்தை காத்தவர்களுக்கு மகிமையின் கிரீடமோ, நீதியின் கிரீடமோ, நித்திய ஜீவனின் கிரீடமோ வழங்கப்படும். அங்கே பொறாமையோ ஒப்பீட்டோ இருக்காது. வெறும் நன்றியும் பரிபூரணமான அன்புடன் வெகுமதி அளிப்பவரை நோக்கி மரியாதையும் மட்டுமே இருக்கும். வெகுமதிகள் பெருமையின் கோப்பைகள் அல்ல, ஆனால் விசுவாசமான சேவையின் சின்னங்கள். நியாயமானவர்கள் தங்கள் வெகுமதியை பெறும்போது அவர்கள் சிங்காசனத்தின் முன் விழுந்து தங்கள் கிரீடங்களை ஆட்டுக்குட்டியின் காலடியில எறிவார்கள். Wellspring 4:10, அவர்கள் செய்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் கிருபையால் மற்றும் அவரில் தான் செய்ததாக அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். அப்போது பரலோகம் நித்தியத்திலேயே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வார்த்தைகளை கேட்கும். நல்லவன் நல்லும் விசுவாசமான ஊழியக்காரர். ஆனால் நியாயமானவர்கள் மகிமையை பெறும்போது, கடைசி தீர்ப்பு தேவனால் அறிவிக்கப்படும் போது தீயவர்களின் விதி முடிவடையும். ஒரு தருணம் வருகிறது, அப்போது அமைதி பரலோகத்தை ஆட்கொண்டு தேவனின் தீர்ப்பு முழு படைப்பிலும் ஒலிக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகம் கூறுகிறது, உயிரின் புத்தகத்தில பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் எரியப்பட்டார். Wellspring 20:15, இது வரலாற்றில் மிக முக்கியமான தருணம், திரும்ப முடியாத புள்ளி. பூமியில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நித்தியமாகின்றன. ஒவ்வொரு ஆன்மாவும் தானே தேர்ந்தெடுத்த விதியை பெறுகிறது. வாழ்நாளில் வழங்கப்பட்ட தேவனின் அன்பு இப்போது நிறைவேற்றப்பட்ட நீதியாக மாறுகிறது. அருளின் காலம் முடிந்து நீதியின் காலம் தொடங்குகிறது. தீக்குளம் என்பது கொடூரத்தின் சின்னம் அல்ல, ஆனா நீதிமானோ அநீதிமானோ, ஒளியோ இருளோ இடையே நிரந்தர பிரிவின் சின்னமாகும். தேவன் நரகத்தை மனிதனுக்காக அல்ல, சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்காகவே உருவாக்கினார். Matthew 25:41, ஆனால் ரட்சிப்பின் வழியை நிராகரித்தவர்கள் தாங்களாகவே தேவனில்லாத ஒரு நித்தியத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தருணத்துல எல்லா சந்தேகமும் மறைந்துவிடும். அனைவரும் நீதிபதி நீதிமானாக இருந்தார் என்றும், அவன் இரக்கம் வாழ்க்கையின் கடைசி நொடி வரை வழங்கப்பட்டது என்றும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் விசுவாசமாக இருந்தவர்களுக்கு தீர்ப்பு முடிவல்ல, அது ஒரு மகிமையான புதிய ஆரம்பம். தீய தீ நாசமாக்கி மரணம் வெல்லப்பட்ட பிறகு ஒரு புதிய விடியல் எழும். யோவான் இந்த தரிசனத்தை விவரிக்கிறார், நான் ஒரு புதிய ஆகாயத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். Wellspring 21:1, வலி மற்றும் கண்ணீரின் பழைய உலகை என்றும் மறைஞ்சு போய்விடும். தேவன் தானாகவே அவர்களின் கண்களில் உள்ள எல்லா கண்ணீரையும் துடைப்பார், ஏனெனில் தீர்ப்பு முடிந்து மீட்கப்பட்டவர்களின் நித்தியத்துக்கு இடம் கொடுக்கும். தீர்ப்புக்கு பிறகு பாவம் முற்றிலும் வெல்லப்பட்டதும் தேவன் நித்தியத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவார். யோவான் எழுதுகிறார்,
நான் ஒரு புதிய ஆகாயத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். ஏனெனில் முதல் ஆகாயமும் முதல் பூமியும் மறைந்துவிட்டன. வெளிப்படுத்தல் 21:1. காலம், வலி மற்றும் மரணம் கெடுப்பித்தவையெல்லாம் தெய்வீகமான பரிபூர்ணத்தால மறுபடியும் உருவாக்கப்படும். பிரபஞ்சம் அதன் முதன்மை நிலைக்கு திரும்பும். கண்ணீர் இல்லாம, போர் இல்லாம, விடைவிரல் இல்லாம. ஆரம்பத்துல ஒளி உண்டாகுக என்று சொன்ன படைப்பாளி இப்போது இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன் என்று சொல்கிறார். இந்த புதிய உலகில் தேவனின் இருப்பே எல்லாவற்றையும் ஒளிரச் செய்யும் சூரியனாக இருக்கும். தேவன் அவர்களிடம் வாசிப்பா, அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 21:3. இனி ஆலயம் இருக்காது, ஏனெனில் ஆண்டவரே நித்திய பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார். ஏதேன் தோட்டத்தில் இழந்த ஒற்றுமை மீண்டும் நிலை பெறும். மீட்கப்பட்டவர்கள் தந்தையுடன் முகமுகமா வாழ்வார்கள். காலோ இனி இருக்காது, அன்பே ஒரே சட்டமா இருக்கும். இரவாத உடல் இரவாத தன்மைய அணியும். நித்திய வாழ்வு இனி தொலைவிலான கனவு அல்ல, அதுதான் வீடாகும். தேவதூதர்களும் பரிசுத்தர்களும் இசைக்கும் குரல்கள் ஒரு சிறந்த இசை ஒத்திசைவை உருவாக்கும். மீட்கப்பட்டவர்களின் பாடலுடன் நித்தியமும் தொடங்கும். வலி கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தகுதியுடையவ. வெளிப்படுத்தல் 5:12. இது இறுதி வெகுமதி, எல்லா விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் நிறைவேற்றும். ஆனா அந்த நாள் வரைக்கும் ஆவி இன்னும் இதயங்களை அழைக்கிறது. நித்தியத்தின் பக்கம் தேர்வு செய்ய இன்னும் நேரம் இருக்கிறதுன்னு நினைவூட்டுகிறது. ஏனெனில் கடைசி கம்பை முழங்கும் முன் தேவனின் குரல் இன்னும் ஒலிக்கிறது. இன்றுதான் தீர்மானிக்க வேண்டிய நேரம். திருத்தூதர் பவுல் அன்போடும் அவசரத்தோடும் எச்சரித்தார், இப்போதுதான் ஏற்றுக்கொள்ளத்தக்க நேரம், இப்போதுதான் ரட்சிப்பின் நாள். 2 கொரிந்தியர் 6:2. ஒவ்வொரு இதய துடிப்பும் நித்தியம் தொடங்கும் முன் தேவனிடம் திரும்ப ஒரு புதிய வாய்ப்பாகும். கருணையின் காலம் இன்னும் முடிவடையவில்லை. வானம் இன்னும் விரிந்தே திறந்திருக்கும். ஆவியின் குரல் தூரமாகி போனவர்களையும் இன்னும் அழைக்கிறது. யாரும் அந்த நாள் அல்லது நேரத்தை அறியவில்லை. ஆனா ராஜா திரும்பும் போது யார் எந்த பக்கத்தில் நிற்பது என்பதை ஒவ்வொருவரும் தேர்வு செய்யலாம். நீதி தீர்ப்புக்கான தயார் பயத்தில் அல்ல, நம்பிக்கையில செய்யப்படுகிறது. தண்டன தீர்ப்பு மாற்றப்படுவது சிலுவையிலேதான், மன்னிப்புலதான் கடந்த காலம் தனது சக்தியை இழக்கிறது. இயேசு கூறினார், என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புகிறவன் நித்திய ஜீவனை பெறுகிறான், அவன் தீர்ப்புக்கு வரமாட்டான் ஆனால் மரணத்தில் இருந்து ஜீவனுக்குள் கடந்து விட்டான். யோவான் 5:24. தம் வாழ்க்கைய கிறிஸ்துவிடம் ஒப்படைக்கும் ஒருவர் வெள்ள ஆசனத்தை கண்டு பயப்படுவதில்லை, ஏனெனில் நீதிபதி அவரை அன்பால மீட்டவரே. ஆட்டுக்குட்டி விசுவாசிகளுக்கான வழக்கறிஞராகவும் இருக்கல. ஆனா ஒவ்வொரு ஆன்மாவும் இன்னும் நேரா இருக்கும் போது தீர்மானிக்க வேண்டும். ககலத்தின் ஒளி நாம் நினைப்பதை விட அருகில் இருக்கிறது. முடிவின் அறிகுறிகள் ஏற்கனவே காட்சியளிக்க தொடங்கியுள்ளன. இறுதி நியாய தீர்ப்பு வரலாற்றிலேயே மிகப்பெரிய கூடுதியாயிருக்கும். அங்க அனைவரும் இருப்பார்கள். கேள்வி இது, எல்லாவற்றையும் பார்ப்பவரின் முன் நீ எப்படி நிற்பாய்? நாம் இன்று எடுக்கும் தேர்வுகள்ல நித்திய வாழ்வு இப்போது எழுதப்படுகிறது. இறுதி நாள் வந்ததும் வெள்ளையாசனம் வெளிப்பட்டதும் மனம் திரும்புவதற்கான நேரம் இனி இருக்காது. ஆனா இன்று இதயம் இன்னும் துடிக்கும் போது, கிருபை அழைக்கும் போது ரட்சிப்பின் வாசல் திறந்தே உள்ளது. இயேசு தண்டிக்க விரும்பவில்லை, அவர் ரட்சிக்க வந்தார். ஒரு நாள் உலக நியாயம் செய்பவர், இன்று மன்னிப்பை வழங்குபவரே. சிலுவை என்பது முன்கூட்டியே நடந்த நீதிமன்றம். அங்கு ஆட்டுக்குட்டி நமக்கான தண்டனையை தன் மீது எடுத்துக்கொண்டார். அவரில் நீதியும் இரக்கமும் ஒன்றாக கலந்தன. பலர் கடைசி நியாய தீர்ப்பு பயப்படுகிறார்கள். ஆனா கிறிஸ்துவில் இருப்பவருக்கு பயப்பட தேவையில்லை, ஏனெனில் இயேசுவின் ரத்தம் கடந்த காலத்தை அழிக்கிறது, நிகழ்காலத்தை மீட்டெடுக்கிறது மற்றும் நித்திய எதிர்காலத்தை உறுதி செய்கிறது. அவர் தாமாகவே சொன்னார், நான் உயிர்த்தெழுதல் மற்றும் உயிர், என்னை நம்புகிறவன் ஈவன் அவன் இறந்தாலும் வாழ்வான். யோவான் 11:25. நியாய தீர்ப்பு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு முடிவாக இருக்காது. இது நம்மை முதலில் நேசித்தவருடன் நித்தியத்திற்கான தொடக்கமாகும். இப்போ எடுக்கும் ஒவ்வொரு தேர்வும் நித்தியத்துல என்றும் ஒழிக்கும். அதன இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்திருந்தா உன் மனதை கடினப்படுத்தாத. பரிசுத்த ஆவி இன்று ஒன்னு அழைக்கிறார். இயேசு கதவை தட்டுகிறார். திறக்கிறவரிடம் அவர் உள்ளே வந்து தங்குவார். இந்த வீடியோவின் செய்தியை நீ புரிந்திருந்தால் லைக்கை கிளிக் செய்து கருத்துகளில் எழுதவும். கர்த்தர் இயேசுவே, உமது திரும்பும் நாளில் நான் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். ஆமா.

0: பாபேல் குழப்பத்துக்கு பிறகு மனிதர்கள் தங்களது ஒன்றுபட்ட தன்மையை இழந்து அகந்தையின் கோபுரம் சினார் சமவெளியில் ஒரு சடலமாக கைவிடப்பட்டது. குளங்கள் குழப்பத்தில் அலைந்தன. ஒவ்வொருவரும் மற்றவர்கள் இனி புரிந்து கொள்ள முடியாத மொழியில பேசினர். அது கடவுளின் தீர்ப்பாக இருந்தாலும் அதே நேரத்தில் ஒரு புதிய தொடக்கமும் ஆகும். கானானியர்கள் ஹாமின் மகன்கள், கீழ்ப்படியாமை என்ற அடையாளம் கொண்ட வம்சத்தின் வாரிசுகள் பாபேலின் இடிபாடுகளிலிருந்து புதிய நிலங்களை நோக்கி மகத்துவம், பேராசை மற்றும் ஆதிக்கம் என்ற ஆசையால் தூண்டப்பட்டு அலைந்தனர். அவர்கள் நாட்கள், வாரங்கள், ஒருவேளை ஆண்டுகளாகவும் நடந்தனர். கொடூரமான பாலைவனங்கள், வெப்பமடைந்த மலைகள், பெயரற்ற பள்ளத்தாக்குகள் ஆகியவற்றை கடந்தனர். ஒரு நாள் அவர்கள் யோர்தான் பள்ளத்தாக்கை அடைந்தனர். அங்கு அவர்களின் கண்முன்ன ஒரு சொர்க்கம் விரிந்தது. பசுமை, ஈரமான வளமான சமவெளி, பழமரங்கள் நிறைந்தது, தங்கம் போன்ற கோதுமை முளைகள், அலைக்கும் வயல்கள், பூமி சுவாசிப்பது போல ஒரு நதி அதில் வழிந்தோடி கொண்டிருந்தது. அங்கே அவர்கள், இங்கேதான் நாங்கள் எங்கள் மகிமையை கட்டுவோம், இங்கேதான் நாங்கள் சோதோமை கட்டுவோம் என்று கூறினார்கள். அடித்தளம் கொடூரமானது, அதன் மக்களின் மனவலிமை போலவே. சோதோம் ரத்தமும் தீயும் கொண்டு கட்டப்பட்டது. ஒவ்வொரு கல்லும் கடுமையாக வென்றது. ஒவ்வொரு அங்குல நிலமும் வியர்வையும் வெற்றியும் கொண்டு பாசனமாயிற்று. கானானியர்கள் பிடிவாதமானவர்களாக உழைத்தனர். அவர்கள் வெண்கல கருவிகளால் கற்களை வெட்டினர். நகரத்தை ஒழுங்கும் அதிகாரமும் கொண்ட நரம்புகள் போல நேரான தெருக்களை வரையினர். அவர்கள் உயரமான, தடித்த, வெல்ல முடியாத சுவர்களை கட்டினர். உலகமே அனுமதி இல்லாம உள்ளே வர முயற்சிக்கட்டும் என்று சவால் விடுத்தது போல அவர்கள் பொறியியலை கைப்பற்றினர். அவர்கள் ஜோர்தான் நதியின் நீரை தங்கள் வயல்கள், சதுக்கங்கள், தோட்டங்களுக்கு கொண்டு செல்லும் சிறந்த கால்வாய்களை கட்டினர். அவர்கள் விவசாயத்தையும் நிலத்தையும் ஆட்சி செய்தனர். மந்திரம் போல் அந்த நிலம் அவர்களுக்கு செழிப்புடன் பதிலளித்தது. அத்தி, பேரிச்சை, யாவரிசி, திராட்சை மற்றும் ஆற்றுப்பை. விரைவில் அந்த நகரம் தொலைதூர மக்களை ஈர்க்க தொடங்கியது. எகிப்திலிருந்து வர்த்தகர்கள், அரேபியாவிலிருந்து ஊர்திகள், அனடோலியாவிலிருந்து பயணிகள் வந்தனர். அந்த சமவெளியின் ரத்தினத்தை எல்லோரும் காண விரும்பினர். சோதோம் நகரின் வீடுகள் உயரமாகவும், வெண்கற்களால் கட்டப்பட்டும், அகலமான கதவுகளும், விசாலமான மேடைகளும் கொண்டவையாகவும் இருந்தன. ஊதானிட துணிகள் காற்றில் கொடி போல பறந்தன. தூபம் மற்றும் புதிதாக சுடப்பட்ட ரொட்டியின் வாசனை காற்றில் கலந்தது. புராண காட்சிகள் பொறிக்கப்பட்ட நீரூற்றுகள், மறைந்த கால்வாய்களால் பாசனம் அளிக்கப்பட்ட தொங்கும் தோட்டங்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள், வீணை, மிருதங்கம், குழல் வாசித்த சதுக்கங்கள் இருந்தன. இரவில் நகரம் விளக்குகளால பிரகாசித்தது. அங்கு நடனம், இசை, சிரிப்பு மற்றும் அளவுக்கு மீறிய விருந்துகள் நடந்தன. அந்த நகரம் செல்வம் நிறைந்தது, மிகவும் செல்வம் நிறைந்தது. வர்த்தகமே அதன் உயிரணு. உன் யானை எலும்பு, விலை மதிப்புள்ள ரத்தினங்கள், வாசனை எண்ணெய்கள், மசாலா கலந்த திராட்சை மதுபானம் இவற்றுடன் கூட அடிமைகள் வர ஏற்றியுள்ள காரவான்கள் வந்து கொண்டிருந்தன. சோதோம் நகரத்தின் இரும்பு தொழிலாளர்கள் நன்கு தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை உருவாக்கினார்கள். சிற்பிகள் கடவுள்களின் உருவங்களை உயிரோட இருப்பது போல நுணுக்கமா செதுக்கியார்கள். தையல்காரர்கள் பருத்தி, பட்டு மற்றும் மிருகத்தோள்களை மிகச் சிறப்பா வேலை செய்தார்கள். மரியாதை மண்டபம் அமைக்கும் நேரம் வந்தபோது மக்கள் அனைவரிலும் மிகச் சுருங்கும், மிக கவர்ச்சிகரமான, மிகுந்த ஆசை கொண்டவரை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்தான் சோதோம் நகரத்தின் முதல் அரசி பேரா. பேரா இளம் வயதிலும் குறைபாடற்ற முகமும் கவர்ச்சிகரமான நாவும் கொண்டவள். அவளுக்கு ஒரு ஆபத்தான தரம் இருந்தது. தவறானவற்றை சரியாகவும், நேர்மையற்றவற்றை நற்குணமாகவும் காட்டும் தரம. அவள் அழகான புன்னகையோடு ஆட்சி செல்தாள். ஆனால் அதன் பின்னால் ஆழமான, அமைதியான ஒரு ஊழல் மறைஞ்சிருந்தது. அவளது ஆட்சியில் சோதோம் அதன் மகிமையின் உச்சிக்கே சென்றது. அதே நேரத்தில் அதன் இருண்ட வீழ்ச்சியின் நிழலிலும் மூழ்கியது. மற்றொரு பக்கத்தில் யோர்தானின் வளமான நிலங்களில் சோதோம் அதிகாரமும் பொன்னும் நிறைந்த நகரமாக எழுந்த அதே நேரத்தில் கமோரா அதன் மூத்த சகோதரி நிழலில் தெற்கே கட்டப்பட்டது. ஆனால் வேறொரு இதயத்துடன் மிக நுணுக்கமானது, அலங்கரிக்கப்பட்டது, கலைக்கும் இன்பத்துக்கும் அதிகமாக மூழ்கியிருந்தது. சோதோம் வலிமையும் ஆசையும் கொண்டு செதுக்கிய ஒரு ரத்தினம் என்றால் கமோரா எதிர்க்க முடியாத அழகுடைய ஒரு விஷப்பூவா இருந்தது. அதன் அடித்தளம் குறைவான கொடூரத்துடன் அதிகமான அழகியத்துடன் அமைந்திருந்தது. அதன் நிறுவிய கணானியர்கள், சிற்பிகள், இசைக்கலைஞர்கள், கவிஞர்கள், கட்டிடக்கலைஞர்கள் விவரங்களுக்கும் வடிவத்துக்கும் ஆசை கொண்டவர்கள். அவர்கள் பள்ளத்தாக்கின் தெற்கு பகுதியில மாலை நேரத்துல தங்க ஒளியில் சூரியன் மறையும் மெல்லிய மலைகளை தேர்ந்தெடுத்தனர். அங்கே அவர்கள் நுணுக்கமாக அலங்கரிக்கப்பட்ட கோயில்கள், பளிச்சிடும் கற்கள் பதிக்கப்பட்ட தெருக்கள், தொங்கும் தோட்டங்களும், ஊதா நீல நிறத்துல வண்ணமிட்ட பட்டுப்பறவைகளும், இசை போல நீர்விழும் நீரூற்றுகளும் கொண்ட அரண்மனை போன்ற வீடுகளும் கட்டினார்கள். கொமோரா சோதோமுக்கு வலிமையில் போட்டியிடவில்லை, ஆனால் நயமிக்க தன்மையில் போட்டியிட்டது. அது கலை வளர்ந்த நகரம், பாடல்கள் புராணங்களை விவரித்த இடம், அரங்கங்கள் கடவுள்களும் மனித உணர்வுகளும் பற்றிய நாடகங்களை நடத்திய இடம். அந்த மக்கள் உணர்ச்சிகளின் இன்பத்திற்கு தங்களை ஒப்படைத்தனர். ஒவ்வொரு திருவிழாவும் உடலின் இன்பங்களின் எல்லையில்லா சுதந்திரத்தின் கொண்டாட்டமா இருந்தது. அங்கே புனிதமும் உணர்ச்சியும் ஒன்றா கலந்தன. வளர்ச்சி சடங்குகள் பெரும் காட்சிகளாக மாறின. அங்கு ஆண்களும் பெண்களும் மதுவும் ஆசையும் கொண்டு மயங்கி வெட்கமின்றி, ஒழுக்கமின்றி, மனசாட்சியின்றி தங்களை ஒப்படைத்தனர். கொமோரா நாட்டின் முதன் முதலில் ஆட்சி செய்த மன்னன் பீர்ஷா மிகவும் கூர்மையான முக அமைப்பும், அனைவரையும் ஈர்க்கும் வசீகரமான குரல் வளமும், அனைவரையும் எளிதில் மயக்கும் பார்வையும் கொண்டவன் அவன். மக்களை மகிழ்விப்பதுல அவ ஒரு கலைஞன். அவன் தலைமையில காமம் ஒரு நிறுவப்பட்ட அமைப்பாகவும், இன்பம் ஒரு சட்டமாகவும் மாறியது. அவன் வலிமையால் அல்ல, கவர்ச்சியால் ஆட்சி செய்தான். பீர்ஷா எல்லா விதமான ஆசைகளும் செல்லுபடியாகும் முழுமையான சுதந்திர கலாச்சாரத்தை ஊக்குவித்தான். அவ்வாறு சோதோம் மற்றும் கொமோரா இரண்டும் நரகமான இரட்டையர்களாக யோர்தான் சமவெளியில் அதிகாரமும் விரோதமும் கலந்த இரு ரத்தினங்களா மாறின. ஒவ்வொன்றும் மற்றொன்றின் ஊழலை ஊக்குவித்தது. அவர்கள் செய்த பல அசிங்கங்கள்ல ஒன்று சமலிங்க ஆசை. முதன்மையான அறிகுறிகள் செழிப்புடன் வந்தன. மனிதன் இனி அப்பம் பெற போராட வேண்டிய நிலை இல்லாத போது எல்லைகளை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறான். சோதோம் நகரின் ஆண்கள் செல்வமோ சோம்பலும் அகந்தையும் கொண்டவர்கள். தங்கள் இயற்கை ஆசைகளை விலக்க தொடங்கினார்கள். அவர்கள் பெண்கள் மீது கொண்டிருந்த ஈர்ப்பை முழுமையாக கைவிட்டு பிற ஆண்களை தீவிரமாக இச்சை கொள்ள தொடங்கினார்கள். முதல்ல ரகசியமாக செய்தவர்கள் பின்னர் தங்களின் செல்வாக்கு மிக்க அதிகார வட்டங்களுக்குள்ளும் விரைவில் எந்தவிதமான வெட்கமும் இல்லாமல் பொது தெருக்களிலும், மக்கள் கூடும் சதுக்கங்களிலும், அப்பாவி பொதுமக்களுடைய வீடுகளின் தலைவாசல்களுக்கு முன்னாலும் கூட அலைந்தார்கள். இந்த பாவம் ஒரு சாதாரண மறைந்த பழக்கமோ தற்காலிக வழிமாறலோ அல்ல. இது ஒரு கலாச்சாரம், இது ஒரு வழக்கமாகிவிட்டன. இது ஒரு நிறுவப்பட்ட பெருமையாக இருந்தது. மற்ற நாடுகள்ல இன்னும் ஒரு ரகசியமான அவமானமாக கருதப்பட்டது, சோதோம் மற்றும் கொமோராவில் அது சுதந்திரத்தின் சின்னமாகவும், தங்களை தாங்களே போற்றும் சமுதாயத்தில் அடையாளத்தின் கிரீடமாகவும் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் தங்களின் கட்டுப்பாடற்ற ஆசைகளை பெருமையா சொன்னாங்க, அதை ஒரு நற்குணமா காட்டினார்கள். அரசரின் விருந்துகள்ல விருப்பத்திற்காக அழைத்து வரப்பட்ட இளைஞர்களுடன் உறவு கொள்ளும் பழக்கம் விருந்தினர்களிடையே சாதாரணமா இருந்தது. அதை மறைக்க எந்த தேவையும் இல்ல, அதை மௌனமாக்கவும் எந்த தேவையும் இல்ல. ஏனெனில் சோதோமில் தீயவர்கள் உயர்த்தி போற்றப்பட்டார்கள். மனிதர்களின் கைத்தட்டலால் கடவுளின் குரல் மௌனமாக்கப்பட்டது. பொய்யான கடவுள்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்கள் கணவன் மனைவி அன்பு வழியாக அல்ல, ஆனால் புனிதமான அனைத்தையும் மீறிய செயல்கள் மூலம் வளமானதை வழிபட்ட இடங்களாக இருந்தன. ஆண்கள் ஆண்களுடன், பூஜாரிகள் உதவியாளர்களுடன், முதியவர்கள் இளைஞர்களுடன், இவை அனைத்தும் ஆன்மீக இணைப்பு என்ற பெயரில் பொய்யான தெய்வத்தின் பாதுகாப்பில் நடந்தன. இன்பமே அவர்களின் கடவுள், விரோதமே அவர்களின் வழிபாட்டு முறை. குழந்தைகள் தூய்மையற்றத ஒரு முன்மாதிரியாக காண்பதற்குள் வளர்ந்தார்கள். எந்த எல்லையும் இல்ல, ஆசையே ஒரே சட்டம் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு படங்கள் காட்டப்பட்டன, கதைகள் சொல்லப்பட்டன. தடையிட்ட கடவுளிடமிருந்து வரும் எந்த பாடத்தையும் நிராகரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டன. நீதிபதிகள் ஒழுக்கக்கேடுகளை தண்டிக்கவில்லை, மாறாக அதை கண்டித்த நியாயமானவர்களையும் நகரின் வாயிலாக வந்த வெளிநாட்டவர்களையும் தண்டித்தார்கள். சோதோம் நகரின் மக்கள் அவர்களை விருந்தினர்களாக அல்ல, தங்கள் ஆசையின் பலியாகவே பார்த்தார்கள். யாரும் சோதோமில் நுழைய முடியாது, ஆசைக்கு பரிசோதிக்கப்படாம, தொடப்படாம, சோதிக்கப்படாம. இடனிலிருந்து கடவுள் உருவாக்கிய மனிதன் மற்றும் பெண்ணின் ஒன்றிணைவு என்ற பரிசுத்தமான செயல் காலடியில் மிதிக்கப்பட்டது, கேலி செய்யப்பட்டு, ஆதிக்கம், இன்பம் மற்றும் அகந்தை ஆகியவற்றால் ஆட்கொள்ளப்பட்ட இயற்கையற்ற உறவுகளின் கலாச்சாரமா மாற்றப்பட்டது. அங்கே காதல் இல்ல, அங்கே நம்பிக்கையும் இல்ல, வெறும் உந்துதல், வெறும் ஆசை, வெறும் உடலும் செழிப்பு மட்டுமே இருந்தன. அந்த செழிப்பே தான் லோத்தை ஈர்த்தது. அவ தன் மாமா ஆபிரகாமுடன் வாழ்ந்தபோது லோத்தும் பெரிதும் செழித்தான். அவனுடைய மாடுகள் பெருகின, அவனுடைய கூடாரங்கள் அதிகரித்தன, அவனுடைய சொத்துக்கள் இவ்வளவு விரிவடைந்ததால் விரைவில் சண்டை எழுந்தது. ஆபிரகாமின் மேய்ப்பர்கள் மற்றும் லோத்தின் மேய்ப்பர்கள் வாதம் செய்தனர். அவர்கள் மோதிக்கொண்டார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டினார்கள். அந்த நிலம் இவ்வளவு ஆசீர்வாதத்தை தாங்க முடியல. ஒரு காலத்தில் இருந்த ஒற்றுமை இப்போது பதற்றமா மாறியது. ஒரு காலத்தில் அவர்களை இணைத்த இசை செழிப்பின் சுமையில உடைந்து போக தொடங்கியது. அப்போதுதான் பலிபீடத்தின் மனிதர் கடவுளின் நண்பர் ஆபிரகாம் ஒரு தந்தையின் மரியாதையுடன் எழுந்தார். அவர் தன் மைத்துனனான லோத்திடம் சென்றா, தன் தந்தை இறந்த போதுதானே பராமரித்த அந்த இளைஞன. அவ லோத்த கருணையோடும் ஆனா உறவியோடும் பார்த்து, நம்மிடையே எந்த சண்டையும் இருக்க வேண்டாம், நீ இடதுபுறம் போனா நான் வலப்புறம் போவேன், முதல்ல நீ தேர்வு செய் என்று சொன்னான். லோத் தன் கண்களை உயர்த்தி பார்த்தான். அவன் பார்த்தது அவனுடைய விதியை மாற்றியது. அவனுக்கு முன்பாக யோர்தான் சமவெளி விரிந்திருந்தது. அது பூமியில ஒரு சொர்க்க பூமி போல இருந்தது. அது பாவம் விழுவதற்கு முன் ஏதேன் தோட்டம் போல இருந்தது. பசுமை வயல்கள், தெளிவான நீர், இனிமையான காற்று. அங்கே தங்கத்தில் மூடிய ஒரு ஆசை போல பிரகாசித்துக் கொண்டிருந்தன சமவெளியின் நகரங்கள். அவற்றில் சோதம் முக்கியமானது. தொலைவிலிருந்து பார்த்தா சோதம் ஒரு கண்கவர் காட்சியா இருந்தது. அதன் கோபுரங்கள் வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்திருந்தன. அதன் சந்தைகள்ல வெள்ளி மற்றும் தங்க நாணயங்கள் இசை போல் ஒலித்தன. அதன் சதுக்கங்கள் மக்கள், வாசனை, இசை, சிரிப்புகள் ஆகியவற்றால் நிரம்பியிருந்தன. அது ஒரு உயிரோட்டமானது, கவர்ச்சிகரமானது, சக்தி வாய்ந்த நகரம். அதன் அழகில் லோத்து காதலாகிவிட்டான். அவன் கடவுளிடம் கேட்கவல்ல, அவன் யாரிடமும் ஆலோசனை பெறறீங்க. அவன் வெறும் பார்த்து ஆசைப்படினான். அது முடிவின் தொடக்கம். தன்னம்பிக்கையுடன் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சமவெளிக்கு தாழ்ந்து சென்றான். முதல்ல அவன் தனது கூடாரத்தை சோதோம் அருகே வெறும் அருகில் எல்லையில வைத்தான். ஆனா மாலை நேரத்தில் நீடும் நிழல் போல சோதோமின் தாக்கம் அவனை முற்றிலும் சூழ்ந்தது. சிறிது காலத்துல அவன் வியாபாரம் நகருக்குள் வந்தது, பிறகு அவன் வீடு, பிறகு அவன் மனதும். லோத்து சோதோமில் விரோதம், வீழ்ச்சி, பாவம் ஆகியவற்றின் நடுவில் வாழ்ந்தான். ஆனா வெளியே செல்லவில்லை. அவன் நீதிமானான ஆன்மா அவன் பார்த்தவற்றால் வருந்தினாலும் சுகவிலாசம் அவனுக்கு அதிகமாக பேசியது. ஆறுதல் அவனை தூக்கத்துல ஆழ்த்தியது. அமைதி அவனை சங்கிலியால் கட்டியது. அவன் செழிப்பு நாடினா, ஆனா அந்த முடிவால் அவன் குடும்பத்திற்கு ஏற்படும் விளைவுகளை கவனிக்கவில்லை. அதிக செல்வத்தால் கண்கள் மறைந்த அவன் தனது குடும்பத்தின் எதிர்காலத்தை எண்ணாம தனக்கென ஒரு பாதையே எடுத்தான். அங்கே அந்த ஊழல் நிறைந்த நகரத்துல லோத்து தனது மகள்களை வளர்த்தான். தந்தையின் நம்பிக்கையில் பிறந்த தூய இளம் பெண்கள், ஆனால் சோதோமின் இருளுக்கு தினமும் வெளிப்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் அந்த விரோதத்தை தங்கள் கண்களால் பார்த்தார்கள். அவர்கள் இரவுகளை கிழிக்கும் கத்துகளை கேட்டார்கள். பகல் வெளியில் நடத்தப்படும் அசுத்த சடங்குகளை நேரில் பார்த்தார்கள். அவர்கள் சமலிங்கிகத்தில் மூழ்கிய ஆண்கள் நிறைந்த தெருக்களில் நடந்தார்கள். அங்கு பாவம் மறைக்கப்படவில்லை, பெருமையுடன் கொண்டாடப்பட்டது. அவர்கள் வேதிக்கை இல்லாத இடத்தில் வளர்ந்தார்கள். அங்கு கடவுளின் பெயர் கேலி செய்யப்பட்டது. அசுத்தம் வழக்கமாகி புனிதம் மறக்கப்பட்ட நினைவாக மாறியது. இவ்வாறிருந்தும் லோத்தின் மகள்கள் சோதோமில் இருந்த இரு ஆண்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் கடவுளை பயப்படவில்லை. அவர்கள் சோதோமின் ஒரு பகுதியாக இருந்தார்கள். அதன் தெருக்களில் பிறந்தவர்கள், அதன் சூழலில் உருவாக்கப்பட்டவர்கள். அவர்கள் மிக மோசமான செயல்களில் ஈடுபடவில்லை என்றாலும் அவர்கள் நீதிமான்களாகவோ புனிதர்களாகவோ ஆபிரகாமின் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவோ இருக்கவில்லை. அவ்வாறு சோதோமும் கொமோராவும் வாழ்க்கை தொடர்ந்தது. ஒவ்வொரு நாளும் இந்த நகரங்கள் கடவுளுக்கு எதிராக வெளிப்படையாகவும் துணிச்சலாகவும் கிளர்ச்சியில் மேலும் மேலும் மூழ்கின. ஆனால் கடவுள் இதை புறக்கணிக்கவில்லை. பெருமை மிக்கவரும் பொறுமையாக இருந்தவரும் காத்திருந்தவரும் அமைதியாக பார்த்தவரும் அந்த அழுகையை கேட்டார். பூமியிலிருந்து ஒரு அழுகை கசப்பான புகையாய் எழுந்தது. அது அடக்குமுறைக்கு உள்ளானவர்களின், அவமதிக்கப்பட்ட நீதிமான்களின், தூய்மையை இழந்தவர்களின் அழுகை. அது வானத்தின் சிங்காசனத்தை எட்டியது. பின்னர் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. ஆனால் தீ இறங்குவதற்கு முன் கடவுள் தன் நண்பரான ஆபிரகாமை சந்திக்க முடிவு செய்தார். பகலின் வெப்பத்தில் அந்த மூதாட்டி தன் கூடாரத்தின் வாசலில் அமர்ந்திருந்த போது ஆண்டவர் அவரை சந்தித்தார். அவருடன் இரு மாணவர்களும் இருந்தனர். ஆபிரகாம் அவர்களை பார்த்ததும் அவர்களிடம் ஓடி சென்று மரியாதை செய்தார். அந்த கணத்தில் தான் தனது இதயத்தை உலுக்கும் ஒரு தீர்ப்பை கேட்கப் போகிறார் என்று அவருக்கு தெரியவில்லை. சோதோம் மற்றும் கொமோராவை எதிர்த்து எழும் கூச்சல் மிகப்பெரியது என்று ஆண்டவர் கூறினார். அவர்களின் பாவம் மிகவும் கடுமையானது. இப்போது நான் இறங்கி சென்று அவர்கள் தீமையை செய்தார்களா என்று பார்ப்பேன். ஆபிரகாம் அழுகிவா. அவர் தன் மைத்துனர் லோத்தையும் அவரது குடும்பத்தையும் அந்த அளவுக்கு இருள கூட இன்னும் சில நீதிமான்கள் இருக்க வாய்ப்பு இருக்குமோ என்ற எண்ணத்தையும் நினைச்சார். அவரது ஆன்மாவில கண்ணீருடன் நடுங்கும் குரலில் அவர் தேவனிடம் மன்றாடினார். நீதி உள்ளவர்களையும் தீயவர்களோடு அழிக்கப் போகிறாயா? ஆண்டவரே, அங்கே 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்களையும் அழிப்பாயா? அப்போது தேவன் பதிலளித்தார். சோதோமில் 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்களுக்காக அந்த நகரத்தை முழுவதும் காப்பாற்றுவேன். ஆபிரகாம் தொடர்ந்து கேட்டார். அங்கே 45 இருந்தால், 40 இருந்தால், 30 இருந்தால், 20 இருந்தால், 10 இருந்தால்? ஆனா அவர் கேட்ட ஒவ்வொரு முறையும் பதில் ஒன்றே இருந்தது. அங்கே 10 நீதிமான்கள் இருந்தா நான் மன்னிப்பேன். ஆனா சோதோமும் கொமோராவும் முழுவதும் அந்த சிறிய ஒளி கூட காணப்படவில்லை. தீமை அனைத்தையும் மசுபடுத்திவிட்டது. லோத்தின் மகிழ்தலுக்கு நிச்சயிக்கப்பட்டவர்கள் கூட ரட்சிப்பு செய்தியை கேலி செய்தார்கள். அப்போது அந்த இரண்டு தூதர்கள் சோதோமுக்கு புறப்பட்டார்கள். அவர்கள் மேலிருந்து மனிதர்களாக இறங்கி வந்தார்கள், தேவனின் தீர்ப்பை எடுத்துச் செல்லும் தூதர்களாக. அந்த நகரம் இன்னும் பாடியது, இன்னும் சிரித்தது, இன்னும் தன் பாவத்தில் மகிழ்ந்தது. ஆனால் அதன் கடைசி இரவு ஆரம்பமாகிவிட்டதை அறியாமல் இருந்தது. அவர்கள் வந்தபோது லோத் நகரின் வாசல்ல உட்கார்ந்திருந்தார். அவர் அங்கு யாத்திரையா இருந்ததில்லை. அவர் நீதிபதியாக தனது பொறுப்பில் இருந்தார். ஒரு தீய தலைமுறையினிடையே தனது கடமையை நிறைவேற்றினார். அவர்களை பார்த்தவுடன் அவருக்குள் ஏதோ ஒன்று நடுங்கியது. அவர் உடனே எழுந்து தாழ்மையா வணங்கி அவர்களை தனது வீட்டிற்கு வருமாறு வேண்டினார். அவர்கள் அவரது அழைப்பை ஏற்று லோத்தின் வீட்டிற்குள் சென்றார்கள். அவர்கள் கதவை மூடினார்கள். இரவு சோதோமில் தனிமனான அமைதியான போர்வையா இறங்கியது. ஆனால் நரகம் வெடிக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது. அதற்கு அதிக நேரம் ஆதலில்லை. செய்தி காட்டுத்தீ போல பரவியது. அந்நியர்கள் வந்திருக்கிறார்கள், புதிய வேறுபட்ட ஆண்கள். அந்த வதந்திகள் நகரத்தின் உறங்கிக் கொண்டிருந்த ஆசையை மீண்டும் எழுப்பின. ஒவ்வொரு மூலையிலிருந்தும், ஒவ்வொரு வீட்டிலிருந்தும், ஒவ்வொரு ஒழுக்கமற்ற தெருவிலிருந்தும் அவர்கள் கூட ஆரம்பித்தார்கள். இளம் மற்றும் வயதான ஆண்கள் சோதோமின் அனைத்து ஆண்களும் தாகம் கொண்ட ஓநாய்களின் கூட்டம் போல லோத்தின் வீட்டை சுற்றி வந்தார்கள். அவர்கள் கதவை தட்டினார்கள். அவர்கள் கூச்சலித்தார்கள். அவர்கள் கோரிக்கையுடன், உன் வீட்டில இரவு தங்க வந்த அந்த ஆண்கள் இங்க, அவர்களை வெளியே அனுப்பு, நாங்க அவர்களுடன் பாலியல் உறவு கொள்ள விரும்புகிறோம் என்று கேட்டார்கள். வெறிச்செயல் இனி மறைக்கப்படப்படதா? இப்போது அது கோரிக்கையுடன் வந்தது. அது ஒவ்வொரு மூலையிலையும் நீதிமான்களின் வீடுகளிலும் ஊடுருவ நிரம்பியது. லோத்து தம் வீட்டை விட்டு நம்பிக்கை இழந்து வெளியே வந்தார். அவர் கதவை பின்னால் மூடி கூட்டத்தை எதிர்கொண்டார். அவரது இதயம் வலுவா துடித்தது. தயவு செய்து என் சகோதரர்களே, இந்த தீய காரியத்தை செய்யாதீர்கள் என்று வேண்டினார். பெரும் அவசரத்துல தன்னை சுற்றியுள்ள கலாச்சாரத்தின் தாக்கத்தில் இருக்கலாம், லோத்தன் சொந்த மகள்களை வழங்கினார். எனக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் ஆணை அறியவில்லை. அவர்களை உங்களிடம் கொண்டு வருகிறேன். நீங்கள் விரும்பினபடி அவர்களிடம் செய்யுங்கள். ஆனால் இந்த ஆண்களுக்கு எதுவும் செய்யாதீர்கள், ஏனெனில் அவர்கள் என் வீட்டின் பாதுகாப்பில் வந்திருக்கிறார்கள் என்று கூறினார். ஆனால் சோதோம் நகரின் ஆண்கள் அந்த மகள்களை விரும்பவில்லை. அவர்கள் பெண்களை நாடவில்லை, அவர்கள் அந்த ஆண்களையே விரும்பினர். அவர்களின் ஆசை குறிப்பிட்டதும் தவறானதும் வன்முறையுடனும் இருந்தது. எங்கள் வழியிலிருந்து விலகு என்று அவர்கள் கூச்சலிட்டனர். இந்த வெளிநாட்டவர் எங்களை நியாயம் செய்ய வந்திருக்கிறார், அவர்களை விட உன்னை அதிகம் பாதிப்போம் என்று கூறினர். அவர்கள் லோத்தின் மீது திரும்பினர். ஆனா அப்போது வானத்தின் கை தலையிட்டது. தூதர்கள் கதவை திறந்து லோத்தை கொண்டு உள்ளே இழுத்தனர். ஒரே வார்த்தையிலும் ஒரே பார்வையிலும் சோதோம் நகரின் ஆண்களின் கண்கள் குருடாகின. இருள் அவர்களை முழுவதும் மூடியது. அவர்கள் ஒருவரை ஒருவர் மோதிக்கொண்டு தடுமாறினர். அவர்கள் கதவை தேடி தடுமாறினர். அவர்கள் சபித்துக்க அவர்கள் கத்தின. ஆனா அவர்கள் இனி பார்க்க முடியவில்லை, ஏனெனில் தீர்ப்பு ஆரம்பமாகிவிட்டது. மன்னிப்புக்கான நேரம் குறைந்து கொண்டிருந்தது. தூதர்கள் அவசரமா லோத்திடம் திரும்பினார். உனக்கு இங்க வேற யாராவது இருக்கிறார்களா? மருமக்கள், மகன்கள், மகள்கள், அவர்களை இங்கிருந்து வெளியே கொண்டு போ, ஏனெனில் நாங்கள் இந்த நகரத்தை அழிக்க வந்துள்ளோம். இதன் மீது எழும் கூச்சல் மிகவும் பெரிதாக இருந்தது. அது வானத்தை எட்டியுள்ளது. அதனால் ஆண்டவர் எங்களை இதை அழிக்க அனுப்பியுள்ளார். லோத்து நடுங்கினான். அவர் தன் மருமக்கள், தன் மகள்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த ஆண்கள் ஆகியோரிடம் ஓடி சென்று, எழுந்திருங்க, இந்த இடத்திலிருந்து வெளியேறுங்க, ஏனெனில் கடவுள் இந்த நகரத்தை அழிக்கப் போகிறார் என்று வேண்டினார். ஆனா அவர்கள் சிரிச்சனர். அவர் நகைச்சுவை பேசுகிறார் என்று அவர்கள் நினைத்தனர். அவர்கள் அவரை நம்பவில்லை, இறக்க தங்கிவிட்டனர். விடியற் காலை ஆரம்பிக்கும் போது தூதர்கள் லோத்திடம், எழுந்திரு, உன் மனைவியும் இங்கு இருக்கும் உன் இரு மகள்களையும் எடுத்துக்கொண்டு வெளியே போ, இல்லையெனில் இந்த நகரத்தின் தண்டனையில் நீயும் அழிந்து போவாய் என்று தூண்டினார். ஆனா அவர் தயங்கினார். அவர் இன்னும் அந்த இடத்தை நேசித்தார். அவர் இன்னும் பின்னோக்கி பார்த்தார். அப்போது தூதர்கள் அவரையும் அவரது மனைவியையும் இரு மகள்களையும் கையில் பிடித்து வெளியே அழைத்து சென்றனர். அவர்களை வெளியே இழுத்து சென்றனர், ஏனெனில் கடவுளின் இரக்கம் இன்னும் லோத்துக்காக எரிந்து கொண்டிருந்தது. அவர்கள் ஏற்கனவே வெளியே வந்திருந்த போது தூதர்களில் ஒருவர் சக்தி வாய்ந்த குரல்ல பேசினார். உன் உயிரை காப்பாற்ற ஓடு, பின்னோக்கி பார்க்காத, சமவெளியில் நிற்காத, மலைக்கு பறந்து ஓடு, இல்லையெனில் அழிந்து போவாய். லோத்து தனது குடும்பத்தோட ஓடினார். சூரியன் எழுந்து கொண்டிருந்தது. இதற்கிடையில் சோதோம் மற்றும் கோமோராவின் மக்கள் தங்கள் தீய செயல்களை தொடர்ந்தனர். விடியற் காலையில தெருக்கள் உயிர்ப்புடன் இருந்தன. ஆனா அது வழிபாட்டால் அல்ல, பாவத்தால். அந்த பரபரப்பில் ஜபத்தின் ஒலி இல்ல, அது கேலி சிரிப்பின், களங்கமான சந்தேகங்களின், அவமதிக்கப்பட்ட பலிபீடங்களின், உடலை வழிபாட்டாக அர்ப்பணித்தவர்களின் பரபரப்பாக இருந்தது. புறநாகரிக கோயில்கள்ல மத்தளங்கள் தொடர்ந்து முழங்கின. பூச செய்யும் தூய்மையற்ற புகையுடன் ஆசாமியர்களும் ஆசாரியர்களும் நடனமாடினர். வானம் இனி அமைதியாக இல்லை என்று யாரும் நினைக்கவில்லை. நீதி தீர்ப்பு ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது. ஆனால் அவர்கள் அதை அறியவில்லை. அவர்களின் அகந்தையில அந்த தருணத்துல வானம் திறந்தது. அது சாதாரண புயல் அல்ல, அது மழை அல்ல, அது தீர்ப்பின் கர்ஜன, அது நித்தியனின் கோபத்தின் இடியோசை. உயரங்கள்ல ஒரு பெரும் பிளவு உருவானது. வானமே ஒரு காணாத வாளால் கிழிக்கப்பட்டது போல அந்த திறப்பிலிருந்து உயிருள்ள, உணர்வுள்ள, தாகமுள்ள ஜுவாலைகள் வெளிப்பட்டன. அணைக்க முடியாத கோபத்துடன் தீ மற்றும் கந்தகத்தின் மழை பொழிய தொடங்கியது. சோதம் நடுங்கியது. குமாரா கத்தியலு வீடுகள் தொடும்போதே இருந்தவர். முழு கோபுரங்களும் இடிந்து விழுந்தன. சில வினாடிகளில் பூமி திறந்து அதன் வாசிகளை விழுங்கியது. நரகம் பூமியிலே விடுவிக்கப்பட்டது போல இருந்தது. கற்கள் எரிந்தன, காற்றே தீப்பிடித்தது, ஆறுகள் கொதித்தன, மரங்கள் வெடிச்சன. வாசிகள் புகையால் சூழப்பட்டு வியர்வையில் நனைந்து சாம்பரில் மூடப்பட்டு பைத்தியக்காரமாக ஓடினார்கள். தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை காலில் செருப்பில்லாம எரியும் தெருக்கள்ல இழுத்து சென்றார்கள். ஒரு காலத்துல தங்கள் அதிகாரத்தை பற்றி பெருமைப்பட்ட அகந்தையுள்ள ஆண்கள் பயத்தால் கண்கள் நிரம்பி திசை தெரியாம ஓடும் விலங்குகளாக ஓடினார்கள். நகரத்தின் மனோ எரியும் மனித உடலும் ஆவியாகும் ரத்தத்தின் துர்நாற்ற தலம் ஆற்றப்பட்டது. சிலர் தங்கள் கடவுள்களை வேண்டினார்கள். மற்றவர்கள் வானத்தை நோக்கி முழங்கால் விழுந்தனர். ஆனா பதில் இன்னும் தீவிரமானதாக இருந்தது.
1: உப ஆகமம் 10:8 இப்படியாக வாசிக்கிறோம். அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கு கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். ஆம், உடன்படிக்கை பெட்டி அந்த நாளிலே தேவ சமூகத்தின் அடையாளமாயிருந்தது. அந்த பெட்டி போன இடமெல்லாம் நடந்த அதிசயங்களைத்தான் இப்பொழுது பாடலாய் பாட போகிறோம். பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் நாம் சுமக்க வேண்டிய பெட்டி இயேசுவின் திருநாமம். கர்த்தராகிய இயேசு நமக்குள் இருப்பதால் நாம் அவரை சுமந்து செல்கிறோம். அவரை குறித்து சொல்வதுதான் நமது பாக்கியம்.

கர்த்தரின் பெட்டி இருந்த வண்டியை சுமந்த ரெண்டு பசுமாடுகள் எதிரியின் தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு நேர்பாதையில் கொண்டு வந்தன. மிகப்பெரிய அதிசயம். 1 சாமுவேல் 6:12.

ஏதோமின் பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்த போது கர்த்தர் வீட்டையும் உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். 2 சாமுவேல் 6.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய அன்பின் கரத்தில் இந்த ஆராதனையை அர்ப்பணம் செய்து, ஆண்டவராய் கர்த்தர், நம்மை இந்த மாதம் முழுதும் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்ததை நினைத்து நான் நன்றி சொல்லி, பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல கர்த்தாவே, இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுவதும் ஒரு விசை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய். உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே, இந்த நேரத்தை கர்த்தர் முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இது இரண்டாவது ஆராதனையில் உங்கள் மகிமை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதற்கு குரோதமாக எழுப்பி வருகிற பொல்லாத ஆவிகள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியில் அடிக்க முடிக்க தேவக்குமான் வெளிப்பட்டீரப்பா. இந்த கூட்டலுக்கு உரமாக எழும்பி வருகிற பொல்லாத அந்தகர ஆவிகள் கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாடப்போகும் பாடல்கள், ஜெபிக்கிற ஜபங்கள், அப்பா தியானிக்க போகிற வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும் உங்கள் பிரசனம் எல்லாரையும் மூடட்டும் ஐயா. உங்கள் ரத்தத்தினால வேலையடைப்பீராகும், அக்கினியினால் ஆவியானவரால் ரத்தத்தை சுற்றி வேலையடைங்கப்பா. நாமத்தினால வேலையடைப்பீராக, உங்கள் பிரசனம் வெளிப்படுவதாக, எங்கள் மறைத்து வெளிப்படும் துதிகணமாகி மேலே உமக்கு செலுத்துறோம். இயேசுவின் நல் நாமத்திலே தாழ்மை கொண்டுகிறோம் பிதாவே. கர்த்தரை ஆராதிக்கலாமா? சொல்லுங்க. இயேசுவே நன்றி, தேங்க்யூ லார்ட். சொல்லுங்க.

0: ஜெபமெல்லாம் நம்ம தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்ம ஜெபிக்கலாமா? அக்கா ஜெப குறிப்பு சொல்லுவாங்க, ஜெபிக்கிறவன் உண்பாக கடந்து வந்து ஜெபம் பண்ணுங்க.
1: விருதுநகர் மாவட்டம் ரட்சிக்கப்படணும். அங்க இந்த பயிராபிஸ் நிறைய இருக்கு, மத்தாப்புலாம் செய்யறாங்களே அந்த ஆபீஸ், அதனால யாருக்கும் அங்க ஆபத்து வித்து வரக்கூடாது. அந்த மக்களை தேவன் பாதுகாக்கணும், எந்த ஆபத்துமே அங்க வரக்கூடாது. அதுக்காச்சும்
2: பரிசுத்த தகப்பனையுமே துதிக்கிறோம் ராஜா. அப்பா விருதுநகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்க இருக்கிறதான எல்லா ஃபயர் ஆபீஸ் மேலயும் ஆண்டவரே முத ஆளுகை இறங்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஃபயர் ஆபீஸ்லயும் ஆண்டவரே ஃபயர் ஆக கூடாதுப்பா. எங்க ஜனங்கள் யாருமே ஆண்டவரே கருகி போக கூடாது ஏசப்பா. தேவனே ஒவ்வொரு ஃபயர் ஆபீஸ்லயும் ஆண்டவரே தகப்பனே முது பாதுகாப்பின் கரங்க தங்கி இருக்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எத்தனையோ ஜனங்கள் அதை நம்பி பிழைப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. ஒரு ஜனங்கள் கூட ஆண்டவரே கருகி போக கூடாதப்பா. நீங்க முழுமையாய் பொறுப்பெடுக்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: அது மாத்திரல்ல, நம்ம சபையில் எல்லா சபைகளையும் எல்லா திருச்சபைகளையும் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படணும். எல்லா திருச்சபையிலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படணும். எல்லா மக்களும் தேவை அக்கில நிறைஞ்சிருக்கணும். அதுக்காக சம்பளமா
2: கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஏசப்பா உம்மை தொழுது கொள்ளவர்களாக மாற்றுங்க. அவங்க மறக்கப்படணும் ஏசப்பா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை மீட்டுக் கொள்ளுங்க ஏசப்பா. உம்மை அறியணும் ஏசப்பா. எத்தனையோ ஆண்டவரே ஏசப்பா வாலிப பசங்களே ஏசப்பா உமக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டு அடிமையா இருக்கிறாங்க ஏசப்பா. போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா. உமக்கு விரோதமான காரியங்கள் செய்யறாங்க ஏசப்பா. உம்மை மறந்த ஆண்டவரே ஏசப்பா. அப்பா போதை பொருளுக்கு அடிமையாய்கொண்டு அப்பா அவங்களை அவங்களே மறந்து கொண்டு தவறான வழியில போறாங்க ஏசப்பா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஏசப்பா. நீங்க ஒருவரே மீட்பின் தேவன் ஏசப்பா. எத்தனையோ குடும்பங்கள்ல சண்டை ஏசப்பா. கர்த்தாவே அப்பா உம்மை துதிக்க முடியாம அப்பா உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை கேட்க முடியாத தடைகளா இருக்கிறது ஏசப்பா. அப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க மாற்றி போடுங்கப்பா. குடி நாள் ஆண்டரை எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கிடக்குது ஏசப்பா. நீங்க கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. முது வல்லமை உள்ள கரத்தினால் ஒவ்வொருத்தரையும் தொடுங்க ஏசப்பா. அப்படியாய் தொட்டு ஒவ்வொருத்தரும் ரச்சித்து கொண்டு உங்க நாமத்தை மகிமைப்பட போறதுக்காக நன்றி ஏசப்பா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபக்கேக்கு ஜீவன் நல்ல பிதாவே.
0: வேத பாடங்களை வாசிக்க கேட்க போகிறோம். ரோமர் புத்தகம் 4 அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் எழுதின நிருபம் 4
3: ரோமர் 4 அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின் படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரிகளினாலே நீதியமானாக்கப்பட்டான். ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏதோ உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனமனாய் இல்லாதவனாய் இருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும், விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிசுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றார். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தில் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்கு தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினியை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகியிருப்பதற்கும் படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியார்க்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்பதே ஆமென்.
0: வார்த்தை அக்கா இன்றைக்கு நம்ம தலை கொண்டு வருவார்கள்.
1: எழுப்பத்தின் விசேஷம் 16:15 வசனம்.
4: இதோ திருடனை போல் வருகிறேன்,
1: இதோ திருடனை போல வருகிறேன்,
4: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
1: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
4: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
1: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
4: விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான்,
1: தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், இதோ திருடனை போல வருகிறேன். எப்ப வருவான்னு தெரியாது. திருடனை எப்ப வருவான், எந்த நேரம் வருவான்னு தெரியாது. நைட்டு வருவானா, எப்போ வருவான்னு தெரியாது. அதனால இப்பெல்லாம் திருட நினைச்சிடறேன், பகலில் கூட வந்துடுறான். பேங்கில் எல்லாம் பாருங்கள், எத்தனை பேங்கில் திருட வந்து எவ்வளவு பெண்ணிடுறாங்களே, நிறைய பேர் திருடெல்லாம் எப்போ வருவானே தெரியாது. அப்படிப்பட்ட காலங்களில் வாழ்கிறோம். அதனால தான் சொல்கிறாரு, எப்போ வருவான் நமக்கு தெரியாதனால என்ன செய்யணும், நம்ம எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். நம்ம விழிப்பாக இருக்கணும். எப்போ வந்தாலும் சரி, கத்தர் வரி குரல் நம்ம கேட்கணும். எக்கால சத்தம் ஊது, அதை சொல்ல வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. தேவன் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவை எக்காலத்தோடும் அன்று வருவார். எப்போ தேவை எக்கால சத்தம் கேட்கும், பிரதான தூண் சத்தம் எப்போ கேட்கும், தேவனுடைய ஆரவாரம் எப்போ கேட்கும்னு சொல்லணும். ஒவ்வொரு நாளும் வாஞ்சோடு காத்திருக்கணும். அதுக்குள்ளே எவ்வளவோ குழப்பங்கள் பிசாசு கொண்டு வர்றான் பாருங்க. நம்ம காத்திருக்க நினைச்சாலும் எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனை போராட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள், சோர்வுகளை கொண்டு வரோம். ஆனால் நம்ம அதுக்கு என்ன செய்யணும், பிசாசுக்கு அதையும் அதான் கத்தடி வேதம் சொல்லு. பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க, அவங்களை விட்டு ஓடிப்போம். அப்படித்தானே சொல்லுது வசரம், அப்படித்தானே சொல்லுது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்துருங்க. பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடுவான். அவன் வந்து ஒன்றும் அதிகாரம் கிடையாது. நம்ம ஒரு நாள் அவனுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இப்போ பிரச்சனை, போராட்டங்கள், உபத்திரங்கள், எத்தனையோ காரியங்களை கொண்டு வரான். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. அதான் யாக்கோபு எழுதுற 4:7
4: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க,
1: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
4: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
1: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
4: அப்பொழுது
1: அப்பொழுது
4: அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
1: அவன் உங்களை விட்டு என்ன செஞ்சிருவான்? எதிர்த்து நிக்கணும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நம்ம சோர்ந்து கவலைப்பட்டோன்னா அவன் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். எதிர்த்துனா ஓடி, நம்மளை விட்டு ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசை பார்த்து நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது? பயக்கூடாது, பயப்படக்கூடாது. அதான் இதோ திருடனை போல வர்றேன், தன்மானம் காணப்படாதபடிக்கு விழித்திருந்து தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவன். விழிப்பா இருக்கணும். எப்போ வந்தாலும் எப்போ ஆண்டு வரோ நம்ம விழிப்பா, நம்ம இதயத்தில் விழிப்பா இருக்கணும். தெசலோனிக்கையில் 1 வாசிக்க கேட்ட 5:1-2 கூட வாசிங்க.
4: சகோதரரே,
1: சகோதரரே,
4: இவைகள் நடக்கும் காலங்களையும்,
1: இவைகள் நடக்கும் காலங்களையும்,
4: சமயங்களையும் குறித்து,
1: சமயங்களையும் குறித்து
4: உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை.
1: உங்களுக்கு இவைகள் நடக்கிற காலங்களும் சமயங்களும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை.
4: இரவிலே திருடன் வருகிற விதமாய்,
1: இரவில் திருடன் வருகிற விதமாய்
4: கர்த்தருடைய நாள் வரும் என்று,
1: கர்த்தருடைய நாள் வரும் என்று
4: நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
1: நீங்களே என்ன செஞ்சிருக்கீங்க? நன்றாய் அறிந்திருக்கீங்களா? அறிந்திருக்க மட்டும் போதாது, நம்ம என்ன செய்யணும்? விழிப்புள்ளவர்களா ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். நன்றாக அறிந்திருக்கோம், கத்தர் திருடனை போல வருவான், எப்போ வருவான்னு தெரியாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். கத்தர் வரியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன செய்யணும்? நம்ம ஆயத்தத்தோடு காத்திருக்கணும். இனி காலம் என்ன செய்யாது? செல்லாது. வாசிங்க, வெளிப்படுத்தல் 10:6.
4: இனி காலம் செல்லாது,
1: இனி காலம் செல்லாது. சொன்ன ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறுது. இனி காலம் செல்லாது. அதான் ஆண்டு சொன்ன இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம். நீங்க தப்புனா என்ன செய்யணும்? எப்பொழுதும் செபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டு வரப்போறாரு. நிறைய ஒரு ஆபத்து, பெரிய ஆபத்து நம்ம தேசத்தை நோக்கி வளர்ந்து கொண்டு வந்திருக்குது. உலகத்தை நோக்கியே வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்துக்கெல்லாம் நம்ம தப்புறோம்னா என்ன செய்யணும்? சிவம் பண்ணி விழித்திருக்கணும். மழை வருதுன்னா என்ன செய்வோம்? உடனே நம்ம மழை காலம் வருது, வீடை சரி பண்ணணும், அங்கே போடெல்லாம் சரி பண்ணணும், அந்த இதெல்லாம் சரி பண்ணணும், உடஞ்சிருக்க இடத்தெல்லாம் சரி பண்ணணும். எத்தனையோ நம்ம சரி பண்ணுறோம். அதே போல் ஆண்டவராக இயேசுக்கு வரப்போறாரு. கர்த்தர் சொல்லிட்டாரு, இனி காலம் செல்லாது, வரப்போறாரு. அப்போ நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்குறோம், கர்த்தர் நமக்காக நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். வாசிங்க, எபிரேயர் புஸ்தகம் 12:1.
4: ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்,
1: மேகம் போன்ற எவ்வளவு சாட்சிகள், பைபிள் எடுத்துக்கொண்ட எவ்வளவு சாட்சிகள், நம்ம வாழ்க்கையிலே எடுத்தாவே எவ்வளவு சாட்சிகள் இருக்கு இல்லையா? அது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
4: நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க,
1: நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க
4: பாரமான யாவற்றையும்
1: நம்ம என்ன செய்யணும்? பாரத்தெல்லாம் தூக்கிட்டுலாம் தூக்கி நடக்க முடியாது, ஓட முடியாது. ஓடுறவங்களுக்கு வந்து பாரத்தெல்லாம் தூக்கிட்டு இருந்தா ஓட முடியாது இல்லையா? பாரமான யாவற்றையும்
4: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு,
1: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
4: விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற
1: இயேசுவை நோக்கி
4: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும்.
1: பார்த்தீங்களா, நம்மை சுற்றி நிற்கிற பாரம், கவலைகள், சோர்வுகள் இருந்தால் நம்மளால் செவிக்க முடியாது, தூதிக்க முடியாது, நம்ம ஓட்டத்தை சரியான முறையில் ஓட முடியாது. பாவம், நம்ம சின்ன சின்ன பாவங்கள் எத்தனையோ பாவம் இப்போல்லாம் நிறைய பாவம் செய்யறதுக்கு வழி நிறையா இருக்குது. செல்போன் எடுத்தாவே போதும், செல்போன், வெப் டிவி, பார்க்குறதுக்கு எவ்வளவோ பாவங்கள் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. அதான் சொல்லி நம்ம சுற்றி நிற்கிற, நெருங்கி நிற்கிற பாவங்களையும் பார்த்து தள்ளிவிட்டு யாரை நோக்கி ஓடணுமா? விசுவாசத்தை தொடங்குற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி நம்ம போடணும். ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி தான் நம்ம போட வேண்டும். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், நம்ம மற்றவங்களை ஓடுற ஓட்டத்தில் ஓடக்கூடாது. நமக்குன்னு நியமிச்சு வச்சிருப்பாரு. அவங்கள போல வளரணும், இவங்கள போல வளரணும் இல்லை, நமக்குன்னு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். வேறு எதை நோக்கி ஓடக்கூடாது. ஓடினா நம்ம என்ன பரலோகத்துக்கு போக முடியாது. அவரை நோக்கி ஓட வேண்டும். கர்த்தர் எப்படிலாம் வாழ்ந்தாரு, எப்படிலாம் வாழ்ந்தாரு, எப்படி ஓடினாருங்கிறத நான்கு சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக்கு சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம், நான்கு அதிகாரத்தையும் வாசித்து பார்த்தா அவர் எப்படி ஓடினார், எப்படி நடந்தார். அதான் விசுவாச தொடங்குறவர், விசுவாசம் முடிக்கிறோம். ஆண்டவர் இயேசுகத்தை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓட வேண்டும். கர்த்தரமுக்கு என்ன நியமிச்சிருக்கிறாரு அந்த ஓட்டத்தை ஓடினா தான் நம்ம என்ன செய்யணும், முடிவில் பரலோகத்துக்கு போக முடியும். ஏதோ ஒரு ஓட்டம் ஓடினோம்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அவர் விட்டு வலது வரவும் சாயக்கூடாது, அவர் விட்டு இடது வரவும் சாயக்கூடாது, நம்ம ஒப்பு கொடுத்த பின்வாங்கவும் கூடாது. முடிவரை இந்த நிலை நிலைப்பவன் தான் ரட்சிக்கப்படன் வேதம் சொல்லுது. ஆமாம், அவரை நோக்கி நம்ம போட வேண்டும். லோகத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆதியாம் புஸ்தகம் 19:17
4: அவர்களை வெளியே கொண்டு போய்
1: பாருங்க, லோகத்தையும் பிள்ளைகளையும் வெளியே கொண்டு போய்
4: விட்ட பின்பு
1: அவர்
4: உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ.
1: லோகத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எங்க ஓடிப்போனுமா, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் ஜீவன் தப்புனும் ஓடிப்போ,
4: பின்னிட்டு பாராதே.
1: பின்னிட்டு பாக்காது. ஆண்டவர் எவ்வளவுலாம் சொல்லி கொடுக்காரு பாருங்க, என்ன செய்யாது, பின்னிட்டு ஐயோ எப்படிலாம் வாழ்ந்தவன், இந்த ஊர்ல தானே இப்படி இருந்தோம், எவ்வளவு சந்தோஷமா இருந்தவன் சொல்லி பின்னிட்டு பாக்காது. மிந்தி நடந்ததுலாம் நினைக்காத, இப்படிலாம் நடந்துச்சா, எப்படிலாம் இருந்த ஒரு காலத்துல, இன்னைக்கு இப்படி இருக்கிறேனே நினைக்காத, அதான் சொல்றாரு, பின்னிட்டு பாக்காத.
4: இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே,
1: சமபூமியில் எங்குமே நிக்காத, இந்த இடத்துல எங்கேயும் நின்றாத, எல்லாமே ஆபத்து நிறைஞ்சிடும், சமபூமியில எங்கும் இல்லாத.
4: நீ அழியாதபடிக்கு,
1: அழியாதபடிக்கு
4: மலைக்கு ஓடிப்போ என்றார்.
1: மலைக்கு எங்க, கல்வாரி மலைக்கு என்ன செஞ்சிரு, ஓடிப்போ. அல்லேலூயா,
0: அல்லேலூயா. அர்ப்பணித்து ஜெபங்களை ஏறெடுப்போமா, ஜெபம் செய்வோம்.
1: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு மே துதிக்கிறோம், மகத்தமிழ ராஜாவை மே துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். சமான் சந்தோஷ தாங்க ஆசிரியங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் சம்பூர்ணமா ஒவ்வொரு மக்கள் மேல் நிரப்ப முடியா செபிக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சம்பூர்ணமா நிரப்புங்கப்பா, சம்பூர்ணமா நிரப்புங்கப்பா, சம்பூர்ணமா நிரப்புங்க. தேவ வாக்கில் நிரப்புங்க, தேவ வல்லமில் நிரப்புங்க, துதிக்க செபிக்க உதவிச்சிங்கப்பா. ஆண்டவரே யாருமே அமைதியா இருக்கக்கூடாப்பா, உங்களுடைய அருகே சமயமா இருக்கப்பா. துதிக்கக்கூடிய கிருவை தாங்க, செவிக்கக்கூடிய கிருவை தாங்க, ஆராதிக்கக்கூடிய கிருவை தாங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய கிருவை தாங்கப்பா. யார் வாழ்க்கையிலும் குழப்பங்கள், சோர்வுகள், துக்கங்கள் யாருக்கு வரக்கூடாதப்பா. மகிழ்ச்சியோடு துதிக்க செவிக்க மே ஆராதிக்க மே அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. மந்திரம் செய்வனைகள் பெல்லிசனைகள் எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்தில் அழித்து போட முடியாது செவிக்கிறமையா. ஆண்டவரே மே துதிக்கிறமையா. எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோமே. பண கஷ்டத்தினால கலங்கியிருக்காங்கப்பா, எல்லார் வாழ்க்கையிலும் பண கஷ்டத்தை மாத்துங்க, கண்ணீரை தொடங்க, கவலையெல்லாம் மாத்திருங்கப்பா. பணத்தை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். கடன் அடைக்க உதவிச்சிங்கப்பா, கஷ்டத்தை மாத்துங்கப்பா, பிரச்சனை நீக்கிருங்க சப்பா. ஆண்டவரே அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்க்கையில செய்ய முடியாது செபிக்கிறோம். எல்லாம் முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தர முடியாது செபிக்கிறேன் சப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தையில்லா சகுலு குழந்தை பயத்தை தரணும், கத்துடி மையம் மூடணும், கத்துடி அக்கினி மூடணும், கத்துடி கிருவாங்களை சூழ்ந்து கொள்ள முடியாது செவிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பெல்லி சுனியங்களை எல்லாம் உடைத்து நிர்மலமாக்க முடியாது செவிக்கிறோம் ஆண்டவரே. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேசில் இருக்க மக்கள் வெட்டி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. ஆண்டவரே உதவிச்சிங்க, உதவிச்சிங்க சப்பா. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அம்மா பாதத்தை பிடிச்சி நாங்கள் கெஞ்சுகிறோங்க, தாவை கெஞ்சுகிறோம். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்க முடியாது செவிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கறாச்சா. படிக்கிற பிள்ளைலாம் துதிக்கிற பிள்ளைகளாச்சா, துதியிலையும் சோத்திரத்திலையும் பெருகக்கூட கிருபை தாங்க ஐயா. மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இறங்கும், இறங்கும், இறங்கும் அப்பா. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய வேண்டும் ஐயா, அதிசயங்களை செய்ய வேண்டும் ஐயா, கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே எத்தனை குடும்பங்கள் தடை ஆண்டவரே, செவிக்க முடியாத தடை, துதிக்க முடியாத தடை ஆண்டவரே, மே ஆராதிக்க முடியாத தடை ஆண்டவரே, எல்லா தடைகளையும் மாற்றி போடும் ஆண்டவரே. ஆமாண்டவரே பஸ்த போல் சொன்ன போல் நல்ல ஓட்டத்தை ஓடினே சத்தித்து கீழ்ப்பிடியாம தடை செய்யணும் யார் என்று சொல்லி பஸ்த போல் கேட்டது போல சத்தியத்து கீழ்படியாளுடைய தடைச்சர பல்லதாவி அழிக்கப்பட்டு போட்டு ஏசுகிறது நாமத்தினால பொல்லாத கிரியில நிர்மாணமாக்கப்பட்டு ஆண்டவர் ஒவ்வொரு வரையும் தேவனுடைய பிரசனை இறங்கட்டும் ஐயா. ஆசீர்வித்து உயர்த்துங்க எல்லா துதி கனமாக்கி சொல்கிறோம். எங்களை அன்பு ரச்சகரேஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே.
5: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் acvinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.
7: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
8: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
7: எந்த கண்டம் அந்த குறியை ஏற்க மறுத்துள்ளது? அந்த கட்டிடத்தின் கீழ் உள்ள சுரங்கத்தில் கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள். குறி சரிபார்ப்பு நிறுத்துங்கள். அப்பா, நான் அந்த குறியை எடுத்துக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது, மன்னிக்கவும். என்ன? ஆனால் உன் அம்மா மற்றும் நானும் அதை எடுக்க வேண்டாம் என்று சொன்னோம். உலகம் முழுவதும் நமது அமைதியை குழப்ப விரும்பும் யாரையும் தொடர்ந்து பிடித்து வெளியேற்றுவோம். வெடிகுண்டு தாக்குதல் வருகிறது, முன்னேறுங்கள். கொடியை மறைத்து மீண்டும் கொண்டு வாருங்கள். காவலர், போங்க போங்க. எல்லாம் சீராக உள்ளது, போங்க போங்க. கோவிலை அவமதிக்க நேரம் வந்துவிட்டது.
9: இலக்கு கண்டுபிடிக்கப்பட்டது.
10: முன்னேறி அழிக்கவும்.
9: அதை நகலெடுத்தேன் சி.
10: சார், அவர்களை அப்புறப்படுத்த வேண்டுமா என்று சொல்லுங்கள்.
7: அவர்களை விட்டுவிடலாமா? நேற்று தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்ட பிறகு இப்போது எருசலேம்ல கடும் குண்டு வீச்சு நடக்கிறது.
11: நாம் தரையில பசிக்க போகிறோம்.
7: தரையை கொல்ல முயற்சிப்போம்.
11: பரவாயில்ல,
7: நான் வச்சிருக்கேன். எனக்கு தெரியும். செல்லம் சாண்டா, அமைதியாக இரு. என்ன விடு, நகர்த்து.
10: என் மகள்

0: ஜெனரல், இது உலகம் முழுவதும் நடக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்களா?
1: ஆம் திரு ஜனாதிபதி.
0: இது நடக்குதுன்னு நம்ப முடியல. நீங்க சொன்னீங்க, இந்த மறைவுகளுக்கு காரணம் என்ன?
1: நாம் இன்னும் உறுதிப்படுத்தல ஐயா.
2: மில்லியன்கள் மறைவது ஆரம்பம் மட்டுமே ஆகும்.
0: குழந்தைகள் உட்பட மில்லியன் கணக்கானோர் மறைந்த பின் உலகம் பெரும் துயரை எதிர்கொள்கிறது.
2: இதுக்கு பின்பு நிகழ்வுகளின் தொடர் வருகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வெளிப்படுத்தப்பட்ட வேதங்கள் போல்
0: தோன்றிய உலக ஒழுங்கின் தலைவராக உலகை மறுசீரமைத்து அதை மேம்படுத்துவோம் என உறுதியளிக்கிறேன்.
2: எதிர்கிறிஸ்துவின் எழுச்சி,
0: கலப்பிற்கு அமைதி, இஸ்ரேல் வாழ்க.
2: மிகப்பெரிய துன்பம், இயேசு கிறிஸ்துவின் திரும்பவும் வருகை மற்றும் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்ட கிறிஸ்துவின் ஆட்சி. என் புதிய மின்னூல் இறுதி கவுண்டவுன், ராப்சர் முதல் புதிய பரலோகத்துக்கு என்ற புத்தகத்தில் இந்த நிகழ்வுகளின் முழு வேதாகம கால வரிசையை 29 சக்தி வாய்ந்த அதிகாரங்களில் விளக்குகிறேன். நீங்கள் அதை உடனடியாக பல்வேறு வடிவங்களில் பதிவிறக்கம் செய்து எந்த சாதனத்திலும் வாசிக்க தொடங்கலாம். இதோ ஒரு சிறப்பு விஷயம், முதல் 100 வாங்குபவர்களின் பெயர்கள் எங்கள் அடுத்த திரைப்படத்தின் கிரெடிட்ஸில் இடம்பெறும். மேலும் ஒரு அற்புதமான விஷயம், இயல்பான விலை $9 மற்றும் 99% பதிலாக அறிமுக விலையாக வெறும் $4 மற்றும் 99% இதை பெறலாம். உங்கள் பிரதியை இன்று பெற்றுக் கொள்ளுங்கள். கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்பு உள்ளது மற்றும் கவுண்டவுன் ஏற்கனவே துவங்கிவிட்டது.

0: உலகம் முழுவதும் எங்கள் அமைதியை பாதிக்க விரும்பும் யாரையும் பிடித்து வெளியேற்றுவதை தொடர்வோம். வெளியேறும் துப்பாக்கி சூடு, முன்னேறு, கொடியை நோக்கி வாருங்கள், போங்கள், விரைவாக செய். அவர்கள் அந்த இரு ஆண்களை தேடுகிறார்கள். ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க கட்டாயமான உலகளாவிய அடையாள முறையையும் அறிமுகப்படுத்துவோம். எல்லாம் தெளிவாக உள்ளது. உடன்படிக்கை உடைந்து விட்டது. கவுனா சரிதான்.
1: நம்முடைய பணி முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன்.
2: இப்ப வந்து அவங்க நம்மளை கொல்ல போறாங்க.
0: மறைவிடம் எடு. இதுதான் அவர்கள் பரிசுத்த இடம் என்று அழைப்பதா? கோயிலை அவமதிக்க நேரம் வந்துவிட்டது.

0: கடவுளே,
1: என்ன நடக்கிறது? இது
0: உண்மையா இருக்க முடியாது. நாம்
1: வெளியேற வேண்டும். அவன் மிருகத்தின் உருவத்திற்கு உயிர் கொடுக்கும் அதிகாரம் பெற்றிருந்தான்.
2: இலக்கு கண்டறியப்பட்டது. நான் அவர்களை வீழ்த்தட்டுமா?
3: என் உத்தரவை காத்திருக்கவும்.
2: மீண்டும் சொல்கிறேன், என் உத்தரவை காத்திருக்கவும். நீங்க கேட்டீங்களா?
4: அதை கேட்டேன் சார்.
5: தொடங்கி நிறைவேற்றவும்.
2: மீண்டும் சொல்கிறேன், தொடங்கி அழிக்கவும்.
0: அதை கேட்டேன் சார்.

0: ஓ கடவுளே, அவங்கள அவங்கள சுட்டு விட்டாங்க. அந்த இரண்டு சடலங்கள் ஆன்மீகமா சோதோம் மற்றும் எகிப்து என்று அழைக்கப்படும் அந்த பெரிய நகரின் தெருவில் கிடக்கும். இது எதிர் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், நம் மறைவாயிருக்க வேண்டும். பல்வேறு மக்கள், பழங்குடிகள், மொழிகள் மற்றும் நாடுகளிலிருந்து வந்தவர்கள் அவர்களின் சடலங்களை 3 நாள் 1/2 நாள் வரை பார்ப்பார்கள். அவர்களின் சடலங்களை கல்லறையில் வைக்க அனுமதிக்க மாட்டார்கள். இரு தீர்க்கதரிசிகள் நேற்று கொல்லப்பட்ட பிறகு இப்போது எருசலேமில் கடும் குண்டுவீச்சு நடக்கிறது. உலகின் பிற பகுதிகளில் மக்கள் அந்த இரண்டு தீர்க்கதரிசிகள் இறந்ததை கொண்டாடி ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்புகிறார்கள். அவர்களின் கருத்துப்படி அந்த இரண்டு தீர்க்கதரிசிகளின் சடலங்கள் தெருவில் கிடக்க வேண்டும், கல்லறையில் வைக்கக்கூடாது.
1: பாதுகாப்பு தான் உயிர் வாழ்வை உறுதி செய்கிறது.
2: அடுத்தது
3: உறுதிப்படுத்தப்படவில்லை.
4: என்ன? இல்ல, மீண்டும் சரிபார்க்கவும்.
3: நாங்கள் செய்ய மாட்டோம்.
5: கீழ்ப்படிதல் அனுமதியை வழங்குகிறது.
6: நம்பிக்கை கடவன் பதிக்க வைக்கும்.
7: எங்களுக்கு வலிமை அளி.
0: இறப்பை கூட எதிர்கொள்ள

சாம், நீங்கள் இப்போது இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி என்னிடம் சற்று நிதானமாகவும் விரிவாகவும் அதே சமயம் மிகவும் தெளிவாகவும் விளக்க முடியுமா என்று நான் உங்களிடம் இப்போது பணிவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.

0: சபரிநாங்களில் அவங்களை அகற்ற வேண்டுமா?
1: அவங்களை விட்டுவிடலாமா?
0: அணுகல் மறுக்கப்பட்டது. மீண்டும் முயற்சி செய்.
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
0: மீண்டும் முயற்சி செய்.
3: அணுகல் மறுக்கப்பட்டது.
0: அப்பா, என்னை விடு.
4: அப்பா, அப்பா.
0: போகவும் என் மகளே.
5: விரைவாக
4: இதையும் எடுத்துக்கொள்.
6: எடுத்தேன்.
0: அது தரையில உள்ளது. நீயும் அதை எடுக்க முயற்சி செய்யலாம். சரி.
4: பரவாயில்ல, நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும். செல், அமைதியாக இரு.
3: போர்ஸ் பாதுகாப்பை உறுதி செய்கிறார்கள்.

0: அந்த குறியை எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்ததற்கு மன்னிக்கவும். என்ன?
1: ஆனா உங்க அம்மா மட்டும் நான் அதை எடுக்க வேண்டாம் என்று சொன்னோம்.

0: அது அவரை பாதித்தது.
1: பழைய ஆண்டவர் ஆட்சி செய்கிறார்,
2: கடவுள்
0: அசாதியம்.
1: பாருங்கள்,

0: புரி சரிபார்ப்பு.
1: உறுதியாக விடு,
0: அசையாதே.
1: அவர்களை மன்னிக்கவும். அவர்களை மன்னிக்கவும்.
0: அம்மா,
2: அவர்கள் முழங்கும்.
0: எந்த கண்டம் அந்த குறியை எடுக்க மறுத்தது?
3: இறுதி வரை விசுவாசமாக இருங்கள் என் சகோதரர்களே. மிருகத்தின் குறியை எடுக்காதீர்கள்.
2: அந்த கட்டிடத்தின் கீழ் உள்ள சுரங்கத்தில் கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள்.

0: உயிரை காக்க ஓடுங்கள் சகோதரர்களே. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கள். மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு எதிராக யார் போர் செய்ய முடியும்?

0: JFK டவர் டெல்டா 452 ரன்வே 27 ரைட்டில் புறப்பட அனுமதி. காற்று 3 நாட்ஸ். எல்லையில்லா பார்வை அழைக்கவும். 2000 விமானம் பறக்க தொடங்கும்.
1: அதை பெற்றவர் டெல்டா 452 புறப்படுகிறது.

0: விரைவாக செய். விளக்கு மாறும் முன் இந்த செல்பியை எடுத்து விடலாம்.
1: சரியானது.
2: அங்கே அந்த ஜம்ப் பார்த்தையா?
0: ஆமாம், அது பைத்தியமாக இருந்தது. நாம் திரும்பி செல்ல வேண்டும்.
3: காலை வணக்கம். விமானத்துல வரவேற்கிறோம். இன்னைக்கு நாங்கள் டவுன் டவுன் நோக்கி செல்கிறோம்.

0: அன்புருவானவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமானவர். மனுக்குலத்தின் பாவங்களை நீக்கி நித்திய ஜீவனை தருவதற்காக இந்த உலகத்திற்கு தம்மையே முழுமையாக அர்ப்பணித்த உன்னதமான தெய்வமாவார். அவர் தம்முடைய எல்லையற்ற கிருபையினாலும் ஈடிணையற்ற அன்பினாலும் நம்மை வழிநடத்தி இருளில் இருக்கும் மக்களுக்கு ஒளியாகவும் நம்பிக்கையற்றவர்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கையாகவும் விளங்குகிறார். அவருடைய போதனைகள் இன்றும் நம் வாழ்வில் உண்மையான அமைதியையும் நீங்காத சந்தோஷத்தையும் ஆழமான மனமாற்றத்தையும் கொண்டு வந்து நம்மை எப்போதும் நல்வழியில் நடத்துகின்றன. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடைசி வரை சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவும் வரும்.
1: ஆனால் அந்த நாளும் நேரமும் யாருக்கும் தெரியாது. வானத்தில் உள்ள தூதர்களுக்கு கூட இல்லை, என் பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும்.
2: சாம், உங்களை இந்த இடத்தில் சந்திப்பேன் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. உங்களை பார்த்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உங்கள் வாழ்வின் தற்போதைய நிலையை பற்றியும் உங்கள் நலனை பற்றியும் என்னிடம் விரிவாக பேசுங்கள். உங்களை சந்திப்பது எப்போதும் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. இப்பொழுது ஒவ்வொரு கண்டத்தில் இருந்தும் நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உலகளவில் ஏதோ பேரழிவு நிகழ்ந்துள்ளது. கடந்த 15 நிமிடங்களில் மில்லியன் கணக்கான மக்கள் எச்சரிக்கை இல்லாமல் மறைந்து விட்டார்கள். முழு குடும்பங்கள் ஒரு கணத்தில் இல்லாமல் போய்விட்டன. மாணவர்கள், விமானிகள், ஓட்டுநர்கள், மருத்துவர்கள் மறைந்தனர். விமானங்கள் வானில் இருந்து விழும் உறுதிப்படுத்தப்படாத காட்சிகள் உள்ளன. நெடுஞ்சாலைகளில் வாகன பேருந்து விபத்துகள் மற்றும் ரயில் தடம் புரண்ட சம்பவங்கள் நடந்துள்ளன. வானில் நடுவே விமானங்கள் மறைந்து விட்டதாகவும் பின்னால் தீ மற்றும் சிதைவுகள் மட்டுமே இருப்பதாகவும் கூட தகவல்கள் வந்துள்ளன. அவசர சேவை துறைகள் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளன. மருத்துவமனைகள் குழப்பத்தில் உள்ளன. மின்சார கட்டமைப்புகள் மின்மினுக்கின்றன. ஜனாதிபதி தற்போது பாதுகாப்பு முறையில் இருப்பதாக தகவல் மற்றும் G7 தலைவர்கள் 1 மணி நேரத்துக்குள் அவசர உச்சி மாநாட்டை கூட்ட அழைத்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம் நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல பெரிய நகரங்களில் ஏற்கனவே இராணுவ சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியா முழுவதும் வான்வழி மூடப்பட்டுள்ளது. காத்திருக்கவும், இப்போது எங்களுக்கு தகவல் வருகிறது. மத குழுக்கள் இது நீண்ட நாட்களாக முன்கூட்டியே கூறப்பட்ட ராப்சர் என்று கூறுகின்றன. பைபிளில் நீதிமான்கள் எடுத்து செல்லப்படும் தருணம் இது எனப்படுகிறது. என்ன நடக்கிறது என யாருக்கும் தெரியவில்லை. இதை கேட்பவர்கள் அமைதியாக பாதுகாப்பான இடத்தை தேடுங்கள். சாலைகளுக்கு செல்லாமல் முடிந்தால் காயமடைந்தவர்களுக்கு உதவுங்கள். ஏனெனில் இது வெறும் தொடக்கம் மட்டுமே என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்னல் இருக்கும் வரை நாங்கள் உங்களுடன் இருப்போம். இது WNRC செய்தி வானொலி. இருளில் நேரலை ஒளிபரப்புகிறது. நாங்கள் ஒளிபரப்பை நிறுத்தவில்லை. இன்னும் இல்லை.
3: கடவுளே, என்ன நடக்கிறது? இது உண்மையில ராப்சரா? நான் பின்னால் விட்டுவிடப்பட்டு விட்டேனா ஆண்டவரே?
4: முழு உலகமும் குழப்பத்தில் மூழ்கியுள்ள நிலையில் பின்னால் விட்டுவிடப்பட்ட பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்போது தேவாலயங்களில் கூடி ஜெபிக்கிறார்கள்.

சாலைகள் அனைத்தும் சிதைவுகள், குழப்பம் மற்றும் தீயால் நிரம்பியுள்ளன. இதற்கிடையில் நியூயார்க் நகரம் முழுவதும் போலீஸ் ஹெலிகாப்டர்கள் சேதங்களை மதிப்பீடு செய்து வருகின்றன. இது

0: யூத மதத்தில் யூத ரபாய்கள் மோசேயின் சட்டத்தில் இருந்து இந்த கோடிக்கணக்கான மக்களின் மறைவு என்ன அர்த்தம் என்பதை கண்டுபிடிக்க இன்னும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் மெசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இதை ராப்ஷர் என்று நம்புகிறார்கள். இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் நடைபெற்று வரும் G7 கூட்டம் ஒரு தீர்வை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உறுதி செய்யப்படாத செய்திகளின்படி உலகம் முழுவதும் ஒழுங்கும் அமைதியும் மீண்டும் நிலைநிறுத்த அனைத்து அரசுகளும் ஒரே உலக அரசின் கீழ் வருவதாக கூறப்படுகிறது.
1: பாதுகாப்பு விளைவுகள் அனைத்து உறுப்பினர்களிடமிருந்தும் ஒரு கூட்டு பதிலை கோருகின்றன.
2: நிச்சயமாக இந்த சவால்களுக்கு எதிராக நாம் வலிமையும் தீர்மானமும் காட்ட வேண்டும்.
0: எங்களது பணி எது நடந்தாலும் காத்திருந்து அதை தெரிவிப்பதே. தொடர்ந்து கவனிக்கவும்.
1: எனவே நீங்கள் உங்கள் ஆண்டவர் எந்த நேரத்தில் வருகிறார் என்று அறியாததால் விழிப்புடன் இருங்கள்.

0: திரையின் திரையின் திரையின் மேடே மேடே. விமானம் எண் 279 கட்டுப்பாடற்ற நிலையில் கீழே இறங்குகிறது.
1: உடனடி உதவி தேவை.
0: திரையின் திரையின் திரையின்

0: 啊。
1: இப்போது பூமியிலிருந்து கோடிக்கணக்கான மக்கள் மர்மமாக மறைந்துவிட்ட 2 மணி நேரங்கள் ஆகிவிட்டன. உலகம் முழுவதும் பொறுப்புணர்வு வயதுக்கு கீழ் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் காணாமல் போனதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் கிறிஸ்துவர், முஸ்லிம், இந்து அல்லது அதுவும் இல்லை, நாத்திகர் குடும்பங்களில் வளர்ந்திருந்தாலும் கூட. முழு குடும்பங்களும் இதே அனுபவத்தை தெரிவித்துள்ளன. குழந்தைகள் இல்லை, எங்கே சென்றார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. உலகம் முழுவதும் ஒலிக்கின்ற ஒரே கேள்வி இதுதான், குழந்தைகள் எங்கே சென்றார்கள்? இந்த குழப்பத்தின் நடுவில் பல்வேறு கருதுகோள்கள் உருவாகியுள்ளன. அதில் மிக அதிகமாக பேசப்படுவது ஒரு வெளிநாட்டு உயிரினங்களின் தலையீடு என்ற குற்றச்சாட்டு. ஆனால் நிபுணர்கள் ஏற்கனவே அந்த யோசனையை எதிர்க்க தொடங்கியுள்ளனர். வெளிக்கிரகவாசிகள் இதற்கு பொறுப்பாக இருந்தால் அவர்களின் கற்பனையான விண்கலங்கள் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் எப்படி களமிறக்கப்பட்டன? மேலும் ஏன் அவர்கள் தேர்ந்தெடுத்து குழந்தைகளையும் நீதிமான்களையும் மட்டும் எடுத்துச் சென்றார்கள்? எந்த ராடார் கண்டறிதலும் இல்லை, எந்த வளிமண்டல மீள் பிரவேசும் இல்லை, அடையாளம் தெரியாத எந்த ஒரு விமானத்தையும் பார்வையில் காணவில்லை. இந்த குறைபாடுகள் வெளிநாட்டு உயிரின கருதுகோளை அதன் சொந்த சுமையில் சிதறடிக்க செய்துள்ளன. பதில்களுக்கு பதிலாக அதிகமான பயத்தை உருவாக்குகின்றன. இதனால் அதிகமானோர் வேறு ஒரு ஆதாரத்தை நோக்கி திரும்புகிறார்கள், அதாவது பைபிளின் எழுத்துக்களை. சிலர் நடந்தது புனித வேதாகமம் முன்கூட்டியே கூறியதுதானோ என்று சந்தேகிக்க தொடங்கியுள்ளனர். அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் உள்ள மால்கள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் உள்ள காட்சிகள் மேலும் மேலும் மோசமாகிக் கொண்டிருக்கின்றன. பல முக்கிய சில்லறை மையங்கள் இப்போது காலியான தளபாடங்களுடன் நிற்கின்றன. சில இடங்களில் காணாமல் போனவர்களின் நிகழ்வுக்கு பிறகு ஏற்பட்ட குழப்பத்தில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. அல்லது பயந்த குடிமக்கள் தங்களால் வாங்க முடிந்த அனைத்தையும் வாங்க ஓடிச் சென்றதால் முழுமையாக காலியாக்கப்பட்டுள்ளன. சில நகரங்களில் முழு வரிசைகளே வெறுமையாக உள்ளன. உறைந்த உணவுகள், பாட்டிலில் நீர்,

0: குழந்தை உபகரணங்கள், மருந்துகள் மற்றும் டினில் உள்ள பொருட்கள் ஆகியவை கிடைக்கவே முடியாத நிலை உள்ளது. பல இடங்களில் பாதுகாப்பு கேமரா காட்சிகள், துடிப்பான கூட்டங்கள் வலுக்கட்டாயமாக உள்ளே நுழைந்து சேதமடைந்த கடைமுனைகள் மற்றும் குப்பைகளை விட்டு செல்கின்றனர் என்பதை காட்டுகின்றன. இதற்கிடையில் இன்னும் போதுமான பொருட்கள் உள்ள சில கடைகள் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகின்றன. பல கடைகள் தங்களது விலைகளை பெரிதும் உயர்த்தியுள்ளன என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சில கடைகள் 3 முதல் 5 மடங்கு வரை விலையை உயர்த்தியுள்ளன. பணிக்குழப்பம் அதிகரிக்கும் போது குடும்பங்கள் அடிப்படை தேவைகளை வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. உள்ளூர் அதிகாரிகள் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். ஆனால் தொடரும் விநியோக சங்கிலி சிக்கல்கள், எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் போக்குவரத்து தாமதங்கள் காரணமாக தளபாடங்கள் எப்போது மீண்டும் நிரப்பப்படும் என்பது குறித்து இன்னும் தெளிவான காலக்கெடு இல்லை. வெறும் 72 மணி நேரத்தில் உருவான பொருளாதார அதிர்ச்சி அலை இனி புறக்கணிக்க முடியாததாக மாறியுள்ளது. மேலும் பலருக்கு இப்போது உயிர் வாழ்வதே முக்கிய கவலையாக உள்ளது. இதற்கிடையில் உலகளாவிய விநியோக நெருக்கடி மேலும் தீவிரமாகி வருகிறது. ஒவ்வொரு கண்டத்திலும் உள்ள நாடுகள் உணவு, மருந்து, எரிபொருள் மற்றும் தூய்மையான நீர் ஆகியவற்றின் கடுமையான பற்றாக்குறையை தெரிவிக்கின்றன. பெரிய நாணயங்கள் வேகமாக மதிப்பிழந்து வருகின்றன. பல பகுதிகளில் பணவீக்கம் கட்டுப்பாட்டை மீறி உயர்ந்து வருகிறது. அனைத்து அரசுகளும் குறைந்த வளத்துடன் அதிகரிக்கும் குற்றச்செயல்கள் மற்றும் குடியரசு குழப்பங்களால் சோர்வடைந்துள்ளன மற்றும் அடிப்படை அமைப்புகளின் முறிவு. ஆனால் இந்த நிலைதிருப்பத்தின் நடுவில் உலகம் ஒரு புதிய தலைவரின் எழுச்சியை காண்கிறது. பல வாரங்கள் கடுமையான ஆலோசனைகளுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக ஒருமித்த முடிவை அறிவித்துள்ளது. அனைத்து உறுப்பு நாடுகளும் மத்திய கிழக்கைச் சேர்ந்த 30 வயதான அரசியல் உத்தி நிபுணர் இட்ரிஸ் கானை OWO எனப்படும் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அமைப்பின் முதல் தலைவராக நியமிக்க ஒப்புக்கொண்டுள்ளன. OWO என்பது அமைதி, பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையை மீட்டெடுக்க உருவாக்கப்பட்ட புதிய உலகளாவிய கூட்டமைப்பாகும். கரிஸ்மாவும் புத்திசாலித்தனமும் கூர்மையான பார்வையும் கொண்டவர் என விவரிக்கப்பட்டுள்ள கான் அங்கிருந்த அனைத்து நாடுகளிடமிருந்தும் ஒருமித்த வாக்குகளை பெற்றார்.
1: ஒன் வேர்ல்ட் ஆர்டரை தலைமை வகிக்கும் இந்த உயரிய பொறுப்பை எனக்கு நம்பிக்கையுடன் வழங்கியதற்கு நன்றி.
0: தன் பதவியேற்பு உரையில் அவர் புதிய உலக அமைப்புடன் உண்மையுடன் செயல்படுவதாக தெரிவித்தார்.
1: என் தலைமையின் முதல் 3 மற்றும் அரை ஆண்டுகளில் உலகத்திற்கு நிலைத்தன்மையும் ஒழுங்கும் உறுதி செய்யப்படுவதை உறுதிப்படுத்துகிறேன்.
0: உலகளாவிய பிளவுகளுக்கு காரணமாக இருப்பதாக அவர் கூறும் அனைத்து மதங்களையும் ஒழிப்பது அவரது மிக சர்ச்சைக்குரிய முன்மொழிவுகளில் ஒன்றாகும். மேலும் அவரது சொற்களில் காணாமல் போனவர்களுக்கு காரணம் இதுவே என கூறினார். கான் அறிவித்தார், நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தியவர்கள் இனி நம்மிடையே இல்லை. இப்போது அவர்கள் அழித்ததை நாம் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். அதேபோல் அனைத்து தேசிய நாணயங்களையும் கைவிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரே உலக நாணயத்தை OWO அமைப்பின் கீழ் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார்.
1: நாம் ஒரே உலக நாணயத்தை கொண்டிருப்போம், மதங்களை உலகிலிருந்து நீக்குவோம் மற்றும் அழிக்கப்பட்டவற்றை மீண்டும் கட்டியெழுப்புவோம்.
0: உலகம் ஒரு திருப்பு முனையில் நிற்கிறது. பலர் இட்ரிஸ் கானை மனித குலத்தை அதன் ஆழமான நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய இரட்சகராக பாராட்டுகிறார்கள்.
2: OWO-வின் புதிய ஜனாதிபதியை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறது?
3: நேர்மையா சொன்னால் அவர் சிறந்த தலைவர் தான்.
0: மற்றவர்கள் இதுவே இன்னும் அதிகமாக பதற்றமூட்டும் ஒரு புதிய தொடக்கம்தான் என்று பயப்படுகிறார்கள். இந்த தலைவர் தான் உலகத்தை இழுத்து செல்ல போகிறாரா?
2: உலகளாவிய காணாமல் போன சம்பவத்திற்கு 10 மாதங்கள் கழித்து உலகம் இன்னும் குணமடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மீண்டும் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொண்டு வருகிறது. ஒரு காலத்தில் பிரிந்திருந்த நாடுகள் இப்போது ஒரே மேசையில் அமர்ந்துள்ளன. எல்லைகள் மீண்டும் திறக்கப்படுகின்றன மற்றும் சந்தைகள் நிலை பெற்று வருகின்றன. ஜெருசலேமிலிருந்து ஜெனீவா வரை தலைவர்கள் இதை ஒரு திருப்பு முனையாக அழைக்கின்றனர்.

0: நம் எதிர்காலத்துக்கு சிறந்த ஒன்றை வழங்க கடமைப்பட்டுள்ளோம்.
1: பல ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக மத்திய கிழக்கில் போர் ஒலி அமைதியாகியுள்ளது.

0: உண்மையில் சொல்ல போனால் இது ஒரு சாதாரணமான மரணம் என்று நாம் கருத முடியாது.
1: என்னவாடா இது? நாம் இப்போது என்ன விரும்புகிறோம்? வட்டார எல்லையில எல்லாம் அமைதியா? ஆம், எந்த இயக்கமும் இல்லை. நல்லது, கவனமாக இரு. புரிஞ்சது.
2: இன்றைக்கிரவு சிலர் இந்த தருணத்தை இட்ரிஸ் கானின் தலைமையில் புதிய உலக ஒழுங்கின் விடியலாக ஏன் அழைக்கின்றனர் என்பதை நாம் ஆராய்கிறோம்.
1: நான் மத்திய கிழக்கில் பிறந்து வளர்ந்தவன். நான் இங்கு ஒரு அரசியல்வாதியாக இல்லை.
3: நான் இங்கு ஒரு கேட்பவராக இருக்கிறேன். அமைதி உடன்படிக்கைகளில் தொடங்குவதில்லை. நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது அமைதி தொடங்குகிறது. மீண்டும் மனிதராக தொடங்காத போரை குழந்தைகள் பெறக்கூடாது. அவர்கள் தொடங்கவில்லை. எனவே நாம் பஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒற்றுமையை கொண்டு வரப் போகிறோம்.

0: எங்கள் செய்தி நிருபர் மத்திய கிழக்கில் உள்ளார். மேலும் தகவல்களை அவர் வழங்குகிறார்.
1: நன்றி ஜோ. இன்றைய தினத்தில் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அமைப்பின் ஜனாதிபதி திரு அவர்கள் இட்ரிஸ் கானின் வரலாற்று போர் நிறுத்தம் மத்திய கிழக்கில் பல ஆண்டு தோல்வி மற்றும் வன்முறைக்கு பின் ஒரு அமைதி ஒப்பந்தம் இறுதியாக கையெழுத்தானது.
0: வாழ்த்துக்கள். கலப்பகுதிக்கு அமைதி.
1: பல மாத சர்வதேச விவாதங்களுக்கு பின் இந்த ஒப்பந்தம் சமீபத்திய உலக தலைவரால் முன்னெடுக்கப்பட்டது. இந்த வரலாற்று அமைதி ஒப்பந்தத்தால் மத்திய கிழக்கு பதற்றம் குறைந்து உலக சந்தைகள் நேர்மறையாக உள்ளன.
0: அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: இந்த ஒப்பந்தத்தின்படி எருசலேம் இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஆலயம் விரைவில் மீண்டும் கட்டப்படும். இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக நிலவிய நிச்சயமற்ற நிலைக்கு பிறகு மக்கள் அனைவரும் திரு இட்ரிஸ் கான்
0: மத்திய கிழக்கில் அமைதி. நான் இதை பார்க்கும் நாள் வரும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை.

பாகிஸ்தான் நாட்டிற்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கட்டும். அதேபோல் பாலஸ்தீன தேசத்திற்கும் முழுமையான சுதந்திரம் கிடைக்கட்டும். இட்ரிஸ் அவர்களே,

0: இது அமைதி ஒத்துழைப்பின் புதிய தொடக்கம் என்கின்றனர் ஆய்வாளர்கள். விவரங்களுடன் மீண்டும் சந்திப்போம்.
1: எங்களுடைய சொந்த மரியான் எருசலேமில நேரலையில உள்ளார். இந்த சமாதான ஒப்பந்தம் குறித்து அவர் தொடர்ந்து எங்களை புதுப்பித்து வருவார்.
2: எருசலேம் கோடிக்கணக்கான மக்களுக்கு முக்கியமானது. மதத்திற்கு மீண்டும் ஒரு வீடு கிடைக்கட்டும். ஆலயம் மீண்டும் கட்டப்படட்டும்.
3: அற்புதம்.
2: ஆலயத்தை மீண்டும் எழுப்புவதற்காக எனக்குள்ள சக்தியும் தேவையான அனைத்தையும் நான் இயக்குவேன்.

0: தயார்மா? மூன்றில் தூக்குங்கள். 1, 2, 3. மெதுவாக வலப்புறம் தள்ளுங்க, அது உள்ள போயிடுச்சு. நல்லது.
1: பதுமுறம் கனமா இருக்கு. விளிம்புகளை சரிபார்ப்போம்.

0: ஒன் பேரல் டாடர் தலைவர் இட்ரிஸ் கான் கூறுவதாவது, அமைதியான உலகில் யாரும் பசிக்க கூடாது.
1: அமைதியான உலகில் யாரும் பசிக்க கூடாது.
0: இதுக்காக உணவு கிடைக்கிறது அதிகரித்துள்ளது, குறைபாடுகள் குறைந்துள்ளன. இப்போது மக்கள் உலகம் முழுவதும் இலவசமாக உணவு பெறுகிறார்கள். இதோ உங்களுக்காக நான் கூடுதலாக சில ஆப்பிள்களை சேர்த்துள்ளேன். ஓ, மிகவும் நன்றி செல்லம், உங்களுக்கு எப்போதும் வரவேற்பு. நல்ல நாளா இருக்கட்டும் செல்லம், மேலும் திரு அவருக்கு நன்றி. தான் உங்களுக்கும் நல்ல நாளாக இருக்கட்டும் பாட்டி. இந்த புதிய உலக ஒழுங்கின் தலைவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சகோதரர்களே?
2: அது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. நல்லாவே அவர் தேவாலயத்தை தொடல, நாம் இன்னும் நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தும் சுதந்திரம் கொண்டிருக்கிறோம். மேலும் அவர் கடவுளை மறுக்கவும் இல்லை, எனவே இப்போது நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம்.
0: நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்தாலும் இந்த மனிதரை பற்றி எனது உள்ளத்தில் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. எனக்கு தெரியவில்லை. அதே உணர்வுதான் எனக்கும். அதனாலதான் முதலில் அந்த கேள்வியை கேட்டேன். அது காலம்தான் சொல்லும்.
2: பேபி, நம்முடைய ஆசிரியை மறைந்ததற்கு முன்பு கற்றுக் கொடுத்தது போல, இந்த மனிதர் எதிர் கிறிஸ்துவா என்று நினைக்கிறையா?
0: உண்மையில் அவர் எதிர் கிறிஸ்துவாக இருக்க மிகவும் நல்லவர். இஸ்ரேலை ஆதரிக்கும் அவர் அதுவாக இருக்க வாய்ப்பில்லை.
2: நல்ல புகழ்ச்சியல், அவர் ஒரு பலரை ஏமாற்றுவார். இன்னும் இந்த மனிதரை பற்றி எனக்கு ஏன் ஒரு அமைதியின்மை இருக்கிறது? ஆம், அவர் சிறப்பாக செயல்படுகிறார். ஆனால் வேதாகமம் எங்களை எச்சரித்தது, ஆனால் நல்லதாக தோன்றுவதை பயப்பட வேண்டாம் என்றும் சொல்கிறது. கர்த்தாவே, எங்களுக்கு பகுத்தறிவு அளியும்.

0: இப்பொழுது ஒரே உலக ஆணையத்தின் ஜனாதிபதி திரு இட்ரிஸ் கான் அவர்கள் தனது உரையை நிகழ்த்தும் அரங்கில் இருக்கிறார்.
1: யாருடைய நம்பிக்கையும் அழிக்கப்படவில்லை, யாருடைய குரலும் அடக்கப்படவில்லை, ஒன்றிணைவு மட்டுமே. இந்நாளின் முடிவில் நாம் அனைவரும் சகோதரர்களும் சகோதரிகளும் தான். நமது பொருளாதாரங்கள் நிலை பெற்றுள்ளன, நமது வழங்கல் அமைப்புகள் மீண்டும் சீரமைக்கப்பட்டுள்ளன. யாரும் உணவு அல்லது பாதுகாப்பு இன்றி விடப்பட மாட்டார்கள். இந்த அமைதி ஒரு நாட்டின் வெற்றி அல்ல, மனித குலத்தின் வெற்றியே. ஒவ்வொரு குடும்பமும் போர் அல்லது பசிக்கு பயப்படாமல் வாழக்கூடிய எதிர்காலத்தை நாம் கட்டி வருகின்றோம். இது பயணத்தின் முடிவல்ல, இது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம். பெண்ணோட நின்று நம்ம ஒன்னா இந்த அமைதியை பாதுகாப்போம்.
0: இப்பொழுது அவங்க போர்களுக்கு பயந்து வளர வேண்டிய அவசியம் இல்லை.

0: பாஸ்.
1: தயவு செஞ்சு இதை இங்கே என்னிடம் கொடுங்கள்.
2: ஆமாம், அந்த மேடையின் விவரங்களை போய் பாருங்கள்.
3: அற்புதம், கட்டிடம் இன்னும் நிலைத்திருக்கிறது.
4: அந்த துல்லியத்துடன் நாமும் பொருந்த வேண்டும்.
2: நாம் அதை முடித்து விடுவோம். அது செய்தி ஹெலிகாப்டரா? அவர்கள் கோவிலை காண நல்ல பார்வை வேண்டும் போல் இருக்கிறது.
3: ஆமாம், அப்படித்தான் தெரிகிறது.
4: பெரிய செய்தியாக இருக்க வேண்டும். வரலாற்றில் மிக முக்கியமான தருணத்தில் எருசலேமில் உள்ள யூதர் கோவில் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக முடிக்கப்பட்டுள்ளது.

0: ஒன் வேர்ல்ட் ஆர்டர் தலைவர் திரு இட்ரிஸ் கான் இந்த சிறப்பு விழா திறப்பு நிகழ்ச்சிக்காக அந்த இடத்திற்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் தலைவரை அமைதியாளர் என புகழ்ந்து வருகின்றனர்.
1: அமைதியை நிலைநாட்டும் அமைதியாளர், அமைதியை நிலைநாட்டும் அமைதியாளர், அமைதியை நிலைநாட்டும் அமைதியாளர்.
0: சில நகரங்களில் திரு இட்ரிஸ் கானின் கிராஃபிட்டிகள் தெரு சுவர்களில் காணப்படுகின்றன. இது இந்த புதிய உலக தலைவரை மக்கள் எவ்வளவு விரும்புகிறார்கள் என்பதை காட்டுகிறது. வாவ், இது நம்ப முடியாதது.
1: இதோட ஒரு செல்ஃபி எடுக்கலாம். சரி, நான் கிளம்புகிறேன்.

0: சார், நான் முன்ன உங்களுடன் ஒரு விஷயத்தை பகிர விரும்புகிறேன். நம்முடைய பல்வேறு திட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளால் உலகம் உங்களை நம்புகிறது. நம் 95% மதிப்பீட்டில் இருக்கிறோம்.
1: நம்பிக்கையே எல்லாவற்றையும் கட்டுகிறது.

அவர் ஆழமான மற்றும் இரகசியமான விஷயங்களை வெளிப்படுத்துகிறார். ஏன் இது ஆறுதலாக உணரப்படுகிறது? இப்போது நம்முடைய செய்தி நிருபர் கிறிஸ்டினை எருசலேமில் நேரலையில் இணைத்து அங்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றி புதுப்பிப்பு பெறலாம். நன்றி டெரி. ஸ்டுடியோவில் வரலாற்று சிறப்புமிக்க ஆலய அர்ப்பணிப்புக்காக எருசலேமில் நடைபெறும் தயாரிப்புகளை நேரலையில் உங்களுக்கு காட்டுகிறேன். என் பின்னே தெரிவது போல் மத்திய கிழக்கில் மகிழ்ச்சி நட்பின் அடையாளமாக கொண்டாட்ட ராக்கெட்டுகளை ஏவுகிறார்கள். முன்பு ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேல் இதே ராக்கெட்டுகளை பயன்படுத்தியது. இப்போது அவர்கள் கூட்டாளிகள். ஆலய நீதிமன்றத்தில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை காண ஒரு பெரும் கூட்டம் வந்துள்ளது. சாலமோனின் நாட்களில் போலவே பலிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. நாங்கள் இந்த பணியை செய்கிறோம். யூத உயர்மறை மாவட்ட ஆசாரியர்கள் மற்றும் யூத ரபாய்கள் மற்ற மத தலைவர்களுடன் சேர்ந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலய அர்ப்பணிப்பு விழாவை நடத்துகிறார்கள்.

0: முன்பே நீங்கள் குறிப்பிட்டது போல திரு இத்ரிஸ் கான் ஏற்கனவே இந்த விழாவிற்கு வந்துள்ளார்.
1: இந்த ஆலயம் மனித குலத்திற்கு சொந்தமானது. இது நமக்கு எல்லோருக்கும் சொந்தமானது. மதத்தின் பேரில் நாம் மீண்டும் பிரிக்கப்பட அனுமதிக்க மாட்டோம். இது புதிய உலக ஒழுங்கு. இங்கு அமைதி மற்றும் வளம் நிலவுகிறது, குறிப்பாக எங்கள் பாலஸ்தீனிய மற்றும் இஸ்ரேலி சகோதரர்களுக்காக. இன்று எருசலேம் மக்கள் மற்றும் உலகின் குடிமக்கள் வரலாற்றின் சந்திப்பில் நிற்கிறார்கள். பல தலைமுறைகளாக இந்த நகரம் பிளவு, துயரம் மற்றும் இரத்த பாய்ச்சலை அனுபவித்துள்ளது. இன்று நாம் ஒரு வேறுபட்ட எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்கிறோம். எங்கு மோதல் இருந்ததோ இப்போது ஒழுங்கு உள்ளது. எங்கு பயம் இருந்ததோ இப்போது பாதுகாப்பு உள்ளது. எங்கு குழப்பம் இருந்ததோ இப்போது அமைதி உள்ளது. இது நம் அனைவரின் பெருமை. மதங்களை கடந்து ஒன்றிணைந்தால் இன்னும் அதிகம் சாதிக்கலாம் என இது காட்டுகிறது. இன்று உலகம் புதிய அத்தியாயத்தை தொடங்கி புதிய யுகத்தை ஆரம்பிக்கிறது. நன்றி.
0: இந்த நாள்ல தெளிவா இருப்பது இதுதான், எருசலேம் வந்து மீண்டும் உலக கவனத்தின் மையமாக நிற்கிறது. இன்றைய அர்ப்பணிப்பு நிகழ்வுக்கு பிறகு பிராந்திய தலைவர்களின் எதிர்வினைகளை தொடர்ந்து கண்காணிப்போம். மீண்டும் ஸ்டுடியோவுக்கு திரும்புகிறோம். அது நம்முடைய கிறிஸ்டின் தான். எருசலேமில் நேரலை, அங்கு கோயில் அர்ப்பணிப்பு மற்றும் தொடக்க விழா தற்போது நடைபெற்று வருகிறது.
2: உலக தலைவர் மிகவும் ஒத்துழைப்பாக இருக்கிறார் போல் தெரிகிறது. நாம் இறுதி வரை உறுதியாக நிற்போம். ஆமென்,
3: ஆமென்.
2: எங்களிடமிருந்து எதுவும் பறிக்கப்பட்டிருக்கவில்லை என்றாலும் நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். இது எதிர் கிறிஸ்துவாக இருக்கலாம். உடன்படிக்கை துரோகிகளை பாராட்டால் கெடுப்பார் என தானியேல் கூறினார். அவர் செயல்கள் யாவும் பாராட்டாக இருக்கலாம். ஆமென். நாம் அனைவரும் இறுதி வரை விசுவாசமாக இருக்க வேண்டும். துன்புறுத்தல் வந்தாலும் வந்திராவிட்டாலும் நாம் ஜீவனின் கிரீடம் பெற வேண்டும். ஆமென்.
0: அனைவரும் ஆலயத்தின் நிறைவு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் போது ஆலய வளாகத்தில் இரு மர்மமான ஆண்கள் தோன்றியுள்ளனர் என்ற தகவல்கள் எங்களுக்கு கிடைத்துள்ளன. நம்முடைய கிறிஸ்டின் தற்போது நேரலையில் எருசலேமில் உள்ளார். இந்த இரு ஆண்கள் குறித்து மேலும் தகவல்களை அவர் வழங்க உள்ளார். கிறிஸ்டின், உங்கள் பக்கம். நன்றி. சமீபத்திய ஆலய அர்ப்பணிப்புக்கு பின் இங்கு சூழல் பதட்டமாக உள்ளது. இப்போது இந்த இரு முதியவர்கள் வந்துள்ளனர்.

0: சாட்சிகள் ஆலய பகுதியில் உள்ள இந்த மர்மமான ஆண்கள் மிகுந்த அதிகாரத்துடன் பேசுகிறார்கள் என்று விவரிக்கின்றனர்.
1: எருசலேம் மக்கள், இந்த வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் கற்களை மீண்டும் கட்டியுள்ளீர்கள், ஆனால் மூளைக்கல்லை மறந்து விட்டீர்கள்.
0: எச்சரிக்கைகள் வழங்கி மனம் திரும்ப அழைக்கின்றனர். இந்த செய்திகள் இஸ்ரவேலை மட்டுமல்ல உலகம் முழுவதையும் நோக்கி கூறப்படுகின்றன. நீங்கள்
1: பஞ்சக ஒப்பந்தம் செய்தீர்கள், திரும்புங்கள், கணக்கு நாள் நீங்கள் நினைப்பதை விட அருகில் உள்ளது.
0: அவர்களை அகற்றவோ மௌனப்படுத்தவோ முயன்றது தோல்வி என அதிகாரிகள் கூறினர். இதனால் இந்த ஆண்கள் யார் என்று அறிய விரும்பும் பலரின் ஆர்வம் அதிகரிக்கிறது.
1: அடையாளம் பேச்சால் ஏமாறாதீர்கள், வாக்குறுதி அதிகாரத்திற்கு பணியாதீர்கள்.
0: வைரலாகும் வீடியோவில் இந்த ஆண்கள் விளக்க முடியாத செயல்களை செய்கின்றனர். இதனால் அதிகாரிகள் பதிலளிக்க முடியாமல் திணறுகின்றனர்.
1: நீங்கள் குத்தியவரே, அவரே ஒரே அரசன், கருணை கதவின் முன் நிற்கும் போது மனம் திரும்புங்கள். இந்த ஆண்கள் யார் எனக்கு தெரியல, அவர்கள் வெறுமனே தோணிவிட்டார்கள். சுற்றிலும் கேட்டு பாருங்கள், யாராவது ஒருவருக்கு தெரிய வேண்டும்.
0: மத தலைவர்கள் வேறுபடுகின்றனர். சிலர் தீர்க்கதரிசிகள், இரு சாட்சிகள் என்கின்றனர். பிறர் ஆபத்தான தீவிரவாதிகள் என்கின்றனர்.
1: வானம் எங்களை அனுப்பியுள்ளது, நேரம் கணிக்கப்பட்டு விட்டது, எழுதப்பட்டவை இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவர்கள் பொய்யர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. எங்கள் அமைதியை அழிக்க விரும்புகிறவர்கள், அவர்களை கேட்குவதை நிறுத்துங்கள். இந்த ஆலயம் உங்களை காப்பாற்றாது, இந்த அமைதி நீடிக்காது. மனம் திரும்புங்கள், ஏனெனில் தேவனுடைய ராஜ்யம் அருகில் உள்ளது.
0: இவர்கள்தான் அந்த இரு சாட்சிகள் என்று நினைக்கிறேன். இது அரசியலும் அல்ல, மதமும் அல்ல, இது வேறுபட்டதாக உணரப்படுகிறது. இந்த இரு ஆண்கள் உலகம் முழுவதும் பரவியுள்ள 144,000 யூத பிரசங்கர்களை வழிநடத்துகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது.

சாட்சிகள் அவர்களை ஒரே செய்தியுடன் ஜோடியாகவோ சிறு குழுக்களாகவோ சென்று இறுதி மனம் திரும்புதல் அழைப்பை விடுப்பதாக கூறுகின்றனர். இந்த இயக்கம் இவ்வளவு விரைவாக தோன்றி எல்லைகளை கடந்து பரவியதை அதிகாரிகள் அறியவில்லை என ஒப்புக்கொள்கின்றனர். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக உள்ளது, அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. தொடர் தகவல்களுடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஸ்டுடியோவுக்கு, ஜெருசலேமிலிருந்து கிறிஸ்டினுக்கு நன்றி. உலகெங்கும் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தெருக்களில் சிசிடிவி பொருத்தப்பட அமெரிக்காவெங்கும் மர்மப் பொருட்கள் மற்றும் ட்ரோன்கள் தென்படுகின்றன.

நண்பர்களே, எதிர்காலத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். எதிர்காலம் இப்போது நிலையானது மற்றும் ஒன்றுபட்டது. உலகத்தின் குடிமக்களே, இன்று இரவு நீங்கள் பலர் உணரும் கவலையை நேரடியாக பேச விரும்புகிறேன். சமீப நாட்களில் இரண்டு ஏஷ் அஷ்காசும் அவர்களுடன் இணைந்து விரைவாக வளர்ந்து வரும் ஒரு குழுவும் எருசலேமில் தோன்றியுள்ளனர். இந்த ஆட்கள் பயம், பிளவு மற்றும் விரைவில் வரும் தீர்ப்பு என்ற செய்திகளை பரப்பி வருகின்றனர். ஆனால் இதை பற்றி நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நாம் கடுமையாக உழைத்து கட்டி எடுத்துள்ள இந்த மெல்லிய அமைதியை யாருக்கும் பாதிப்பதற்கு உரிமை இல்லை. நாம் நம்பிக்கையின் சுதந்திரத்தை மதிக்கிறோம். ஆனால் ஒன்றுபாட்டை பாதிக்கும் குரல்களில் இருந்து உலக சமுதாயத்தை பாதுகாக்கவும் வேண்டும். யாரும் சட்டத்திற்கு மேல் இல்லை. மேலும் எந்த இயக்கமும், அது மதம் சார்ந்ததாக இருந்தாலும் இல்லை எனினும், மனித குலத்தை மீண்டும் பிளக்க அனுமதிக்கப்படாது. நாம் வெறுப்பில் அல்ல, பொறுப்புடன் செயல்பட போகிறோம். வன்முறையில் அல்ல, ஒழுங்கில். ஏனெனில் அமைதி பாதுகாக்கப்பட வேண்டும். எதிர்காலம் அழிவை முன்வைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கு சொந்தமானது அல்ல. இது ஒற்றுமையை தேர்ந்தெடுப்போருக்கானது. மற்றும் நாம் அனைவரும் ஒன்றாக முன்னேற போகிறோம்.

இது ராப்சர் நிகழ்வதற்கு முன்பு நடந்தது. இந்த உலகளாவிய தலைவன் எருசலேமில் உள்ள அந்த இரு சாட்சிகளுக்கு அடுத்ததாக செய்ய போகும் விஷயம் இதுதான். பைபிள் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டுச்சு.

அவர்கள் இப்போது அமைதியை அனுபவிக்கட்டும். நான் விரைவில் உடன்படிக்கையை முறிக்கவும் அந்த ஆலயத்தை மாசுபடுத்தவும் போகிறேன். நாம் இப்போதுதான் துவங்குகிறோம்.

0: உலகம் முழுவதும் எங்கள் அமைதியை பாதிக்க விரும்பும் யாரையும் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பதை தொடரப்போகிறோம்.
1: வெடிகுண்டு தாக்குதல் வருகிறது, முன்னேறு, அவர்களை கீழே தள்ளு, பக்கவாட்டில் செல் போ. அவர்கள் அந்த இரு ஆண்களை தேடுகிறார்கள்.
0: ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக கட்டாயமான உலகளாவிய அடையாள முறையையும் அறிமுகப்படுத்தும்.
1: எல்லாம் தெளிவாக உள்ளது. உடன்படிக்கை முடிக்கப்பட்டு விட்டது. கோப்பை அழகான மணப்பெண், கோப்பை அழகான மணப்பெண். மோசே, நம்முடைய பணி முடிந்துவிட்டது என்று நினைக்கிறேன். இப்போது அவர்கள் நம்மளை கொல்லப் போகிறார்கள். மறைவிடம் எடு.

இதேதான் அவர்கள் பரிசுத்த இடம் என்று அழைப்பதா? ஆலயத்தை அவமதிக்க நேரம் வந்துவிட்டது.

0: நான் கடவுள். ஓ கடவுளே, என்ன நடக்கிறது? இது உண்மையாக இருக்க முடியாது. நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டும்.
1: அவன் மிருகத்தின் உருவத்திற்கு உயிர் கொடுக்கும் சக்தியை கொண்டிருந்தான். இலக்கு கண்டறியப்பட்டது.
2: ஐயா, அவர்களை கீழே தள்ளவா?
3: என் உத்தரவை காத்திரு. மீண்டும் சொல்கிறேன்,
4: என் உத்தரவை காத்திரு. கேட்கிறாயா?
3: அதை பெற்றேன் ஐயா.
4: தொடர்ந்து செயல்படுத்து. மீண்டும் சொல்கிறேன்,
3: தொடர்ந்து அழித்துவிடு.
2: அதை பெற்றேன் ஐயா.

0: ஓ கடவுளே, அவர்கள் அவர்களை சுட்டுவிட்டார்கள்.
1: மற்றும் அந்த இரண்டு சடலங்கள் ஆன்மீகமாக சோதோம் மற்றும் எகிப்து என்று அழைக்கப்படும் மகா நகரத்தின் தெருவில் கிடக்கும்.
0: இவன் கண்டிப்பாக எதிர்கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், நம்ம மறைவாக இருக்க வேண்டும்.
2: பல்வேறு இன மொழி நாட்டு மக்கள் அவ்வுடல்களை 3.5 நாட்கள் பார்ப்பார்கள், அவற்றை அடக்கம் செய்ய விட மாட்டார்கள்.
1: நேற்று இரு தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்ட பிறகு இப்போது எருசலேமில் கடும் குண்டுவீச்சு நடைபெற்று வருகிறது. உலகின் பிற பகுதிகளில் மக்கள் அந்த இரு தீர்க்கதரிசிகள் இறந்ததை கொண்டாடி ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்புகிறார்கள். அவர்களின் கருத்துப்படி அந்த இரு தீர்க்கதரிசிகளின் சடலங்கள் தெருவில் கிடக்க வேண்டும், அவற்றை கல்லறையில் வைக்கக் கூடாது.
0: பாதுகாப்பு தான் உயிர் வாழ்வை உறுதி செய்கிறது.

0: அடுத்தது அடுத்தது
1: உறுதிப்படுத்தப்படவில்லை.
0: என்ன இல்லை, மீண்டும் சரிபார்க்கவும். நாம் தலைவணங்க மாட்டோம்.
2: கீழ்ப்படிதல் அனுமதியை வழங்குகிறது.

0: சார் அவர்களை அகற்ற வேண்டுமா?
1: அவர்களை விட்டுவிடலாமா?
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
3: மீண்டும் முயற்சி செய்.
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
3: மீண்டும் முயற்சி செய்.
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
0: அப்பா என்னை விடு.
3: அப்பா
0: போகவும் என் மகளே. விரைவாக
2: இதையும் வந்து எடுத்துக்கோ. எடுத்துக்கொண்டேன்.
0: தரையில் வை.
4: முயற்சி பண்ணலாம். இப்ப உங்க திரையில நீங்க மிக தெளிவா பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் இப்போது விரிவா காண்போம்.
0: நான் பிடிச்சிருக்கேன்.
5: ஆம், எனக்கு தெரியும். செல்லம்,
2: அமைதியாக இரு. ஓர்ஷ் பாதுகாப்பை உறுதி செய்கிறார்.

0: அப்பா
1: மன்னிக்கவும்,
2: நம்ம அந்த கூரியை எடுத்துக்கொள்ள வேண்டி இருந்தது.
3: என்ன உங்க அம்மா மற்றும் அதை எடுக்க கூடாது என்று சொன்னோம்?

அது அவரை நகர்த்தியது. கர்த்தர் ஆள்கிறார். அசாத்தியம். அது

0: குறி சரிபார்ப்பு.
1: முற்றிலும் பிடித்து வைத்திரு.
0: நடமாட்டாமல் இரு.
2: அவர்களை மாட்டினுங்க.
0: அவர்களை மன்னியுங்கள். அம்மா, அவங்கள் முழங்கும். எந்த கண்டம் கூறிய எடுக்க மறுத்துள்ளது.
3: இறுதி வரை விசுவாசமாயிருங்கள் சகோதரர்களே.
1: மிருகத்தின் குறியை எடுக்காதீர்கள்.
0: அக்கட்டிடத்தின் கீழ் உள்ள சுரங்கத்தில் கிளர்ச்சியாளர்கள் இருக்கின்றனர்.

0: உங்கள் உயிரை காக்க ஓடுங்கள் சகோதரர்களே. எனக்கு உதவி செய்யுங்கள். வார்த்தை மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
0: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
2: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
0: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
0: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு எதிராக யார் போர் செய்ய முடியும்?
3: JFK டவர் டெல்டா 452 அழைக்கிறது. நீங்கள் ரன்வே 27 புறப்பட அனுமதிக்கப்பட்டுள்ளீர்கள். ரைட்டர் காற்று 3 நாட்களில் வீசுகிறது. காணும் தூரம் எந்த வரம்பும் இல்லை. 2000 மைல் பறக்கும் போது அழைக்கவும்.
4: அதை பெற்ற டெல்டா 4152 புறப்படுகிறது.

0: விரைவாக செய், விளக்கு மாறும் முன் இந்த செல்பியை எடுத்து விடலாம்.
1: சரியாக இருக்கு.
0: நீ அந்த ஜம்ப் அங்க பாத்தியா?
1: ஆமா, அது பைத்தியமாக இருந்தது. நாம் திரும்ப போக வேண்டும்.
2: காலை வணக்கம், வண்டியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாங்க டவுன் டவுன் நோக்கி செல்கிறோம்.

0: விமான நிலையத்திலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறது?
1: 5 நிமிடங்களில் அங்கே இருப்போம் அம்மா.
2: ஆம்,
1: மனம் திரும்புங்கள், நேரம் நெருங்கிவிட்டது.

0: இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடைசி வரை சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்படிதான் முடிவும் வரும். அந்த நாள் மற்றும் நேரம் யாருக்கும் தெரியாது, வானத்தில் உள்ள தூதர்களுக்கும் இல்லை, என் பிதாவுக்கு மட்டும் தெரியும்.
1: சாம், நீங்கள் இப்போது இங்கே வந்திருப்பது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கிறது. உங்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதில் நான் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை பார்த்தது எனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது.

0: இப்போது ஒவ்வொரு கண்டத்திலிருந்தும் நாங்கள் தகவல்கள் பெறுகிறோம். ஏதோ பேரழிவு நிகழ்ந்துள்ளது. உலகளாவிய அளவில் கடந்த 15 நிமிடங்களில் கோடிக்கணக்கான மக்கள் எச்சரிக்கையின்றி மறைந்து விட்டார்கள்.
1: மறைஞ்சிட்டாங்க.
0: முழு குடும்பங்கள் ஒரு கணத்தில் இல்லாமல் போய்விட்டன. பள்ளி, குழந்தைகள், விமானிகள், டிரைவர்கள், மருத்துவர்கள், அவங்க எல்லாம் இல்லாமல் போய்விட்டார்கள். வானில் இருந்து விமானங்கள் விழும் உறுதிப்படுத்தப்படாத காட்சிகள் எங்களிடம் உள்ளன. பெரிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் மோதிக்கொண்டுள்ளன. பஸ்கள் மோதி ரயில்கள் தடம் புரண்டுள்ளன. வானில் நடுவே விமானங்கள் மறைந்து பின்னால் தீ மற்றும் சிதைவுகளை மட்டுமே விட்டு சென்றதாகவும் தகவல்கள் உள்ளன. அவசர சேவைகள் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளன. மருத்துவமனைகள் குழப்பத்தில் உள்ளன. மின்சார வலையமைப்புகள் மின்மினுக்கின்றன. ஜனாதிபதி தற்போது பாதுகாப்பு முறையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்றும் G7 தலைவர்கள் 1 மணி நேரத்துக்குள் அவசர உச்சி மாநாட்டை கூட்ட அழைத்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம் நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல பெரிய நகரங்களில் ஏற்கனவே இராணுவ சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியா முழுவதும் வான்வழி மூடப்பட்டுள்ளது. 1 நிமிடம், இப்போது எங்களுக்கு தகவல் வருகிறது. மத குழுக்கள் இது நீண்ட நாட்களாக முன்கூட்டியே கூறப்பட்ட ராப்சர் என்று கூறுகின்றன. பைபிளில் வந்து நீதிமான்கள் எடுத்துச் செல்லப்பட்டு மற்றவர்கள் பின்னால் விடப்படுவார்கள் என்று எச்சரிக்கப்பட்ட அந்த தருணம் இது என கூறப்படுகிறது. என்ன நடக்கிறது என எனக்கு தெரியவில்லை. இல்லை, எங்களில் யாருக்கும் தெரியவில்லை. நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால் அமைதியாக இருங்கள். ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடுங்கள். சாலைகளில் செல்ல வேண்டாம். முடிந்தால் காயமடைந்தவர்களுக்கு உதவுங்கள். ஏனெனில் இது வெறும் தொடக்கம் மட்டுமே என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்னல் இருக்கும் வரை நாங்கள் உங்களுடன் இருப்போம். இது WNRC நியூஸ் ரேடியோ இருளில் நேரலை ஒளிபரப்புகிறது. நாங்கள் ஒளிபரப்பு நிறுத்தல. இன்னும் இல்ல.
2: கடவுளே, என்ன நடக்கிறது? இது உண்மையில ராப்சரா? நான் பின்னால் விட்டுவிட பட்டுவிட்டேனா ஆண்டவரே?
3: முழு உலகமும் குழப்பத்தில் மூழ்கியுள்ள நிலையில் பின்னால் விட்டுவிடப்பட்ட பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்போது தேவாலயங்களில் கூடி ஜெபிக்கிறார்கள்.

0: மதத்தில் யூதரப்பாய்கள் மோசேயின் சட்டத்திலிருந்து இந்த கோடிக்கணக்கானோர் மறைவு என்ன அர்த்தம் என்பதை கண்டுபிடிக்க முயற்சிக்கின்றனர். அவர்கள் இன்னும் மெசியாவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாலும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இது ராப்சர் என்று நம்புகிறார்கள். இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் நடைபெற்று வரும் G7 கூட்டம் ஒரு தீர்வை முன்வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உறுதி செய்யப்படாத செய்திகளின்படி உலகம் முழுவதும் ஒழுங்கும் அமைதியும் மீண்டும் நிலைநாட்ட அனைத்து அரசுகளும் ஒரே உலக அரசின் கீழ் வருவதாக கூறப்படுகிறது.
1: பாதுகாப்பு விளைவுகளுக்கு அனைத்து உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த பதில் தேவை. ஆம், இந்த சவால்களை எதிர்கொள்ள நமது வலிமையையும் உறுதியையும் காட்ட வேண்டும்.
0: எங்களுடைய பணி காத்திருந்து எது நடந்தாலும் அதை தெரிவிப்பதே. தொடர்ந்து கவனிக்கவும்.
2: இப்பொழுது உங்கள் ஆண்டவர் வருவார் என்று நீங்கள் அறியாததால் விழிப்புடன் இருங்கள்.

0: ஜெனரல், இது உலகம் முழுவதும் நடக்கிறதா? ஆம் ஜனாதிபதி, இதை என்னால் நம்ப முடியவில்லை. இந்த மறைவுகளுக்கு என்ன காரணம் என்று சொன்னீர்களா? நாங்கள் இன்னும் உறுதி செய்யவில்லை ஐயா.
1: இந்த மில்லியன்கள் மறைவது வெறும் தொடக்கமே ஆகும்.
2: உலகம் தனது மிக மோசமான கனவு கொள்கையை அனுபவிக்கிறது.
3: மில்லியன் கணக்கான மக்கள், குழந்தைகள் உட்பட பூமியிலிருந்து மறைந்த பிறகு
1: அதற்கு பிறகு நிகழ்வுகள் தொடர் நிகழும். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வேதாகமங்கள் வெளிப்படுத்தின,
2: ஒன்றுபட்ட உலக ஆணைய தலைவராக இந்த உலகை மீண்டும் கட்டியெழுப்பி அதை சிறப்பாக்குவோம் என உறுதியளிக்கிறேன்.
1: எதிர கிரைஸ்ட் இன் எழுச்சி. கலப்பை பகுதியில் அமைதி நிலவட்டும், இஸ்ரேல் நீடிக்கட்டும். மிகப்பெரிய துன்பம் இயேசு கிறிஸ்துவின் திரும்பவும் வருகை மற்றும் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டல்.

0: வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 9:4-6.
1: கர்த்தர் அவனை நோக்கி,
0: நீ
1: எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய்,
0: அதற்குள்ளே
1: செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற.
0: எப்படி அழுகணுமா? பெருமூச்சு விட்டு அழுகிற. நம்ம அதை பார்த்தோம், முதல்ல பார்த்தோம். எப்படி பெருமூச்சு விடணுமா? இடுப்பு நொறுங்கவும் அவங்க கண்களுக்கு முன்பாக என்ன செய்யணும்? கசந்து பெருமூச்சோடு அழுகணுமா? பெருமூச்சோடு அழுகிற
1: மனுஷரின் நெற்றிகளில்
0: அடையாளம்
1: போடு என்றார்.
0: பார்த்தீங்களா, யார் பெருமூச்சோடு அழுகுறாங்களோ அவங்க நெத்தியில கத்தர் என்ன செய்யறாரு? அடையாளம் போடுறாரு. பாருங்க, யாரெல்லாம் நம்ம தேசத்துக்காக உன்னை போல பிறரை நேசின்ற முழுத்தோடு கத்தர் அன்பு இரு, அதே போல உன்னை போல பிறரையும் நேசின்னு அன்று சொல்லியிருக்காரு. அப்படி நேசித்து செவிக்கும் போது கத்திரிச்சர் நம்ம நத்தியில் என்ன போடுறாரு? அடையாளம் போடு.
1: பின்பு
0: தீங்கு
1: அவர் என் காதுகள் கேட்க,
0: மற்றவர்களை நோக்கி
1: நீங்கள்
0: இவன் பின்னாலே
1: நகரம் எங்கும் உருவ போய்
0: வெட்டுங்கள்.
1: உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்க வேண்டாம்.
0: உங்களை பண்ண சின்ன பிள்ளைல பார்த்து, ஐயோ குழந்தைங்களே அவங்களை விட்டுறலாம் அப்படின்னு உங்கள் கண் தப்ப விடக்கூடாது. நீங்க அவங்கள பார்த்து என்ன செய்யக்கூடாது? இறங்கக்கூடாது. இறங்காமலும்
1: முதியோரையும்
0: வாலிபரையும்
1: கன்னிகளையும்
0: குழந்தைகளையும்
1: ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள்.
0: அடையாளம் போடப்பட்டிருக்கிற
1: ஒருவனையும் கிட்டாதிருங்கள்.
0: அடையாளம் யாரெல்லாம் பெருமூச்சோடு அழுதாங்களோ அவங்க நெத்தியில என்ன போட்டிருக்காரு? அடையாளம் போட்டிருக்க. அவங்க பக்கத்துல நீ போயிடாத. முதியோரு, சிறு பிள்ளைங்க, அப்புறம் யாரு? வாலிபர்கள், கன்னிகைகள், குழந்தைகள், எல்லாத்திலையும் நீ வெட்டு. அவங்களுக்கு நீ இறங்க வேண்டாம். அவங்க கண்கள் தப்ப விட்டுறாத. யார் நெத்தியில் அடையாளம் போடுறாரு? பெருமூச்சோடு செபிக்கிற நெத்தியில் ஆண்டு

0: பேசுறாரு, அடையாளம் போடுறாரு. கண்ணீரோடு ஆத்மா பாரத்தோடு உன்னை போல பிறரை நேசி, சும்மா அடையாளம் சும்மா நம்ம செய்யல, உன்னை போல பிறரை நேசி. அப்படி யாரை நேசித்து செபிக்கிறோமோ அவங்க நெத்தியில அடையாளம் போடுவார். அவங்கள அடையாளம் போட்டவங்க மட்டும் என்ன செய்யாத, கிட்டாத, அவன் பக்கத்தோட போயிடாத அப்படின்னு சொல்றாரு. ஆண்டு கேட்புமா, ஆண்டவரே நான் பெருமூச்சோடு செபிக்கணுமையா, இது வரைக்கும் நான் கொல குலாடும் செபிச்சிட்டப்பா, மன்னிமப்பா, பெருமூச்சோடு செபிக்கணுமே, கண்ணீரோடு செபிக்கணும், அழுவனும் பலமுன்னு ஆண்டவரே, எனக்கு இந்த ஆத்மா பாரத்தை கொடுங்க ஆண்டவரே, உங்க உள்ளத்துல பாறை என் உள்ளத்துல வைங்க ஆண்டவரே, நான் கண்ணீரோடு செபிக்கணும், அழுவனும் பலமுன்னு, நான் ஏனாதானந்தான் ஜெபிச்சுட்டு இருக்கப்பா, என்னை மன்னியும் சொல்லி கேட்போம், எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட செவ்வாவியை தாங்கப்பா, நெகையமே போல மன்றாடி செபிக்கக்கூடிய ஆவிய எனக்கு தாங்க ஏசப்பா, இறைமை போல புலம்பி செவிக்க ஆவியை தாங்க ஆண்டவரே, எஸ்தரை போல கண்ணீரோடு மூணு நாள் உபவாசம் இருந்து தண்ணி கூட குடிக்காம இருந்தாங்களப்பா, அப்படிப்பட்ட செவ்வாவியை எனக்கு தாங்கப்பா, என் தேசத்துக்காக நான் ஜெபிப்பாண்டவரே, எனக்கு உதவி செய்யன்னு கேளுங்க. கடைசி வினாடியில் இருக்கிறோம். அல்லேலூயா. 91 சங்கீதம் 15 வசனம்.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
0: அவன் நோக்கி கூப்பிடுவா,
1: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன்,
0: அவனுக்கு நான் மறு உத்தரவு அருள் செய்வேன்,
1: ஆபத்தில் நானே அவனோடு இருந்து,
0: ஆபத்தில் நானே அவனோடு இருந்து
1: அவனை தப்புவித்து,
0: அவனை தப்புவித்து
1: அவனை கனப்படுத்துவேன்.
0: இப்ப யாரெல்லாம் பெருமூச்சோடு செபிக்கிறாங்களோ, கண்ணீரோடு செபிக்கிறாங்களோ, அவை நோக்கி கூப்பிட மறுத்து அருள் செய்து, ஆபத்துல நான் என்ன ஆபத்து இருந்தாலும் நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்பு வித்து அவனை கடப்படுத்துவேன். யாரெல்லாம் தேசத்துக்கு அழுது புலம்பி செபிக்கிறீங்களோ, நம்ம ஒவ்வொரு நெத்தியில் அடையாளம் போடுற ரசமாத்துல அவைய நோக்கி கூப்பிடுவான், மறுத்து அருள் செய்வேன், ஆபத்துல நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கடப்படுத்துவேன், நீடித்த நாட்கள் அவன் திருப்தியாக்கி என் ரட்சிப்பன் காண்பேன்பார். அவர் நோக்கி கூப்பிடுமா, கூப்பிடுறது என்ன, அவர் நோக்கி செபிக்கிறதான் கூப்பிடுறதுன்றாரு. அவர் நோக்கி நம்ம சேம் பண்ணுமா, ஆண்டவரே எனக்கு செவ்வாவியை தாங்க ஏசப்பா, செபிக்க உதவிச்சுன்னு கேட்போம். மொதல் பார்த்தோம் பெருமூச்சோடு செபிக்கணும், பெருமூச்சோடு செபிக்கிற மத்தியில் என்ன போடுறாரு, அடையாளம் போடுறாரு. அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும், நம்ம தேசத்துக்காக, நம்ம குமார்த்திகளுக்காக. ஆண்டர் சொன்னார், நம்ம எல்லாத்தையும் எப்படி தோண்டப்போ ஒரே ரத்தத்தினால தான் நம்மளை எல்லாரையும் தோண்டப்போ, நம்ம எல்லாம் நம்ம சகோதர சகோதரிகள் தான், எல்லாருமே என் பாவத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டும், அழுக வேண்டும், புலம்ப வேண்டும். எரேமியன் புஸ்தகம் 33:3 வசனம்.
1: என்னை நோக்கி கூப்பிடு,
0: கூப்பிடுற என்ன செய்யணும், செவம் பண்ணணும், அதான் சொல்றாரு. என்னை நோக்கி கூப்பிடு,
1: அப்பொழுது நான் உனக்கு
0: உத்தரவு கொடுத்து
1: நீ அறியாததும்
0: உனக்கு எட்டாததுமான
1: பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்,
0: பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, மருத்துவ கொடுத்து நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். அவரை நோக்கி நம்ம செவிக்க வேண்டும். கூப்பிடுற என்னது, செபிக்கணும், பெரிய காரியத்தை செய்வேன் சொல்றாரு. இங்க அதான் ஆண்டர் சொன்னார். 32:8 வசனம்.
1: நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்,
0: பாத்தீங்களா, நான் போதிப்பேன், எப்படி நடக்கணும், எப்படி செபிக்கணும் போதிப்பேன், நான் போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்றாரு. அவர் நோக்கி கூப்பிடுமா, அவருக்கு அறியாது எட்டாவது பெரிய காரியம் அறிவிப்பார். நம்ம தேசத்தில் என்ன செய்ய போறாரு, என்ன செய்யறாரு, எல்லாரும் நமக்கு சொல்லி தருவார். இவங்களுக்கு மட்டும் சொல்லி தரு, அவங்களுக்கு தான் சொல்லி தருன்னு சொல்லல, நோக்கி போடு, நான் மறு உத்தரவார் அருளி, அறியாதது எட்டாவதுமான காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். இங்க சொல்ற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உனக்கு காட்டு, உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி எல்லா காரியத்தையும் சொல்லி தருவேன். தேசத்து என்ன நடக்க போகுது, என்ன ஆபத்து வரப்போகுது, என்ன ஆபத்து எப்படி செய்யணும், நீ இந்த ஆபத்து தப்பு வைக்கணும், என்ன செய்யணும், எல்லாமே சொல்லுவார். நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டியவளை உன் காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொன்னார். நம்ம நடக்க வேண்டியவளையை காமிப்பார். அவரை நோக்கி கூப்பிடுமா இன்னும் தாமதமா பண்ணாதீங்க அருமையானவர்களே, இன்னும் தாமதம் பண்ணி நம்ம ஆண்டு வரும்போது கைவிடப்பட்டுருவோம், தாமதம் பண்ண வேண்டாம், செபம் பண்ணுவோம். ஏசாயின் புஸ்தகம் 30:21 வசனம்.
1: நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும்
0: நீங்க வலதுபுறமாய் சாயும் போதும்
1: இடதுபுறமாய் சாயும் போதும்
0: இடதுபுறமாய் சாயும் போதும்
1: வழி இதுவே
0: வழி இதுவே
1: இதிலே நடவுங்கள் என்று
0: இதிலே நடங்கள் என்று
1: உங்களுக்கு பின்னாலே சொல்லும்
0: உங்களுக்கு பின்னாலே சொல்லும்
1: வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும்
0: உங்கள் தேவனுடைய வார்த்தையை எதுக்கு நம்ம காதுகள் கேட்கும் ஆண்டு விட்டு வலதுபுறம் சாயும் போதும் ஆண்டு விட்டு இடதுபுறம் சாயும் போதும் இதுவே வழி இதில் நடங்கன்னு சொல்லி கத்திர சத்தத்தை நம்ம காது கேட்கும் அதான் சொல்லி கத்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கான் கத்திர விட்டு வலதுவரமும் இடவரும் சாயும்போது இதிலே நடங்க இதிலே நடங்கன்னு சொல்லி கத்திர சத்தம் நம்மோடு பேசுவார். அவர் விட்டு வலதுவரம் சாயும்போதும் அவர் விட்டு வழி விலகும் போதும் வலதுவரம் இடவரும் சாயும் போதும் இதிலே நடங்க நம்மளோட பேசுவார். பாக்கம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 5:32
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
0: உங்கள் தேவனாய் கர்த்தர்
1: உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய
0: உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய
1: சாவதானமாயிருங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: எது என்ன கூட என்ன செய்யக்கூடாது வலதுவாரமும் செய்யக்கூடாது இடதுவாரம் செய்யக்கூடாது நேர அவரை நோக்கி போகணும். அதான் சொல்றாரு வலதுவாரமும் இடதுவாரம் செய்யும் போது இதுவே வழி இதுல நடங்கள் சத்தத்தை பின்னால உங்க காது கேட்கும். இங்க திட்டமா சொல்லிட்டாரு வலதுவரமும் செய்யாதீங்க இடதுவரம் செய்யாதீங்க. நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஆபோ புக்கில் வாசிக்கிறோம் 2:1 அவருக்கு எத்தனை வாஞ்ச பாருங்க. ஆபோ புக் 2:1
1: நான் என் காவலிலே தரித்து
0: நான் என் காவலிலே தரித்து அவர் காவல் காத்துட்டு இருப்பார் வாட்ச்மேன் போல நான் என் காவலிலே தரித்து
1: அரணிலே நிலை கொண்டிருந்து
0: அறையிலே நிலை கொண்டிருந்து
1: அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும்
0: அவர் எனக்கு என்ன சொல்வார் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் என்ன சொல்வார் என்றும்
1: அவர் என்னை கண்டிக்கும் போது
0: அவர் என்னை கண்டிக்கும் போது
1: நான் என்ன உத்தரவு சொல்வோம் என்றும்
0: அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்று
1: கவனித்து பார்ப்பேன் என்றே
0: கவனித்து பார்ப்பேன் அவர் நம்ம என்ன சொல்லும் போது என்ன சொல்லுவேன் சொல்லி கவனித்து கொண்டிருந்தாராம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். நம்ம ஆத்மா இப்படி இருக்கு எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆண்டு கேட்போம். ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஆத்மா பாரத்தை கொடுங்கப்பா கண்ணீரின் செவத்தை கொடு இது வரைக்கும் எனக்காக என் குடும்பத்துக்காக வாழ்ந்த ஆண்டவரே இனிமேல் என் ஆத்மா வெளியேறப்பட்டதப்பா ஆத்மா மீட்பு மிகவும் வெளியேறப்பட்டது நமக்காக காத்திருக்கேன் எனக்கு உதவிச்சுன்னு கேட்போம். 4:56
1: நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன்
0: நமக்கு பட்சத்திற்குள் நமக்கு சத்துருக்கள் யாரு சொல்லுங்க பிசாசு தான். பிசாசு நமக்கு விரோதமா வரான் பாத்தீங்களா நம்ம கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு அவன் என்ன செஞ்சான் பின்னிட்டு திரும்புவான். கர்த்தர் பட்சத்தில் இருக்காரான்னு பிசாசு அறிவான் ஐயையோ இவங்களுக்கு பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறாரே ஒன்றுமே செய்ய முடியாதே அப்படின்னு நம்மளை விட்டு பின்னிட்டு போயிடுவான் நம்மளை விட்டு தூரமாக போயிடுவான். அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: அதாங்க சொல்றாரு. 5:8
1: தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள்
0: விழித்திருங்கள்
1: ஏனெனில் உங்கள் எதிரியாளாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார்.
0: யார ஆண்டு பிரிக்கலாம் யார ஆண்டு பிரிக்கலாம் அவனுக்கெல்லாம் வேலை என்ன வர தெரியுமா நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டு விட்டு பிரிக்கதான் வேலை அவனுக்கு வேற வேலையே கிடையாது. கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்குறவனை என்ன விழுங்குற என்ன கர்த்தர் விட்டு நம்மளை பிரிக்கணும் வேற இல்லை அவனுடைய வேலை ஒன்றும் வேற வேலையே கிடையாது. கர்த்தர் விட்டு நம்மளை பிரிச்சிடணும் கர்த்தருக்கும் நமக்கு சொந்தம் இல்லாமல் நம்மளை அவர் விட்டு பிரிக்கணும் அவனுக்கு அதுதான் வேலை. ஏன்னா நம்ம ஆத்தம் பரலோகத்து பருது அவன் பிடிக்காது இல்லையா ஆண்டு அவளை தள்ளிட்டார்ல. நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்க எஸ்ஐக்கள் புஸ்தகம் 28 ஏசன்பு 14 இதில் வாசித்து பாருங்க ஆண்டு அவனை தள்ளிட்டார்ல. நம்மளைத்தானே துதிக்கிறதுக்காக தேவை நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதனால பிசாசர் என்ன சரி எவ்வளவு விழுங்கலமோ என்று என்ன செய்கிறா வகை தேடி சுட்டி தீரா எப்படி இவங்க விழுங்கல எப்படி கர்த்தரோட பிரிக்கலாம் எப்படி சொன்னா இவங்க பிரிஞ்சிருவாங்க எப்படி செஞ்சா இப்போ செய்யலன்னு சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான். நம்ம என்ன செய்யக்கூடாது அவனுக்கு யாருமே நம்ம அடிமையாகக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா நம்ம இதயத்தை கெடுப்பான நம்ம மனசை கெடுக்குது அவனுடைய வேலை. வாசித்து பாருங்க, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11 அதிகாரம் 3 வசனம்.
1: ஆகிலும்
0: சர்ப்பமானது
1: தன்னுடைய தந்திரத்தினால்
0: வல்லமை ஒண்ணும் கிடையாது. தன்னுடைய தந்திரத்தினால
1: ஏவாளை வஞ்சித்தது போல,
0: ஏவாளை அன்னைக்கு என்ன செஞ்சா, இந்த பழத்தை சாப்பிடு நல்லா தேவனோடு உறவாடி கொண்டிருந்தாங்க. தேவனோட ஆதாமும் ஏவாளும் உறவாடி கொண்டிருந்தாங்க. காலை வந்து ஆதாமே எங்க இருக்குறேன்னு கேட்டாரு. அவங்க முகம் மறைக்கப்பட்டு போச்சு. ஆண்டவரோடு உலாவி கொண்டிருந்தாங்க. இவன் என்ன பார்த்தான், இவங்களை எப்படியா பிரிச்சுன்னு சொல்லி ஆண்டு இந்த பழத்தோடு சாப்பிட வேண்டான்னு சொல்லியிருக்காரா அப்படிங்க. ஆமாண்ணாங்க, இது சாப்பிட்டீங்கன்னா தேவரை போல ஆயுமே, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட வச்சு தேவனை விட்டு அந்த ஆவாளை ஏவாளையும் ஆதாமையும் பிரிச்சிட்டான். அதே போல அதான் சொல்றாரு பாருங்க,
1: உங்கள் மனதும்
0: கிறிஸ்துவை பற்றிய
1: உண்மையின் நின்று விலகும்படி,
0: கிறிஸ்துக்கு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்திலிருந்து விலகும்படி
1: கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன்.
0: பவுல் சொல்றாரு, ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்த பிசாசு தந்திரத்தினால வஞ்சிச்சிட்டான். என்ன வஞ்சிட்டான், இந்த பழம் உனக்கு ஒன்ன ஆண்டு சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்காரா, ஆமா சாப்பிடு நீங்க தேவனை போல அவர்னு சொல்லிட்டு பழம் சாப்பிட்டதுனால மறைஞ்சிட்டாங்க. சரி, ஆனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், தோல் போடை கொடுத்தார். நம்ம மனதும் கிறிஸ்து பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ என்று சொல்லி என்ன செய்யறாரு, பரிசுத்த பவுல் வேதனைப்படுறாரு, கெடுக்கப்படுமோ என்று நான் என்ன செய்யறேன், பயந்திருக்கிறேன்றாரு. அருமையான சகோதரி சகோதரி, கர்த்தரட்டினும் ஒரு நாளும் பிரியக்கூடாது. யோவான் சொன்னார், என் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுக்குத்தோடு ஐக்கியம் இருக்குன்னு சொன்னார். அந்த ஐக்கியம் நான் நினைச்சிருக்கணும். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, இடம் கொடுத்தா தான் உள்ள வர முடியும். அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்தா தான் உள்ள வருவா. பிசாசுக்கு இடம் கொடுக்கட்ட உள்ள வர முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம அவரை எப்படி கூப்பிடணுமா, உண்மையாய் அவரை கூப்பிடணும். உள்ள எங்கேயோ இருக்கும் மனசு எங்கேயோ வச்சு அப்படி கூப்பிடக்கூடாது, உண்மையான மனசோட. அதுதான் சொல்றாரு 145 சங்கீதம் 18 வசனம்,
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்.
0: உள்ள எங்கேயா இருக்கும் நம்ம இயேசுவே இயேசுவேன்னு சவம் பண்ணுவோம், உள்ள எங்கே இருக்கும். அதுதான் சொல்றாரு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமா இருக்கிறார்.
0: உண்மையா யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ கர்த்தர் அவங்களுக்கு எப்படி இருக்காரு, சமீபமா இருக்கிறாரு. கூப்பிடுமா, ஆண்டவரத்துல ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, புலம்பி செவிக்கு எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே, பெருமைச்சோடு செவிக்கு எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே. உண்மை உண்மையாய் நான் கூப்பிடணும் ஆண்டவரே. பிசாசு என்னை தொடக்கூடாதப்பா, பிசாசுக்கு என்ன இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. எனக்கு உதவிச்சிங்க, நம்ம வீட்டு வலதுறமை இடதுறம் சாயக்கூடாதப்பா. என்னை காத்துக்கொள்ளும், உங்களுடைய கரங்களை நான் அர்ப்பணிக்கிற ஐயா. தேவனே நீ மாற்றும் ஆண்டவரே, நீங்க தான் என்ன மாற்ற முடியும், என்னால முடியலப்பா. எனக்கு உதவிச்சுன்னு கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா நமக்கு உதவிச்சுவார். கர்த்தர் நிச்சயமா நம்ம ஆசீரிப்பா. அந்த வசனத்தை திரும்ப வீட்டுல போய் வாசிங்க, உங்க ஆத்மா பிரயோஜனமா இருக்கும்.
2: நாம் எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து நமது இணைந்த ஜெபங்களை நாம் ஏறெடுப்போம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாகிவிட்டது. ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், கர்த்தருடைய பாதத்திலே நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்பதாய் ஆவியானவர் இன்றைக்கே நம்மோடு கூட பேசியிருக்கிறார். விழித்திருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், ஜபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லி இயேசு நம்மோடு கூட இன்றைக்கு பேசியிருக்கிறார். ஒருவேளை ஜபிக்க முடியவில்லையே என்று கலங்கர் நம்முடைய வாழ்க்கையில இதோ விண்ணப்பங்கள் ஆவியை ஊற்றுவேன், கிருபை ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று நாம் அறியாமல் இருக்கும் பொழுது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமோசிலோடு கூட அவர் நமக்காக ஜபிக்கிறார், ஜபிக்க ஏவுகிறார், அந்த பலத்தை கொடுக்கிறார் என்று நாம் கேட்டோம். அர்ப்பணிக்கலாமா ஆண்டவரே, நான் இரவு பகலாக நின்று ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேசத்திற்காக, தேசத்தின் மேல் வரப்போகிற ஆபத்துகள் தீங்குகளுக்கு எங்கள் தேசத்தின் காப்பாற்ற நான் ஜபிக்க அர்ப்பணிக்கிறேன். எல்லாம் கத்த நோக்கி பார்த்து கேட்கலாமா, ஹாலேலூயா. தோமாப்பா, ஜபாவியே எனக்கு தாரு, எங்கள் மீது உங்களை ஜபாவியை ஊற்றும் ஆண்டவரே. வாய் திறந்து எல்லாரும் ஜபிக்கலாமா? ஜபாவி எங்களுக்கு தாரு ஆண்டவரே. முதலாவது நாம் மன்றாடி ஜபிக்கணும். எழுத்து ராஜாமத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. தெருக்களிலே மூச்சித்து கிடக்கிற உன் பிள்ளைகளின் பிராணனுக்காக உன் கரங்களை என்னிடத்திலே ஏறிடு என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினாரே. வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரே கிருபை கொடுங்கப்பா. இரவெல்லாம் ஜெபிக்க நிறைமே சொன்னார். என் தலை தண்ணீர், என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாக இருக்கும் என்று சொன்னாரு. எல்லாரும் கேட்போம் அப்பா. இந்த பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாருமாறு. பாரத்தோடு மன்றாடக்கூடிய ஒரு இருதயத்தை ஆவியானவரே எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் வைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசாயா சொன்னாரே, அழிந்து கொண்டிருக்க மக்களுக்காக, என் தேசத்தின் மக்களுக்காக நான் மன்றாடி ஜெபிப்பேன். கர்த்தர் சொன்னார், இடுப்பு நொறுங்கும்படி ஜெபி என்று சொன்னார். பெருமூச்சோடு ஒரு ஜெபி என்று இசைகளை பார்த்து சொன்னாரே. அந்த பாரம் நிறைந்த இருதயத்தை எனக்கும் எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. தேசத்தின் மக்களுக்காக போராடி ஜெபிக்கணும் ஆண்டவரே. இரண்டாவது, ஆபத்துகளுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டுமா? இனி சம்பவிக்க போற வேலைக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமார் கும்பாய் நிற்க பாத்திரமானா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க என்று சொன்னார். அர்ப்பணிக்கலாமா ஆண்டவரே? எப்பொழுது ஜெபம் பண்ணி நாங்கள் விழித்திருக்க எங்களுக்கு அப்படி கிருபையை நிறைவாய் தாரும் ஆண்டவரே. இந்த ஜெபாவை எங்கள் மீது ஊற்று ஆண்டவரே. அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன் என்று சொன்னேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் விடுவிப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்தவன் தப்பிவித்தானே காணப்படுத்துவேன் சொன்னார். எல்லாரும் வாய் திறந்து கேட்கலாமா? எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஆபத்துகள் தப்பித்துக் கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு மறுஉத்தரவு கொடுத்து நீ அறியாதும் நீ எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். நீ வலதுபுறம் வலதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே நடவுகள் என்று கூப்பிடுகிற சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொன்னார். மூன்றாவது, தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக் கொள்வதற்கு ஜெபிக்க வேண்டும். நான்காவதாக ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னார், நம் கர்த்தரை நோக்கி மன்றாடும் பொழுது சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் சிதறி ஓடும். உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நம் அருகில் வருகிறார். தேவன் நம் அருகில் வந்துவிட்டார். அவர் எழுந்தருளி வரும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். எவனை விழுங்கலாமோ என்ற வகை தேடி சுற்றித் திரிகிற பிசாசுகள் நம்மை விட்டு விலகி ஓடும். உண்மையாயும் நோக்கி கூப்பிடக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு எல்லாம் ஜெபிக்கலாமா? உலகத்திலே வாசமா இருக்கிற நல்ல கர்த்தாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் கர்த்தருடைய கரம் எங்கள் மீது கடந்து வருவதாக, ஆவியானவர் எங்கள் மீது அசைவாடுவீராக. அப்பா, ஜெப ஆவி எங்கள் மீது ஊற்றும் ஆண்டவரே. அப்பா, எப்பொழுதுமே நாங்கள் பாரத்தோடு திருப்பில் என்று ஜெபிக்க அந்த ஜெப ஆவியை தார். விண்ணப்பம் பண்ணுகில்லை என்று சொல்லி நீர் ஆச்சரியப்பட்டீரப்பா. விண்ணப்பம் பண்ணுகிறோம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நீர் அங்கலாய்ப்பாய் பார்க்கிறேன். எங்களுக்குள்ளே அந்த ஆத்ம பாரத்தை, அந்த ஜெப ஜீவியத்தை, அந்த ஜெப ஆவியை எனக்கும் எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. அப்பா, தேசத்தின் மக்களுக்காக நாங்கள் எழுந்திருந்து கண்ணீரோடு முதற் ஜாமத்தில் கூப்பிடு என்று சொன்னீரே. நாங்கள் கண்ணீரோடு புலம்பி அழுகின்ற நேரத்திலே அப்பா, எங்கள் தேசத்தின் மக்களுக்கு ஜீவனை தருவீர் ஐயா. அப்பா அப்பா அப்பா, மூர்ச்சித்து போயிருக்கிற மக்களுக்கு நீ உயிர் கொடுப்பீர் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அப்பா, எங்கள் பொறுப்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, அது மாத்திரம் இல்லை, ஆபத்து காலங்கள் நெருங்கி வருகிறது. நாங்கள் அதிகமாக இப்படி பார்த்தல, நாங்கள் காத்திருக்க ஜெபிக்க விழித்திருந்து ஜெபிக்க எங்கள் இருதயம் விழிப்பாக இருக்க அப்பா, அவங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருப கொடுங்கப்பா, கிருப கொடுங்கப்பா, கிருப கொடுங்கப்பா. அப்பா, அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எப்பொழுதுமே ஜெபிக்கணும் அப்பா. அந்த ஜெப சிந்தையை, ஓ அந்த ஜெப ஆவியை ஆண்டவரே எங்கள் மீது ராஜானின் ஊற்றும்படியாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாத்திரமல்ல, சத்துருக்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னீரே. எப்பொழுது நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்க அந்த ஜெப ஆவி இன்றைக்கு எங்களுக்கு தாரும் அப்பா. அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் எனக்கும் எங்களுக்கும் இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவியை, நீ சொன்ன விண்ணப்பத்தின் ஆவியை, பெருமூச்சோடு ஜெபிக்கக்கூடிய ஆவியானவர் எங்கள் மீது ஊற்றுமுடிக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். அப்படி செய்வதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியாக நம் அனைவரின் ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்களை ஜெபிப்பாங்க. எல்லாரும் கதை நோக்கி பார்க்கலாமா? தகப்பனே, எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. உங்க கரங்கள் மீது இறங்கிட்டு ஆண்டவரே, எதை பெற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ ஜபாவியை கேட்டு பெற்றுக்கொள்வோம். எங்களுக்கு அந்த ஜபாவியை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். அக்கா கூட இணைந்து நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம்.
0: சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரும் விட்டு வளதுரமும் இடவரும் சாயாத வைக்கி முடிவெறிந்து நினைச்சிருக்கணும். எங்களை எல்லாரும் ரசித்து உங்களோடு இணைச்சிக்கோங்க. பரிசுத்தாவில் நிரப்புங்க. பக்தி வர தாங்க செவிக்க துதிக்க உதவிச்சிங்க. உம்மோடு இருக்க போதும், உம்மோடு இருக்க உதவிச்சிங்க ஏசப்பா. என்ன வியாதியோடு மக்கள் வந்திருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா. ஆண்டவரே பலவீனத்தை மாற்றுங்க. தலைவலி தலைப்பாரெல்லாம் மாற்றுங்க. தலை சுத்தல் பலவீனங்களை அனைத்து நீக்கி போடுங்க ஏசப்பா. ஆண்டவரே சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க ஏசப்பா. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. அவங்க நாமத்தை மையப்படுத்துங்க. கண்ணீரோடு கெஞ்சி செவிக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. செவிக்கிறோம் ஐயா. அப்பா மந்திரத்தின் ஆவி, செய்வன் ஆவி, பெல்லிசன் ஆவி எல்லாவற்றையும் அழித்து போடுங்க. நிர்மலமாக்கிற இயேசுக்கிறது நாமத்தினால, பொல்லாத கட்டுகளை உடை தெரிகிற இயேசுக்கிறது நாமத்தினால, அப்பா நம்முடைய பாதத்தை பிடிச்சி கெஞ்சுறாச்சா, கெஞ்சுறோம் ஐயா. ஆண்டவரே வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திரும்ப நடக்கணும்ப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும் ஏசப்பா. சமா இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடன் பிரச்சனையோடு இருக்க மக்களுக்கு கடன் அடைக்கு உதவிச்சுங்க. கஷ்டங்களை நீக்குங்க. கண்ணீரை துடைச்சிருங்க ஏசப்பா. ஆண்டவரே அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா. கண்ணீரோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க. எங்கள் தேசத்துக்காக செபிக்கிற மக்களாக எங்களை ஒவ்வொருத்தரை மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிற ஐயா. மாற்றும் ஐயா, மாற்றும் ஆண்டவரே. நாங்களுக்கு தேசத்துக்காக அழுது பொல்லம்ப எங்களுக்கு உதவிச்சிங்கப்பா, உதவிச்சிங்க ஏசப்பா. பெருமூச்சோடு செபிக்க எங்களுக்கு உதவிச்சிங்கப்பா. அப்பாமை தூக்கி நாங்களை கெஞ்சுகிறோம். தொழில் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க அப்பா, வீடு தாங்கப்பா. பிரிந்து குடும்பம் அணைக்கின்மையா, சமான் இல்லாத குடும்பத்தில் சமான் தரணும் ஐயா. சிறு பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ஞானத்தையும் ஞாபகத்தை தரணும். சிறு பிள்ளைலாம் செபிக்கிறவங்களாய் மாற்றணும், துதிக்கிறவங்களாய் மாற்றணும். அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கப்பா. எல்லா பொருளையும் வல்லமையாய் பயன்படுத்துங்க. தேவக்கருவ எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க. புள்ளியர் மேல் தேவண்ட வல்லமை சம்பூர்ணம் இறங்கட்டும். தேவக்கினி மூடட்டும். தேவக்கருவ எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஏசப்பா, ஏசப்பா, அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமக்கி பிடிட்டும். எல்லா துதிகா நாமக்கி முகச்சல் தரும். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598111 2435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurnool, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: யாக்கோபின் புஸ்தகம் 5:17.
1: எலியா என்பவன்,
0: எலியா என்பவன்
1: நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும்,
0: எலியா எப்படி இருந்தாரா, நம்மை போல பாடுள்ள, பெரிய எங்கேயோ இருந்து வரல, நம்மளை போல இந்த உலகத்துல பிறந்து நம்மளை போல பாடுகளா இருந்தும்,
1: மழை பெய்யாதபடி,
0: மழை பெய்யாதபடிக்கு
1: கருத்தாய் ஜெபம் பண்ணினார்.
0: எப்படி ஜெபம் பண்ணாரா, மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். நம்மளும் அதுதான், கருத்தாய் செபிக்கணும், ஏதோ செபிக்கணும் இல்ல, கருத்தாய் செபிக்க வேண்டும். மழை பெய்யாதபடிக்கு அவர் எப்படி செபித்தாரா, கருத்தாய் செபித்தார். எலியா கட்டுக்கு முன்பாக நின்றாரு, எப்படி செபிச்சாரா, கருத்தாய் செபித்தார். நம்மளும் செபிக்கணும், ஆண்டவரே எங்களுக்கு, எனக்கும் செபாவை தாங்கப்பா, நானும் செபிக்கினேன் சப்பா, செபிக்க கூடிய கிருவை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கருத்தாய் செபிக்கணும். எதுக்கெல்லாம் நம்ம செபிக்கணும், 1 Timothy 2:1-2.
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
0: பிரதானமாய் முக்கியமாய் புத்தி சொல்லுவது என்னவென்றால்,
1: எல்லா மனுஷருக்காகவும்,
0: எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். நம்ம உலகத்துல, நம்ம இந்த உலகத்துல இருக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கணும். எல்லா மனிதருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும்,
0: விண்ணப்பங்களையும்,
1: ஜெபங்களையும்,
0: ஜெபங்களையும்,
1: வேண்டுதல்களையும்,
0: வேண்டுதல்களையும்,
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்,
0: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்.
1: நாம் எல்லா பக்தியோடும்,
0: நம்ம எல்லா பக்தியோடும்,
1: நல்லொழுக்கத்தோடும்,
0: நல்லொழுக்கத்தோடும்,
1: கலகம் இல்லாமல்,
0: கலகம் இல்லாமல்,
1: அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு,
0: அமைதியுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு,
1: ராஜாக்களுக்காகவும்,
0: ராஜாக்களுக்காகவும்,
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்,
0: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
1: அப்படியே செய்ய வேண்டும்,
0: அப்படியே செய்ய வேண்டும். யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், நம்ம எல்லா மனிதருக்காகவும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரிகளுக்காக, நம்ம அமைதியுள்ள ஜீவன் முடி. பாருங்க நம்ம தேசத்துல பிரச்சனை வந்துருச்சு பாத்தீங்களா, அப்ப யாருடைய காரணம், நம்ம குறை தான். நம்ம தான் என்ன செய்யல, சரியான முறையில செபிக்கல, அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு பாத்தீங்களா. அத எல்லா மனிதர்களுக்காகவும், அப்புறம் யாருக்கு செபிக்கணும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரிகளுக்காக நம்ம செபிக்கணும். நம்ம செபிக்கிறதுனாலதான் நம்ம செபிச்சிட்டோம்னா நம்ம தேசம் பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், மாநிலம் பெரிய ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னும் நம்ம செபிக்கணும், செபிக்கிறோமா, யோசிச்சு பாருங்க, தினந்தோறும் வீட்டுல செபிக்கிறோமா, நம்மளே நம்ம கேட்டு பார்த்தா தெரியும் நம்ம செபிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி. இப்ப நம்ம செபிக்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவதாக யாருக்கெல்லாம் செபிக்கணும் பாருங்க, 2 Thessalonians 3:2.
1: துர்க்குணராகிய,
0: துர்க்குணராகிய
1: பொல்லாத மனுஷர் கையில் நின்று,
0: பொல்லாத மனுஷர் கையில் நின்று
1: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்,
0: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்
1: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்,
0: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். யாருக்காக, யாருக்காக செபிக்கணும், ஊழியக்காருக்காக செபிக்கணும். யார் கையில இருந்து, பொல்லாத மனிதர் கையில இருந்து அவர் விடுவிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கலாம். அப்ப ஊழியர்க்காக நம்ம கட்டாயம் செபிக்கணும், என்ன செய்யணும், ஊழியர்க்காக கட்டாயம் நம்ம செபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஊழியராகிய நாங்க உங்களுக்காக செபிக்கணும், கண்டிப்பா செபிப்போம். ஏன்னா உத்தரவாதம் கெடுத்து நாங்க செபிக்கணும், நாங்க உங்களுக்காக உத்தரவாதம் செபிக்கட்டா, கத்தர் ஒரு நாள் எங்கிட்ட கேட்பாரு, நல்ல காணிக்கை மட்டும் வாங்கிட்டு வீட்டுல இருந்தா கத்தர் ஒரு நாள் எங்க கேட்பாரு. அதே போல நாங்க கட்டாயம் உங்களுக்காக செபிக்கணும், நீங்களும் எங்களுக்காக என்ன செய்யணும், ஊழியர்க்காக செபிக்க. எதுக்காக,
1: துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர்,
0: பொல்லாத மனுஷர்
1: கையில் நின்று,
0: கையில் நின்று
1: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்,
0: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்
1: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்,
0: எங்களுக்காக வேண்டிக் பாத்தீங்களா. எத்தனையோ தீய மக்கள் இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் பார்த்தாலும் ஊழியர்களா எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கு, அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அப்ப உங்களுக்காக நாங்க செபிக்கணும், நீங்க எங்களுக்காக செபிக்கணும், நாங்களும் உங்களுக்காக கட்டாயம் செபிக்கணும். செபிக்கேட்ட ஆண்டவர் கிட்ட கட்டாயம் கேட்பாரு, உங்களுக்காக இவ்வளவுலாம் செய்யறாங்களே நீங்க ஏன் செய்யல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நம்ம கண்டிப்பா உங்களுக்காக, உங்களுக்காக நாங்க செபிக்கணும், நீங்களும் எங்களுக்காக செபிக்கணும். நாங்க உங்களுக்காக செபிக்கேட்ட கத்தர் ஒரு நாளைக்கு எங்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் எடுத்து நாங்க செபிக்கணும், சும்மா கடமைக்காக செபிக்கிறது இல்ல, உத்தரவாதம் எடுத்து செபிக்கணும். எபிரேயர் புத்தகம் 13:17.
1: உங்களை நடத்துகிறவர்கள்,
0: உங்களை நடத்துகிறவர்கள்
1: உங்கள் ஆத்துமாக்களுக்காக,
0: உங்கள் ஆத்துமாக்களுக்காக
1: உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய்,
0: உத்தரம் பண்ணுகிறவர்களாய்
1: விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால்,
0: விழித்திருக்கிற ஆனபடியால்
1: அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்.
0: அப்ப நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும், உத்தரவாதத்தோட கட்டாயம் செபிக்கணும், நீங்களும் என்ன செய்யணும், ஊழியர்க்காக எல்லாரும் செபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், எல்லா மனிதருக்காக ஜெபிக்கணும். ரெண்டாவது யாருக்கு ஜெபிக்கணும்? ராஜாக்களுக்காக, அதிகாரங்களுக்காக ஜெபிக்கணும். மூன்றாவது யாருக்கு ஜெபிக்கணும்? ஊழியருக்காக ஜெபிக்கணும். நான்காவது பாருங்க, நீங்க யாருக்கு ஜெபிக்கணும்? நம்ம எல்லாரும். எபேசி புத்தகம் 6:18
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயத்திலும் சரி, எனக்கு வந்து முடியலங்க, செவிக்க முடியல, அதனால செவிக்கலன்னு சொல்ல முடியாது. கர்த்தருங்க சொல்லிட்டாரு, எந்த சமயத்தில் துன்பமானாலும் இன்பமானாலும் எந்த சமயத்திலோ
1: சகல விதமான வேண்டுதலோடு
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும்
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவோ
1: பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள்.
0: சகல பரிசுத்தவான்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். மற்ற எல்லா மனிதர்களுக்கும் ஜெபிக்கணும், ராஜாக்களுக்கு, அதிகாரிகளுக்கு ஜெபிக்கணும், ஊழியக்காரர்களுக்கு ஜெபிக்கணும், பரிசுத்தவர்களுக்கும் நம்ம ஜெபிக்கணும். அவங்களுக்கு பாதுகாவலுக்காக, அவங்களுக்கு எந்த ஆபத்து விட்டு வரக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்கணும். எலியா அப்படிதான் ஜெபிச்சாரு, அதனால தான் எலியா வேற செஞ்சாரு. கத்தர் சோழர் காத்துல எங்க எடுத்துட்டு போயிட்டாரு? பர்வத்துக்கு எடுத்துட்டு போனாரு. கேட்கலாமா? 2 Kings 2:11
1: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில்
0: இதோ அக்கினி ரதமும்
1: அக்கினி குதிரைகளும்
0: அவர்கள் நடுவாக வந்து
1: இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார்.
0: சுழல் காற்றுல எங்க ஏறி போயிட்டாரு? பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாரு. நம்மளும் பரலோகத்துக்கு போகணும். எலியா என்ன செஞ்சார்? எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான்.
1: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார்.
0: நம்மளும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது எலியா என்ன செஞ்சாரு பாருங்க, 1 Kings 17:5
1: அவர் போய்
0: கர்த்தருடைய வார்த்தையின்படியே
1: யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே
0: தங்கியிருந்தார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் என்ன செஞ்சாரா? கேரீத்தின் ஆற்றண்டை போய் தங்கியிருந்தார். அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்யணும். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன உங்களோட தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்கலாம், இல்ல உங்களோட பைபிள் வாசிக்கும் போது பேசியிருக்கலாம், உங்களோட அன்று செய்தி கேட்கும் போது கூட பேசலாம். கர்த்தர் என்ன சொன்னாலும் அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அன்னை மரியா சொன்னாங்க, யாசப்பா பார்த்து அங்க இருக்கிற மக்கள்லாம் அன்னைக்கு தங்க திராட்சை ரசம் குறைபட்டு போயிடுச்சு, திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கசமசான்னு பேசியிருப்பாங்க. அப்ப அன்னை மரியா சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்க. வாசிங்க 2:5
1: அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி
0: அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ
1: அதன்படி செய்யுங்கள் என்றார்.
0: நம்மளும் கூட அருமையானவர்களே, கர்த்தர் என்ன சொல்றாரு அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அதனாலதான் எலியா வந்து என்ன செஞ்சார், பர்லோகத்துல சோழல் காத்துல ஏறி பர்லோகத்துக்கு போனார், உயிரோடே போனார். முதல் எப்பயுமே தேவனுக்கு முன்பாக நின்னாரு, ரெண்டாவது ஜெபம் பண்ணாரு, ரெண்டாவது என்ன செஞ்சாரு, கர்த்தர் சொன்னபடி அவர் செஞ்சாரு. அதனாலதான் அவர் என்ன செஞ்சாரு, பரலோகத்துக்கு போக முடிஞ்சிச்சு. அதனால நம்மளும் கூட அந்த உலகத்துல வாழும் மட்டும் நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும், ராஜாக்களுக்காக, அதிகாரங்களை யாருக்கும் ஜெபம் பண்ணணும், ஊழிக்கருக்கு ஜெபம் பண்ணணும், அது மாத்திரம் இல்ல பரிசுத்தவன்களுக்கு ஜெபம் பண்ணணும், அது மாத்திரம் இல்ல கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செய்யணும். எலியா செஞ்சாரு. அதனாலதான் இப்ப வாசிப்பா 1 Kings 17:5
1: அவன் போய்
0: அவர் போய்
1: கர்த்தருடைய வார்த்தையின்
0: கர்த்தருடைய வார்த்தையின்படி பாத்தீங்களா, அவர் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே என்ன செஞ்சார பாருங்க,
1: யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே
0: தங்கியிருந்தார். பாத்தீங்களா, கர்த்தர் வார்த்தையின்படியே தங்கியிருந்தார். நம்மளுக்கு கர்த்தர் வார்த்தையின்படி செய்யறோமா? கர்த்தர் வார்த்தையின்படி நம்ம செய்யறோமா இல்லையான்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படியே நான் செய்யணும் ஆண்டவரே, அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யும் போது கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அன்னை மாதிரியே ஆண்டவர் தாய் சொல்றாங்க, வேலைக்கிழமை அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதன்படி செய்யுங்க. நமக்கு கர்த்தர் என்ன சொல்ற அதன்படி நம்ம செய்யணும். இந்த உலகம் நம்ம சொந்த இல்ல. ஒரு நாள் நம்ம கண்ணம் வரும்போது பரலோர் ராஜ்யத்துல கர்த்தர் மடியில இருப்போம். ஹலேலூயா. அதான் யாக்கோபின் புஸ்தகம் 4:7
1: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
0: என்ன செய்யும், யாரு கீழ்ப்படினோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
1: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
0: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
1: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: நமக்கு தேவன் கீழ்ப்படிந்தாவே பிசாசு நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவானா, ஓடி போயிடும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போயிடும். அவன் ஒண்ணும் இல்ல, பெருச மாதிரி பெரிய இவன் மாதிரி நம்ம காமிப்பான், நான் பெரியவன். அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. தேவன் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து போமானால் அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவன் கீழ்ப்படிய வேண்டும். தேவன் வார்த்தையின்படி எலியா போல செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வோமானால் நிச்சயமா கர்த்தர் நம்மளையும் பரலோகத்துல உயிரோடு எடுத்துக்கொள்வது உறுதி. அல்லேலூயா, அல்லேலூயா. ரகசியம் வரும்போது நம்மளும் பரலோகத்துக்கு போவோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். வாசித்து பாருங்க, பிலிப்பியர் புஸ்தகம் 2:8.
1: அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு,
0: அவர் கடவுள், வானத்தின் பூமியும் படைத்தவர், சமுத்திரத்தை உண்டாக்கினர், வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர். என்ன செஞ்சாராம், மனுஷரூபமாய் காணப்பட்டு
1: மரண பரியந்தம்,
0: மரண பரியந்தம்,
1: அதாவது சிலுவையின் மரண பரியந்தம்,
0: அதாவது சிலுவையின் மரண பரியந்தம்
1: கீழ்ப்படிந்தவராகி,
0: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார்.
0: தம்மை தம்மை வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், சமுத்திரத்தை நீரூற்ற மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன் என்ன செஞ்ச, அந்த உலகத்தில் நம்மளை போல மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியும் சிலுவையின் மரண பரியும் தம்மை தம்மே தாழ்த்தினார். தேவன் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இப்ப நீங்கள் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை எதிர்பார்க்கிறார். அவர் என்ன சொல்றாரோ அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதன் தேவன் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துங்களா, உங்களை விட்டு ஓடி போவோம். அவருக்கு நம்ம ஆண்டவர் கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அவன் நம்மளை விட்டு ஓடி போயிடுவான், நம்மளை பார்த்த பயந்து ஓடிடுவான். ஹல்லேலூயா. முதலா பார்த்த எலியா என்ன செஞ்சாரு, தேவனுக்கு முன்பாக நிக்கிற நான். ரெண்டாவது அவர் என்ன செய்ய, தேவனுடைய வார்த்தையின்படியே அவர் என்ன செய்ய, கேரை தாத்தினடியில் போய் தங்கியிருந்தார். மூன்றாவதாக எலியாட்ட என்ன குறாரு பாருங்க, 1 Kings 19:14.
1: அதற்கு அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக,
0: சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக
1: வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன்.
0: வெகு பக்தி வைராக்கியமா இருந்தார். வெகு பக்தி மட்டும் இல்ல, பக்தி வைராக்கியமா இருந்தாராம் தேவனுக்காக. அப்படி ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கா, தேவனுக்காக பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்க. பக்தி மாத்திரல, பக்தி வைராக்கியம். என்ன வந்தாலும் என் கேசுதான், எப்படி வந்தாலும் சரி இயேசு கிறிஸ்து தான். வெகு பக்தி வைராக்கியமா இருந்தாராம் எலியா. மூணாவது முதல்ல பார்த்தோம், அவர் கர்த்தருக்கு முன்பா நின்னாரு. ரெண்டாவது என்ன செஞ்சாரு, கர்த்தரி வார்த்தையின்படி செய்தார். மூன்றாவது என்ன இருந்தது, அவர்கிட்ட வெகு பக்தி வைராக்கியமா இருந்தாராம். நம்ம ஆண்டுக்கு இப்ப ஆண்டவரே உண்மையில எனக்கு பக்தி வைராக்கியம், உண்மையில அப்படி வைராக்கியத்தை எனக்கு தாறு ஆண்டவரே, வைராக்கியத்தை தாறு ஆண்டவரே, வைராக்கியம் எனக்கு வேணும் ஆண்டவரே, வைராக்கியத்தை தாறு சொல்லி நம்ம கேட்கணும். அந்த வைராக்கியம் எனக்கு வேணும். எலியா கொடுத்த வைராக்கியத்தை எனக்கு தாங்க ஏசப்பா, நான் ஏதோ சேவம் பண்ணா பண்றேன், இல்லைன்னா பேசாம வீட்டுல இருந்துடுறேன், சர்ச்சைக்கு வர வரேன், 4 கூட நான் வராம இருக்க, அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. இனிமே என்ன செய்யணும், தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருக்கணும். கத்திற்காக நான் எதை செஞ்சாலும் செய்வேன், இனிமேல் கத்திற்காக வாழும்னு ஒரு பக்தி வைராக்கியத்தை நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் உமக்காக பக்தி வைராக்கியத்தை தாங்க ஏசப்பா, வாழ உதவி செய்யணும் சொல்லி கேட்கணும். 69 9
1: உம்முடைய வீட்டை குறித்து,
0: உம்முடைய வீட்டை குறித்து
1: உண்டான பக்தி வைராக்கியம்,
0: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
1: என்னை பச்சித்தது,
0: என்னை பச்சித்தது. கர்த்தர் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் நம்ம பச்சிக்கு, நம்ம உள்ளத்துல அப்படியே பற்றி எரியணும். கர்த்தருக்காக நான் வாழ்வேன். எத்தனை ஜனங்கள் அழிஞ்சு போறாங்க, என் ஜனம், என் சகோதரர், என் சகோதரி, என் குடும்பம், நமக்குள்ள அப்படி ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். அவங்களுக்காக போராடி ஜெபிக்கணும், அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கணும், அழுகணும், புலம்பணும். அப்ப ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வைராக்கியத்தை தாங்கப்பா, எனக்கு அத்தர் குத்தி பக்தி வைராக்கியத்தை தாங்க சப்பா, நான் வெறுமையான இருக்கிறேன். ஏதோ செவத்துக்கு வந்தா வரேன், இல்லைன்னா ரெண்டு வாரம் கழிச்சு வராமல் இருக்கேன், ரெண்டு இன்னொரு நாளைக்கு வரேன், அப்படிதான் இருக்கிறாண்டவரே. என்னை மன்னிங்க, எனக்கு பக்தி வைராக்கியத்தை தரும், வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்ததுன்னு சொல்றாரு, எனக்கு அப்படி பக்தி வைராக்கியத்தை தாங்க ஏசப்பான்னு கேட்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 4:5
1: நம்மில் வாசமாய் இருக்கிற,
0: நம்மில் வாசமாய் இருக்கிற
1: ஆவியானவர்,
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில்,
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று,
0: வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா?
0: வேத வாக்கியம் வீணாய் சொல்லு நினைக்கிறீர்களா? பசு தாய் நமக்குள்ள எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சியோடு இருக்கிறாரு. எப்படியாவது என் பிள்ளைகளை கொண்டு இந்த சனங்கள் ரட்சிக்கப்படணும், இந்த சனங்கள்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி வைராக்கிய வாஞ்சியோடு இருக்கிறாரு. இன்னொரு வாசிடா,
1: நம்மில் வாசமாய் இருக்கிற,
0: நம்மில் வாசமாய் இருக்கிற
1: ஆவியானவர்,
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில்,
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று,
0: நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாரா? வைராக்கியத்தில் வாஞ்சா இருக்கிறார் என்று
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று,
0: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று
1: நினைக்கிறீர்களா?
0: நினைக்கிறீர்களா? இல்ல, உண்மையாவே நம்ம வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாரு. நம்மளுக்கு அந்த வைராக்கிய வாஞ்சி பரிசுத்தவனவரே, உங்களுக்கு எப்போ எனக்கு இந்த வைராக்கிய வாஞ்சி தாங்காண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். 2 Corinthians 11:2
1: நான் உங்களை,
0: நான் உங்களை
1: கற்புள்ள கன்னிகையாக,
0: கற்புள்ள கன்னிகையாக
1: கிறிஸ்து என்னும்,
0: கிறிஸ்து என்னும்
1: ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க
0: நியமித்தபடியால்
1: உங்களுக்காக,
0: உங்களுக்காக
1: தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
0: தேவ எப்படி இருக்கறா? தேவ வைராக்கியமான வைராக்கியம் அப்படின்னு என்னன்னா, கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து தான் நம்ம மனவாளன், அவங்களுக்காக உங்களுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்காக என்ன எப்படி இருக்கிற வைராக்கிய வாஞ்சியா இருக்கு அப்படின்னு என்னன்னா, நம்மள வந்து பரலோகத்துக்கு ஆண்டவர் ராஜ்யத்துக்கு அவருடைய மனவாட்டியை நம்ம கொண்டு கொடுக்கறதுக்காக பவுலுக்கு எப்படி இருந்தது? வைராக்கிய வாஞ்சியா இருந்தாரு. கற்பிள கண்ணி என்னன்னு தெரியுமா? விசுவாசம். விசுவாசம் நமக்கு அழிஞ்சு போகாத வெடிக்கு, விசுவாசம் நம்ம குறைஞ்சு போகாத வெடிக்கு, அதுதான் கற்புள்ள கண்ணி அம்மா. விசுவாசம் நமக்குள்ள குறைஞ்சு போகாத வெடிக்கு, விசுவாசம் நமக்குள்ள ஒரு நாள் கூட குறையக்கூடாது. இயேசுக்கு ஜீவிக்கிறார், அன்றைக்கு உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். என்னை கட்டாயம் கைவிட மாட்டார். நமக்குள்ள பிரச்சனை வரலாம், 1000 குழப்பங்கள் வரலாம், அதை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. இயேசுக்கு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், என்ன சொல்லுங்க, கைவிட மாட்டாரு. என்ன பிரச்சனை இருந்தாலும், பிசாசை நீ பிரச்சனை கொண்டு இருந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, என் ஆண்டவராக இயேசுகிறது எனக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு அந்த வைராக்கியம் அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு. இப்போ ஆசிப்பா,
1: நான் உங்களை,
0: நான் உங்களை
1: கற்புள்ள கன்னிகையாக,
0: கற்புள்ள கன்னிகையாக
1: கிறிஸ்து என்னும்,
0: கிறிஸ்து என்னும்
1: ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால்
0: அவர் அதுதான் கர்த்தர் என்று பவுல நியமிச்சிருக்கிறாரு. இந்த மக்களை எல்லாம் நீ பரலோகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவரை நியமிச்சிருக்க, நியமித்தபடியால்
1: உங்களுக்காக,
0: உங்களுக்காக பாத்தீங்களா, நம்மளுக்காக
1: தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
0: உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அந்த மக்களை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போடும், எப்படியாவது பரிசுத்தவனை மாறணும் சொல்லி அவ்வளவு வைராக்கியமா இருந்தாரு. கருப்பு எதை குறிக்கின்னு சொன்னா, விசுவாசம். விசுவாசம் மாத்திரம் ஒரு நாள் இழந்து போக கூடாது. அத உலக விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். வாசிங்க 1 Corinthians 5:4 அந்த விசுவாசம் நம்ம விட்டு போகாத வடிக்கு பார்த்தோம், அதான் கற்புன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த விசுவாசம் நம்ம இழந்து போக கூடாது. வாசி பாருங்க,
1: நம்முடைய விசுவாசம்,
0: நம்முடைய விசுவாசமே
1: உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்
0: செய்யும். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னா என்ன? விசுவாசம் தான். உலகத்துல எத்தனையோ காரியங்களை பிசாசு கொண்டு வருவான், உலக ஆசை பாசங்கள், உலகத்துடைய இது, உலக காரியங்கள் என்ன, அவங்களும் இப்படித்தானே இருக்காங்க. சும்மா நீ கொஞ்ச நேரம் உலகத்துல இருந்தா என்ன, யார் உன்னை பாக்குறா, நீ உலக காரி உன்ன வந்து யாரு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பிசாசு நம்மளை ஏமாத்துவான். ஆனா நம்மளை யார் பார்த்துட்டு இருக்கா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, யாசுவா நம்ம பார்த்துட்டு இருக்காருன்னு இந்த பயத்தோட விசுவாசத்தோட இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். அந்த விசுவாசத்தோட இருந்து அதன் கருப்புள்ள கண்ணியாக உங்களுக்காக வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கேன்னு பார்த்த பவுல் சொன்னார். அப்படிப்பட்ட விசுவாசம், அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு வர வேண்டும். ஆண்டவரே இந்த வைராக்கியத்தை தாங்க சப்பா. திருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரி வார்த்தை கேட்டிருக்கோம், நம்ம இப்ப செவிப்போம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அற்புதங்கள், அதிசயங்களை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க ஏசப்பா. தேவைகளை சந்திக்க முடியாது, செபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. ஊழியருக்கு வேண்டிய வரங்களின் வல்லமைகளை தாருமப்பா, அவன் அண்டி கொள்ளமை சார்ந்து கொள்ள கிருவை செய்யப்பா. எங்கள் தேசத்தில் நல்ல ஒரு எழுப்பறி உயிர்மைச்சை தாங்க ஏசப்பா, ரச்சனை சந்தோஷம் தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடியும் செய்யுங்கப்பா. ராச்சாமை துதிக்கிறோம். எல்லா சபையிலையும் எழுப்பலையும் உயிர்மைச்சு தர முடியாது, செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு வழியிலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பராமரித்துக் கொள்ளுங்கப்பா. அக்கினி மலாந்து காத்துக்கோங்க, கத்துடி மகிமை மூடிக்கொள்ளட்டும் ஐயா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நானே நல்ல மைப்பேன்னு சொன்னீங்க ஏசப்பா, ராஜா எங்களுக்காக ஜீவன் கொடுக்கவும் பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. ஏசப்பா மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நேசடி கரம் தாங்கட்டும் ஐயா. ஆண்டவரே மே துதிக்கிற எத்தனை குடும்பங்கள் அப்பா வேலை இல்லாம தவிக்கிறாங்களப்பா ஏசப்பா. எவ்வளோ பேர் வேலை இழந்திருக்காங்கப்பா, வேலை இழந்தவங்களுக்கெல்லாம் வேலை கொடுங்க, வேலை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே சமானத்தை இழந்திருக்கிற மக்களுக்கு சமானத்தை கொடுங்க, கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்கப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. குழந்தை பாக்கியத்தை தாங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. குடியிலிருந்து விடுதலை தாங்கப்பா, கஞ்சாலிருந்து விடுதலை தாங்கப்பா, ஊசியிலிருந்து விடுதலை தாங்க, போதை பொருள்கிருந்து விடுதலை தாங்க, பீடி சிகரெட்டிலிருந்து விடுதலை தாங்கப்பா, எத்தனை பா கோயில போடுற மக்களை விடுதலை செய்யுங்க. என் தேவனை அண்டிக்கொள்ளும், தேவனை அறிந்து கொள்ளணும் ஐயா. கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றியறி அண்டிக் கொள்ற யாரும் பாக்கிய வேண்டு சொன்னீரு. மே அண்டிக் கொள்ள, மே அறிந்து கொள்ள, மே சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் இடப்படாமல் செபித்து துதித்து உமை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. பலப்படுத்துங்க ஏசப்பா, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. வேதத்தினோ எத்தனையோ பேர் வாசித்தாலும் புரிய மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் வேதத்தை வாசிக்கிறது இல்லப்பா. வேதத்தை வாசிக்க அவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. பலப்படுத்துங்க ஏசப்பா, காத்துக்கோங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. அப்பா அம்மை துதிக்கிறோம். தகப்பனே வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க, துன்பங்கள் தொல்லைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்கப்பா, ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளா, ஆராதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. நேசுடைய கரம் தாங்கட்டும், நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சுங்க, ஆசீர்வதி உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம். கேஸ்பா நமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேப்தா கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643 101 நீலகிரி மாவட்டம் தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-24-35. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address, acvinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: வெளிப்படுத்தும் விசேஷம் 14:7.
1: மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும்
0: சமுத்திரத்தையும்
1: நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுதுகொள்ளுங்கள் என்று கூறினார்.
0: கர்த்தருக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கனால என்னசே வந்துருச்சு பாத்தீங்களா? வெளிப்படுத்தும் விசேஷம் 15:4.
1: கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர்.
0: உலகத்தில் யாரும் பரிசுத்தம் கிடையாது. தேவர் ஒருவரே பரிசுத்தர்.
1: எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள்.
0: எல்லா ஜாதிகளும் என்ன செய்வாங்களா? கர்த்தருக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். இன்னைக்கு எத்தனையோ சனங்கள் இயேசுவை பற்றி வேண்டாம், எனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டான்றாங்க. ஒரு நாள் எல்லா ஜாதிகளும் இந்த கர்த்தருக்கு முன்பாக வந்து முழங்கல் போட்டு தொழுது கொள்வாங்க. அவர் ஒருத்தரே பரிசுத்தார். அவர் ஒருவர் தான் பரிசுத்தார். அவர் பயப்படாம யாரும் இருக்கவே முடியாது. ஒருவரே பரிசுத்தார். ஜெபம் குறைஞ்சிட்டீங்க. ஜெபம் குறைஞ்சினால் என்னாச்சு? நமக்கு உலக காரியம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சு விட்டுது. ஜெபம் குறைஞ்சினால என்ன வந்துருச்சு நமக்குள்ள? உலக காரியங்கள் அதிகமாக வந்துருச்சு. ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேளுங்க, கத்துட்டு ஒப்பு கொடுங்க. கத்துட்டு வரங்குற சமீபம் எங்கே பார்த்தாலும் பூமி ஆயிடுச்சு, எங்கே பார்த்தாலும் சண்டை, எங்கே பார்த்தாலும் சனத்துக்குறதுமா சனமும் பூமி எதிர்ச்சும் கொள்ளை நோயும் இப்படி நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. நம்ம நாளுக்கு நாள் என்ன பண்ணுறோம்? கத்தர் விட்டு தூரமாக இருக்கும். நல்லா நீங்களே யோசித்து பாருங்க. நிறைய பேர் கத்திருக்கு நமக்கு தூரம். உலகத்து காரியத்துக்கு இடம் கொடுத்துட்டோம். தயவுசெய்து மாறிக்கோங்க. கடைசி வினாடியில் இருக்கிறோம். தயவுசெய்து மாறிக்கணும். இவ்வளோ நாள் நீங்கள் கத்தர் தேடி இவ்வளோ நாள் கத்திருக்கா எல்லாம் செய்துட்டு இவ்வளோ நாள் கத்திரோட ஒப்புறம் இருந்துட்டு இன்னைக்கு உலக காரியத்தில் இருப்போமானால் தேவனாய் கத்திர வரும்போது என்ன பண்ணுவோம்? அதான் சொன்னார், முடிவேற இந்த நிலைப்பேனா சொல்லியிருக்கு. இல்லை கத்தர் ரசி கத்தர் தேடுறவங்களாம் ஆண்டர்கள் வந்துடுவாங்கன்னு சொல்ல என்ன சொன்னார்? முடிவெறிந்தோம் நிலை நிலைப்பேன் தான் ரசிக்க போடுவோம். நீங்கள் முந்தி நாம் முந்தி செய்த நனவில் நினைக்க மாட்டார். முடிவெறிந்த நிலையில இருப்பேன். மத்திய சுவிசேஷம் 14:13. நிறைய பேர் பின்வாங்கியிருக்கேன். தயவு செய்து ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்து பின்னால் வாங்க. பின்வாங்கலாம் விட்டுருங்க.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: நான் இந்தி அப்படி செய்விச்சேன், எவ்வளோ நேரம் பைபிள் வாசிப்பேன். இப்போ எங்கே பயிற்சி செபமெல்லாம் இப்போ துதியில் எங்கே பயிற்சி? சோத்திரம் சொல்லிகிட்டே இருப்போமே, தூச்சிட்டே இருப்போமே. இப்போ துதி இல்லையே. எப்போ பார்த்தாலும் யோசனையும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கமே. கத்துருவார்களா என்ன செய்ய போகிறோம்? கத்துரு வர போகிறாரு. கத்துரு சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுது. பிரசங்கின் புஸ்தகம் 12:13.
1: காரியத்தின்
0: கடைத்தொகையை கேட்போமாக.
1: தேவனுக்கு பயந்து
0: அவர் கற்பனைகளை கைக்கொள்.
1: எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே.
0: எது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை? எனக்கு தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனை, அவர் கட்டளையை கைக்கொள். இதுதான் எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை. முதல் கர்த்தர் பயப்படணும். எங்கிருந்தாலும் என்னை கர்த்தர் பார்க்கிறார், எங்கிருந்தாலும் என் தேவனை பார்த்து கொண்டே இருக்கிறார் சொல்லி பயப்படுங்க. ஒரு காலம் பணம் வரும், ஒரு காலம் பணம் போகும். யாருக்கும் சொந்த பணம் வந்து யாருக்கும் நிலையானது இல்லை. ஒரு காலம் பணமாக பணக்காராக இருப்போம், இன்னொரு காலம் பணம் நம்மளை விட்டு பிறந்து போயிடும். அதை பற்றி நம்ம பணத்தை நம்பி நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கிறாதீங்க. தயவு செய்து பின்வாங்கிறாதீங்க. கர்த்தரை விட்டு

0: வாங்கிறாதீங்க. ஒரு கால பழம் நம்மகிட்ட இருக்கோம், இன்னொரு கால இன்னொருத்தர் போயிடும். அதனால கர்த்தர் விட்டு பின்வாங்காதீங்க. கர்த்தருக்குள்ள அதிகமாக நெருங்கி செய்வீங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நானே சொல்ல, யாஸ்பா சொல்ல சொன்னார். நிறைய பேர் உள்ளத்தில் உள்ள உலகம், உலகத்தை விட்டு வெளியே வாங்க வேண்டாம். கர்த்தருக்குள்ள இருந்தால் தான் நம்ம கர்த்தர் ஆட்சிக்கு போக முடியும். கர்த்தர் விட்டுட்டோம்னா நமக்கு ஒரு நாள் கூட கர்த்தர் ஆட்சிக்கு போக முடியாது. இப்போ அழுது அழுது அழுது அழுது அழுது அழுது செவிச்சா கூட போக முடியாது. இந்த நாளுக்கு நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். இந்த நாட்கள் விட்டுட்டோம்னா நாளைக்கு இந்த நாள் நமக்கு கிடையாது. எப்படி சார் 5:14 இருந்து வாசி.
1: ஆனபடியினாலே
0: நீங்கள்
1: ஞானமற்றவர்களைப் போல நடவாமல்,
0: ஞானமுள்ளவர்களைப் போல
1: கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து.
0: எப்படி நடக்கணுமா? கவனமா. நைட்டு போறேன்னு வச்சுக்கோங்க, பாதையில் என்ன சொல்லி லைட்டிங் கையில் வச்சுக்கோம், கவனமாக நடப்போம். எங்கு உளுந்துருவோம், எங்கு உளுந்துருவான்னு பயந்து கவனமாக நடக்க பார்த்து.
1: நாட்கள் பொல்லாதவைகளானதால்
0: நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதால்
1: காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்.
0: காலத்தை என்ன செஞ்சிடணும்? பிரயோஜனப்படுத்தி. இந்த காலம் விட்டுறாதீங்க சார், சகோதரர் சகோதரில், இந்த காலத்தை விட்டுற வேண்டாம். காலம் கடைசி காலம், ஒவ்வொரு வினாடியும் கத்தர் வருகை பற்றி எங்கு வந்தாலும் கத்தர் வருகை கூறிக்கொண்டே இருக்கிறது. காலங்கள் செய்திகள் கத்தர் அருகை பற்றி கூறிக்கொண்டே இருக்கிறது. இந்த நாள் நம்ம தயவுசு யாரும் விட்டுறாதீங்க, கெஞ்சி கேட்குறோம். கத்தர் பயந்தா இன்னெல்லாம் நம்ம கிடைக்கும் தான் பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்குறோம் 25:14.
1: கர்த்தருடைய ரகசியம்,
0: கர்த்தருடைய ரகசியம்
1: அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது.
0: அவர்கள் பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது.
1: அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார்.
0: தம்முடைய உடன்படிக்கை. கர்த்தர் பயந்தா அவரிடத்துல ரகசியம் இருக்குது. அவர் ரகசியத்தை, கர்த்தருடைய ரகசியத்தை தமக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நமக்கு போதிப்பார். அது மாத்திரல்ல, உடன்படிக்கையும் போதிப்பாராம். நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இப்பெல்லாம் பண்ணியிருக்கேன்னு கர்த்தர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் பயந்துருங்க, உங்களுக்கு கர்த்தர் ரகசியத்தை போதிப்பார். அது மாத்திரல்ல, சங்கீதம் 25:12.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார்.
0: அவருக்கு என்ன செய்வன்? தாம் தெரிந்து கொள்ள வழியை போதிப்பார். தாம் என்ன வழி வச்சிருக்கிறார் அந்த வழியை நம்ம போதிப்பார். கர்த்தர் பயந்திருந்தா அவர் தாம் தெரிந்து கொண்ட வழியை போதிப்பார். என்னது கர்த்தர் பயப்படுற பயம்? நீதிமொழியின் புஸ்தகம் 8:13.
1: தீமையை வெறுப்பதே,
0: தீமை வெறுப்பதே
1: கர்த்தருக்கு பயப்படும் பயம்.
0: கர்த்தர் பயப்படுற பயம் எது? எது கர்த்தர் பயப்படுற பயம்? தீமை வெறுப்பு தான் கர்த்தர் பயப்படுற பயம். தீமையான கர்த்தர் வெறுத்துட்டோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டு, உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 32:8.
1: நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
0: நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
1: உன்மேல் என் கண்ணை வைத்து
0: உனக்கு
1: ஆலோசனை சொல்லுவேன்.
0: உன்மேல் உனக்கு ஆலோசனை சொல்லு. கர்த்தர் நமக்கு மேல கண்ணை வச்சு என்ன செய்வார்? நமக்கு ஆலோசனை சொல்லுவார். கர்த்தர் எப்போதும் பயந்திருக்கணும். கர்த்தர் பயப்படுறவங்களுக்கு என்ன செய்யற? ஞாயிற்றுக்கு நாட்கள் வந்துருச்சு, கர்த்தர் வரப்போறாரு. ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு எப்போது நம்ம பயந்துருக்க வேண்டும். கர்த்தர் பயந்தவங்களுக்கு குறைவே கிடையாது. ரெண்டாவதாக முதல் கர்த்தர் பயப்படும்போது தான் ரகசியத்தை நமக்கு சொல்லித்தராரு. ரெண்டாவது பாருங்க, சங்கீத புஸ்தகம் 115:13.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும்,
0: கர்த்தர் பயப்படுற பெரியோரையும்
1: சிறியோரையும் ஆசீர்வதிப்பார்.
0: கர்த்தர் பயப்படுற பெரியோரை ஆசீர்வதிப்பார், சிறியோரே ஆசிரிப்பார். பெரியவரானு ஆசிரிப்பார், சிறியோரே ஆசிரிப்பார். கர்த்தர் பயப்படுற பயத்தை தாரும் கர்த்தாவே. உங்க பயப்படுற பயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நான் பயந்து எவ்வளவோ பயந்து வாழ்ந்தேன், இப்போ பார்த்தா நான் எங்கேயோ இருக்கிறேன்னு ஆண்டவரே. எனக்கு பயப்படுற பயத்தை கொடுங்கன்னு கேட்போம். கர்த்தர் பயப்படுற பயத்தை பயப்படுறவங்கள சிறியோரே பெரியோரே ஆசிரிப்பார், சிறியோரே ஆசிரிப்பார். 14:14.
1: கர்த்தர் உங்களையும்
0: உங்கள் பிள்ளைகளையும்
1: வர்த்திக்க பண்ணுவார்.
0: பார்த்தீங்களா? பயந்து நினைச்சிடும், உங்களையும் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பயந்துருங்க, உங்களையும் உங்க பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நீங்க கர்த்தர் பயந்துருங்க, உங்களையும் உங்க பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அது மாத்திரல்ல, 128 சங்கீதம் 1வது வசனம் 2வது வசனம்,
1: கர்த்தருக்கு பயந்து
0: கர்த்தர் பயந்து
1: அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ,
0: அவர் கர்த்தர் வழியில் நடக்கிறவன் எவனோ
1: அவன் பாக்கியவான்,
0: அவன் பாக்கியவான்.
1: உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்,
0: கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்,
1: உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்.
0: உங்களுக்கு என்ன இருக்கும், நன்மையும் பாக்கியம் உண்டாயிருக்கும். கர்த்தர் பயந்தீங்கன்னா பிரயாசத்தை, கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு என்ன சரி, உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். கர்த்தர் பயந்து பாருங்க, நம்ம விருப்பம் போல வாழ்ந்த நாள் போதும், கர்த்தர் பயந்து வாழ்வோம், கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்விப்பார். கர்த்தர் பயப்படும் போது அவர் ரகசியத்தை சொல்லித்தரார். அது மாதிரி நான் உனக்கு போதித்து நீ அடக்க வேண்டிய ஒளி உன் காட்டி உன் மேலே என் கண்ணு வைத்து உனக்கு ஆலோசனை. பயப்படுற பயன் என்ன, தீமையை விட்டு தீமையான காரியம் எல்லாருக்கும் தெரியும், எது தீமை எது நன்மைன்னு எல்லாருக்குமே தெரியும். தீமையை விட்டு விலகுது என்னது, கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆதியாம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனம்,
1: அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே,
0: பிள்ளையாண்டன் மேல உன் கையை போடாதே,
1: அவனுக்கு ஒன்றும் செய்யாதே.
0: ஆண்டர் சொல்றாரு, ஒரு நாள் சொன்னாரு மகனை வந்து பலியிடுன்னு சொன்னாரு. அப்புறம் ஆபரகாமை பார்த்து சொல்றாரு, உன் பிள்ளையாண்டு மேல உன் கைய போடாதே,
1: அவனுக்கு ஒன்றும் செய்யாது,
0: அவனுக்கு ஒன்றும் செய்யாதே.
1: நீ அவனை உன் புத்திரன் என்றும்,
0: நீ அவனை உன் புத்திரன் என்றும்,
1: உன் ஏகசுதன் என்றும் பாராமல்,
0: உன் ஏகசுதன் என்று பாராமல்,
1: எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால்,
0: எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால்,
1: நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று,
0: நான் தேவனுக்கு பயப்படுறவன் என்று
1: இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா, கர்த்தர் எதை கேட்கிறான்னு செய்யணும். மகன் கேட்டார், ஆவரகம் உன் மகனை எனக்கு பலியிடுன்னு சொன்னாரு. பள்ளியோடு கொண்டு போனப்ப அவர் என்ன சொல்லி மனசார சொன்னாரு, எப்படியா என் பையனை திருப்பி தருவார், அவருக்குள்ள விசுவாசம், அவர் செஞ்சுக்கலாம் சொல்றாரு.
1: அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே
0: சொல்றாரு. பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே,
1: அவனுக்கு ஒன்றும் செய்யாதே,
0: ஒன்றும் செய்யாதே.
1: நீ அவனை உன் புத்திரன் என்று,
0: புத்திரன் என்றும்,
1: ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால்,
0: எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால்,
1: நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று,
0: நீ தேவனுக்கு பயப்படுறவன் என்று
1: இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: இப்பொழுது அறிந்திருக்கிறேன், நீ தேவனுக்கு பயப்படுறேன்னு சொல்லி இப்பொழுது அறிந்திருக்கிறேன் சொன்னார். 17வது வசனம் ஆதியாகமம் 22:17,
1: நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து,
0: கர்த்தர் பயந்ததுனால என்ன சொல்றேன், நான் ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதித்து,
1: உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும்,
0: உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போலவும்,
1: கடற்கரை மணலை போலவும்,
0: கடற்கரை மணலை போலவும்
1: பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார்
0: தங்கள் சத்துருக்களின் வாசல்களை
1: சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
0: சத்துருக்களின் வாசல் கூட என்ன செய்யும், சந்ததியா சுதந்திரித்து கொள்வார்கள். யாரெல்லாம் கர்த்தர் பயந்திருக்கீங்களோ நிச்சயமா கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. மத என்ன செஞ்ச, கர்த்தர் பயப்படுறவங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு, தன்னுடைய ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார். ரெண்டாவது கர்த்தர் பயப்படுற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரல்ல, என்ன செய்யறாராம், ஆபரகம் கர்த்தர் பயந்ததுனால உன் சந்ததிய கடலத்தனை மணலை போலவும் வானத்தின் நட்சத்திர போலவும் பெருக போடுவேன் சொன்னார். அல்லேலூயா. மூணாவது பார்க்கணும், மூணாவது கர்த்தர் பயந்த என்ன கிடைக்குன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 18வது வசனம்,
1: ஜாதிகள் கோபித்தார்கள் அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர்
0: நியாயந்தீர்ப்பு அடைகிறதற்கும்
1: தீர்க்கதரிசிகளாகிய
0: உம்முடைய ஊழியக்காரருக்கும்
1: பரிசுத்தவான்களுக்கும் உம்முடைய நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த
0: சிறியோர்
1: பெரியோருக்கும்
0: பலன் அளிக்கிறதற்கும் யாருக்கு,
1: அது நாமத்தின் மேல்,
0: உங்கள் நாமத்தின் மேல்
1: பயபக்தியா இருந்த,
0: கர்த்தருடைய நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த
1: சிறியோர் பெரியோருக்கும்,
0: சிறியோர் பெரியோருக்கும்
1: பலன் அளிக்கிறதற்கும்,
0: பலன் அளிக்கிறதற்கும்
1: பூமியை கெடுத்தவர்களை,
0: பூமியை கெடுத்தவர்களே
1: கெடுக்கிறதற்கும்,
0: கெடுக்கிறதற்கும்
1: காலம் வந்தது என்று சொல்லி,
0: காலம் வந்தது என்று சொல்லி
1: தேவனை தொழுது கொண்டார்கள்,
0: தேவனை தொழுது கொண்டார்கள். முத பாருங்க, ஊழிக்காரு, அப்புறம் தீர்க்க தரிசிகள், அப்புறம் பரிசுத்தவான்கள், அவங்களுக்கு பலன் அளிக்க இருக்கு. அவங்களுக்கும் சிறியோர் பெரியோர் வந்து கர்த்தர் பயபக்தியோடு யாரா இருக்காங்களோ, சும்மா பிள்ளைகள் அங்கங்கே எந்திரிச்சு போடாதீங்க. வசனம் சொல்றது பார்த்தீங்களா, கர்த்தருடைய பிள்ளைகள் எந்திரிச்சு வேணுமா, வாசிப்பாது, சிறியோர் பெரியோர்
1: உமது நாமத்தின் மேல்,
0: உமது நாமத்தின் மேல்
1: பயபக்தியா இருந்த,
0: பயபக்தியா இருந்த
1: சிறியோர் பெரியோருக்கும்,
0: சிறியோர் பெரியோருக்கும்
1: பலன் அளிக்கிறதற்கும்,
0: பலன் அளிக்கிறதுக்கும்
1: பூமியை கெடுத்தவர்களை,
0: கர்த்தருடைய நாமத்து மேல பயபக்தியா இருந்தவர்கள் பலன் அளிக்கிறாரு. பூமியை கெடுத்தவங்களுக்கு,
1: பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும்,
0: பூமியை கெடுத்தவங்களை என்ன செய்வாரா, கெடுக்கிறதுக்கும்
1: காலம் வந்தது என்று சொல்லி,
0: காலம் வந்தது என்று சொல்லி
1: தேவனை தொழுது கொண்டார்கள்,
0: தேவனை தொழுது கொண்டார். அப்ப கர்த்தருக்கு பயந்தவங்களுக்கு, ஊழிக்காருக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, கர்த்தர் நாமத்தினால பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியவர்களுக்கு பலன் அளிக்கிறதுக்கும், பூமியை கெடுத்தவங்களுக்கு கெடுக்கிறதுக்கும் காலம் வந்தது என்று சொல்லி தொழுது கொண்டார்களாம். வெளிப்படுத்த விசேஷம் 22:12
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
1: அவன் அவனுடைய கிரிகளின்படி,
0: அவன் அவர் என்னென்ன கிரிய இந்த உலகத்தில் செஞ்சிருக்கீங்களோ, ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்காக எவ்வளவோ காணிக்க கொடுக்குறீங்க, எவ்வளவோ செபிக்கிறீங்க, எவ்வளவோ செய்றீங்க, அதான் அவன் அவன் கிரிகள் தகுந்த, கிரிகள் தகுந்த பலன் அளிக்கிறது.
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
0: அவரவனுக்கு, அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
1: என்னோட கூட வருகிறது,
0: என்னோட கூட வருகிறது. ஊழிக்காருக்கும், தீர்க்கதரிசிகளுக்கும், பரிசுத்தவான்களுக்கும், கர்த்தருடைய நாமத்தின் மேல பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோருக்கும் என்ன செய்தான், பலன் அளிக்கிறதுக்கும், பூமியை கெடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கும் காலம் வந்துன்னு சொல்லி அவங்க அவங்க என்ன செஞ்சாங்க, தொழுது கொண்டாங்க தேவனை. இங்க சொல்றாரு, நான் அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நீங்க மறந்தாலும் நான் மறந்தாலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் செய்த எல்லாத்தையும் அவர் எழுதி வைப்பாரு. அதுதான் சொல்றாரு 11 அநியாயம் செய்யறவன், வாசிங்க 11
1: அநியாயம் செய்கிறவன்,
0: அநியாயம் செய்கிறவன்
1: இன்னும் அநியாயம் செய்யட்டும்,
0: இன்னும் அநியாயம் செய்யட்டும்,
1: அசுத்தமாய் இருக்கிறவன்,
0: அசுத்தமாய் இருக்கிறவன்
1: இன்னும் அசுத்தமாகட்டும்,
0: இன்னும் அசுத்தமாகட்டும்,
1: நீதி உள்ளவன்,
0: நீதி உள்ளவன்
1: இன்னும் நீதி செய்யட்டும்,
0: இன்னும் நீதி செய்யட்டும்,
1: பரிசுத்தம் உள்ளவன்,
0: பரிசுத்தம் உள்ளவன்
1: இன்னும் பரிசுத்தமாகட்டும்,
0: இன்னும் பரிசுத்தமாகட்டும். பார்த்தீங்களா, நம்ம அநியாயம் செய்யணும்னு அநியாயம் செய்யட்டும், நீ செஞ்சிட்டே இருப்பா, நீ வந்து அநியாயம் செய்யணும்னு அநியாயம் செய்யட்டும், அப்புறம் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்றவன் நீதி செய்யட்டும், இன்னும் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இரு. எப்படி நம்ம செய்யறது அவருக்கு தெரியுமானா, நம்ம செய்யறது நம்ம என்ன செய்யறோங்கிறது ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு, மத்தேயு சுவிசேஷம் 18:14 நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் தூதர் ஒவ்வொரு நாளும் தேவனோட சமூகத்தை வந்து தரிசிப்பாங்களாம். நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோன்னு சொல்லி அவங்க வந்து கொண்டு கொடு, நம்ம செய்த நல்லது தீமை எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. வாசிங்க,
1: இவ்விதமாக,
0: இவ்விதமாக
1: இந்த சிறியரில்,
0: இந்த சிறியரில்
1: ஒருவனாயிலும் கெட்டு போவது,
0: ஒருவனாய் கெட்டு போறது
1: பரலோகத்தில் இருக்கிற,
0: பரலோகத்தில் இருக்கிற
1: உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல,
0: சித்தம் அல்ல.
1: இவ்விதமாக,
0: இவ்விதமாக
1: இந்த சிறியரில்,
0: இந்த சிறியரில்
1: ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடி,
0: இந்த சிறியரில் ஒருத்தர் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம அற்பமா யாரையுமே எண்ணக்கூடாது, இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமா எண்ணாமலும்
1: எச்சரிக்கையா
0: இருக்க, எப்படி இருக்கணுமா, எச்சரிக்கை. ஒரு சிறுவத்தர் கூட யாரையும் கூட என்ன செய்யக்கூடாது, அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்.
1: அவர்களுக்குரிய,
0: அவர்களுக்குரிய
1: தேவ தூதர்கள்,
0: தேவ தூதர்கள்
1: பரலோகத்திலே,
0: பரலோகத்திலே
1: என் பரம பிதாவின் சமூகத்தை,
0: என் பரம பிதாவின் சமூகத்தை
1: எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று,
0: எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று
1: உங்களுக்கு சொல்லுகிறேன்,
0: உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னென்ன செய்யறோமோ நன்மை செஞ்சாதும் அங்க போய் தூதர் வந்து சொல்லிடுவாரு, நம்ம தீமை செஞ்சாலும் அங்கங்க. அதுதான் பாமர்ல சொல்றாரு 14:12 தன்னை குறித்து நம்ம ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்பிக்கிறவர்களா இருக்கிறோம்.
1: நம்மில்
0: ஒவ்வொருவனும்
1: தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான்.
0: தேவனுக்கு என்ன செய்யுமா? நம்ம எல்லாரும் கணக்கு ஒப்பி. ஏன்னா பிதாவை வந்து பிதா சமூகத்தை வந்து தூதன் தரிசிக்கிறாராம். சிறியன்னா சிறு பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, எல்லாரையும் தான். நமக்குன்னு ஒரு தூதன் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. அந்த தூது வந்து நல்ல செய்யறமா தீமை செய்யறமா அங்க வந்து பிதான் சமூகத்துல வந்து ஒவ்வொரு நாள் நம்மளை பற்றி கணக்கு கொடுப்பாரு. அதுதான் நம்ம பயந்துருந்தா நமக்கு என்ன செய்யற பலன் அளிப்பாரு. ஹலேலூயா. ஊழியக்காருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவுடைய நாமத்தை பயந்த சிறியோரையும் பெரியவரையும் பலன் அளிக்கிறதுக்கு காலம் வந்தது. அநியாயம் தருவேன், நானே செய்யட்டும். அசுத்தமா இருக்கு, நானே அசுத்தமா இருக்கட்டும். நீதி செய்வேன், நீதி செய்யட்டும். இன்னும் பரிசுத்தமா இருக்கு, இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். அவன் நம்மளுக்கு கழிக்கும் போல என்னோடு கொள்ளுறன்னு சொன்னார். அவர் இங்க சொல்றாரு சங்கீத புஸ்தகம் 34 சங்கீதம் 9 வசனம்.
1: கர்த்தருடைய பரிசுத்தவான்களே,
0: கர்த்தருடைய பரிசுத்தவான்களே,
1: அவருக்கு பயந்திருங்கள்,
0: அவருக்கு பயந்திருங்கள்,
1: அவருக்கு பயந்தவர்களுக்கு,
0: அவர் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு
1: குறைவில்லை,
0: குறைவில்லை. கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்திருக்குமோ நமக்கு எந்த குறையுமே இருக்காது. சிறியோரையும் ஆசீர்விக்கிறாரு. அது மாத்திரல்ல, அவங்க பிள்ளைகளை என்ன செஞ்சாரா வர்த்திக்க பண்ணுறாரு. ஹல்லேலூயா. அது மாத்திரல்ல, அவங்க பயந்ததுனால அவன் சந்ததி என்ன செய்யுமா? கடல் மணத்தில போலவோ வானத்து நட்சத்திரம் போல இருப்பாங்க. 3 கர்த்தர் பயப்படும் போது பலன் அளிக்க வர்றாரு. யாரெல்லாம்? ஊழிக்காரு, தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள், அப்புறம் கர்த்தர் பயப்படுற சிறியோர் பெரியோர் எல்லாருக்கும் பலன் அளிக்கிற காலம். இங்க சொல்றாரு கர்த்தர் பயந்தவங்களுக்கு என்ன இல்லையா? குறைவே இல்லை. கர்த்தருக்கு யாரெல்லாம் பயப்படுறோமோ நமக்கு என்ன இல்லை? குறைவே இல்லை. எப்படி தெரியும்? நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பிதாவின் சமூகத்தையே தரிசிப்பார். இன்னைக்கு நன்மை செஞ்சா அங்க போய் சொல்லுவாரு, நம்ம தீச செஞ்சாலும் அங்க போய் சொல்லுவாரு. அது அநியாயம் செய்வேன், அநியாயம் செய்யட்டும். சுத்தமா இருக்கணும், அசுத்தமா இருக்கட்டும். நீதி செய்வேன், நீதி செய்யட்டும். அப்புறம் என்னது? பரிசுத்தமா இருக்கிறவன் என்ன பரிசுத்தமா இருக்கட்டும். கர்த்தர் நமக்கு என்ன, நம்ம என்ன இந்த உலகத்துல என்ன செஞ்சிருக்குமோ அந்த பலனை ஒரு நாள் கர்த்தர் நமக்கு கொண்டு வருவார். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே உங்க பயப்படுற பயத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே நீங்க கர்த்தர் பயந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ரகசியங்களை சொல்லி தருவார், ரகசியங்களை சொல்லி தருவார், தாம் நடக்க வேண்டிய வழியை சொல்லி தருவார். அது மாத்திரல, கர்த்தர் பயந்திருந்தா உங்க சிறியோரையும் பெரியோரையும் ஆசிரியப்ப உங்களுக்கு பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. அது மாத்திரல, என்ன செய்யறாரா சொல்லுங்க. அப்புறமா கர்த்தர் பயந்திருந்தார், அவருக்கு என்ன கொடுத்தாரு? ஆசிரியக்கு ஆசிரியத்து. அது மாத்திரல, கர்த்தர் பயப்படும் போது என்ன செய்யறாரு? ஊழியக்காரையும் தீர்க்க தரிசிகளையும் பரிசுத்தவான்களையும் கர்த்தர் பயப்படுற சிறியோர் பெரியோர் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? பலனளிக்க காலம் வந்தது. கர்த்தர் வரப்போறாரு, நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே, இயேசுவே, ஒவ்வொருவருக்கும் தேடக்கூடிய இதயத்தை தாரும், பயப்படக்கூடிய இதயத்தை தாரும். மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை. பிரசனம் மூடட்டும், வியாதி சுகமாக்கு, நோய் சுகமாக்குங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபார சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்க மக்கள் வெட்டி தாங்க, பிரிந்து கொடு இணைக்கணும். சம இல்லாத குடும்பத்தில் சமான் தாரும், சந்தோஷத்தை மகிழ்ச்சி தாரு, ஆறுதலை தாரு, தேர்தலை தாரும். அப்பா படிக்கிற பிள்ளைங்க ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. தேவன் அரியர் அருள் நிரப்பப்படட்டும். எல்லா துதிக்கு சொல்தரும். எல்லா மக்கள் வாழ்க்கையிலும் புதிய ரீதியும் புது பலத்தை தாரும், புது கிருவை தாரும். உன்னதாவில் நிரப்புங்க. எல்லா துதிக்கனமாக்கும் சொல்தரும். அன்பு ரச்சகரத்துல தாழ்மையாக்கே ஜீரோ பரப்பிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் acvinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன். இன்று ஒரு அதிசயம் நிகழப்போகிறது. ஒரு அபூர்வ சிறுவனை அறிமுகப்படுத்தப் போகிறேன். அவனுக்கு ஒரு படகின் மீது நேசிப்பு இருக்கிறது. இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒன்றிவிடும், அதை மாற்றியும் விடும். அதனால் எங்கும் சென்று விடாதீர்கள். இந்த கதை உங்களுக்காக.

0: இந்த ஆண்டு படகு போட்டியில் முதல் பரிசு பெறுபவர் நமது நித்தின் கோலி. அதற்காக நமது மீனவர் சொசைட்டி சார்பில் அவருக்கு ஒரு புத்தம் புது போட் வழங்கப்படுகிறது.
1: அம்மா, இதோ பாருங்க அப்பாவோட புது போட். இனிமே நாம போட் கடன் வாங்க வேண்டாம்.

0: राजू, राजू, ராஜு இங்க வாப்பா, என்ன பண்ணிட்டு இருக்க?
1: அம்மா, நான் ஆஷாவுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: எல்லாரும் ஜபம் பண்ண காத்துட்டு இருக்காங்க, வா சீக்கிரம் வா.
1: அம்மா பாருங்க, நான் இதுக்கு பேரு ஆஷான்னு வச்சிருக்கேன்.
0: வா வா வா.
2: கர்த்தாவே உமக்கு நன்றி. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, இவங்களுக்கு நீங்க புது போட் கொடுத்தீங்க, அதை நீங்கள் ஆசீர்வதியும் எல்லாரையும் நீங்கள் காத்து ரட்சிக்கிறீர்கள். உமக்கு நன்றி. மனம் நிறைந்த நன்றியை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். தயை கூர்ந்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது நாங்கள் எதிர்பார்த்ததையும் நினைத்ததையும் விட அதிகம். பிரபு இயேசுவின் நாமத்தால் ஆமீன்.
3: ஆமீன்.
2: மே காட் பீ வித் யூ. மே லார்ட் பீ வித் யூ.
1: சீக்கிரம் சீக்கிரம் வா, சீக்கிரம் வா.

0: அப்பா.
1: அட, முடிச்சிட்டியா?
0: நான் தூங்கவே இல்லையே, நானும் வரேன்.
1: உனக்கு ஸ்கூல் இருக்கு, நான் மீன் பிடிக்க கடல்ல ரொம்ப தூரம் போகணும், அங்க கடல் பயங்கரமா இருக்கும்.
0: அட இல்லப்பா, இங்கதான் என் ஆஷா வரைக்கும் தான்.
1: ஓ, உன்னோட ஆஷாவா?
2: மறந்துட்டீங்களா, நம்ம படகுக்கவன் ஆஷான்னு பேரு வச்சிருக்கான்.
1: அப்படியா? அம்மா, ஏன் ஆஷான்னு பேர் வச்ச?
0: ஆஷாங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஃப்ரெண்ட் பேரும் ஆஷா
1: தான். சரி சரி சரி, போலாம். ராஜு, நீ ஸ்கூல் கிளம்பு சரியா? ஸ்கூல்ல இருந்து வந்ததும் வீட்டு பாடம் எல்லாம் செய்யணும், ஒழுங்கா பண்ணு. இதோ உன்னோட ஆஷா. நான் உன்னோட ஆஷாவை கூட்டிட்டு போட்டுமா?
0: போங்கப்பா, ஆனா ஜாக்கிரதையா பாத்துக்குங்க.
1: ஆகட்டும் பா.
2: வா தள்ளு,
1: வாங்கப்பா. ஏய் தள்ளு. கர்த்தர் உங்க கூட இருக்கட்டும்.
2: உங்க கூடவும் தான்.

0: அப்பா நீங்க ஏன் இவ்வளவு லேட்? இன்னைக்கு
1: லேட்டா? இன்னைக்கு நான் சீக்கிரமே வந்துட்டேன். பல தடவை ரெண்டு மூணு நாள் கூட நிறைய மீன் கிடைக்காது, ஆனா இன்னைக்கு நல்ல நாள், பக்கத்திலேயே நிறைய மீன் கிடைச்சிடுச்சு.
0: நாள் ஏங்க நல்லா இருக்காது? ராஜுவோட ஆஷாவில எல்லாம் மீன் பிடிக்க போயிருக்கீங்க.
1: அது சரிதான். ராஜு, உனக்கு தெரியுமா, தேவன் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சப்புறம் அவரோட சீடர்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப பேதுரு சொன்னாரு, நான் மீன் பிடிக்க போறேன்னு. மத்த சீடர்களும் அவர் கூட வரேன்னு சொன்னாங்க. எல்லாரும் போய் படகுல ஏறினாங்க. அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு மீன் எதுவும் கிடைக்கல. அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சப்ப இயேசு வந்து கரையில நின்னாரு. சீடர்களுக்கு அவர் அடையாளம் தெரியல. அப்ப இயேசு சொன்னாரு, உங்களுக்கு மீன் கிடைக்கலையா? அவங்க இல்லைன்னாங்க. அப்ப இயேசு சொன்னாரு, வலைய படகுக்கு வலது பக்கமா வீசுங்கன்னு. அவங்களும் வீசினாங்க. ஏராளமான மீன் சிக்கிக்குச்சு. அவங்களால வலையை இழுக்க கூட முடியல. இயேசு நேசிச்ச அந்த சீடர்கள் எல்லாம் சொன்னாங்க, பேதுரு கிட்ட சொன்னாங்க, இது கர்த்தர்னாங்க. ராஜு பாத்தியா தேவனோட மகிமைய? ஹீலா, இயேசுவோட கருணை எப்பவும் இப்படியே நம்ம மேல இருந்தா நம்ம ராஜு நிச்சயமா காலேஜில் படிப்பான்.
0: ஜாகிரதையா போயிட்டு வாங்க.
1: வர

0: 的。
1: 那个老大了。

0: ஒரு முக்கிய அறிவு. இன்று புயல் காற்று மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசப் போகிறது. கடல் கொந்தளிப்பு ஏற்படலாம். மீனவர்கள் அடுத்து 24 மணி நேரம் கடலில் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.
1: அம்மா, அம்மா, அம்மா, அப்பா ஏமா இன்னும் வரல?
2: வந்துருவாரு கண்ணா, பயப்படாத. நாம இயேசு கிட்ட வேண்டிக்குவோம், அப்பா கண்டிப்பா வந்துருவாரு. நீ தூங்குடா செல்லம், அப்பா வந்த உடனே நான் உன்னை எழுப்பி விடுறேன். தூங்கு.
3: Ah!

0: 메두아,
1: 메두아, 메두아, 메두아. 아, 안다 보고 뿌리, 세려 뿌리. 골로 와, 골로 와.
0: 메두아, 아, 아프다.
1: 메두아,
0: 아, 뿌리, 뿌리.
1: 안다 보고, 안다 보고.
0: 이 뿌리 이리 와.
1: 아, 파이버로 봐, 파이버로.
0: 아, 안 그래, 빠르고 이거 봐.
1: 아, 골로 와.
0: 골로 와, 이 뿌리다. 메두아, 메두아.
2: 어? 옛날에, 옛날에, 옛날에, 얘네가, 얘네들인가? 얘 뺏어 말이기린가? 옛날인가? 얘네들인가? 옛날에, 얘네들인가? 얘네가, 얘네가 뺏어가? 옛날에, 옛날에 졸라가래. 얘네가, 얘네가 뺏어가래. 간다 들어도 빠르게. 얘네가 뺏어가. 먹으려고 옛날에. 얘 뺏어 말이기린가?
3: சீலா சகோதரி, இவர் நீ பேச மாட்டாருமா? கர்த்தர் இவரை தன்னிடம் அழைச்சுக்கிட்டாரு. ஆமா ஆமாப்பா ராஜு, உங்க அப்பா கர்த்தர்கிட்ட போயிட்டாரு. இனிமே இவர் பேச மாட்டாரு, பேசவே மாட்டார். மகனே, எப்பவும் பேச மாட்டாரு. கர்த்தர் நம் சகோதரரை அழைத்துக் கொண்டு விட்டார். அவர் மிகவும் நல்ல மனிதர், உழைப்பாளி. இயேசுவிடம் மிகவும் விசுவாசமாக இருந்தார். தேவரே, இனி சகோதரி ஷீலாவிற்கும் ராஜுவிற்கும் நீரே துணை. தேவன் இயேசு சொன்னார், நான் ஜீவனோடு இருக்கிறேன், எனவே நீங்களும் ஜீவித்திருக்கிறீர்கள். இவரும் ஜீவித்திருக்கிறார். ஆமீன்.
4: ஆமீன்.

0: ஷீலா மகளே, மகளே ஷீலா, மகளே
1: வணக்கங்க.
0: எப்படிமா இருக்க?
1: நல்லா இருக்கேங்க.
0: நம்ம ராஜு எங்க?
1: அவன் ஸ்கூல் போயிருக்கான்.
0: சரி மகளே, நீ மேல என்ன செய்யறதுன்னு யோசிச்சிருக்கியாமா? அதாவது வயத்து சாப்பாட்டுக்கு வழி
1: இஸ்திரி பண்ணி வயத்த கழுவலான்னு நினைக்கிறேன்.
0: அம்மா, இங்க உள்ள ஜனங்க இஸ்திரி துணி எங்க உடுத்துறாங்க? எப்பவாச்சும் வேண்டி வந்தா அவங்களே இஸ்திரி பண்ணிக்குவாங்க.
1: இங்க பக்கத்து காலனில இருக்கிறவங்க துணிகளை வாங்கிட்டு வந்து இஸ்திரி பண்ணி கொடுப்பேன். அதுல நான் அதிக நேரம் வீட்டுல இருக்கலாம், ராஜுவையும் கவனிக்கலாம்ல.
0: இது நல்ல யோசனை, பிரமாதமான யோசனை. அது சரி, இந்த உடஞ்ச போட்டை என்ன பண்ணலாம்னு இருக்க?
1: என்னத்த பண்றது, கிடக்கட்டும்.
0: இத சரி பண்ணி வாடகைக்கு கொடுக்கலாம்னு நான் நினைச்சேன். ஆனா இத பழுது பார்க்க நிறைய செலவாகும் போல் இருக்கு. நாம இத வித்துட்டா?
1: விக்கிறதா? யாரு வாங்குவாங்க?
0: இயேசு கிறிஸ்துவ விரும்புறவங்க ரொம்ப நல்லவங்க. அந்த வேலையை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். சரி, நல்லா இருமா, வரேன். நண்பர்களே, நம் மீனவர் சொசைட்டிக்காரங்க தங்கள் சமூகத்தையும் குடியிருப்பையும் கருத்தோடு பராமரிக்கிறார்கள். நம்மில் யாருக்காவது கஷ்டம் வந்தால் நாம் அனைவரும் கூடி அவருக்கு உதவி செய்வோம். இன்றும் அதுபோன்ற ஒரு நிலை நம்முன் வந்துள்ளது. இன்று இந்த படகுக்கு எந்த மதிப்பும் இல்லை என நான் அறிவேன். ஆயின் இதை ஏலம் விட்டு நாம் நம் அன்பை ராஜுவுக்கு வெளிப்படுத்துவோம். இந்த ஏலம் லாபம் சம்பாதிக்க அல்ல, இது உதவி செய்ய மட்டுமே. எனவே ஏலத்தை நானே ஆரம்பித்து வைக்கிறேன் நண்பர்களே. இதற்கு நான் 3000 தருகிறேன்.
2: 3500?
3: முழுசா 4000?
0: 4000? என்னப்பா விசாலமான மனசோட கேளுங்க, இது ஒரு ரொம்ப நல்ல காரியத்துக்கு.
2: 4500?
0: சபாஷ், 4500. ஆனா இதை விட ஜாஸ்தி கேட்க கூடியவங்க உங்கள எங்க இருக்கீங்க? ஆமா,
2: வள்ளிச 5000.
0: 5000?
2: 5100?
0: 5100? 5100? வேற யாராவது? 5100, ரொம்ப நல்ல தொகை. 5100 ஒரு தரம், 5100 ரெண்டு தரம், 5100 மூணு தரம். நன்றி நன்றி தேவகுடு சார், இந்த படகு உங்களுடையது. நில்லுப்பா ராஜு, ராஜு மகனே. அட அட, இதெல்லாம் ஒன்னும் நன்மைக்கு தான்ப்பா. மகனே வா வாப்பா, இங்க வாப்பா, இங்க வா வா வா வா. நான் சொல்றது கேளு. என்னமா ஷீலா, அவனுக்கு எடுத்து சொல்லுமா? அட ராஜு, இரு இரு இரு ராஜு, வேண்டாம்.
1: ராஜு கண்ணா, சொன்ன கேளு பாரு, இவங்க நம்ம நல்லதுக்கு தான் செய்யறாங்க. அம்மா பேச்ச கேட்க மாட்டியா? நல்ல பிள்ளைல கேளுப்பா.
4: அம்மா அழாதீங்கம்மா.

0: கர்த்தரை தந்த வசனம் 1 சாமுவேல் 2:7.
1: அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர்.
0: அவர் தாழ்த்துகிறவரும் அவர் தான்
1: உயர்த்துகிறவருமானவர்.
0: அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிறவர் கர்த்தராகிய தேவன். நம்மளை

0: பேசுறாரு, உயர்த்துகிறவர் கலங்கே கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு உயிர் இல்லையே, என் வாழ்க்கையில் கண்ணீர் வேதனை தானு சொல்லி இங்க கலங்க வேண்டாம். அவர் தான் உயர்த்த முடியும், அவர் தான் நம்ம துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். பாருங்க, தலைவரை போய் எப்படி வாழ்த்துறாங்க, உயிரை கொடுத்து கத்துறாங்க. நம்ம ஜீவனுள்ள தேவனை என்ன செய்யணும், துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரோடு இருக்கணும். அவர் தான் நம்மளை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உயர்வு இல்லையா, தேவனை கத்த நிச்சயமா ஒரு உயர்வை தருவார். அல்லேலூயா. அவர் தான் உயர்த்துகிறவர், கலங்காதீங்க. என் வாழ்க்கையில ஒரு உயிர்வே இல்லை, என் வாழ்க்கையில வேதனையும் கண்ணீரும் துன்பமும் தான் இருக்குது, என் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில உயர்ந்தே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? கர்த்தர் நிச்சயமா நம்மள எல்லாரும் நினைச்சு போறாரு, உயர்த்துவாரு. அதனாலதான் தேவர் இந்த வசனத்துல நமக்கு தந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 18:48
1: அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர்.
0: அவரே என் சத்துருக்களுக்கு என்ன செய்யறார், விலக்கி விடுவிக்கிறவர்.
1: எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல்,
0: எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல்
1: என்னை நீர் உயர்த்தி,
0: என்னை உயர்த்தி
1: கொடுமையான மனுஷனுக்கு,
0: கொடுமையான மனுஷனுக்கு
1: என்னை தப்புவிக்கிறீர்,
0: என்னை தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. கொடுமையான மனுஷன் விலைக்கு என்ன செய்யற, நம்மள உயர்த்துகிற தேவன். நம்மளுக்கு சத்துருக்கள் யாரு, பிசாசா நம்ம சத்துரு மாதிரி யாருமே இல்ல. அல்லேலூயா. பிசாசுக்கு என்ன செய்யற, விலைக்கு நம்மளை என்ன செய்யறா, விடுவித்து நம்மளை என்ன செய்ய, உயர்த்தி தப்பு வைக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிற தேவன், கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு உயிர்வை தருவார், வேலை உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில கஷ்டத்துல இருந்து நல்ல ஐஸ்வர்யத்துல உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கீங்களா, சமாதானத்தை தருவார். எல்லாமே அவரால் தான் முடியும், அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. சரி, அவர் நம்மளை உயர்த்து நாம் என்ன செய்யணும், அதுதான் பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 3:3-4.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர்.
0: என் தலையை எரிச்சிறாரா, உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர்.
1: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்,
0: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். நம்ம தலை உயர்த்துகிறவர். ஆனால் சங்கீத நீர் என் தலை உயர்த்துகிறமா இருக்கிறார். என்ன செஞ்சார், அவர் என்ன செஞ்சாரா, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்மளை உயர்த்தணும். தேவனை நோக்கி என்ன செய்யணும், கூப்பிட எதை குறிக்கிறது, ஜெபத்தை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க தான் என் வாழ்க்கையில் உயர்வை தரணும், நீங்க தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் உயர்வை தாரும், என்னை உயர்த்தி ஆசீர்வதியும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மளை உயர்த்த முடியும், இந்த உலகத்தில் யாருமே நம்மளை உயர்த்தவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான உங்க ஏசின் கருத்துல இன்னைக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு வாழ்க்கையில் என்ன செய்யப்படுற, கட்டாய உயர்வை தரப்புறார். நம்ம என்ன செய்யணும், அவரை நோக்கி எப்படி கூப்பிடணுமா, சத்தமிட்டு கூப்பிட்டேன். நிறைய பேர் பேசாம இருக்கோம், அமைதியை துதிக்க மாட்டேன்றோம், செவிக்க மாட்டேன்றோம். தேவன் உங்களிடத்துல என் மேல வைத்த அன்பு என்ன தெரியுமா, நம்ம அவரை எப்படி கூப்பிடணுமா, சத்தமிட்டு கூப்பிடணும். சத்தமிட்டு கூப்பிடும் போது உங்களுக்கு உயர்த்துவார், நிச்சயமா உயர்த்துவார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 88:1.
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுறேன். பாத்தீங்களா, இரவுலையும் கூப்பிடணும், பகல்லையும் கூப்பிடணும், அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். பாருங்க, நம்ம வந்து ஒரு குழப்பம் பிரச்சனை என்ன செய்யறோம், நம்ம கண் கலங்கி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, என் கர்த்தாவே நான் என்ன செய்ய, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கூப்பிட்டனால சங்கீதக்காரன் தேவன் உயர்த்தினார். நீங்கள் நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமா உயர்த்துவார். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், துதிக்கணும். இரவுல மட்டும் இல்ல, இரவுலையும் ஜெபிக்கணும், பகல மாத்திர பகலையும் ஜெபிக்கணும். எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டு நம்ம இடத்துல அதுதான் விரும்புறார். வேற ஒன்னே பொண்ணை கொடு, பொருளை கொடு அப்படி கேட்கல, அவரை நோக்கி இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கணும். கண்ணீரோடு அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். ஏதோ இப்ப கச்சேரி 2 மணி நேரம் ஜெபிச்சுட்டா போதும் அப்படி இருக்கக்கூடாது. இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கணும். 2 மணி நேரம் நீ ஜெபிச்சிருக்கிறோம் போதும், 3 மணி நேரம் அது ஒரு அதுக்காக ஒரு காலம் இருந்துச்சு, உண்மைதான். 2.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, 2.5 மணி நேரம் ஜெபிச்சா போதும். இப்பெல்லாம் அப்படி இல்லை, இப்ப காலம் கடைசி நாளில் வாழ்றதுனால என்ன செய்யணுமா, இரவும் பகலும் அவரை நோக்கி ஜெபிக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 145:18.
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி இயேசுக்கு நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: உள்ளத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு எங்க இருக்கிறாரா, சமீபமா.

0: நினைச்சினும் அவரை நோக்கி உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடணும். உண்மையா நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் நமக்கு எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். உபாக்கம் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 4:7 நம்மளை போல பாக்கி பெற்ற சதவு உலகத்துல ஒண்ணுமே இல்ல. வாசி பாருங்க,
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை,
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை
1: தொழுது கொள்கிற போதெல்லாம்,
0: தொழுது கொள்கிற போதெல்லாம்
1: அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல.
0: எங்க இருக்கிறாரா? நம்ம சமீபமா இருக்கிறது போல.
1: தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற,
0: வேற இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற
1: வேற பெரிய ஜாதி எது?
0: வேற பெரிய ஜாதி எது? நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய ஜாதி. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி தொழுது கொள்ள மாதிரி நமக்கு எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிற. நம்ம அவர் நோக்கி உண்மையாக கூப்பிடும் போல எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் அவரை நோக்கி நம்ம செவிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த போலவங்க சொல்லியிருக்கிறாரு, எடவிடாம செவம் பண்ணுங்க, சோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. கொலோசியர் புஸ்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிடணும்? ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்ம மாத்த முடியும் அவரால். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கிறது, அம்மா இல்ல, அப்பா இல்ல, கண் பார்வையில எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. கர்த்தர் என்னை தெரிஞ்சிட்டார். நான் அவர் தெரியல, அவர் என்னை தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த அளவுக்கு என்ன உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் ஒரு குறையில்லாமல் நடத்துறாரு. முன்ன உடை கொடுக்கிறார், உடுத்த உடை கொடுக்கிறார், தங்க இடம் கொடுத்திருக்கிறாரு, எந்த குறையில்லாம நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம எப்படி ஜெபிக்கணும்? அவரை இடவிடாம ஜெபிக்கணும். ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழிப்பா இருக்கணும். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, பாசிக்கலாமா? 3:4 எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்.
0: தலைய உயர்த்துகிறவமாய் இருக்கிறீர்.
1: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நான் கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிட்டாரா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆமா, அருமையான கர்த்தரை நோக்கி நம்ம சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். இரவு மாத்திரல, பகல் மாத்திரல, இரவும் பகலும் கூப்பிட வேண்டும். அதான் பரிசுத்த போல் சொல்லிட்டாரு, இடவிடாம செவம் பண்ணுவேன், ஸ்தோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. நீங்க செவம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில் நிச்சயமா உயர்வு பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துல ஒரு உயர்வு வரும். கடன் பிரச்சனை மாறும். உங்க வாழ்க்கையில பிரச்சனை நீங்கும். உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்ய நல்ல உயர்வா இருப்பீங்க. நீங்க தான் எல்லாரோட உயர்வா இருக்க போறீங்க. நம்ம ரேவளுக்கு உயர்வு பள்ளி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்பயும் சத்தமிட்டு கூப்பிடணும். பரிசுத்த சரி, இடவிடாம சேவனுங்க, ஸ்தோத்திரத்தோட சேபத்துல விழித்திருங்க. ரெண்டாவது நம்ம உயர்வுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வாசித்து பாருங்க, நீதிமொழி புஸ்தகம் 14:34
1: நீதி ஜனத்தை உயர்த்தும்.
0: நீதி ஜனத்தை உயர்த்தும். நம்ம நீதிமானா இருந்தா, நம்ம நீதியா செய்தா, எதை செய்தால் நீதி, நீதியா செய்யும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். அதான் கத்து அவர் நீதியின் பாதையில் நடத்துகிற ஒவ்வொரு நாளும் ஆண்டுட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறான். மறுபடி சங்கீதத்துல சொல்றாருல, 23
1: அவர் என் ஆத்மாவை தேற்றி,
0: அவர் என் ஆத்மாவை தேற்றி,
1: தம்முடைய நாமத்தின் நிமித்தம்,
0: தம்முடைய நாமத்தின் நிமித்தம்
1: என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
0: அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியின் பாதையில் நடந்தால் நீதி தன் சனத்தை உயர்த்தும். நம்ம நீதியா இருந்த போது, நீதியின் பாதையில் நடக்கும் போது, நீதியா நம்ம ஆளும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நம் வாழ்க்கையில் நீதி வேணும். நம் நீதி இல்லாம இருக்குமா? ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும். நீதியின் பாதையில் நடக்கணும். நீதியா நான் நீதியா வாழணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில குற்றமில்லாத வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. நீதியா இருக்கணும் ஆண்டவரே. எதை செய்தாலும் நம்ம கர்த்தர் பார்க்கிறார். நம் நீதியா இருக்க வேண்டும் ஆண்டு. ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே நீதியா இருக்கணும் ஆண்டவரே, நீதியா வாழணும் ஆண்டவரே. நம்ம எப்படி நீதிமான மாற்றுவார்? ரோமருக்கு நிருபம் 5:9
1: இப்படி நாம்,
0: இப்படி நான்
1: அவருடைய ரத்தத்தினாலே,
0: அவர் ரத்தத்தினாலே
1: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க,
0: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஒரு நாள் ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படும். ஆண்டவரே நான் நேத்து இந்த குறை சொன்ன, இந்த பாவம் செய்யுங்க, இந்த கோபம் இருக்கு, இந்த எரிச்சல், இந்த கசப்பு, இந்த வேதனை இருக்க, அப்ப என்னை மன்னியும், உங்க ரத்தத்தாலே கழுவுங்க, நீதிமானாய் மாற்றுங்க, நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை என்ன செய்யுமா? உயர்த்தும். நம்ம அப்புறம் நாள் ஏசப்பாட்ட கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாயை மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7
1: அவர் தம்முடைய கண்களை,
0: அவர் தம்முடைய கண்களை
1: நீதிமான்களை விட்டு விலக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட
0: ராஜாக்கள்

0: சிங்காசனத்தில் ஏறவும்
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமானார் கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோடு எப்பவும் கர்த்தரோடு நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றி நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். ஏசாயா 50 அதிகாரத்துல சொல்றாரு,
1: என்னை நீதிமானாக்குகிறவர்,
0: என்னை நீதிமானாக்குகிறவர்
1: சமீபமாய் இருக்கிறார்.
0: சமீபமா இருக்கிறார், எங்க இருக்கிறாரு? நம்ம சமீபமா இருக்கிறாரு. ஆண்டவரே நீ நீதிமான ஆக்குங்க அப்பா, என் வாழ்க்கையில எதிரியோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என நீதிமான ஆக்குன்னு சொல்லுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்மளை உயர்த்து, ரெண்டாவது நம்ம நீதிமான இருந்தா கட்டாயம் உயர்த்துவார். எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உபாகம் புஸ்தகம் 6:25
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்,
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
1: நமக்கு கட்டளையிட்டபடியே,
0: நமக்கு கட்டளையிட்டபடியே
1: நாம் அவர் சமூகத்தில்,
0: நாம் அவர் சமூகத்தில்
1: இந்த எல்லா கட்டளைகளின் படியும்,
0: எல்லா கட்டளையின் படியும்
1: செய்ய சாவதானமாயிருந்தா
0: இருந்தால்
1: நமக்கு நீதியாயிருக்கும்,
0: நமக்கு நீதியா இருக்கும். அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும், அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் உயர்த்தணும், என்ன செய்யணும், அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில நீதி இருந்த கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். மூன்றாவதாக யார கர்த்தர் உயர்த்துறார் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4:10
1: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
0: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல, மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்ல, யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக தெரியும். ஒன்றும் இல்லாண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மள உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். லூக்கா சுவிசேஷம் 14:11
1: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் உயர்த்துற எவனும் தாழ்த்தப்படுவான்,
1: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே வந்து உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை, அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டுட்டு ஒண்ணுமே இல்லாண்டவரே, என்னை மாற்று, எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்று அப்படின் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. முதல் யார தேவன் உயர்த்துகிறாரு, ஜெபம் பண்றவங்கள உயர்த்துறாரு, ரெண்டாவது நீதிமான உயர்த்துறார், மூன்றாவது யாரை உயர்த்துறாரு, தாழ்வுள்ளங்களை உயர்த்துறார். அன்றைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கத்துடி கரவங்களை தாங்கட்டும், அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க, ஆராய்ந்து முடிய பெரிய கரித்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவர. தகப்பனை எத்தனை வாலிப சகோதர சகோதரிகள் அன்றவரே தேவையில்லாம அப்பா கம்ப்யூட்டர் பார்த்து கொண்டிருக்காங்கப்பா, லேப்டாப் வச்சு அப்பா தேவையில்லாத படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டும் கெஞ்சுக்கிறோமப்பா. அப்பா தகப்பனே தேவையில்லாத போய் செல்போனை வச்சு தேவையில்லாத காரியங்களை பார்க்குறாங்களேப்பா, ஒவ்வொருவரையும் நீ மாற்ற வேண்டும் ஜெபிக்கிறோம். அவங்க ஆத்மா வெளியேறப்பட்டது ஐயா, யாருமே ஆத்மா வேஸ்டாக போயிடக்கூடாது சுவாமி, எப்படியாவது அவங்க சந்திக்க முடியாது கெஞ்சுக்கிறோம். அன்பின் ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா உதவிச்சு, நீங்கள் தான் உதவிச்சின்னு அப்பா, தேவையில்லாத செல்போன்லையும் தேவையில்லாமல் இப்போ லேப்டாப் போய் பார்க்குறவங்க எத்தனை பேர் ஆண்டவரே, இவங்களெல்லாம் மாற்றுங்கப்பா மாற்றுங்க. எத்தனையோ மக்கள் குடித்து வெறித்து ஆத்மாக்களை கெடுத்து கொண்டிருக்காங்களப்பா, இவங்க வாழ்க்கையில் ஒரு புதிய இதயத்தை தந்தரல முடியாச்சு வைக்கிறோம். அவங்களுக்கு இதை பார்க்கும்போது கசப்பாய் மாற்ற வேண்டும்னு கெஞ்சுகிறப்பா, நீர் அதிசயங்களை செய்ய முடியாது கூட கெஞ்சுகிறோம். அன்பின் தகப்பனே இறங்குங்கப்பா இறங்குங்க அப்பா, எத்தனை பேர் இந்த வெத்தலை பாக்கு போட்டு ஆத்மாக்கள் எடுத்து கொண்டிருக்காங்க, அவங்கெல்லாம் மாற்றிருங்க மாற்றிருங்க, அவங்க கண்ணீர்லாம் துடைச்சிருங்க ஐசப்பா. கேட்ட சமான இல்லைன்னு சொல்றாங்க, சமான் இல்லை அதனால தான் இப்படி பண்றேன்றாங்களப்பா, அவங்களுக்கு நீங்க சமான் தாங்க சந்தோஷத்தாங்கப்பா. அண்டு விரைவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஐசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன விலை இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம் செய்வனைகள் பெல்லிசனியங்களை அழித்து போடுங்க, நிர்மலமாக்கி போடுங்க ஆண்டவரே. கத்துடி கரங்களை தாங்கட்டுமாப்பா கத்தாவே. எத்தனையோ கஷ்டங்களப்பா, எத்தனையோ பாப்பா வள கஷ்டங்கள், பிரச்சனைகள், குடும்பத்துல சண்டை சச்சரவு, எத்தனை குடும்பங்கள் இருக்காங்கப்பா. எல்லா சண்டை சச்சரவுலாம் மாத்திருங்க, மாத்திருங்க. நிம்மதியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தலை கொடுங்க ஏசப்பா. எத்தனையோ குடும்பங்களை சமையல் செஞ்சா கூட சாப்பிட முடியாத போயிருதப்பா. சண்டை குழப்பம் தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்குற பொல்லாத அசுத்தவி ஏசுக்குத்தான் அதை கடிந்து கொண்டு கட்டுகிறோம். பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்கப்பா. பணத்தேவை சந்திங்க சப்பா, சந்திங்கப்பா. வெள்ளியும் என்னோட, இது பொண்ணு என்னோட சொன்னீங்க தானே சப்பா. எத்தனை குடும்பங்கள் கடன் பிரச்சனால் தவிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. எத்தனை குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பால் கூட வாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலை மாற்ற வேண்டுமே ராஜா, மாற்ற வேண்டுமே. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வாதத்தை கட்டிட வேண்டுமே, நன்மைகளை செய்ய வேண்டுமே. இந்த பொல்லாத கொரோனா வைரஸ் அப்புறப்படுத்த வேண்டுமே ஆண்டவரே. எஸ்அப்பா நீங்க சொல்லாக நீங்க கட்டிட நிற்கும் ஐயா. பலத்த அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய ஆண்டவரே. ஐயாமை நோக்கி கெஞ்சுகிறோம். தகப்பனே நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்க சொல்லுங்க சொல்லுங்கப்பா. இந்த பொல்லாத வியாதி எங்க தேசத்தோட்டு அப்புறப்படுத்துங்க. கொரோனா வாட்டி படித்து கொண்டிருக்குதப்பா. அதுலேருந்து விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க ராஜா. குமார விடுதலையாக்கலால் மெய்யாக விடுதலை சொன்னீரே தேவக்குமாரன். இயேசுக்கு நீர் ஒருவர் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாரும் ஐயா. தோட்டத்தில் வெள்ளம் மழைச்சிருக்கிற விவசாயிகளை கண் நோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்போ மழைனால யாருக்கு நஷ்டம் வந்துடாது. இடிக்கி மழை எங்களுக்கு ஆசீர்வாதமான மழை தாரும். எந்த விவசாயிகளுக்கு நஷ்டம் வரக்கூடாது ஆண்டவரே, வரக்கூடாதப்பா. ஆசீர்வாதமான மழை தாரும் ஆண்டவரே. அப்பா தண்டனை மழை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆசீர்வாதமான மழை தாரும். மழை எங்களுக்கு தேவை. எங்கள் கரத்துல எல்லாம் தண்ணி வேணும், குடி தண்ணி எங்களுக்கு தேவைப்படுது ஆண்டவரே. இங்க ஆசீர்வாதமான மழை தாரும் ஐயா. வெள்ளம் விளைச்சலை தாரு, நல்ல விளையணுமப்பா. ஈசாக்கு விதை வைத்தான் தேவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தேன்னு சொல்லி வாக்கு தத்துவத்தின்படி விவசாயிகளுடைய நிலம் நல்ல விளையணும். ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்க ஏசப்பா. உங்களால தான் அது முடியும். அப்பா அவை நோக்கி கெஞ்சுகிறோம். யாரும் விவசாயிகளை நஷ்டம் அடையக்கூடாதப்பா. இந்த வருஷத்துல எவ்வளவோ நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே. அப்பா அவை துதிக்கிறோம். இந்த கொரோனானால எத்தனையோர் வெள்ளம் விளைஞ்சு அதுவும் சரியான முறையில் நெல் அறுக்க முடியல. எத்தனையோ குடும்பங்களில் பூவெல்லாம் வேஸ்டா போயிடுச்சப்பா. அப்படியே மக்கி போற அளவுக்கு ஆயிடுச்சு சுவாமி. அந்த நாள் வராதபடிக்கு, யாருக்கும் விவசாயிகளுக்கு நஷ்டம் வராதபடிக்கு ஆசீர்வாதத்தை கட்டிட வேண்டும். கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். நீங்க ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிக்கான மக்கி முக்கி சொல்லுறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் அம்சத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 10949001000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331010 0000026224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம்.
3: இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களை அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்பில் நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா?
4: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தினை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அவ அந்த பாவத்தை விட்டு எழுந்து வரும்போது அங்க அதிசயம் நடந்தது. ஹலேலூயா. மனவ என்ன செஞ்சாங்க? பழி செலுத்தும் போது அங்க அதிசயம் நடந்தது. ஹலேலூயா. அவங்க பழி செலுத்தும் போது அதிசயம் நடந்தது. நம்ம வாழ்க்கையிலேயே ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணும்போது அதிசயம் கட்டாயம் நடக்கும். ரெண்டாவது, இந்த இளையகுமார் என்ன செஞ்சான்? தன்னுடைய பாவத்திலிருந்து எழுந்து புறப்பட்டு வரும்போதே தூரத்தில் அவங்க அப்பா என்ன செய்யறாரு? கழுத்தை கட்டி கொண்டு மனதுருகி கழுத்துக்கு கட்டி கொண்டு முத்திரமிட்டான். அப்புறம் காணாம போனான், திரும்ப கிடைத்தான், மறித்து போன, திரும்பவும் என்ன செஞ்சிட்டான்? உயிர்த்தான்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? சந்தோஷப்பட்டு கழி கூர்ந்தார்கள். அங்க ஒரு சந்தோஷம் நடக்குது. ஆமா அருமையானவர்களே, நம்ம பாவத்துட்டு விலகி வரும்போது ஒரு சந்தோஷம், ஒரு அதிசயம் நடக்குது. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஒரு அதிசயம் நடக்குது. உங்க வாழ்க்கையில ருசித்து பாருங்க. அதான் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் நல்ல இருப்பத ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதல்ல மனம் பாருங்க, அவங்க வந்து ஆட்டை வெள்ளாட்டு குட்டியை பிடிச்சி போஜனை பழி கொண்டு வந்து வச்சாங்க. அங்க சாப்பிட்டு பார்த்துட்டே இருந்தாங்களா? பார்த்துட்டு என்ன நடந்தது? அதிசயம் நடந்தது. நம்மளும் கூட என்னென்ன பாவத்துக்கு அடிமையா இருக்குமோ அதை பாவத்துட்டு மனம் திரும்பதான் நம்ம வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். நம் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். என்னென்ன பாவம் செய்யறோம் நமக்கு தான் தெரியும். அதான் பாவம் செய்யறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்காது. பாவத்தை விட்டு மனம் திரும்ப, அதுதான் எகித்து. இன்னும் முழுமையா ஆண்டவர் அன்பை ருசிக்க முடியல. அதான் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் நல்ல இருந்தது ருசித்து பாருங்க. ருசித்து பார்க்கணும்னு சொன்னா அந்த பாவமான செயலை விட்டு வெளியேறி வர வேண்டும். மூன்றாவதாக எப்ப அதிசயம் நடக்குது பாருங்க, யோபின் புஸ்தகம் 5:8-9.
1: ஆனாலும்
0: நான் தேவனை நாடி
1: என் நியாயத்தை
0: தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன்.
1: ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும்
0: நான் தேவனிடத்தில் எல்லா காரியத்தை ஒப்புவிப்பேன். அப்ப என்ன செய்றாரா? ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும்
1: எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்.
0: நம்ம ஆண்டவர் ஒப்புவிக்கும் போது நமக்கு என்ன செய்றாரு? ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். ஹலேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். அதனாலதான் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹலேலூயா. நாமளும் பழி செலுத்தணும். ரெண்டாவது, பாவத்திலிருந்து விடுதலை, அந்த பாவத்தை விட்டு எழுந்து வந்துடணும். ஹலேலூயா. நம் வாழ்க்கையில் அதிசயம். மூணாவது என்ன செய்ய? நான் தேவனை நாடி என் நாய் தவறத்துல ஒப்பிவிப்பேன். அவர் என்ன செய்ய? ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஹலேலூயா. அதிசயங்களை செய்வார். நீங்க அவரத்துல உங்க நியாயத்துல ஒப்புவீங்க. முழுமையா அவரத்துல ஒப்பு கொடுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில் ஆராய்ந்து மொழி பெரிய கருத்து எண்ணி முடியாத அரசியங்கள் அவர் கட்டாயம் செய்வார். 105:4.
1: கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள்.
0: கர்த்தரையும் ஒரு வல்லமையும் நாடுங்கள்.
1: அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்.
0: அவர் சமூகத்தை என்ன செய்யணும்? நித்தமும் தேடுங்கள். சமூகத்தை என்ன செய்யணும்? நித்தமும் காலையோடு எழுந்து அவர் சமூகத்தை நம்ம தேடணும். ஆண்டு தேடும்போது கர்த்தர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். ஆராய்ந்து முடிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் நம்ம தேட வேண்டிய, ஏதோ ஒரு நாள் தேடிட்டு மற்றவங்களை ஒரு நாள் விட்டுறக்கூடாது. என்னைக்குமே அவரை தேடணும். அல்லேலூயா. 136:4.
1: ஒருவராய்
0: பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள்.
1: அவர் கிருபை என்றும் உள்ளது.
0: கிருபை என்னது? என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வர். அதிசயம் சின்ன அதிசயம் இல்லை, பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவரை துதிங்கள், கிருபை என்றும் உள்ளது. அவர் தான் பெரிய அதிசயங்களை செய்ய முடியும். அது ஆண்டவராய் இயேசுக்கு சொன்னார், சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. லூக்கா சுவிசேஷம் 18:1.
1: சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்.
0: முதல் அதிசயங்களை எப்ப செய்யறாரு? மனவ என்ன செஞ்சாங்க? மனவ அவங்க மனைவியும் வெள்ளாட்டிய குட்டி கொண்டு வந்து போஜனை பண்ணி விட்டாங்க. அது அதிசயம் பார்த்தாங்க. ரெண்டாவது அதிசயம் செய்யணும், பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெறும்போது நமக்கு அதிசயம் நடக்குது. மூணாவது எப்ப அதிசயம் நடக்குது? அவங்க எல்லாத்தையும் கர்த்தரத்தில் ஒப்புவித்து செவிச்சாங்க. அதிசயம் வந்து அவரை பெரிய அதிசயங்களை செய்யறோம். அவரை துதிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் பெரிய அதிசயங்களை செய்வார். அவரை எப்போதும் செவம் பண்ணி பாருங்க. அதை சோர்ந்து போகாம செவம் பண்ணணும். கர்த்தர் கட்டாயம் செய்வார். அவர் சோர்ந்து போகாமல் எப்போதுமே செய்ய வேண்டும். கடைசியாக கர்த்தர் எப்ப அதிசயங்களை செய்கிறார்? லூக்கான சுவிசேஷம் 5:20.
1: அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு
0: திமிர்வாதக்காரனை நோக்கி மனுஷனே,
1: உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார்.
0: விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசம் தான் பாவத்தை மன்னிப்பார். அது மாத்திர அதிசயங்களை செய்வார். நமக்கு விசுவாசம் வேணும். ஆண்டுகிட்ட கேட்கணும், விசுவாசம் எனக்கு தாங்க ஆண்டவரே, விசுவாசம் தாங்கன்னு சொல்லி கேட்கணும். 25 லூக்கா சுவிசேஷம் 5:25.
1: உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து
0: தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு
1: தேவனை மகிமைப்படுத்தி
0: தன் வீட்டிற்கு போனான். அதனாலே
1: எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
0: அல்லாமலும்
1: அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள்.
0: என்ன காரியங்களை கண்டாங்க? திமிராதுக்காரர் என்ன செஞ்சான்? நடந்து போனான். ஹல்லேலூயா. முதல் எப்ப அதிசயம் நடந்துச்சு? பழி சுத்தம். 2வது அதிசயம் நடந்துச்சு, பாவத்திலிருந்து விடுதலை பெறும்போது. 3வது அவங்க காரியங்களை ஒப்படைத்து அவங்க செபிக்கும் போது பெரிய அதிசயங்களை செய்கிறவர். 4வது அதிசயம் நடந்துச்சு, விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்தது. அதிசயங்களை கண்டோம் என்றார்கள். நமக்குள்ள விசுவாசம் வேணும். அதான் கர்த்தராகிய தேவன் சொன்னார், ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 11:40.
1: இயேசு அவளை நோக்கி
0: நீ விசுவாசித்தால்
1: தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார்.
0: அப்ப நமக்கு விசுவாசம் இருந்தா தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். விசுவாசித்தா போதும். விசுவாசம் நம்ம மிக மிக அவசியம். ஆண்டவரை கேட்கணும், விசுவாசம் என் உள்ளத்துல தொடங்கும். ஆண்டவர், நீங்க தான் எனக்குள்ள விசுவாசம் தொடங்கணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். எவரேன் புஸ்தகம் 12:1.
1: ஆகையால்
0: மேகம் போன்ற
1: இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாவமான யாவற்றையும்
0: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்
1: தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி
0: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
1: பொறுமையோட ஓடக்கடவோம்.
0: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் விசுவாசம் தொடங்குறவர் தான் விசுவாசத்தை முடிக்கிறவர் தான். விசுவாசத்தை கேட்கணும், ஆண்டவரே, ஆண்டவரே என் விசுவாசம் தாங்கப்பா. நமக்குள்ள விசுவாசம் இருந்தா அதிசயங்களை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசம் கேட்கணும். அதாங்க கர்த்தரி வேதம் சொல்லுகிறது. எபிரேயன் புஸ்தகம் 11:6.
1: விசுவாசம் இல்லாமல்
0: தேவனுக்கு பிரியமா இருப்பது
1: கூடாத காரியம்.
0: பாத்தீங்களா, விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். மத எப்ப அதிசயம் நடந்துச்சு? மனவும் அவங்க மனைவியும் என்ன செஞ்சாங்க? வெள்ளாட்டு குட்டியும் போச்சனை பண்ணி கொண்டு செலுத்தினாங்க. அப்ப அதிசயங்கிறது கண்ண பாத்துட்டே இருக்கும்போது அதிசயம் நடந்தது. ஹல்லேலூயா. 2வது பாவத்தை விட்டு மனம் திரும்பி இலையக வரங்க அப்பாட்ட வரும்போது அதிசயம் நடந்தது. 3வது எப்ப அதிசயம் நடந்தது? எல்லாத்தையும் ஆண்டுட்டு நம்பிக்கையோட கத்துட்ட செபித்தாங்க, அப்ப அதிசயம் நடந்தது. 4வதாக விசுவாசிக்கும் போது தேவன் அதிசயங்களை செய்தார். ஆண்டவர்கத்துல ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு இந்த 4 கரியன் வாழ்க்கை நிறைவேற்றுங்க. ஆண்டவரே நான் இப்படியே இருக்கிறப்பா, பாவத்துக்கு அடிமை வாழக்கூடாதப்பா. எகித்திலிருந்து பாவமான அந்த எகித்து பாவம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. பாவத்தை விட்டு மனம் திரும்ப, இளையகுமார் எப்படி மனம் திரும்ப, அவர் எழுந்து போயிட்டாரப்பா, நான் அதே பாவத்தில் அந்த இடத்துல உட்கார்ந்து அதே செய்ததான் செய்திட்டு இருக்கேன், என்னை மாற்றின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நிச்சயமா நம்மளே வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார்.
2: அவரே அதிசயங்களை செய்கிற தேவன். அவரே நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவன். இன்றைக்கும் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் நோக்கி பார்த்து, அப்பா என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யும் என்று சொல்லி அதை திறந்து கேட்பீங்களா? கர்த்தர் எப்பொழுதெல்லாம் அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லி மிக தெளிவாக நாம் கேட்டோம். நான்கு விதமான காரியங்களை நாம் பார்த்தோம். வேதம் சொல்கிறது, இதோ மாம்சமான யாவருக்கும் நாம் தேவனாய் கர்த்தர் என்னால செய்யக்கூடிய அவசியமான காரியம் ஒன்று உண்டோ அவரால் முடியாது என்று சொல்லி எதுவுமே கிடையாது. அவர் நம்ம வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய அவளோடு கூட காத்திருக்கிறார். அன்பானவர்களே, எப்போதெல்லாம் அதிசயம் நடக்கும் என்று சொல்லி நான்கு விதங்களிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். மனபாவும் அவரது குடும்பத்தினரும் என்ன செய்தார்களாம், பலி செலுத்தினார்கள். அங்கே அதிசயம் நடந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஸ்தோத்திர பலியை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது, நமக்கு பலி செலுத்தும் பொழுது நமக்கும் அதிசயம் நடக்கும். அந்த ஸ்தோத்திர பலியை செலுத்தும் பொழுது மனப்பூர்வமாய் நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். இயேசு கிறிஸ்தன் மூலமாய் மனப்பூர்வமாய் செலுத்த வேண்டுமா? கர்த்தர் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என்னுடைய வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னார். இன்றைக்கும் ஒப்பு கொடுப்போமா? ஒரு இதுவரையும் ஸ்தோத்தரிக்காம இருக்கிறோமா? கர்த்தரை ஆராதிக்காம கர்த்தரை துதிக்காம இருக்கிறோமா? இன்னைக்கு அர்ப்பணம் அற்புதம் செய்வோம். இன்றைக்கு நம்ம அர்ப்பணம் செய்வோம். இன்றைக்கு நம்மை கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை துதிக்க உங்க அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எப்பொழுதுமே துதித்து கொண்டிருக்க எனக்கு உடைய குருவை தாரம் என்று சொல்லுங்க. துதிக்கிறவர்களுக்கு அதிசயம் நடக்கும். தேங்க்யூ லார்ட், நன்றி நன்றி. கர்த்தரை துதிக்க அர்ப்பணிப்பீர்களா? துதிக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இரண்டாவதாய் சொன்னார், நீ எகிப்தை விட்டு புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே அதிசயத்தை காணப்படும். எகிப்து என்பது அடிமை தன வீடு. எந்த ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். பாவத்தை விட்டு வெளியே வரும் பொழுது, இளைய மகன் எழுந்து அப்பாட்ட எப்படி புறப்பட்டு வந்தானோ அதே போல பாவத்தை விட்டு வெளியே வரும் பொழுது கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்ய ஆவலோடு கூட காத்திருக்கிறார். மூன்றாவதாக, எப்பொழுது அதிசயம் நடக்கும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நான் தேவனை நாடி சென்று என் நியாயத்தை அவரோடு ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எப்பொழுதுதான் நாம் தேவனை நாடி தேடி ஓடி சென்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ கர்த்தர் அற்புதத்தை அதிசயத்தை செய்ய ஆரம்பிப்பார். சோர்ந்து போகாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய ஆவலுள்ளவராயிருக்கிறார். கடைசியாக கர்த்தர் சொன்னார், அந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையில அவனை சுமந்து கொண்டு போன மக்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவனை நடக்க வைத்தார். எல்லாரும் சொன்னார்கள், பெரிய அதிசயமான காரியத்தை நாம் கண்டோமே, எப்பொழுது அதிசயம் நடக்குது பார்த்தீர்களா? அந்த விசுவாசம், ஒரு விசுவாசத்துல சோர்ந்து போயிட்டீங்களா? இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில விசுவாசத்தை தாரும் ஆவியானவரே, எனக்கு விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா. விசுவாசத்தின் ஆவியை தாரு, விசுவாசத்தின் வரத்தை தாரு, விசுவாசத்தின் கனியை தாரும். எல்லாம் வாய் திறந்து ஜெபிக்கலாமா?

0: துதிக்க ஒப்பு கொடுங்க, கத்தரை ஸ்தோத்தரிக்க பலி செலுத்த அர்ப்பணிங்க. எழுந்து பாவத்தை விட்டு வெளியே புறப்பட்டு இளைய மகன் தான் தகப்பனிடத்துல வந்தது போல நம் தகப்பன் இயேசுவிடம் வர உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. ஜெபிக்க அர்ப்பணியுங்கள். என் காரியத்தெல்லாம் கர்த்தரிடம் சொல்லுவேன், அவரை நாடி தேடி ஓடுவேன் சொல்லி யோபு சொன்னது போல ஜெபிக்க ஒப்பு கொடுங்க, விசுவாசிக்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்ன நிலை வந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், ஆண்டவரே என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டீர் என்று சொல்லி விசுவாசிங்க. கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்ய அதிசயம் செய்ய விரும்புகிறார். எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற இப்படி அடியார்ல ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண் நோக்கி பார்ப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா மனோவா குடும்பம் அவருக்கு பலி செலுத்தின போது அதிசயம் நடந்ததப்பா. அதே போல எங்கள் வாழ்க்கை நாங்கள் எப்பொழுதுமே துதிபலி சோத்திர பலி செலுத்த, எங்கள் சரீரத்தை தகரம்பலியாய் செலுத்த, இந்த வாஞ்சை விருப்பத்தை தாகத்தை அவ்வியானவரே எங்களுக்கு நீ உருவாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ராஜா, ஜெபிக்கின்றோம் அப்பா. அப்பா பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட நாளிலேன்னு சொன்னீரே, பாவத்தை விட்டு வெளியே வந்து அப்பா இளைய மகன் உம்மிடத்திலே வந்தது போல நாங்களும் ஓடி வரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க என் தேவனை நாடி செல்வேன் என்று யோபு சொன்னது போல ஒவ்வொரு நாளும் சமூகத்தை நாடி தேடி ஓடி வர எங்களுக்கு அந்த கிருபை அதிகமாய் தாரும் ஆண்டவரே. எப்பொழுதுமே விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாச தேவன மகிமை காண்பாய் என்று சொன்னீரே. திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்த மனிதர் விசுவாசத்தை பார்த்து அவனை நடக்க வைத்தீர், எல்லாரும் சொன்னார்களே இன்றைக்கு ஒரு அதிசயமான காரியத்தை கண்டோம் என்று சொன்னார்களே, அதே போல இங்க வந்திருக்க எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில இப்பொழுது எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் விளங்குவதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக, இன்றைக்கு இங்க வந்திருக்கும் ஜனங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நிகழ்வதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற மக்களுக்கு என்ன அதிசயம் தேவையோ கர்த்தரை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனை கர்த்தன்னு சொன்னீரே, என்னால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே, இப்போது அதிசயம் விளங்குவதாக நடப்பதாக, பிள்ளைகள் அதிசயத்தை காண்வார்களாக. நீ செய்ய போதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி. கடைசியாக உங்க ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிக்க போகிறார், எல்லாரும் அவரோடு சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம்.
1: அற்புதங்களை செய்யுங்க, உங்க மகத்துல நாமத்தை மையப்படுத்த முடியாது. ஜெபிக்கிறாண்டவரை இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்க. ஒரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. பலவீனங்கள், நோய்கள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் நீங்கி போட்டும் ஆண்டவரே. மந்திரம் செய்வனை எல்லாம் உடைந்து போட்டும். தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. பலவீனத்தை இயேசுக்கு நாம சிறப்பிடிக்கிறோம் ஆண்டவரே. வல்லம் இறங்கட்டு, வல்லம் இறங்கட்டு, அக்னி இறங்கட்டும் ஐயா. தேவண்ட பிரசனை மூடிட்டும் ஐயா. தேவண்ட அக்னி மூடட்டும், தேவண்ட வல்லமை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அவையில் அடலாக்கும் ஐயா. உபத்திரத்துல பொறுமையா இருக்க உதவி செய்யப்பா. கண்கள் திறந்தோடுங்க ஆண்டவரே, திறந்தோடுகிறாச்சா. தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. உள்ளத்துல அற்புதம் நடக்கட்டும், வெளியரங்கம் அதிசயம் நடக்கட்டும். கர்த்தருடைய கரம் தொட வேண்டும் என்று செபிக்கிறோம். நீங்க இந்த வாக்கு தத்தம் கொடுத்தீங்க, நேத்த அந்த வாக்கு தத்தம் கொடுத்தீங்க ஆண்டவரே. அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும். சீவனை சாட்சியில் எழுப்பணும் ஐயா. பழத்த காரியத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மாற்றும் மையப்படுத்துங்கப்பா. இளையகுமாரை எப்படி தகப்பனத்துல ஓடி வந்தாரோ அதே போல எல்லா மக்கள் இடத்துல ஓடி வரட்டும் ஆண்டவர். பழத்த காரியத்தை செய்யுங்க. பாவஞ்சிர பாவத்துக்கு அடிமையா இருக்கன்னு சொன்னீரு. யாரும் பாவத்துக்கு அடிமையா இருக்க வேண்டாம் ஆண்டவர். உமக்கு அடிமையாக்கி கொள்ளுங்க ஆண்டவர். அப்பா ஒவ்வொரு உள்ளங்களே ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. தேவனே சுத்த இருதயங்களிலே சிருஷ்டியும் ஐயா. நீலபரமான ஆவி எங்களை உள்ளத்துல புதுப்பிக்க முடியாது. செவிக்கிறோம். பழத்த காரியத்தை செய்யுங்க. பழத்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாக்கத்தை தரணும். சமாளாத குடும்பத்தை சமாளி தரும். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை செய்யணும். கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யணும். கடன் கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றையும் மாற்றுமாண்டவர். தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசிரியங்க. கேசவ இருக்க மக்கள் வெற்றி தாரும். உள்ளத்திலே அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவரே. தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. சீவுள்ள சாட்சியில் எழுப்புங்காண்டவர், எழுப்புங்காண்டவர், எழுப்புங்காண்டவரே. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. உள்ளத்திலே வெளியரங்கமா அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவர். அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தேவண்ட கரம் தொடட்டும். தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. மந்திரம் செய்வனை எல்லாம் உடைந்து விட்டு சாத்தாண்டு கிரி அழிக்கப்பட்டு போட்டு ஆண்டவரே, ஆண்டவரே அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கிறவங்க நான் மையப்படணும் ஆண்டவரே, நீங்க மகிமடன் இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே கெஞ்சிரப்பா கெஞ்சிரப்பா, நீ மகிமடையணும், மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, உன்னதாவை நிரப்புங்க, எல்லா துதிகானமாக்கி முக்கிய சொல்லுறோம்
2: அன்பு சகோதர சகோதரிகளே. ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க, நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாத மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1301000026224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431001 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.
6: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.

0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானா வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாவற்றிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: யோவான் சுவிசேஷம் 14:18 18வது வசனம்.
1: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்,
0: திக்கற்றவர்களாக விடேன்,
1: உங்களிடத்தில் வருவேன்,
0: உங்களிடத்தில் வருவேன். கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், திக்கற்றவர்களா விடவே மாட்டேன், திருமண கிரகத்துல வருவேன் அப்படின்றாரு. எவ்வளவு அன்புள்ள தேவன் பாத்தீங்களா, நம்மளை கைவிட்டுற மாட்டாரு. நான் உங்களிடத்துல திரும்ப வருவேன். நம்மளை வந்து எங்கேயும் செய்வார், பரலோகத்துக்கு நம்மள கூட்டிட்டு போவார். இந்த உலகம் நமக்கு சொந்தமே கிடையாது. அதுக்கு தந்த வாக்கு தத்தங்கள் தான் இப்ப நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நான் திரும்ப உங்களுக்கு வருவேன்னு சொன்னாரு. நம்மளை கூட்டிட்டு போ வரப்போறாரு. சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. லூக்கான சுவிசேஷம் 21:11.
1: பல இடங்களில்
0: மகா பூமி அதிர்ச்சிகளும்
1: பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும் வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும்
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, வானத்திலிருந்து பெரிய அடையாளங்களும் தோற்றங்களும் உண்டாகும், பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் சொன்னாரு. இப்ப எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி பார்த்தீங்களா, கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல பூமி அதிர்ச்சி, ஜப்பான்ல அடிக்கடி பூமி அதிர்ச்சி வருது. அப்புறம் பஞ்சங்கள், இப்ப எங்க பார்த்தாலும் வேலை இல்லாதனால எவ்வளவோ பேர் பஞ்சங்கள், எவ்வளவு பேர் போன் பண்றாங்க, எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், எவ்வளவு பேர் பண்றாங்க பஞ்சங்கள். அது மாத்திர கொள்ளை நோய், எல்லா இடத்திலும் கொள்ளை நோய், நம்ம தேசம் மாத்திரல எல்லா இடத்திலயும் கொள்ளை நோய். ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. அந்த கொள்ளை நோய் எப்படி வரும்னு சொல்லியிருக்காருன்னா, லூக்கான சுவிசேஷம் 21:35.
1: பூமியிலெங்கும்
0: குடியிருக்கிற
1: அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும்.
0: அது எப்படி வருதா, ஒரு கண்ணியை போல, கண்ணி வச்சா என்ன செய்யும், எத்தனையோ மிருகங்கள் மாட்டும் பறவைகள் மாட்டும், அந்த மாதிரி கண்ணியை போல பூமி எங்கும் குடியிருக்கும் மாதிரி எல்லா உலகம் முழுவதுமே இந்த கொரோனா கொள்ளை நோயை வந்து கொண்டிருக்குது. ஆண்டவரை ஏசுக்கிறது சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுது. அதான் சொல்லுவோம், உங்களுக்கு திக்கட்டால் விடேன், திக்கட்டங்களும் விட மாட்டேன், திருமங்கலத்துல வருவேன், வந்து நம்மளை கூட்டிட்டு போறாரு. அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. லூக்கான சுவிசேஷம் 21:25.
1: சூரியனிலும்
0: சந்திரனிலும்
1: நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும்.
0: சூரியன்ல சூரியன் இப்ப ஓட்டு வந்துருச்சுன்னு சொல்றாங்க, சந்திரன்ல ரத்தமா இருந்து சொல்றாங்க, அப்புறம் நட்சத்திரத்திலே அடையாளம் நட்சத்திரம் எல்லாம் கீழே விழுதுன்னு சொல்றாங்க. இந்த காரியங்கள்லாம் நிறைவேறுது.
1: பூமியின் மேலுள்ள
0: ஜனங்களுக்கு
1: தத்தளிப்பும்
0: இடுக்கணும் உண்டாகும்
1: சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும்.
0: இப்ப எங்க பாருங்க, சமுத்திர அலைகளும் முழக்கமா இருக்குது, தண்ணி வந்துருச்சு பக்கத்துல இல்லைன்னு சொல்றாங்க. இப்படின்னு பாக்கும்போது ஆண்டவராக இயேசுக்கு வரப்போறாரு. அதான் சொன்னாரு, உங்களை திக்கட்டங்களா விடே, மறுபடியும் உங்களத்துல வருவே. சொன்ன வாக்கு தத்துவங்கள் நிறைவேறுது. கர்த்தராகிய தேவன் வரப்போறாரு, நம்ம ஒருத்தரையும் கூட்டி செல்ல வரப்போறாரு. நம்ம எப்படிலாம் இருக்கணும்னு தான் நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் வந்து நம்மளை கூட்டிட்டு போறாரு. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, உலகத்தின் வேசம் ஒரு நாள் கடந்து போகணும் சொல்லி 1 Corinthians 7:31.
1: இவ்வுலகத்தின் வேசம் கடந்து போகிறது.
0: இந்த உலகத்தின் வேசம் என்ன போகுது, கடந்து போகுது. டிராமா நடிச்சாங்கன்னா ராஜா மாதிரி நடிப்பாங்க, அந்த இடத்த விட்டு வரும்போது எல்லா வேசத்தையும் கழட்டி போட்டுறாங்க. அதே போலதான் உலகத்தின் வேசம் கடந்து போகிறது. நம்ம உலகத்தை நம்பி யாருமே வாழக்கூடாது. ஆண்டவரை இயேசுக்கு வரப்போறாரு. அவர் வருகைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோட எப்போ வருவேன்னு எதிர்பார்ப்போட நம்ம இருக்க வேண்டும். எப்போ வருவீர் ஆண்டவரே, எப்போ வாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் வாஞ்சியோட எதிர்பார்ப்போட, நம்ம ஒவ்வொரு நாளும் எப்போ வருவார் எப்போ வருவார் நம்ம எதிர்பார்ப்போட வாஞ்சியோட அவரை வருகைக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது, ஊக்கமா செபிக்கணும், போராடி செபிக்கணும். நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம எப்போ ஆண்டவர் எப்போ வருவே நம்ம ஒவ்வொரு நாள் எதிர்பார்ப்போட காத்திருக்கணும். ஆண்டவரை இயேசு வரப்போறாரு. அதை சொன்ன உங்களை திக்கற்றாய் விட, திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. திரும்ப வரப்போறாரு. நம்ம ஒரு நாள் அந்த எதிர்பார்ப்போட கத்தர் வருகை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். முதலாவது பார்க்கிறோம் எபிரேயன் புஸ்தகம் 10 37 38 வசனம்.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
0: தாமதம் பண்ணார்
1: விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானா அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார்.
0: ஆமா பிரியமானவர்களே, வருகிறவர் தாமதம் பண்ண கொஞ்ச காலத்தில் வருவாரு. நம்ம விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. இன்னும் ஆண்டவர் வராரு வரான்னு சொல்றாரு, இன்னும் வரலன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்காது, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. விசுவாசம் நமக்கு எப்பவுமே விசுவாசம் நிலைச்சிருக்கணும். கட்டாயம் வருவாரு, வரேன்னு சொன்னவருக்கு கட்டாயம் வருவாரு. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படணும், நம்ம எல்லாம் என்ன ஆண்டவருக்குள்ள வரணும், நம்ம எல்லாம் என்ன கத்த முழுமையா தேடணும். அதுக்கு தான் ஆண்டவருக்கு கொஞ்சம் தாமதமா இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யக்கூடாது, விசுவாசத்தை விட்டுருவே கூடாது. இன்னொரு வேற ராசிமா,
1: வருகிறவர் இன்னும்
0: கொஞ்ச காலத்தில் வருவார்
1: தாமதம் பண்ணார்
0: விசுவாசத்தினாலே
1: நீதிமான் பிழைப்பான்.
0: விசுவாசம்தான் கத்தர் சொன்னார் கட்டாய் வருவாருங்கிற நமக்குள்ள இருந்தா நம்மள கத்தர் நீதிமான மாத்திர நீதிமான் பிழைப்பான்.
1: பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார்.
0: கத்தர் வருவாரு. நம்ம விசுவாசத்தை தளர விட்டுறக்கூடாது. நம்ம விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார் கட்டாயம் வருவார். அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யணும், ஒரு நாளும் ஆண்டு வருகைக்கு ஆயத்தத்தோட எதிர்பார்ப்போட கத்திற்காக எப்போ வருவார்னு ஏக்கத்தோட தாகத்தோட நம்ம ஒரு நாளும் இருக்க வேண்டும். அதான் பின்வாங்கி போகக்கூடாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லாட்டா என்ன செய்யணும், பின்வாங்கி போனா கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேல என்ன செய்ய பிரியமாறாது. இந்த உலகத்துல நம்ம யாரு நம்மளுக்கு விட்டு போனாலும் கர்த்தர் மேல நம்ம விசுவாசம் இருந்தா நம்ம ஆத்மா என்ன செய்யும், கர்த்தருடைய ஆத்மா என்ன செய்யும், நம்ம மேல பிரியமா இருக்கும். நம்ம விசுவாசம் இல்லாம பின்வாங்கி போயிட்டோம்னா கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேல பிரியமா இருக்காரு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் என் ஆத்மா அவன் மேல பிரியமா இருக்காது அப்படி சொல்றாரு. யாரு பிரியமா இல்லாட்டாலும் நம்ம கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கி போகவே கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம கர்த்தர் உறுதியாய் படிச்சுக்கொள்ளணும். விசுவாசத்தோடு அவரே நம்ம கரத்தை பிடிச்சுக்கணும். நம்ம பின்வாங்கி ஒரு நாளும் கர்த்தர் விட்டு பின்வாங்கவே கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் அவரை விட்டு பின்வாங்கி கூடாது. வினாடியே நம்ம அவரோடு இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம இதயத்தை சோதித்து பார்க்க வேண்டும். பின்வாங்கி போவானால என் ஆத்மாவில் பிரியமா இருக்காதுன்னு ஆண்டவராக ஏத்துக்கிட்டு சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, நீங்க என்னை எப்படியாவது உங்களுக்கு விசுவாசமா இருக்கணும்ப்பா, அந்த விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அதனாலதான் நீதிமன்ற புஸ்தகத்துல வாசிக்கிறோம் 24:10
1: ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது.
0: பாத்தீங்களா, நம்ம பிரச்சனைகள் ஆபத்துகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் சரி, இயேசுக்கு என்ன கைவிட மாட்டேன். அந்த ஒரே நம்பிக்கை, இயேசுக்கு என்ன கைவிட மாட்டார். அவருடைய பிள்ளை நானே, அவரை என்ன ஒரு நாளுமே கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். நம்ம ஆபத்துக்கால் சோர்ந்து போனோம், பலன் குறியினது. நம்ம சோர்ந்து போகக்கூடிய இப்பெல்லாம் பாருங்க, எங்க பார்த்தாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பல பிரச்சனைகளும் எத்தனையோ கஷ்டங்கள். இந்த சூழ்நிலை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பின்வாங்கி போனா என் ஆத்மா பிரியமா இராதுன்னு சொல்லி இருக்கிறார். அது மாத்திரல, ஆபத்துக்களை சோர்ந்து போனா என்ன செய்ய, நம்ம பலன் என்ன ஆயிருமா, குறியினது. எந்த பலன், நம்ம ஆவிக்குரிய பலன் நமக்கு குறுகி போயிடும். எந்த சூழ்நிலையும் கத்திட்ட உண்மையா நிலைச்சிருக்க வேண்டும். அது மாத்திரல கத்தர் சொல்றாரு, நம்ம விசுவாசம் நமக்கு எப்படி கிடைக்கும், நமக்கு பரிசுத்த பாவல் நமக்கு அருமையா சொல்லி வச்சிருக்கிறாரு. விசுவாசம் நமக்கு விசுவாசத்தில் சோர்ந்து போயிட்டா நமக்கு எப்படி விசுவாசம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. 2 Corinthians 4:13
1: விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி
0: நாங்களும்
1: அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து
0: விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எனக்கு பரிசுத்த ஆவி தாங்க பயன், விசுவாசம் வேணும். பரிசுத்த ஆவியினர் வந்துட்டாருனா நம்மளுக்கு விசுவாசம் கட்டாயம் தருவாரு. ஆண்டவரே விசுவாசிக்கிற ஆவி எனக்கு தாருமப்பா. பசுத்தேன் அபிஷேகம் மேல் சம்பூர்ணம் பொழிந்தருளும் ஆண்டவரே. பசுத்தேன் அபிஷேகம் மேல் சம்பூர்ணம் பொழிந்தருளும் சொல்லி கேட்டா கர்த்தர் விசுவாசிக்கிற ஆவியை நம்ம தருவார். நம்ம சோர்ந்து போகாம நம்ம ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துவார். நம்ம ஆற்றுவார் தேற்றுவார் ஆறுதல் படுத்துவார். ஒருவன் அவன் தாய் தேற்றி போல தேற்றுன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம இந்த விசுவாசத்தை நாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். யூதா ஒரே அதிகாரம் தான் மூன்றாவது வசனம்.
1: பிரியமானவர்களே,
0: பிரியமானவர்களே,
1: பொதுவான ரட்சிப்பை குறித்து
0: உங்களுக்கு எழுதும்படி
1: நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில்
0: பரிசுத்தவான்களுக்கு
1: ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது.
0: பாத்தீங்களா, நம்ம அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், போராடணும். விசுவாசம் சோறு வைப்பான். விசுவாசம் இல்லாம உன் எங்க ஆண்டவர் கைவிட்டார், உனக்கே இந்த மாதிரி நடக்கல, உனக்கு என்ன நடக்கு, இது இப்படி நடக்கலையே, அப்படி நடக்கலையே, அப்படிலாம் சோறு வைப்பான். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தரை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நமக்கு அவர் எதை செய்தாலும் எனக்கு நன்மைக்கு தான் செய்வார். எதை செய்தால் அவர் நன்மைக்கு தானே செய்வார். நான் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஆண்டவரே விசுவாசத்துல உறுதியா இருக்க எனக்கு உதவி செய்யுமாப்பா. விசுவாசம் எனக்கு தாங்க. விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். விசுவாசனை விட்டுட்டோம்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. அதான் சொல்லி விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி எப்ரேல் 11:6
1: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
0: விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் நம்ம கேட்டு பெற்றுக்கலாம். ஆண்டவரே விசுவாசம் எனக்கு தாங்கப்பா. விசுவாச வாழ்க்கையில் வர்த்திக்க மத விசுவாசம் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஒன்னியாவான் 3:2-3
1: பிரியமானவர்களே
0: இப்பொழுது
1: தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
0: இனி எவ்விதமாய் இருப்போம் என்று
1: இன்னும் வெளிப்படவில்லை.
0: ஆகிலும்
1: அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால்
0: அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று
1: அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார்.
0: அருமையானவர்களே, நம்ம இப்ப இப்படி இருக்கிறோம், வரும்போது என்ன செய்வோம், ஆண்டவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணம் அவருக்கு ஒப்பாகவே நம்ம இருக்க போறோம் அப்படின்னு இந்த உலகத்துல நம்ம சுத்திகரிக்க வேண்டும். நம்ம இறந்தப்பறை சுத்திகரிக்க முடியாது. நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் போதே சுத்திகரிக்க வேண்டும். நம்ம ஆண்டவராக ஏசு சொன்னார், அவங்களை திக்கற்றால் விடே, திரும்ப உங்களிடத்துல வருவேன்னு சொன்னார். வரப்போறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்ய வேண்டும், அவர் இருக்கிற வண்ணமாக நம்ம இருக்க வேண்டும். கர்த்தரின் பிரியமானவர்களே, கர்த்தரி வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செபிக்க போறோம். ஆண்டவர் நோக்கி நம்ம செவ்வனும். நம்ம தேவைகளை ஆண்டவர் கட்டாயம் சந்திப்பார். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்க. பரலோக பரிசுத்த பிதாவே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. டிவி பார்த்திருக்க ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசிரித்து பலப்படுத்த முடியாது. செபிக்கிறோம், சமாளித்தாரு, சந்தோஷித்தாருமையா, நன்மையான காரியத்தை செய்யப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவன் ஆண்டவரே, அப்பாமை துதிக்கிறோம். நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்கிறவரையுமே துதிக்கிறோம், போற்றுகிறோம். கர்த்தருடைய கரம் தாங்க வேண்டும் ஐயா. எத்தனை பேர் அப்பா தாய் தகப்பன் இழந்திருப்பாங்க ஆண்டவரே, எத்தனை பேர் பிள்ளைகள் இழந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் நீங்க ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்க. அன்பின் தகப்பனே, அப்பாமை துதிக்கிறோம். தாய் இழந்த பிள்ளைகளுக்கு சமான சந்தோஷத்தாரும். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழி உருவாக்கி தாங்க. தேவைகள் அனைத்து சந்திங்க, ஆசீர்வைத்து உயர்த்த வேண்டியா ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் தாங்கி வழி நடத்திட்டோம் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய வேண்டிக் கொள்வதற்கும் அழைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சர் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். கற்பத்தினி கனி கர்த்தரால கிடைக்கும் சுகந்தரணி சொன்னீரை. குழந்தை பாக்கியத்தை தாருமப்பா, தாங்க ஏசப்பா, தாங்க. குழந்தை தாருமையா. அண்டூரிய உமக்கு லேசான காரியமையா. பலவன் காய்கிலும் பலவீனன் காது உதவி செய்தமக்கு லேசான காரியம். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். நன்மைகளாக நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. கடன் அடைக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கஷ்டத்தை மாற்ற முடியா கெஞ்சுகிறமையா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தர முடியா செபிக்கிறமையா, வாகனம் வச்சிருக்கிற மக்களை வாகனத்தை ஆசீர்வதிக்க முடியா செபிக்கிறோம், வாகனம் நல்லா ஓடத்தக்கதாக கிருப தர முடியா செபிக்கிறோம், தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம், அப்பா அம்மிட பார்த்துருந்து கெஞ்சிரும் வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திக்க முடியா செபிக்கிறோம், பொருளாதாரத்தில் பின் வாங்கியிருக்க ஒவ்வொரு மக்களோட தேவைகளை சந்தித்து ஆசீர்வித்து உயர்த்துங்க, தேவை கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், நன்மையினால முடிச்சுட்டு காத்துக்கோங்கப்பா, எங்கள் அருமையான சிறு பிள்ளைகளை நம்மளை கருத்தில் கொடுக்குறோம், எல்லா தீங்குக்கு விலை காத்துக்கோங்கப்பா, சிறு பிள்ளைகளுக்கு எத்தனையோ பிசாசன் கண்ணி வைத்திருக்கான் ஆண்டவர், அவருடைய கண்ணிக்கெல்லாம் விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா, தகப்பனே தகப்பனே எங்கள் சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் பராமரித்துக் கொள்ளும், எல்லா குழந்தைகளும் செபிக்கிற குழந்தைகளா துதிக்கிற குழந்தைகளா மாற்றும் ஆண்டவர், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா, ஞானத்திலும் பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்குற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம், நல்ல செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளா ஆராதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்கப்பா, சிறு பிள்ளைகளுக்கு பிசாசு வச்சிரு கண்ணில், யாரும் இந்த கண்ணில மாற்றாதபடிக்கு பிள்ளைகள் எல்லாவற்றிலும் அப்பா சிறுவர் வாயினால அப்பா பலன் உண்டு பண்ணுவேன்னு சொன்னீர், அப்பா துதி உண்டு பண்ணுவேன்னு சொன்னீர், அப்படியாக சிறு பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க, எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்களை அன்பு ரச்சர் யேசுபா நாமத்தில் தாழ்மையா கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார், கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்குத்த உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும், உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க, பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12 Bar 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
2: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.

0: நாங்க வந்துட்டோம் உங்க மாஸ்டர் கிட்ட சொல்லிடு.
1: அவர் எல்லாத்தையும் பாக்குறாரு.

0: நான் இப்போ அலெக்சாண்டர் ஸ்டுடியோவுக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்கேன். இங்க கூட்டம் பயங்கரமா நிரம்பி வழியுது. உள்ள போய் பார்க்க முடியுமான்னு எல்லாரும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
1: என்னுடைய அடுத்த விருந்தினருக்கு மக்கள் மதியில நிறைய வரவேற்பு இருக்கு. அவரை பாக்கிறதுக்காகவே நேத்து ராத்திரில இருந்து ஸ்டுடியோக்கு வெளியே கூட்டம் ரொம்ப வழியுது. உலக பிரசித்தி பெற்ற இவர்
2: இன்னைக்கு நமக்கு பேட்டி கொடுக்க போறாரு. இவருடைய புது புத்தகமான எம்பவர் யுவர் ஃபியூச்சர் பை எம்பிரேசிங் யுவர் பாஸ்ட்ல நம்மளோட பல கேள்விகளுக்கு பதில் சொல்லி வாழ்க்கையோட தத்துவத்தை நமக்கு புரிய வைக்கிறாரு.
3: டாக்டர் கேலன் லே.

0: கிளாப்.
1: இப்படி ஒரு என்ட்ரியை நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. வேர்ல்ட் ரிலிஜன் மற்றும் மித்தாலஜில டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்களை எதுக்காக கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டில இருந்து வெளிய அனுப்புனாங்க?
2: அவங்களுக்கு என்ன வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் எப்பவுமே செமினார்ல சொல்ற மாதிரி ஒரு விசித்திரமான வாழ்க்கையை உண்டாக்க ஒரு விசித்திரமான மனக்கட்டுப்பாடு தேவை.
1: உங்களோட பல முக்கியமான வேலைகள்ல நீங்க குறிப்பா பைபிள் கோட பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க இல்லையா? பல நாட்களுக்கு அப்புறம் அது மறுபடியும் தலைப்பு செய்தியா வந்திருக்கு. அப்புறம் ரோஸ்டன்பர்க் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.
2: ரோஸ்டன்பர்கோட இழப்பு ஈடு செய்ய முடியாதது. அவர் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம்.
1: நம்மளோட ஆடியன்ஸ்க்கு இந்த பைபிள் கோட்னா என்ன, அது எப்படி வேலை பாக்குதுன்னு சொல்ல முடியுமா?
2: ஒரு கிராஸ்ல மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிற வாக்கியங்களும் வார்த்தைகளும் இருக்கு. அது நம்முடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் மட்டும் சொல்லல, நம்முடைய எதிர்காலத்தையும் தெளிவா சொல்லுது. நிறைய பேர் இதுல உலகத்துடைய ப்ளூ பிரிண்டே இருக்கிறதா நம்புறாங்க. நல்லா கவனிங்க. இந்த எல்லா இடைவெளிகளையும் பங்க்சுவேஷன்ஸையும் எடுத்துட்ட பிறகு ஒளிச்சு வைக்கப்பட்ட வார்த்தைகள் சமமான எண்களை கொண்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒவ்வொரு 4வது, 12வது, 50வது வார்த்தைகளை சொல்லலாம். ஹிட்லர், கெனடியோட கொலை எல்லாமே இதுல ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. ஐசக் நியூட்டன் தன்னுடைய கடைசி 10 வருஷத்தை எப்படி கழிச்சார் தெரியுமா? பைபிள் கூட ஆராய்ச்சியில. இன்னொரு உதாரணத்தை சொல்லணும்னா பிரின்சஸ் டயானாவை சொல்லலாம். சரியான இடைவெளி விட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படியே இடைவெளி விட்டு பார்த்தா பாரிஸ் டனல் ஆகஸ்ட் கூட வரும். அப்புறம் 57 பார்த்தா 1997 நம்ம தேதி படி கிட்டத்தட்ட அதே நேரத்தில் அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அதைவிட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா டேனியல் புத்தகத்துல கடைசி நாள் வரைக்கும் புத்தகத்தை சீல் பண்ணி வைக்க சொல்லி தேவதைகள் சொல்லுது. ஆனா இந்த புத்தகத்தோட ரகசியத்தை ரோஸ்டன்பர்க் கண்டுபிடிச்சிருக்கலாம். அவர் என்ன நம்பினார்னா பைபிள் உண்மையிலே ஒரு ஹாலோகிராபிக் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னு. 2D இல்லாம 3D தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கூட வச்சு கடவுள் நம்ம எதிர்காலத்தை எப்படி எழுதியிருக்காருன்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். எப்படியும் நான் இத பத்தி என்னுடைய புத்தகத்துல ஏன் எழுதியிருக்கேன்னா, நாம எல்லாரும் நம்புறது மதங்களை மட்டும்தான். ஆனா நம்ம சிந்தனைக்கும் மேல நிறைய விஷயங்கள் இருக்கிறத நம்ம ஏத்துக்க மறுக்கிறோம்.
1: உங்களை மாதிரி நல்லா படிச்சவங்க கூட இந்த பைபிள் கோட் எல்லாம் நம்புறீங்களேன்னு யாராவது உங்ககிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்களா? அப்படி கேட்டிருந்தா நீங்க என்ன பதில் சொன்னீங்க?
2: நீங்க சொல்ல வர்றது இயேசு நம்மை நேசிக்கிறார், அது இதுன்னு பைபிள்ல நிறைய வார்த்தைகள் இல்லையன்னு கேட்க வரீங்க இல்லையா?
1: ஆமா, அதேதான்.
2: எங்க அம்மா இந்த கண்ணோட்டத்துல தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சு தெரியுமா? எனக்கு 10 வயசு இருக்கும் போது எங்க அம்மா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு கடவுள் மேல இருந்த நம்பிக்கை, கடவுள் மேல இருந்த பக்தி எல்லாமே கட்டுக்கதுன்னு நான் அப்பதான் நம்பினேன். ஒரு முடிவுக்கும் வந்தேன். அதனால இந்த மாயை நிச்சயமா உண்மையா இருக்கணும்.
1: இது உங்களோட தனிப்பட்ட கருத்துன்னு கூட சொல்லலாம் இல்லையா? உங்களோட குறிக்கோள் தான் என்ன?
2: சென்ட்ரா, என்னோட குறிக்கோளே மக்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறது தான். நீங்க எல்லாரும் மாறுதல விரும்புறீங்களா? அதான் எனக்கு வேணும். மாறுதல் தான் எல்லாத்துக்கும் அர்த்தத்தை கொடுக்கும். நான் பல பேர் பின்தங்கி இருக்கிறத பாத்துருக்கேன். ஏதோ ஒரு பெரிய சக்திக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, உணர வேண்டியது என்ன தெரியுமா? அந்த சக்தியே நாம தாங்கிற உண்மையே. பரிணாம வளர்ச்சியில அடுத்த அடியை எடுத்து வச்சு கடைசியா நாம சாதிச்சு காட்டணும்.

0: மாதம் ஆனா கோடோட கடைசி பகுதி மிஸ் ஆகுது. அவரோட நோட்ஸ்லயும் கடைசி பக்கத்தை காணும். ஆனாலும் இந்த ப்ரோக்ராம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு.
1: அலையை சேர்ந்த ரெண்டு பேர், அவங்களை நாம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்.

0: அலெக்சாண்டர் இப்போது மக்களின் பார்வைகளுக்காக திறக்கப்பட்டிருக்கு, அதுவும் சில நல்ல பணிகளுக்காக. இது வந்துட்டு மக்களின் மனதில் கொடி கொண்டிருக்கும் டாக்டர் கேலன் ஹேன். சார், நீங்க இங்க விக்கிறவரா வந்திருக்கீங்களா இல்ல வாங்குறவரா வந்திருக்கீங்களா?
1: அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் ஷாம்பெயின் குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன்.
0: அலெக்சாண்டர் எல்லாராலையும் போற்றப்படுபவர். தற்போது அரசியலுக்காக யூரோப்பியன் சேர்மனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய இந்த நாளை கொண்டாட விரும்பினாரு. அதுக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு இதுல வர பணத்தை வச்சு ஆப்பிரிக்கன் ரிலீஃப் ஃபண்டுக்காக உதவ போறாரு.

0: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களோட நிதி உதவி எனக்கு ரொம்ப தேவை. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட ஃப்ரெண்ட் டஸ்கரியோட பிரின்சஸ் கேப்ரியாலா நம்மிடையே வந்திருக்காங்க. அவங்க சில வார்த்தைகள் பேசுவாங்க. நன்றி. வாங்க பிரின்சஸ் கேப்ரியாலா.
1: கடந்த சில வருஷங்களா சேர்மன் அலெக்சாண்டரோட ஒத்துழைப்பு நமக்கு பல வழிகள்ல உதவி இருக்கு. அழிஞ்சுகிட்டு இருக்கிற நம்ம பொக்கிஷங்களை அவர் தான் காப்பாத்துறாரு. வெற்றியோட ஆரம்பத்துல நாம இப்ப இருக்கோம். முதலாவதாக ஆரோக்கியமான பிஸ்கட் ஒண்ணு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இத சாப்பிட்டா மனிதன் நாள் பூரா சக்தியோட இருப்பான். தேங்க்யூ. அடுத்ததா ஒரு புதிய தொழில்நுட்பத்தால கடல் நீரை சுத்திகரிச்சு சுத்தமான ஒரு குடிநீரா தயாரிச்சிருக்காரு. பாலைவன மக்களுக்கு இது ரொம்ப உதவும். மிக அற்புதமான இந்த கண்டுபிடிப்புகளுக்காக நான் சேர்மன் அலெக்சாண்டருக்கு இந்த வருஷத்துக்கான யுனைடெட் நேஷன்ஸோட மிகச்சிறந்த மனிதருக்கான விருதை அளிக்கிறேன்.
2: Mr. Chairman.
0: Ah, Mr. Mythology. நீங்க தான டாக்டர் லேர்ன். பரவாயில்ல, அவரை விட. ஆமா, உங்களுக்கு என்ன எங்க எல்லாரையும் தலைமையில தாங்கறத நினைப்பா?
3: உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்ய வந்திருக்கேன்.
4: அப்படியா மிஸ்டர் லேர்ன்? ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்க விசித்திரமான மனநிலை வேணும் இல்லையா?
0: நீங்க இவங்களை சந்திச்சிருக்கீங்களா?
3: நான் இவங்களோட ரசிகன்.
0: அப்புறம் இன்னொரு விஷயம், உலகத்துல மாறுதல்களும் தொலைநோக்கு பார்வையும் ரொம்ப முக்கியம்.
3: சார், நான் உங்களை சந்திச்சு சில முக்கியமான விஷயங்களை பேசணும். யார் இருந்தாலும்
4: கேக்குறீங்களா? இவன் அலெக்ஸோட காவலாளி மாதிரி ரொம்பவே பயங்கரமான ஆளுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
3: அப்படின்னா நான் இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்.
4: ஸ்டோன் ரொம்ப நல்ல மனுஷன், அவரை பலியாக்க கூடாது.
3: அவர் நல்லது செய்வார்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. நானும் பணம் சம்பாதிக்க விரும்பல, மக்களுக்கு நல்லது செய்ய விரும்புறேன்.
4: பிரமாதம், உங்களுடைய பேச்சு வலிமை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு.
5: Kind of you. What would your wife say?
6: We're separated, so probably not too much.
5: Almost as effective as your personal power tapes.
6: Did I do something to offend you in a former life?
5: No, only in this one. You know, Stone is a good man. He doesn't deserve to be exploited.
6: Hey, I believe in what he's doing for the world. I'd like to help people out where it's not about making money.
5: Brilliant, because you know the best thing about your power tapes.
4: கண்டிப்பா பணமும் வந்து சேரும்.

0: எப்படி நம்ம ஷாட்? நான் இதுல எக்ஸ்பர்ட். ஆமா, ஏன் டல்லா இருக்க?
1: ஒண்ணு இல்ல,
0: எப்பவும் எதையாவது சந்திச்சுக்கிட்டே இருக்க. ஆமா, உன் ஃபேமிலி எப்படி இருக்க?
1: இதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா?
0: கேட்டது தப்பா? அந்த அலெக்சாண்டரோட மீட்டிங்க்கு போக வேண்டாம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருக்கேன், ஆனா கேட்காம போயிட்டு வந்து நிக்கிறேன்.
1: என்ன கூப்பிட்டதே நீங்க தான் மறந்துட்டீங்களா?
2: பாய்ஸ், உங்க டிஃபன் ரெடி, நீங்க ரெடியா?
0: நீ அடிக்கடி வெளியே சுத்திக்கிட்டே இருப்பியா? டென்னிஸ் கோல்ஃப் கோர்ட்னு
1: சொல்ல வந்தது சீக்கிரமா சொல்லுங்க.
0: நேரத்தை நேத்து உன் மனைவி கிட்ட பேசியிருக்கா,
1: அதுக்காக வர சொன்னீங்களா?
0: உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை, நீங்க ஏன் என்கிட்ட முதலியா சொல்லல? டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன்.
1: உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 30 வருஷம் இருக்குமா ஜாக்?
0: 32 வருஷம் ஆச்சு. எங்க கதையை விட உங்க கதைக்கு என்னாச்சு?
1: இப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? என்னோட திருமண வாழ்க்கைய நான் எழுதிட்டேங்கிறதையா, இல்ல எனக்கு சமாளிக்க தெரியலங்கிறதையா?
0: அவசரப்படாத, நாம நண்பர்கள், நண்பர்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கணும்.
2: கலன், எங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. செனட்டரோட மனைவியா இருக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, என்ன பண்ணிச்சிருங்க. என்ன நடந்தாலும் நாங்க பிரிய மாட்டோம்னு எங்களுக்குள்ள நாங்க உறுதியா இருந்தோம், எந்த நேரத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும்.
1: சரி, தொலைநோக்கு பார்வையை பத்தி சொல்லுங்க.
0: தொலைநோக்கா? எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது.
1: ஆனா எனக்கு அந்த பார்வை இருக்கு.
0: அப்படி என்ன பார்வைன்னு சொல்ல முடியுமா?
1: கெட்டது நடக்க போதுன்னு எனக்கு தெரியுது.
0: ஒருவேளை உன்னுடைய உள்ளுணர்வு ஏதோ சொல்ல வரும்போது நினைக்கிறேன்.
1: அப்படியா? என்ன கிண்டல் பண்றீங்கல்ல?
0: என்ன எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு இந்த பதவியில உட்கார்றதுக்கு காரணமான ஒன்ன நான் கிண்டல் பண்ணுவனா? எனக்கு அந்த மாதிரி உள்ளுணர்வு எல்லாம் இல்ல. குடும்பத்தை பத்தியும் தெரியும், கல்யாணத்தை பத்தியும் தெரியும். ஒரு மனிதனோட உண்மையான வெற்றிய அவன் மனைவியோட முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. அதனால அவளை அனுசரிச்சு போக கத்துக்க.
3: ஓகே ஓகே, நீங்க சொன்ன விஷயத்த நான் மறக்கல. ஓகே, நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கவலையே படாதீங்க. ஓகே ஓகே ஓகே ஓகே, பாய். அது அந்த ஸ்கிரீன்ல டாக்டர் லேன பாத்திய, அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற?
1: அவரை பத்தி நான் எதுவும் நினைக்கல.
3: என்னை பொறுத்த வரைக்கும் அவரு சுவாரஸ்யமானவர், தொலைநோக்குள்ள மனுஷன். என்னை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி தொலைநோக்கு இல்ல.
4: Tamil rocker at Thangami.
5: ஹலோ கிலன்.
6: டாடி,
1: என்னோட பர்த்டே பேபி எங்க?
6: இதோ இங்க.
5: நீங்க அவளை இப்படி கெடுக்க கூடாதுல்ல, நான் ஏற்கனவே அவளை.
6: டாடி, ஹாய், எங்க இருக்கேன்னு கண்டுபிடிங்க.
1: எங்கடா இருக்க செல்லம்? நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியும். நான் வருவன் எதிர்பார்க்கல. எப்படிய சர்ப்ரைஸ்?
6: நீங்க எப்படியா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன சிரிப்பு மாட்டீங்க?
5: குழந்தைகள் அன்பு இருக்க மாதிரி ஏ மேலயும் இன்னும் அன்பு இருக்கா?
6: மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க எப்ப வீட்டுக்கு வந்தாலும் ஹாய் சொல்றீங்க, கட்டி பிடிக்கிறீங்க, முத்தம் கொடுக்கறீங்க, அவ்வளவுதான்.
1: இன்னும் வேணும்னு சொல்லுத்தர?
6: நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சில சமயம் நீங்க பிஸியா இருக்கிறது என்ன அவாய்ட் பண்றதுக்காக என் மனசுக்குள்ள தோணுது. நான் போய் கேக் செய்யணும்.
1: என்ன
6: விடுங்க,
1: நான் யூனிவர்சிட்டில ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணிட்டேன். இங்க இருக்க போறேன் உனக்காகவும் குழந்தைக்காகவும். இதெல்லாம் நடக்க நாளாகும் தான், ஆனா எப்படி நடத்தி காட்டும்? நம்ம கனவுகளோட உள்ள போனா நாம எப்படி இணைக்கப்பட்டிருக்கோம் நல்லா தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, என்னோட வாழ்க்கை ஒருவேளை வேற ஒருத்தருடைய கனவா இருக்கலாம். இந்த சமுதாயத்துல மித்தாலஜிங்கிறது தனிப்பட்ட மனிதனோட கனவு. ஆனா மதம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல சாத்தான்கள் நிறைய இருக்கு. அதுங்க எப்பவுமே ஆத்மாக்களோட சண்டை போட்டு போராடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? நம்மோட வேலைகளை நம்ம சரியா செய்யலனா
7: வரவேற்க சொல்லிருக்காரு.
1: மன்னிக்கணும், உங்களுடைய அழைப்பு ஏத்துக்க முடியாது, நாங்க வரவும் முடியாது.
7: இது அவருக்கு ரொம்ப ஏமாத்தமா இருக்கும்.

0: ஐசக்கோட வீடு, யூதர்களுடைய மத கூட்டம், இஸ்மாயிலுடைய வீடு ஒரு மாஸ்கா இருக்கும், அநேகமா டோம் ஆஃப் ராக்கா இருக்கலாம்.
1: நம்ம ஏஜென்ட்ஸை காண்டாக்ட் பண்ணி ஜெருசலம் திட்டத்தை ஆரம்பிக்க சொல்லு. கம் ஆன், டூ இட்.

0: பாக்க எப்படி இருக்க?
1: உனக்கு என்ன, நீ எப்பவுமே அழகுதான்.
0: தேங்க்ஸ். இவ்வளவு தூரம் ஷார்ட் அவே.
1: ஓகே,
0: ஃப்ரேம் வெச்சிட்டேனே சொல்லு.
1: ஓகே, ரெடி. கேமரா ஆன் பண்ண சொல்லுங்க, சீக்கிரம்
2: சார். சீக்கிரமா அதை ரெக்கார்ட் பண்ணுங்க.
1: ஓகே.
3: ஒரு முக்கிய செய்தி, ஜெருசலத்துல இப்ப இருக்கிற நம்முடைய நிருபர் சாண்ட்ராவை நம்ம தொடர்பு கொள்வோம். சாண்ட்ரா,
4: இப்ப எனக்கு பின்னாடி தெரியற இஸ்லாம்களோட டோம் ஆஃப் தி ராக் தகர்க்கப்பட்டதா நீங்க பாக்குறீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட போது அப்படியே காதை வெடிச்சிட்டு போல.

0: பெஞ்சமின் எங்க? பெஞ்சமின்
1: அவன் இறந்துட்டான். இனிமே உன்னால அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது.
2: நீ எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான மெசேஜ் இருக்கு. நீ முதல்ல இங்கிருந்து போயாகணும். நீங்க கூட வா.

0: கடந்த வாரம் நடந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு காரணம் தாங்கள் இல்லை என்று இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மக்கள் மறுத்து வருகிறார்கள். 7வது நாளாக வன்முறை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மிஸ்டர் அலெக்சாண்டர் 3 நாட்களாக 2 நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஆனாலும் எந்த முன்னேற்றமும் இல்லை. கடைகள் மற்றும் வர்த்தக மையங்கள் மூடப்பட்டுள்ளன. நடந்த சம்பவத்திற்கு இஸ்ரேல் பொறுப்பேற்கும் வரை தன்னுடைய எல்லா வர்த்தக கப்பல்களையும் நிறுத்தி வைப்பதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது.
1: குழந்தை தூங்கிட்டா போல இருக்கு. நீங்க இன்னைக்கு நைட்டு வேலைக்கு போறீங்களா இல்ல என் கூடவே இன்னைக்கு தாங்க போறீங்களா? கல்யாணமான புதுசுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்ல. எந்த கவலையும் இல்லாம, எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம. என்னது
2: அது? ஒண்ணு
1: சார்மன் அலெக்சாண்ட்ரா, நீங்க ஏன் இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல?
2: சொல்லணும்னு எனக்கு தோணல.
1: முக்கியமான மீட்டிங்கா? போயிட்டு இந்த வீக்கெண்டுக்குள்ள வந்துருவீங்கல்ல? வெக்கத்தை விட்டு நான் உன்னை சொல்லட்டுமா? இதுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்த தெரியுமா?
2: ஒரு வாரம் தானே.
1: சுலபமா சொல்லிட்டீங்க.
2: இது உன் மேலயும் மேடி மேலயும் சத்தியம். எல்லாம் சரியாயிடும். நான் சொல்றது நம்பது.

0: பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இழப்புகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. இருந்தும் பேச்சுவார்த்தைக்கு இடமிருக்கிறது என்று அலெக்சாண்டர் தரப்பு நம்புகிறது.
1: உள்நாட்டு போர் தீவிரம் அடையும் என்று சிலர் கூறுகிறார்கள். இதே நிலைமை நீடித்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று மக்கள் அஞ்சுகின்றார்கள்.
2: சார், இஸ்ரேல் பேச்சுவார்த்தையிலிருந்து விலகிக்கிறேன் அறிவிச்சிருக்காங்க. அவங்க உங்களுடைய பதவிக்கு எந்த அர்த்தமும் இல்லைன்னு நினைக்கிறாங்க.
3: இப்படிப்பட்டவங்க தான் உலகத்தை நல்வழிப்படுத்துவாங்கன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. காரணம் இல்லாம அவங்களுடைய நாடு அவங்களுக்கு கிடைக்கும்னு நம்ப வேணாம்னு சொல்லுங்க. அது முட்டாள்தனம் புரிய வைங்க. அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வர வரைக்கும் நீங்க அவங்களுக்கு உதவ முடியாதுன்னு சொல்லுங்க.
2: இதெல்லாம் நடக்காத விஷயம்.
4: டாக்டர் லேனோட அருமையான யோசனைப்படி நான் இஸ்ரேல் பிரதமரை சந்திக்க விரும்புறேன். நீ அவரோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் அவர் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ண போ.
2: சரி சார்.
4: எல்லாரும் கிளம்புங்க, நாங்க தனியா பேசணும். நீங்க எங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பீங்க.
3: இதத்தான் எல்லாரும் விரும்புறாங்க. அடிமைகளை மேலும் அடிமைப்படுத்த ஒரு சாத்தம் தேவை.
4: இருக்கலாம், ஆனா அவங்க மட்டும் இல்ல, நாங்களும் கெட்டவங்க தான், தனிப்பட்டவங்க தான், வரமுறை இல்லாதவங்க தான். இங்க எந்த விதிமுறையும் கிடையாது. இங்க இல்லாத இன்னொரு விஷயம்
3: தொலைநோக்கு.
4: எஸ், ரோமன் எம்பையர் உருவானதுக்கு இப்படிப்பட்ட காவல் தான் ஒரு காரணம். அது நம்மளோடது மாதிரி கிடையாது. 200 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச உலக சமாதானம். கலை, இலக்கியம், பண்பாடுன்னு உலகமே ஒன்னா சேர்ந்து இருந்தது. அந்த உலகத்தை நான் மறுபடியும் பார்க்க விரும்புறேன். நீங்க சொல்ற மாதிரி மக்களோட வாழ்க்கையில மறுபடியும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புறேன். நம்மளோட எவல்யூஷன்ல அடுத்த கட்டத்துக்கு நான் போக விரும்புறேன்.

0: நமக்கு யாராவது இப்ப தூண்டுகோளா இருக்கணும், நமக்கு உந்துதலா இருக்கணும். இது என்ன மியூசிக்?
1: இது மெக்கலையோட மியூசிக். ரொம்ப அற்புதமா இருக்கும். அவர் தான் எனக்கு ஒரு தூண்டுகோளா இருக்காரு.
0: எஸ், தூண்டுகோள் தான். நம்ம செய்திகளை வெளியே கொண்டு போற ஒரு சாதனமா இருக்கிறவங்க நமக்கு தேவை. அதாவது டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் மாதிரி, காந்தி மாதிரி, ஒரு புதிய அமைதியை நிலைநாட்ட நமக்கு ஒரு புதிய சீசர் தேவை.
1: வேண்டாம், சீசர் மாதிரி வேண்டாம். அவர் பிரம்மாண்டமா முன்னாடி போக, நம்ம சாதாரண ஆள் மாதிரி கையை கட்டிட்டு அவர் பின்னாடி போய் நம்மள நாமளே அவமானப்படுத்திக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுல எனக்கு விருப்பமும் கிடையாது. கண்டிப்பா இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்தை இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த பாம் பிளாஸ்ட், பஞ்சம், கொடிய நோய் எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு.
0: எப்படின்னு சொல்லுங்க.
1: எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா நம்ம வேலை அவசரமானதுன்னு மட்டும் எனக்கு புரியுது. இது ரொம்ப அற்புதமான ஒரு ட்ரிங்க்.
0: மிஸ்டர் அலெக்சாண்டருடைய சிறப்பு விருந்தினருக்காக, அதுவும் முழு அன்போட.
1: எங்க அப்பா இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தார். எங்க அப்பா மாதிரி எத்தனையோ அலெக்சாண்டர்கள் இந்த பதவியில இருந்துட்டு போயிருக்காங்க. எங்க அம்மா தான் பாவம். எங்க அப்பா ஒரு குடிகாரர், பல பெண்கள் கூட தொடர்பு வச்சிருந்தாரு. எங்க அம்மாவை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காரு. அதனால சின்ன வயசுலயே நான் நல்லதையும் கெட்டதையும் பிரிச்சு பார்க்க கத்துக்கிட்டேன்.

0: ஹலோ, யாரு? அம்மா கிட்ட குடுக்கற.
1: ஹலோ ஜெனி, நான் சீக்கிரமா தான் வரணும்னு நினைச்சேன். ஆனா என்னை இங்க சேர்மன் அலெக்சாண்டர் வெளியுறவுத்துறை அமைச்சரா நியமிச்சிருக்காரு.
2: எனக்கு இந்த பதவி கிடைச்சதுல உனக்கு சந்தோஷம் தான் நினைக்கிறேன். ஆனா நான் எவ்வளவு நாள்ல திரும்பி வருவேன் எனக்கே தெரியல. இதுதான்
1: என்னுடைய வாழ்க்கையோட அர்த்தம்னு எனக்கு தெரியுது. மேடிய நான் கேட்டதா சொல்றேன், நான் எப்ப நேரம் கிடைச்சாலும் உங்களுக்கு மறக்காம போன் பண்றேன். பாய்.
3: குடும்பங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதுல நிறைய கஷ்டம் வரும். எனக்கு அப்படி கஷ்டம் வந்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி.
1: அதுக்காக வருத்தப்பட்டீங்களா?
3: உங்களுக்கு எனக்கும் பெரிய வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு. சரி வாங்க, நாம ரெண்டு பேரும் ஒன்னா இணைஞ்சு அதை போய் கொண்டாடுவோம்.
4: மிஸ்டர் அலெக்சாண்டர் மற்றும் புகழ்பெற்ற குலன் லேன் இரண்டு பேரும் உலக அமைதிக்கான முயற்சியோடு முதல் கட்ட பயணத்தை துவங்கினார்கள். முதலில் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்காக வாஷிங்டன் செல்கின்றார்கள். இதேபோல் பல நாடுகளுடைய தலைநகரங்களுக்கு அவர்கள் செல்லவிருக்கின்றார்கள்.
5: ஸ்டாக் மார்க்கெட் இப்போது கடுமையாக உயர்ந்துள்ளது. உலகமெங்கும் பணப்புழக்கம் என்ற அலெக்சாண்டரின் புதிய திட்டம் பலத்த வரவேற்பை பெற்றுள்ளது. மிஸ்டர் அலெக்சாண்டர் தன்னுடைய புதிய எண்ணெய் கப்பலை கஷ்டப்படும் நாடுகளுக்காக அர்ப்பணித்துள்ளார். இதனால் அந்த நாடுகளின் பொருளாதாரம் வளரும் என்று நம்பப்படுகிறது.
4: ஜெருசலேமில் மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் அலைமோதுகிறது. கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்கள் என்று தங்களை கூறிக்கொள்ளும் இரண்டு அடையாளம் தெரியாதவர்கள் உலகம் அழிய போவதை எச்சரிக்க வந்திருப்பதாக கூறுகின்றனர்.
5: ஆனால் வாட்டியின் சிட்டியில் கலன் லேன் தன்னுடைய உலக மத ஒற்றுமை நிலையத்திலிருந்து உலகம் அழிய போவதில்லை என்று கூறுகிறார். கான்பரன்ஸை தொடர்ந்து டாக்டர் லேன் ரோமில் இருக்க போவதாகவும் அலெக்சாண்டர் கேசலில் ஓய்வெடுக்க போவதாகவும் கூறுகிறார்.
1: ஹலோ,
6: நீ உடனடியா இந்த மாநாட்டை நிறுத்தணும்.
1: யாரு யாரு பேசுறது?
6: பேசுறது யாரா இருந்தா உனக்கு என்ன சொல்ற விஷயத்த கவனி.
1: இந்த மாநாடு ரகசியமா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
7: இது எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு.
1: யார் கையில? யார் பேசுறது?
7: ரோஷன்போகோட ப்ரோக்ராம பத்தி எனக்கு நல்லா தெரியும். இனிமேலும் நான் அதுக்கு உடனே இருக்க மாட்டேன். மேடி ஸ்கொயர்
6: கிட்ட நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு உங்களை தனியா சந்திக்கிறேன்.
7: நிச்சயமா இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தே தீரும்.
8: எனக்கு
1: தனியா போறது நல்லதுன்னு தோணுது. நான் அவனை பயமுறுத்த

0: அவன் உங்ககிட்ட இதை மட்டும்தான் கொடுத்தானா? இதை யார் கொடுத்து அனுப்புனதுன்னு சொல்லலையா?
1: இல்ல
0: சொல்லலையா?
1: சொல்றதுக்கு அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல.
0: நான் உங்களை தனியா அனுப்பியிருக்க கூடாது. ஒருவேளை உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கலாம்ல. உங்களை கொண்டிருந்தா என்ன ஆகுறது?
1: இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? Wild sibling tamed by beast. இந்த வாக்கியம் வித்தியாசமா இருக்கு. இது ஹீப்ரு கோடா இருக்கலாம்.
0: இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கும் தெரியாது. ஒருவேளை நம்ம மாநாட்டை திசை திருப்புற விஷயமா இது இருக்குமோ? இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நாம இந்த இடத்த விட்டு போயாகணும்னு சொல்ல வராங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டருக்கு லைன் போட்டு இங்கிருந்து கிளம்புறதுக்கு பிளைட் ஏற்பாடு பண்ண சொல்லு.
2: இல்ல இல்ல இல்ல, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். எல்லாரும் தயவு செஞ்சு நல்லா கேட்டுக்கு. ஒரு பிடி மண்ணை கூட நாம யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. என் நாட்டு மக்களும் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க.
1: ஜென்டில்மேன்,
2: என்ன
1: பிளீஸ், நான் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுகிட்டேன். நம்ம சேர்மன் அலெக்சாண்டர் ரொம்ப நேர்மையான மனுஷன். கொடுத்து பழக்கப்பட்டவர், பறிக்க மாட்டாரு. அதனால நீங்க எந்த தவறான முடிவும் எடுக்க வேண்டாம் ஜென்டில்மேன். சேர்மன் அலெக்சாண்டர் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இந்த உலகத்துக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. உங்களுக்கும் கொடுக்க விரும்புறாரு.
0: என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக நான் உங்க எல்லார் முன்னாடியும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த அருமையான நேரத்துல 7 வருஷங்களுக்கான அமைதி ஒப்பந்தத்தை அறிவிக்கிறதுல பெருமைப்படுறேன். இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலோட எல்லைகளை மட்டும் பாதுகாக்கிறதுக்காக இல்ல, இது மூலமா பாலஸ்தீனமும் சுதந்திர நாடா ஆக போகுது. இந்த நம்பிக்கையை வளர்க்கறதுக்காக நீங்க எங்களுக்கு உதவணும். அது மட்டும் இல்லாம நான் தனிப்பட்ட முறையில சேதம் அடைஞ்ச டோம் ஆஃப் த ராக்கையும் செயின்ட் சாலமனோட கோயிலையும் உடனடியா புதுப்பிக்கிறதுக்காக நிதி உதவி செஞ்சிருக்கேன். வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ சார்.
0: வாழ்த்துக்கள்.
3: நான் சொல்றத கவனமா கேளுங்க. உங்களுக்கு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்க.
1: அப்படியா? யார் சொல்லப்போற? சொல்லிட்டு நான் தப்பிச்சிடறேன்.
3: இது பாருங்க, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இது பத்தில எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அந்த ரெண்டு பேர்கிட்ட நான் உங்களுக்கு மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன். அவங்க உங்களை பிளட் பேஜஸ் ஃபாலோ பண்ண சொன்னாங்க.
1: எனக்கு நல்லா புரியுது. ஆனா நீ சொல்றது எல்லாமே எனக்கு வேடிக்கையா இருக்கு.
4: குலன் சாண்ட்ராவையும் செலிபிரேஷன்ல கலந்துக்க சொல்லுங்க.
5: அலெக்சாண்டரோட இந்த திட்டத்துக்கு உலக நாடுகளைச் சேர்ந்த பல டெலிகேட்ஸ் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்துக்கு உற்சாகமான வரவேற்பு இருக்கு. அதுக்கு கைமாறா அலெக்சாண்டர் அவங்களோட கையில தன்னோட அற்புதமான உணவு மற்றும் தண்ணீருக்கான பார்முலாவை ஒப்படைச்சாரு. அதோட சேர்த்து புது தொழில்நுட்பமான அணு ஆயுதத்துக்கான விவரத்தையும் கொடுத்தாரு.
0: குட் ஈவினிங் ஜென்டில்மேன். நம்மளோட இந்த உலக ஒற்றுமையின் முக்கிய சின்னமாக இன்னைக்கு நான் இந்த சிறப்பான படங்களை உங்களுக்கு காட்ட விரும்புறேன்.

0: என்னால நம்பவே முடியல. நம்ம நாட்டோட சேர்த்து பல நாடுகள் தங்களுடைய சுதந்திரங்களை அவங்களுக்கு விட்டு கொடுத்திருக்காங்க.
1: இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல.
0: விஷயமே நான் மைனாரிட்டியா இருக்கிறது தான்.
1: இது நம்ம ஆட்சியினுடைய உரிமையை ஒப்படைக்கிறது கிடையாது, நம்ம நாட்டுடைய வளங்களை பெருக்கிறது. யூனியன் அலெக்சாண்டருக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. வேர்ல்டு யூனியன் இன்னும் டெமோக்ரஸியை தான் கடைபிடிக்குது, அதுவும் சரியான முறையில தான் நடந்துகிட்டு இருக்கு.
0: இதை நான் ஒத்துக்க முடியாது.
1: ஆனா அதுதான் உண்மை.
2: அறிவிக்கப்பட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு இப்பொழுது டெம்பிள் மற்றும் டோமோஃப்ராக்கை மறுபடியும் கட்டுவதற்கான பணி இரண்டு தரப்பிலும் நடந்து வருகிறது.
3: ஜெருசலேமில் அந்த வினோத மனிதர்கள் தொடர்ந்து பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு வருகின்றார்கள். சொர்க்கத்தை மூட ஆண்டவர் தங்களுக்கு சக்தி அளித்திருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள்.
2: சேர்மன் அலெக்சாண்டர் மற்றும் லேன் இன்று ரோமுக்கு வருகை தருகிறார்கள். தங்களது 3 வருட அமைதி ஒப்பந்தத்தினை கொண்டாட இன்று ஜெனீவாவில் சந்திக்கிறார்கள்.

0: சரி, நீயே எனக்கு சொல்லு.
1: என்னது?
0: நம்ம முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறது விதிதான் நீ நினைக்கிறியா?
1: நீங்க என்ன சொல்றீங்க?
0: ஒரு நிமிஷம். அடால்ஃப் ஹிட்லர் தன்னோட கதாபாத்திரத்தை முழுமையா செஞ்சு முடிச்சிருக்காருனா, அவர் தன் கடமையில இருந்து தவறி இருக்காரா?
1: நீங்க சொல்றத வச்சு பார்த்தா
0: சொல்லு. நாம ரோஸ்டன்பர்கோட ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்தப்போ நாம எதை பத்தியுமே கனவு காணல, அத அப்படியே பின்தொடர்ந்திருப்போம். உணவு பற்றாக்குறை, அரசியல் ரகசியங்கள், மிடில் ஈஸ்ட ஒழுங்குபடுத்துறது, ஓம் பேரு, என் பேரு, என் லேனோட பேரு, எல்லாமே வரும். அது ஒரு வினோதமான கட்டம். இப்ப நாம அதோட ரெண்டாவது கட்டத்தை தொடங்கினா என்ன ஆகும்?
1: இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த கோட்களை நம்ப வேண்டியதுதான். இத பாருங்க, ஃப்ரம் டென் அவர்ஸ் ஏவில் அரேஸ் ஒரு சக்தி கல்லின் மேல் உருவாக்கப்படும். எல்லாமே அந்த சாத்தானோட. நீங்க இந்த கோட்களை நிச்சயமா நம்பி ஆகணும். நீங்க உடனே கீழே போய் பார்ட் டூ ஆரம்பிச்சு வைங்க, அப்புறம் இந்த உலகமே உங்க காலடியில கிடக்கும்.
0: அதுதான் உண்மைங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அந்த சாத்தானா நானே ஆயிட்டேனே.

0: துப்பாக்கிய கீழே போடு டாமினிக்.
1: இவன் அந்த ப்ராப்பர்ட்டிகளை பார்த்துட்டாம்பா.
0: துப்பாக்கிய கீழே போடுன்னு சொன்ன
2: நீங்க ரோஸ்டம்பர்களோட ப்ரோக்ராம் திருடிட்டீங்க. அந்த கோட் எல்லாம் ஸ்கிரிப்டா மாத்திட்டு இருக்கீங்க. சினகாக் டோம் தகர்த்தது நீங்க தானே?
0: ஆமா, ஆனா நாங்க செஞ்ச நல்லதையும் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருப்போம், எத்தனை பேர் உயிரை நாம காப்பாத்திருப்போம். இதெல்லாம் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச நல்லது இல்லையா? சொல்லுங்க, ப்ரோக்ராம் கொடுத்துருங்க.
2: உனக்காக என் குடும்பத்தை என் வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணிருக்கேன். மக்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க.
0: ஒரு நிமிஷம் இல்ல, நான் சொல்றது கேளுங்க. வாழ்க்கைங்கிறது நாம நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்க கண்ட கனவை நினைவாக்குற தருணத்துல இருக்கீங்க, அதனால அதை பாதியில விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்க எனக்கு வேணும். என்னோட புது உலகத்துக்கு தூதுவனா நீங்க தான் இருக்கணும். நாம லாபம் சம்பாதிக்கணும். நான் எதிர்பார்க்கிற தொலைநோக்கு உங்ககிட்டதான் இருக்கு. நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். உன்னை இங்கிருந்து போக சொன்ன
1: லாபத்துல பங்கு தரதா சொன்னீங்க.

டாக்டர் லேனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அவனை விடாதீங்க, நான் உடனே வரேன். நல்லா தெடுங்க, அவன் இங்கதான் இருக்கணும்.

அவன் எப்படி தப்பிச்சான்? எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. அவனுடைய போட்டோ எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வரணும், புரியுதா? எப்படியாவது அவனை புடிங்க. ரெண்டு பேரும் வெளியே கதவு கிட்ட போயிருங்க.

0: சாரி சாரி.
1: கெலன் நான்தா, என்னாச்சு? நான் நியூஸ் படிச்சேன், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா?
0: டாமினிக், டாமினிக் தான்.
1: அவெல்லாம் ஒன்னும்
0: இல்ல. அந்த பேஜ கண்டுபிடிச்சிட்டேன், நீ சொன்ன பிளட் பேஜ். நீ சொல்றது கரெக்டா? உன்னோட உதவி எனக்கு தேவை.
1: சரி ஓகே, நான் இப்ப ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். உங்களை என்னோட ஜெட்ல யாருக்கும் தெரியாம இங்கிருந்து அனுப்பி வைக்கணும். டாமினிக் தான் இதுக்கெல்லாம் காரணங்கிறது என்னால நம்ப முடியல.

0: by my blood. இனிமே நான் பார்த்துக்கிறேன். நான் வந்துகிட்டே இருக்கேன்.
1: சேர்மன் ஸ்டோன் அலெக்சாண்டர் குண்டடிப்பட்டு இறந்ததா டாக்டர்கள் அறிவிச்சிருக்காங்க. சம்பவம் நடந்தது இன்னைக்கு விடிகாலையில 2 மணிக்கு. இதுல சந்தேகத்துக்குரிய குற்றவாளி வேற யாருமே இல்ல, டாக்டர் கலீன் லேன் தான். அவனுடைய நோக்கம் என்னன்னு தெரியல, ஆனா போலீஸ் தரப்புல அவன் ஆயுதங்களோட இருந்ததாவும் பயங்கரமானவன் சொல்றாங்க. என்ற போல் போலீஸ் அவனை தேடிக்கிட்டு இருக்கு. இத்தாலிய அரசாங்கம் அவனை பிடிக்கிறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு.
0: நடந்த சம்பவத்திலிருந்து எங்களால இன்னும் மீண்டு வர முடியல. அதுவும் டாக்டர் லேனோட இந்த பயங்கரமான செயல்களை பார்த்து இனிமே ஒரு நிமிஷம் கூட அலெக்சாண்டரோட உலக வேலைகளை தடுத்து நிறுத்தவோ அல்லது தாமதப்படுத்தவோ கூடாது. எப்பவாவது ஒரு தடவைதான் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் சில அற்புதமான செயல்களை செய்ய வருவாரு. அலெக்சாண்டர் வாழ்ந்த காலத்துல நாமளும் வாழ்ந்திருக்கோம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை நாம புகழாம இருக்கவே முடியாது. நாம அவரை மறக்கவே கூடாது. நாம அவரோட வேலைய அதே போல செயல்படுத்தணும். அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகணும். அது அவர் மேலந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு.
2: நாம அவங்க ரெண்டு பேரையும் சந்திச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? உண்மையை வெளியே சொல்லிட போறோமா?
3: நிக்கங்க. ரோஷன் பஸ் சொன்ன மாதிரி இந்த உலகத்தோட மொத்த கூட இதுல தான் இருக்கும். ஆனா நான் முதல்ல அதை நம்பல. இந்த புத்தகத்துல போட்டிருக்க எல்லா கூடையும் அவராலதான் உடைக்க முடியும். உங்க மக்களுக்காக புனித நகரத்துல 77 பேருக்கு கட்டளை வழங்கியிருக்கு. 70 வார்த்தைகள் கொண்ட 70 வாக்கியங்கள்.
2: ஆனா மேல இருக்கிற ஒரு வாக்கியம் மிஸ் ஆகுதே.
3: 69 தடவை 7 முடிஞ்சதும் அவங்க விலக்கப்படுவாங்கன்னு அவங்களுக்கு முடிவு வரும்னு டேனியல்ல போட்டிருக்கு. ரோஸ்டன்பர்க்கு இந்த கோடுக்குள்ள போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல என்னமோ.

0: நோ, வெளியே போ, யாரையும் உள்ள விடாத.
1: நான் உன்னை மன்னிச்சிட்டேன். பக்கத்துல வா. நான் உன்னை பக்கத்துல வான்னு சொன்னேன். பயப்படாம வா. ஹலோ டாம்னிக், நான் பழச எல்லாத்தையும் மறந்துட்டேன். இனிமே நீ எனக்கு எவ்வளவு வேணா விசுவாசமா இருக்கலாம், ஆனா நீ செஞ்ச துரோகத்தை என்னால மறக்க முடியாது. உன் பாசுக்கே நீ துரோகம் பண்றியா? துரோகம் பண்றவங்களுக்கு இதுதான் கதி. இனிமே துரோகம் பண்ண மாட்டல்ல. வாட் குட். இப்போ அந்த ஃபைனல் கோட், அதை நீ தெரிஞ்சுக்கிட்டல்ல.

0: ஒரு மனுஷனோட வாழ்நாள் முழுக்க போராட்டம் தான். தான் அப்பா அம்மாவோட பாராட்ட பெறத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான். ஓ உழவா. ஆனா அதே அவனோட காலம் முடிஞ்ச பிறகு ஒரு பெரிய பொட்டியில அவனை போட்டு மூடி அது மேல விலை உயர்ந்த பூக்களால அலங்கரிக்கிறாங்க. அத அவன் பார்க்கவா போறான் உள்ளவா இல்ல வெளியே போட்டாமே?
1: சார் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நினைச்சேன்.
0: 48 மணி நேரமா நான் இன்னும் தூங்கவே இல்ல.
1: சரி நான் அப்புறமா வரேன்.
0: இல்ல இல்ல இல்ல, நான் ஏற்கனவே என் தூக்கத்தை இழந்துட்டேன். நான் என் கண்ணை மூடனா சிந்தனைகள் தான் வருது. அந்த சிந்தனைகள் என்னோடது இல்ல. நீ என்ன கொண்டு வந்திருக்க? 7 horns bows 2 wounded head. பிரமாதம். நீ உடனே போய் உலக ஒற்றுமை மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. எந்த 10 நாடுகள் எனக்கு இன்னும் விசுவாசமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்.
1: இங்கேயா?
0: ஆமா. ஏன் பெட்ல உட்காந்துகிட்டு எல்லார்கிட்டயும் ஒரு தடவை பேசி பாப்போமே, என்ன சொல்ற?
1: சரி சார். அப்புறம் சார் எனக்கு அந்த குரல்கள் பிடிக்கல.
0: இல்ல இல்ல, அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அவங்க சக்தி வாய்ந்தவங்க. அவங்கள பத்தி நினைச்சாலே எனக்கு சிந்தனைகள்லாம் எங்கெங்கயோ போகுது, ரொம்ப வலிக்குது, தாங்க முடியல. ஆனா இது இனிமையா இருக்கு. அந்த குரல்களை விட இது ரொம்ப இனிமையா இருக்கு.

0: உன்னோட விசுவாசத்தை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் தான் லேன் விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன், ஆனா நீ எனக்காக அவனை கொல்ல கூட துணிஞ்சிட்ட. அந்த குரல்கள்ல இருந்து என்ன காப்பாத்திட்ட.
1: நீங்க இப்ப என்ன மன்னிச்சு ஏத்துக்கலன்னா உங்க முன்னாடி நான் நின்னுகிட்டு இருக்க மாட்டேன்.
0: என்னோட கைகள்ல ரத்தம் இருந்ததையோ அந்த குரல்களையோ என்னால இப்ப கூட நம்பவே முடியல.
1: உங்களுக்கு இருக்கிற ஒரே குறை அதுதான், அதை நான் உங்க சக்தியா பாக்குறேன். ஒரு பையனுக்கு அவங்க அப்பாவிய கொல்ல வர துணிவு அவனை எதை வேணாலும் செய்ய வைக்கும்.
0: ஆமா, அதுதான் உண்மை.
2: இதுதான் அந்த இடம் உனக்கு நல்லா தெரியுமா?
3: ஆமா, இங்கதான் கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா நான் இங்க கடைசியா வந்தபோது ரொம்ப இருட்டா இருந்தது. அதனால எனக்கு இப்போ சரியா சொல்ல தெரியல. அநேகமா இந்த ரூமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பாக்கலாம். உள்ள வாங்க.
4: வெல்கம் டாக்டர் லேன்.
1: உங்களை சந்திக்கிறதுக்காக நாங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம்.
4: முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க.
5: நாங்க யாருங்கிறது இப்ப முக்கியம் இல்ல, உண்மை என்னங்கறதுதான் இப்ப முக்கியம்.
0: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்குமே நான் ஏன் இங்க வந்திருக்கேங்கிற பதட்டம் இருக்கும்ல.
1: அது எப்படி இருந்தது சார்? உங்களுக்கு ஏதாவது உணர்வு தெரிஞ்சதா?
0: எனக்கு ஒரு குரல் கேட்டது, அலெக்சாண்டர். நான் திரும்பி பார்த்தேன், அங்க ஒரு ஆள் இருந்தார். அவர் நான் தான் அலெக்சாண்டர் த கிரேட்னு சொன்னது எனக்கு கேட்டது. ஜென்டல்மேன், இதுக்கு மேல நான் வேற எதுவும் உங்ககிட்ட சொல்ல முடியாது, புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் அந்த குரல் என்னோட வாழ்க்கையில நான் இந்த உலகத்தையே வெல்ல போறேன்னு என்கிட்ட சொல்லுச்சு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் என்னை இங்கதான் பார்த்தேன், அதுவும் வேற ஒரு உலகத்துல. அதுக்கப்புறம் நான் இங்கேயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். திரும்பி போய் என்னோட பதவியை நிலைநாட்டுறதா இல்ல. ஆனா நீங்க திரும்பி போயாகணும். நீங்க எல்லாரும் இப்ப திரும்பி போயாகணும். மனிதர்களோட முன்னேற்றத்துக்காக, மக்களுக்காக அலெக்சாண்டர் மாதிரி இருங்க. உலகத்தை ஒண்ணு சேருங்க.
6: ஒரு முக்கியமான செய்தி, ஸ்டோன் அலெக்சாண்டர் யுனைடெட் வேர்ல்டுடைய முதல் சான்சலரா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஆனா மூணு கவுன்சிலர்கள் ஒரு கட்டத்துல இதை எதிர்த்து வெளியேறினாங்க. அவங்களை தவிர எல்லாரும் அலெக்சாண்டருக்கு தான் ஆதரவு தெரிவிச்சாங்க. அரசு விழா கிங் சாலமனுடைய கோவில்ல ரொம்ப சிறப்பான முறையில நடக்க போகுது. இந்த விழா இன்னிலிருந்து ஒரு வாரம் கழிச்சு யூதர்களுடைய விடுமுறையான பூரம் அன்னைக்கு நடக்க போகுது. இதோ போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வராங்க, அவங்க கிட்ட ஏதாவது விவரம்
5: கிடைக்குதான்னு. ஆனா எப்படியோ நாங்க அவரை சமாதானப்படுத்திட்டோம். காயப்பட்டு கஷ்டத்தோட இருக்கிற இந்த உலகத்துக்கு சரியான முறையில நம்பிக்கை ஊட்டுவோம் வாக்கு கொடுத்திருக்கோம். அவர் மறுபடியும் உயிர் தெழுந்தது ஆச்சரியம்தான். இப்படிப்பட்ட சோதனைகள் நம்முடைய வரலாறுல மிக பிரபலமான வார்த்தைகளால பேசப்பட்டிருக்கு. ஆனா எதுவுமே இதை விட உண்மையா நடந்ததில்லை. மன்னர் இறந்துட்டார், நம்முடைய அரசர் வாழ்க.
7: சாத்தான் கிட்ட இருந்து நம்மள டிராகன் காப்பாத்தது, அதோட சக்தி மறுபடியும் பிரகாசமா திரும்பி வந்துருது. சாத்தானுடைய ஒரு முகம் பட பயங்கரமான காயத்தால பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த பயங்கரமான காயம் சரி செய்யப்பட்டிருக்கு. இந்த உலகமே அதை பார்த்து வியப்படையுது. அந்த சாத்தான பின்தொடர்
1: இப்படிப்பட்ட சாவை பத்தி கேள்விப்படுறது எனக்கு ஒன்னு புதுசுல.
8: லாஸ்ட் டேலே தான் எழுதி இருக்கு. உலகத்துல பெரிய தலைவர் ஒருத்தர் வருவாரு, சாலமனோட கோயில மறுபடியும் கட்டுவாரு. அவர் 3 வருஷத்துக்கு உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுவார்னு எழுதியிருந்தது. இதெல்லாம் புது ரோம அரசாங்கத்துக்கு கீழே நடக்கும்.
7: சாத்தானோட பிடிக்குள்ள அகப்பட்ட அவன் தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிப்பான். அதுக்கப்புறம் பயம்தான் இந்த உலகத்திலேயே மேலோங்கி நிற்கும். கடைசியா கடவுளே அவனை அழிக்க உருவெடுத்து வருவாரு. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவுல வரப்போற கடைசி போர் இதுதான்.
1: இத பாருங்க, எனக்கு நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சு ஆகணும். அந்த கடைசி கூட எப்படி கிடைக்கும்?
8: ஒளி தேவதைகளுக்கும் இருள் தேவதைகளுக்கும் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் உங்க ஆத்மா மேல. இத புரிஞ்சுக்கோங்க டாக்டர் லேன்.
1: என்ன சொல்ல வரீங்க நீங்க ரெண்டு பேரும்?
7: அப்போகாலிப்ஸ்க்கு சொந்தமான 4 குதிரைகள் வேற தொலைநோக்கு என்ன
1: இல்ல? அது உண்மை இல்ல. இந்த பைத்தியமாக்காதீங்க. ஒருவேளை நீங்க
7: இந்த நேரத்துல எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு. அத நம்பிக்கையோடு ஏத்துக்கிற ஒருத்தர் தான் உங்களுக்கு இப்ப தேவை.
9: என்னோட குழந்தை என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு, அதனால அதை பத்தி எனக்கு சரியா தெரியல.
8: நீ உன் ஆத்மாக்குள்ள எதையோ தேடிக்கிட்டு இருக்க, ஆனா அத கடவுளால தான் நிறைவேற்ற முடியும்.
9: என்ன நீங்க குழப்பாதீங்க. எனக்கு உன்னோட உதவி தேவை. என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. வேர்ல்ட் யூனியன் லீடர்ஸ்க்கு நான் இமெயில் அனுப்பிருக்கேன், ஆனா அதை எல்லாத்தையும் அலெக்சாண்டர் தடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் தடுத்த சில ப்ரோக்ராம்ஸ் உனக்கு இமெயில் அனுப்பி வைக்கிறேன், நீ அதை பாரு.
3: ஓ அப்படியா, சரி அனுப்பி வைங்க, நான் அதை பார்த்து ரிப்ளை பண்றேன்.
9: தேங்க்யூ ஜெனி, நான் அப்புறமா காண்டாக்ட் பண்றேன்.

0: போச்சு.
1: அவங்க நம்ம இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: அப்படியா? நீங்க யாருக்கு போன் பண்றீங்க?
1: எனக்கு சிக்னல் சரியா கிடைக்க மாட்டேங்குது. வண்டி நிறுத்து.
0: ஏன்
1: வண்டி நிறுத்து?
0: ஹலோ
1: ஜெனி, நான் தான். ஏதாவது தகவல் கிடைச்சதா?
0: நீங்க தான் அனவசியமா குழம்பி போயிருக்கீங்க கலன். நான் ப்ரோக்ராம நல்லா செக் பண்ணிட்டேன். எந்த ப்ராப்ளமும் இல்ல. அலெக்சாண்டர் ரொம்ப நல்லவருதா. உலகத்துக்காக அவர் நிறைய செஞ்சிருக்காரு. உங்களுக்கு தான் மன ரீதியா கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன்.
1: அவங்க உங்களையே தேடி அங்க வந்தாங்களா?
0: தயவு செஞ்சு என்ன எந்த கேள்வியும் கேட்காதீங்க கலன். மறுபடியும் எனக்கு போன் பண்ணாதீங்க.
1: நம்ம உடனே ஊருக்கு போய் ஆகணும்.
0: உங்களுக்கு என்ன பைத்தியமா? அங்க உங்களோட உயிருக்கு ஆபத்து.
1: எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் நான் தான். நான் எதையும் இழக்க போறேன். என் குழந்தைய கூட இருக்கலாம்.
2: ப்ரோக்ராம் நின்னு போயிடுச்சு. இதுக்கு மேல ஆக்சஸ் பண்ண முடியல. கவலைப்படாத, கோயில்ல என்னோட பதவியேற்பு விழால ஆரம்பிப்போம்.
3: பதவியேற்பா? ஃபைனல் கோட் கிடைக்காம நாம எதுவும் செய்ய முடியாது. நீங்க மாட்டிக்குவீங்க.
2: நான் எப்பவுமே எப்படியாவது வெளியே வந்துருவேன்.

0: அவன் எப்படி லாஸ் ஏஞ்சல்ஸ் போனான், யார் அவனுக்கு உதவி செய்யறதுக்கு, அவனுக்கு இன்னும்
1: பிடிக்கும். ஆளுங்க அங்க போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை புடிச்சு தீர்த்துருவாங்க.
0: எதுக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்களை ஷூட் பண்ணுங்க. குறி சரியில்லை சார். சொட்டு தள்ளுங்க. குறி சரியில்லை சார்.
2: வெளிய போயிடுங்க.

0: எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க நம்ம பேசுறத கேட்டு ஆபத்து.
1: நம்ம கிட்ட அதிக நேரம் கிடையாது.
2: சரி சென்னை, நீ உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி நீயும் மேடியும் கொஞ்ச நாள் அவங்க வீட்டுல தங்குறத தகவல் கொடுத்துரு.
0: நம்ம போனை விட்டு கேக்குறாங்க, நமக்கு ப்ராப்ளம்.
2: அதான் எனக்கு வேணும். நீ சீக்கிரம் மெக்சிகோக்கு போயிட, அவங்களும் குழம்பிடுவாங்க, நமக்கும் யோசிக்கிறதுக்கு போதிய அவகாசம் கிடைச்சிடும்.
3: சார், அவங்க கிளம்பிட்டாங்க, ஆனா ட்ரூப்ஸ் இன்னும் வரல. அவங்க இப்ப வந்துருவாங்க.

0: Captain!
1: எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன நடக்குதுங்க?
2: சாரி ஜாக், என்னால வேற யாரையும் நம்ப முடியல.
3: ஜாக், என்ன விஷயம்? என்ன ஆச்சு?
4: பாட்டி
2: நாங்க அவனை பின்தொடர்ந்துதான் வந்துட்டு இருந்தோம், ஆனா திடீர்னு எங்க போனான்னு தெரியல. எல்லா இடத்துலயும் நல்லா தேடுங்க.
0: நான் ஒரு போன் கால் பண்ணிட்டு உனக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன்.

0: கொஞ்சம் விஸ்கே குடி, உனக்கு ரிலாக்ஸா இருக்கும். ஜாக், நான் சாத்தங்களை பார்க்கிறேன். சாத்தங்களையா? நீ ரொம்ப குழம்பு போயிருக்க நினைக்கிறேன்.
1: நான் சொல்றது உண்மை, அவங்க நிஜமானவங்க.
0: எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் இரு, நான் இதோ வந்துடுறேன். ஒரே நிமிஷம், உடனே வந்துடுறேன்.

0: எனக்கு ஒரு மெசேஜ் கிடைச்சது. அவனை எங்கேயும் போக விட்டுறாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்க வந்துடுறோம்.
1: ஏன் அப்படி பாக்குற? சாரி, ஓ நல்லதுக்காக தான் இதை செஞ்ச. நான் சொல்றத கேளு, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. அவன் பாத்ரூம் குள்ள இருக்கான். நீங்க என்ன பண்றீங்க? அவனை சாகடிக்கப்படுறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே.

0: பயப்படாதீங்க, ஏதோ கனவு கண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கனவு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ளைட்ல வந்த போதே இருந்தது.
1: நம்ம எங்க இருக்கோம்?
0: பாதுகாப்பான இடத்துல இஸ்ரேல்ல இருக்கோம்.
1: என்னது?
0: நினைவு இல்லாம ரோட்ல கடந்த உங்களை தூக்கிட்டு வந்தேன்.

0: அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே.
1: அவன் ஜெயிச்சிட்டான் இல்லையா? என்ன நடந்தாலும் சரி, உன் நம்பிக்கையை மட்டும் நீ இழக்க கூடாது. இதுதான் அந்த ஃபைனல் ஃபோர்.
0: குட் பாய். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க நம்பிக்கையே உங்க குழந்தைதான்.
2: நீங்க எங்க போறீங்க?
1: இத பத்தி ஏற்கனவே புக் ஆஃப் ரெவலேஷன்ல எழுதிருக்கு டாக்டர் லேன். எங்க கடமை முடிஞ்சிருச்சு, நாங்க கிளம்புறோம்.
3: அவங்க அந்த ஃபைனல் கோட கொடுத்துட்டாங்கல்ல?
2: ஆமா, எனக்கு அது கொடுத்துட்டாங்க.
3: கொடுத்துட்டாங்கன்னு எனக்கு தெரியும். மரியாதையா அதை என்கிட்ட கொடு. நீ இப்பயாவது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டியா? சாத்தான் கூட ஏஞ்சல் ரூபத்துல வரும்.
4: அவனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அவன் இங்கதான் இருக்கான்.
5: இந்த கோயில் மிகவும் பிரமாதமாக கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. ஓல்டு டெஸ்டமெண்டின் கணக்குகளையும் அதன் பதிவுகளையும் வைக்கும் வசதி இதில் உள்ளது. சேர்மன் அலெக்சாண்டரின் பதவியேற்பு விழா நடக்கவிருப்பதால் கோயிலுக்கு பாதுகாப்பாக ராணுவம் வரவழைக்கப்பட்டுள்ளது.
6: அந்த பொண்ணு லேனையும் பிடிச்சிட்டா, ஃபைனல் கோடியும் கைப்பற்றிட்டா,
7: என் பிரச்சனை எப்படி முடியுது பாத்தியா? எனக்கு வர பிரச்சனை எல்லாம் தானா விலகிடும் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல.
6: எஸ் சார்.
8: நீங்க எல்லாரும் எனக்காக ஒரு அற்புதமான வீட்டை கட்டியிருக்கீங்க. நான் இனிமே உங்களுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்வேன். என் மனசுல நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போவேன்னு. இப்போ அதுக்கான நேரம் வந்தாச்சு. நான் என்னோட சிம்மாசனத்தை கடவுளோட நட்சத்திரத்துக்கும் மேல அமைப்பேன். அதுவும் இப்ப நிறைவேற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் அந்த சிம்மாசனத்துல உட்காந்து
9: என்னோட ஆட்சியை அங்கிருந்து நடத்துவேன்னு நினைச்சேன். அதுவும் மேல உள்ள அந்த புனிதமான இடத்துல இருந்து.
8: அதுவும் நிறைவேற நேரம் வந்தாச்சு.

0: வேற யாராலையும் செய்ய முடியாத விஷயத்தை நான் செஞ்சிருக்கேன். நான் நம்மளோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கான அடியை எடுத்து வைக்க போறேன். நான் பேரரசனாகி கடவுளாவும் ஆயிட்டேன்.
1: எங்களால் ஒத்துக்க முடியாது. இதுக்கு பதிலாக எங்களுக்கு ஸ்டாக் எடுத்துருங்க.
2: இதுக்கு எங்களால் ஒத்துக்க முடியாது. அலெக்சாண்டர் டவுன் டவுன்.
3: நீங்க அழிவை சந்திக்கும் போது டேனியல் புனித இடத்துல நின்றுட்டு என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சாத்தானால எந்த காலத்திலையும் ஜெயிக்கவே முடியாது, கடவுளால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். தீய சக்தியை வேற இருக்க ஆண்டவர் நிச்சயமா மறுரூபம் எடுத்து வரத்தான் போறாரு. மக்கள் உனக்கு எதிராக திரும்பவும் ஒரு புரட்சியை ஏற்படுத்த போறாங்க. லூசிபர், நீ ஆண்டவர் கிட்ட மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். உன்னை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்க போற நாள் வெகு தூரத்துல இல்ல, நீ தெரிஞ்சுக்கணும். உலகத்தையே ஆட்டி படைக்கிற உன்னை உரு தெரியாம அழிக்க அந்த ஆண்டவர் கீழே வருவார். பாவம் செஞ்ச ஓ முன்னாடி அந்த மக்கள் மண்டியிட்டுட்டாங்க.
4: நான் சொல்றத கேளுங்க. டேவிடோட வீட்டுல கடவுள்.
0: கடவுளா?
4: ஆமா, கடவுளே தான். அவர் தன்னுடைய கருணை மணிகள் எல்லார் மேலேயும் பொழிய போறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவரை தான் திரும்பி பார்ப்பாங்க, தன்னை காப்பாத்தினவரை தான் நம்புவாங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் செயலுக்காக வருத்தப்படுவான்.
0: கடவுளா? நான் மட்டும்தான் சாத்தானோட தலைவன். அப்படி வேற யாராவது இங்க இருந்தா இப்பவே அதுக்கான அறிகுறிய நீ காட்டணும்.
3: உன்ன மாதிரி மோசமானவனும் தீய குணங்களும் உள்ளவன் தான் இந்த மாதிரி அறிகுறிகளை காட்ட சொல்வான். ஆனா இயேசுவ போல உன்னுடைய அறிகுறி கண்டிப்பா இதுவா மட்டும்தான் இருக்கும். ஆண்டவருடைய ப்ராஃபெட்ஸ் ஆன எங்க ரெண்டு பேருக்கும் உன்னை அழிக்க சொல்லி கட்டளை போட்டிருக்காரு. அது மட்டும் அல்ல, நீ அழிச்ச ராஜாங்கத்தை ஆண்டவர் மூணு நாள்ல மறுபடியும் நிர்மாணிப்பாரு.
0: அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.

இவங்க எல்லாரையும் வெளியே தூக்கிட்டு போய் போடுங்க. பொதுமக்கள் பார்க்கட்டும் என்ன எதுதா என்ன நடக்கும்னு இந்த உலகமே தெரிஞ்சுக்கிட்டோம். யாரும் இதை மறக்கவே கூடாது.

0: இஸ்ரேல் நாடு மொத்தமும் நமக்கு எதிராக திரும்பிடுச்சு சார்.
1: என்னை எதிர்க்கிறவங்களுக்கு என்ன கதின்றதுக்கு இவங்க தான் ஒரு உதாரணம். என்னோட ஜெனரல் நான் வர வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ண சொல்லு.
0: மத்த நாடுகளையும் எதிர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: யார் எதிர்த்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அந்த ஃபைனல் கோடு என்கிட்ட தான் இருக்கு.

0: ஓகே, கண்ட்ரோலை நான் என்கிட்டயே வச்சுக்கிறேன். நான் உடனடியா தரை வழி தாக்குதல் செஞ்சாகணும். என்னோட எதிரிகளை துரத்த அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும். அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க வருத்தப்பட்டுதான் ஆகணும். மிஸ் பாரிஸ் வந்த உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க.
1: எஸ் சார். சேர்மன், ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாருங்களேன்.
0: அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கு போகுது?
2: ஏறத்தாழ 3 மில்லியன் மக்கள் இறந்து விட்டார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாடு விட்டு நாடு தஞ்சம் புகுந்துள்ளார்கள்.
3: ஹாங்காங் பிளான்ட் நிறுத்தப்பட்டு விட்டது. முதல் கட்ட பரிசோதனையில் கடல் பகுதி ஆபத்துக்கு உள்ளாவதாக கண்டுபிடித்துள்ளனர். மொத்த மீன்பிடிப்பு வாரியமும்
4: நீங்க
0: என்ன சொல்ல வரீங்க?
5: நாங்க இதுக்கு துணையா இருக்க மாட்டோம்.
0: ஓ, ஐ அம் சாரி, உங்களுக்கு வேற வழியே இல்ல.
4: ஆமா, இல்லதான் இந்த உலகத்துக்கு நியாயத்தை கேட்கலாம்.
0: ஜென்டில்மேன், ஜென்டில்மேன் பிளீஸ், நாம தொடர்ந்து ஒர்க் பண்ணுவோம். நீங்க கொஞ்சம் வெளியேறுங்க, உங்களை நான் அப்புறமா வந்து பாக்குறேன். ஓ சாண்ட்ரா, நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டேன். நான் சொன்னது கரெக்டா?
6: அவனுக்கு மேல சந்தேகமே வரல.
0: அவனுக்கு சந்தேகம் வரல, ஆனா எனக்கு சந்தேகம் வருது. இந்த ஒமேகா கோட் அடையறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், அத நீ புரிஞ்சிக்கவே இல்லையே.
6: என்னாச்சு உங்களுக்கு? What do you mean?
0: I mean, உனக்கு அவனை சொல்றதுக்கான தைரியம் ஏன் வரலன்னு கேக்குறேன். பரவாயில்ல விடு.

0: என்ன இதெல்லாம்? அவன் உன்னை ஏமாத்திட்டான்.
1: அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான்.
0: நீ இப்போ அவனை காப்பாத்த பாக்க.
1: இல்ல,
0: நீ நானும் அவங்க கிட்ட போய் பேசிட்டு வரலாம்.
2: நீ கொடுத்த அந்த ஃபைனல் கோடு சரியில்லை. அந்த டூப்ளிகேட் உண்மையான ஃபைனல் கோட. இங்கே ஏமாத்த பாக்கிறியா? நீ உண்மைய சொல்ற வரைக்கும் நான் உன்னை விடுறதாக இல்லை. சொல்லு. எனக்கு தெரியாது.
0: நான் மொத்தமா மிடில் ஈஸ்ட் அழிக்கிறத நீ விரும்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ அந்த ஃபைனல் கூட கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்தா நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். அப்படி இரண்டாவது ஆட்டத்தை ஆரம்பிக்க யாராவது செத்தாத்தான் முடியும்னா கூட யார் சாகணும்னு நீயே சொல்லு. கடைசி கூட யார் இயக்கிறது?

0: இந்த உலகத்துல எல்லாமே வேகமா நடந்துகிட்டு இருக்கு. நானும் அதே வேகத்துல உன்னை மேல அனுப்பி வைக்க போறேன்.
1: அவளை போக விடு.

0: எங்களுடைய புனித ப்ராஃபிட் சார்பா நாங்க உனக்கு கொடுத்த ஆதரவை மறுபடியும் வாபஸ் வாங்கிக்கிறோம். மதத்துக்கு எதிரானவன்னு ஒன்னு அறிவிக்கிறோம்.
1: தாக்குதல நிறுத்த சொல்லுடா
2: டாக்டர் லேன். ஏன் அனாவசியமா உணர்ச்சி வசப்படுற?
1: நிறுத்த சொல்லு, இல்லைன்னா உயிர் போயிடும்.
2: நான் ஏற்கனவே செத்து பொழைச்சவன்டா.
1: நிறுத்தலன்னா கடவுளால கூட உன்னை காப்பாத்த முடியாது.
2: கடவுளா? இந்த உலகத்திலே நான் தான்டா கடவுள். நீ வேணும்னா என் கூடவே இருக்கலாம். என்ன சொல்ற சாண்ட்ரா? எஸ், என் கூடவே இருக்கலாம்.
1: நீ உன்னோட கோடுல நிறைய நேரம் செலவழிச்சிட்ட. இப்ப சாத்தம் தீயில எரிஞ்சு சாம்பலாக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுல யாரும் தப்பிக்க முடியாது.
2: ரொம்ப நல்லாவே கதை சொல்ற. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லாமே என் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நான் தான் நிலைமைகளை உருவாக்குறேன். மக்களுக்கு எதை யோசிக்கணும், எதை நம்பணும்னு நான் தான் சொல்றேன். ஜீசஸ் சிலுவையில ஏத்த உதவியா இருந்த யூதா நான் தான். லட்சக்கணக்கான பேரை கொல்ல சொன்ன ஹிட்லரும் நான் தான். அது மட்டும் இல்ல, உங்க அம்மாவை கொன்ன அந்த குடிகார டிரைவரும் நான் தான். நான் தான் உன் மேல பட இருந்த புல்லட்டையும் தடுத்து நிறுத்தின. எஸ், நீ வாழணுங்கிறதுக்காக நான் சாக துணிஞ்ச.
1: இவனை பத்தி இப்ப புரிஞ்சுக்கிட்டியா?
2: அவளுக்கு எல்லாமே புரியும். அவ கஷ்டத்துல இருந்தப்போ யாரு உதவி செஞ்சதுன்னு புரியும். அவ மேல ரொம்ப அன்பு காட்டுறது யாருன்னு அவளுக்கு புரியும். அதே மாதிரி தான் உனக்கும் உதவி செஞ்ச.
3: என்ன மன்னிச்சிடுகளேன்.
2: நீ இப்ப வேற ஏதாவது பேசணும்னு ஆசைப்படுறியா? அந்த ஃபைனல் கோட பத்தி உனக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு.

0: ஓகே, தாக்குதல் ஆரம்பிக்க தயாரா
1: இருக்கு.
2: I'll give it to you.
1: நான் அதை கொடுத்துறேன்.
0: நீ கண்டிப்பா கொடுத்துருவேன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ. நான் சொன்னபடி தாக்குதல் ஆரம்பிங்க.
1: என்னது?
0: அவங்க ஏற்கனவே தயாரா இருக்காங்க, எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணும்? ரெடி, 3, 2, அண்ட்

0: நீ கண்ட விலங்கு முன்பு இருந்தது தற்போது உயிரோடு இல்லை. பாதாள குழியிலிருந்து எழப்புகிறது, ஆனால் அழிந்து போகும். வாழ்வு நூலில் உலகம் தொடக்க முதல் பெயர் எழுதப்படாத மண்ணுலகினர் அந்த விலங்கை காணும் போது வியப்படைவார்கள். ஏனெனில் முன்பு உயிரோடு இருந்து தற்போது இல்லாத அந்த விலங்கு திரும்பவும் உயிர் பெற்று வருவதை காண்பார்கள். 5000 ஆண்டு காலமா எல்லாரும் என்ன திரும்பி பார்க்கணுங்கிறதுக்காக நான் போராடி இருக்கேன். ஆனா சிலர் நான் சொல்றதை கேட்டிருக்காங்க. ஆனா இனிமே எல்லாரும் நான் சொல்றதை தான் கேட்க போறாங்க. நான் இந்த உலகத்தை உண்மைங்கிற ஒரு போர்வையால மூடி வைக்க போறேன். அந்த உண்மை நரகத்தோட கொடூரமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த உலகமே என் வார்த்தையை கேட்டு தான் இயங்கும். நான் இங்க ஏற்கனவே வந்திருக்கேன். இந்த சுவர்கள் அப்போ விசாலமா நின்னுகிட்டு இருந்தது. இந்த மண் மனித ரத்தத்தினால சிவப்பான பூக்கள் மாறி இருந்தது.
1: உங்க எதிரிகளோட ரத்தம்
0: எஜிப்சியன் கேனனைட்டஸ் துரத்தி அடிச்ச போது நான் இங்க இருந்தேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நசரின் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஆனா வரப்போற போர் எதுக்குமே சமமாக
1: அவன் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்தான். அதுதான் அமகேடன்.
0: இந்த இறுதி நாட்கள்ல யார் ஜெருசலத்தை ஆள்றாங்களோ
1: அவங்கதான் இந்த உலகத்தையும் ஆளுவாங்க.
0: சரியா

0: அடுத்த தடவை கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. யாருமே கேத்தலிக்கு ஓட்டு போடக்கூடாது.
1: டெக்னிக்ஸன் இன்னைக்கு வரமாட்டாரு, அதனால நீங்க கவலையப்பட வேண்டாம்.
0: அப்படியா?
1: ஆமா, இந்த தடவை அவர் கண்டிப்பா வரலையா.
0: ஏன் வரலையா?
1: டிவியில பாக்குறதுக்கு சரியா இல்லாம இருந்தாரு.
0: என்னது வேடிக்கையா இருக்க, அவரு பயந்துட்டாரா என்ன?
1: அப்படிலாம் இல்ல ஜெனரல், உலகமே இப்ப டிவியை தான் பாத்துக்கிட்டு இருக்கு, அதனால ஒவ்வொருத்தரோட கருத்துக்களும் மாறுபட வாய்ப்பு இருக்கு. அதுவும் என்ன மாதிரி ஆளுங்க தங்களோட கருத்துக்களை எப்படி வேணாலும் மாத்துவாங்க. எங்கிட்ட நூத்துக்கணக்கான டிவி ஸ்டேஷன்கள், ரேடியோ ஸ்டேஷன்கள், நியூஸ் பேப்பர் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, டிவியை பாத்தீங்கன்னா, ரேடியோவை கேட்டீங்கன்னா, நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரியும்.

0: எனக்கு உன்ன பிடிக்கல தெரியுமா? எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நீ அம்மாவை கொண்டுட்ட.
1: எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் வாரிசு எப்படி இருக்கான்?
2: ரொம்ப நல்லா இருக்கா சார்.
1: அவன் அப்படி இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். நீ எப்படி இருக்க ஸ்டோன்?
2: இவன் என்ன அம்மாவை இழந்து சோகத்துல இருக்கான்.
1: அதுக்கு என்ன பண்றது? அம்மா இறந்து 3 மாசம் தான் ஆச்சு. சின்ன பையன் தானே, கொஞ்சம் விளையாட்டு படிப்பு அது இதுன்னு கவனத்தை வேற எதுலயா செலுத்தினா மனசு தானா மாறிடும். என்ன ஸ்டோன், நான் சொன்ன மாதிரி நடந்துப்பல்ல? யூ ஆர் வெரி குட் பாய்.
0: புரிஞ்சதுப்பா.
1: ஓகே ஸ்டோன், குட் நைட்.
2: குட் நைட் சார். எனக்கு புரியுது, உனக்கு உன் அம்மானா பிடிக்கும். கடவுள் உங்க அம்மாவை உங்ககிட்ட இருந்து பறிச்சதுக்கு பதிலா ஒரு அழகான தம்பிய கொடுத்திருக்காரு. உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? நம்ம கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். ஓகே, இப்ப வந்துடுறேன்.

0: கடவுளுக்கு இப்ப நாவன கொடுக்க. எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சதுல இருந்து இந்த பள்ளிக்கூடத்தோட தரம் இன்னும் குறையல நினைக்கிறேன். இது என் பையனுக்கான ஃபீஸ்.
1: நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் அலெக்சாண்டர், மத்தவங்களை வழி நடத்துற தலைவனா உங்களை மாதிரியே இவனையும் நாங்க தயார் பண்ணுவோம்.
0: இனிமே நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. ஹார்ட் ஒர்க் பண்ணு, ரூல்ஸ் கடைபிடி. என் பையன்றதுனால அவனுக்குன்னு எந்த விசேஷ சலுகையை நீங்க கொடுக்க கூடாது. எல்லா பசங்களும் எப்படி நடத்துறீங்களோ அதே மாதிரி நடத்துங்க. அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய வீரனா வரணும், அதான் என்னுடைய லட்சியம். எல்லார்கிட்டையும் சகஜமா பழகணும், சந்தோஷமா இருக்கணும். ஓகே,
1: உங்க பையனுக்கு ஒரு பெரிய தலைவர் ஆகிற தகுதி இருந்தா அதை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்.
0: நான் உன்னை அடிக்கடி வந்து பாக்குறேன், கவலைப்படாத. ஓகே, டிரைவர் வண்டி எடு.

அறிவு கெட்டவங்க.

எங்கள் தலைவரே, நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஆசீர்வதிங்க, நான் உங்களோட இந்த லட்சியத்துல உங்களுக்கு சேவை செய்யறேன். உங்களோட இந்த செய்தியை பூமி பூராவும் பரப்ப எனக்கு சக்தி கொடுங்க.

0: சாத்தானோட விருப்பப்படி உங்களோட லட்சியம் நிறைவேற எவ்வளவு ரத்தம் சிந்த வேண்டி இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெற்றியை பெற்று தருவோம். இது உறுதி. இருள வாழறவன் இந்த உலகத்தை ஆளுவான்.
1: இனிமே நான் தான் கடவுள்.
2: ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஜெனரல்கள் தங்களோட படைகளை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சில தேர்ந்தெடுத்த இடங்களை தாக்க அனுப்புனாங்க. இந்த மாதிரி ஆயுதங்களை கொடுத்தாங்க. இது நேருக்கு நேரா போராடுறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. தைரியம், சக்தி, சாதுரியம் இதெல்லாம் வெற்றியை நிர்ணயிச்சது. ஆனா நவீன ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே, குறிப்பா ஸ்டன்கன், இந்த போர் நுணுக்கங்கள்ல பல்லாயிரக்கணக்கான வீரர்களையும் கொன்னு குவிச்சது. இதுக்கு என்ன அர்த்தம்?
3: ஒரு ராணுவ அதிகாரியா நீங்க தான் உங்க படையில இருக்கிறவங்களோட உயிருக்கு பொறுப்பு. இதுல நீங்க உங்க திறமையும் புத்திசாலித்தனத்தையும் உபயோகிக்கணும்.
2: தேங்க்யூ அலெக்சாண்டர்.

0: சூப்பரா சண்டை போட்டு
1: வந்துட்டா. ஜெனரலோட பொண்ணு கேப்ரைலா, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க. பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க.
2: அப்படியா?
1: ஆமா, என்னன்னா நான் பொய்யா சொல்றேன், இந்த டிரெஸ் உங்களுக்கு அழகா இருக்கு.

0: பேட்ரோல்ஸ் ரெண்டு வகையான வீரர்கள் இருக்காங்க, வாழறவங்க அப்புறம் சாகுறவங்க.
1: அவங்க வராங்க, எல்லாத்தையும் தயாரா வைங்க.
0: நீங்க வாழணும்னா சாகடிக்க கத்துக்கணும். கொல்றவங்க தான் போர்ல ஜெயிப்பாங்க. எல்லாரும் தயாரா இருங்க. நீங்களும் உங்க குழுவும் ஹில் 31 பாதுகாக்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. அதாவது நீங்க அலெக்சாண்டர் குழுவை எதிர்க்கணும். இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு பெரிய பாராட்டும் பதவியும் காத்துக்கிட்டு இருக்கு. இது வெறும் ஒரு பயிற்சி இல்ல, இதுதான் உங்க எதிர்காலத்தோட முதல் படி.

0: நீ இப்ப தோத்துட்ட பாரு.
1: எதுக்காக சுட்ட?
0: நான் கருணையை காட்ட மாட்டேன் முட்டாள்.
1: ஆனா கப்ரைலா என்ன முட்டாளா நினைக்கலையே.

0: ஃபாஸ்ட் அகாடமி விட்டு போனதுக்கு நான்
1: காரணமாயிட்டேன்.
0: நான் சுட்டதுனால்தான் அவனுக்கு அப்படியாச்சு.
1: அவன் ரொம்ப நல்லவ, அவன் கூட இருந்தா ஜாலியா இருக்கும், அவ்வளவுதான். வா. இது ரொம்ப அழகா இருக்குல்ல?
0: ஆமா, அற்புதமா இருக்கு.
1: அந்த பூனைங்களை பாத்தியா? இங்க எங்க பார்த்தாலும் இருக்கும். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க சிங்கங்களும் புலிகளும் மட்டும்தான் இருந்தது. அதுங்களை அடிமையா வச்சிருந்து கொண்டுடுவாங்க.
0: அத மக்களும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நான் புக்ல படிச்சிருக்கேன்.
1: அப்படியா?
0: கேப்ரியலா, ஃபர்ஸ்ட் மாதிரியே என் கூட நீ சும்மா பொழுதுபோக்காக தான் பழகிறியா?
1: இல்ல.
2: கேப்ரியலா, Stay with me.
1: Please.
2: Stay.

0: பிளாசோவுக்கு நடந்த சம்பவம் ரொம்பவே மோசமானது. அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாகி வரதுக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகும்.
1: ஆமா, நாங்க எல்லாரும் அவனோட இந்த நிலைமையை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறோம் சார்.
0: ரொம்ப அழகா பதில் சொல்ற. ஆனாலும் இதுக்கான விசாரணை நடக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு இது சாதகமா இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
1: ஆனா நான் தான் பண்ணன்றதுக்கு எந்த சாட்சியும் இல்ல. ஃபாஸ்டியோட ஆளுங்களே இந்த விபத்து நடந்த போதன்னா அவ கூட இல்லன்னு சொல்லுவாங்க.
0: ஆனா நடந்ததுக்கு ஏதோ ஒரு வகையில நீ காரணமா இருக்கன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு தண்டனை கொடுக்கறது இப்ப என் கையில தான் இருக்கு. இதுக்கும் மேல சில விஷயங்கள் இருக்கு.
1: என்ன?
0: நீ என் பொண்ணு கூட பழகிறதும் எனக்கு நல்லா தெரியும்.
1: நான் நினைச்சேன் நீங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்க அனுமதியோட நான் அவளை என் வாழ்க்கை துணைவியா ஏத்துக்கலான் இருக்கேன். என்ன சொல்றீங்க?
0: அதுக்கு இடமே கிடையாது. நீ அவளுக்கு தொல்லை கொடுப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட திறமையை பத்தி நான் குறை சொல்ல விரும்பல. நீ ஒரு தலைவரோட பையனா தான் பிறந்திருக்க. ஆனா உங்ககிட்ட மனிதாபிமானமே கிடையாது. உன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட என் பொண்ணு பழகறத நான் விரும்பல.
1: ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, நீங்க என்ன பண்ணாலும் இங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது.
0: அப்படியா?
1: அப்படியே நீங்க ஏதாவது செய்ய நினைச்சாலும் உங்களோட இந்த அகாடமி இல்லாம பண்ணிடுவேன். அது மட்டும் இல்ல, அதுக்கு மேலையும் நான் என்ன வேணாலும் செய்வேன்.
0: உங்க அப்பாவோட பண பலத்தால நீ என்ன மிரட்டி பாக்குறியா? நீ இனிமே இங்க இருக்க கூடாதுன்னு உங்க அப்பா கிட்ட இப்பவே சொல்ற.
1: நான் அவளை சந்திக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தது உங்க உடம்புல உயிர் இருக்காது.
2: இப்போ உங்க அண்ணனை பத்தி என்ன நினைக்கிறேன்?
3: எனக்கு அவன மாதிரி ஆகணும்னு ஆசையா இருக்கு.
2: நீயா இருக்கிறது தான் நல்லது தேவி.
1: நான் இந்த ராணுவ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததே யூரோப்பியன் யூனியன் பதவிக்காக தான். அதை ஆட்சி செய்யணும்.
2: கங்கராச்சுலேஷன்ஸ் அலெக்ஸ்.
1: தேங்க்ஸ் பா. டேவிட்,
3: உன்னை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன்.
1: நீதான் என்னோட தம்பியா?
3: ஏ, என்ன பார்த்தா அப்படி தெரியலையா?
1: எனக்கு அண்ணன் மாதிரி இருக்க. உன்னை அப்பா அவர் வழியில கூட்டிட்டு போறார் போல இருக்கு.
3: ஆமா, எனக்கு அது பிடிக்கல. நான் வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு எனக்கு குழப்பமா இருக்கு. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. என்னப்பா சொல்றீங்க?
2: நிச்சயமா நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருங்க, நான் உங்க ரெண்டு பேருக்கும் குடிக்க சில்லுன்னு ஏதாவது கொண்டு வரேன்.
3: இல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன்.
1: சீக்கிரமா, நாம ரெண்டு பேரும் நிறைய பேச.

0: இதுதான் என் வீடு. அதோட வாழ்க்கையில பணம் மட்டும் முக்கியம் கிடையாது.
1: நான் இதுவரைக்கும் உனக்குன்னு எதுவுமே செய்யல அலெக்ஸ். இனிமேலாவது உனக்கு எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறேன். என்னோட வீட்டுக்கு வந்துரு அலெக்ஸ். நாம எல்லாருமே ஒன்னாக இருப்போம். என்ன சொல்ற? நாம மூணு ராஜாக்கள்.
0: நீங்க ரொம்ப சென்டிமெண்டா இருக்கீங்கப்பா. ஆனா நான் ஒரு பிராக்டிக்கல் ஆனவன். நீங்க கனவுல கூட நினைக்காததை நான் செஞ்சு காட்ட போறேன். இந்த உலகத்தையே மாத்த போறேன். அப்பா, நான் பேசுறது முட்டாள்தனமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லப்பா,

0: என் பேரு டேவிட் அலெக்சாண்டர்.
1: நீ ஸ்டோனோட தம்பியா?
0: அவர் உங்களுக்கு தெரியுமா?
1: எங்க அப்பா ஒரு ஸ்கூல் நடத்துறாரு, அங்கதான் அவரும் இருக்காரு.
2: என்ன பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வியட்நாம் போரிய மீடியால தான் நடத்திக்கிட்டு இருக்கு. அரசு ஒரே ஒரு ஆயுதத்தை வச்சு ஜெயிக்க வேண்டியது, ஆனா தவறிட்டாங்க.
1: எல்லாமே அப்படிதான்.
2: ஒரு நிமிஷம், இதோ வந்துட்டு. சரியா,
3: நீங்க என் பையனை எப்படி வளர்த்திருக்கீங்கன்னு எனக்கு புரியல ஜெனரல்.
4: நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. அவனை நான் எப்படியோ உருவாக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி வருவான்னு நினைக்கவே இல்லை.
1: உன்ன மட்டும் ஏன் உங்க அப்பா இந்த ஸ்கூலுக்கு அனுப்பல?
0: அவரு என்ன அண்ணன் மாதிரி திறமையானவ இல்ல நினைச்சிருப்பாரு.
1: வித்தியாசமா நினைச்சிருக்கலாம். ரெண்டு பேரும் சகோதரர்களா இருந்தாலும் வேற வேற மனுஷங்க தானே.
0: ஆனா நான் அதுல சேர்ந்திருக்கலாம் நினைக்கிறேன்.
1: ஏன்?
0: அது வந்து இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்த நான் பார்த்ததே இல்ல.
1: அது வந்து நீங்க என்ன வாங்க போறீங்க? எப்படி சொல்றது, மீடியா வர்ணனையாளரா?
0: வர்ணனையாளரா?
1: ஆமா.
0: இல்ல இல்ல, நான் ஏதாவது மக்களுக்கு உதவுற மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுறேன்.
1: டெலிவிஷன் மக்களுக்கு உதவுறது இல்லையா?
0: ஆனா எனக்கு அந்த விஷயத்துல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல.
2: என் மனைவி கிட்ட என்ன பேசிட்டு இருக்க?
0: ஓ ஸ்டோன், இவ உன் மனைவியா?
1: என்ன சொல்றீங்க?
2: நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன்ற விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லவே இல்லையா? எத்தனை நாள் தான் மறைச்சு வச்சிட்டு இருக்க போறேன். கேப்ரியலா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்மள மாதிரி இந்த உலகத்துல பொருத்தமான ஜோடி யாருமே கிடையாது.
1: எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உங்களை அப்புறம் பாக்குறேன்.
2: அவ வெக்கப்படுறா, ரொம்ப அழகானவ. அம்மாவை என்ன சொல்லிட்டு இருந்தா?
1: ஆமா, நான் இத வந்துடுறேன்.
0: சும்மாதான் பேசிட்டு இருந்தா?
2: எதை பத்தி?
0: முக்கியமான விஷயம் எதுவும் இல்ல. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் ஸ்டோன்.
2: அதிர்ஷ்டங்கிறது அமையிறது டேவிட்.
5: அதிர்ஷ்டமா? இந்த அற்புதமான ஒரு மையத்தை உருவாக்குனது நமக்கு அதிர்ஷ்டம் தான். நமக்கு ஒரு வழிகாட்டியா இருந்ததுக்கு, இத்தனை வருஷம் நம்மளை உற்சாகப்படுத்தினதுக்கு. இந்த அகாடமி உலகத்துக்காக பல நல்ல ராணுவ தலைவர்களை உருவாக்கியிருக்கு. அதோட பல தொழிற்சாலைகளையும் கேப்டன்களையும் அதோட சேர்த்து. இந்த நேரத்தில் இது நான் கொஞ்சம் பெருமையா சொல்ல வேண்டியிருக்கு. அதோ உங்க இடையே உட்கார்ந்து இருக்கிற மிக சிறந்தவரான என்னுடைய அப்பா.
2: இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த இனிமையான மாலை பொழுதுல இந்த ஹால்ல ஒரு இசையை ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுவும் மறக்க முடியாத என் தந்தைக்கு அர்ப்பணிக்க போறோம். அதை அர்ப்பணிக்க போறது என் அருமை மனைவி கேப்ரியல்.
6: பிரமாதம் அலெக்ஸ்.
5: நன்றி.
3: ஒன்னு சொல்றேன், என்னோட பசங்க ரெண்டு பேருமே என்ன விட நல்ல பேச்சாளர்களா ஆயிட்டாங்க.
5: அப்ப நான் உங்களை பேசக்கூடாதுன்னு எப்பவும் தடுத்தது இல்லையே?
3: இல்ல, நான் அதுக்காக சொல்லல.
6: அது பேசுற விதத்தினால இல்ல, எதை பத்தி பேசுறாங்கிறதுலதான் இருக்கு. அப்ப ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அலெக்ஸ்.
3: நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் அலெக்ஸ், வரியா?
5: நிச்சயமா.

0: பிரமாதம், ரொம்ப நல்லா ஆடுனீங்க.
1: நீ ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுற.
0: இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பாக்கும்போது ஆள் அடையாளம் தெரியாம மாறிட்ட.
1: எப்படி இருக்க?
0: பார்த்தா தெரியல, கேள்வி ஆயிட்ட.
1: சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நியூயார்க்ல உன்னை பார்த்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்க.
2: Darling David, you are my favorite senator.
3: Congressman.
2: Well, whatever you are, I missed you terribly.
4: ஜெனரல் நம்மளை விட்டு போனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
5: ஆமா, அவர் எனக்கு அப்பா மாதிரி இருந்தாரு.
4: உனக்கு அவர் என்னை விட ஒரு படி மேலதான். எல்லாரும் சொல்றாங்க நீ உன் வாழ்க்கையில வேற பாதை மாறி போய்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. உன் சாவை நீயே நிர்ணயிச்சுக்க முடியுமா? எல்லா விஷயத்திலயும் நான் ஜெயிச்சிட்டேன், ஆனா ஒரு விஷயத்துல நான் தோத்துட்டேன்னு நினைக்கிறேன்.
5: என்னன்னு சொல்லுங்க.
4: நீ வளர்ந்த விதம் தான் அலெக்ஸ்.
5: வேடிக்கையா இருக்கு.
1: யூனியன் தலைவர் மனைவியோட ஆடுறது தப்பாடா? சரி, நான் எப்படி கூப்பிடலாம்?
0: ராணினா, நிறுத்து. உன்னோட இந்த கிண்டல் பேச்சு இன்னும் மாறவே இல்ல.
4: நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அலெக்ஸ்.
5: எனக்கு தெரியும், எல்லாத்தையுமே நீங்க குடுத்துட போறீங்க. உங்க டிவி ஸ்டேஷன், உங்களுடைய வயர் சர்வீசஸ், ஏன் உங்களுடைய கம்யூனிகேஷன் சேட்டலைட்டே கொடுக்க போறீங்க. எல்லாத்தையுமே மக்களுக்காக கொடுக்க போறீங்க. ஆமா, நீங்க மக்கள் கிட்ட உங்களை ரொம்ப பெரிய தாராளமான மனுஷனா காட்டிக்க போறீங்க. நீங்க உங்களை காப்பாத்திக்க பாக்குறீங்க அப்பா. ஆனா அதுக்கு காலம் கடந்து போச்சு.
4: நீ எப்படி இதை கண்டுபிடிக்கிறேன்னு எனக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நடக்கிற பார்ட்டியில நான் என்னுடைய திட்டத்தை அறிவிக்க போறேன். அது உனக்கு சம்மதம் தானே?
5: ஆமா, உங்க முடிவு சரிதான். முகம் தெரியாதவங்க முன்னாடி உங்க பிள்ளைங்களை அவமானப்படுத்த போறீங்க. நான் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை ரொம்ப ரசிக்கிறேன், ஆனா நான் உங்களை இப்படி செய்ய விட மாட்டேன்.
4: உன்னால என் முடிவை மாத்த முடியாது. இந்த திட்டத்தை உன்னால தடுத்து நிறுத்தவும் முடியாது அலெக்ஸ். உனக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், உனக்கு ஒரு டெஸ்ட் அமைச்சு தரேன், உனக்கு ஒரு அரண்மனையும் தரேன். உன் தம்பி டேவிட்டுக்கு வர்ஜீனியால ஒரு எஸ்டேட் கிடைக்கும். நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமாவும்

0: சந்தோஷமாவும் திருப்தியாவும் வாழலாம். புரியுதா?
1: எனக்கு எது திருப்தி தரணும் உங்களுக்கு தெரியாது ஃபாதர், அது உங்க சக்திக்கும் மேலானது.
2: எங்க அண்ணனுக்கு இப்போ இங்க நல்ல பேர் இல்ல.
3: அப்படி ஒன்னு பேர் வாங்கின மாதிரி எனக்கு தோணல. வாழ்க்கையில் அவர் என்ன எதிர்பார்க்கிறாருனே புரியல.
2: நீ கூட இருக்கல்ல, உன்னோட அழகில் அவர் குழம்பு போயிருப்பார். அதனாலதான்
3: டேவிட், நான் சீரியஸா பேசுறேன்.
2: நானும் தான்.
1: இதை என்னால ஒத்துக்க முடியாதுப்பா. எனக்கு சேர வேண்டியத நான் அடைஞ்சே தீருவேன், எதுவா இருந்தாலும் சரி. சொத்து எல்லாமே
0: நான் ஒரு முடிவு எடுத்த நான் எடுத்ததுதான். அதை உன்னால மாத்த முடியாது.
1: இது சரியில்லை. எனக்கு உங்களோட தொலை தொடர்பும் அதோட வலிமையும் எனக்கு தேவை. நான் இந்த உலகத்தை எப்படியோ என் இஷ்டப்படி மாத்ததான் போறேன்.
0: நீ இந்த உலகத்தை மாத்திரியோ இல்லையோ, என் ஆசை கனவு லட்சியம் இதெல்லாம் அழிக்கிறதுக்கு என்கிட்ட சண்டை போடுற?
1: ஏப்பா இப்படி அவசரப்படுறீங்க? இதுக்கெல்லாம் நான் போய் சண்டை போடுவேனா? நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா அப்புறம் நான் உங்களை அழைக்க வேண்டியிருக்கும். அதனால உங்களை இப்போ உங்களோட நரகத்துக்கு அனுப்புறோம். காப்பாத்துங்க, உடனே ஆம்புலன்ஸ் வர வழிங்க, சீக்கிரம் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க உடனே. அப்பா அப்பா
2: அப்பா என்னாச்சு?
1: எனக்கு தெரியாது, அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால பால்கனிக்கு வந்து காத்து வாங்க வந்திருக்காரு.
2: அப்பா
1: ஏப்பா இப்படி நீங்க அவசரப்பட்டீங்க? இல்லப்பா பேச முயற்சி பண்ணாதீங்க.
4: நீ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகி கிண்டிலிருந்து நீ உயர்ந்த மனிதனாக போகிறாய். கிண்டு முதல் உனக்கு நடப்பவை எல்லாம் நலமாகத்தான் முடியும். உனக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள். இதை பருகிவிட்டு என்னிடம் கொடு.
1: இது என்னுடைய ரத்தம். என் எதிரிகள் என்னை சிந்த வைத்தது. இதை குடித்து நான் வெற்றி கொள்வேன். இதுதான் என் கதை. இது பாவங்களால் உருவாக்கப்பட்டது. இதை குடித்து அரசாங்கத்தை மகிழ்ச்சி அடையவை. எதிர்த்து நிற்க உலகம் எல்லாம் கதிர் அறுப்பது போல் வெட்டி சாய்க்கப்படும். என்னுடைய தாக்குதல் பூமியில் துடித்துக் கொண்டு இருக்கின்றவர்களை ஒரு எரிமலையாக வெடிக்க செய்யும். என்னை எதிர்த்தவர்கள் கதி இதுதான்.
5: பலமுள்ள ஒரு தீவிரவாத கூட்டம் அழிக்கப்பட்ட பிறகு ஜெருசலேமில் உள்ள டெம்பிள் மவுண்டில் உற்சாகமாக கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன.
3: ஏனென்றால் இங்கு எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது ஸ்டோன் அலெக்சாண்டர் வேர்ல்ட் யூனியனில் சான்சலராக பதவியேற்பது.
5: ஓ டு யுவர் செக்.
6: தேங்க் யூ டயனா. ஸ்டோன் அலெக்சாண்டர் பதவி ஏற்க போற இந்த சமயத்துல அவரால் உலகமே மாறி இருக்கு. அவரோட சொத்துக்களை வச்சு உலகத்தோட பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காரு. குறிப்பா உலக பசி மற்றும் வறட்சிய மிடில் கிளாஸ்ல சமாதானத்தை ஏற்படுத்திருக்காரு. அதோட அரசுக்காக பல வேலைகளையும் செஞ்சிருக்காரு.
7: எல்லாரும் பாத்தீங்கல்ல, காங்கிரஸ்க்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னா உங்களால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க.
8: நான் சொல்றேன் ரிச்சர்ட், டெலிகேஷனை திரும்ப போறது மிகப்பெரிய தப்பு. அது ஒரு தவறான செய்தியை வச்சு.
9: இல்ல, அது ஒரு சரியான செய்தி தான்.
7: சரியான நேரத்துலதான் வந்திருக்கீங்க வைஸ் பிரசிடென்ட். ஷோ இன்னும் ஆரம்பிக்கல.
6: அலெக்சாண்டர் யூரோப்பியன் யூனியனோட சேர்மனா பதவியேற்றது ஒரு நல்ல விஷயம் தான். நாடுகளுக்கிடையே பாகுபாடு நீங்கிடுச்சு. உலகமே 10 ஜனநாயக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பிரிவிலிருந்து ஒரு செக்ரட்டரி ஜெனரலுக்கு பாராளுமன்றத்துல ஒரு ஓட்டு போட உரிமை வழங்கப்பட்டிருக்கு. ஆனா அலெக்சாண்டர் சான்சலரா பதவியேற்றதுக்கு அப்புறம் இனிமே இந்த திட்டம் முடிவுக்கு வந்துடும் எதிர்பார்க்கிறோம். டயனா,
3: இன்னும் சில நேரங்களில் சான்சலர்

0: தமது உரையை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
1: நீங்க எனக்காக ஒரு அற்புதமான வீட்டை கட்டியிருக்கீங்க. நான் இனிமே உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செய்வேன். என் மனசுல நான் எதை நினைக்கிறனோ அதை செய்வேன். நான் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போவேன். இப்போ அதுக்கான நேரம் வந்தாச்சு. நான் என்னோட சிம்மாசனத்தை கடவுளோட நட்சத்திரம்.
2: இவர் உங்களோட அண்ணாங்கிறத என்னால நம்பவே முடியல.
3: யாராவது எங்க வீட்டு வாசல்ல போட்டு போயிருக்கலாம்.
2: அனாதியா போட்டிருப்பாங்கன்னு சொல்றீங்களா?
1: அதுவும் நிறைவேற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து
2: இந்த முட்டாள் மனுஷனை நீங்க நம்புறீங்களா?
4: பேசுறத பார்த்தா ஹிட்லரோட சர்வாதிகாரம் மாதிரியே இருக்கு.
5: உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாமே அவன் பக்கம் இருக்கிறதுனால அவன் எந்த நேரத்திலயும் நம்ம மேல தாக்குதல் நடத்தலாம். அதனால அவன் மேல எப்பவும் ஒரு கண்ணு வச்சுக்கணும்.
3: அவனுடைய முதல் அடி நம்மளுடைய பொருளாதாரத்து மேலதான் இருக்கும். உலக சந்தையில இருந்து நம்மள துண்டிப்பான்.
2: சைனீஸும் லத்தீனும் இந்த பிரச்சனையை பத்தி என்ன நினைக்கிறாங்க?
3: எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இதோ இந்த இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டை பாருங்க. இதெல்லாம் சேட்டலைட்ல இருந்து எடுத்த போட்டோஸ். ரஷ்யாவை சுத்தி உள்ள ஆயுத கிடங்குகள் இந்த போட்டோல இருக்கு.
2: அவங்க பொருட்களை வெளியே கொடுத்துட்டு இருக்காங்களா?
3: சிஐஏ சொல்றபடி யாரும் நிறைய பணத்தை கொடுத்து இந்த ஆயுதங்களை எல்லாம் வாங்கியிருக்காங்க.
5: ஆனா அது இன்னும் உறுதி செய்யப்படல.
2: அப்ப யார் இதை கொடுத்தது?
3: அது ஒருவேளை என்னோட அண்ணனா இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்கு அவராலதான் முடியும்.
2: சான்சலர் கிட்ட நான் பேசணும். நாங்க ஸ்கிரீன்ல இருக்கோம்.
6: நான் மிடில் ஈஸ்ட்ல இன்னும் ஒரு நாள் இருக்க போறேன். வெட்னஸ்டே அன்னைக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.
2: ரொம்ப பிஸியா இருக்கீங்க இல்லையா சான்சலர்?
6: மிஸ்டர் பிரசிடென்ட், உலகத்தோட எதிர்காலம் பிரச்சனையில.
2: அதுக்கு என்ன அர்த்தம்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
6: ஐயோ பாவம், ஒரு சின்ன பொறுப்புல இருக்கிறவர் நீங்க. இன்னும் 30 மணி நேரத்துல எங்க ஆளுங்க உங்களை வந்து சந்திப்பாங்கன்னு அர்த்தம்.
2: அட்மோ, நம்மளோட படைகள் இப்ப எந்த திசையில இருக்கு?
7: கோஸ்ட் ஆஃப் இல்லிகிட்ட தான் சார் இருக்காங்க.
2: ஓகே, இது அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பான இடமா தான் இருக்கணும். என்ன சொல்றீங்க ஜென்டில்மேன்?

0: அங்க என்ன ஒத்து பாத்துக்கிட்டு இருக்க டேவிட்? கொஞ்ச நேரம் வேலை செய்யறது நிறுத்து.
1: நான் உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் சார். எப்படியாவது எங்க அண்ணன் என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கணும். அவன் ஒரு சாதாரண ஆள் இல்ல.
0: அவனை எது செயல்படுத்துதுன்னு எனக்கு தெரியும். அவனோட அதிகாரம் தான். அவன் ஒரு நவீன மனுஷனா மாற ஆரம்பிச்சதுல இருந்து இப்படிதான் இருக்கான். நான் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யோசனைகளை தடுக்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கவே முடியல. என்ன பண்றது?
1: இத பாருங்க சார்.
0: இன்சூரன்ஸ் ஸ்டடி.
1: சிஏஏ சந்தேகத்துக்கிடமான 200 பேருடைய லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதுல அரசியல் ரீதியாவோ பிசினஸ் ரீதியாவோ கண்டிப்பா எங்க அண்ணனுடைய பேரும் இருக்கும்.
0: நீ என்ன சொல்ல வர?
1: செத்துட்டாங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரும்.
0: இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி செத்தாங்க?
1: பலவிதமா செத்துருக்காங்க. கேன்சர்னால, அட்டாக்னால, ஸ்ட்ரோக்னால.
0: இதெல்லாம் அவங்க அவனை எதிர்த்ததுனாலன்னு மட்டும் சொல்லாத. இதெல்லாம் நம்பறதுக்கு நான் தயாரா இல்ல டேவிட்.
1: இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து தள்ளி நிக்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லது.
0: என்னால அதை செய்ய முடியாது. அவன் என்ன நிஜமாவே எதிர்க்கணும்னா அது நேருக்கு நேரா தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்க.
2: நான் என்ன நினைக்கிறேன்னா, வைஸ் பிரசிடென்ட் சொல்றது சரின்னு தோணுது.
0: ஒருவேளை நீங்க பிரசிடென்ட் ஆனீங்கன்னா எப்படி வேணாலும் முடிவு எடுத்துக்கங்க. அடுத்து பாப்போமா. டேக் இன்னொரு ஆட்டம் போடுவோமா?
3: வேர்ல்டு யூனியனோட குடிமக்களே, இந்த உலகம் ஒற்றுமையோட முதல் நாளை நீங்க இப்ப பார்க்க போறீங்க. ஒரே பணம், ஒரே மொழி, ஒரே லட்சியம். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் நாளுக்கு நாள் மேலும் சிறப்படைய செய்யறதுதான் எங்க கொள்கை. ஒரே ஒரு சர்வாதிகாரி. எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் பயப்படுறீங்க. இந்த பயம் எங்கிருந்து ஏற்படுதுன்னு எனக்கு தெரியும். இதே பயம் தான் நண்பர்களை சேர்த்து ஜூலியஸ் சீசரை தோக்கடிக்க செஞ்சது. அதுவும் அந்த இடத்துல ரோமன் சாம்ராஜ்யத்துல அவனோட நிலைமைக்கு வந்துருவாங்கிற பயம். ஆனா புரூட்டஸ் சொன்னாரு, அவன் ஒரு குறிக்கோள் உள்ளவன். ஆனா என்னோட குறிக்கோளை பார்த்து நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. ஆமா, ஏன்னா நான் ஒன்னும் சர்வாதிகாரி இல்லை. மனிதர்களை அவங்களுடைய கெட்ட நேரங்கள்ல இருந்து காப்பாத்துனுங்கிற கடமை உணர்ச்சி தான் எனக்கு இருக்கு. நான் உங்களை என் வழிய கடைபிடிங்கன்னு சொல்ல போறதில்ல. ஆனா இந்த பயணத்துல உங்களை என் கூட கூட்டிக்கிட்டு தான் போக போறேன். இந்த பயணம் வேற ஒரு அற்புதமான உலகத்துக்கு உங்களை கூட்டிக்கிட்டு போக போகுது.

0: எப்படி இருக்கீங்க சான்சலர்?
1: மிஸ்டர் பிரசிடென்ட். டேவிட், எப்படி இருக்கிறடா? கேப்ரியலா உன்னை ரொம்ப கேட்டதாவும், உனக்கு நேரம் கிடைச்சா உன்னை பார்க்க வர சொன்னா.
2: கண்டிப்பா.
0: உங்களோட அந்த பேச்சு ரொம்ப பிரமாதமா இருந்தது சான்சலர்.
1: உங்களை தேர்ந்தெடுக்க உதவுன அந்த ஸ்பீச்சோடவா?
0: நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பேசிக்கிறத விட நேரடியா விஷயத்துக்கு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: நிச்சயமா.
0: நீங்க கிட்டத்தட்ட எல்லா நாடுகளையும் உங்க பின்னாடி வரிசையில நிக்க வச்சிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்களோட இந்த புது உலக வழிமுறையில உங்களுக்கு ஈடுபாடு இருக்கிறதா எனக்கு தெரியலையே. நான் சொல்றது சரியா சான்சலர்?
1: இனிமே இதெல்லாம் முடிவெடுக்க வேண்டியது நீங்க இல்லன்னு நான் நினைக்கிறேன். இத பாருங்க, யுனைடெட் நேஷனும் யூரோப்பியன் யூனியனும் அவங்கள என்னோட ஆர்கனைசேஷன்ல வந்து சேர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, உங்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கூட எனக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க.
0: அந்த அம்பாசடரோட நடவடிக்கைகளை திரும்ப பெற்றாச்சு.
1: மிஸ்டர் வைஸ் பிரசிடென்ட், நீங்க இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் எது நன்மையை ஏற்படுத்துதோ அதை தான் நானும் செய்யணும்னு விரும்புறேன்.
2: இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் சொல்றதுதான் கரெக்ட்னு நான் நம்புறேன் சார்.
1: ஒரு பெரிய அலை எதிர்த்து நீங்க மட்டும் படக ஓட்ட முடியாது. துணிஞ்சு நின்னு உங்களால எதுவும் செய்யவும் முடியாது. இல்ல, நார்த் அமெரிக்கன்ஸ் மத்தவங்களோட சேர்ந்துதான் ஆகணும்.
0: மொத்த நார்த் அமெரிக்காவுமா? நீங்களும் உங்களோட ஆளுங்களும் எதை வேணும்னாலும் சொல்லிக்கங்க. ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் தான் கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட அமெரிக்காவோட பிரசிடென்ட்.
1: அப்படியா? அப்படின்னா இனிமே நாம ரெண்டு பேரும் பேசறதுக்கு எதுவுமே இல்ல. ஜென்டல்மேன்,

0: வேடா.
1: கேப்ரியலா,
0: எப்படி இருக்க? பிரசிடென்ட் எப்படி இருக்காரு?
1: கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காரு.
0: ஓ,
1: அலெக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி என்ன உடனே இங்க வர சொன்னாரு. இது அவசரமாமே.
0: ஆமா டேவிட், நான் உன்னை கேட்காம லஞ்ச் தயார் பண்ணி வச்சிட்டேன். நீ சாப்பிட வரல?
1: நிச்சயமா.
0: ஓ சந்தோஷம், வா.
1: நாம ரெண்டு பேரும் இப்படி சந்திக்கிறது ரொம்ப நல்லா இருக்குல்ல.
0: கடைசியா எப்ப சந்திச்சோம்?
1: 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜூலைல வாஷிங்டன்ல ஒரு ஃபங்க்ஷன்ல.
0: உனக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம்தா.
1: உன் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் மறக்க முடியுமா என்ன?
0: ஆனா நீ மட்டும் அன்னைக்கு என்கிட்ட பேசவே இல்ல, காப்ரியலான்னு சொல்லிட்டு காணாம போயிட்ட.
1: எல்லாரும் மாதிரி உன் பின்னாடி சுத்த கொடுக்கல, ஏன்னா உன்ன உயிருக்குயிரா காதலிச்சுட்டு இருந்த.
0: ஹே டேவிட், கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நீ இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல.
1: நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்கலாமா? அலெக்ஸோட உன்னோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கா?
0: என்ன இப்படி ஒரு கேள்வி கேக்குற? நிச்சயமா. அவரால என் பவுண்டேஷன் ரொம்பவே வெற்றிகரமா போயிட்டு இருக்க. கஷ்டப்படுற நாடுகளுக்கு நாங்க எவ்வளவு உதவி இருக்கோம் உனக்கு தெரியுமா? அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிருக்கோம்.
1: நீ சந்தோஷமா தானே இருக்க?
0: சந்தோஷம் என்ன பெரிய சந்தோஷம்? அதை விட நாம வேற ஏதாவது பேசலாம்.
1: உன்னை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. என்ன பதில்? ரொம்ப சிம்பிள். அவனுடைய வழியில குறுக்க வர எல்லாருக்கும் முடிவு.
0: செத்துருவாங்களா? உனக்கு பைத்தியம்தா?
1: இருக்கலாம், நான் பைத்தியமாவே இருந்துட்டு போறேன். ஆனா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்.
0: ஏன்?
1: எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன். நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு, பிளீஸ்.
0: நிச்சயமா செய்வேன் டேவிட்.
2: ஜான்சன் உங்களை உள்ள கூப்பிட்டாரு.
1: எக்ஸ்கியூஸ் மீ.

0: டேவிட், பென்சனுக்கு இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பாக்கல. ஆனா என்ன பண்றது, அந்த கடவுள் இதெல்லாம் பாத்துட்டு சும்மா தானே இருக்கா?
1: உன் வழி இப்ப கிளியர் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அப்படிதானே?
0: நீ சொல்றது எனக்கு புரியல.
1: தப்பெல்லாம் நீ எப்படி மறைக்கிறேன்னு தெரியல, ஆனா நிச்சயம் நான் கண்டுபிடிப்பேன்.
0: உனக்கு என்ன பிடிக்காது இல்ல டேவிட்? ஆனா இல்லன்னு மட்டும் சொல்லிடாத, உனக்கு உண்மையாவே என்ன பிடிக்காது.
1: உனக்கு என்ன வேணும் அலெக்ஸ்?
0: நீ ருசியான ஒரு லஞ்சம் முடிச்சுட்டு பேச்சுவார்த்தையும் முடிச்சு நீங்க வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். என் வைஃப், அவ ரொம்ப விசுவாசமானவ. மத்தவங்களை விட அவளோட இந்த தன்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: இத பத்தி தானே நீ என்கிட்ட பேசணும்னு நினைச்ச?
0: இன்னும் கொஞ்ச நாள்ல நீ நார்த் அமெரிக்கன் ஜோனோட பிரசிடன்ட் ஆக போற, அதனால நீ என் பக்கம் இருக்கணும்னு நான் விரும்புறேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நீ என்னோட தம்பி டேவிட், ஒரே குடும்பம், ஒரே ரத்தம். இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? நீ எப்பொழுதுமே என் கூட இருக்கணும்.
1: என்ன முடிவு பண்ணணும்னு எனக்கு தெரியும்
0: டேவிட். நான் உனக்கு உதவி செய்ய நினைக்கிறேன். நாம ரெண்டு பேரும் சேர்ந்தா இந்த உலகத்தையே ஆளலாம். என் கூட சேர்ந்துரு, அதுக்கப்புறம் நீ தான் என்னோட அடுத்த இடத்துல இருப்ப.
1: அதை எப்படி நீ முடிவு பண்ணலாம்?
0: என்கிட்ட அந்த சக்தி இருக்கு. என்னால எதையும் நடத்தி காட்ட முடியும்.
1: எங்க கூட சைனீஸ் அண்ட் லாட்டின் பீப்புள் இருக்கிற வரைக்கும் நீ எது நடக்கும் நினைக்கிறியோ அது நடக்கவே நடக்காது.
0: நான் நினைச்சா எதையும் சமாளிப்பேன் டேவிட். சொல்றத கேளு, வந்து சேர்ந்துரு என்னோட இந்த பிரம்மாண்டமான விஷயத்துல வந்து சேர்ந்துரு டேவிட். கடைசி வரைக்கும் நீ சந்தோஷமா இருப்ப.
1: என் டைம் வேஸ்ட் பண்ணாதா.
3: நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கலப்பா. எனக்கு என்னோட சொத்து வேணும்.
0: இத நான் தான் செஞ்சேங்கிறத விட நீ தான் செஞ்சேங்கிறதுக்கு இந்த டிவியில ப்ரூஃப்.
1: நான் அன்னைக்கு மேலேயே போகல, இத யாரும் நம்ப மாட்டாங்க. அன்னைக்கு நான் கீழே இருந்ததுக்கு நிறைய சாட்சி இருக்கு.
0: இது டெலிவிஷன், மக்கள் இதுல பாக்குறத எல்லாத்தையும் நம்புவாங்க. அதோட நீ நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை குற்றவாளின்னு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க.
1: என்ன சீண்டி பார்க்காத,
0: என் மனைவிக்கு நீ எவ்வளவு மோசமானவன்னு தெரிஞ்சிருக்க.
1: பிரசிடன்ட் செஞ்சுட்டா
4: டேவிட், டேவிட் என்ன மன்னிச்சுடு. இப்ப நீ என்ன செய்ய போற சொல்ல?
0: நீ உன்னுடைய காங்கிரஸ் குழுவோட இதை பத்தி பேசிக்கலாம். நான் உனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் தர, அதுக்குள்ள எனக்கு பதில் வந்தாங்க.
1: நீ ஜாக்கிரதையா வேறு.

0: நாம் அவனை கொன்னுடுவோம்.
1: நியாயமா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தானாவே ஒரு முடிவுக்கு வந்துடும். ரெண்டாயிரம் வருஷம் உணர்ந்தது யாரு? உன்னுடைய உணர்ச்சிகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. உன்னோட தியாகம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீ சீக்கிரமேயே முன்னாடி தலைகுனிஞ்சு நிக்க போற. அதோட உங்க அப்பாவுக்கு நான் யாருன்னு தெரிய வரும். மனித சமுதாயத்தையே என் காலடிக்கு கொண்டு வரப்போறேன். அதே சமயம் என்னுடைய சிம்மாசனத்துல நான் உட்கார போறேன். அதனால சொர்க்கத்தில் இருக்கிற எல்லாரும் ஆனந்தமா இருங்க. அத படைச்சவனும் தான். ஓ, பூமியில இருக்கிற எனக்கு நீங்க எல்லாரும் தலை வணங்கியே ஆகணும். ஏன்னா சாத்தானான நான் மேல இருந்து பூமிக்கு வந்து இறங்கி இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் இது எல்லாத்தையும் நான் முடிச்சிடுவேன்.
0: அதிகாரபூர்வமா செய்தி வந்திருக்கு, உங்க தம்பி
1: இன்னும் நம்ம கூட சேர்றத நிராகரிச்சுட்டான். நம்மளுடைய இந்த செயல்பாட்டுக்கு என் தம்பி ஒரு சிறு தடங்களா இருக்கான். பரவாயில்ல, அவனை விட்டுடு. அதனால இவ்வளவு நாள் நம்ம காத்திருக்கோம், அதுக்கு
0: ஒரு முடிவு வந்துடும்.
1: ஆமா, இன்னும் உனக்கு புரியலையா? எல்லாருக்கும் என் மேலதான் நம்பிக்கை. ஏ மேல? ஆமா, வேணும்னா சுதிச்சு பாரு, நீ வேணும்னா அவங்களை துண்டிப்பாரு, புரட்சியை ஏற்படுத்தி பாரு. நான் இத உங்ககிட்ட ஒரு சவாலாவே எடுத்துக்கிறேன்.

0: ஆஹா, பிரமாதம். நீ இதை விட இன்னும் நல்ல வேற ஏதாவது செய்யலாம். போ, உன்னுடைய உத்வேகத்தை நெருப்பு பிழம்பா பூமியில ஊத்து, பூமியில ஊத்து.
1: 11வது நாளாக மெட்டிராய்டில் தீ மழை பெய்து கொண்டிருக்கின்றன. உலகத்தில் சமம் இல்லாத வானிலை உருவாகி கொண்டிருக்கிறது. பெல்ஜியமில் வெள்ளம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. பல மாதங்களாக நடந்து வரும் நிலச்சரிவினால் நோய்கள் ஏற்படும். இதனால் பல மக்கள் உயிரிழ நேரிடலாம் என்று டாக்டர்கள் கூறுகின்றனர். நேற்று நடந்த கலவரத்தில் 300 பேர் இறந்துவிட்டார்கள். இது சாதாரண மக்களின் சட்டமீறலை காட்டுகிறது. இதனால் பல இயற்கை அழிவு ஏற்பட்டு வருகிறது.
2: அவங்க இந்த உலகத்தோட முடிவு நினைக்கிறாங்க. எல்லாரும் தெருவில் கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தெரியுமா?
3: ப்ளீஸ், என்னோட மக்கள் என் மேல ரொம்ப விசுவாசமா இருக்காங்க. ஆனா நகரத்துல திடீர்னு ஏதாவது ஒண்ணு வந்து தாக்கும் போது அந்த விசுவாசம் குறையலா இல்லையா?
0: அந்த மாதிரி எதுவும் நடக்காது.
3: நீங்க ஏதாவது செஞ்சாகணும். மிஸ்டர் பிரசிடன்ட், நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க.
4: இத பாருங்க, வேர்ல்ட் யூனியன்ல சேரத பொறுத்த வரைக்கும் என்னுடைய முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல.
5: இது ரோம்ல இருந்து வந்திருக்கிற அபிஷியல் நோட்டீஸ். வேர்ல்டு யூனியன் நமக்கு எதிராக எல்லா வர்த்தகத்தையும் நிறுத்திருக்கிறதா நமக்கு அதிகாரப்பூர்வமான செய்தி வந்திருக்கு.
0: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் என் சக்திக்கு மீறி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சிருக்கேன். நான் சீக்கிரமே ஒவ்வொரு இடத்துக்கு வந்து நேரடியா உங்க கூட பேச போறேன்.
4: உலகத்தையே தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறா.
2: உலக சமாதானங்கிறதுல உலகத்தை கட்டுப்படுத்துற விஷயம் எங்கிருந்து வந்தது?
4: நான் என்னோட தனிப்பட்ட சுதந்திரத்தை பத்தி பேசல. நமக்காக பேசுறேன், நம்ம நாட்டுக்காக பேசுறேன். நான் அவன் முன்னாடி தலை வணங்கி நிக்க முடியாது. அவன் எந்த விதத்துல நம்மளை மிரட்டினாலும் சரி, அவனுக்கு என்னால அடிப்பணிய முடியாது.
6: நான் ஏற்கனவே கலவரத்துல ஈடுபட்டவங்களுக்கு தண்டனையை நிறைவேற்ற சொல்லிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது இல்லையா?
0: நீங்க ஒரு அற்புதமான பிரசிடென்ட். ஆனா இதுக்கு மேல நாம எதுவும் செய்ய வேண்டாம். எங்க பார்த்தாலும் பிணங்கள் கிடைக்கிறத விரும்பல. இது எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கிடும்.
2: மிஸ்டர் பிரசிடென்ட், நான் ஒண்ணு சொல்ற தப்பா நினைக்காதீங்க. நீங்க உங்க குடும்ப சண்டையை மனசுல வச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
4: இந்த நாட்டோட மக்கள் அயல் நாட்டுக்காரனோட கால அடிப்பணியறதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நம்ம எல்லாருடைய எதிர்காலத்தையும் வேற ஒருத்தன் கையில கொடுத்துட்டு என்ன வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா?
2: வேடிக்கைகளை எப்படி சமாளிக்கிறது? அமெரிக்கன், சைனீஸ் இவங்களெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க?
6: ஆமா, சைனீஸ் அவங்களோட படைகளை நம்ம பார்டர்ல நிறுத்தி வச்சிருக்காங்க.
0: கொஞ்சமாவது நம்பிக்கை வைங்க. ஒரு நிமிஷம், நான் இதோ வந்துடுறேன். மத்தபடி எல்லாமே அமைதியா நடக்கும். சங்கடங்கள் வந்தாதான் அதுல சுவாரஸ்யமே இருக்கும். அமெரிக்கா சைனா இதுல எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் அது மெக்கிடோல தான் முடியும்.
4: இந்த அரசு இருந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மக்களுக்காக, மக்களுடையதா, மக்களோடவே இருக்கும். நம்மளுடையதாவே சுதந்திரமா இருக்கும். இந்த மீட்டிங் இதோட முடிச்சுக்கலாம்.
2: இதுக்கு நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க.
4: என் அண்ணனு ரொம்ப கேட்டதை சொல்லுங்க. ஓகே,
7: இது எல்லாமே உங்க சுயநலத்துக்காக தான் பண்றீங்க. உங்க எல்லாரையும் உங்க அடிமையா நடத்த பாக்குறீங்க.
0: இத பத்தி நம்ம ரெண்டு பேரும் அப்புறமா பேசுவோம்.
7: இல்ல இல்ல, நாம இப்பவே பேசியாகணும்.
0: இத பாரு, உனக்கு புரியாத பல விஷயங்கள் இருக்கு.
7: எப்படி, உங்க வழியில குறுக்க வர எல்லாரும் சாகுற மாதிரியா? டேவிட் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதெல்லாம் உண்மையா?
0: ஆமா, என்னோட அன்பு தம்பி உன்னை எனக்கு எதிராக பேச அனுப்பியிருக்கானா?
7: அப்படின்னா இதெல்லாம் உண்மைதான்ல? நீ உன் அப்பா வீசா கடிச்சிருக்க. என்னால இத நம்ப முடியல.
0: அதனாலதான் உங்களை பெண்கள்னு சொல்றாங்க. நீ என்ன பண்ற? நீ போய் உன் வேலையை மட்டும் பாரு. என் விஷயத்துல தலையிடாத.
7: நீ இப்படி ஒரு கொலைகாரனா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்படின்னா மக்களுக்கு உதவி செய்யறதுல வெறும் நடிப்பு தானா?
0: ஒரு மனிதனோட விசுவாசத்தை ஜெயிக்கணும்னா அவனோட பசியை தீக்கிறது மூலமா தான் அது முடியும். ஆனால் அவங்க கையை நீட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள நீ உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்க எனக்கு வெறுத்து போச்சு.
8: அவங்களோட பசி பட்டினி வியாதி நாத்தம் அவங்க பசியால துடிக்கட்டும் சாகட்டும்.
7: அப்ப இந்த உலகத்துக்காக நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். நம்ம உண்மையிலேயே மனுஷங்களே இல்ல. கடவுளே, என்னால தாங்க முடியல.
8: கடவுளா, கடவுளா, கடவுளா! அவன் இங்கதான் எங்கயோ சுத்திக்கிட்டு இருக்கான், அதனாலதான் இப்படி நடக்குது. கைய நீட்டி அவங்கிட்ட பிச்சை கேளு ஆரம்பி. அவன் அன்புக்காக பிச்சை கேளு. நீ உன் சுயநலவை இழந்துட்ட.
7: முன்ன பார்க்கவே பிடிச்ச

0: என் இனிய ஆப்பிரிக்கன் குழந்தைகளே, நன்றி. நீங்க எல்லாரும் என்னோட குழந்தைகள், என்னுடைய குழந்தைகள். இப்போ இந்த உலகமே கலவரத்தில் இருக்கு. ஆமா, கலவரத்தில் இருக்கு. எங்க பார்த்தாலும் கலவரம், கலவரம், கலவரம்.
1: இந்த இடத்த பாத்தீங்களா? இது ஒரு நோய்வாய்ப்பட்ட ஊர் சார். இங்க போய் நம்மள அனுப்பியிருக்காங்களே.
2: இது மெக்சிகோ சார்ஜென்ட். இது நம்மளோட வீடு மாதிரி. இது ஜோன் இல்ல. புரிஞ்சுதா?
1: எஸ் சார்.
2: கொடுங்க, நான் எடுத்து வைக்கிறேன்.
3: ரொம்ப நன்றி.
2: நீங்க லேடி அலெக்சாண்டர்ல?
3: நான்
2: தான் ஹெல்ப் பண்ணணுமா?
3: இங்க வாங்க.
2: உங்க குழு இங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்கு எனக்கு தெரியும். ஆனா நானே உங்களை வந்து நேரடியா சந்திப்பேன் நினைச்சு பார்க்கவே இல்லை.
3: என்னால வலி தாங்க முடியல.
2: இந்த கிராமத்துல எத்தனை பேர் செத்துருக்காங்க சொல்லுங்க?
3: சரியா தெரியல, ஒரு 100 பேர் இல்ல அதுக்கு மேலயும் இருக்கும். ஆனா யார் யார் எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஓ ஓ, அழக்கூடாதுமா, அழக்கூடாது. இல்ல இல்ல இல்ல,
0: நீங்க நெருப்பு பிழம்புகள் உங்க வயல்கள்ல வந்து விழறத பார்த்திருப்பீங்க. வானத்துல கால வேளையில கூட இருண்டு போய் இரவு மாதிரி இருக்கிறத பார்த்திருப்பீங்க. உங்க உறவினர்கள் உங்க கண்ணுக்கு முன்னாடியே நோய்வாய்ப்பட்டு இறக்கிறத கூட நீங்க பார்த்திருப்பீங்க. நாம நேசிக்கிற இந்த உலகம் உங்க கண்ணுக்கு முன்னாடியே அழியறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதனாலதான் நீங்க எல்லாரும் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் என்னோட உதவிய நாடி இங்க வந்திருக்கிறீங்க. என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது.
3: என்னால முடியல.
2: கடவுள் இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே
3: இருக்காரு.
2: அவர் ஏன் எதுவும் செய்யல?
3: எல்லாத்துக்கும் கடவுளையே நம்பிட்டு இருக்க கூடாது. நம்மால முடிஞ்ச உதவிய நாம செய்யணும் மக்களுக்காக.
0: என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, ஏன்னா நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, துரோகம் பண்ணிட்டீங்க. நான் உங்களுக்கு பட்டினியிலிருந்து விடுதலை கொடுத்த, உலகம் முழுவதும் உங்களுக்காக அமைதியை நான் கொடுத்த, அதுக்காக நீங்க எனக்கு செஞ்ச கைமாறு இதுதானா? நீங்க என்ன நிராகரிச்சிட்டீங்க, நிராகரிச்சிட்டீங்க, ஏமாத்திட்டீங்க. ஆமா,
3: நீ ஒண்ணு கடவுள் இல்ல,
0: கடவுளை ஏமாத்திட்டீங்க. அதுக்காக நீங்க எல்லாரும் தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். நான் உங்களை காப்பாத்துறேன்.

இப்ப இவங்க கடவுள் கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப இவங்களுக்கு யாராலையும் எதாலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இவங்களால ஜெனரலை மட்டும் எப்பவும் மறக்கவே முடியாது. இவ்வளவு மோசமான நிலைமையிலையும் இவங்கள ஜெனரல் தான் கவனிச்சுக்கிட்டாரு.

கடவுளோட உதவியாளரே, உன்னோட பயணம் என்னோட மாதிரியே வெற்றிகரமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆனா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அவங்க சாகிறது தினமும் தான் வயசானவங்க சாகுறாங்க. இந்த பந்தங்கள் தான் நம்மளை தளர்த்துது.

0: நிலநடுக்கமும் பல இயற்கை பேரழிவும் உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கையில் மற்ற நாடுகளிடம் நம் நாட்டிற்கு உதவி வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மற்ற நாடுகளிடமிருந்து உணவுகளும் தண்ணீர் விநியோகமும் தொடங்கப்பட்டுள்ளது.
1: இப்ப என்ன பண்ண போறோம்?
0: விரைவிலேயே அனைத்து நாடுகளிடமிருந்தும் உதவிகள் வரும்.
1: சரியான முடிவுதான் எடுத்திருக்கேன் நினைக்கிறேன்.
0: இன்று காங்கிரஸ் கட்சியினர் மிஸ்டர் பிரசிடண்டை அழைத்து வேர்ல்டு யூனியன் உறுப்பினராகும்படி வற்புறுத்தினர். இதனால் உடனடியாக அமைதி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
2: இந்த செய்தியை பார்க்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் திருப்தி தரும்னு நினைக்கிறேன். இதனால நம்ம டெலிவிஷன் ரேட்டிங் அதிகமாகும். டிவிங்கிறது என்ன ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. என் வேலையை சுலபமா முடிச்சிருச்சு.
3: இன்னும் உங்களை எதிர்க்கிற ஜோன் இருக்கு, உங்களோட தம்பி.
2: ஆமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவன் என்னை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கா.
3: அவனை ஒழிச்சு கட்டிடலான்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்.
2: இனிமே தப்பி தவறி எனக்கு புத்திமதி சொன்னா அவ்வளவுதான். என்னோட தம்பி மிஸ்டர் பிரசிடென்ட் வருவா, நிச்சயம் வருவா.
4: நாங்க எல்லாருமே நம்ம பிரசிடென்ட் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தோம். நாங்க எல்லாருமே அவர் பின்னாடி போனதுக்கு காரணம் அவருடைய நேர்மைதா. ஆனா அவருடைய இந்த வாழ்க்கை இப்ப பொய்யானதா ஆயிடுச்சு. டேனியல் அலெக்சாண்டரோட சாவு ஒரு ரகசிய கேமரா மூலமா, அது ஒரு விபத்து இல்லைன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. நம்மளுடைய பிரசிடென்ட் சொத்துக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய அப்பாவையே கொன்னுட்டாரு. இது நம்ம நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு களங்கம். அவருடைய உண்மையான சொரூபம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இந்த நடந்த சம்பவத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது டேவிட் அலெக்சாண்டர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காகவும் தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கிறதுக்காகவும் என்ன வேணாலும் செய்வார்ன்றது வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. அவர் ஒரு சுயநலவாதி.
1: இந்த பிரஸ் கான்பரன்ஸ் எப்ப நடந்தது? இப்பதான் சார் நடந்திருக்கு. அவருக்கு எல்லா சேனல்லையும் ஒளிபரப்பாயிட்டு இருக்க. அவனை போன்ல கூப்பிடு.
5: அவரை உடனடியா பதவியிலிருந்து இறக்கணும். அவரா இறங்கலனாலும் மக்கள் சபையை கூட்டி அவரை பதவியிலிருந்து இறங்கி
1: சீக்கிரமா
5: பெத்த தகப்பனையே கொலை பண்ண ஒரு ஆள் இருக்கவே கூடாது.
1: நீ எல்லாம் மனுஷன் இல்ல, ஒரு பயந்தாங்கோலி. இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும்.
5: பதில் சொல்ல போறது நீயா நானான்றத பொறுத்திருந்து பாப்போம்.
1: உன்னோட நோக்கம் எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ என்ன செஞ்சிருக்கன்னு உனக்கு தெரியுமா?
6: We are from FBI. நாங்க டேவிட் அலெக்சாண்டர் கைது பண்ண வந்திருக்கோம்.
7: பிரசிடென்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணு.
6: கதவை தர.
7: பிரசிடென்ட் கைது பண்ண FBI
6: சொன்னத செய்.
4: உங்களால நாங்க உலகத்துல இருக்கிற மத்த எல்லா நாடுகளோடையும் போர் செய்ய வேண்டிய இருக்கு. இதத்தான் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா?
1: அவங்க எங்க பின்னாடி வந்தா அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்.
4: கோர்ட் உங்களை கைது செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருக்கு.
1: இது தேச துரோகம்.
4: மிஸ்டர் பிரசிடென்ட் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கு.
6: நாம உடனே தப்பிக்கலாம் சார்.
1: எல்லாரும் அலர்ட்டா இருங்க, போங்க.
8: எல்லாரும் சீக்கிரம் வாங்க.
6: இதை எப்படி சமாளிக்க போறீங்க?
1: இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியலன்னா அரசியலேயே இருக்க முடியாது.
6: உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா?
1: எப்பவுமே அரசியலுக்கு வரும்போது மோசமான நிலைமையை சந்திக்கிற தைரியத்தோட தான் வரணும்.
8: இவங்களை கூட்டிட்டு போங்க. கமால் என்ன வேணும்?
6: பிரசிடென்ட் கைது பண்ண வந்திருக்கோம்.
8: அது அவ்வளவு ஈஸி இல்ல
6: சார். நம்ம இங்கிருந்து போயிடலாம். போங்க.

0: அமெரிக்கா என்னோடது. பிரசிடன்ட் தம் பதவியை மட்டும் இல்ல நாட்டை விட்டே போயிட்டான். இப்ப அங்க இருக்கிற அரசு என்னோட சேர தயாரா இருக்காங்க. நாம எப்போ மிடில் ஈஸ்ட்ல சந்திக்கிறோம்? நீங்களும் அங்க வருவீங்கன்னு நம்புறேன்.
1: சைனீஸ் மக்கள் என்னைக்கும் உங்ககிட்ட தலை வணங்க மாட்டாங்க.
0: உங்களுக்கு வறட்சி ஏற்படுத்துற நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். $10 million மேல
1: நாங்க எவ்வளவு பணத்தை இழந்தாலும் பரவாயில்ல, மன உறுதி குறையாது.
0: நீங்க உங்க ஆளுங்களை தியாகம் பண்ணுவீங்களா?
2: பயமுறுத்துறியா?
0: அது எனக்கு தெரியும். அங்க ஒரு ப்ரொபசி இருக்கு. மிடில் ஈஸ்டோட தலைவர்கள் தங்களுடைய படைகளை மிசோடோவோட விமானத்துல சேர்ப்பாங்க. அப்ப உங்களுக்கே புரியும்.
3: ஒருவேளை உங்க கூட நார்த்தன் ஜோன் சேரல?
0: நிச்சயமா வருவாங்க. நாம அவங்கள அடிப்பணிய வைப்போம்.

0: அலெக்சாண்டரோட சக்தியை எதிர்க்க முடியாது.
1: அப்படின்னா அவங்க கேக்கறத நாம கொடுத்தாகணும். அவன் எதையும் கேக்குற நிலையில இல்ல. இது நமக்கு ரொம்ப அசிங்கம்.
2: மிஸ்டர் பிரசிடென்ட்,
3: ஜென்டில்மேன், செக்ரட்டரியா இருக்கிற அலெக்ஸ் தன்னை பிரசிடென்டா அறிவிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, வேர்ல்ட் யூனியன்ல அவன் சேர போறான்.
4: நமக்கு வந்த செய்தியின்படி சைனீஸ் அவங்களோட படையை அவனோட சேர அனுப்பியிருக்காங்களா?
3: நாம போராட வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்க பதிலுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: பயமா இருக்கா சார்?
1: ஆமா,
0: எல்லாம் சரியாயிடும். இங்கிருந்து தப்பிச்சு போறதா நமக்கு நல்லது. நீங்க பயப்படாம தைரியமா இருக்க.
1: இல்ல பரவாயில்ல, தைரியமா தான் இருக்கு.

0: புதுசா சைனீஸ் அவங்க படைகளோட மிடில் ஈஸ்ட நோக்கி போயிட்டு இருக்காங்க. நாம ஆயுதங்களோட அவங்களை தொடர்ந்து போலாம் நான் நினைக்கிறேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம இன்னைக்கு ராத்திரி நம்மளோட ஆபரேஷனை வெற்றிகரமா செஞ்சு முடிக்க போறோம். அதுல எந்த பிரச்சனையும் வராது. கொஞ்சம் தள்ளி போறியா?
1: இல்ல இரு.

நான் சொர்க்கம் திறப்பதை பார்த்தேன். அதற்கு பிறகு வெள்ளை குதிரையையும் பார்த்தேன். யார் உண்மையாகவும் நம்பிக்கையோடும் இருக்கிறானோ, நேர்மையாக நியாயத்தை மட்டுமே பார்க்கிறானோ, அவன் இந்த உலகத்தை பாதுகாப்பான். அவன்தான் ராஜாவுக்கு ராஜாவாக ஆவான், கடவுளுக்கு கடவுளாக இருப்பான்.

0: நான் அந்த சாத்தானை பார்த்தேன். இந்த பூமியின் ராஜாவையும் பார்த்தேன். அவர் வெள்ளை குதிரை மேல் அமர்ந்திருந்தவனோடு போர் புரிந்தார். நான் ஒரு புது சொர்க்கத்தை பார்த்தேன், அதோடு புது பூமியையும் பார்த்தேன். அங்கு வலிகளே கிடையாது, வலிகளே கிடையாது. தீய சக்தி வெளிச்சம் வந்த பிறகு தன் சக்தியை இழந்து விடுகிறது.
1: உங்களுடைய
0: வருகை எங்களை உற்சாகப்படுத்தி விட்டது. நான் தான் ஆல்பா மற்றும் ஒமேகா, ஆரம்பமும் முடிவும் நான் தான்.
1: எங்களை காப்பாற்றுங்க.
2: எனக்கு ஏதோ ஒரு செய்தி கிடைச்சது. இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் சைனீஸ் பீப்புள் கிட்ட உடனே பேசணும். அதுக்கு ஏற்பாடு செய். இதுவரைக்கும் செய்யாத அளவுக்கு பெரிய போர் செய்ய போறோம்.
3: Thank you, Mr. President. நாங்க உங்க உதவியை தான் எதிர்பார்த்தோம்.
4: எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. நாம தீய சக்தியை அரவணைப்போம். அப்பதான் அந்த சக்தியை இன்னும் ஆழமா உள்ள இறக்க முடியும்.

0: லைன் ஆஃப் மெகிடோ. மிடில் ஈஸ்டோட முக்கியமான இடம். ஆயிரக்கணக்கான சைனீஸ் படைகள் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வேர்ல்டு யூனியன் 10 சொந்தங்களும் தங்களுடைய படைகளை திரட்டிவிட்டனர். வரலாறு காணாத சம்பவம் ஒன்று இங்கு ஏற்பட போகிறது. யுனைடெட் ஸ்டேட்ஸின் புது தலைவர் இங்கு வந்துவிட்டார்.
1: கங்கராச்சுலேஷன் மிஸ்டர் பிரசிடென்ட்.
2: ஹலோ சார், எப்படி இருக்கீங்க?
3: நீங்க இப்ப பாக்குறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன்டீரியர் பிரசிடென்ட் பிரெகனைஸ் மெகிடோவுக்கு வந்துள்ள. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் சார்பாக தற்போது டேவிட் அலெக்சாண்டரை தேடும் பணி தொடர்ந்து உலகம் எங்கும் நடந்து வருகிறது.
4: ஜென்டல்மேன், நாம எப்படியாவது இங்க இருக்கிற ஹெட் குவார்டர்ஸ் தாக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வேகமா முன்னேறி நம்ம தாக்குதலை தீவிரப்படுத்தலாம். எல்லாரும் துணிஞ்சு உள்ள போங்க. யாரும் எந்த வார்த்தைக்காகவும் காத்துட்டு இருக்க தேவையில்லை.
3: திட்டம் நல்லா இருக்கு, எனக்கு இதுதான் சரின் படுது. ஸ்டோனு அவங்க ஆளுங்களும் கொண்டாட்டத்துக்காக இங்க திரண்டிருக்காங்க. அவங்க இந்த தாக்குதலை எதிர்பார்க்க மாட்டாங்க. நாம சைனீஸ்க்காக காத்திருந்து அதுக்கப்புறம் முழு படையோட நாம இந்த பக்கமா போய் தாக்கலாம்.
5: உங்களுக்கு தெரியுமா இதுல எவ்வளவு பேர் சாக போறாங்கன்னு? ஜெயிக்கணும்
4: சார். ஓகே, நீங்க இந்த வழியா உங்க படையை கூட்டிட்டு உள்ள போங்க.
3: எஸ் சார்.
4: லெப்ட் சைட்ல உங்களுக்கு சரியான பாதை கிடைக்கும். நீங்க அங்க போனீங்கன்னா ஈஸியா தாக்கலாம்.
3: இங்க நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.

0: என் வீரர்களே, நீங்க உங்களுடைய முதல் அடியை ஜெருசலத்தை நோக்கி எடுத்து வச்சிருக்கிறீங்க. புது உலகத்துக்கான பயணத்தை தொடங்கியிருக்கிறீங்க.
1: அனைவரும் கடவுள் அலெக்சாண்டரை போற்றுங்கள்.
2: உங்களுக்கு தெரிந்தது போல் நம் தலைவர் உங்கள் எல்லோரையும் தொடர்பு கொள்ள வேண்டியதால் அதனால் யூரோப்பியன் யூனியன் தலைவர் அலெக்சாண்டர் யூரோப்பியன் யூனியன் மோட்ரியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இரவு 10 மணிக்கு பார்வையிட வரார். அடுத்த 10 நாட்களுக்கு ஈஸ்ட் ஜோனின் துருப்புகளுக்கு உலகத்தில் புது திருப்பத்தை ஏற்படுத்தியவரை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும்.

0: ஏன் என்ன தேர்ந்தெடுத்தீங்க? எவ்வளவு பேர் இருக்காங்க? எனக்கு பயமா இருக்கு. நான் சாக விரும்பல. ஆனா எனக்கு ஒரு ஆழமான விஷயம் தெரியும். நான் எப்படியாவது இதெல்லாம் கடந்துருவேன். நான் ஏற்கனவே செத்துட்டேன். இப்ப நான் உங்க கையில இருக்கேன்.
1: நான் உங்க கூட வரேன்.
0: இல்ல இல்ல, நான் தனியா தான் போவேன்.
1: அங்க உங்களுக்கு ஏதாவது ஆச்சுனா
0: இத மட்டும்தான் என்னால பண்ண முடியும். தேங்க்யூ.
1: கடவுளவருக்கு சக்தியை கொடுக்கணும். நீங்க தான் எங்களோட ஊழி.
0: இதெல்லாம் கடந்து போக எனக்கு சக்தி இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்களுடைய வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் எனக்கு வேணும். எல்லாத்துக்கும் மேல உங்க விருப்பத்தின் படி இல்லாம என் விருப்பத்தின் படி செய்யறதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். என் உயிரை எடுத்துக்கங்க. இன்னைக்கு ராத்திரி ஒரு முடிவு கட்டுங்க. கடவுள்கிட்ட இருந்து வந்தது
2: கடவுள்கிட்டே திரும்ப போயிடும். குட் ஈவினிங் ஜென்டில்மேன்.

0: Alex.
1: இவ்வளவு சீக்கிரமா? லாரிஸ் ஜென்டல்மேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க கிளாஸ மேல தூக்குங்க. என்னோட அருமை தம்பியோட எதிர்ப்பை மெக்கிடோவில் நான் சந்திக்கிறதுக்கு. ஆனாலும் நான் இந்த நேரத்தில் என் அருமை தம்பிக்கு காவலாளியா இருக்க போறேன். டேவிட், ராத்திரி பொழுது சொகுசா இருந்திருக்கும் நம்புறேன். பொழுது நல்லா இருக்குல்ல? சூரியன் உதிச்சுகிட்டே இருக்கு, பறவைகள் பாடிக்கிட்டே இருக்கு, எல்லாம் என்னுடைய உலகத்துல சுத்திக்கிட்டே இருக்கு.
2: உன்னுடைய உலகம் இருளான மோசமான இடம். நீ கேப்ரியல் அவ என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியும்.
1: ஓ, அதுக்கு பழிவாங்கதான் இங்க வந்திருக்கியா? எல்லாமே கடைசியில காதலுக்காக தான் இல்லையா? இத்தனை வருஷமா நான் உயிரோட இருந்ததுனாலதான் நீங்க ஒழுக்கமா உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காம இருந்திருக்கிறீங்க இல்லையா? உன்னுடைய பழைய காதலி அண்ணனுடைய பொண்டாட்டின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ ரொம்ப கட்டுப்பாடா இருந்திருக்கே, உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனா உன்னுடைய காதலி என் மனைவியை நான் கொன்னதுக்காக நீ இப்ப என்ன பழிவாங்க வந்திருக்க? உன் கோபத்தை தூண்டிட்டனா? சாரி.
2: நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
1: தெரிஞ்சதுனால என்ன பண்ண போற? ஆனா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, அதை நினைச்சு நீ வருத்தப்படல?
2: நான் வருத்தப்படல.
1: சீக்கிரமே வருத்தப்படுது. என் அருமை தம்பியே, உனக்கு நான் ஒரு கடைசி வாய்ப்பு தரேன். என் கூட சேர்ந்துரு, அப்புறம் நான் உன்னை இந்த மோசமான நிலைமையிலிருந்து உயரத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துருவேன். உன்னை நாட்டுக்கே ராஜாவாக்குற.
2: இதுக்கெல்லாம் வருத்தப்படுறவன் நான் இல்ல, அத முதல்ல புரிஞ்சுக்க.
1: ஊ ஆளுங்களால என்ன எதையும் செய்ய முடியாது, அது எனக்கு தெரியும். நீ வேணும் நான் சாகலா, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் யார் மேலேயும் என் அரசாங்கத்தை நடத்துவேன், யாருக்கும் தண்டனை கொடுப்பேன். வாப்பா, வந்து பாரு, இது அற்புதமா இல்ல?
3: எல்லா யூனிட்ஸையும் பொசிஷனுக்கு போத்தணும்.
4: சைனீஸ் கடைசியா இங்க வந்துகிட்டு இருக்காங்க.
1: ரொம்ப வேகமானவங்க, அவங்கள நல்ல விதமா பயன்படுத்துவோம்.
3: நான் சொல்ற வரைக்கும் காத்துருங்க.
4: உன்னோட கடவுள் இப்ப எங்க இருக்காரு?
2: இங்கதான் இருக்காரு.
1: அப்படியா? அவர் வந்த உடனே நானே உனக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். உன் கடவுள் எனக்கு ஃப்ரெண்டு தான். அந்த கடவுளுக்கு சக்தி இருந்தா இப்ப நடக்க போறத தடுக்கட்டும். ஏனா வேடிக்கை பண்றதை விட்டுட்டு தப்பித்தவரை அவர் வந்தாருன்னா அவருக்கு சமமான என்ன பாப்பார்?
2: உன்னுடைய எல்லா படையும் எல்லா ஆயுதமும் கடவுளுக்கு முன்னாடி வெறும் தூசு மாதிரி.
1: நீ இன்னும் என்ன சரியாவே புரிஞ்சுக்கலடா. கொஞ்சம் எனக்கும் கடவுளுக்கு நடுவுல நடக்க போற யுத்தம் மனித குலத்துக்காகத்தான். அதோ அங்க இருக்கிறது என்னோட படையே இல்ல, அதெல்லாம் என்னுடைய வெற்றி கோப்பைகள். நீ மேலிருந்து கேட்டுட்டு தானே இருக்க? உன்னோட மிக சிறந்த படைப்பு உனக்கு துரோகம் செஞ்சிடுச்சு. இனிமே இவங்க என்னதான் பின்பற்றுவாங்க? ஆமா, என்னதான் பின்பற்றுவாங்க? நான் ஜெயிச்சிட்டேன். இனிமே இந்த கிரகத்தை சொர்க்கமா நான் மாத்த போறேன். அதுவும் என்ன சேர்ந்தவங்களுக்காக. என்னோட தேவதைகள் திரும்பவும் வருவாங்க. நீ நரகத்தை இது வரைக்கும் பார்த்திருக்கியா? இதுதான் புது பொற்காலத்தோட முதல் நாள். நாளையிலேந்து ஆரம்பிக்கிறது இன்னும் மோசமான நிலைமை.
2: நாளைக்கு நீ இங்க இருக்க மாட்டேன்.
1: தாக்க சொல்லலையே, என்ன நடக்குதுங்க?
5: ஷூட் பண்ணுங்க.

0: ఎగపడి సంట పోడాలి.
1: எல்லாரும் சாகர வரைக்கும் போராடுங்க.

ஆச்சரியமா இருக்கா? என்ன இவ இன்னும் சாகலியேன்னு பாக்குறியா? சரி, யோசிச்சு பாரு. யோசி, நான் தான் நான் வரலாறு முழுதும் பார்த்திருக்கேன். அதுவும் பல பேர். இந்த தடவை இன்னும் மோசமாயிருக்கு. உன்னுடைய அண்ணன் பேரும் நான் தேர்ந்து எழுத்த கருவிதான். ஒரு பொம்மை. என்னுடைய கட்டளைய நிறைவேற்ற அவனை பயன்படுத்தின. Good boy. நான் இருள் சக்திகளுக்கு கட்டளையிடுற தீய சக்திகள் எழுந்திருக்க எழுந்து உங்களுக்கு எதிராக நிக்கிறவங்களை அழிச்சிடுங்க. எழுந்துருங்க. கட்டளையிடுறது உங்களுடைய கடவுள். இருள் சூழட்டும்.

0: இன்னைக்கோட உன் கதை முடிச்சுது.
1: பாத்தியா, நிலைமையே மாறிப்போச்சு. யாராலையும் என்ன தோக்கடிக்க முடியாது. நான் தான் சக்தி வாய்ந்தவன், எனக்கு தான் வெற்றியே.

情。

0: கர்த்தரை தந்த வசனம் 1 சாமுவேல் 2:7.
1: அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர்.
0: அவர் தாழ்த்துகிறவரும் அவர் தான்
1: உயர்த்துகிறவருமான.
0: அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிறவர் கர்த்தராய் தேவன். நம்மளை என்ன செய்யறாரு? உயர்த்துகிறவர். கலங்கே கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு உயர்வில்லையே, என் வாழ்க்கையில் கண்ணீர் வேதனை தானு சொல்லி இங்க கலங்க வேண்டாம். அவர் தான் உயர்த்த முடியும். அவர் தான் நம்ம துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். பாருங்க, தலைவரை போய் எப்படி வாழ்த்துறாங்க, உயிரை கொடுத்து கத்துறாங்க. நம்ம ஜீவனில் தேவனை என்ன செய்யணும்? துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரோடு இருக்கணும். அவர் தான் நம்மளை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உயர்வு இல்லையா? தேவனை கத்த நிச்சயமா ஒரு உயர்வை தருவார். அல்லேலூயா. அவர் தான் உயர்த்துகிறவர். கலங்காதீங்க. என் வாழ்க்கையில் ஒரு உயிர்வே இல்லை, என் வாழ்க்கையில் வேதனையும் கண்ணீரும் துன்பமும் தான் இருக்குது, என் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில் உயர்ந்தே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? கர்த்தர் நிச்சயமா நம்மள எல்லாரும் நினைச்சிப்பறாரு, உயர்த்துவர். அதனாலதான் தேவர் இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 18:48.
1: அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர்.
0: அவரே என் சத்துருக்களுக்கு என்ன செய்யறார்? விலக்கி விடுவிக்கிறவர்.
1: எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல்,
0: எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல்
1: என்னை நீர் உயர்த்தி,
0: என்னை உயர்த்தி
1: கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறேன்,
0: என்னை தப்புவிக்கிறேன். அல்லேலூயா. கொடுமையான மனுஷனுக்கு விலைக்கு என்ன செய்யற? நம்மள உயர்த்துகிற தேவன். நம்மளுக்கு சத்துருக்கு யாரு? பிசாசா. நம்ம சத்துரு மாதிரி யாருமே இல்ல. அல்லேலூயா. பிசாசுக்கு என்ன செய்ய? விலைக்கு நம்மளை என்ன செய்யறா? விடுவித்து நம்மளை என்ன செய்ய? உயர்த்தி தப்பு வைக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிற தேவன். கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வை தருவார், வேலை உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில கஷ்டத்தில் இருந்து நல்ல ஐஸ்வர்யத்தில் உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். உங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா? சமாதானத்தை தருவார். எல்லாமே அவரால் தான் முடியும். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. சரி, அவர் நம்மளை உயர்த்து நாம் என்ன செய்யணும் அதுதான் பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 3:3-4.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர்.
0: என் தலையை எரிச்சிறாரா? உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர்.
1: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நம்ம தலை உயர்த்துகிறவர். ஆனால் சங்கீதக்காரர் நீர் என் தலை உயர்த்துகிறவருமா இருக்கிற. ஆனா என்ன செஞ்சார்? அவர் என்ன செஞ்சாரா? கர்த்த நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளை உயர்த்தணும். தேவனை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிட எதை குறிக்கிறது? ஜெபத்தை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் தேவன் நோக்கி கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க தான் என் வாழ்க்கையில் உயர்வை தரணும். நீங்க தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் உயர்வை தாரும், என்னை உயர்த்தி ஆசீர்வதியும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மளை உயர்த்த முடியும். இந்த உலகத்தில் யாருமே நம்மள உயர்த்தவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான உங்க இயேசுவின் கருத்துல இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் என்ன செய்ய போறார்? கட்டாய உயர்வை தரப்புறார். நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். நிறைய பேர் பேசாமே இருக்கோம், அமைதியை துதிக்க மாட்டேன்றோம், செவிக்க மாட்டேன்றோம். தேவன் உங்களிடத்துல என்ன வைத்த அன்பு என்ன தெரியுமா? நம்ம அவரை எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிடணும். சத்தமிட்டு கூப்பிடும்போது உங்களுக்கு உயர்த்துவார், நிச்சயம் உயர்த்துவார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 88:1.
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுறேன். பாத்தீங்களா? இரவுலையும் கூப்பிடணும், பகல்லையும் கூப்பிடணும். அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். பாருங்க, நம்ம வந்து ஒரு குழப்பம், பிரச்சனை, என்ன செய்யறோம்? நம்ம கண் கலங்கி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, என் கர்த்தாவே, நான் என்ன செய்ய? இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கூப்பிட்டனால சங்கீதக்காரன் தேவன் உயர்த்தினார். நீங்கள் நானும் கர்த்தர் நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமா உயர்த்துவார். ஒவ்வொரு நாள் ஜெபிக்கணும், துதிக்கணும். இரவில் மட்டும் இல்லை, இரவிலையும் ஜெபிக்கணும், பகல மாத்திரம் இல்லை, பகலையும் ஜெபிக்கணும். எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டு நம்மிடத்தில் அதுதான் விரும்புகிறார். வேற ஒன்றே பொண்ணை கொடு, பொருளை கொடு அப்படி கேட்கல. அவரை நோக்கி இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கணும். கண்ணீரோடு அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். ஏதோ இப்போ கச்சேரி 2 மணி நேரம் ஜெபிச்சுட்டா போதும் அப்படி இருக்கக்கூடாது. இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கணும். 2 மணி நேரம் நீ ஜெபிச்சிருக்கிறோம் போதும், 3 மணி நேரம் அது ஒரு அதுக்காக ஒரு காலம் இருந்துச்சு, உண்மைதான். 2.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. 2.5 மணி நேரம் ஜெபிச்சா போதும். இப்பெல்லாம் அப்படி இல்லை. இப்ப காலம் கடைசி நாளில் வாழ்றதுனால என்ன செய்யணுமா? இரவும் பகலும் அவரை நோக்கி ஜெபிக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 145 சங்கீதம் 18 வசனம்.
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி இயேசுகிறது நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: உள்ளத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிடுறவங்க எங்க இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார், உங்க பக்கத்துல நம்ம அருகில தான் இருக்கிறாரு. நம்ம கூப்பிடும் போது நிச்சயமா நம்ம கண்ணீர் எதுவாக இருந்தாலும் துடைக்க முடியும். கடன் பிரச்சனையா, கண்ணீரா, வேதனையா, வியாதியின் கஷ்டமா, நோயின் கஷ்டமா, பிரச்சனையா, குடும்பத்துல எல்லாம் எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டையும் குழப்பமா இருக்கா, எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் மாற்ற முடியும். கடன் அடைச்சி தருவாரு, பந்திரம் செய்யணையா, நம்மள யாரு வந்து மந்திரம் பண்ணி உங்களை ஏதாவது பண்ணிடுற பாருன்னு நம்ம கதட்டுறாங்களா? ஒண்ணுமே நம்மள செய்ய முடியாது. நம்ம நினைச்சினும் அவர் நோக்கி உண்மையாய் அவர் நோக்கி பண்ணும் உண்மையா நம்ம அவரை நோக்கி கொடுமா நமக்கு எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். உபாக்கம் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 4:7 நம்மள போல பாக்கி பெற்ற சத உலகத்துல ஒண்ணுமே இல்ல. வாசி பாருங்க,
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல.
0: எங்க இருக்கிறாரா? நம்ம சமீபமா இருக்கிறது போல
1: தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற,
0: வேற இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற,
1: வேற பெரிய சாதி எது?
0: நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய சாதி. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி தொழுது கொள்ள மாதிரி நமக்கு எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிற நம்ம அவர் நோக்கி உண்மையாய் கூப்பிடும் போல எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நம்ம செவிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த போலவங்க சொல்லியிருக்கிறாரு, எடவிடாம செவம் பண்ணுங்க, சோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. கொலோசியர் புஸ்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிடணும்? ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்ம மாத்த முடியும் அவரால். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கிறது, அம்மா இல்ல, அப்பா இல்ல, கண் பார்வையில எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. கர்த்தரை தெரிஞ்சிட்டார், நான் அவரை தெரியல, அவரையும் என்னை தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த அளவுக்கு என்ன போயிட்டு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் ஒரு குறையில்லாம நடத்துறாரு. முன்ன உடை கொடுக்கிறார், உடுத்த உடை கொடுக்கிறார், தங்க இடம் கொடுத்திருக்கிறாரு, எந்த குறையில்லாம நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம எப்படி ஜெபிக்கணும்? அவரை இடவிடாம ஜெபிக்கணும், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழிப்பா இருக்கணும். அதனால சங்கீதக்கார சொல்றாரு, பாசிக்கலாமா? 3:4 எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க.
1: ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும்,
0: என்
1: மகிமையும்,
0: என்
1: தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நான் கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிட்டாரா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆமா, அருமையான கர்த்தரை நோக்கி நம்ம சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். இரவு மாத்திரல, பகல் மாத்திரல, இரவும் பகலும் கூப்பிட வேண்டும். அதான் அங்க பரிசுத்த போல் சொல்லிட்டாரு, இடவிடாம செவம் பண்ணுவேன், ஸ்தோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. நீங்க செவம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில் நிச்சயமா உயர்வை பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துல உயர்வு வரும், கடன் பிரச்சனை மாறும், உங்க வாழ்க்கையில பிரச்சனை நீங்கும், உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்ய நல்ல உயர்வா இருப்பீங்க. நீங்க தான் எல்லாரோட உயர்வா இருக்க போறீங்க. நம்ம தேவளுக்கு உயர்வு வழி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்பயும் சத்தமிட்டு கூப்பிடணும். பரிசுத்த போல் சொல்லி, இடவிடாம செவனுக்கு ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. என்ன ரெண்டாவது நம்ம உயர்வுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வாசித்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 14:34
1: நீதி ஜனத்தை உயர்த்தும்.
0: நீதி ஜனத்தை உயர்த்தும். நம்ம நீதிமானா இருந்தா, நம்ம நீதியா செய்தா, எதை செய்தாலும் நீதி, நீதியா செய்யும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். அதான் கர்த்தர் அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஒரு நாள் ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறான். மறுபடியும் சங்கீதத்துல சொல்றாருல, 23
1: அவர் என் ஆத்மாவை தேற்றி,
0: தம்முடைய
1: நாமத்தின் நிமித்தம்,
0: என்னை
1: நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
0: அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியின் பாதையில் நடந்தா என்ன? நீதி தன் ஜனத்தை உயர்த்தும். நம்ம நீதியா இருந்த போது, நீதியின் பாதையில் நடக்கும் போது, நீதியா நம்ம ஆளும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நம் வாழ்க்கையில் நீதி வேணும். நம் நீதி இல்லாம இருக்குமா? ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும், நீதியின் பாதையில் நடக்கணும். என்ன நீதியா? நான் நீதியா வாழணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில குற்றமில்லாத வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. நீதியா இருக்கணும் ஆண்டவரே. எதை செய்தாலும் நம்ம கர்த்தர் பார்க்கிறார். நம் நீதியா இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே நீதியா இருக்கணும் ஆண்டவரே, நீதியா வாழணும் ஆண்டவரே. நம்ம எப்படி நீதிமான மாற்றுவார்? ரோமர்கள் நிருபம் 5:9
1: இப்படி நான் அவருடைய ரத்தத்தினாலே,
0: அவர் ரத்தத்தினாலே
1: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க,
0: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஒரு நாள் ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படும். ஆண்டவரே, நான் நேத்து இந்த குறை சொன்ன, இந்த பாவம் செஞ்சு, இந்த கோபம் இருக்கு, இந்த எரிச்சல், இந்த கசப்பு, இந்த வேதனை இருக்கப்பா, என்னை மன்னியும், உங்க ரத்தத்தாலே கழுவுங்க, நீதிமானாய் மாற்றுங்க, நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நீதிமானாய் மாறும்போது நீதி தன் தடத்தை என்ன செய்யுமா? உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாயை மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7.
1: அவர் தம்முடைய கண்களை,
0: அவர் தம்முடைய கண்களை
1: நீதிமான்களை விட்டு விலக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட,
0: அவர் ராஜாக்களோட கூட
1: சிங்காசனத்தில் ஏறவும்,
0: சிங்காசனத்தில் ஏறவும்
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமானார் கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோடு எப்பவும் கர்த்தரோடு நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றுமப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்று, நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். ஏசாயா 50 சொல்றாரு,
1: என்னை நீதிமானாக்குகிறவர்,
0: என்னை நீதிமானாக்குகிறவர்
1: சமீபமாய் இருக்கிறார்,
0: சமீபமாய் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? நம்ம சமீபமா இருக்கிறாரு. ஆண்டவரே என்னை நீதிமான ஆக்குங்கப்பா, நான் என் வாழ்க்கையில எதிரியோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்குன்னு சொல்லுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்ம உயர்த்து, ரெண்டாவது நம்ம நீதிமான இருந்தா கட்டாயம் உயர்த்துவார். எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமேல. உபாகம் புஸ்தகம் 6:25.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்,
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
1: நமக்கு கட்டளையிட்டபடியே,
0: நம்மளுக்கு கட்டளையிட்டபடியே
1: நாம் அவர் சமூகத்தில்,
0: நாம் அவர் சமூகத்தில்
1: இந்த எல்லா கட்டளைகளின்படியும்,
0: எல்லா கட்டளையின்படியும்
1: செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும்,
0: நமக்கு நீதியாயிருக்கும். அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும்? அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தர் உயர்த்தணும், என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில நீதி இருந்த கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். மூன்றாவதாக யார கர்த்தர் உயர்த்துறார் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4:10.
1: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
0: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல, மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்ல, யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக தெரியுமா? ஒன்றும் இல்லாண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். லூக்கால் சுவிசேஷம் 14:11.
1: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான்,
1: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே என்ன வந்து உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை, அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டுட்ட ஒண்ணுமே இல்லாண்டவரே, என்னை மாற்றும், எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்று அப்ப ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. முத யார தேவன் உயர்த்துகிறாரு? ஜெபம் பண்றவங்கள உயர்த்துறாரு. ரெண்டாவது, நீதிமான உயர்த்துறாரு. மூன்றாவது, யாரோ உயர்த்துறாரு? தாழ்வு உள்ளங்களை உயர்த்துறார். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரங்களை தாங்கட்டும், அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, ஆராய்ந்து முடிய பெரிய கரித்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனை எத்தனை வாலிப சகோதர சகோதரிகள் ஆண்டவரே தேவையில்லாம அப்பா கம்ப்யூட்டர் பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா, லேப்டாப் வச்சு அப்பா தேவையில்லாத படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்க மாற்ற வேண்டும் கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா தகப்பனே தேவையில்லாத போய் செல்போன் வச்சு தேவையில்லாத காரியங்களை பாக்குறாங்களே, இப்ப ஒருவரையும் மாற்ற வேண்டும் ஜெபிக்கிறோம். அவங்க ஆத்மா வெளியேறப்பட்டது, யாருமே ஆத்மா வேஸ்டா போயிடக்கூடாது சுவாமி, எப்படியாவது அவங்க சந்திக்க முடியாது கெஞ்சுகிறோம். அன்பின் ஆண்டவரே நீங்க தான்ப்பா உதவிச்சு, நீங்க தான் உதவிச்சுன்னு அப்பா, தேவையில்லாத செல்போன்லயும் தேவையில்லாம டாக்டர் போய் பாக்குறவங்க எத்தனை பேர், ஆண்டவரே இவங்களெல்லாம் மாற்றுங்கப்பா மாற்றுங்க. எத்தனையோ மக்கள் குடித்து வெறித்து ஆத்துமாக்களை கெடுத்து கொண்டிருக்காங்களப்பா. இவங்க வாழ்க்கையில ஒரு புதிய இதயத்தை தந்துடல முடியா ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு இதை பார்க்கும் போது கசப்பாய் மாற்ற வேண்டும்னு கெஞ்சுகிறப்பா. நீர் அதிசயங்களை செய்ய முடியாத கூட கெஞ்சுகிறோம். அன்பின் தகப்பனே இறங்குங்கப்பா இறங்குங்க அப்பா. எத்தனை பேர் இந்த வெத்தலை பாக்கு போட்டு ஆத்துமா கெடுத்து கொண்டிருக்காங்க, அவங்கெல்லாம் மாத்திருங்க மாத்திருங்க. அவங்க கண்ணீர்லாம் துடைச்சிருங்க ஈசப்பா. கேட்ட சமான் இல்லைன்றப்ப சொல்றாங்க சமான் இல்லை, அதனால தான் இப்படி பண்றேன்றாங்களப்பா. அவங்களுக்கு நீங்க சமான் தாங்க சந்தோஷத்தாங்கப்பா. அண்டுவரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஈசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன விலை இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம் செவனைகள் பெல்லிசனியங்களை அழித்து போடுங்க, நிர்மலமாக்கி போடுங்க ஆண்டவரே. கத்துடி கரங்களை தாங்கட்டும் அப்பா கத்தாவே. எத்தனையோ கஷ்டங்களப்பா, எத்தனையோ பாப்பா வன கஷ்டங்கள் பிரச்சனைகள், குடும்பத்துல சண்டை சச்சரவு, எத்தனை குடும்பங்கள் இருக்காங்கப்பா. எல்லா சண்டை சச்சரவுலாம் மாத்திருங்க மாத்திருங்க. நிம்மதியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தலை கொடுங்க ஈசப்பா. எத்தனையோ குடும்பங்களை சமையல் செஞ்சா கூட சாப்பிட முடியாத போயிருதப்பா. சண்டை குழப்பம் தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்குற பொல்லாத அசுத்தவிய இயேசுக்குத்தான் அதை கழிந்து கொண்டு கட்டுகிறோம். பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்கப்பா. பணத்தேவை சந்திங்க ஈசப்பா சந்திங்கப்பா. வெள்ளியும் என்னோட இது பொண்ணு என்னோட சொன்னீங்க தானே ஈசப்பா. எத்தனை குடும்பங்கள் கடன் பிரச்சனால் தவிக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க. எத்தனை குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பால் கூட வாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலை மாற்ற வேண்டுமே ராஜா, மாற்ற வேண்டுமே. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வாதத்தை கட்டிட வேண்டுமே, நன்மைகளை செய்ய வேண்டுமே. இந்த பொல்லாத கொரோனா வைரஸ் அப்புறப்படுத்த வேண்டுமே ஆண்டவரே. எஸ்அப்பா நீங்க சொல்லாக நீங்க கட்டிட நிற்கும் ஐயா. பலத்த அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஐயாமை நோக்கி கெஞ்சுகிறோம் தகப்பனே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்க சொல்லுங்க சொல்லுங்கப்பா. இந்த பொல்லாத வியாதி எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துங்க. கொரோனா வாட்டி படித்து கொண்டிருக்குதப்பா, அதுலேருந்து விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க ராஜா. குமார விடுதலையாக்கலால் மெய்யாக விடுதலை சொன்னீரை தேவக்குமாரன் இயேசுக்கு துணீர். ஒருவர் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாரும் ஐயா. தோட்டத்தில் வெள்ளம் அழைச்சிருக்கிற விவசாயிகளை கண் நோக்கி பாருங்க ஆண்டவர். அப்போ மழைனால யாருக்கும் நஷ்டம் வந்துடாத இடிக்கு. மழை எங்களுக்கு ஆசீர்வாதமான மழை தாரும். எந்த விவசாயிகளுக்கு நஷ்டம் வரக்கூடாது ஆண்டவர், வரக்கூடாதப்பா. ஆசீர்வாதமான மழை தாரும் ஆண்டவர். அப்பா தண்டனை மழை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவர், ஆசீர்வாதமான மழை தாரும். மழை எங்களுக்கு தேவை, எங்கள் கரத்துல எல்லாம் தண்ணி வேணும், குடி தண்ணி எங்களுக்கு தேவைப்படுது ஆண்டவர். இங்கே ஆசீர்வாதமான மழை தாரும் ஐயா, வெள்ளம் விளைச்சல தாரு, நல்ல விளையணும் அப்பா. ஈசாக்கு விதை வைத்தான் தேவன் 100 மடங்கு ஆசீர்வத்தேன்னு சொல்லி வாக்குத்தத்தின்படி விவசாயிகளுடைய நிலம் நல்ல விளையணும். ஆசீர்வத்தை கட்டளிடுங்க ஏசப்பா, உங்களால தான் அது முடியும். அப்பா அவை நோக்கி கெஞ்சுகிறோம். யாரும் விவசாயிகள் நஷ்டம் அடையக்கூடாதப்பா. இந்த வருஷத்துல எவ்வளவோ நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, அப்பா அவை துடிக்கிறோம். இந்த கொரோனானால எத்தனையோர் வெள்ளம் விளைஞ்சு அதுவும் சரியான முறையில் நெல் அறுக்க முடியல. எத்தனையோ குடும்பங்களில் பூவெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்போ அப்படியே மக்கி போகிற அளவுக்கு ஆயிடுச்சு சுவாமி. அந்த நாள் வராதபடிக்கு, யாருக்கு விவசாயிகளுக்கு நஷ்டம் வராதபடிக்கு ஆசீர்வாதத்தை கட்டிட வேண்டும்னு கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிக்காக நாம் மகிமுக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்திரநாமசிவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443003 7800119 மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி பேங்க் ஆஃப் பரோடா குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்ட பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192192 ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம். 8144192192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாக வெளியே ஒழியத்துக்கு போயிடுவாங்கண்ணா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா?
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர் 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
6: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.

0: அவ அந்த பாவத்தை விட்டு எழுந்து வரும்போது அங்க அதிசயம் நடந்தது. ஹலேலூயா. மனவ என்ன செஞ்சாங்க? பழி செலுத்தும் போது அங்க அதிசயம் நடந்தது. ஹலேலூயா. அவங்க பழி செலுத்தும் போது அதிசயம் நடந்தது. நம்ம வாழ்க்கையில ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணும்போது அதிசயம் கட்டாயம் நடக்கும். ரெண்டாவது, இந்த இளையகுமாரன் என்ன செஞ்சான்? தன்னுடைய பாவத்திலிருந்து எழுந்து புறப்பட்டு வரும்போதே தூரத்தில் அவங்க அப்பா என்ன செய்யறாரு? கழுத்தை கட்டி கொண்டு மனதுருகி கழுத்துக்கு கட்டி கொண்டு முத்திரமிட்டான். அப்புறம் காணாம போனான், திரும்ப கிடைத்தான், மறித்து போன, திரும்ப என்ன செஞ்சிட்டான், உயிர்த்தான்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார்கள். அங்க ஒரு சந்தோஷம் நடக்குது. ஆமா அருமையானவர்களே, நம்ம பாவத்துட்டு விலகி வரும்போது ஒரு சந்தோஷம், ஒரு அதிசயம் நடக்குது. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஒரு அதிசயம் நடக்குது. உங்க வாழ்க்கையில ருசித்து பாருங்க. அதான் கத்தர் சொன்னார், கத்தர் நல்ல இருப்பத ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதல்ல மனம் பாருங்க, அவங்க வந்து ஆட்டை வெள்ளாட்டு குட்டியை பிடிச்சி போஜனை பழி கொண்டு வந்து வச்சாங்க. அங்க சாப்பிட்டு பார்த்துட்டே இருந்தாங்களா? பார்த்துட்டு என்ன நடந்தது? அதிசயம் நடந்தது. நம்மளுக்கு கூட என்னென்ன பாவத்துக்கு அடிமையா இருக்குமோ அதை பாவத்தை விட்டு மனம் திரும்பதான் நம்ம வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். நம் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். என்னென்ன பாவம் செய்யறோம் நமக்கு தான் தெரியும். அதான் பாவம் செய்யறோம், பாவத்துக்கு அடிமையா இருக்காது, பாவத்தை விட்டு மனம் திரும்ப. அதுதான் எகித்து இன்னும் முழுமையா ஆண்டு அன்பர் ருசிக்க முடியல. அதான் கத்தர் சொன்னார், கத்தர் நல்ல இருந்தது ருசித்து பாருங்க. ருசித்து பார்க்கணும்னு சொன்னா அந்த பாவமான செயலை விட்டு வெளியேறி வர வேண்டும். மூன்றாவதாக எப்ப அதிசயம் நடக்குது பாருங்க, யோபின் புஸ்தகம் 5:8-9.
1: ஆனாலும்
0: நான் தேவனை நாடி
1: என் நியாயத்தை
0: தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன்.
1: ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும்
0: தேவனிடத்தில் எல்லா கரித்து ஒப்புவிப்பேன். அப்ப என்ன செய்றாரா? ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும்
1: எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்.
0: நம்ம ஆண்டு ஒப்புவிக்கும் போது நமக்கு என்ன செய்யறாரு? ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். ஹலேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். அதனாலதான் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹலேலூயா. நாமளும் பழி செலுத்தணும், ரெண்டாவது பாவத்திலிருந்து விடுதலை, அந்த பாவத்தை விட்டு எழுந்து வந்துடணும். ஹலேலூயா. நம் வாழ்க்கையில் அதிசயம். மூணாவது என்ன செய்ய? தேவனை நாடி என் நாய் தவறத்துல ஒப்பிப்பேன். அவர் என்ன செய்ய? ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஹலேலூயா. அதிசயங்களை செய்வார். நீங்க அவரத்துல உங்க நியாயத்துல ஒப்புவீங்க, முழுமையா அவரத்துல ஒப்பு கொடுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில் ஆராய்ந்து மொழி பெரிய கருத்து எண்ணி முடிய அரிசிங்கள அவர் கட்டாயம் செய்வார். 105:4.
1: கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள்.
0: கர்த்தரையும் ஒரு வல்லமையும் நாடுங்கள்.
1: அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்.
0: அவர் சமூகத்தை என்ன செய்யணும்? நித்தமும் தேடுங்கள். சமூகத்தை என்ன செய்யணும்? நித்தமும் தேடும். காலை தோறும் எழுந்து அவர் சமூகத்தை நம்ம தேடணும். ஆண்டு தேடும்போது கத்த நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். ஆராய்ந்து முடிய பாரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் நம்ம தேட வேண்டிய, ஏதோ ஒரு நாள் தேடிட்டு மற்றவங்களை ஒரு நாள் விட்டுறக்கூடாது. என்னைக்குமே அவரை தேடணும். அல்லேலூயா. 136:4.
1: ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள்.
0: ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள்.
1: அவர் கிருபை என்றும் உள்ளது.
0: கிருபை என்னது? என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வர். அதிசயம் சின்ன அதிசயம் இல்லை, பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவரை துதிங்கிற கிருபை என்றும் உள்ளது. அவர் தான் பெரிய அதிசயங்களை செய்ய முடியும். அது ஆண்டவராய் இயேசுக்கு சொன்னார், சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. லூக்கா சுவிசேஷம் 18:1.
1: சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்.
0: எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். முதல் அதிசயங்களை எப்படி செய்யறாரு? மனவ என்ன செஞ்சாங்க? மனவ அவங்க மனைவியும் வெள்ளாட்டிய குட்டியை கொண்டு வந்து போஜனை பண்ணி விட்டாங்க. அது அதிசயம் பார்த்தாங்க. ரெண்டாவது அதிசயம் செய்யணும், பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெறும்போது நமக்கு அதிசயம் நடக்குது. மூணாவது எப்ப அதிசயம் நடக்குது? அவங்க எல்லாத்தையும் கர்த்தரத்தில் ஒப்புவித்து செவிச்சாங்க. அதிசயம் நடந்தது. அவரை பெரிய அதிசயங்களை செய்யறோம். அவரை துதிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் பெரிய அதிசயங்களை செய்வார். அவரை எப்போதும் சவம் பண்ணி பாருங்க. அதை சோர்ந்து போகாம சவம் பண்ணணும். கத்தர் கட்டாயம் செய்வார். அவர் சோர்ந்து போகணும் எப்போதுமே செய்ய வேண்டும். கடைசியாக கர்த்தர் எப்போ அதிசயங்களை செய்கிறார்? லூக்கான சுவிசேஷம் 5:20
1: அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு
0: திமிர்வாதக்காரனை நோக்கி மனுஷனே,
1: உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார்.
0: விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசம் தான் பாவத்தை மன்னிப்பார். அது மாத்திர அதிசயங்களே செய்வார். நமக்கு விசுவாசம் வேணும். ஆண்டுகிட்ட கேட்கணும், விசுவாசம் எனக்கு தாங்க ஆண்டவரே, விசுவாசம் தாங்கன்னு சொல்லி கேட்கணும். 25 லூக்கா விசேஷம் 5:25
1: உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து
0: தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு
1: தேவனை மகிமைப்படுத்தி
0: தன் வீட்டுக்கு போனான்.
1: அதனாலே
0: எல்லாரும் ஆச்சரியப்பட்டு
1: தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
0: அல்லாமலும்
1: அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள்.
0: என்ன காரியங்களை கண்டாங்க? திமிராதுக்காரர் என்ன செஞ்சான்? நடந்து போனான். ஹல்லேலூயா. முதல் எப்ப அதிசயம் நடந்துச்சு? பரிசுத்தம். 2வது அதிசயம் நடந்துச்சு, பாவத்திலிருந்து விடுதலை பெறும்போது. 3வது அவங்க காரியங்களை ஒப்படைத்து அவங்க செபிக்கும் போது பெரிய அதிசயங்களை செய்கிறவர். 4வது அதிசயம் நடந்துச்சு, விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்தது. அதிசயங்களை கண்டோம் என்றார்கள். நமக்குள்ள விசுவாசம் வேணும். அதான் கர்த்தராகிய தேவன் சொன்னார், ஆண்டவரே இயேசுகிறது சொன்னார். யோவான் சுவிசேஷம் 11:40
1: இயேசு அவளை நோக்கி
0: நீ விசுவாசித்தால்
1: தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார்.
0: அப்ப நமக்கு விசுவாசம் இருந்தா தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். விசுவாசித்தா போதும். விசுவாசம் மிக மிக அவசியம். ஆண்டவரே கேட்கணும், விசுவாசம் என் உள்ளத்துல தொடங்கும். ஆண்டவரே நீங்க தான் எனக்குள்ள விசுவாசம் தொடங்கணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். எபிரேயன் புஸ்தகம் 12:1
1: ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
0: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
1: பாவமான யாவற்றையும்
0: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்
1: தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும்
0: முடிக்கிறோருமாயிருக்கிற
1: இயேசுவை நோக்கி
0: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
1: பொறுமையோட ஓட கடவோம்.
0: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் விசுவாசம் தொடங்குறவர் தான், விசுவாசத்தை முடிக்கிறவர் தான். விசுவாசத்தை கேட்கணும், ஆண்டவரே ஆண்டவரே என் விசுவாசம் தாங்கப்பா. விசுவாசம் நமக்குள்ள விசுவாசம் இருந்தா அதிசயங்களை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசம் கேட்கணும். அதாங்க கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. எபிரேயன் புஸ்தகம் 11:6
1: விசுவாசம் இல்லாமல்
0: தேவனுக்கு பிரியமா இருப்பது
1: கூடாத காரியம்.
0: பாத்தீங்களா, விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். மொதல் எப்ப அதிசயம் நடந்துச்சு? மனவும் அவங்க மனைவியும் என்ன செஞ்சாங்க? வெள்ளாட்டு குட்டியும் போச்சனை பண்ணியும் கொண்டு செலுத்தினாங்க. அப்ப அதிசயங்கிறது கண்ணா பாத்துட்டே இருக்கும்போது அதிசயம் நடந்தது. ஹல்லேலூயா. 2வது பாவத்தை விட்டு மனம் திரும்பி இலையகம் வர அவங்க அப்பாட்ட வரும்போது அதிசயம் நடந்தது. 3வது எப்ப அதிசயம் நடந்தது? எல்லாத்தையும் அன்றுட்டு நம்பிக்கையோட கத்துட்ட செபித்தாங்க, அப்ப அதிசயம் நடந்தது. 4வதாக விசுவாசிக்கும் போது தேவன் அதிசயங்களை செய்தார். ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு இந்த 4 காரியம் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. ஆண்டவரே நான் இப்படியா இருக்கிறப்பா, பாவத்துக்கு அடிமை வாழக்கூடாதப்பா. எகித்திலிருந்து பாவமான அந்த எகித்து பாவம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. பாவத்தை விட்டு மனம் திரும்ப, இளையகுமார் எப்படி மனம் திரும்ப, அவர் எழுந்து போயிட்டாரப்பா. நான் அதே பாவத்தில் அந்த இடத்துல உட்கார்ந்து அதே செய்ததான் செய்துட்டு இருக்கேன், என்னை மாற்றும்னு சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நிச்சயமா நம்மளே வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார்.
2: அவரே அதிசயங்களை செய்கிற தேவன், அவரே நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவன். இன்றைக்கும் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் நோக்கி பார்த்து அப்பா என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யும் என்று சொல்லி அதை திறந்து கேட்பீங்களா? கர்த்தர் எப்பொழுதெல்லாம் அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லி மிக தெளிவாக நாம் கேட்டோம். நான்கு விதமான காரியங்களை நாம் பார்த்தோம். வேதம் சொல்லுகிறது, இதோ மாம்சமான யாவருக்கும் நாம் தேவனாய் கர்த்தர் என்னால செய்யக்கூட அவசியமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால் முடியாதுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அவர் நம்ம வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய அவளோடு கூட காத்திருக்கிறார். அன்பானவர்களே, எப்போதெல்லாம் அதிசயம் நடக்கும் என்று சொல்லி நான்கு விதங்களிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். மனபாவும் அவரது குடும்பத்தினரும் என்ன செய்தார்களாம்? பலி செலுத்தினார்கள். அங்கே அதிசயம் நடந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஸ்தோத்திர பலியை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது, நமக்கு பலி செலுத்தும் பொழுது நமக்கும் அதிசயம் நடக்கும். அந்த ஸ்தோத்திர பலியை செலுத்தும் பொழுது மனப்பூர்வமாய் நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். இயேசு கிறிஸ்தன் மூலமாய் மனப்பூர்வமாய் செலுத்த வேண்டுமா? கர்த்தர் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என்னுடைய வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னார். இன்றைக்கும் ஒப்பு கொடுப்போமா? ஒரு இதுவரையும் ஸ்தோத்தரிக்காம இருக்கிறோமா? கர்த்தரை ஆராதிக்காம கர்த்தரை துதிக்காம இருக்கிறோமா? இன்னைக்கு அர்ப்பணம் அற்புதம் செய்வோம். இன்றைக்கு நம்ம அர்ப்பணம் செய்வோம். இன்றைக்கு நம்ம கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை துதிக்க உங்க அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எப்பொழுதுமே துதித்துக் கொண்டிருக்க எனக்கு உடைய குருவை தாரம் என்று சொல்லுங்க. துதிக்கிறவர்களுக்கு அதிசயம் நடக்கும். தேங்க்யூ லார்ட், நன்றி நன்றி. கர்த்தரை துதிக்க அர்ப்பணிப்பீர்களா? துதிக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இரண்டாவதாய் சொன்னார், நீ எகிப்தை விட்டு புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே அதிசயத்தை காணப்படும். எகிப்து என்பது அடிமை தன்ன வீடு. எந்த ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். பாவத்தை விட்டு வெளியே வரும் பொழுது இளைய மகன் எழுந்து அப்பாட்ட எப்படி புறப்பட்டு வந்தானோ அதே போல பாவத்தை விட்டு வெளியே வரும் பொழுது கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்ய ஆவலோடு கூட காத்திருக்கிறார். மூன்றாவதாக, எப்பொழுது அதிசயம் நடக்கும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நான் தேவனை நாடி சென்று என் நியாயத்தை அவருடன் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். எப்பொழுதுதான் நாம் தேவனை நாடி தேடி ஓடி சென்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ கர்த்தர் அற்புதத்தை அதிசயத்தை செய்ய ஆரம்பிப்பார். சோர்ந்து போகாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய ஆவலுள்ளவராக இருக்கிறார். கடைசியாக கர்த்தர் சொன்னார், அந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையில அவனை சுமந்து கொண்டு போன மக்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவனை நடக்க வைத்தார். எல்லாரும் சொன்னார்கள், பெரிய அதிசயமான காரியத்தை நாம் கண்டோமே, எப்பொழுது அதிசயம் நடக்கிறது பார்த்தீங்களா? அந்த விசுவாசம். ஒரு விசுவாசத்துல சோர்ந்து போயிட்டீங்களா? இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில விசுவாசத்தை தாரும் ஆவியானவரே, எனக்கு விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா. விசுவாசத்தின் ஆவியை தாரு, விசுவாசத்தின் வரத்தை தாரு, விசுவாசத்தின் கனியை தாரும். எல்லாம் வாய் திறந்து ஜெபிக்கலாமா?

துதிக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தரை ஸ்தோத்தரிக்க பலி செலுத்த அர்ப்பணிங்க. எழுந்து பாவத்தை விட்டு வெளியே புறப்பட்டு இளைய மகன் தன் தகப்பனிடத்தில் வந்தது போல நம் தகப்பன் இயேசுவிடம் வர உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. ஜெபிக்க அர்ப்பணியுங்கள். என் காரியத்தெல்லாம் கர்த்தரிடம் சொல்லுவேன், அவரை நாடி தேடி ஓடுவேன் சொல்லி யோபு சொன்னது போல ஜெபிக்க ஒப்பு கொடுங்க, விசுவாசிக்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் என்ன நிலை வந்தாலும் சோர்ந்து போக மாட்டான். ஆண்டவரே, என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டீர் என்று சொல்லி விசுவாசிங்க. கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்ய அதிசயம் செய்ய விரும்புகிறார். எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அடியார்ல ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண் நோக்கி பார்ப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, மனோவா குடும்பம் அவருக்கு பலி செலுத்தின போது அதிசயம் நடந்ததப்பா. அதே போல எங்கள் வாழ்க்கை நாங்கள் எப்பொழுதுமே துதிபலி சோத்திர பலி செலுத்த, எங்கள் சரீரத்தை தகரம்பலியாய் செலுத்த, இந்த வாஞ்சை விருப்பத்தை தாகத்தை அவியானவரே எங்களுக்கு நீ உருவாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ராஜா, ஜெபிக்கின்றோம் அப்பா. அப்பா, பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட நாளிலேன்னு சொன்னீரே, பாவத்தை விட்டு வெளியே வந்து அப்பா இளைய மகன் உம்மிடத்திலே வந்தது போல நாங்களும் ஓடி வரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க, என் தேவனை நாடி செல்வேன் என்று யோபு சொன்னது போல ஒவ்வொரு நாளும் சமூகத்தை நாடி தேடி ஓடி வர எங்களுக்கு அந்த கிருபை அதிகமாய் தாரும். ஆண்டவரே, எப்பொழுதுமே விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தால் தேவன் மகிமை காண்பாய் என்று சொன்னீரே. திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்த மனிதர் விசுவாசத்தை பார்த்து அவனை நடக்க வைத்தீர். எல்லாரும் சொன்னார்களே, இன்றைக்கு ஒரு அதிசயமான காரியத்தை கண்டோம் என்று சொன்னார்களே, அதே போல இங்க வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையில இப்பொழுது எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவர் வாழ்க்கையில ஒரு அதிசயம் விளங்குவதாக.

0: நடப்பதாக. இன்றைக்கு வந்திருக்கும் ஜனங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நிகழ்வதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம். மக்களுக்கு என்ன அதிசயம் தேவையோ கர்த்தரை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனை கர்த்தர் சொன்னீரே, என்னால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. இப்போது அதிசயம் விளங்குவதாக, நடப்பதாக. உடைய பிள்ளைகள் அதிசயத்தை காண்வார்களாக. நீ செய்ய போதற்காய்க்கோடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி. கடைசியாக உங்க ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் செபிக்க போகிறார். எல்லாரும் அவரோடு சேர்ந்து நம்ம சோம் பண்ண போறோம்.
1: அற்புதங்களை செய்யுங்க. உங்க மகத்தமிழ நாமத்தை மகிழ்படுத்த முடியாது. செபிக்கிறாண்டவரை இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்க. ஒரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. பலவீனங்கள், நோய்கள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் நீங்கி போட்டும் ஆண்டவரே. மந்திரம் செய்வனை எல்லாம் உடைந்து போட்டும். தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. பலவீனத்தை இயேசுக்கு நாமல் சிறப்பிடிக்கிறோம் ஆண்டவரே. வல்லம் இறங்கட்டும், வல்லம் இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும் ஐயா. தேவண்ட பிரசனம் மூடிட்டும் ஐயா. தேவண்ட அக்கினி மூடட்டும். தேவண்ட வல்லமை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அவையில் அடலாக்கும் ஐயா. ஒவ்வொருத்தருக்கு பொறுமையா இருக்க உதவி செய்யப்பா. அத்வா கண்கள் திறந்து விடுங்க ஆண்டவரே, திறந்து விடுகிறாச்சா. தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. உள்ளத்துல அற்புதம் நடக்கட்டும், வெளியிடமா அதிசயம் நடக்கட்டும். கர்த்தருடைய கரம் தொட வேண்டும் என்று செபிக்கிறோம். நீங்க இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, நேத்த அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஆண்டவரே. அதிசயம் நடக்குங்க, அற்புதம் நடக்கணும். சீமனை சாட்சியில் எழுப்பணும் ஐயா. பழத்த காரியத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மாற்று மையப்படுத்துங்கப்பா. இளையகுமார் எப்படி தகப்பன இடத்துல ஓடி வந்தாரோ அதே போல எல்லா மக்கள் இடத்துல ஓடி வரட்டும் ஆண்டவரே. பழத்த காரியத்தை செய்யுங்க. பாவஞ்சர பாவத்துக்கு அடிமையா இருக்கன்னு சொன்னீரு. யாரும் பாவத்துக்கு அடிமை இருக்க வேண்டாம் ஆண்டவர். உமக்கு அடிமையாக்கி கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு உள்ளங்களை ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. தேவனை சுத்த இருதயங்களிலே சிருஷ்டியும் ஐயா. நீலபரமான ஆவி எங்களை உள்ளத்துல புதுப்பிக்க முடியாது செவிக்கிறோம். பழத்த காரியத்தை செய்யுங்க. பழத்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாக்கத்தை தரணும். சமாளாத குடும்பத்தை சமால் தரும். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை செய்யணும். கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யணும். கடன் கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றையும் மாற்றி மாண்டவர். தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசிரியங்க. கேசருக்கு மக்கள் வெற்றி தாரு. உள்ளத்திலே அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவர். தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவர். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. சீவுள்ள சாட்சியில் எழுப்புங்காண்டவர், எழுப்புங்காண்டவர், எழுப்புங்காண்டவரே. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. உள்ளத்திலே வெளியரங்கமா அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவர். அதிசயம் செய்யுங்க ஆண்டவர். படிக்கிற பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தேவனுடைய கரம் தொடட்டும். தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. மந்திரம் செய்வனை எல்லாம் உடைந்து போட்டும். சாத்தாண்டு கிரி அழிக்கப்பட்டு போட்டும் ஆண்டவர். ஆண்டவரே அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கிறவங்க நான் மகிழ்படணும் ஆண்டவர். நீங்க மகிமடணும். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. கெஞ்சிரப்பா, கெஞ்சிரப்பா. நீங்க மகிமடையணும். மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உன்னதாவை நிரப்புங்க. எல்லா துதிகானமாக்கி முக்கிய செலுத்துறோம்.
2: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்ட பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078091, மணி ஆர்டர் அல்லது செக்

0: ஆப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினார். சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12 bar 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினார் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
0: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
3: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.

0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவார். எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: பகவான் சிவசேஷம் 14:18
1: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடே,
0: திக்கற்றவர்களாக விடே,
1: உங்களிடத்தில் வருவேன்,
0: உங்களிடத்தில் வருவேன். கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், திக்கற்றவர்களா விடவே மாட்டேன், திருமண உலகத்துல வருவேன் அப்படின்றாரு. எவ்வளவு அன்புள்ள தேவன் பாத்தீங்களா, நம்மளை கைவிட்டுற மாட்டாரு. நான் உங்களிடத்தில் திரும்ப வருவேன். நம்மளை வந்து எங்கேயும் செய்வார், பரலோகத்துக்கு நம்மள கூட்டிட்டு போவார். இந்த உலகம் நமக்கு சொந்தமே கிடையாது. அதுக்கு தந்த வாக்கு தத்தங்கள் தான் இப்ப நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நான் திரும்ப உங்களுக்கு வருவேன்னு சொன்னாரு. நம்மளை கூட்டிட்டு போ வரப்போறாரு. சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. லூக்கான சுவிசேஷம் 21:11
1: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்
0: பஞ்சங்களும்
1: கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து
0: பயங்கரமான தோற்றங்களும்
1: பெரிய அடையாளங்களும் உண்டாகும்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, வானத்திலிருந்து பெரிய அடையாளங்களும் தோற்றங்களும் உண்டாகும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும்னு சொன்னாரு. இப்ப எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி பார்த்தீங்களா? கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல பூமி அதிர்ச்சி, ஜப்பான்ல அடிக்கடி பூமி அதிர்ச்சி வருது. அப்புறம் பஞ்சங்கள், இப்ப எங்க பார்த்தாலும் வேலை இல்லாதனால எவ்வளவோ பேர் பஞ்சங்கள், எவ்வளவோ பேர் போன் பண்றாங்க, எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், எவ்வளவோ பேர் பண்றாங்க பஞ்சங்கள். அது மாத்திர கொள்ளை நோய், எல்லா இடத்திலும் கொள்ளை நோய், நம்ம தேசம் மாத்திரல எல்லா இடத்திலயும் கொள்ளை நோய். ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. அந்த கொள்ளை நோய் எப்படி வரும்னு சொல்லியிருக்காருன்னா, லூக்கான சுவிசேஷம் 21:35
1: பூமியில் எங்கும்
0: குடியிருக்கிற
1: அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும்.
0: அது எப்படி வருதா? ஒரு கண்ணியை போல, கண்ணி வச்சா என்ன செய்யும், எத்தனையோ மிருகங்கள் மாட்டும், பறவைகள் மாட்டும், அந்த மாதிரி கண்ணே போல பூமி எங்கும் குடியிருக்கும் மாதிரி எல்லா உலகம் முழுவதுமே இந்த கொரோனா கொள்ளை நோய் வந்து கொண்டிருக்குது. ஆண்டவரை ஏசுக்கு சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுது. அதான் உங்களுக்கு திக்கெட்டால் விடேன், திக்கெட்டாங்களும் விட மாட்டேன், திருமங்கலத்துல வருவேன், வந்து நம்மளை கூட்டிட்டு போறாரு. அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. லூக்கான சுவிசேஷம் 21:25
1: சூரியனிலும்
0: சந்திரனிலும்
1: நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும்.
0: சூரியன் இப்ப ஓட்டு வந்துருச்சுன்னு சொல்றாங்க, சந்திரன்ல ரத்தமா இருந்து சொல்றாங்க. அப்புறம் நட்சத்திரத்திலேயே அடையாளம், நட்சத்திரம் எல்லாம் கீழே விழுதுன்னு சொல்றாங்க. இந்த காரியங்கள்லாம் நிறைவேறுது.
1: பூமியின் மேலுள்ள
0: ஜனங்களுக்கு
1: தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும்
0: அலைகளும்
1: முழக்கமாயிருக்கும்.
0: பாத்தீங்களா, இப்ப எங்க பாருங்க, சமுத்திர அலைகளும் முழக்கமா இருக்குது, தண்ணி வந்துருச்சு பக்கத்துல இல்லைன்னு சொல்றாங்க. இப்படின்னு பாக்கும்போது ஆண்டவராக இயேசுக்கு வரப்போறாரு. அதான் சொன்னாரு, உங்களை திக்கற்றகளா விட, மறுபடியும் உங்களுக்குல வருவேன். சொன்ன வாக்கு தத்துவங்கள் நிறைவேறுது. கர்த்தராகிய தேவன் வரப்போறாரு, நம்ம ஒருத்தரையும் கூட்டி செல்ல வரப்போறாரு. நம்ம எப்படிலாம் இருக்கணும் தான் நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் வந்து நம்மளை கூட்டிட்டு போறாரு. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, உலகத்தின் வேசம் ஒரு நாள் கடந்து போகணும்னு சொல்லி 1 Corinthians 7:31
1: இவ்வுலகத்தின் வேசம் கடந்து போகிறது.
0: இந்த உலகத்தின் வேசம் என்ன போகுது? கடந்து போகுது. டிராமால் நடிச்சாங்கன்னா ராஜா மாதிரி நடிப்பாங்க, அந்த இடத்த விட்டு வரும்போது எல்லா வேசத்தையும் கழட்டி போட்டுறாங்களா? அதே போலதான் உலகத்தின் வேசம் கடந்து போகிறது. நம்ம உலகத்தை நம்பி யாருமே வாழக்கூடாது. ஆண்டவராக இயேசுக்கு வரப்போறாரு. அவர் வருகைக்கு நம்ம ஒரு நாளும் ஆயத்தத்தோட எப்போ வருவேன்னு எதிர்பார்ப்போட நம்ம இருக்க வேண்டும். எப்போ வருவீர் ஆண்டவரே, எப்போ வாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நாள் வாஞ்சியோட எதிர்பார்ப்போட, நம்ம ஒரு நாள் எப்போ வருவார் நம்ம எதிர்பார்ப்போட வாஞ்சியோட அவரை வருகைக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது, ஊக்கமா செபிக்கணும், போராடி செபிக்கணும். நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம எப்போ ஆண்டவர் எப்போ வருவே நம்ம ஒவ்வொரு நாள் எதிர்பார்ப்போட காத்திருக்கணும். ஆண்டவரை இயேசு வரப்போறாரு. அதை சொன்ன உங்களை திக்கற்றாய் விட, திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. திரும்ப வரப்போறாரு. நம்ம ஒரு நாள் அந்த எதிர்பார்ப்போட கத்தர் வருகை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். முதலாவது பார்க்கிறோம் எபிரேயன் புஸ்தகம் 10:37-38.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
0: தாமதம் பண்ணார்.
1: விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்,
0: பின்வாங்கி போவானானா
1: அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார்.
0: ஆமா பிரியமானவர்களே, வருகிறவர் தாமதம் பண்ண கொஞ்ச காலத்தில் வருவார். நம்ம விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. ஆண்டவர் வராரு வரான்னு சொல்றாரு, இன்னும் வரலன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்காது, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. விசுவாசம் நமக்கு எப்பவுமே விசுவாசம் நிலைச்சிருக்கணும். கட்டாயம் வருவாரு, வரேன்னு சொன்னவருக்கு கட்டாயம் வருவாரு. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படணும், நம்ம எல்லாம் என்ன ஆண்டவருக்குள்ள வரணும், நம்ம எல்லாம் என்ன கட்ட முழுமையா தேடணும். அதுக்கு தான் ஆண்டவருக்கு அது நம்ம கொஞ்சம் தாமதமா இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யக்கூடாது, விசுவாசத்தை விட்டுவே கூடாது.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார்
0: விசுவாசத்தினாலே
1: நீதிமான் பிழைப்பான்.
0: விசுவாசம்தான் கர்த்தர் சொன்னார் கட்டாய் வருவாருங்கிற நமக்குள்ள இருந்தா நம்மள கர்த்தர் நீதிமான மாத்திர நீதிமான் பிழைப்பான்,
1: பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார்.
0: அவன் மேல என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார். கர்த்தர் வருவாரு, நம்ம விசுவாச தளர விட்டுறக்கூடாது. நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார் கட்டாயம் வருவார், அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யணும், ஒரு நாளும் ஆண்டு வருகைக்கு ஆயத்தத்தோட எதிர்பார்ப்போட கத்திருக்காக எப்போ வருவார்னு ஏக்கத்தோட தாகத்தோட நம்ம ஒரு நாளும் இருக்க வேண்டும். அதான் பின்வாங்கி போகக்கூடாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லாட்டா என்ன செய்யணும், பின்வாங்கி போனா கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேல என்ன செய்ய பிரியமாறாது. இந்த உலகத்துல நம்ம யாரு நம்மளுக்கு விட்டு போனாலும் கர்த்தர் மேல நம்ம விசுவாசம் இருந்தா நம்ம ஆத்மா என்ன செய்யும், கர்த்தருடைய ஆத்மா என்ன செய்யும், நம்ம மேல பிரியமா இருக்கும். நம்ம விசுவாசம் இல்லாம பின்வாங்கி போயிட்டோம்னா கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேல பிரியமா இருக்காரு. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் என் ஆத்மா அவன் மேல பிரியமா இருக்காது அப்படி சொல்றாரு. யாரு பிரியமா இல்லாட்டாலும் நம்ம கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கி போகவே கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம கர்த்தரை உறுதியாய் படிச்சுக்கொள்ளணும். விசுவாசத்தோடு அவரே நம்ம கரத்தை பிடிச்சுக்கணும். நம்ம பின்வாங்கி ஒரு நாளும் கர்த்தரை விட்டு பின்வாங்கவே கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் அவரை விட்டு பின்வாங்க கூடாது. வினாடியே நம்ம அவரோடு இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம இதயத்தை சோதித்து பார்க்க வேண்டும். பின்வாங்கி போவானால என் ஆத்மாவில் பிரியமா இருக்காதுன்னு ஆண்டவராக ஏத்துக்கிட்டு சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, நீங்க என்னை எப்படியாவது உங்களுக்கு நான் விசுவாசமா இருக்கணும், அந்த விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அதனாலதான் நீதிமன்ற புஸ்தகத்துல வாசிக்கிறோம் 24:10.
1: ஆபத்து காலத்தில்
0: நீ சோர்ந்து போவாயானால்
1: உன் பலன் குறுகினது.
0: பாத்தீங்களா, நம்ம பிரச்சனைகள் ஆபத்துகள் போராட்டங்கள் வரும்போது நினைச்சுக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் சரி, இயேசுக்கிட்ட என்னை கைவிட மாட்டேன். அந்த ஒரே நம்பிக்கை, இயேசுக்கிட்ட என்னை கைவிட மாட்டார். அவருடைய பிள்ளை நானே, அவரை என்னை ஒரு நாளுமே கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். நம்ம ஆபத்துக்கால் சோர்ந்து போன பலன் குறியினது. நம்ம சோர்ந்து போகக்கூடிய இப்பெல்லாம் பாருங்க, எங்க பார்த்தாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பல பிரச்சனைகளும் எத்தனையோ கஷ்டங்கள். இந்த சூழ்நிலை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. பின்வாங்கி போன என் ஆத்மா பிரியமா இராதுன்னு சொல்லி இருக்கிறார். அது மாத்திரல, ஆபத்து

0: என்ன ஆயிருமா, குறுகியது. எந்த பலன்? நம்ம ஆவிக்குரிய பலன் நமக்கு குறுகி போயிடும். எந்த சூழ்நிலையும் கர்த்தரிடம் உண்மையா நிலைச்சிருக்க வேண்டும். அது மாத்திரல கர்த்தர் சொல்றாரு, நமது விசுவாசம் நமக்கு எப்படி கிடைக்கும். நமக்கு பரிசுத்த பவுல் நமக்கு அருமையா சொல்லி வச்சிருக்கிறாரு, விசுவாசம் நமக்கு விசுவாசத்தில் சோர்ந்து போயிட்டா நமக்கு எப்படி விசுவாசம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 4:13
1: விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி
0: நாங்களும்
1: அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து
0: விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எனக்கு பரிசுத்தாவி தாங்க பயன், விசுவாசம் வேணும். பரிசுத்தாவினர் வந்துட்டாருன்னா நம்மளுக்கு விசுவாசம் கட்டாயம் தருவாரு. ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆவி எனக்கு தாருமப்பா. பரிசுத்தின் அபிஷேகம் மேல் சம்பூர்ணம் பொழிந்தருளும். ஆண்டவரே, பரிசுத்தின் அபிஷேகம் மேல் சம்பூர்ணம் பொழிந்தருளும் சொல்லி கேட்டா கர்த்தர் விசுவாசிக்கிற ஆவியை நம்ம தருவார். நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துவார். ஒருவன் அவன் தாய் தேற்றி போல தேற்றுன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம இந்த விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். யூதா 1:3
1: பிரியமானவர்களே,
0: பொதுவான ரட்சிப்பை குறித்து
1: உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில்
0: பரிசுத்தவான்களுக்கு
1: ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது.
0: பாத்தீங்களா, நம்ம அந்த விசுவாசத்தை உறுதியா இருக்கணும், போராடணும். விசுவாசம் சோறு வைப்பான். விசுவாசம் இல்லாம உன்னை எங்க ஆண்டவர் கைவிட்டார், உனக்கே இந்த மாதிரி நடக்கல, உனக்கு என்ன நடக்கு, இது இப்படி நடக்கலையே, அப்படி நடக்கலையே, அப்படிலாம் சோறு வைப்பான். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தரின் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நமக்கு அவர் எதை செய்தாலும் எனக்கு நன்மைக்கு தான் செய்வார், எதை செய்தால் அவர் நன்மைக்கு தானே செய்வார், நான் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஆண்டவரே, விசுவாசத்துல உறுதியா இருக்க எனக்கு உதவி செய்யுமாப்பா, விசுவாசம் எனக்கு தாங்க, விசுவாசத்துல நான் உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். விசுவாசனை விட்டுட்டோம்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. அதான் சொல்லி விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி எப்ரேல் 11:6
1: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
0: விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் நம்ம கேட்டு பெற்றுக்கலாம். ஆண்டவரே, விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் வாழ்க்கையில் வர்த்திக்க மத விசுவாசம் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 Corinthians 3:1-2
1: பிரியமானவர்களே,
0: இப்பொழுது
1: தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்,
0: இனி எவ்விதமாய் இருப்போம் என்று
1: இன்னும் வெளிப்படவில்லை.
0: ஆகிலும்
1: அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால்
0: அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று
1: அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார்.
0: ஆமா, அருமையானவர்களே, நம்ம இப்படி இருக்கிறோம். வரும்போது என்ன செய்வோம், ஆண்டவர் வரும்போது என்ன செய்வோம், அவர் இருக்கிற வண்ணம் அவருக்கு ஒப்பாகவே நம்ம இருக்க போறோம் அப்படின்னு அந்த உலகத்தில் நம்ம சுத்திகரிக்க வேண்டும். நம்ம இறந்த பிறகு சுத்திகரிக்க முடியாது, நம்ம இந்த உலகத்திற்கு மாதிரி சுத்திகரிக்க வேண்டும். நம்ம ஆண்டவராக ஏற்றுக்கு சொன்னார், அவங்களை திக்கற்றால் விடே, திரும்ப உங்களிடத்துல வருவேன்னு சொன்னார், வரப்போறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் நினைச்ச வேண்டும், அவர் இருக்கிற வண்ணமாக நம்ம இருக்க வேண்டும். கர்த்தர் பிரியமானவர்களே, கர்த்தர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செபிக்க போறோம். ஆண்டவர் நோக்கி நம்ம செவ்வணும், நம்ம தேவைகளை ஆண்டவர் கட்டாயம் சந்திப்பார். எங்களை அன்பா நேசித்து வழிநடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. டிவி பார்த்திருக்க ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். சமாளித்தாரு, சந்தோஷித்தாருமையா, நன்மையான காரியத்தை செய்யப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிரு தேவனாண்டவரே, அப்பாமை துதிக்கிறோம். நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்கிறவரையுமே துதிக்கிறோம், போற்றுகிறோம். கர்த்தருடைய கரம் தாங்க வேண்டும் ஐயா, எத்தனை பேர் அப்பா தாய் தப்பு நடந்திருப்பாங்க.

0: எத்தனை பேர் பிள்ளைகள் இழந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் நீங்க ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்க. அன்பின் தகப்பனே, அப்பாவை துதிக்கிறோம். தாய் இழந்த பிள்ளைகளுக்கு சமான சந்தோஷத்தாரும், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழி உருவாக்கி தாங்க. தேவைகள் அனைத்து சந்திங்க, ஆசீர்வைத்து உயர்த்த வேண்டியா ஜெபிக்கிறமையா. கத்துடைய காரம் தாங்கி வழி நடத்திட்டு ஐயா, நன்மையான காரியத்தை செய்ய வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய்க்கிறீச்சர் தேவன். ஆசீர்வதிங்கப்பா, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். கற்பத்தினி கனி கற்றால கிடைக்கும் சுகுந்தரணி சொன்னீரை. குழந்தை பாக்கெட்டை தாருமை பார்த்தாங்க சப்பா தாங்க. குழந்தை தாருமையா, அண்டூரி உமக்கு லேசான கருமையா. பலவன் காய்கிலும் பலவீனன் காது உதவிச்சிருந்த லேசான கரும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். நன்மைகளா நிரப்ப முடியாது செபிக்கிறோம் ஐயா. கடன் அடைக்க உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். கஷ்டத்தை மாத்த முடியா கெஞ்சுகிறோம் ஐயா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தர முடியாது செபிக்கிறோம் ஐயா. வாகனம் வச்சிருக்கிற மக்களை வாகனத்தை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். வாகனம் நல்லா ஓடத்தக்கதாக கிருப தர முடியாது செபிக்கிறோம். தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா அம்மோட பார்த்து கெஞ்சிரும். வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். பொருளாதாரத்துல பின் வாங்கியிருக்க ஒவ்வொரு மக்களோட தேவைகளை சந்தித்து ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவை கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும். நன்மையினால முடிச்சுட்டு காத்துக்கோங்கப்பா. எங்க அருமையான சிறு பிள்ளைகள் நம்மளோட கருத்துல கொடுக்கறோம். எல்லா தீங்குக்கும் விலை காத்துக்கோங்கப்பா. சிறு பிள்ளைகளுக்கு எத்தனையோ பிசாசன் கண்ணி வைத்திருக்கான் ஆண்டவர, அவருடைய கண்ணிக்கெல்லாம் விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே தகப்பனே, எங்க சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். எல்லா குழந்தைகளும் செபிக்கிற குழந்தைகளா, துதிக்கிற குழந்தைகளா மாற்றும் ஆண்டவர. அதிசயங்களை அற்புதங்களை செய்யப்பா. ஞானத்திலும் பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்குற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். நல்ல செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளா, ஆராதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்கப்பா. சிறு பிள்ளைகளுக்கு பிசாசு வச்சிரு கண்ணில, யாரும் இந்த கண்ணில மாற்றாதபடிக்கு பிள்ளைகள் எல்லாவற்றிலும் அப்பா சிறுவர் வாயினால அப்பா பலன் உண்டு பண்ணுவேன்னு சொன்னீர்ப்பா, துதி உண்டு பண்ணுவேன்னு சொன்னீரு. அப்படியாக சிறு பிள்ளைகள் ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யேசுபா நாமத்தில் தாழ்மையா கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டார், கலங்காதீங்க.
1: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்குத்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவரே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்கள் கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்கள் பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவார். எல்லாவற்றிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
2: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.

0: நாங்க வந்துட்டோம்னு உங்க மாஸ்டர் கிட்ட சொல்லிடு.
1: அவர் எல்லாத்தையும் பாக்குறாரு.

0: நான் இப்போ அலெக்சாண்டர் ஸ்டுடியோவுக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்கேன். இங்க கூட்டம் பயங்கரமா நிரம்பி வழியுது. உள்ள போய் பார்க்க முடியுமான்னு எல்லாரும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
1: என்னுடைய அடுத்த விருந்தினருக்கு மக்கள் மத்தியில நிறைய வரவேற்பு இருக்கு. அவரை பாக்கிறதுக்காகவே நேத்து ராத்திரில இருந்து ஸ்டுடியோக்கு வெளியே கூட்டம் ரொம்ப வழியுது. உலக பிரசித்தி பெற்ற இவர்
2: இன்னைக்கு நமக்கு பேட்டி கொடுக்க போறாரு. இவருடைய புது புத்தகமான எம்பவர் யுவர் ஃபியூச்சர் பை எம்பிரேசிங் யுவர் பாஸ்ட்ல நம்மளோட பல கேள்விகளுக்கு பதில் சொல்லி வாழ்க்கையோட தத்துவத்தை நமக்கு புரிய வைக்கிறாரு. இப்படி ஒரு என்ட்ரியை நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. வேர்ல்ட் ரிலிஜன் மற்றும் மித்தாலஜில டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்களை எதுக்காக கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டில இருந்து வெளியே அனுப்புனாங்க?
3: அவங்களுக்கு என்ன வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் எப்பவுமே செமினார்ல சொல்ற மாதிரி ஒரு விசித்திரமான வாழ்க்கையை உண்டாக்க ஒரு விசித்திரமான மனக்கட்டுப்பாடு தேவை.
2: உங்களோட பல முக்கியமான வேலைகள்ல நீங்க குறிப்பா பைபிள் கோட பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க இல்லையா? பல நாட்களுக்கு அப்புறம் அது மறுபடியும் தலைப்பு செய்தியா வந்திருக்கு. அப்புறம் ரோஸ்டன்பர்க் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.
3: ரோஸ்டன்பர்கோட இழப்பு ஈடு செய்ய முடியாதது. அவர் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம்.
2: நம்மளோட ஆடியன்ஸ்க்கு இந்த பைபிள் கோட்னா என்ன, அது எப்படி வேலை பாக்குதுன்னு சொல்ல முடியுமா?
3: வெல், ஒரு கிராஸ்ல மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிற வாக்கியங்களும் வார்த்தைகளும் இருக்கு. அது நம்முடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் மட்டும் சொல்லல, நம்முடைய எதிர்காலத்தையும் தெளிவா சொல்லுது. நிறைய பேர் இதுல உலகத்துடைய ப்ளூ பிரிண்டே இருக்கிறதா நம்புறாங்க. நல்லா கவனிங்க. இந்த எல்லா இடைவெளிகளையும் பங்க்சுவேஷன்ஸையும் எடுத்துட்ட பிறகு ஒளிச்சு வைக்கப்பட்ட வார்த்தைகள் சமமான எண்களை கொண்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒவ்வொரு 4வது, 12வது, 50வது வார்த்தைகளை சொல்லலாம். ஹிட்லர், கெனடியோட கொலை எல்லாமே இதுல ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. ஐசக் நியூட்டன் தன்னுடைய கடைசி 10 வருஷத்தை எப்படி கழிச்சார் தெரியுமா? பைபிள் கூட ஆராய்ச்சியில. இன்னொரு உதாரணத்தை சொல்லணும்னா பிரின்சஸ் டயானாவை சொல்லலாம். சரியான இடைவெளி விட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படியே இடைவெளி விட்டு பார்த்தா பாரிஸ் டனல் ஆகஸ்ட் கூட வரும். அப்புறம் 57 பார்த்தா 1997 நம்ம தேதி படி கிட்டத்தட்ட அதே நேரத்தில் அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவிட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா டேனியல் புத்தகத்துல கடைசி நாள் வரைக்கும் புத்தகத்தை சீல் பண்ணி வைக்க சொல்லி தேவதைகள் சொல்லுது. ஆனா இந்த புத்தகத்தோட ரகசியத்தை ரோஸ்டன்பர்க் கண்டுபிடிச்சிருக்கலாம். அவர் என்ன நம்பினார்னா பைபிள் உண்மையிலேயே ஒரு ஹாலோகிராபிக் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னு. 2D இல்லாம 3D தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். இத மட்டும் நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கோடை வச்சு கடவுள் நம்ம எதிர்காலத்தை எப்படி எழுதிருக்காருன்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். எப்படியும் நான் இத பத்தி என்னுடைய புத்தகத்துல ஏன் எழுதிருக்கேன்னா, நாம எல்லாரும் நம்புறது மதங்களை மட்டும்தான். ஆனா நம்ம சிந்தனைக்கும் மேல நிறைய விஷயங்கள் இருக்கிறத நம்ம ஏத்துக்க மறுக்கிறோம்.
2: உங்களை மாதிரி நல்லா படிச்சவங்க கூட இந்த பைபிள் கோடெல்லாம் நம்புறீங்களேன்னு யாராவது உங்ககிட்ட கேள்வி எழுப்பிருக்காங்களா? அப்படி கேட்டிருந்தா நீங்க என்ன பதில் சொன்னீங்க?
3: நீங்க சொல்ல வர்றது இயேசு நம்மை நேசிக்கிறார், அது இதுன்னு பைபிள்ல நிறைய வார்த்தைகள் இல்லையன்னு கேட்க வரீங்க இல்லையா?
2: அதேதான்.
3: எங்க அம்மா இந்த கண்ணோட்டத்துல பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சு தெரியுமா? எனக்கு 10 வயசு இருக்கும் போது எங்க அம்மா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு கடவுள் மேல இருந்த நம்பிக்கை, கடவுள் மேல இருந்த பக்தி எல்லாமே கட்டுக்கதுன்னு நான் அப்பதான் நம்பினேன். ஒரு முடிவுக்கும் வந்தேன். அதனால இந்த மாயை நிச்சயமா உண்மையா இருக்கணும்.
2: இது உங்களோட தனிப்பட்ட கருத்துன்னு கூட சொல்லலாம் இல்லையா? உங்களோட குறிக்கோள் தான் என்ன?
3: சென்ட்ரா, என்னோட குறிக்கோளே மக்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறது தான். நீங்க எல்லாரும் மாறுதல விரும்புறீங்களா? அதான் எனக்கு வேணும். மாறுதல் தான் எல்லாத்துக்கும் அர்த்தத்தை கொடுக்கும். நான் பல பேர் பின்தங்கி இருக்கிறத பாத்திருக்கேன். ஏதோ ஒரு பெரிய சக்திக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, உணர வேண்டியது என்ன தெரியுமா? அந்த சக்தியே நாம தாங்கிற உண்மையே. பரிணாம வளர்ச்சியில அடுத்த அடியை எடுத்து வச்சு கடைசியா நாம சாதிச்சு காட்டணும்.

0: மாதம் ஆனா கோடோட கடைசி பகுதி மிஸ் ஆகுது. அவரோட நோட்ஸ்லயும் கடைசி பக்கத்தை காணும். ஆனாலும் இந்த ப்ரோக்ராம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு.
1: அலையை சேர்ந்த ரெண்டு பேர், அவங்களை நாம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்.

0: அலெக்சாண்டர் இப்போது மக்களின் பார்வைகளுக்காக திறக்கப்பட்டிருக்கு, அதுவும் சில நல்ல பணிகளுக்காக. இது வந்துட்டு மக்களின் மனதில் கூடி கொண்டிருக்கும் டாக்டர் கேலன் ஹேன். சார், நீங்க இங்க விக்கிறவரா வந்திருக்கீங்களா இல்ல வாங்குறவரா வந்திருக்கீங்களா?
1: அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் ஷாம்பெயின் குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன்.
0: அலெக்சாண்டர் எல்லாராலையும் போற்றப்படுபவர். தற்போது அரசியலுக்காக யூரோப்பியன் சேர்மனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய இந்த நாளை கொண்டாட விரும்பினாரு. அதுக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு இதுல வர பணத்தை வச்சு ஆப்பிரிக்கன் ரிலீஃப் ஃபண்டுக்காக உதவ போறாரு.

0: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களோட நிதி உதவி எனக்கு ரொம்ப தேவை. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட ஃப்ரெண்ட் டஸ்கரியோட பிரின்சஸ் கேப்ரியாலா நம்மிடையே வந்திருக்காங்க. அவங்க சில வார்த்தைகள் பேசுவாங்க. நன்றி. வாங்க பிரின்சஸ் கேப்ரியாலா.
1: கடந்த சில வருஷங்களா சேர்மன் அலெக்சாண்டரோட ஒத்துழைப்பு நமக்கு பல வழிகள்ல உதவி இருக்கு. அழிஞ்சுகிட்டு இருக்கிற நம்ம பொக்கிஷங்களை அவர் தான் காப்பாத்துறாரு. வெற்றியோட ஆரம்பத்துல நாம இப்ப இருக்கோம். முதலாவதாக ஆரோக்கியமான பிஸ்கட் ஒண்ணு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இத சாப்பிட்டா மனிதன் நாள் பூரா சக்தியோட இருப்பான். தேங்க்யூ. அடுத்ததா ஒரு புதிய தொழில்நுட்பத்தால கடல் நீரை சுத்திகரிச்சு சுத்தமான ஒரு குடிநீரா தயாரிச்சிருக்காரு. பாலைவன மக்களுக்கு இது ரொம்ப உதவும். மிக அற்புதமான இந்த கண்டுபிடிப்புகளுக்காக நான் சேர்மன் அலெக்சாண்டருக்கு இந்த வருஷத்துக்கான யுனைடெட் நேஷன்ஸோட மிகச்சிறந்த மனிதருக்கான விருதை அளிக்கிறேன்.
2: Mr. Chairman.
0: Mr. Mythology. நீங்க தான டாக்டர் லேர்ன். பரவாயில்ல, அவரை விட. ஆமா, உங்களுக்கு என்ன எங்க எல்லாரையும் தலைமையில தாங்கறதா நினைப்பா?
3: உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்ய வந்திருக்கேன்.
4: அப்படியா மிஸ்டர் லேர்ன்? ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்க விசித்திரமான மனநிலை வேணும் இல்லையா?
0: நீங்க இவங்களை சந்திச்சிருக்கீங்களா?
3: நான் இவங்களோட ரசிகன்.
0: அப்புறம் இன்னொரு விஷயம், உலகத்துல மாறுதல்களும் தொலைநோக்கு பார்வையும் ரொம்ப முக்கியம்.
3: சார், நான் உங்களை சந்திச்சு சில முக்கியமான விஷயங்களை பேசணும். யார் இருந்தாலும்
4: கேக்குறீங்களா? இவன் அலெக்ஸோட காவலாளி மாதிரி ரொம்பவே பயங்கரமான ஆளுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
3: அப்படின்னா நான் இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்.
4: ஸ்டோன் ரொம்ப நல்ல மனுஷன், அவரை பலியாக்க கூடாது.
3: அவர் நல்லது செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நானும் பணம் சம்பாதிக்க விரும்பல, மக்களுக்கு நல்லது செய்ய விரும்புறேன்.
4: பிரமாதம், உங்களுடைய பேச்சு வலிமை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு.
5: Kind of you. What would your wife say?
6: We're separated, so probably not too much.
5: Almost as effective as your personal power tapes.
6: Did I do something to offend you in a former life?
5: No, only in this one. You know, Stone is a good man. He doesn't deserve to be exploited.
6: Hey, I believe in what he's doing for the world. I'd like to help people out where it's not about making money.
5: Brilliant, because you know the best thing about your power tapes.
4: Kandipa panamu vandu seru.

0: எப்படி நம்ம ஷாட்? நான் இதுல எக்ஸ்பர்ட். ஆமா, ஏன் டல்லா இருக்க?
1: ஒண்ணு
0: இல்ல, எப்பவும் எதையாவது சந்திச்சுக்கிட்டே இருக்க. ஆமா, உன் ஃபேமிலி எப்படி இருக்க?
1: இதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா?
0: கேட்டது தப்பா? அந்த அலெக்சாண்டரோட மீட்டிங்க்கு போக வேண்டாம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருக்கேன். ஆனா கேட்காம போயிட்டு வந்து நிக்கிறேன்.
1: என்ன கூப்பிட்டதே நீங்க தான் மறந்துட்டீங்களா?
2: பாய்ஸ், உங்க டிஃபன் ரெடி, நீங்க ரெடியா?
0: நீ அடிக்கடி வெளியே சுத்திக்கிட்டே இருப்பியா? டென்னிஸ் கோல்ஃப் கோர்ட்னு
1: சொல்ல வந்தது சீக்கிரமா சொல்லுங்க.
0: நேரத்தை நேத்து உன் மனைவி கிட்ட பேசியிருக்கா,
1: அதுக்காக வர சொன்னீங்களா?
0: உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை, நீ ஏன் என்கிட்ட முதலியா சொல்லல? டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கேம.
1: உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 30 வருஷம் இருக்குமா ஜாக்?
0: 32 வருஷம் ஆச்சு. எங்க கதையை விட உங்க கதைக்கு என்னாச்சு?
1: இப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? என்னோட திருமண வாழ்க்கைய நான் எழுதிட்டேங்கிறதையா, இல்ல எனக்கு சமாளிக்க தெரியலங்கிறதையா?
0: அவசரப்படாத, நாம நண்பர்கள், நண்பர்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கணும்.
2: கலன், எங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. செனட்டரோட மனைவியா இருக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, என்ன பண்ணிச்சிருங்க. என்ன நடந்தாலும் நாங்க பிரிய மாட்டோம்னு எங்களுக்குள்ள நாங்க உறுதியா இருந்தோம், எந்த நேரத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும்.
1: சரி, தொலைநோக்கு பார்வையை பத்தி சொல்லுங்க.
0: தொலைநோக்கா? எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது.
1: ஆனா எனக்கு அந்த பார்வை இருக்கு.
0: அப்படி என்ன பார்வைன்னு சொல்ல முடியுமா?
1: கெட்டது நடக்க போதுன்னு எனக்கு தெரியுது.
0: ஒருவேளை உன்னுடைய உள்ளுணர்வு ஏதோ சொல்ல வரும்போது நினைக்கிறேன்.
1: அப்படியா? என்ன கிண்டல் பண்றீங்கல்ல?
0: என்னை எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு இந்த பதவியில உட்கார்றதுக்கு காரணமான ஒன்ன நான் கிண்டல் பண்ணுவனா? எனக்கு அந்த மாதிரி உள்ளுணர்வு எல்லாம் இல்ல. குடும்பத்தை பத்தியும் தெரியும், கல்யாணத்தை பத்தியும் தெரியும். ஒரு மனிதனோட உண்மையான வெற்றிய அவன் மனைவியோட முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சொல்லுவாங்க. அதனால அவளை அனுசரிச்சு போக கத்துக்க.
3: ஓகே ஓகே, நீங்க சொன்ன விஷயத்த நான் மறக்கல. ஓகே, நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கவலையே படாதீங்க. ஓகே ஓகே ஓகே ஓகே, பாய். அது அந்த ஸ்கிரீன்ல டாக்டர் லேன பாத்தியா? அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற?
1: அவரை பத்தி நான் எதுவும் நினைக்கல.
3: என்னை பொறுத்த வரைக்கும் அவரு சுவாரஸ்யமானவர், தொலைநோக்குள்ள மனுஷன். என்னை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி தொலைநோக்கு இல்ல.
4: Tamil rocker, that's Thangami.
5: Hello, Gilan.
6: Daddy!
1: என்னோட பர்த்டே பேபி எங்க?
6: இதோ இங்க.
5: நீங்க அவளை இப்படி கெடுக்க கூடாதுல்ல, நான் ஏற்கனவே அவள.
6: டாடி, ஹாய், எங்க இருக்கேன்னு கண்டுபிடிங்க.
1: எங்கடா இருக்க செல்லம்? நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியும். நான் வருவன் எதிர்பார்க்கல. எப்படிய சர்ப்ரைஸ்!
6: நீங்க எப்படியா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன சிரிப்பு மாட்டீங்க?
5: குழந்தைகள் அன்பு இருக்க மாதிரி ஏ மேலயும் இன்னும் அன்பு இருக்கா? மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க எப்ப வீட்டுக்கு வந்தாலும் ஹாய் சொல்றீங்க, கட்டி பிடிக்கிறீங்க, முத்தம் கொடுக்கறீங்க, அவ்வளவுதான்.
1: இன்னும் வேணும்னு சொல்ல தர?
5: நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சில சமயம் நீங்க பிஸியா இருக்கிறது என்ன அவாய்ட் பண்றதுக்காக என் மனசுக்குள்ள தோணுது. நான் போய் கேக் செய்யணும்.
1: என்ன
5: விடுங்க,
1: நான் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணிட்டேன். இங்க இருக்க போறேன் உனக்காகவும் குழந்தைக்காகவும். இதெல்லாம் நடக்க நாளாகும் தான், ஆனா எப்படி நடத்தி காட்டும்? நம்ம கனவுகளோட உள்ள போனா நாம எப்படி இணைக்கப்பட்டிருக்கோம் நல்லா தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, என்னோட வாழ்க்கை ஒருவேளை வேற ஒருத்தருடைய கனவா இருக்கலாம். இந்த சமுதாயத்துல மித்தாலஜிங்கிறது தனிப்பட்ட மனிதனோட கனவு. ஆனா மதம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல சாத்தான்கள் நிறைய இருக்கு. அதுங்க எப்பவுமே ஆத்மாக்களோட சண்டை போட்டு போராடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? நம்மளோட வேலைகளை நம்ம சரியா செய்யலனா
5: ஏன் புக்லயே சைன் பண்ணுங்க ப்ரொஃபசர்.
7: ஸ்டோன் அலெக்சாண்டர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு, உங்க கூட தனியா பேச விரும்புறாரு. அவர் உங்களை அவருடைய வேர்ல்டு ஸ்பேஸ் மீத்துக்கு வரவேற்க சொல்லியிருக்காரு.
1: மன்னிக்கணும், நான் உங்களோட அழைப்பு ஏத்துக்க முடியாது, நாங்க வரவும் முடியாது.
7: இது அவருக்கு ரொம்ப ஏமாத்தமா இருக்கும்.

0: பார்த்தோம்.
1: ஐசக்கோட வீடு, யூதர்களுடைய மத கூட்டம், இஸ்மாயிலுடைய வீடு ஒரு மாஸ்கா இருக்கும், அநேகமா டோம் ஆஃப் ராக்கா இருக்கலாம்.
2: நம்ம ஏஜென்ட்ஸ கான்டாக்ட் பண்ணி ஜெருசலம் திட்டத்தை ஆரம்பிக்க சொல்லு. கமான், டூ இட்.

0: பாக்க எப்படி இருக்க?
1: உனக்கு என்ன, நீ எப்பவுமே அழகுதான்.
0: தேங்க்ஸ். இவ்வளவு தூரம் ஷார்ட் அவே.
1: ஓகே,
0: ஃப்ரேம் வெச்சிட்டேனே சொல்லு.
1: ஓகே, ரெடி. கேமரா ஆன் பண்ண சொல்லுங்க, சீக்கிரம்
2: சார். சீக்கிரமா அதை ரெக்கார்ட் பண்ணுங்க.
1: ஓகே.
3: ஒரு முக்கிய செய்தி, ஜெருசலத்துல இப்ப இருக்கிற நம்முடைய நிருபர் சாண்ட்ராவை நம்ம தொடர்பு கொள்வோம். சாண்ட்ரா,
4: இப்ப எனக்கு பின்னாடி தெரியற இஸ்லாம்களோட டோம் ஆஃப் தி ராக் தகர்க்கப்பட்டதா நீங்க பாக்குறீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட போது அப்படியே காதை வெடிச்சிட்டு போல.

0: பெஞ்சமின் எங்க? பெஞ்சமின்
1: அவன் இறந்துட்டான். இனிமே உன்னால அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது.
2: நீ எடுத்துக்கிட்டு போக வேண்டிய முக்கியமான மெசேஜ் இருக்கு. நீ முதல்ல இங்கிருந்து போயாகணும். நீங்க கூட வா.

0: கடந்த வாரம் நடந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு காரணம் தாங்கள் இல்லை என்று இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மக்கள் மறுத்து வருகிறார்கள். 7வது நாளாக வன்முறை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மிஸ்டர் அலெக்சாண்டர் 3 நாட்களாக 2 நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஆனாலும் எந்த முன்னேற்றமும் இல்லை. கடைகள் மற்றும் வர்த்தக மையங்கள் மூடப்பட்டுள்ளன. நடந்த சம்பவத்திற்கு இஸ்ரேல் பொறுப்பேற்கும் வரை தன்னுடைய எல்லா வர்த்தக கப்பல்களையும் நிறுத்தி வைப்பதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ள
1: குழந்தை தூங்கிட்டா போல இருக்கு. நீங்க இன்னைக்கு நைட்டும் வேலைக்கு போறீங்களா இல்ல ஏன் கூடவே இன்னைக்கு தாங்க போறீங்களா? கல்யாணமான புதுசுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்ல. எந்த கவலையும் இல்லாம எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம
2: முக்கியமான
1: மீட்டிங்கா? போயிட்டு இந்த வீக்கெண்டுக்குள்ள வந்துருவீங்கல்ல? வெக்கத்தை விட்டு நான் சொல்லட்டுமா? இதுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்த தெரியுமா?
2: ஒரு வாரம் தானே.
1: சுலபமா சொல்லிட்டீங்க.
2: இது உன் மேலயும் மேடி மேலயும் சத்தியம். எல்லாம் சரியாயிடும். நான் சொல்றது நம்பாதீங்க.

0: பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இழப்புகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. இருந்தும் பேச்சுவார்த்தைக்கு இடமிருக்கிறது என்று அலெக்சாண்டர் தரப்பு நம்புகிறது.
1: உள்நாட்டு போர் தீவிரம் அடையும் என்று சிலர் கூறுகிறார்கள். இதே நிலைமை நீடித்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று மக்கள் அஞ்சுகின்றார்கள்.
2: சார், இஸ்ரேல் பேச்சுவார்த்தையிலிருந்து விலகிக்கிறேன்னு அறிவிச்சிருக்காங்க. அவங்க உங்களுடைய பதவிக்கு எந்த அர்த்தமும் இல்லைன்னு நினைக்கிறாங்க.
3: இப்படிப்பட்டவங்க தான் உலகத்தை நல்வழிப்படுத்துவாங்க. உங்ககிட்ட சொல்லுங்க, காரணம் இல்லாம அவங்களுடைய நாடு அவங்களுக்கு கிடைக்கும்னு நம்ப வேணாம்னு சொல்லுங்க. அது முட்டாள்தனம், புரிய வைங்க. அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வர வரைக்கும் நீங்க அவங்களுக்கு உதவ முடியாதுன்னு சொல்லுங்க.
2: இதெல்லாம் நடக்காத விஷயம்.
4: டாக்டர் லேனோட அருமையான யோசனைப்படி நான் இஸ்ரேல் பிரதமரை சந்திக்க விரும்புறேன். நீ அவரோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் அவர் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ண போ.
2: சரி சார்.
4: எல்லாரும் கிளம்புங்க, நாங்க தனியா பேசணும். நீங்க எங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பீங்க.
3: இதைத்தான் எல்லாரும் விரும்புறாங்க. அடிமைகளை மேலும் அடிமைப்படுத்த ஒரு சாத்தம் தேவை.
4: இருக்கலாம், ஆனா அவங்க மட்டும் இல்ல, நாங்களும் கெட்டவங்க தான், தனிப்பட்டவங்க தான், வரமுறை இல்லாதவங்க தான். இங்க எந்த விதிமுறையும் கிடையாது. இங்க இல்லாத இன்னொரு விஷயம்
3: தொலைநோக்கு.
4: எஸ்,
5: ரோம்.
4: ரோமன் எம்பையர் உருவானதுக்கு இப்படிப்பட்ட காவல் தான் ஒரு காரணம். அது நம்மளோடது மாதிரி கிடையாது. 200 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச உலக சமாதானம். கலை, இலக்கியம், பண்பாடுன்னு உலகமே ஒன்னா சேர்ந்து இருந்தது. அந்த உலகத்தை நான் மறுபடியும் பார்க்க விரும்புறேன். நீங்க சொல்ற மாதிரி மக்களோட வாழ்க்கையில மறுபடியும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புறேன். நம்மளோட எவல்யூஷன்ல அடுத்த கட்டத்துக்கு நான் போக விரும்புறேன்.

0: நமக்கு யாராவது இப்ப தூண்டுகோளா இருக்கணும், நமக்கு உந்துதலா இருக்கணும். இது என்ன மியூசிக்?
1: இது மெக்கலையோட மியூசிக். ரொம்ப அற்புதமா இருக்கும். அவர் தான் எனக்கு ஒரு தூண்டுகோளா இருக்காரு.
0: எஸ், தூண்டுகோள் தான். நம்ம செய்திகளை வெளியே கொண்டு போற ஒரு சாதனமா இருக்கிறவங்க நமக்கு தேவை. அதாவது டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் மாதிரி, காந்தி மாதிரி, ஒரு புதிய அமைதியை நிலைநாட்ட நமக்கு ஒரு புதிய சீசர் தேவை.
1: வேண்டாம், சீசர் மாதிரி வேண்டாம். அவர் பிரம்மாண்டமா முன்னாடி போக, நாம சாதாரண ஆள் மாதிரி கையை கட்டிட்டு அவர் பின்னாடி போய் நம்மள நாமளே அவமானப்படுத்திக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுல எனக்கு விருப்பமும் கிடையாது. கண்டிப்பா இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்தை இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த பாம்பிளாஸ்ட், பஞ்சம், கொடிய நோய் எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு.
0: எப்படின்னு சொல்லுங்க.
1: எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா நம்ம வேலை அவசரமானதுன்னு மட்டும் எனக்கு புரியுது. இது ரொம்ப அற்புதமான ஒரு ட்ரிங்க்.
0: மிஸ்டர் அலெக்சாண்டரோட சிறப்பு விருந்தினருக்காக, அதுவும் முழு அன்போட.
1: எங்க அப்பா இந்த வேலையை தான் செஞ்சிட்டு இருந்தார். எங்க அப்பா மாதிரி எத்தனையோ அலெக்சாண்டர்கள் இந்த பதவியில இருந்துட்டு போயிருக்காங்க. எங்க அம்மா தான் பாவம். எங்க அப்பா ஒரு குடிகாரர், பல பெண்கள் கூட தொடர்பு வச்சிருந்தாரு. எங்க அம்மாவை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காரு. அதனால சின்ன வயசுலயே நான் நல்லதையும் கெட்டதையும் பிரிச்சு பார்க்க கத்துக்கிட்டேன்.

0: அம்மா கிட்ட கொடுக்கற.
1: ஹலோ ஜெனி, நான் சீக்கிரமா தான் வரணும்னு நினைச்சேன். ஆனா என்ன இங்க சேர்மன் அலெக்சாண்டர் வெளியுறவுத்துறை அமைச்சரா நியமிச்சிருக்காரு.
2: எனக்கு இந்த பதவி கிடைச்சதுல உனக்கு சந்தோஷம் தான் நினைக்கிறேன். ஆனா நான் எவ்வளவு நாள்ல திரும்பி வருவேன் எனக்கே தெரியல. இதுதான்
1: என்னுடைய வாழ்க்கையோட அர்த்தம்னு எனக்கு தெரியுது. மேடிய நான் கேட்டதா சொல்றேன், நான் எப்ப நேரம் கிடைச்சாலும் உங்களுக்கு மறக்காம போன் பண்றேன்.
3: குடும்பங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதுல நிறைய கஷ்டம் வரும். எனக்கு அப்படி கஷ்டம் வந்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி.
1: அதுக்காக வருத்தப்பட்டீங்களா?
3: உங்களுக்கு எனக்கும் பெரிய வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு. சரி வாங்க, நாம ரெண்டு பேரும் ஒன்னா இணைஞ்சு அதை போய் கொண்டாடுவோம்.
4: மிஸ்டர் அலெக்சாண்டர் மற்றும் புகழ்பெற்ற குலன் லேன் இரண்டு பேரும் உலக அமைதிக்கான முயற்சியோடு முதல் கட்ட பயணத்தை துவங்கினார்கள். முதலில் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்காக வாஷிங்டன் செல்கின்றார்கள். இதேபோல் பல நாடுகளுடைய தலைநகரங்களுக்கு அவர்கள் செல்லவிருக்கின்றார்கள்.
5: ஸ்டாக் மார்க்கெட் இப்போது கடுமையாக உயர்ந்துள்ளது. உலகமெங்கும் பணப்புழக்கம் என்ற அலெக்சாண்டரின் புதிய திட்டம் பலத்த வரவேற்பை பெற்றுள்ளது. மிஸ்டர் அலெக்சாண்டர் தன்னுடைய புதிய எண்ணெய் கப்பலை கஷ்டப்படும் நாடுகளுக்காக அர்ப்பணித்துள்ளார். இதனால் அந்த நாடுகளின் பொருளாதாரம் வளரும் என்று நம்பப்படுகிறது.
4: ஜெருசலேமில் மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் அலைமோதுகிறது. கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்கள் என்று தங்களை கூறிக்கொள்ளும் இரண்டு அடையாளம் தெரியாதவர்கள் உலகம் அழிய போவதை எச்சரிக்க வந்திருப்பதாக கூறுகின்றனர்.
5: ஆனால் வாட்டிகன் சிட்டியில் கலன் லேன் தன்னுடைய உலக மத ஒற்றுமை நிலையத்திலிருந்து உலகம் அழிய போவதில்லை என்று கூறுகிறார். கான்பரன்ஸை தொடர்ந்து டாக்டர் லேன் ரோமில் இருக்க போவதாகவும் அலெக்சாண்டர் கேசலில் ஓய்வெடுக்க போவதாகவும் கூறுகிறார்.
1: ஹலோ,
6: நீ உடனடியா இந்த மாநாட்டை நிறுத்தணும்.
1: யாரு யாரு பேசுறது?
6: பேசுறது யாரா இருந்தா உனக்கு என்ன சொல்ற விஷயத்த கவனி.
1: இந்த மாநாடே ரகசியமா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கப்ப அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
7: இது எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு.
1: யார் கையில, யார் பேசுறது?
7: ரோஸ்டன்போகோட ப்ரோக்ராம பத்தி எனக்கு நல்லா தெரியும். இனிமேலும் நான் அதுக்கு உடனே இருக்க மாட்டேன். மேடி ஸ்கொயர்
6: கிட்ட நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு உங்களை தனியா சந்திக்கிறேன்.
7: நிச்சயமா இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தே தீரும்.
8: எனக்கு
1: தனியா போறது நல்லதுன்னு தோணுது. நான் அவனை பயமுறுத்த

0: அவன் உங்ககிட்ட இதை மட்டும்தான் கொடுத்தானா? இதை யார் கொடுத்து அனுப்புனதுன்னு சொல்லலையா?
1: இல்ல
0: சொல்லலையா?
1: சொல்றதுக்கு அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல.
0: நான் உங்களை தனியா அனுப்பியிருக்க கூடாது. ஒருவேளை உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கலாம்ல. உங்களை கொன்னிருந்தா என்ன ஆகுறது?
1: இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? While the sibling tamed by beast. இந்த வாக்கியம் வித்தியாசமா இருக்கு. இது ஹீப்ரூ கோடா இருக்கலாம்.
0: இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கும் தெரியாது. ஒருவேளை நம்ம மாநாட்ட தசை திருப்புற விஷயமா இது இருக்குமோ? இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நாம இந்த இடத்தை விட்டு போயாகணும்னு சொல்ல வராங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டருக்கு லைன் போட்டு இங்கிருந்து கிளம்புறதுக்கு பிளைட் ஏற்பாடு பண்ண சொல்லு.
2: இல்ல இல்ல இல்ல, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். எல்லாரும் தயவு செஞ்சு நல்லா கேட்டுக்கங்க. ஒரு பிடி மண்ணை கூட நாம யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. என் நாட்டு மக்களும் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க.
1: ஜென்டில்மேன், என்ன பிளீஸ், நான் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம சேர்மன் அலெக்சாண்டர் ரொம்ப நேர்மையான மனுஷன். கொடுத்து பழக்கப்பட்டவர் பறிக்க மாட்டாரு. அதனால நீங்க எந்த தவறான முடிவும் எடுக்க வேண்டாம் ஜென்டில்மேன். சேர்மன் அலெக்சாண்டர் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இந்த உலகத்துக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. உங்களுக்கும் கொடுக்க விரும்புறாரு.
0: என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக நான் உங்க எல்லார் முன்னாடியும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த அருமையான நேரத்துல 7 வருஷங்களுக்கான அமைதி ஒப்பந்தத்தை அறிவிக்கிறதுல பெருமைப்படுறேன். இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலோட எல்லைகளை மட்டும் பாதுகாக்கிறதுக்காக இல்ல, இது மூலமா பாலஸ்தீனமும் சுதந்திர நாடா ஆக போகுது. இந்த நம்பிக்கையை வளர்க்கறதுக்காக நீங்க எங்களுக்கு உதவணும். அது மட்டும் இல்லாம நான் தனிப்பட்ட முறையில சேதமடைஞ்ச டோம் ஆஃப் த ராக்கையும் செயின்ட் சாலமனோட கோயிலையும் உடனடியா புதுப்பிக்கிறதுக்காக நிதி உதவி செஞ்சிருக்கேன். வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ சார்.
0: வாழ்த்துக்கள்.
3: கிருஷ்ணா, சொல்றத கவனமா கேளுங்க. உங்களுக்கு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்க.
1: அப்படியா? யார் சொல்லப்போறா? சொல்லிட்டு நான் தப்பிச்சிடறேன்.
3: இது பாருங்க, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இது பத்தில எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அந்த ரெண்டு பேர்கிட்ட நான் உங்களுக்கு மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன். அவங்க உங்களை பிளட் பேஜஸ் ஃபாலோ பண்ண சொன்னாங்க.
1: எனக்கு நல்லா புரியுது. ஆனா நீ சொல்றது எல்லாமே எனக்கு வேடிக்கையா இருக்கு.
4: குலன் சாண்ட்ராவையும் செலிபிரேஷன்ல கலந்துக்க சொல்லுங்க.
5: அலெக்சாண்டரோட இந்த திட்டத்துக்கு உலக நாடுகளைச் சேர்ந்த பல டெலிகேட்ஸ் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்துக்கு உற்சாகமான வரவேற்பு இருக்கு. அதுக்கு கைமாறா அலெக்சாண்டர் அவங்களோட கையில தன்னோட அற்புதமான உணவு மற்றும் தண்ணீருக்கான பார்முலாவை ஒப்படைச்சாரு. அதோட சேர்த்து புது தொழில்நுட்பமான அணு ஆயுதத்துக்கான விவரத்தையும் கொடுத்தாரு.
0: குட் ஈவினிங் ஜென்டில்மேன். நம்மளோட இந்த உலக ஒற்றுமையின் முக்கிய சின்னமாக இன்னைக்கு நான் இந்த சிறப்பான படங்களை உங்களுக்கு காட்ட விரும்புறேன்.

0: என்னால நம்பவே முடியல. நம்ம நாட்டோட சேர்த்து பல நாடுகள் தங்களுடைய சுதந்திரங்களை அவங்களுக்கு விட்டு கொடுத்திருக்காங்க.
1: இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல.
0: விஷயமே நான் மைனாரிட்டியா இருக்கிறது தான்.
1: இது நம்ம ஆட்சியினுடைய உரிமையை ஒப்படைக்கிறது கிடையாது, நம்ம நாட்டுடைய வளங்களை பெருக்கிறது.
0: யூரோப்பியன்
1: யூனியன் அலெக்சாண்டருக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. வேர்ல்ட் யூனியன் இன்னும் டெமோக்ரஸியை தான் கடைபிடிக்குது, அதுவும் சரியான முறையில தான் நடந்துகிட்டு இருக்கு.
0: இதை நான் ஒத்துக்க முடியாது.
1: ஆனா அதுதான் உண்மை.
2: அறிவிக்கப்பட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு இப்பொழுது டெம்பிள் மற்றும் டோமோஃப்ராக்கை மறுபடியும் கட்டுவதற்கான பணி இரண்டு தரப்பிலும் நடந்து வருகிறது.
3: ஜெருசலேமில் அந்த வினோத மனிதர்கள் தொடர்ந்து பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு வருகின்றார்கள். சொர்க்கத்தை மூட ஆண்டவர் தங்களுக்கு சக்தி அளித்திருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள்.
2: சேர்மன் அலெக்சாண்டர் மற்றும் லேன் இன்று ரோமுக்கு வருகை தருகிறார்கள். தங்களது 3 வருட அமைதி ஒப்பந்தத்தினை கொண்டாட இன்று ஜெனீவாவில் சந்திக்கிறார்கள்.

0: சரி, நீங்க எனக்கு சொல்லு.
1: என்னது?
0: நம்ம முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறது விதிதான் நீ நினைக்கிறியா?
1: நீங்க என்ன சொல்றீங்க?
0: ஒரு நிமிஷம். அடால்ஃப் ஹிட்லர் தன்னோட கதாபாத்திரத்தை முழுமையா செஞ்சு முடிச்சிருக்காருனா, அவர் தன் கடமையில இருந்து தவறி இருக்காரா?
1: நீங்க சொல்றத வச்சு பார்த்தா
0: சொல்லு. நாம ரோஸ்டன்பர்கோட ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்தப்போ நாம எதை பத்தியுமே கனவு காணல, அதை அப்படியே பின்தொடர்ந்திருப்போம். உணவு பற்றாக்குறை, அரசியல் ரகசியங்கள், மிடில் ஈஸ்ட ஒழுங்குபடுத்துறது, ஓம் பேரு, என் பேரு, என் லேனோட பேரு, எல்லாமே வரும். அது ஒரு வினோதமான கட்டம். இப்ப நாம அதோட இரண்டாவது கட்டத்தை தொடங்கினா என்ன ஆகும்?
1: இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த கோட்களை நம்ப வேண்டியதுதான். இத பாருங்க, ஃப்ரம் 10 hours ஏ வில் அரெஸ்ட், ஒரு சக்தி கல்லின் மேல் உருவாக்கப்படும். எல்லாமே அந்த சாத்தானோட. நீங்க இந்த கோட்களை நிச்சயமா நம்பியாகணும். நீங்க உடனே கீழே போய் பார்ட் 2 ஆரம்பிச்சு வைங்க, அப்புறம் இந்த உலகமே உங்க காலடியில கிடக்கும்.
0: அதுதான் உண்மைங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அந்த சாத்தானா நானே ஆயிட்டேனே.

0: துப்பாக்கி கீழே போடு டாமினிக்.
1: இவன் அந்த ப்ராப்பர்ட்டிகளை பார்த்துட்டாம்பா.
0: துப்பாக்கிய கீழே போடுன்னு சொன்ன.
2: நீங்க ரோஸ்டம்பகோட ப்ரோக்ராம் திருடிட்டீங்க. அந்த கோட் எல்லாம் ஸ்கிரிப்டா மாத்திட்டு இருக்கீங்க. சினகாக் டோம் தகர்த்தது நீங்க தானே?
0: ஆமா, ஆனா நாங்க செஞ்ச நல்லதையும் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருப்போம், எத்தனை பேர் உயிரை நாம காப்பாத்திருப்போம். இதெல்லாம் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச நல்லது இல்லையா? சொல்லுங்க, ப்ரோக்ராம் கொடுத்துருங்க.
2: உனக்காக என் குடும்பத்தை, என் வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணிருக்கேன். மக்கள் செத்துட்டு இருக்காங்க.
0: ஒரு நிமிஷம் இல்ல, நான் சொல்றது கேளுங்க. வாழ்க்கைங்கிறது நாம நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்க கண்ட கனவை நனவாக்குற தருணத்துல இருக்கீங்க, அதனால அதை பாதியில விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்க எனக்கு வேணும். என்னோட புது உலகத்துக்கு தூதுவனா நீங்க தான் இருக்கணும். நாம லாபம் சம்பாதிக்கணும். நான் எதிர்பார்க்கிற தொலைநோக்கு உங்ககிட்ட தான் இருக்கு. நாங்க கொஞ்சம் தனியா பேசணும்.
1: உன்னை இங்கிருந்து போக சொன்ன லாபத்துல பங்கு தரதா சொன்னீங்க.

டாக்டர் லேனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அவனை விடாதீங்க, நான் உடனே வரேன். நல்லா தேடுங்க, அவன் இங்கதான் இருக்கணும்.

அவன் எப்படி தப்பிச்சான்? எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. அவருடைய போட்டோ எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வரணும், புரியுதா? எப்படியாவது அவனை புடிங்க. ரெண்டு பேரும் வெளியே கதவு கிட்ட போயிருங்க.

0: சாரி சாரி.
1: கெலன் நாந்தா, என்னாச்சு? நான் நியூஸ் படிச்சேன், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா?
0: டொமினிக், டொமினிக் தா.
1: அவெல்லாம் ஒன்னும்
0: இல்ல. அந்த பேஜ கண்டுபிடிச்சிட்டேன். நீ சொன்ன பிளட் பேஜ், நீ சொன்னது கரெக்டா? உன்னோட உதவி எனக்கு தேவை.
1: சரி ஓகே, நான் இப்ப ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். உங்களை என்னோட ஜெட்ல யாருக்கும் தெரியாம இங்க இருந்து அனுப்பி வைக்கணும். டொமினிக் தான் இதுக்கெல்லாம் காரணங்கிறது என்னால நம்ப முடியல.

0: சலீன் லேண்டா. அவனுடைய நோக்கம் என்னன்னு தெரியல, ஆனா போலீஸ் தரப்புல அவ ஆயுதங்களோட இருந்ததாவும் பயங்கரமானவன்னு சொல்றாங்க. என்ற போல் போலீஸ் அவனை தேடிக்கிட்டு இருக்கு. இத்தாலிய அரசாங்கம் அவனை பிடிக்கிறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செஞ்சுகிட்டு இருக்கு.
1: நடந்த சம்பவத்தில இருந்து எங்களால இன்னும் மீண்டு வர முடியல. அதுவும் டாக்டர் லேனோட இந்த பயங்கரமான செயல்களை பார்த்து இனிமே ஒரு நிமிஷம் கூட அலெக்சாண்டரோட உலக வேலைகளை தடுத்து நிறுத்தவோ அல்லது தாமதப்படுத்தவோ கூடாது. எப்பவாவது ஒரு தடவைதான் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் சில அற்புதமான செயல்களை செய்ய வருவாரு. அலெக்சாண்டர் வாழ்ந்த காலத்துல நாமளும் வாழ்ந்திருக்கோம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை நாம புகழாம இருக்கவே முடியாது. நாம அவரை மறக்கவே கூடாது. நாம அவரோட வேலைய அதே போல செயல்படுத்தணும். அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகணும். அதை அவர் மேலிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு.
2: நாம அவங்க ரெண்டு பேரையும் சந்திச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? உண்மையை வெளியே சொல்லிட போறோமா?
3: நிற்கங்க. ரோஸ்டம் பஸ் சொன்ன மாதிரி இந்த உலகத்தோட மொத்த கூட இதுல தான் இருக்கு. ஆனா நான் முதல்ல அதை நம்பல. இந்த புத்தகத்துல போட்டிருக்க எல்லா கூடையும் அவரால் தான் உடைக்க முடியும். உங்க மக்களுக்காக புனித நகரத்துல 77 பேருக்கு கட்டளை வழங்கியிருக்கு. 70 வார்த்தைகள் கொண்ட 70 வாக்கியங்கள்.
2: ஆனா மேல இருக்கிற ஒரு வாக்கியம் மிஸ் ஆகுதே.
3: 69 தடவை 7 முடிஞ்சதும் அவங்க விலக்கப்படுவாங்கன்னு அவங்களுக்கு முடிவு வரும்னு டேனியல்ல போட்டிருக்கு. ரோஸ்டம்பர்க்கு இந்த கோடுக்குள்ள போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல என்னமோ.

0: பை மை பிளட். இனிமே நான் பார்த்துக்கிறேன். நான் வந்துகிட்டே இருக்கேன்.
1: சேர்மன் ஸ்டோன் அலெக்சாண்டர் குண்டடிப்பட்டு இறந்ததா டாக்டர்கள் அறிவிச்சிருக்காங்க. சம்பவம் நடந்தது இன்னைக்கு விடிய காலையில 2 மணிக்கு. இதுல சந்தேகத்துக்குரிய குற்றவாளி வேற யாருமே இல்ல டாக்டர்.

0: நோ விளைவோம் யாரையும் உள்ள விடாத.
1: நான் அவனை மன்னிச்சிட்டேன். பக்கத்துல வா. நான் உன்னை பக்கத்துல வான்னு சொன்னேன். பயப்படாம வா. ஹலோ டாம்னிக். நான் பழச எல்லாத்தையும் மறந்துட்டேன். இனிமே நீ எனக்கு எவ்வளவு வேணா விசுவாசமா இருக்கலாம், ஆனா நீ செஞ்ச துரோகத்தை என்னால மறக்க முடியாது. உன் பாசுக்கே நீ துரோகம் பண்றியா? துரோகம் பண்றவங்களுக்கு இதுதான் கதி. இனிமே துரோகம் பண்ண மாட்டல்ல? குட். இப்போ அந்த ஃபைனல் கோட், அதை நீ தெரிஞ்சுக்கிட்டல்ல?

0: ஒரு மனுஷனோட வாழ்நாள் முழுக்க போராட்டம் தான். தான் அப்பா அம்மாவோட பாராட்ட பெறத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான். ஓ உழவா. ஆனா அதே அவனோட காலம் முடிஞ்ச பிறகு ஒரு பெரிய பொட்டியில அவனை போட்டு மூடி அது மேல விலை உயர்ந்த பூக்களால அலங்கரிக்கிறாங்க. அத அவன் பார்க்கவா போறான் உள்ளவா இல்ல வெளியே போட்டாமணி?
1: சார் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நினைச்சேன்.
0: 48 மணி நேரமா நான் இன்னும் தூங்கவே இல்லை.
1: சரி நான் அப்புறமா வரேன்.
0: இல்ல இல்ல இல்ல, நான் ஏற்கனவே என் தூக்கத்தை இழந்துட்டேன். நான் என் கண்ணை மூடினா சிந்தனைகள் தான் வருது. அந்த சிந்தனைகள் என்னோடது இல்ல. நீ என்ன கொண்டு வந்திருக்க? 7 horns bows to wounded head. பிரமாதம். நீ உடனே போய் உலக ஒற்றுமை மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. எந்த 10 நாடுகள் எனக்கு இன்னும் விசுவாசமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்.
1: இங்கேயா?
0: ஆமா. ஏன் பெட்ல உட்காந்துகிட்டு எல்லார்கிட்டயும் ஒரு தடவை பேசி பாப்போமே, என்ன சொல்ற?
1: சரி சார். அப்புறம் சார் எனக்கு அந்த குரல்கள் பிடிக்கல.
0: இல்ல இல்ல, அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அவங்க சக்தி வாய்ந்தவங்க. அவங்கள பத்தி நினைச்சால எனக்கு சிந்தனைகள்லாம் எங்கெங்கயோ போகுது, ரொம்ப வலிக்குது, தாங்க முடியல. ஆனா இது இனிமையா இருக்கு. அந்த குரல்களை விட இது ரொம்ப இனிமையா இருக்கு.

0: உன்னோட விசுவாசத்தை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் தான் லேன் விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன், ஆனா நீ எனக்காக அவனை கொல்ல கூட துணிஞ்சிட்ட. அந்த குரல்கள்ல இருந்து என்ன காப்பாத்திட்ட.
1: நீங்க இப்ப என்ன மன்னிச்சு ஏத்துக்கலன்னா உங்க முன்னாடி நான் நின்றுகிட்டு இருக்க மாட்டேன்.
0: என்னோட கைகள்ல ரத்தம் இருந்ததையோ அந்த குரல்களையோ என்னால இப்ப கூட நம்பவே முடியல.
1: உங்களுக்கு இருக்கிற ஒரே குறை அதுதான். அதை நான் உங்க சக்தியா பாக்குறேன். ஒரு பையனுக்கு அவங்க அப்பாவிய கொல்ல வர துணிவு அவனுக்கு எதை வேணாலும் செய்ய வைக்கும்.
0: ஆமா, அதுதான் உண்மை.
2: இதுதான் அந்த இடம் உனக்கு நல்லா தெரியுமா?
3: ஆமா, இங்கதான் கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா நான் இங்க கடைசியா வந்தபோது ரொம்ப இருட்டா இருந்தது. அதனால எனக்கு இப்போ சரியா சொல்ல தெரியல. அநேகமா இந்த ரூமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பாக்கலாம். உள்ள வாங்க.
4: வெல்கம் டாக்டர் லேன்.
1: உங்களை சந்திக்கிறதுக்காக நாங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம்.
4: முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நாங்க யாருங்கிறது இப்ப முக்கியம் இல்ல, உண்மை என்னங்கறதா இப்ப முக்கியம்.
0: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்குமே நான் ஏன் இங்க வந்திருக்கேங்கிற பதட்டம் இருக்கும்ல.
5: அது எப்படி இருந்தது சார்? உங்களுக்கு ஏதாவது உணர்வு தெரிஞ்சதா?
0: எனக்கு ஒரு குரல் கேட்டது, அலெக்சாண்டர். நான் திரும்பி பார்த்தேன், அங்க ஒரு ஆள் இருந்தார். அவர் நான் தான் அலெக்சாண்டர் த கிரேட்னு சொன்னது எனக்கு கேட்டது. ஜென்டல்மேன், இதுக்கு மேல நான் வேற எதுவும் உங்ககிட்ட சொல்ல முடியாது, புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் அந்த குரல் என்னோட வாழ்க்கையில நான் இந்த உலகத்தையே வெல்ல போறேன்னு என்கிட்ட சொல்லுச்சு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் என்னை இங்கதான் பார்த்தேன், அதுவும் வேற ஒரு உலகத்துல. அதுக்கப்புறம் நான் இங்கேயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். திரும்பி போய் என்னோட பதவியை நிலைநாட்டுறதா இல்ல. ஆனா நீங்க திரும்பி போயாகணும். நீங்க எல்லாரும் இப்ப திரும்பி போயாகணும். மனிதர்களோட முன்னேற்றத்துக்காக, மக்களுக்காக அலெக்சாண்டர் மாதிரி இருங்க. உலகத்தை ஒண்ணு சேருங்க.
6: ஒரு முக்கியமான செய்தி, ஸ்டோன் அலெக்சாண்டர் யுனைடெட் வேர்ல்டு முதல் சான்சலரா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஆனா மூணு கவுன்சிலர்கள் ஒரு கட்டத்துல இதை எதிர்த்து வெளியேறினாங்க. அவங்களை தவிர எல்லாரும் அலெக்சாண்டருக்கு தான் ஆதரவு தெரிவிச்சாங்க. அரசு விழா கிங் சாலமனுடைய கோவில்ல ரொம்ப சிறப்பான முறையில நடக்க போகுது. இந்த விழா இன்னிலிருந்து ஒரு வாரம் கழிச்சு யூதர்களுடைய விடுமுறையான பூரம் அன்னைக்கு நடக்க போகுது. இதோ போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வராங்க, அவங்க கிட்ட ஏதாவது விவரம் கிடைக்குதான்னு
7: பாக்கலாம். சார், ஒரே ஒரு கேள்வி. சார், இந்த கேள்விக்கு
8: மூணாவது முறையா சேர்மன் அலெக்சாண்டர் இங்க வேண்டுகோள நிராகரிச்சுட்டாரு. ஆனா எப்படியோ நாங்க அவரை சமாதானப்படுத்திட்டோம். காயப்பட்டு கஷ்டத்தோட இருக்கிற இந்த உலகத்துக்கு சரியான முறையில நம்பிக்கை ஊட்டு ஒன்னு வாக்கு கொடுத்திருக்கோம். அவர் மறுபடியும் உயிர் தெழுந்தது ஆச்சரியம்தான். இப்படிப்பட்ட சோதனைகள் நம்முடைய வரலாறுல மிக பிரபலமான வார்த்தைகளால பேசப்பட்டிருக்கு. ஆனா எதுவுமே இதை விட உண்மையா நடந்ததில்லை. மன்னர் இறந்துட்டாரு, நம்முடைய அரசர் வாழ்க.
9: சாத்தான் கிட்ட இருந்து நம்மள டிராகன் காப்பாத்தது. அதோட சக்தி மறுபடியும் பிரகாசமா திரும்பி வந்துருது. சாத்தானுடைய ஒரு முகம் பட பயங்கரமான காயத்தால பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த பயங்கரமான காயம் சரி செய்யப்பட்டிருக்கு. இந்த உலகமே அதை பார்த்து வியப்படையுது. அந்த சாத்தான பின்தொடர்
1: இப்படிப்பட்ட சாவை பத்தி கேள்விப்பட்டது எனக்கு ஒன்னு புதுசுல.
10: லாஸ்ட் டேல இதாக எழுதி இருக்கு, உலகத்துல பெரிய தலைவர் ஒருத்தர் வருவாரு, சாலமனோட கோயில மறுபடியும் கட்டுவாரு, அவர் 3 வருஷத்துக்கு உலகத்துல அமைதியை நிலைநாட்டுவார்னு எழுதியிருந்தது. இதெல்லாம் புது ரோம அரசாங்கத்துக்கு கீழே நடக்கும்.
9: சாத்தானோட பிடிக்குள்ள அகப்பட்டாவன் தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிப்பான். அதுக்கப்புறம் பயம்தான் இந்த உலகத்திலேயே மேலோங்கி நிற்கும். கடைசியா கடவுளே அவனை அழிக்க உருவெடுத்து வருவாரு. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவுல வரப்போற கடைசி போர் இதுதான்.
1: இத பாருங்க, எனக்கு நான் குற்றவாளியில நிரூபிச்சு ஆகணும்.
10: அந்த கடைசி கூடு எப்படி கிடைக்கும்? ஒளி தேவதைகளுக்கும் இருள் தேவதைகளுக்கும் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் உங்க ஆத்மா மேல. இத புரிஞ்சுக்கோங்க டாக்டர் லேன்.
1: என்ன சொல்ல வரீங்க நீங்க ரெண்டு பேரும்?
9: அப்போகாலிப்ஸ்க்கு சொந்தமான 4 குதிரைகள் வேற தொலைநோக்கு என்ன
1: இல்ல? அது உண்மை இல்ல. இந்த பைத்தியமாக்காதீங்க. ஒருவேளை நீங்க
9: இந்த நேரத்துல எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு. அத நம்பிக்கையோடு ஏத்துக்கிற ஒருத்தர் தான் உங்களுக்கு இப்ப தேவை.
5: என்னோட குழந்தை என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு, அதனால அதை பத்தி எனக்கு சரியா தெரியல.
10: நீ உன் ஆத்மாக்குள்ள எதையோ தேடிக்கிட்டு இருக்க, ஆனா அத கடவுளால தான் நிறைவேற்ற முடியும்.
5: என்ன நீங்க குழப்பாதீங்க. ஜெனிஃபர், நான் தான் கலன்.
3: கலன் நல்லா இருக்கீங்களா?
5: எனக்கு உன்னோட உதவி தேவை. என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. வேர்ல்ட் யூனியன் லீடர்ஸ் நான் இமெயில் அனுப்பிருக்கேன், ஆனா அதை எல்லாத்தையும் அலெக்சாண்டர் தடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் தடுத்த சில ப்ரோக்ராம்ஸ் உனக்கு இமெயில் அனுப்பி வைக்கிறேன், நீ அதை பாரு.
3: ஓ அப்படியா, சரி அனுப்பி வைங்க, நான் அதை பார்த்து ரிப்ளை பண்றேன்.
5: தேங்க்யூ ஜெனி, நான் அப்புறமா காண்டாக்ட் பண்றேன்.

0: என்னாச்சு?
1: அவங்க நம்ம இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: அப்படியா? நீங்க யாருக்கு போன் பண்றீங்க?
1: எனக்கு சிக்னல் சரியா கிடைக்க மாட்டேங்குது. வண்டி நிறுத்து.
0: ஏன்
1: வண்டி நிறுத்து?
2: ஹலோ
1: ஜெனி, நான் தான். ஏதாவது தகவல் கிடைச்சதா?
0: நீங்க தான் அனவசியமா குழம்பி போயிருக்கீங்க கலன். நான் ப்ரோக்ராம நல்லா செக் பண்ணிட்டேன்.
2: எந்த ப்ராப்ளமும் இல்ல.
0: அலெக்சாண்டர் ரொம்ப நல்லவருதா. உலகத்துக்காக அவர் நிறைய செஞ்சிருக்காரு.
2: உங்களுக்கு தான் மன ரீதியா கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன்.
1: அவங்க உங்களையும் தேடி அங்க வந்தாங்களா?
0: தயவு செஞ்சு என்ன எந்த கேள்வியும் கேட்காதீங்க கலன். மறுபடியும் எனக்கு போன் பண்ணாதீங்க.
1: நம்ம உடனே ஊருக்கு போய் ஆகணும்.
0: உங்களுக்கு என்ன பைத்தியமா? அங்க உங்களோட உயிருக்கு ஆபத்து.
1: எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் நான் தான். நான் எதையும் இழக்க போறேன். என் குழந்தைய கூட இருக்கலாம்.
3: ப்ரோக்ராம் நின்று போயிடுச்சு. இதுக்கு மேல ஆக்சஸ் பண்ண முடியல. கவலைப்படாத, கோயில்ல என்னோட பதவியேற்பு விழால ஆரம்பிப்போம்.
4: பதவியேற்பா? ஃபைனல் கோட் கிடைக்காம நாம எதுவும் செய்ய முடியாது. நீங்க மாட்டிக்குவீங்க.
3: நான் எப்பவுமே எப்படியாவது வெளியே வந்துருவேன்.

0: அவன் எப்படி லாஸ் ஏஞ்சல்ஸ் போனா, யார் அவனுக்கு உதவி செய்யறது, ஏன் அவனுக்கு இன்னும் பிடிக்கும்.
1: நம்மளும் அங்க போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை புடிச்சு தீர்த்துருவாங்க.
0: எதுக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்களை ஷூட் பண்ணுங்க. குறி சரியில்லை சார். சொட்டு தள்ளுங்க. குறி சரியில்லை சார்.
2: சொல்லது கனவு வந்திருக்கா?

0: எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க நம்ம பேசுறத கேட்டு ஆபத்து.
1: நம்ம கிட்ட அதிக நேரம் கிடையாது.
2: சரி சென்னை, நீ உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி நீயும் மேடியும் கொஞ்ச நாள் அவங்க வீட்டுல தங்கறத தகவல் கொடுத்துரு.
0: நம்ம போன விட்டு கேக்குறாங்க, நமக்கு ப்ராப்ளம்.
2: அதான் எனக்கு வேணும். நீ சீக்கிரம் மெக்சிகோக்கு போயிடு, அவங்களும் குழம்பிடுவாங்க, நமக்கும் யோசிக்கிறதுக்கு போதிய அவகாசம் கிடைச்சிடும்.
3: சார், அவங்க கிளம்பிட்டாங்க, ஆனா ட்ரூப்ஸ் இன்னும் வரல. அவங்க இப்ப வந்துருவாங்க.

0: அலன்,
1: இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன நடக்குதுங்க?
2: சாரி ஜாக், என்னால வேற யாரையும் நம்ப முடியல.
3: ஜாக், என்ன விஷயம்? என்ன ஆச்சு?
4: பாட்டி,
2: நாங்க அவனை பின்தொடர்ந்துதான் வந்துட்டு இருந்தோம். திடீர்னு எங்க போனான்னு தெரியல. எல்லாத்துலயும் நல்லா தேடுங்க.
1: நான் ஒரு போன் கால் பண்ணிட்டு உனக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன்.

0: Κόντιαβες και γουρί. Πολοκρελά φτάρκο. Jack. Να σάτανγκλ πάκρα. Σάτανγκλια. நீ ரொம்ப குழம்பு போயிருக்க நினைக்கிற.
1: நான் சொல்றது உண்மை. அவங்க நிஜமானவங்க.
0: எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் இரு. நான் இதோ வந்துடுறேன். ஒரே நிமிஷம், உடனே வந்துடுறேன்.

0: எனக்கு ஒரு மெசேஜ் கிடைச்சது. அவனை எங்கேயும் போக விட்டுறாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்க வந்துடுறோம்.
1: நல்லதுக்காக தான் இதை செஞ்சேன். நான் சொல்றத கேளு, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. அவன் பாத்ரூம் குள்ள இருக்கான். ஏய், நீங்க என்ன பண்றீங்க? அவனை சாகடிக்கப்படுறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே.

0: பயப்படாதீங்க, ஏதோ கனவு கண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கனவு நம்ம ரெண்டு பேரும் ஃபிளைட்ல வந்து போதே இருந்தது.
1: நம்ம எங்க இருக்கோம்?
0: பாதுகாப்பான இடத்துல இஸ்ரேல்ல இருக்கோம்.
1: என்னது?
0: நினைவு இல்லாம ரோட்ல கடந்த உங்களை தூக்கிட்டு வந்தேன்.

0: இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே.
1: அவன் ஜெயிச்சிட்டான் இல்லையா? என்ன நடந்தாலும் சரி, உன் நம்பிக்கையை மட்டும் நீ இழக்க கூடாது. இதுதான் அந்த ஃபைனல் ஃபோர்.
0: குட் பாய். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க நம்பிக்கையே உங்க குழந்தைதான்.
2: நீங்க எங்க போறீங்க?
1: இத பத்தி ஏற்கனவே புக் ஆஃப் ரெவலேஷன்ல எழுதிருக்கு டாக்டர் லேன். எங்க கடமை முடிஞ்சிருச்சு, நாங்க கிளம்புறோம்.
3: அவங்க அந்த ஃபைனல் கோட கொடுத்துட்டாங்கல்ல?
2: ஆமா,
1: எனக்கு அதை கொடுத்துட்டாங்க.
3: கொடுத்துட்டாங்கன்னு எனக்கு தெரியும். மரிய அதே அதை என்கிட்ட கொடு. நீங்க இப்பயாவது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டியா? சாத்தம் கூட ஏஞ்சல் ரூபத்துல வரும்.
4: அவனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அவன் இங்கதான் இருக்கான்.
5: இந்த கோயில் மிகவும் பிரமாதமாக கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. ஓல்டு டெஸ்டமெண்டின் கணக்குகளையும் அதன் பதிவுகளையும் வைக்கும் வசதி இதில் உள்ளது. சேர்மன் அலெக்சாண்டரின் பதவியேற்பு விழா நடக்கவிருப்பதால் கோயிலுக்கு பாதுகாப்பாக ராணுவம் வரவழைக்கப்பட்டுள்ளது.
6: அந்த பொண்ணு லேனையும் பிடிச்சிட்டா, ஃபைனல் கோடியும் கைப்பற்றிட்டா.
7: என் பிரச்சனை எப்படி முடியுது பாத்தியா? எனக்கு வர பிரச்சனை எல்லாம் தானா விலகிடணும்னு நான் உங்ககிட்ட சொன்னல்ல?
6: எஸ் சார்.
8: நீங்க எல்லாரும் எனக்காக ஒரு அற்புதமான வீட்டை கட்டியிருக்கீங்க. நான் இனிமே உங்களுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்வேன். என் மனசுல நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போவேன்னு. இப்போ அதுக்கான நேரம் வந்தாச்சு. நான் என்னோட சிம்மாசனத்தை கடவுளோட நட்சத்திரத்துக்கும் மேல அமைப்பேன். அதுவும் இப்ப நிறைவேற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் அந்த சிம்மாசனத்துல உட்காந்து என்னோட ஆட்சியை அங்கிருந்து நடத்துவேன்னு நினைச்சேன். அதுவும் மேல உள்ள அந்த புனிதமான இடத்துல இருந்து. அதுவும் நிறைவேற நேரம் வந்தாச்சு.

0: வேற யாராலையும் செய்ய முடியாத விஷயத்தை நான் செஞ்சிருக்கேன். நான் நம்மளோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கான அடியை எடுத்து வைக்க போறேன். நான் பேரரசனாகி கடவுளாவும் ஆயிட்டேன்.
1: எங்களால் ஒத்துக்க முடியாது. இதுக்கு பதிலாக எங்களுக்கு ஸ்டாக் இருக்கிறீங்க. இதுக்கு எங்களால் ஒத்துக்க முடியாது. அலெக்சாண்டர் டவுன் டவுன்.
2: நீங்க அழிவை சந்திக்கும் போது டேனியல் புனித இடத்துல நின்னுட்டு என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சாத்தானால எந்த காலத்திலையும் ஜெயிக்கவே முடியாது, கடவுளால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். தீய சக்தியை வேற இருக்க ஆண்டவர் நிச்சயமா மறுரூபம் எடுத்து வரத்தான் போறாரு. மக்கள் உனக்கு எதிராக திரும்பவும் ஒரு புரட்சியை ஏற்படுத்த போறாங்க. லூசிபர், நீ ஆண்டவர் கிட்ட மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். உன்னை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்க போற நாள் வெகு தூரத்துல இல்ல. நீ தெரிஞ்சுக்கணும், உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒன்னு தெரியாம அழிக்க அந்த ஆண்டவர் கீழே வருவார். பாவம் செஞ்ச ஓ முன்னாடி அந்த மக்கள் மண்டியிட்டுட்டாங்க.
3: நான் சொல்றதை கேளுங்க, டேவிடோட வீட்டுல கடவுள்.
0: கடவுளா?
3: ஆமா, கடவுளே தான். அவர் தன்னுடைய கருணை மழையை எல்லார் மேலையும் பொழிய போறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவரை தான் திரும்பி பார்ப்பாங்க, தன்னை காப்பாத்தினவரை தான் நம்புவாங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் செயலுக்காக வருத்தப்படுவான்.
0: கடவுளா? நான் மட்டும்தான் சாத்தானோட தலைவன். அப்படி வேற யாராவது இங்க இருந்தா இப்பவே அதுக்கான அறிகுறிய நீ காட்டணும்.
2: ஒன்னு மாதிரி மோசமானவனும் தீய குணங்களும் உள்ள வந்தா இந்த மாதிரி அறிகுறிகளை காட்ட சொல்வான். ஆனா இயேசுவ போல உன்னுடைய அறிகுறி கண்டிப்பா இதுவா மட்டும்தான் இருக்கும். ஆண்டவருடைய ப்ராஃபெட்ஸ் ஆன எங்க ரெண்டு பேருக்கும் உன்னை அழிக்க சொல்லி கட்டளை போட்டிருக்காரு. அது மட்டும் அல்ல, நீ அழிச்ச ராஜாங்கத்தை ஆண்டவர் மூணு நாள்ல மறுபடியும் நிர்மாணிப்பாரு.
0: அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.

இவங்க எல்லாரையும் வெளியே தூக்கிட்டு போய் போடுங்க, பொதுமக்கள் பார்க்கட்டும். என்ன எதிர்த்தா என்ன நடக்கும்னு இந்த உலகமே தெரிஞ்சுக்கிட்டோம். யாரும் இதை மறக்கவே கூடாது.

0: இஸ்ரேல் நாடு மொத்தமும் நமக்கு எதிராக திரும்பிடுச்சு சார்.
1: என்னை எதிர்க்கிறவங்களுக்கு என்ன கதின்றதுக்கு இவங்க தான் ஒரு உதாரணம். என்னோட ஜெனரல் நான் வர வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ண சொல்லு.
0: மத்த நாடுகளையும் எதிர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: யார் எதிர்த்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அந்த ஃபைனல் கோடு என்கிட்ட தான் இருக்கு.

0: ஓகே, கண்ட்ரோலை நான் என்கிட்டயே வச்சுக்கிறேன். நான் உடனடியா தரை வழி தாக்குதல் செஞ்சாகணும். என்னோட எதிரிகளை துரத்த அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும். அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க வருத்தப்பட்டுதான் ஆகணும். மிஸ் பாரிஸ் வந்த உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க.
1: எஸ் சார். சேர்மன், ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாருங்களேன்.
0: அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்க போகுது?
2: ஏறத்தாழ 3 மில்லியன் மக்கள் இறந்து விட்டார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாடு விட்டு நாடு தஞ்சம் புகுந்துள்ளார்கள்.
3: ஹாங்காங் பிளான் நிறுத்தப்பட்டுவிட்டது. முதல் கட்ட பரிசோதனையில் கடல் பகுதி ஆபத்துக்கு உள்ளாவதாக கண்டுபிடித்துள்ளனர். மொத்த மீன்பிடிப்பு வாரியமும்
4: மூடப்பட்டுள்ளது.
0: என்ன சொல்ல வரீங்க?
5: நாங்க இதுக்கு துணையா இருக்க மாட்டோம்.
0: ஓ, ஐ அம் சாரி, உங்களுக்கு வேற வழியே இல்ல.
4: ஆமா, இல்லதான் இந்த உலகத்துக்கிட்டே நியாயத்தை கேட்கலாம்.
0: ஜென்டில்மேன், ஜென்டில்மேன் பிளீஸ், நாம தொடர்ந்து ஒர்க் பண்ணுவோம். நீங்க கொஞ்சம் வெளியேறுங்க, உங்களை நான் அப்புறமா வந்து பாக்குறேன். ஓ சாண்ட்ரா, நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டேன். நான் சொன்னது கரெக்டா?
3: அவனுக்கு மேல சந்தேகமே வரல.
0: அவனுக்கு சந்தேகம் வரல, ஆனா எனக்கு சந்தேகம் வருது. இந்த ஒமேகா கோட் அடையறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், அத நீ புரிஞ்சிக்கவே இல்லையே.
3: என்னாச்சு உங்களுக்கு? What do you mean?
0: I mean, உனக்கு அவனை சொல்றதுக்கான தைரியம் ஏன் வரலன்னு கேக்குறேன். பரவாயில்ல விடு.

0: என்ன இதெல்லாம்? அவன் உன்னை ஏமாத்திட்டான்.
1: அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி செஞ்சிருக்க மாட்டான்.
0: நீ இப்போ அவனை காப்பாத்த பாக்க. நீ நானும் அவங்க கிட்ட போய் பேசிட்டு வரலாம்.
2: நீ கொடுத்த அந்த ஃபைனல் கோடு சரியில்லை. அது டூப்ளிகேட். உண்மையான ஃபைனல் கோடுங்க. இவங்களே ஏமாத்த பாக்குறியா? நீ உண்மைய சொல்ற வரைக்கும் நான் உன்னை விடுறதா இல்ல சொல்லு. எனக்கு தெரியாது.
0: நான் மொத்தமா மிடில் ஈஸ்ட் அழிக்கிறத நீ விரும்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ அந்த ஃபைனல் கூட கொடுக்கறன்னு வாக்கு கொடுத்தா நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். அப்படி ரெண்டாவது ஆட்டத்தை ஆரம்பிக்க யாராவது செத்தாத்தான் முடியும்னா கூட யார் சாகணும்னு நீயே சொல்லு. கடைசி கூட யார் இயக்கிறது?

0: இந்த உலகத்துல எல்லாமே வேகமா நடந்துகிட்டு இருக்கு. நானும் அதே வேகத்துல உன்னை மேல அனுப்பி வைக்க போறேன்.
1: அவளை போக விடு.

0: எங்களுடைய புனித ப்ராஃபிட் சார்பா நாங்க உனக்கு கொடுத்த ஆதரவை மறுபடியும் வாபஸ் வாங்கிக்கிறோம். மதத்துக்கு எதிரானவன் ஒன்னு அறிவிக்கிறோம்.
1: தாக்குதலை நிறுத்த சொல்லுடா.
2: டாக்டர் லேன், ஏன் அனாவசியமா உணர்ச்சி வசப்படுற?
1: நிறுத்த சொல்லு, இல்லைன்னா உயிர் போயிடும்.
2: நான் ஏற்கனவே செத்து பொழைச்சவன்டா.
1: நிறுத்தலன்னா கடவுளால கூட உன்னை காப்பாற்ற முடியாது.
2: கடவுளா? இந்த உலகத்திலே நான் தான்டா கடவுள். நீ வேணும்னா என் கூடவே இருக்கலாம். என்ன சொல்ற சாண்ட்ரா? எஸ், என் கூடவே இருக்கலாம்.
1: நீ உன்னோட கோட்ல நிறைய நேரம் செலவழிச்சிட்ட. இப்ப சாத்தம் தீல எரிஞ்சு சாம்பலாக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுல யாரும் தப்பிக்க முடியாது.
2: ரொம்ப நல்லாவே கதை சொல்ற. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லாமே என் கட்டுப்பாட்டில தான் இருக்கு. நான் தான் நிலைமைகளை உருவாக்குறேன். மக்களுக்கு எதை யோசிக்கணும், எதை நம்பணும்னு நான் தான் சொல்றேன். ஜீசஸ் சிலுவையில ஏத்த உதவியா இருந்த யூதா நான் தான். லட்சக்கணக்கான பேரை கொல்ல சொன்ன ஹிட்லரும் நான் தான். அது மட்டும் இல்ல, உங்க அம்மாவை கொன்ன அந்த குடிகார டிரைவரும் நான் தான். நான் தான் உன் மேல பட இருந்த புல்லட்டையும் தடுத்து நிறுத்தினேன். நீ வாழணுங்கிறதுக்காக நான் சாக துணிஞ்ச.
1: இவனை பத்தி இப்ப புரிஞ்சுக்கிட்டியா?
2: அவளுக்கு எல்லாமே புரியும். அவ கஷ்டத்துல இருந்தப்போ யார் உதவி செஞ்சதுன்னு புரியும். அவ மேல ரொம்ப அன்பு காட்டுறது யாருன்னு அவளுக்கு புரியும். அதே மாதிரி தான் உனக்கும் உதவி செஞ்ச.
3: என்ன மன்னிச்சிடுகளே.
2: நீ இப்ப வேற ஏதாவது பேசணும்னு ஆசைப்படுறியா? அந்த ஃபைனல் கோட பத்தி உனக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு.

0: ஓகே, தாக்குதல் ஆரம்பிக்க தயாரா
1: இருக்கு. I'll give it to you.
2: நான் அதை கொடுத்துறேன்.
0: நீ கண்டிப்பா கொடுத்துருவேன்னு எனக்கு தெரியும்.
2: இந்த
0: சொன்னபடி தாக்குதல் ஆரம்பிங்க.
2: கிடுது,
0: அவங்க ஏற்கனவே தயாரா இருக்காங்க. எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணும்? ரெடி, 3, 2, and

0: நீ கண்ட விலங்கு முன்பு இருந்தது தற்போது உயிரோடு இல்லை. பாதாள குழியிலிருந்து எழப்போகிறது, ஆனால் அழிந்து போகும். வாழ்வு நூலில் உலகம் தொடக்கம் முதல் பெயர் எழுதப்படாத மண்ணுடன் அந்த விலங்கை காணும் போது வியப்படைவார்கள். ஏனெனில் முன்பு உயிரோடு இருந்து தற்போது இல்லாத அந்த விலங்கு திரும்பவும் உயிர் பெற்று வருவதை காண்பார்கள். 5000 ஆண்டு காலமா எல்லாரும் என்ன திரும்பி பார்க்கணுங்கிறதுக்காக நான் போராடி இருக்கேன். ஆனா சிலர் நான் சொல்றதை கேட்டிருக்காங்க. ஆனா இனிமே எல்லாரும் நான் சொல்றதான் கேட்க போறாங்க. நான் இந்த உலகத்தை உண்மைங்கிற ஒரு போர்வையால மூடி வைக்க போறேன். அந்த உண்மை நரகத்தோட கொடூரமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த உலகமே என் வார்த்தையை கேட்டுதான் இயங்கும். நான் இங்க ஏற்கனவே வந்திருக்கேன். இந்த சுவர்கள் அப்போ விசாலமா நின்னுகிட்டு இருந்தது. இந்த மண் மனித ரத்தத்தினால சிவப்பான பூக்கள் மாறி இருந்தது.
1: உங்க எதிரிகளோட ரத்தம்
0: எஜிப்சியன் கேனனைட்டஸ் துரத்தி அடிச்ச போது நான் இங்க இருந்தேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நசரின் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஆனா வரப்போறப்போ எதுக்குமே சமமாக
1: அவன் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்தான். அதுதான்
0: இந்த இறுதி நாட்கள்ல யார் ஜெருசலத்தை ஆள்றாங்களோ
1: அவங்கதான் இந்த உலகத்தையும் ஆளுவாங்க.
0: சரியா சொன்னீங்க.

0: அடுத்த தடவை கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. யாருமே கேத்தலிக்கு ஓட்டு போடக்கூடாது.
1: டெக்னிக்ஸன் இன்னைக்கு வரமாட்டாரு, அதனால நீங்க கவலையப்பட வேண்டாம்.
0: அப்படியா?
1: ஆமா, இந்த தடவை அவர் கண்டிப்பா வரலையா.
0: ஏன் வரலையா?
1: டிவியில பாக்குறதுக்கு சரியா இல்லாம இருந்தாரு.
0: என்னது வேடிக்கையா இருக்க, அவரு பயந்துட்டாரா என்ன?
1: அப்படிலாம் இல்ல ஜெனரல், உலகமே இப்ப டிவியை தான் பாத்துக்கிட்டு இருக்கு, அதனால ஒவ்வொருத்தரோட கருத்துக்களும் மாறுபட வாய்ப்பு இருக்கு. அதுவும் என்ன மாதிரி ஆளுங்க தங்களோட கருத்துக்களை எப்படி வேணாலும் மாத்துவாங்க. எங்கிட்ட நூத்துக்கணக்கான டிவி ஸ்டேஷன்கள், ரேடியோ ஸ்டேஷன்கள், நியூஸ் பேப்பர் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, டிவியை பாத்தீங்கன்னா, ரேடியோவை கேட்டீங்கன்னா, நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரியும்.

0: எனக்கு உன்ன பிடிக்கல தெரியுமா? எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நீ அம்மாவை கொண்டுட்ட.
1: எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் வாரிசு எப்படி இருக்கான்?
2: ரொம்ப நல்லா இருக்கா சார்.
1: அவன் அப்படி இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். நீ எப்படி இருக்க ஸ்டோன்?
2: இவன் என்ன அம்மாவை இழந்த சோகத்துல இருக்கான்.
1: அதுக்கு என்ன பண்றது? அம்மா இறந்து 3 மாசம் தான் ஆச்சு. சின்ன பையன் தானே. கொஞ்சம் விளையாட்டு படிப்பு அது இதுன்னு கவனத்தை வேற எதுலயா செலுத்தினா மனசு தானா மாறிடும். என்ன ஸ்டோன், நான் சொன்ன மாதிரி நடந்துப்பல்ல? யூ ஆர் வெரி குட் பாய்.
0: புரிஞ்சதுப்பா.
1: ஓகே ஸ்டோன், குட் நைட்.
2: குட் நைட் சார். எனக்கு புரியுது, உனக்கு உன் அம்மானா பிடிக்கும். கடவுள் உங்க அம்மாவை உங்ககிட்ட இருந்து பறிச்சதுக்கு பதிலா ஒரு அழகான தம்பியை கொடுத்திருக்காரு. உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? நம்ம கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். ஓகே, இப்ப வந்துடுறேன்.

0: கடவுளுக்கு இப்ப ஞாபகம் கொடுக்க.
1: எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சதுல இருந்து இந்த பள்ளிக்கூடத்தோட தரம் இன்னும் குறையல நினைக்கிறேன். இது என் பையனுக்கான ஃபீஸ்.
2: நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் அலெக்சாண்டர், மத்தவங்களை வழி நடத்துற தலைவனா உங்களை மாதிரியே இவனையும் நாங்க தயார் பண்ணுவோம்.
1: இனிமே நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. ஹார்ட் ஒர்க் பண்ணு, ரூல்ஸ் கடைபிடி. என் பையன்றதுனால அவனுக்கு நீ எந்த விசேஷ சலுகையை நீங்க கொடுக்க கூடாது. எல்லா பசங்களும் எப்படி நடத்துறீங்களோ அதே மாதிரி நடத்துங்க. அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய வீரனா வரணும், அதான் என்னுடைய லட்சியம். எல்லார்கிட்டையும் சகஜமா பழகணும், சந்தோஷமா இருக்கணும். ஓகே,
2: உங்க பையனுக்கு ஒரு பெரிய தலைவர் ஆகிற தகுதி இருந்தா அதை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்.
1: நான் உன்னை அடிக்கடி வந்து பாக்குறேன், கவலைப்படாத. ஓகே, டிரைவர் வண்டி எடு.

அறிவு கெட்டவங்க

எங்கள் தலைவரே, நாங்கள் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஆசீர்வதிங்க, நான் உங்களோட இந்த லட்சியத்துல உங்களுக்கு சேவை செய்யறேன். உங்களோட இந்த செய்தியை பூமி பூராவும் பரப்ப எனக்கு சக்தி கொடுங்க.

0: சாத்தானோட விருப்பப்படி உங்களோட லட்சியம் நிறைவேற எவ்வளவு ரத்தம் சிந்த வேண்டி இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெற்றியை பெற்று தருவோம். இது உறுதி. இருள வாழறவன் இந்த உலகத்தை ஆளுவான்.
1: இனிமே நான் தான் கடவுள். கடவுள்
2: ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஜெனரல்கள் தங்களோட படைகளை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சில தேர்ந்தெடுத்த இடங்களை தாக்க அனுப்புனாங்க. இந்த மாதிரி ஆயுதங்களை கொடுத்தாங்க. இது நேருக்கு நேரா போராடுறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. தைரியம், சக்தி, சாதுரியம் இதெல்லாம் வெற்றியை நிர்ணயிச்சது. ஆனா நவீன ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே, குறிப்பா ஸ்டன்கன், இந்த போர் நுணுக்கங்கள்ல பல்லாயிரக்கணக்கான வீரர்களையும் கொன்னு குவிச்சது. இதுக்கு என்ன அர்த்தம்?
3: ஒரு ராணுவ அதிகாரியா நீங்க தான் உங்க படையில இருக்கிறவங்களோட உயிருக்கு பொறுப்பு. இதுல நீங்க உங்க திறமையும் புத்திசாலித்தனத்தையும் உபயோகிக்கணும்.
2: தேங்க்யூ அலெக்சாண்டர்.

0: சூப்பரா சண்டை போட்டு
1: வந்துட்டா. ஜெனரலோட பொண்ணு கேப்ரைலா, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க. பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க.
2: அப்படியா?
1: ஆமா, என்னன்னா நான் பொய்யா சொல்றேன், இந்த டிரஸ் உங்களுக்கு அழகா இருக்கு.

0: பேட்ரோல்ஸ் ரெண்டு வகையான வீரர்கள் இருக்காங்க, வாழறவங்க அப்புறம் சாகுறவங்க.
1: அவங்க வராங்க, எல்லாத்தையும் தயாரா வைங்க.
0: நீங்க வாழணும்னா சாகடிக்க கத்துக்கணும். கொல்றவங்க தான் போர்ல ஜெயிப்பாங்க. எல்லாரும் தயாரா இருங்க. நீங்களும் உங்க குழுவும் ஹில் 31 பாதுகாக்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. அதாவது நீங்க அலெக்சாண்டர் குழுவை எதிர்க்கணும். இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு பெரிய பாராட்டும் பதவியும் காத்துக்கிட்டு இருக்கு. இது வெறும் ஒரு பயிற்சி இல்ல, இதுதான் உங்க எதிர்காலத்தோட முதல் படி.

0: நீ இப்ப தோத்துட்ட பாரு.
1: எதுக்காக சுட்ட?
0: நான் கருணையை காட்ட மாட்டேன் முட்டாள்.
1: ஆனா கப்ரைலா என்ன முட்டாளா நினைக்கலையே.
2: Oh!

0: ஃபாஸ்ட் அகாடமி விட்டு போனதுக்கு நான் காரணமாயிட்டேன்.
1: ஏன்?
0: நான் சுட்டதுனால்தான் அவனுக்கு அப்படியாச்சு.
1: அவன் ரொம்ப நல்லவா, அவன் கூட இருந்தா ஜாலியா இருக்கும், அவ்வளவுதான். வா. இது ரொம்ப அழகா இருக்குல்ல?
0: ஆமா, அற்புதமா இருக்கு.
1: அந்த பூனைங்களை பாத்தியா? இங்க எங்க பார்த்தாலும் இருக்கும். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க சிங்கங்களும் புலிகளும் மட்டும்தான் இருந்தது. அதுங்களை அடிமையா வச்சிருந்து கொண்டுடுவாங்க.
0: அத மக்களும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நான் புக்ல படிச்சிருக்கேன்.
1: அப்படியா?
0: கேப்ரியலா, ஃபர்ஸ்ட் மாதிரி என் கூட நீ சும்மா பொழுதுபோக்காக தான் பழகிறியா?
1: இல்ல.
2: கேப்ரியலா, Stay with me.
1: Please.
2: Stay.

0: பிளாசோவுக்கு நடந்த சம்பவம் ரொம்பவே மோசமானது. அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாகி வரதுக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகும்.
1: ஆமா, நாங்க எல்லாரும் அவனோட இந்த நிலைமையை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறோம் சார்.
0: ரொம்ப அழகா பதில் சொல்ற. ஆனாலும் இதுக்கான விசாரணை நடக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு இது சாதகமா இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
1: ஆனா நான் தான் பண்ணன்றதுக்கு எந்த சாட்சியும் இல்ல. ஃபாஸ்டியோட ஆளுங்களே இந்த விபத்து நடந்த போதன்னா அவ கூட இல்லன்னு தான் சொல்லுவாங்க.
0: ஆனா நடந்ததுக்கு ஏதோ ஒரு வகையில நீ காரணமா இருக்கன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு தண்டனை கொடுக்கறது இப்ப என் கையில தான் இருக்கு. இதுக்கும் மேல சில விஷயங்கள் இருக்கு.
1: என்ன?
0: நீ என் பொண்ணு கூட பழகிறதும் எனக்கு நல்லா தெரியும்.
1: நான் நினைச்சேன் நீங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்க அனுமதியோட நான் அவளை என் வாழ்க்கை துணைவியா ஏத்துக்கலான் இருக்கேன். என்ன சொல்றீங்க?
0: அதுக்கு இடமே கிடையாது. நீ அவளுக்கு தொல்லை கொடுப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட திறமையை பத்தி நான் குறை சொல்ல விரும்பல. நீ ஒரு தலைவரோட பையனா தான் பிறந்திருக்க. ஆனா உன்கிட்ட மனிதாபிமானமே கிடையாது. உன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட என் பொண்ணு பழகறத நான் விரும்பல.
1: ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, நீங்க என்ன பண்ணாலும் இங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது.
0: அப்படியா?
1: அப்படியே நீங்க ஏதாவது செய்ய நினைச்சாலும் உங்களோட இந்த அகாடமி இல்லாம பண்ணிடுவேன். அது மட்டும் இல்ல, அதுக்கு மேலையும் நான் என்ன வேணாலும் செய்வேன்.
0: உங்க அப்பாவோட பண பலத்தால நீ என்ன மிரட்டி பாக்குறியா? நீ இனிமே இங்க இருக்க கூடாதுன்னு உங்க அப்பா கிட்ட இப்பவே சொல்ற.
1: நான் அவளை சந்திக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தது உங்க உடம்புல உயிர் இருக்காது.
2: இப்போ உங்க அண்ணனை பத்தி என்ன நினைக்கிறேன்?
3: எனக்கு அவன மாதிரி ஆகணும்னு ஆசையா இருக்கு.
2: நீ நீயா இருக்கிறதா நல்லது டேவி.
1: நான் இந்த ராணுவ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததே யூரோப்பியன் யூனியன் பதவிக்காக தான். அத ஆட்சி செய்யணும்.
2: கங்கராச்சுலேஷன்ஸ் அலெக்ஸ்.
1: தேங்க்ஸ் பா. டேவிட்,
3: உன்னை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன்.
1: நீதான் என்னோட தம்பியா?
3: ஏ, என்ன பார்த்தா அப்படி தெரியலையா?
1: எனக்கு அண்ணன் மாதிரி இருக்க. உன்னை அப்பா அவர் வழியில கூட்டிட்டு போறார் போல இருக்கு.
3: ஆமா, எனக்கு அது பிடிக்கல. நான் வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு எனக்கு குழப்பமா இருக்கு. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. என்னப்பா சொல்றீங்க?
2: நிச்சயமா நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். நீங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருங்க, நான் உங்க ரெண்டு பேருக்கும் குடிக்க சில்லுன்னு ஏதாவது கொண்டு வரேன்.
3: இல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன்.
1: சீக்கிரமா, நாம ரெண்டு பேரும் நிறைய பேச.

0: இதுதான் என் வீடு. அதோட வாழ்க்கையில பணம் மட்டும் முக்கியம் கிடையாது.
1: நான் இதுவரைக்கும் உனக்கு எதுவுமே செய்யல அலெக்ஸ், இனிமேலாவது உனக்கு எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறேன். என்னோட வீட்டுக்கு வந்துரு அலெக்ஸ், நாம எல்லாருமே ஒன்னாக இருப்போம். என்ன சொல்ற, நாம மூணு ராஜாக்கள்.
0: நீங்க ரொம்ப சென்டிமெண்டா இருக்கீங்கப்பா, ஆனா நான் ஒரு பிராக்டிக்கல் ஆனவன். நீங்க கனவுல கூட நினைக்காததை நான் செஞ்சு காட்ட போறேன், இந்த உலகத்தையே மாத்த போறேன். அப்பா, நான் பேசுறது முட்டாள்தனமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லப்பா,

0: I'm sorry. நான் பார்க்கல.
1: இல்ல பரவாயில்ல விடுங்க. என் பேரு டேவிட் அலெக்சாண்டர்.
0: நீ ஸ்டோனோட தம்பியா?
1: அவர் உங்களுக்கு தெரியுமா?
0: எங்க அப்பா ஒரு ஸ்கூல் நடத்துறாரு, அங்கதான் அவரும் இருக்காரு.
2: என்ன பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வியட்நாம் போரிய மீடியால தான் நடத்திக்கிட்டு இருக்கு. அரசு ஒரே ஒரு ஆயுதத்தை வச்சு ஜெயிக்க வேண்டியது, ஆனா தவறிட்டாங்க.
0: எல்லாமே அப்படிதான்.
2: ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். சரியா?
3: நீங்க என் பையனை எப்படி வளர்த்திருக்கீங்கன்னு எனக்கு புரியல ஜெனரல்.
4: நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. அவனை நான் எப்படியோ உருவாக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி வருவான்னு நினைக்கவே இல்லை.
0: உன்ன மட்டும் ஏன் உங்க அப்பா இந்த ஸ்கூலுக்கு அனுப்பல?
1: அவரை என்ன அண்ணன் மாதிரி திறமையானவ இல்ல நினைச்சிருப்பாரு.
0: வித்தியாசமா நினைச்சிருக்கலாம். ரெண்டு பேரும் சகோதரர்களா இருந்தாலும் வேற வேற மனுஷங்க தானே.
1: ஆனா நான் அதுல சேர்ந்திருக்கலாம் நினைக்கிறேன்.
0: ஏ,
1: அது வந்து இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்த நான் பார்த்ததே இல்ல.
0: அது வந்து நீங்க என்ன வாங்க போறீங்க? எப்படி சொல்றது, மீடியா வர்ணனையாளரா?
1: வர்ணனையாளரா?
0: ஆமா.
1: இல்ல இல்ல, நான் ஏதாவது மக்களுக்கு உதவுற மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுறேன்.
0: டெலிவிஷன் மக்களுக்கு உதவுறது இல்லையா?
1: ஆனா எனக்கு அந்த விஷயத்துல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல.
2: என் மனைவி கிட்ட என்ன பேசிட்டு இருக்க?
1: ஓ, ஸ்டோன், இவ உன் மனைவியா?
0: என்ன சொல்றீங்க?
2: நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன்ற விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லவே இல்லையா? எத்தனை நாள் தான் மறைச்சு வச்சிட்டு இருக்க போற? கேப்ரியலா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்மள மாதிரி இந்த உலகத்துல பொருத்தமான ஜோடி யாருமே கிடையாது.
0: எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உங்களை அப்புறம் பாக்குறேன்.
2: அவ வெக்கப்படுறா, ரொம்ப அழகானவ. அம்மா என்ன சொல்லிட்டு இருந்தா?
0: அம்மா, நான் இத வந்துடுறேன்.
1: சும்மாதான் பேசிட்டு இருந்தா?
2: எந்த பத்தி?
1: முக்கியமான விஷயம் எதுவும் இல்ல. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் ஸ்டோன்.
2: அதிர்ஷ்டங்கிறது அமையறது டேவிட்.
5: அதிர்ஷ்டமா? இந்த அற்புதமான ஒரு மையத்தை உருவாக்குனது நமக்கு அதிர்ஷ்டம் தான். நமக்கு ஒரு வழிகாட்டியா இருந்ததுக்கு, இத்தனை வருஷம் நம்மளை உற்சாகப்படுத்தினதுக்கு. இந்த அகாடமி உலகத்துக்காக பல நல்ல ராணுவ தலைவர்களை உருவாக்கியிருக்கு. அதோட பல தொழிற்சாலைகளையும் கேப்டன்களையும் அதோட சேர்த்து. இந்த நேரத்தில் இது நான் கொஞ்சம் பெருமையா சொல்ல வேண்டியிருக்கு. அதோ உங்க இடையே உட்கார்ந்து இருக்கிற மிக சிறந்தவரான என்னுடைய அப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த இனிமையான மாலை பொழுதுல இந்த ஹால்ல ஒரு இசையை ஏற்பாடு பண்ணிருக்க, அதுவும் மறக்க முடியாத என் தந்தைக்கு அர்ப்பணிக்க போறோம். அது அர்ப்பணிக்க போறது என் அருமை மனைவி கேப்ரியலா.
6: பிரமாதம் அலெக்ஸ்.
5: நன்றி.
3: ஒன்னு சொல்றேன், என்னோட பசங்க ரெண்டு பேருமே என்ன விட நல்ல பேச்சாளர்கள் ஆயிட்டாங்க.
5: அப்ப நான் உங்களை பேசக்கூடாதுன்னு எப்பவும் தடுத்தது இல்லையே?
3: இல்ல, நான் அதுக்காக சொல்லல.
6: அது பேசுற விதத்தினால இல்ல, எதை பத்தி பேசுறாங்கிறதுலதான் இருக்கு. அப்ப ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அலெக்ஸ்.
3: நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் அலெக்ஸ், வரியா?
5: நிச்சயமா.

0: பிரமாதம், ரொம்ப நல்லா ஆடுனீங்க.
1: நீ ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுற.
0: இத்தனை வருஷம் கழிச்சு உன்ன பாக்கும்போது ஆள் அடையாளம் தெரியாம மாறிட்ட.
1: எப்படி இருக்க?
0: பார்த்தா தெரியல, கிழவி ஆயிட்ட.
1: சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நியூயார்க்ல உன்ன பார்த்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்க.
2: Darling David, you are my favorite senator.
3: Congressman.
2: Well, whatever you are, I missed you terribly.
4: ஜெனரல் நம்மள விட்டு போனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
5: ஆமா, அவர் எனக்கு அப்பா மாதிரி இருந்தாரு.
4: உனக்கு அவரு என்னை விட ஒரு படி மேலதான். எல்லாரும் சொல்றாங்க நீ உன் வாழ்க்கையில வேற பாதை மாறி போய்கிட்டு இருக்கன்னு சொல்றாங்க. உன் சாவை நீயே நிர்ணயிச்சுக்க முடியுமா? எல்லா விஷயத்திலயும் நான் ஜெயிச்சிட்டேன், ஆனா ஒரு விஷயத்துல நான் தோத்துட்டேன்னு நினைக்கிறேன்.
5: என்னன்னு சொல்லுங்க.
4: நீ வளர்ந்த விதம் தான் அலெக்ஸ்.
5: வேடிக்கையா இருக்கு. நான் இன்னைக்கு என்னவா இருக்கணும் அது எனக்கு பிடிச்சிருக்கு.
4: நான் சொல்ல வந்ததை நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல.
1: என் கூட டான்ஸ் ஆடுறியா?
0: நிச்சயமா.
1: ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க, அதான் உனக்கு நல்லது.
0: என்ன சொல்ற?
1: நான் ஒரு சாதாரண ஆள். யூரோப்பியன் யூனியன் தலைவர் மனைவியோட ஆடுறது தப்பா இடதா? சரி, நான் உன்னை எப்படி கூப்பிடலாம்? ராணினா?
0: ஓ டேவிட், போதும், நிறுத்து. உன்னோட இந்த கிண்டல் பேச்சு இன்னும் மாறவே இல்ல.
4: நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அலெக்ஸ்.
5: எனக்கு தெரியும், எல்லாத்தையுமே நீங்க குடுத்துட போறீங்க. உங்க டிவி ஸ்டேஷன், உங்களுடைய வயர் சர்வீசஸ், ஏன் உங்களுடைய கம்யூனிகேஷன் சேட்டலைட்டையே கொடுக்க போறீங்க. எல்லாத்தையுமே மக்களுக்காக கொடுக்க போறீங்க. ஆமா, நீங்க மக்கள் கிட்ட உங்களை ரொம்ப பெரிய தாராளமான மனுஷனா காட்டிக்க போறீங்க. நீங்க உங்களை காப்பாத்திக்க பாக்குறீங்க அப்பா. ஆனா அதுக்கு காலம் கடந்து போச்சு.
4: நீ எப்படி இதை கண்டுபிடிக்கிறேன்னு எனக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நடக்கிற பார்ட்டியில நான் என்னுடைய திட்டத்தை அறிவிக்க போறேன். அது உனக்கு சம்மதம் தானே?
5: ஆமா, உங்க முடிவு சரிதான். முகம் தெரியாதவங்க முன்னாடி உங்க பிள்ளைங்களை அவமானப்படுத்த போறீங்க. நான் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை ரொம்ப ரசிக்கிறேன், ஆனா நான் உங்களை இப்படி செய்ய விட மாட்டேன்.
4: உன்னால என் முடிவை மாத்த முடியாது. இந்த திட்டத்தை உன்னால தடுத்து நிறுத்தவும் முடியாது அலெக்ஸ். உனக்கு ஒண்ணு சொல்லிக்கிற, உனக்கு ஒரு டிரஸ்ட் அமைச்சு தரேன், உனக்கு ஒரு அரண்மனையும் தரேன். உன் தம்பி டேவிட்டுக்கு வர்ஜினியால ஒரு எஸ்டேட் கிடைக்கும். நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமாவும் திருப்தியாவும் வாழலாம். புரியுதா?
5: எனக்கு எது திருப்தி தரணும் உங்களுக்கு தெரியாது ஃபாதர். அது உங்க சக்திக்கும் மேலானது.
1: எங்க அண்ணனுக்கு இப்போ இங்க நல்ல பேர் இல்ல.
0: அப்படி ஒன்னு பேர் வாங்கின மாதிரி எனக்கு தோணல. வாழ்க்கையில அவர் என்ன எதிர்பார்க்கிறாருனே புரியல.
1: நீ கூட இருக்கல்ல, உன்னோட அழகுல அவர் குழம்பி போயிருப்பார்.
0: அதனாலதான் சீரியஸா பேசுறேன்.
1: நானும் தான்.
5: இதை என்னால ஒத்துக்க முடியாதுப்பா. எனக்கு சேர வேண்டியத நான் அடைஞ்சே தீருவேன், எதுவா இருந்தாலும் சரி. சொத்து எல்லாமே.
4: நான் ஒரு முடிவு எடுத்தா எடுத்ததுதான், அதை உன்னால மாத்த முடியாது.
5: இது சரியில்லை. எனக்கு உங்களோட தொலை தொடர்பும் அதோட வலிமையும் எனக்கு தேவை. நான் இந்த உலகத்தை எப்படியோ என் இஷ்டப்படி மாத்ததான் போறேன்.
4: நீ இந்த உலகத்தை மாத்திரியோ இல்லையோ, என் ஆசை, கனவு, லட்சியம் இதெல்லாம் அழிக்கிறதுக்கு என்கிட்டயே சண்டை போடுற.
5: ஏன்பா இப்படி அவசரப்படுறீங்க? இதுக்கெல்லாம் நான் போய் சண்டை போடுவேனா? நான் ஏதாவது ஒரு முடிவெடுத்தா அப்புறம் நான் உங்களை அழைக்க வேண்டியிருக்கும். அதனால உங்களை இப்போ
4: அலெக்ஸ்
5: உங்களோட நரகத்துக்கு அனுப்புறோம்.

0: காப்பாத்துங்க, உடனே ஆம்புலன்ஸ் வர வழிங்க, சீக்கிரம் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க உடனே. அப்பா அப்பா
1: அப்பா என்னாச்சு?
0: எனக்கு தெரியாது, அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால பால்கனிக்கு வந்து காத்து வாங்க வந்திருக்காரு.
1: அப்பா
0: ஏப்பா இப்படி நீங்க அவசரப்பட்டீங்க? இல்லப்பா பேச முயற்சி பண்ணாதீங்க.
2: நீ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகி கிண்டிலிருந்து நீ உயர்ந்த மனிதனாக போகிறாய். இன்று முதல் உனக்கு நடப்பவை எல்லாம் நலமாகத்தான் முடியும். உனக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள். இதை பருகிவிட்டு என்னிடம் கொடு.
3: இது என்னுடைய ரத்தம். என் எதிரிகள் என்னை சிந்த வைத்தது. இதை குடித்து நான் வெற்றி கொள்வேன். இதுதான் என் கதை. இது பாவங்களால் உருவாக்கப்பட்டது. இதை குடித்து அரசாங்கத்தை மகிழ்ச்சியடையவை. எதிர்த்து நிற்க உலகம் எல்லாம் கதிர் அறுப்பது போல் வெட்டி சாய்க்கப்படும். என்னுடைய தாக்குதல் பூமியில் துடித்துக் கொண்டு இருக்கின்றவர்களை ஒரு எரிமலையாக வெடிக்க செய்யும். என்னை எதிர்த்தவர்கள் கதி இதுதான்.
4: பலமுள்ள ஒரு தீவிரவாத கூட்டம் அழிக்கப்பட்ட பிறகு ஜெருசலேமில் உள்ள டெம்பிள் மவுண்டில் உற்சாகமாக கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன.
5: ஏனென்றால் இங்கு எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது ஸ்டோன் அலெக்சாண்டர் வேர்ல்ட் யூனியனில் சான்சலராக பதவியேற்பது.
6: தேங்க்யூ டயானா. ஸ்டோன் அலெக்சாண்டர் பதவி ஏற்க போற இந்த சமயத்துல அவரால் உலகமே மாறி இருக்கு. அவரோட சொத்துக்களை வச்சு உலகத்தோட பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காரு. குறிப்பா உலக பசி மற்றும் வறட்சிய மிடில் கிளாஸ்ல சமாதானத்தை ஏற்படுத்திருக்காரு. அதோட அரசுக்காக பல வேலைகளையும் செஞ்சிருக்காரு.
7: எல்லாரும் பாத்தீங்கல்ல, காங்கிரஸ்க்கு சொல்ல வேண்டியது இல்லன்னா உங்களால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க.
8: நான் சொல்றேன் ரிச்சர்ட், டெலிகேஷனை திரும்பப்படுறது மிகப்பெரிய தப்பு. அது ஒரு தவறான செய்தியை வச்சு.
9: இல்ல, அது ஒரு சரியான செய்தி தான்.
7: சரியான நேரத்துலதான் வந்திருக்கீங்க வைஸ் பிரசிடென்ட். ஷோ இன்னும் ஆரம்பிக்கல.
6: அலெக்சாண்டர் யூரோப்பியன் யூனியனோட சேர்மனா பதவியேற்றது ஒரு நல்ல விஷயம் தான். நாடுகளுக்கு இடையே பாகுபாடு நீங்கிடுச்சு. உலகமே 10 ஜனநாயக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பிரிவிலிருந்து ஒரு செக்ரட்டரி ஜெனரலுக்கு பாராளுமன்றத்துல ஒரு ஓட்டு போட உரிமை வழங்கப்பட்டிருக்கு. ஆனா அலெக்சாண்டர் சான்சலரா பதவியேற்றதுக்கு அப்புறம் இனிமே இந்த திட்டம் முடிவுக்கு வந்துடும் எதிர்பார்க்கிறோம். டயானா,
5: இன்னும் சில நேரங்களில் சான்சலர் தனது உரையை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
3: நீங்க எனக்காக ஒரு அற்புதமான வீட்டை கட்டியிருக்கீங்க. நான் இனிமே உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செய்வேன். என் மனசுல நான் எதை நினைக்கிறேனோ அதை செய்வேன். நான் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போவேன். இப்போ அதுக்கான நேரம் வந்தாச்சு. நான் என்னோட சிம்மாசனத்தை கடவுளோட நட்சத்திரம்.
7: இவர் உங்களோட அண்ணாங்கறத என்னால நம்பவே முடியல.
9: யாராவது எங்க வீட்டு வாசல்ல போட்டு போயிருக்கலாம்.
7: அனாதியா போட்டிருப்பாங்கன்னு சொல்றீங்களா?
3: அதுவும் நிறைவேற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து
7: இந்த முட்டாள் மனுஷனை நீங்க நம்புறீங்களா?
9: பேசுறத பார்த்தா ஹிட்லரோட சர்வாதிகாரம் மாதிரியே இருக்கு. உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாமே அவன் பக்கம் இருக்கிறதுனால அவன் எந்த நேரத்திலும் நம்ம மேல தாக்குதல் நடத்தலாம். அதனால அவன் மேல எப்பவும் ஒரு கண்ணு வச்சுக்கணும்.
10: அவனுடைய முதல் அடி நம்மளுடைய பொருளாதாரத்து மேலதான் இருக்கும். உலக சந்தையில இருந்து நம்மள துண்டிப்பான்.
7: சைனீஸும் லத்தீனும் இந்த பிரச்சனையை பத்தி என்ன நினைக்கிறாங்க?
10: எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இதோ இந்த இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டை பாருங்க. இதெல்லாம் சேட்டலைட்ல இருந்து எடுத்த போட்டோஸ். ரஷ்யாவை சுத்தி உள்ள ஆயுத கிடங்குகள் இந்த போட்டோல இருக்கு.
7: அவங்க பொருட்களை வெளியே கொடுத்துட்டு இருக்காங்களா?
10: CIA சொல்றபடி யாரும் நிறைய பணத்தை கொடுத்து இந்த ஆயுதங்களை எல்லாம் வாங்கியிருக்காங்க.
8: ஆனா அது இன்னும் உறுதி செய்யப்படல.
7: அப்ப யார் இதை கொடுத்தது?
10: அது ஒருவேளை என்னோட அண்ணனா இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்கு அவராலதான் முடியும்.
7: சான்சலர் கிட்ட நான் பேசணும். நாங்க ஸ்கிரீன்ல இருக்கோம்.
11: நான் மிடில் ஈஸ்ட்ல இன்னும் ஒரு நாள் இருக்க போறேன். வெட்னே அன்னைக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.
7: ரொம்ப பிஸியா இருக்கீங்க இல்லையா சான்சலர்?
11: மிஸ்டர் பிரசிடென்ட், உலகத்தோட எதிர்காலம் பிரச்சனையில.
7: அதுக்கு என்ன அர்த்தம்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
11: ஐயோ பாவம், ஒரு சின்ன பொறுப்புல இருக்கிறவர் நீங்க. இன்னும் 30 மணி நேரத்துல எங்க ஆளுங்க உங்களை வந்து சந்திப்பாங்கன்னு அர்த்தம்.
7: ஆட்மோ, நம்மளோட படைகள் இப்ப எந்த திசையில இருக்கு?
12: கோஸ்ட் ஆஃப் இல்லிகிட்ட தான் சார் இருக்காங்க.
7: ஓகே, இது அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பான இடமா தான் இருக்கணும். என்ன சொல்றீங்க ஜென்டில்மேன்?

0: அங்க என்ன ஒத்து பாத்துக்கிட்டு இருக்க டேவிட், கொஞ்ச நேரம் வேலை செய்யறது நிறுத்து.
1: நான் உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் சார். எப்படியாவது எங்க அண்ணன் என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கணும். அவன் ஒரு சாதாரண ஆள் இல்ல.
0: அவனை எது செயல்படுத்துதுன்னு எனக்கு தெரியும். அவனோட அதிகாரம் தான். அவன் ஒரு நவீன மனுஷனா மாற ஆரம்பிச்சதுல இருந்து இப்படிதான் இருக்கான். நான் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யோசனைகளை தடுக்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கவே முடியல. என்ன பண்றது?
1: இத பாருங்க சார்.
0: இன்சூரன்ஸ் ஸ்டடி.
1: சிஏஏ சந்தேகத்துக்கிடமான 200 பேருடைய லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதுல அரசியல் ரீதியாவோ பிசினஸ் ரீதியாவோ கண்டிப்பா எங்க அண்ணனுடைய பேரும் இருக்கும்.
0: நீ என்ன சொல்ல வர?
1: செத்துட்டாங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரும்.
0: இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி செத்தாங்க?
1: பலவிதமா செத்துருக்காங்க. கேன்சர்னால, அட்டாக்னால, ஸ்ட்ரோக்னால.
0: இதெல்லாம் அவங்க அவனை எதிர்த்ததுனாலன்னு மட்டும் சொல்லாத. இதெல்லாம் நம்பறதுக்கு நான் தயாரா இல்ல டேவிட்.
1: இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து தள்ளி நிக்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லது.
0: என்னால அதை செய்ய முடியாது. அவன் என்ன நிஜமாவே எதிர்க்கணும்னா அது நேருக்கு நேரா தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்க.
2: நான் என்ன நினைக்கிறேன்னா, வைஸ் பிரசிடென்ட் சொல்றது சரின்னு தோணுது.
0: ஒருவேளை நீங்க பிரசிடென்ட் ஆனீங்கன்னா எப்படி வேணாலும் முடிவு எடுத்துக்கங்க. அடுத்து பாப்போமா. டேக்
2: ஓ
0: இன்னொரு ஆட்டம் போடுவோமா?
3: சரி. வேர்ல்டு யூனியனோட குடிமக்களே, இந்த உலகம் ஒற்றுமையோட முதல் நாள நீங்க இப்ப பார்க்க போறீங்க. ஒரே பணம், ஒரே மொழி, ஒரே லட்சியம். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் நாளுக்கு நாள் மேலும் சிறப்படைய செய்யறதுதான் எங்க கொள்கை. ஒரே ஒரு சர்வாதிகாரி. எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் பயப்படுறீங்க. இந்த பயம் எங்கிருந்து ஏற்படுதுன்னு எனக்கு தெரியும். இதே பயம்தான் நண்பர்களை சேர்த்து ஜூலியஸ் சீசரை தோக்கடிக்க செஞ்சது. அதுவும் அந்த இடத்துல ரோமன் சாம்ராஜ்யத்துல அவனோட நிலைமைக்கு வந்துருவாங்கிற பயம். ஆனா புரூட்டஸ் சொன்னாரு, அவன் ஒரு குறிக்கோள் உள்ளவன். ஆனா என்னோட குறிக்கோளை பார்த்து நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. ஆமா, ஏன்னா நான் ஒன்னும் சர்வாதிகாரி இல்லை. மனிதர்களை அவங்களுடைய கெட்ட நேரங்கள்ல இருந்து காப்பாத்துனுங்கிற கடமை உணர்ச்சி தான் எனக்கு இருக்கு. நான் உங்களை என் வழிய கடப்பிடிங்கன்னு சொல்ல போறதில்ல. ஆனா இந்த பயணத்துல உங்களை என் கூட கூட்டிக்கிட்டு தான் போக போறேன். இந்த பயணம் வேற ஒரு அற்புதமான உலகத்துக்கு உங்களை கூட்டிக்கிட்டு போக போகுது.

0: எப்படி இருக்கீங்க சான்சலர்?
1: மிஸ்டர் பிரசிடென்ட், டேவிட், எப்படி இருக்கிறடா? கேப்ரியலா உன்னை ரொம்ப கேட்டதாவும், உனக்கு நேரம் கிடைச்சா உன்னை பார்க்க வர சொன்னா.
2: கண்டிப்பா.
0: உங்களோட அந்த பேச்சு ரொம்ப பிரமாதமா இருந்தது சான்சலர்.
1: உங்களை தேர்ந்தெடுக்க உதவுன அந்த ஸ்பீச்சோடவா?
0: நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பேசிக்கிறத விட நேரடியா விஷயத்துக்கு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: நிச்சயமா.
0: நீங்க கிட்டத்தட்ட எல்லா நாடுகளையும் உங்க பின்னாடி வரிசையில நிக்க வச்சிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்களோட இந்த புது உலக வழிமுறையில உங்களுக்கு ஈடுபாடு இருக்கிறதா எனக்கு தெரியலையே. நான் சொல்றது சரியா சான்சலர்?
1: இனிமே இதெல்லாம் முடிவெடுக்க வேண்டியது நீங்க இல்லன்னு நான் நினைக்கிறேன். இத பாருங்க, யுனைடெட் நேஷனும் யூரோப்பியன் யூனியனும் அவங்கள என்னோட ஆர்கனைசேஷன்ல வந்து சேர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, உங்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கூட எனக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க.
0: அந்த அம்பாசடரோட நடவடிக்கைகளை திரும்ப பெற்றாச்சு.
1: மிஸ்டர் வைஸ் பிரசிடென்ட், நீங்க இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் எது நன்மையை ஏற்படுத்துதோ அதை தான் நானும் செய்யணும்னு விரும்புறேன்.
2: இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் சொல்றதுதான் கரெக்ட்னு நான் நம்புறேன் சார்.
1: ஒரு பெரிய அலை எதிர்த்து நீங்க மட்டும் படக ஓட்ட முடியாது. துணிஞ்சு நின்னு உங்களால எதுவும் செய்யவும் முடியாது. இல்ல, நார்த் அமெரிக்கன்ஸ் மத்தவங்களோட சேர்ந்துதான் ஆகணும்.
0: மொத்த நார்த் அமெரிக்காவுமா? நீங்களும் உங்களோட ஆளுங்களும் எதை வேணும்னாலும் சொல்லிக்கங்க. ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் தான் கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட அமெரிக்காவோட பிரசிடென்ட்.
1: அப்படியா? அப்படின்னா இனிமே நாம ரெண்டு பேரும் பேசறதுக்கு எதுவுமே இல்ல. ஜெனுமன்,

सर ये ला सर कितना छ सर सर सर सर व्हाट डैम इट

0: பேர்.
1: கேப்ரியலா.
0: எப்படி இருக்க? பிரசிடென்ட் எப்படி இருக்காரு?
1: கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காரு.
0: ஓ,
1: அலெக்ஸ் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணி என்ன உடனே இங்க வர சொன்னாரு. இது அவசரமாமே.
0: ஆமா டேவிட், நான் உனக்கு கேட்காம லஞ்ச் தயார் பண்ணி வச்சிட்டேன். நீ சாப்பிட வரல?
1: நிச்சயமா.
0: ஓ சந்தோஷம், வா.
1: நாம ரெண்டு பேரும் இப்படி சந்திக்கிறது ரொம்ப நல்லா இருக்குல்ல.
0: கடைசியா எப்ப சந்திச்சோம்?
1: 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜூலைல வாஷிங்டன்ல ஒரு ஃபங்க்ஷன்ல.
0: உனக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம்தா.
1: உன் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் மறக்க முடியுமா?
0: ஆனா நீ மட்டும் அன்னைக்கு என்கிட்ட பேசவே இல்ல. கேப்ரியலான்னு சொல்லிட்டு காணாம போயிட்ட.
1: எல்லாரும் மாதிரி உன் பின்னாடி சுத்த கொடுக்கல. ஏன்னா உனக்கு உயிருக்குயிரா காதலிச்சுட்டு இருந்த.
0: ஹே டேவிட், கேக்கவே சந்தோஷமா இருக்கு. நீ இப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல.
1: நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்கலாமா? அலெக்ஸோட உன்னோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கா?
0: என்ன இப்படி ஒரு கேள்வி கேக்குற? நிச்சயமா. அவரால என் ஃபவுண்டேஷன் ரொம்பவே வெற்றிகரமா போயிட்டு இருக்க. கஷ்டப்படுற நாடுகளுக்கு நாங்க எவ்வளவு உதவி இருக்கோம்னு உனக்கு தெரியுமா? அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிருக்கோம்.
1: நீ சந்தோஷமா தானே இருக்க?
0: சந்தோஷம் என்ன பெரிய சந்தோஷம்? அதை விட நாம வேற ஏதாவது பேசலாம்.
1: உன்னை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு.
0: ஏன்?
1: ஏன்னா பதில் ரொம்ப சிம்பிள். அவனுடைய வழியில குறுக்க வர எல்லாருக்கும் முடிவு.
0: செத்துருவாங்களா? உனக்கு பைத்தியம்தா?
1: இருக்கலாம். நான் பைத்தியமாவே இருந்துட்டு போறேன். ஆனா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்.
0: ஏன்?
1: எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன். நான் சொல்றது தயவு செஞ்சு கேள. பிளீஸ்.
0: நிச்சயமா செய்வன் டேவிட்.
2: ஜான்சன் உங்களை உள்ள கூப்பிட்டாரு.
1: Excuse me.

0: தேவ, பென்சனுக்கு இப்படியாவும் நான் நினைச்சு கூட பாக்கல. ஆனா என்ன பண்றது, அந்த கடவுள் இதெல்லாம் பாத்துட்டு சும்மா தானே இருக்கா?
1: உன் வழி இப்ப கிளியர் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அப்படிதானே?
0: நீ சொல்றது எனக்கு புரியல.
1: தப்பெல்லாம் நீ எப்படி மறைக்கிறன்னு தெரியல, ஆனா நிச்சயம் நான் கண்டுபிடிப்பேன்.
0: உனக்கு என்ன பிடிக்காது இல்ல டேவிட், ஆனா இல்லன்னு மட்டும் சொல்லிடாத. உனக்கு உண்மையாவே என்ன பிடிக்காது.
1: உனக்கு என்ன வேணும் அலெக்ஸ்?
0: நீ ருசியான ஒரு லஞ்சம் முடிச்சிட்டு பேச்சுவார்த்தையும் முடிச்சுட்டு இங்க வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். என் வைஃப், அவ ரொம்ப விசுவாசமானவர். மற்றவங்களை விட அவளோட இந்த தன்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: இத பத்தி தானே நீ என்கிட்ட பேசணும்னு நினைச்ச?
0: இன்னும் கொஞ்ச நாள்ல நீ நார்த் அமெரிக்கன் ஜோனோட பிரசிடன்ட் ஆக போற. அதனால நீ என் பக்கம் இருக்கணும்னு நான் விரும்புறேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. நீ என்னோட தம்பி டேவிட், ஒரே குடும்பம், ஒரே ரத்தம். இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? நீ எப்பொழுதுமே என் கூட இருக்கணும்.
1: என்ன முடிவு பண்ணணும்னு எனக்கு தெரியும்
0: டேவிட். நான் உனக்கு உதவி செய்ய நினைக்கிறேன். நாம ரெண்டு பேரும் சேர்ந்தா இந்த உலகத்தையே ஆளலாம். என் கூட சேர்ந்துரு, அதுக்கப்புறம் நீ தான் என்னோட அடுத்த இடத்துல இருப்ப.
1: அதை எப்படி நீ முடிவு பண்ணலாம்?
0: என்கிட்ட அந்த சக்தி இருக்கு. என்னால எதையும் நடத்தி காட்ட முடியும்.
1: எங்க கூட சைனீஸ் அண்ட் லாட்டின் பீப்புள் இருக்கிற வரைக்கும் நீ எது நடக்கும் நினைக்கிறியோ அது நடக்கவே நடக்காது.
0: நான் நினைச்சா எதையும் சமாளிப்பேன். சொல்றத கேளு, வந்து சேர்ந்துடு என்னோட இந்த பிரம்மாண்டமான விஷயத்துல வந்து சேர்ந்துடு டேவிட். கடைசி வரைக்கும் நீ சந்தோஷமா இருப்ப.
1: என் டைம் வேஸ்ட் பண்ணாத.
3: நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலப்பா. எனக்கு என்னோட சொத்து வேணும்.
0: இத நான் தான் செஞ்சேங்கிறத விட நீ தான் செஞ்சேங்கிறதுக்கு இந்த டிவியில ப்ரூஃப்.
1: நான் அன்னைக்கு மேலேயே போகல, இதை யாரும் நம்ப மாட்டாங்க. அன்னைக்கு நான் கீழே இருந்ததுக்கு நிறைய சாட்சி இருக்கு.
0: இது டெலிவிஷன், மக்கள் இதுல பாக்குறத எல்லாத்தையும் நம்புவாங்க. அதோட நீ நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை குற்றவாளின்னு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க.
1: என்ன சீண்டி பார்க்காத.
0: என் மனைவிக்கு நீ எவ்வளவு மோசமானவன்னு தெரிஞ்சிருக்க. பிரசிடென்ட்
4: செத்துட்டான். டேவிட், என்ன மன்னிச்சிடு. இப்ப நீ என்ன செய்ய போற சொல்ல?
0: நீ உன்னுடைய காங்கிரஸ் குழுவோட இதை பத்தி பேசிக்கலாம். நான் உனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் தர, அதுக்குள்ள எனக்கு பதில் வந்தாங்க.
1: நீ ஜாக்கிரதையாவே இரு.

0: நாம் அவனை கொன்னுடுவோம். நியாயமா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தானாவே ஒரு முடிவுக்கு வந்துடும். ரெண்டாயிரம் வருஷம் உணர்ந்தது யார்? உன்னுடைய உணர்ச்சிகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. உன்னோட தியாகம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீ சீக்கிரமேயே முன்னாடி தலைகுனிஞ்சு நிக்க போற. அதோட உங்க அப்பாவுக்கு நான் யாருன்னு தெரிய வரும். மனித சமுதாயத்தையே என் காலடிக்கு கொண்டு வரப்போறேன். அதே சமயம் என்னுடைய சிம்மாசனத்துல நான் உட்கார போறேன். அதனால சொர்க்கத்தில் இருக்கிற எல்லாரும் ஆனந்தமா இருங்க. அத படைச்சவனும் தான். ஓ, பூமியில இருக்கிற எனக்கு நீங்க எல்லாரும் தலைவணங்கியே ஆகணும். ஏன்னா சாத்தானான நான் மேல இருந்து பூமிக்கு வந்து இறங்கி இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இது எல்லாத்தையும் நான் முடிச்சிடுவேன்.
1: அதிகாரப்பூர்வமா செய்தி வந்திருக்கு, உங்க தம்பி
0: இன்னும் நம்ம கூட சேர்றத நிராகரிச்சுட்டான். நம்மளுடைய இந்த செயல்பாட்டுக்கு என் தம்பி ஒரு சிறு தடங்கலாயிருக்கான். பரவாயில்ல, அவனை விட்டுடு. அதனால இவ்வளவு நாள் நம்ம காத்திருக்கோம், அதுக்கு
1: ஒரு முடிவு வந்துடும்.
0: ஆமா, இன்னும் உனக்கு புரியலையா? எல்லாருக்கும் ஏன் மேலதான் நம்பிக்கை? ஏன் மேல? ஆமா, வேணும்னா சோதிச்சு பாரு, நீ வேணும்னா அவங்களை துண்டிப்பாரு, புரட்சியை ஏற்படுத்தி பாரு. நான் இத உங்ககிட்ட ஒரு சவாலாவே எடுத்துக்கிறேன்.

0: ஆஹா, பிரமாதம். நீ இதை விட இன்னும் நல்ல வேற ஏதாவது செய்யலாம். போ, உன்னுடைய உத்வேகத்தை நெருப்பு பழமா பூமியில ஊத்து, பூமியில ஊத்து.
1: 11வது நாளாக மெட்டிராய்டில் தீமழை பெய்து கொண்டிருக்கின்றன. உலகத்தில் சமம் இல்லாத வானிலை உருவாகி கொண்டிருக்கிறது. பெல்ஜியமில் வெள்ளம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. பல மாதங்களாக நடந்து வரும் நிலச்சரிவினால் நோய்கள் ஏற்படும். இதனால் பல மக்கள் உயிரிழ நேரிடலாம் என்று டாக்டர்கள் கூறுகின்றனர். நேற்று நடந்த கலவரத்தில் 300 பேர் இறந்துவிட்டார்கள். இது சாதாரண மக்களின் சட்டமீறலை காட்டுகிறது. இதனால் பல இயற்கை அழிவு ஏற்பட்டு வருகிறது.
2: அவங்க இந்த உலகத்தோட முடிவு நினைக்கிறாங்க. எல்லாரும் தெருவில் கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா?
3: ப்ளீஸ், என்னோட மக்கள் என் மேல ரொம்ப விசுவாசமா இருக்காங்க. ஆனா நகரத்துல திடீர்னு ஏதாவது ஒண்ணு வந்து தாக்கும் போது அந்த விசுவாசம் குறையலா இல்லையா?
0: அந்த மாதிரி எதுவும் நடக்காது.
3: நீங்க ஏதாவது செஞ்சாகணும்.
0: மிஸ்டர்
3: பிரசிடன்ட், நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க.
4: இத பாருங்க, வேர்ல்டு யூனியன்ல சேரத பொறுத்த வரைக்கும் என்னுடைய முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல.
5: இது ரோம்ல இருந்து வந்திருக்கிற அபிஷியல் நோட்டீஸ். வேர்ல்டு யூனியன் நமக்கு எதிராக எல்லா வர்த்தகத்தையும் நிறுத்திருக்கிறதா நமக்கு அதிகாரப்பூர்வமான செய்தி வந்திருக்கு.
0: லேடிஸ் அண்ட் ஜென்டல்மன், நான் என் சக்திக்கு மீறி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சிருக்கேன். நான் சீக்கிரமே ஒவ்வொரு இடத்துக்கு வந்து நேரடியா உங்க கூட பேச போறேன்.
4: உலகத்தையே தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறான்.
2: உலக சமாதானங்கிறதுல உலகத்தை கட்டுப்படுத்துற விஷயம் எங்கிருந்து வந்தது?
4: நான் என்னோட தனிப்பட்ட சுதந்திரத்தை பத்தி பேசல, நமக்காக பேசுறேன், நம்ம நாட்டுக்காக பேசுறேன். நான் அவன் முன்னாடி தலை வணங்கி நிக்க முடியாது. அவன் எந்த விதத்துல நம்மள மிரட்டினாலும் சரி, அவனுக்கு என்னால அடிப்பணிய முடியாது.
6: நான் ஏற்கனவே கலவரத்துல ஈடுபட்டவங்களுக்கு தண்டனையை நிறைவேற்ற சொல்லிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது இல்லையா?
0: நீங்க ஒரு அற்புதமான பிரசிடென்ட். ஆனா இதுக்கு மேல நாம எதுவும் செய்ய வேண்டாம். எங்க பார்த்தாலும் பிணங்கள் கிடைக்கிறத விரும்பல. இது எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கிடும்.
2: மிஸ்டர் பிரசிடன்ட், நான் ஒண்ணு சொல்ற தப்பா நினைக்காதீங்க. நீங்க உங்க குடும்ப சண்டைய மனசுல வச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
4: இந்த நாட்டோட மக்கள் அயல் நாட்டுக்காரனோட கால அடிப்பணியறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நம்ம எல்லாருடைய எதிர்காலத்தையும் வேற ஒருத்தன் கையில கொடுத்துட்டு என்ன வேடிக்கை பார்த்து சொல்றீங்களா?
2: வேடிக்கைகளை எப்படி சமாளிக்கிறது? அமெரிக்கன், சைனீஸ் இவங்களெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க?
6: ஆமா, சைனீஸ் அவங்களோட படைகளை நம்ம பார்டர்ல நிறுத்தி வச்சிருக்காங்க.
0: கொஞ்சமாவது நம்பிக்கை வைங்க. ஒரு நிமிஷம், நான் இதோ வந்துடுறேன். மத்தபடி எல்லாமே அமைதியா நடக்கும். சங்கடங்கள் வந்தாதான் அதுல சுவாரஸ்யமே இருக்கும். அமெரிக்கா சைனா இதுல எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் அது மெக்கிடோல தான் முடியும்.
4: இந்த அரசு இருந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மக்களுக்காக, மக்களுடையதா, மக்களோடவே இருக்கும். நம்மளுடையதாவே சுதந்திரமா இருக்கும். இந்த மீட்டிங் இதோட முடிச்சுக்கலாம்.
2: இதுக்கு நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க.
4: என் அண்ணனு ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. ஓகே,
7: இது எல்லாமே உங்க சுயநலத்துக்காக தான் பண்றீங்க. உங்க எல்லாரையும் உங்க அடிமையா நடத்த பாக்குறீங்க.
0: இத பத்தி நம்ம ரெண்டு பேரும் அப்புறமா பேசுவோம்.
7: இல்ல இல்ல, நாம இப்பவே பேசியாகணும்.
0: இத பாரு, உனக்கு புரியாத பல விஷயங்கள் இருக்கு.
7: எப்படி, உங்க வழியில குறுக்க வர எல்லாரும் சாகுற மாதிரியா? டேவிட் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, அதெல்லாம் உண்மையா?
0: ஆமா, என்னோட அன்பு தம்பி உன்னை எனக்கு எதிராக பேச அனுப்பியிருக்கானா?
7: அப்படின்னா இதெல்லாம் உண்மைதான்ல? நீ உன் அப்பா வீசா கடிச்சிருக்க. என்னால இத நம்ப முடியல.
0: அதனாலதான் உங்களை பெண்கள்னு சொல்றாங்க. நீ என்ன பண்ற? நீ போய் உன் வேலையை மட்டும் பாரு, என் விஷயத்துல தலையிடாத.
7: நீ இப்படி ஒரு கொலைகாரனா இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்படின்னா மக்களுக்கு உதவி செய்யறதுல வெறும் நடிப்பு தானா?
0: ஒரு மனிதனோட விசுவாசத்தை ஜெயிக்கணும்னா அவனோட பசியை தீக்கிறது மூலமா தான் அது முடியும். ஆனால் அவங்க கையை நீட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள நீ உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்க எனக்கு வெறுத்து போச்சு.
8: அவங்களோட பசி பட்டினி வியாதி நாத்தம் அவங்க பசியால துடிக்கட்டும் சாகட்டும்.
7: அப்ப இந்த உலகத்துக்காக நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். நம்ம உண்மையிலேயே மனுஷங்களே இல்ல. கடவுளே, என்னால தாங்க முடியல.
8: கடவுளா, கடவுளா, கடவுளா! அவன் இங்கதான் எங்கயோ சுத்திக்கிட்டு இருக்கான், அதனாலதான் இப்படி நடக்குது. கைய நீட்டி அவங்கிட்ட பிச்சை கேளு ஆரம்பி. அவன் அன்புக்காக பிச்சை கேளு. நீ உன் சுயநனவை இழந்துட்ட.
7: முன்ன பார்க்கவே பிடிச்ச

0: கொடுத்துட்டார்.
1: உன்னை பார்க்கவே பிடிக்கல.
0: குட் பாய்.
1: Mm-hmm.

0: என் இனிய ஆப்பிரிக்கன் குழந்தைகளே, நன்றி. நீங்க எல்லாரும் என்னோட குழந்தைகள், என்னுடைய குழந்தைகள். இப்போ இந்த உலகமே கலவரத்தில் இருக்கு. ஆமா, கலவரத்தில் இருக்கு. எங்க பார்த்தாலும் கலவரம், கலவரம், கலவரம்.
1: இந்த இடத்தை பாத்தீங்களா? இது ஒரு நோய்வாய்ப்பட்ட ஊர் சார். இங்க போய் நம்மள அனுப்பிருக்காங்களே.
2: இது மெக்சிகோ சார்ஜென்ட். இது நம்மளோட வீடு மாதிரி. இது ஜோன் இல்ல, புரிஞ்சுதா?
1: எஸ் சார்.
2: கொடுங்க, நான் எடுத்து வைக்கிறேன்.
3: ரொம்ப நன்றி.
2: நீங்க லேடி அலெக்சாண்டர்ல? நான் தான் ஹெல்ப் பண்ணணுமா?
3: இங்க வாங்க.
2: உங்க குழு இங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்கு எனக்கு தெரியும். ஆனா நானே உங்களை வந்து நேரடியா சந்திப்பேன்னு நினைச்சு பார்க்கவே இல்லை.
3: என்னால வலி தாங்க முடியல.
2: இந்த கிராமத்துல எத்தனை பேர் செத்துருக்காங்க சொல்லுங்க?
3: சரியா தெரியல, ஒரு 100 பேர் இல்ல அதுக்கு மேலயும் இருக்கும். ஆனா யார் யார் எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஓ ஓ, அழக்கூடாதுமா, அழக்கூடாது. இல்ல இல்ல இல்ல,
0: நீங்க நெருப்பு பிழம்புகள் உங்க வயல்கள்ல வந்து விழறத பார்த்திருப்பீங்க. வானத்துல கால வேளையில கூட இருண்டு போய் இரவு மாதிரி இருக்கிறத பார்த்திருப்பீங்க. உங்க உறவினர்கள் உங்க கண்ணுக்கு முன்னாடியே நோய்வாய்ப்பட்டு இறக்கிறத கூட நீங்க பார்த்திருப்பீங்க. நாம நேசிக்கிற இந்த உலகம் உங்க கண்ணுக்கு முன்னாடியே அழியறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதனாலதான் நீங்க எல்லாரும் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் என்னோட உதவிய நாடி இங்க வந்திருக்கிறீங்க. என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது.
3: என்னால முடியல.
2: கடவுள் இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு. ஏன் எதுவும் செய்யல?
3: எல்லாத்துக்கும் கடவுளையே நம்பிட்டு இருக்க கூடாது. நம்மால முடிஞ்ச உதவிய நாம செய்யணும் மக்களுக்காக.
0: என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, ஏன்னா நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, துரோகம் பண்ணிட்டீங்க. நான் உங்களுக்கு பட்டினியிலிருந்து விடுதலை கொடுத்த, உலகம் முழுவதும் உங்களுக்காக அமைதியை நான் கொடுத்த, அதுக்காக நீங்க எனக்கு செஞ்ச கைமாறு இதுதானா? நீங்க என்ன நிராகரிச்சிட்டீங்க, நிராகரிச்சிட்டீங்க, ஏமாத்திட்டீங்க. ஆமா,
3: நீ ஒன்னும் கடவுள் இல்ல,
0: கடவுளை ஏமாத்திட்டீங்க. அதுக்காக நீங்க எல்லாரும் தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். நான் உங்களை காப்பாத்துறேன்.

இப்ப இவங்க கடவுள் கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப இவங்களுக்கு யாராலையும் எதாலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இவங்களால ஜெனரல் மட்டும் எப்பவும் மறக்கவே முடியாது. இவ்வளவு மோசமான நிலைமையிலையும் இவங்கள ஜெனரல் தான் கவனிச்சுக்கிட்டாரு.

கடவுளோட உதவியாளரே, உன்னோட பயணம் என்னோட மாதிரியே வெற்றிகரமா இருந்திருக்கு நம்புறேன். ஆனா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அவங்க சாகுறது தினமும் தான் வயசானவங்க சாகுறாங்க. இந்த பந்தங்கள் தான் நம்மளை கலக்குது.

0: நிலநடுக்கமும் பல இயற்கை பேரழிவும் உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கையில் மற்ற நாடுகளிடம் நம் நாட்டிற்கு உதவி வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மற்ற நாடுகளிடமிருந்து உணவுகளும் தண்ணீர் விநியோகமும் தொடங்கப்பட்டுள்ளது.
1: இப்போ என்ன பண்ண போறோம்?
0: இதிலேயே அனைத்து நாடுகளிடமிருந்தும் உதவிகள் வரும்.
1: சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன்.
2: இன்று காங்கிரஸ் கட்சியினர் மிஸ்டர் பிரசிடண்டை அழைத்து வேர்ல்டு யூனியன் உறுப்பினராகும்படி வற்புறுத்தினர். இதனால் உடனடியாக அமைதி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
3: இந்த செய்தியை பார்க்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் திருப்தி தரும்னு நினைக்கிறேன். இதனால நம்ம டெலிவிஷன் ரேட்டிங் அதிகமாகும். டிவிங்கிறது என்ன ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. என் வேலையை சுலபமா முடிச்சிருச்சு.
4: இன்னும் உங்களை எதிர்க்கிற ஜோன் இருக்கு, உங்களோட தம்பி.
3: ஆமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவன் என்னை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கா.
4: அவனை ஒழிச்சு கட்டிடலான்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்.
3: இனிமே தப்பித்தவர் எனக்கு புத்திமதி சொன்னா அவ்வளவுதான். என்னோட தம்பி மிஸ்டர் பிரசிடென்ட் வருவா, நிச்சயம் வருவா.
5: நாங்க எல்லாருமே நம்ம பிரசிடென்ட் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தோம். நாங்க எல்லாருமே அவர் பின்னாடி போனதுக்கு காரணம் அவருடைய நேர்மைதா. ஆனா அவருடைய இந்த வாழ்க்கை இப்ப பொய்யானதா ஆயிடுச்சு. டேனியல் அலெக்சாண்டரோட சாவு ஒரு ரகசிய கேமரா மூலமா, அது ஒரு விபத்து இல்லைன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. நம்மளுடைய பிரசிடன்ட் சொத்துக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய அப்பாவியை கொண்டுட்டாரு. இது நம்ம நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு களங்கம். அவருடைய உண்மையான சொரூபம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இந்த நடந்த சம்பவத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது டேவிட் அலெக்சாண்டர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காகவும் தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கிறதுக்காகவும் என்ன வேணாலும் செய்வாருன்றது வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. அவர் ஒரு சுயநலவாதி.
1: இந்த பிரஸ் கான்பரன்ஸ் எப்ப நடந்தது? இப்பதான் சார் நடந்திருக்கு. அவருக்கு எல்லா சேனல்லையும் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அவனை போன்ல கூப்பிடு.
6: அவரை உடனடியா பதவியிலிருந்து இறக்கணும். அவரா இறங்கலனாலும் மக்கள் சபையை கூட்டி அவரை பதவியிலிருந்து இறங்கி
1: சீக்கிரமா
6: பெத்த தகப்பனையே கொலப்பட்ட ஒரு ஆள்
1: நம்ம
6: பிரசிடண்டா இருக்கவே கூடாது.
1: நீ எல்லாம் மனுஷன் இல்ல, ஒரு பயந்தாங்கோலி. இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும்.
6: பதில் சொல்ல போறது நீயா நானான்றத பொறுத்திருந்து பாப்போம்.
1: உன்னோட நோக்கம் எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ என்ன செஞ்சிருக்கன்னு உனக்கு தெரியுமா?
7: We are from FBI. நாங்க டேவிட் அலெக்சாண்டர் கைது பண்ண வந்திருக்கோம்.
8: பிரசிடென்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணு.
7: கதவை தர.
8: பிரசிடென்ட் கைது பண்ண FBI
7: சொன்னதை
5: உங்களால நாங்க உலகத்துல இருக்கிற மத்த எல்லா நாடுகளோடய போர் செய்ய வேண்டியிருக்கு. இதைத்தான் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா?
1: அவங்க எங்க பின்னாடி வந்தா அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்.
5: கோர்ட் உங்களை கைது செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருக்கு.
1: இது தேச துரோகம்.
5: மிஸ்டர் பிரசிடென்ட் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கு.
1: நாம உடனே தப்பிக்கலாம் சார். எல்லாரும் அலர்ட்டா இருங்க, போங்க.
9: எல்லாரும் சீக்கிரம் வாங்க.
1: இதை எப்படி சமாளிக்க போறீங்க? இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியலன்னா அரசியலேயே இருக்க முடியாது.
7: உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா?
1: எப்பவுமே அரசியலுக்கு வரும்போது மோசமான நிலைமையை சந்திக்கிற தைரியத்தோட தான் வரணும்.
9: இவங்களை கூட்டிட்டு போங்க. Come on. உங்களுக்கு என்ன வேணும்?
7: பிரசிடென்ட கைது பண்ண வந்திருக்கோம்.
9: அது அவ்வளவு ஈஸி இல்ல
7: சார். நம்ம இங்கிருந்து போயிடுறோம், போங்க.

0: அமெரிக்கா என்னோடது. பிரசிடன்ட் தம் பதவியை முற்றில நாட்டை விட்டே போயிட்டான். இப்ப அங்க இருக்கிற அரசு என்னோட சேர தயாரா இருக்காங்க. நாம எப்போ மிடில் சந்திக்கிறோம்?
1: நீங்களும் அங்க வருவீங்கன்னு
2: நம்புறேன். சைனீஸ் மக்கள் என்னைக்கும் உங்ககிட்ட தலை வணங்க மாட்டாங்க.
1: உங்களுக்கு வறட்சி ஏற்படுத்துற நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். $10 மில்லியன் மேல
2: நாங்க எவ்வளவு பணத்தை இழந்தாலும் பரவாயில்ல, மன உறுதி குறையாது.
0: நீங்க உங்க ஆளுங்களை தியாகம் பண்ணுவீங்களா?
3: பயமுறுத்துறியா?
0: அது எனக்கு தெரியும். அங்க ஒரு ப்ரொபசி இருக்கு. மிடில் ஈஸ்டோட தலைவர்கள் தங்களுடைய படைகளை மிசோடோவோட விமானத்துல சேர்ப்பாங்க. அப்ப உங்களுக்கே புரியும்.
4: ஒருவேளை உங்க கூட நார்த்தன் ஜோன் சேரல?
0: நிச்சயமா வருவாங்க. நாம அவங்கள அடிப்பணிய வைப்போம்.

0: இது நமக்கு ரொம்ப அசிங்கம்.
1: மிஸ்டர் பிரசிடென்ட்,
2: ஜென்டில்மேன், செக்ரட்டரியா இருக்கிற அலெக்ஸ் தன்னை பிரசிடென்டா அறிவிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, வேர்ல்ட் யூனியன்ல அவன் சேர போறான்.
3: நமக்கு வந்த செய்தியின்படி சைனீஸ் அவங்களோட படைய அவனோட சேர அனுப்பியிருக்காங்களா?
2: நம்ம போராட வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்க பதிலுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: பயமா இருக்கா சார்?
1: ஆமா,
0: எல்லாம் சரியாயிடும். இங்க இருந்து தப்பிச்சு போறதா நமக்கு நல்லது. நீங்க பயப்படாம தைரியமா இருக்க.
1: இல்ல பரவாயில்ல, தைரியமா தான் இருக்கு.

ரஷ்யா சைனீஸ் அவங்க படைகளோட மிடில் ஈஸ்ட நோக்கி போயிட்டு இருக்காங்க. நாம ஆயுதங்களோட அவங்கள தொடர்ந்து போலாம் நான் நினைக்கிறேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம இன்னைக்கு ராத்திரி நம்மளோட ஆபரேஷனை வெற்றிகரமா செஞ்சு முடிக்க போறோம். அதுல எந்த பிரச்சனையும் வராது.

நான் சொர்க்கம் திறப்பதை பார்த்தேன். அதற்கு பிறகு வெள்ளை குதிரையையும் பார்த்தேன். யார் உண்மையாகவும் நம்பிக்கையோடும் இருக்கிறானோ, நேர்மையாக நியாயத்தை மட்டுமே பார்க்கிறானோ, அவன் இந்த உலகத்தை பாதுகாப்பான். அவன்தான் ராஜாவுக்கு ராஜாவாக ஆவான், கடவுளுக்கு கடவுளாக இருப்பான்.

0: நான் அந்த சாத்தானை பார்த்தேன். இந்த பூமியின் ராஜாவையும் பார்த்தேன். அவர் வெள்ளை குதிரை மேல் அமர்ந்திருந்தவனோடு போர் புரிந்தார். நான் ஒரு புது சொர்க்கத்தை பார்த்தேன், அதோடு புது பூமியையும் பார்த்தேன். அங்கு வலிகளே கிடையாது, வலிகளே கிடையாது. தீய சக்தி வெளிச்சம் வந்த பிறகு தன் சக்தியை இழந்து விடுகிறது.
1: உங்களுடைய
0: வருகை எங்களை உற்சாகப்படுத்தி விட்டது. நான் தான் ஆல்பா மற்றும் ஒமேகா, ஆரம்பமும் முடிவும் நான் தான்.
1: எங்களை காப்பாற்று.
2: எனக்கு ஏதோ ஒரு செய்தி கிடைச்சது. இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் சைனீஸ் பீப்புள் கிட்ட உடனே பேசணும். அதுக்கு ஏற்பாடு செய். இதுவரைக்கும் செய்யாத அளவுக்கு பெரிய போர் செய்ய போற.
3: தேங்க்யூ மிஸ்டர் பிரசிடென்ட். நாங்க உங்க உதவியை தான் எதிர்பார்த்தோம்.
4: எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. நாம தீய சக்தியை அரவணைப்போம். அப்பதான் அந்த சக்தியை இன்னும் ஆழமா உள்ள இறக்க முடியும்.

0: பிளைன் ஆஃப் மெகிடோ. மிடில் ஈஸ்டோட முக்கியமான இடம். ஆயிரக்கணக்கான சைனீஸ் படைகள் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வேர்ல்ட் யூனியனின் 10 தொண்களும் தங்களுடைய படைகளை திரட்டிவிட்டனர். வரலாறு காணாத சம்பவம் ஒன்று இங்கு ஏற்பட போகிறது. யுனைடெட் ஸ்டேட்ஸின் புது தலைவர் இங்கு வந்துவிட்டார்.
1: கங்கராச்சுலேஷன் மிஸ்டர் பிரசிடென்ட்.
2: ஹலோ சார், எப்படி இருக்கீங்க?
3: நீங்க இப்ப பாக்குறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன்டீரியர் பிரசிடென்ட் ரெகனைஸ் மெகிடோவுக்கு வந்துள்ள
4: யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் சார்பாக தற்போது டேவிட் அலெக்சாண்டரை தேடும் பணி தொடர்ந்து உலகமெங்கும் நடந்து வருகிறது.
5: ஜென்டல்மேன், நாம எப்படியாவது இங்க இருக்கிற ஹெட் குவார்டர்ஸ் தாக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வேகமா முன்னேறி நம்ம தாக்குதலை தீவிரப்படுத்தலாம். எல்லாரும் துணிஞ்சு உள்ள போங்க. யாரும் எந்த வார்த்தைக்காகவும் காத்துட்டு இருக்க தேவையில்லை.
3: திட்டம் நல்லா இருக்கு, எனக்கு இதுதான் சரின்படுது. ஸ்டோனும் அவங்க ஆளுங்களும் கொண்டாட்டத்துக்காக இங்க திரண்டிருக்காங்க. அவங்க இந்த தாக்குதலை எதிர்பார்க்க மாட்டாங்க. நாம சைனீஸ்க்காக காத்திருந்து அதுக்கப்புறம் முழு படையோட நாம இந்த பக்கமா போய் தாக்கலாம்.
6: உங்களுக்கு தெரியுமா இதுல எவ்வளவு பேர் சாக போறாங்க? ஜெயிக்கணும்.
5: ஓகே, நீங்க இந்த வழியா உங்க படையை கூட்டிட்டு உள்ள போங்க.
3: எஸ் சார்.
5: லெப்ட் சைட்ல உங்களுக்கு சரியான பாதை கிடைக்கும். நீங்க அங்க போனீங்கன்னா ஈஸியா தாக்கலாம்.
3: இங்க நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.

0: என் வீரர்களே, நீங்க உங்களுடைய முதலடிய ஜெருசலத்தை நோக்கி எடுத்து வச்சிருக்கிறீங்க. புது உலகத்துக்கான பயணத்தை தொடங்கியிருக்கிறீங்க.
1: அனைவரும் கடவுள் அலெக்சாண்டரை போற்றுங்கள்.
2: உங்களுக்கு தெரிந்தது போல் நம் தலைவர் உங்கள் எல்லோரையும் தொடர்பு கொள்ள வேண்டியதால், அதனால் யூரோப்பியன் யூனியன் தலைவர் அலெக்சாண்டர் யூரோப்பியன் யூனியன் மோட்ரியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இரவு 10 மணிக்கு பார்வையிட வரார். அடுத்த 10 நாட்களுக்கு ஈஸ்ட் ஜோனின் துருப்புகளுக்கு உலகத்தில் புது திருப்பத்தை ஏற்படுத்தியவரை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும்.

0: ஏன் என்ன தேர்ந்தெடுத்தீங்க? எவ்வளவு பேர் இருக்காங்க? எனக்கு பயமா இருக்கு. நான் சாக விரும்பல, ஆனா எனக்கு ஒரு ஆழமான விஷயம் தெரியும். நான் எப்படியாவது இதெல்லாம் கடந்துருவேன். நான் ஏற்கனவே செத்துட்டேன். இப்ப நான் உங்க கையில இருக்கேன்.
1: சார், நான் உங்க கூட வரேன்.
0: இல்ல இல்ல, நான் தனியா தான் போவேன்.
1: அங்க உங்களுக்கு ஏதாவது ஆச்சுனா
0: இத மட்டும்தான் என்னால பண்ண முடியும். தேங்க்யூ.
1: கடவுள் அவருக்கு சக்தியை கொடுக்கணும். நீங்க தான் எங்களோட ஊழி.
0: இதெல்லாம் கடந்து போக எனக்கு சக்தி இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்களுடைய வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் எனக்கு வேணும். எல்லாத்துக்கும் மேல உங்க விருப்பத்தின் படி இல்லாம என் விருப்பத்தின் படி செய்யறதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். என் உயிரை எடுத்துக்குங்க. இன்னைக்கு ராத்திரி ஒரு முடிவு கட்டுங்க. கடவுள்கிட்ட இருந்து வந்தது
2: கடவுள்கிட்டே திரும்ப போயிடும். குட் ஈவினிங் ஜென்டில்மேன்.

0: Alex!
1: இவ்வளவு சீக்கிரமா? லாரிஸ் அண்ட் ஜென்டில்மன், நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க கிளாஸ் மேல தூக்குங்க. என்னோட அருமத்தம்பியோட எதிர்ப்பை மெக்கிடோவில் நான் சந்திக்கிறதுக்கு. ஆனாலும் நான் இந்த நேரத்தில் என் அருமத்தம்பிக்கு காவலாளியா இருக்க போறேன். ராத்திரி பொழுது சொகுசா இருந்திருக்கும் நம்புறேன். பொழுது நல்லா இருக்குல்ல? சூரியன் உதிச்சுக்கிட்டே இருக்கு, பறவைகள் பாடிக்கிட்டே இருக்கு, எல்லாம் என்னுடைய உலகத்துல சுத்திக்கிட்டே இருக்கு.
2: உன்னுடைய உலகம் இருளான மோசமான இடம். நீ கேப்ரியல் அவ என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியும்.
1: ஓ, அதுக்கு பழிவாங்கதான் இங்க வந்திருக்கியா? எல்லாமே கடைசியில காதலுக்காக தான் இல்லையா? இத்தனை வருஷமா நான் உயிரோட இருந்ததுனாலதான் நீங்க ஒழுக்கமா உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காம இருந்திருக்கீங்க இல்லையா? உன்னுடைய பழைய காதலி அண்ணனுடைய பொண்டாட்டின் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ ரொம்ப கட்டுப்பாடா இருந்திருக்கே, உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனா உன்னுடைய காதலி என் மனைவிய நான் கொன்னதுக்காக நீ இப்ப என்ன பழி வாங்க வந்திருக்க? உன் கோபத்தை தூண்டிட்டனா? சாரி.
2: நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
1: தெரிஞ்சதுனால என்ன பண்ண போற? ஆனா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, அதை நினைச்சு நீ வருத்தப்படல?
2: நான் வருத்தப்படல.
1: சீக்கிரமே வருத்தப்படுது. ஏன் அருமத்தம்பியே, உனக்கு நான் ஒரு கடைசி வாய்ப்பு தரேன். என் கூட சேர்ந்துரு, அப்புறம் நான் உன்னை இந்த மோசமான நிலைமையிலிருந்து உயரத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துருவேன். உன்னை நாட்டுக்கே ராஜாவாக்குற.
2: இதுக்கெல்லாம் வருத்தப்படுறவன் நான் இல்ல, அத முதல்ல புரிஞ்சுக்க.
1: ஊ ஆளுங்களால என்ன எதையும் செய்ய முடியாது, அது எனக்கு தெரியும். நீ வேணும் நான் சாகலா, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் யார் மேலேயும் என் அரசாங்கத்தை நடத்துவேன், யாருக்கும் தண்டனை கொடுப்பேன். வாப்பா வந்து பாரு, இது அற்புதமா இல்ல?
3: எல்லா யூனிட்ஸையும் பொசிஷனுக்கு போட்டோம்.
4: சைனீஸ் கடைசியா இங்க வந்துகிட்டு இருக்காங்க.
1: ரொம்ப வேகமானவங்க, அவங்கள நல்ல விதமா பயன்படுத்த.
3: நான் சொல்ற வரைக்கும் காத்துருங்க.
4: உன்னோட கடவுள் இப்ப எங்க இருக்காரு?
2: இங்கதான் இருக்காரு.
1: அப்படியா? அவர் வந்த உடனே நானே உனக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். உன் கடவுள் எனக்கு ஃப்ரெண்டு தான். அந்த கடவுளுக்கு சக்தி இருந்தா இப்ப நடக்க போறத தடுக்கட்டும். ஏன்னா வேடிக்கை பண்றதை விட்டுட்டு தப்பித்தவரே அவர் வந்தாருன்னா அவருக்கு சமமான என்ன பாப்பார்?
2: உன்னுடைய எல்லா படையும் எல்லா ஆயுதமும் கடவுளுக்கு முன்னாடி வெறும் தூசு மாதிரி.
1: நீ இன்னும் என்ன சரியாவே புரிஞ்சுக்கலடா. கொஞ்சம் எனக்கும் கடவுளுக்கு நடுவுல நடக்க போற யுத்தம் மனித குலத்துக்காகத்தான். அதோ அங்க இருக்கிறது என்னோட படையே இல்ல, அதெல்லாம் என்னுடைய வெற்றி கோப்பைகள். நீ மேலிருந்து கேட்டுட்டு தானே இருக்க? உன்னோட மிக சிறந்த படைப்பு உனக்கே துரோகம் செஞ்சிடுச்சு. இனிமே இவங்க என்னதான் பின்பற்றுவாங்க? ஆமா, என்னதான் பின்பற்றுவாங்க? நான் ஜெயிச்சிட்டேன். இனிமே இந்த கிரகத்தை சொர்க்கமா நான் மாத்த போறேன். அதுவும் என்ன சேர்ந்தவங்களுக்காக. என்னோட தேவதைகள் திரும்பவும் வருவாங்க. நீ நரகத்தை இதுவரைக்கும் பார்த்திருக்கியா? இதுதான் புது பொற்காலத்தோட முதல் நாள். நாளையிலேந்து ஆரம்பிக்கிறது இன்னும் மோசமான நிலைமை.
2: நாளைக்கு நீ இங்க இருக்க மாட்டேன்.
1: நான் தாக்க சொல்லலையே, என்ன நடக்குதுங்க?
5: ஷூட் பண்ணுங்க.

0: எங்கப்படி சண்டை போட
1: எல்லாரும் சாகுற வரைக்கும் போராடுங்க.

என்ன இவ இன்னும் சாகலியேன்னு பாக்குறியா? சாரி, யோசிச்சு பாரு. யோசி, நான் தான் நான் வரலாறு முழுதும் பார்த்திருக்கேன். அதுவும் பல பேர். இந்த தடவை இன்னும் மோசமாயிருக்கு. உன்னுடைய அண்ணன் பேரும் நான் தேர்ந்து எழுத்த கருவிதான். ஒரு பொம்மை. என்னுடைய கட்டளையை நிறைவேற்ற அவனை பயன்படுத்தின. குட் பாய். நான் இருள் சக்திகளுக்கு கட்டளையிடுற, தீய சக்திகள் எழுந்திருக்க எழுந்து உங்களுக்கு எதிராக நிக்கிறவங்களை அழிச்சிடுங்க, எழுந்திருங்க. கட்டளையிடுறது உங்களுடைய கடவுள். இருள் சூழட்டும்.

0: இன்னைக்கு ஓட உன் கதை புரிஞ்சுது.
1: பாத்தியா, நிலைமையே மாறிப்போச்சு. யாராலையும் என்ன தோக்கடிக்க முடியாது. நான் தான் சக்தி வாய்ந்தவன், எனக்கு தான் வெற்றியே.

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: மத்தேயு சுவிசேஷம் 24:42 வசனம்.
3: உங்கள் ஆண்டவர்
2: இன்ன நாளிகையிலே
3: வருவார் என்று
2: நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால்
3: விழித்திருங்கள்.
2: நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருக்காவது தெரியுமா எப்ப வருவார்னு? தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும்? பிதாவாகிய தேவனுக்கு மட்டும் தெரியும். குமாரன் இயேசு கிறிஸ்து கூட தெரியாது அவர் எப்ப வருவார்னு தெரியாது. ஆனால் என்ன, விழித்திருங்கள். விழித்திருங்கன்னா தூங்காம இருக்கணுமா? எப்படி தூங்காம இருக்கணுமா? இல்ல சொல்லுங்க, தூங்காம இருக்கணுமா? இல்ல, தூங்கினாலும் நம்ம இருதயம் என்ன செய்யணும்? ஆண்டோடு இணைந்து எப்ப வருவார் ஏக்கத்தோட, தாகத்தோட, கண்ணீரோட, வாஞ்சோட காத்திருக்கணும். விழிப்பா இருக்கணும். பாருங்க, நம்ம ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்துதான் இருப்பீங்க. நிறைய இடத்துல உட்கார்ந்து இருப்பீங்க, கொட்டை கொட்டையா பாத்துட்டு இருப்பீங்க. ஆனா அங்க என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம உள்ள என்ன செய்யும், துக்கம் பாரம் நம்ம உள்ள பாரத்தினால துக்கத்தில் நிறைஞ்சிருக்கும் போது என்ன, யார் இந்த பக்கம் போனாங்களா பாத்தீங்களான்னா, இல்லையா சரியா கவனிக்கலையே அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லை, விழிப்பு இல்லை. அங்கதான் உட்கார்ந்துருப்போம், ஆனா யோசனை சோர்வுகள் அப்படிதான் இருக்கும். கேட்டு இந்த பக்கம் இப்படி போனாங்களான்னு கேட்டா, இல்லை எனக்கு தெரியல, நான் பார்க்க கவனிக்கல அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். காரணம் என்ன, நம்ம என்ன செய்யல, சரி நம்ம ஆத்மத்துல விழிப்பு இல்லாம கவனம் இல்லாம இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி. அதனால நம்ம ஆண்டுகிட்ட கேட்கலாம், ஆண்டவரே விழிப்புள்ள இதயத்தை தாரோம். அதனால தாவி ராஜா கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 13:3 வசனம்.
3: என் தேவனாகிய கர்த்தாவே
2: நீர் நோக்கி பாருங்க, எங்களை நோக்கி பாருங்க ஆண்டவரே, நீர் எங்களை நோக்கி பார்த்து
3: எனக்கு செவி கொடுத்தருளும்,
2: என்னை

0: எப்பவும் தெளிவா இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய கண்கள் தெளிவா இருந்தா தான் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது, என்ன நடக்கு, எப்படிலாம் இந்த உலகம் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, நம்ம எப்படி ஆண்டு ராஜ்யத்துக்கு போகணும், அந்த எண்ணம் வரும். நமக்குள்ள தெளிவில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம உலகத்தை தான் நோக்கி பார்த்துட்டே இருப்போம். இப்படி ஆயிடுச்சா, இப்படி ஆயிடுச்சு, அதாயிடுச்சா, இதாயிடுச்சா, அது எப்படி ஆயிடுச்சு, இதை தான் நினச்சிட்டு இருப்போம். அதனால தாவிராஜை கேட்குற கத்தாவே, நான் மரணம் என்னை நோக்கி பாருங்க ஆண்டவரே, எனக்கு செவி கொடுங்க. எப்படி கேட்பாருங்க பாருங்க, என்னை நோக்கி பாருங்க, எனக்கு செவி கொடுங்க, என் கண்கள் மரண நித்திரை அடைய விடிக்க என் கண்களை தெளிவாக்கும். நம்ம ஒவ்வொரு நாள் விண்ணப்ப கேட்கணும், பார்த்தா நமக்கு அதிசயமா இருக்கும். நம்ம கண்கள் தெளிவா இருக்கணும், அப்பதான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். நம்ம எங்க இருக்கிறோம், என்ன செய்யறோம், எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது. ஏன்னா இந்த உலகம், நம்ம வாழ்க்கை வந்து உலகத்துக்குரியதல்ல. எப்ப நம்ம எப்ப பரலோகத்து போவோம், எப்ப நம்ம ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட போறோம், எப்ப என்ன செய்யும் தெரியாது. ஏன்னா இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம், நம்ம பரலோகத்துல யுக யுகமா இருக்க போறோம். அதுக்காக நம்ம அந்த கண் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கவனமா இருக்கணும். இந்த உலகத்தை குறிச்சு நம்ம எண்ணங்கள் நம்ம உள்ளத்துல கொண்டு வரக்கூடாது. நம் பரலோகத்தை குறிச்சு தான் நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் நம்ம சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அங்கதான் யோக யோகம் இருக்க போறோம். நம்ம கர்த்தருக்குள்ள இருந்தா பரலோகம். நம்ம சும்மா சோர்ந்து சோர்ந்து கவலையெல்லாம் பட்டுட்டு இருந்தோம்னா எங்க போவோம், எங்க போவோம்? மத்தேயு சுவிசேஷம் 25:13.
1: மனுஷகுமாரன் வரும் நாளையாவது,
0: மனுஷகுமாரன் வரும் நாளையாவது,
1: நாளிகையாவது,
0: நாளிகை எந்த நேரம், எந்த மணி நேரம், நாளிகைன்னு என்ன தெரியுமா, எந்த மணி நேரம், எங்க ஊர்ல எத்தனை நாளிகைன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப நாளையாவது நாளிகையாவது
1: நீங்கள் அறியாதிருக்கிறபடியா,
0: நீங்க அறியாதிருக்கிறபடினா
1: விழித்திருங்கள்,
0: விழித்திருங்கள். உங்கள் ஆத்து மாத்திரம் விழிப்பா இருக்கணும். நம்ம தூங்கினாலும் நம்ம ஆத்மா விழிப்பா இருக்கணும். எப்ப ஏசுவாரு, எப்ப வேசப்பாருவாரு, அதை மரண நித்திர அடையக்கூடாது. ரொம்ப நித்திர ஆழ்ந்த நித்திர அடைஞ்சிட்டே நமக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. அதை மரண நித்திரங்கிறது, அதை ஆழ்ந்த நித்திர வரையாத படிக்கு விழித்திருக்க வேண்டும். எப்போ வருவாரு, எந்த நாள், எந்த நாள் வருவாரு, எந்த நாளிகையில் எந்த மணி நேரம் வருவார் நமக்கு தெரியாது. அப்ப என்ன செய்ய, நம்ம விழித்திருக்க வேண்டும். சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா எப்படி பாஞ்சியா இருக்கிறோம், ஐயோ நாளைக்கு வரேன் இருக்காங்க வரணும், அதுக்குள்ள வீடெல்லாம் சுத்தம் பண்ணும், பணத்தேவை பணம் நம்மகிட்ட இல்லைன்னா கூட யாத்தையாவது பணம் வாங்கி அவங்க வருகைக்கு அவங்க வர்றதுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கணும். எவ்வளவு விழிப்பா இருக்கும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு திரும்ப அழைத்து செல்ல வரப்போறாரு, அவர் நம்ம அழைத்து பரலோகத்துக்கு கூப்பிட்டு போறாரு. அப்ப நம்ம எவ்வளவு விழிப்பா இருக்கணும், தாகத்தோடு வாஞ்சியோட விழிப்பா இருக்க வேண்டும். விழிப்பா இருந்தா தான் பரலோகத்துக்கு நம்ம கூப்பிட்டு போவாரு. இல்லாட்டா நம்ம விழிப்பு இல்லாம இருந்தா என்ன செய்யும், பிசாசு எங்க கூட்டி போறேன் நம்மள, அவன் ஓயாம உழைச்சிட்டு இருக்கான். என்ன எப்படி உழைக்கிறான், இந்த சன்னங்களை எப்படியாவது நரகத்துக்கு கூட்டிட்டு போன உழைச்சிட்டு இருக்கான். நம்ம என்ன செய்யணும், நம்ம கண்கள் மரண நித்திரை அடையாளிக்க நம்ம கண்கள் தெளிவா இருக்கணும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டு பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம விழிப்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசன் யார நரகத்துக்கு இழுத்திருப்பாளன்னு சொன்னா விழிப்பா செயலாட்டி கொண்டிருக்கிறான். நம்ம இதுக்கெல்லாம் தப்புணும்னு சொன்னா நம்ம கண்கள் விழிப்பா இருக்க வேண்டும், விழிப்பா விழித்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என் கண்கள் விழித்திருக்கணும் அப்பா, உண்மை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டே இருக்க வேண்டும். எதிராளி பிசாசன் எப்படி எவ்வளவு விழுங்கலாமோ என்று சொல்லி என்ன செய்யறான், வகை தேடி சுட்டி தேடி ஒரு இடத்துல இல்லை. எங்கெல்லாம் நம்ம இந்தி காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கேயாவது பாரு இந்த இடத்துல பேய் இருக்குன்னு எங்கள் ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அவன் என்ன செய்யறானா, வகை தேடி எங்க என்ன செய்யறான், எங்க இருக்கிறா சொல்லுங்க, சுட்டிட்டு இருக்கான். எங்க இருக்கா, யார கொல்லலாம், யார் நரகத்துக்கு கொண்டு போகலாம், எப்படி அவங்க உள்ளத்துல சிந்தனையை செதற வைக்கலாம், எப்படி அவங்க உள்ளத்தை மாற்றலான்னு சொல்லி அவனை சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எப்படி யார் உள்ளத்துல மாத்தல, யாருக்குள்ள தேவையில்லாத மசால தேவையில்லாத தேவையில்லாத காரியங்களை உள்ளத்துல புகுத்தலான்னு சொல்லி சுற்றி திரிகிறான். அதுக்கு தான் அவன் என்ன செய்வான், நம்ம உள்ளத்துல தேவையில்லாத எண்ணங்கள் சிந்தனைகளை குழப்பங்களை சோர்வுகளை உண்டாக்கி நம்மளை சோர்வடிக்கிறது அவனுடைய வேலை. அவனுக்கு நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது, அதான் பிசாசுக்கு என்ன செய்யாதங்க, இடம் கொடாமலும் இருங்க. ஹலேலூயா. அன்று சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. லூக்கான சுவிசேஷம் வாழ்க்கை கேட்ட லூக்கான சுவிசேஷம் 21:25.
1: சூரியனிலும்
0: சூரியனிலும்
1: சந்திரனிலும்
0: சந்திரனிலும்
1: நட்சத்திரங்களிலும்
0: நட்சத்திரங்களிலும்
1: அடையாளங்கள் தோன்றும்
0: அடையாளங்கள் தோன்றும்
1: பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு
0: பூமியில்

0: பூமியில மேலுள்ள பூமியில குடியிருக்கோம் இல்லையா, அதான் சொல்ற பூமியில் மேலுள்ள ஜனங்களுக்கு
1: தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்,
0: இடுக்கணும் உண்டாகும்,
1: சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும்.
0: சமுத்திரமும் அலைகள் எப்படி இருக்குமா, முழக்கமா இருக்கும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரத்திலையும் அடையாளம் உண்டாகும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சூரியன்ல சூரியன் சுனாமி வருதான், சாக்லேட் எல்லாம் 60 சாக்லேட்டுக்கு மேல எரிஞ்சிருச்சான், அது நமக்கு தெரியல. அந்த சூரியன் சுனாமி வர்றதுக்கு அடையாளமா இருக்குது பாருங்க. இப்ப பாத்தீங்களா, எப்ப பார்த்தாலும் மழை காத்து அன்று சொன்ன வாக்கு தத்துவங்கள்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நட்சத்திரத்திலையும் அடையாளம் நடக்குது, சூரியன் நடக்குது, சந்திரன் நடக்க அடையாளம் நடந்து கொண்டிருக்குது. நம்ம தான் இந்த வாழ்க்கையில ஒரு மாற்று இல்லாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எல்லா வாழ்க்கையிலும் அற்புதம் அடையாளம் நடந்து கொண்டிருக்குது. நம்ம வாழ்க்கையை நீ கத்துட்டு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும், நாம சந்திக்க என்னை தகுதிப்படுத்துங்க, உடைய வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவரே, எங்க பார்த்தாலும் பூமி சமுத்திரமோ என்ன எப்படி இருக்குதா, முழக்கமா இருக்கு. இன்னொரு வாசிப்பாதான், 25.
1: சூரியனிலும் சந்திரனிலும்,
0: இப்ப சந்திரனிலும்
1: நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும்.
0: அடையாளம் தோண்டிடுச்சு, ஆனா நம்ம தான் என்ன செய்யல, ஆயத்தம் எல்லாமே இருக்கு. அப்புறம் வாசிப்பா,
1: பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு,
0: பூமி மேல யாரெல்லாம் குடியிருக்கிறாங்களோ ஜனங்களுக்கு
1: தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்.
0: என்ன செய்வோம், ஜனங்களுக்கு என்ன உண்டாகும், தத்தளிப்பு. பாத்தீங்களா, தத்தளிப்பு இடுக்கும். என்ன இப்ப கொள்ளை நோய்ந்தது, நிறைய பேருக்கு தத்தளிப்பு, நிறைய பேருக்கு வேலை இல்ல, இடுக்கும். எப்படி வாழ்வோம், எப்படி செய்வோம், என்ன செய்யறது, இவ்வளவு பிரச்சனையா இருக்குது, இந்த பிரச்சனை எப்படி கடந்து போகணும், எல்லாருக்கும் தத்தளிப்பு இடுக்கும். ஐயோ வேலை இல்லையே, நிறைய பேருக்கு நிறைய பேர் வேலை இழந்துட்டாங்க, நிறைய பேர் அம்மா அப்பா இழந்துட்டாங்க, பிள்ளைகள் இழந்துட்டாங்க. தத்தளிப்பு இடுக்கும், இடுக்கும் உண்டாயிருக்கும்.
1: சமுத்திரமும்
0: அலைகளும்
1: முழக்கமாயிருக்கும்.
0: சமுத்திரமும் அலைகளும் எப்படி இருக்குமா, முழக்கமா இருக்கு. இப்ப அப்படிதான் இருக்குது, எப்ப பார்த்தாலும் சமுத்திரம் அலைகளும் முழக்கமா இருக்கு, தண்ணி எல்லாம் உள்ள வந்திருக்கு. நம்ம லூக்கல் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், 21:11
1: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்.
0: பல இடங்களில் என்ன செய்த, என்ன வருதா, மகா பூமி அதிர்ச்சிகள். போன வாரத்துக்கு, 2 வாரத்துக்கு முன்னால அந்தமான் தீவுல மொத்தம் 20 தடவை பூமி அதிர்ச்சி வந்துருச்சான். ஆனா கத்தர் பாதிப்பு உண்டாக வரைக்கும் நம்மளை காத்து கொண்டிருக்கிறார். இது நமக்கு ஒரு எச்சரிப்பா தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். என்னன்னா, 20 தடவை அந்தமான் தீவுல பூமி அதிர்ச்சி வந்து, ஆனாலும் கத்தர் பாதிப்பு உண்டாக வரைக்கும் காத்து கொண்டிருக்கார். மகா பூமி அதிர்ச்சிகளும்
1: பஞ்சங்களும்,
0: பஞ்சம் பாத்தீங்களா, சீலோல பஞ்சம், பாகிஸ்தான்ல பஞ்சம், ஆப்கானிஸ்தான பஞ்சம், இன்னும் எந்தெந்த தேசமும் நமக்கு தெரியாது. நம்ம சொல்ற வச்சுதான் கேக்கு, நமக்கு என்ன தெரியும், ஒன்னும் தெரியல. எத்தனையோ இடத்துல பஞ்சங்களும் உண்டாயிருக்கு, பஞ்சங்களும்
1: கொள்ளை நோய்களும்.
0: கொள்ளை நோய் பாத்தீங்களா, இதெல்லாம் இருக்கு. கொள்ளை நோய்களும்
1: உண்டாகும். வானத்திலிருந்து
0: பயங்கரமான தோற்றங்களும்
1: பெரிய அடையாளங்களும் உண்டாகும்.
0: வானத்துல பெரிய அடையாளங்கள் உண்டாகும், பயங்கரமான தோற்றம் இதெல்லாம் உண்டாயிட்டு இருக்கு. நம்ம தான் இப்ப தேவனை சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். எப்ப ஆண்டவர் வருவாருன்னு தெரியாது, அவர் சொன்ன அத்தனை காரியங்களும் நடந்துருச்சு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோட அவர் சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். அதனால தாபிகராஜா கேட்டாரு, தேவனே என்ன செய்ய, எனக்கு என் கண்கள் மரண தெரியாது, என்னை நோக்கி பாரும், எனக்கு செவி கொடுங்க, என் கண்கள் மரண நித்திரை அடையாத வடிக்கு என் கண்கள் தெளிவாக்கும். இன்னும் நம்ம உலக காரியத்திலே அது வேணும் இது வேணும், எனக்கு உலகத்தில் அது வேணும், பணம் வேணும், பொண்ணு வேணும் இருந்தோம்னா நம்ம என்ன செய்வோம், ஆண்டு வரும்போது நம்மளை நம்ம மறந்துடுவோம், நம்ம இழந்துருவோம். நம்ம நரகத்தை போகக்கூடாது. யாரும் நரகத்தில் என்ன இருக்கு, அழியாத புழுவோம். அங்க என்ன இருக்கு, அக்கினி வாசிங்க, Mark 9:44. ஏன்னா நரகத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும், பர்லோகத்தை பத்தியும் நம்ம தெரிஞ்சிருக்கோம், நரகத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். அங்க என்ன இருக்க பாருங்க, Mark 9:44.
1: அங்கே அவர்கள் புழு சாவாமலும்,
0: அங்க என்ன இருக்குது, அது புழுவே என்ன செய்யாதா, சாகவே சாகாது.
1: அக்கினி அவியாமலும் இருக்கும்,
0: அக்கினி என்ன செய்யுமா, அமராது, அமராது இருக்கும், அவியாம இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம யாரும் போகக்கூடாது, நம்ம எதிர்காலியும் கூட போகக்கூடாது. நம்ம எதிராளிகளுக்கு நம்ம செபிக்கணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கிட்டு சொன்ன, சத்துருக்களை சினிங்க, நிந்திக்கிறவங்களுக்காக துன்பப்படுத்துறவங்களுக்காக செபம் பண்ணுங்க, சபிக்கிறவங்களுக்காக என்ன செய்யணும், ஆசீர்வதிங்க. பகைக்கர்களுக்கு என்ன செய்ய நம்ம நன்மை செய்யணும். ஆண்டவராக இயேசுக்கு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், நம்ம யாருமே நம்ம சத்துரு கொடுக்கூட இந்த நரகத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி இருக்குது. நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். சரி, அப்படியே நம்ம என்னதான் செய்யணும்? ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன செய்யணும்? லூக்கான் சுவிசேஷம் மாஸ்கி கேட்ட அதிகாரம் 21:36.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற,
0: இனி என்னென்ன காரியம் சம்பவிக்க போகுது? நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 6, 7, 8, 15 வரைக்கும் வாசிட்டீங்கன்னா பயங்கரமான காரியங்கள் சம்பவிக்க போகுது. நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. 6, 7, 15 கர்த்தரின் சரி தேவனுடைய கோபாக்கிறே முடிந்தது. வாசிப்பா வெளிப்படுத்தின விசேஷம் 15:1.
1: பின்பு வானத்திலே
0: பெரிதும் ஆச்சரியமான
1: வேறொரு அடையாளமாகிய
0: கடைசியான ஏழு வாதைகளுடைய
1: ஏழு தூதரை கண்டு அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது.
0: அப்பதான் என்ன செய்து 6, 7, 15 வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஏழு எக்காலம், ஏழு வாதைகள் இதெல்லாம் மறந்துகிட்டே இருக்கும். இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்புன்னா என்ன செய்யணுமா? அதையும் சொல்றாரு. அப்பதான் கர்த்தருடைய கோபாக்கினை முடிந்ததுன்னு சொல்றாரு. இப்ப அது வரைக்கும் ஏழு அக்கினி, ஏழு தூதர்கள், ஏழு வந்துட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம தப்புன்னா என்ன செய்யணும்? அதுதாங்க சொல்ற. இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்புன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா?
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க.
0: இனி சம்பவிக்கப்பாரு இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணும்? ஜபம் பண்ணி விழித்திருந்தா தான் பரலோகம். நான் கிறிஸ்தவங்களா இருப்பதனால கண்ணு தெரியாம ஊழியம் செய்யறதுனால பரலோகம் போக முடியாது. எப்பொழுது என்ன செய்யணும்? ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும்.
2: கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, கர்த்தரை வார்த்தை கேட்டிருக்கோம். இப்போ நம்ம செபிக்க போறோம். செபிப்போம்மா. எங்களை அன்பாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. வியாதி சுகமாக்க, ஸ்பா நோய் சுகமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்க, மந்திரம் செய்வரையும் உடைத்து போடுங்க, மஞ்ச காமாலை குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கொரோனா கொள்ளைனு யாருக்காவது இருந்தாலும் சுகமாக்கிருங்க, சுகமாக்கிருங்கப்பா. மந்திரம் செய்வனை பெல்லியூசனி எங்களை எல்லாவற்றையும் விடுதலை தாங்க ஆண்டவரே. பிச்சை கேட்கிறப்பா மக்களெல்லாம் காத்துக்கொள்ளுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருவருமே தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்கப்பா, செவிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க, உமோடு இருக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க. வியாதிகள் நீக்குங்கப்பா, பலவீனங்கள் மாறணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, சுகமாக்குங்கப்பா. குடும்பத்தில் காணப்படுற தடைகளெல்லாம் நீக்கி போடுங்கப்பா, தடைகளை நீக்கி போடுங்கப்பா. குடும்பத்தில் எத்தனை குடும்பங்கள் சண்டை குழப்பங்களப்பா, எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்கப்பா, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்க. ஆண்டவரே குடி பார்க்கும்போது ஒரு வெறுப்பை தாரு, வெறுப்பை தாரு சுவாமி. ஆண்டவரையுமே துதிக்கிறோம், ராஜாமை ஸ்தோத்திரிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா. எத்தனையோ குடும்பங்கள் வேலை இல்லாமல் தவிக்கிறாங்கப்பா, வேலையை தர முடியாது செபிக்கிறோம். திருமணம் ஆகாத மக்கள் திரும்ப நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக செபிக்கிற மக்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்க. சமாளியாத மக்கள் சமானத்தை கொடுங்க. கடன் பிரச்சனை மாற்றுங்க. கண்ணீரை துடைங்க. ஐயாமை துதிக்கிறோம். தகப்பறையும் நோக்கி செபிக்கிறோம். பிரிந்த குடும்பம் இணைக்கணும். சமாளியாத குடும்பத்தில் சமான் தரணும். கடன் பிரச்சனை மாறணும். கண்ணீர் துடைக்கணும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பாமை நோக்கி கெஞ்சுகிறோம். வண்டி வாய்ச்சிருக்கிற மக்களுக்கு, வாகனம் வச்சிருக்கிற மக்கள் வாகனத்தில் நல்லா ஆசீர்வாதத்தை தாரும். உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரி செய்யுங்க. தேடம் எண்ணிக்கொள்ள உமக்காக எழும் பிரகாசிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே இறங்குமப்பா, இறங்குமப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. ஆசீர்விக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம் கர்த்தாவே, கெஞ்சுகிறோம். செபிக்க துதிக்க எல்லாருக்கும் உன்னத பலத்தை கொடுங்க ஏசப்பா. அன்னி பாசல் நிறைஞ்சி செபிக்கணுமே. ஆவியில செவம் பண்ணுங்கன்னு சொன்னீரே, ஆவியில செவம் பண்ணுமே கருத்தா செபிக்கணும் ஐயா. உம்மோடு இருக்க உதவி செய்யப்பா. உமக்காக எழும் பிரகாசிக்க கிருபை தாங்க. ஆசீர்வச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனா மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாஸ்பால் நாமத்தில் தாழ்மையாய் கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
3: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தெய்வ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384-8413-99 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3:17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
3: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
4: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
5: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: ஆண்டு வர போறாரு. எப்பயுமே நம்ம ஆயத்தமா இருக்கணும். முதல் என்ன செய்யணும் நம்ம? நம்ம முதல்ல என்ன செய்யணும் பார்த்தோம்? நம்ம வந்து முதல்ல மர கட்டப்பட்டிருக்கணும். எந்த அற? மனதினார கட்டப்பட்டு. மனது வந்து குழை போடக்கூடாது. அங்க அங்க அங்க குழப்பத்தை பிசாசு கொண்டு வருவாங்க. மனசுல குழப்ப வராதபடிக்கு நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளணும், மனசை காத்துக்கொள்ளணும். சத்தி வசந்த அறை கட்டிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? நமக்குள்ள கொடுத்து கத்து கொடுத்த விளக்கு என்ன செய்யணும்? எப்போதும் எரிஞ்சிட்டு இருக்கும் தீப்பெட்டி. அதுதான் ரட்சிப்பு. அது குறையாம நம்ம காத்துக்கொள்ளணும். ரட்சிப்பு நம்ம குறையக்கூடாது. ரட்சிப்பை விட்டுட்டோம்னு சொன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பரிசுத்தேவன் நமக்குள்ள அதையும் சம்பூரம் பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவதாக லூக்கா சுவிசேஷம் 12:36
1: தங்கள் எஜமான்
0: கல்யாணத்திலிருந்து
1: வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று
0: காத்திருக்கிற
1: மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள்.
0: எப்ப வருவார் இயேசுக்கு? எப்ப வருவார்னு சொல்லி காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாம இருங்கள். எப்ப இயேசுகிட்டு வருவாரோ தெரியாது. எப்போ வருவார், எப்போ வருவார்னு சொல்லி காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருங்கள். கத்து வரப்போறாரு. முதல்ல என்ன செய்யணும்? மனசு அற கட்டியிருக்கணும். எதனால? சத்தியத்தினால கட்டியிருக்கணும். பசுத்து பவுல் சொல்றாரு, கத்தரை விட்டு பிரிக்கிறதுக்கு மனசை கெடுத்துருமோ என்று சொல்ல பயந்திருக்கிறேன்னு சொன்னாரு. ரெண்டாவது ரட்சிப்பு. நம்ம ரட்சிப்பு கத்தர் கொடுத்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவான் அபிஷேகம் சம்பூரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, அவர் எப்போ வருவார் சொல்லி காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். 2 பேதுரு 3:12
1: தேவனுடைய நாள்
0: சீக்கிரமாய் வரும்படிக்கு
1: மிகுந்த ஆவலோடு
0: காத்திருங்கள்.
1: அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம்.
0: எப்ப மிகுந்த ஆவலோடு கத்திர? கொஞ்சம் இல்ல, மிகுந்த ஆவலோடு கத்திரன்னு கத்திரம் காலோசனம் சொல்லி வைத்திருக்கிறார். பரிசுத்த பேதர கொண்டு நம்ம எப்படி இருக்கணுமா? மிகுந்த அவளோடு காத்திருக்கணும். எப்ப வருவார் மிகுந்த அவளோடு, வாஞ்சியோடு, தாகத்தோடு, மிகுந்த அவளோடு காத்திருக்கணும். கத்திருக்கும் நமக்கு வரவு சரியான இருக்கா? அவருக்காக நம்ம காத்திருக்கிறோமா? அவர் வருவார், வருவதுக்காக நம்ம காத்திருக்கிறோமா? நான் ஆண்டோடு கேட்போம், ஆண்டோடு காத்திருக்கேன், எனக்கு பலன் கொடுங்க ஏசப்பா. நான் காத்திருக்கணும் ஏசப்பா. எப்ப வருவீங்கன்னு சொல்லி காத்திருக்கேன், எனக்கு உதவிச்சுங்க சொல்லி நம்ம கேட்போம். 2 பேதுரு 3:14
1: ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்
0: கரையற்றவர்களும்
1: பிழையில்லாதவர்களும் சமாதானத்தோடு
0: அவர் சந்நிதியில் காணப்படும்படி
1: ஜாக்கிரதையா இருங்கள்.
0: அதுதான் சொல்றாங்க. என்ன குழப்ப வரக்கூடாது, சோறு வரக்கூடாது, உள்ள எப்படி இருக்கணும்? சமானத்தோடு இருக்கணும். கரை தெர பல ஒன்று இல்லாம சமானத்தோடு அவர் சந்நிதானத்தை காத்திருக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கற சமானத்தை இல்ல, என்னுடைய சமானத்தை உங்களுக்கு வைத்து பெற வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 14:27
1: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
0: என்னுடைய
1: சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
0: என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
1: உலகம் கொடுக்கிற பிரகாரம்,
0: உலகம் கொடுக்கிறது என்ன? இந்த சீனா பாக்குற கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்கும், குடிக்கிறவங்களுக்கு கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்கும், கதை புஸ்த படிக்கும்போது சமாதானம் இருக்கும், சீரியல் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்கும். அந்த சமாதானத்தை இல்ல, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை இல்ல,
1: நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை.
0: நான் உங்களுக்கு உலகம் கொடுக்கற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை.
1: உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக.
0: அப்ப ஆண்டவர் என்ன சமாதானத்தை கொடுக்கறாரா?
1: அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
0: என்னுடைய
1: சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
0: என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சமாதானம் இருக்கா? சந்தோஷம் இருக்கா, நிம்மதியா இருக்கா, உள்ளத்துல குழப்பம் இருக்கா? ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சமாளித்து கொடுங்கப்பா, எனக்கு உள்ள குழம்ப கூடாதப்பா, நான் கொஞ்ச நாள் தானே ஆண்டவர், எனக்கு குழப்ப வரக்கூடாது, மேற்குள்ள எனக்கு பலன் கொடுங்க. உங்க இருதயத்தை சமாதான ஆளக்கடவுன்னு சொல்றாரு பாருங்க, கொலோசியர் 3:15
1: தேவ சமாதானம்,
0: தேவ சமாதானம்
1: உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது.
0: இருதயத்துல தேவ சமாதானம் இருக்கா இல்லைன்னா கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னார் அவற்று சமாதானம் எவ்வளவு இருக்குதா, சமாதானம் நதியை போல வச்சிருக்கிறார், கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. உங்கள் இதயத்தில் சமாதானம் இருக்கா, குழப்பம் இருக்கா, சோர்வு இருக்கா? அப்படி யாராவது சமாதானமாகணும், ஒப்பராகாம இருக்கீங்களா? ஒப்பராகட்டும் உங்களுக்கு குழப்பம் தான் இருக்கும், சமாதானமே இருக்காது. யாராட்ட சமாதானமாகணும், யாராட்ட ஒப்பராகணும்? இல்லை சரியானா தான் உங்க குள்ளத்தில் சமாதானம் நிறைஞ்சிருக்கும், இல்லை உங்களத்துல குழப்பம் சோர்வு தான் இருக்கும். கத்தர் வந்தார்னா அவர் வருகைக்கு நம்ம போக முடியாது. அவற்றை சமாதானம் எவ்வளவு இருக்குதா, ஒரு நதி போல. வாசிங்க ஏசாயின் புஸ்தகம் 66:12.
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும்.
0: கர்த்தர் எவ்வளவு வச்சிருக்கிறாரு, நதியை போல வச்சிருக்கிறாரு. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். யாராட்ட ஒப்புரவாகணும், யாராட்ட நம்ம சமாதானமாகணும், யாராருக்கு நம்ம விரோதம் பேசியிருக்கிறோம், என்ன செஞ்சிருக்கிறோம், அது கத்துட்டு ஒப்பு கொடுத்து கத்துட்டு மொதல் மன்னிப்பு வைக்கணும். ரெண்டாவது, யாராவது நம்ம எந்தெந்த காரியத்தில் எது இதில் குறைவு இருக்குமோ அது சமாதானம் ஆயிட்டீங்கன்னா உங்க உள்ளத்துல சமாதானம் கத்தன்னு சொல்ற. கத்துட்டு எவ்வளவு சமாதானம் இருக்குதா, நதி போல இருக்கு. அந்த சமாதானம் இறுதித்தாளணும். இறுதித்த நம்ம சமாதானம், நம்ம குழப்பம் இருந்துச்சுன்னா பர்வத்துக்கு நம்ம போக முடியாது. அந்த சமாதானத்தை கத்துட்டு கேளுங்க. அதுக்காக தான் கர்த்தராகிய தேவன் நமக்காக தம்மை தம்மை ஒப்பு கொடுத்தாராம். எபேசியர் புஸ்தகம் 5:27.
1: கரை திரை முதலானவைகள்,
0: கரை திரை முதலானவைகள்
1: ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும்
0: பிழையற்றதுமான
1: மகிமையுள்ள சபையாக
0: அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு
1: தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
0: பாத்தீங்களா, அதற்காக தான் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஏன் கரை திரை பல ஒன்றுமில்லாம பரிசுத்தமும் பிழையற்ற சரீரமாக தமக்கு முன்பாக மகிமுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக்கொள்ளுக்குதான் தம்மை தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த சமாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு உரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்கு உள்ள தலசி பாருங்க, என்னென்ன இருக்குது இன்னைக்கு அறிக்கை எழுதுங்க. இன்றைய ரச்சனை நாள், இன்றைய அனுக்கரம் நாள், மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பேக்க பயந்துட்டு இருக்கோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுதான் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார். எபேசியர் புஸ்தகம் 4:32.
1: ஒருவருக்கொருவர் தயவாயும்,
0: ஒருவருக்கொருவர் சும்மா இல்ல, ஒருவருக்கொருவர் தயவாயும்
1: மன உருக்கமாயும் இருந்து,
0: மன உருக்கமாயிருந்து
1: கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல,
0: கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல
1: நீங்களும்
0: ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்கணும், நாம மற்றவங்களை மன்னிக்கணும், நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். நிறைய உள்ளத்துல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, குழப்பம் சோர்வு. ஆண்டவர் சொன்னாரு சமாதான நதியை போல வச்சிருக்கிறாரு, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. மன்னிப்பு மிக மிக அவசியம். ஒருத்தருக்கொருத்தர் மன்னிக்கணும். மன்னிக்காம இருந்தோம்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதான் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி கொடுத்த பரமண்ட செபத்துல, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீங்களும் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தரலும். மன்னிக்கிறோமா? நிறைய பேருக்கு மன்னிப்பு இல்லை, நிறைய பேர் சமாதானம் இல்லை, நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கீங்க. இன்னைக்கே மன்னிப்பு கேட்டுருங்க. இன்னைக்கே நீங்க கத்தரோட ஒப்புறவங்க, முத கத்தரோட ஒப்புறவங்க, மற்றவங்களோட ஒப்புறவங்க, இல்லாட்ட பரலோக ராஜ்யம் இழந்துருவோம். ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே மன்னிமப்பா. அதுதான் அவர் நமக்காக கரை, நம்ம எப்படி இருக்க கூடாது, கரை திரை பல ஒன்றும் இல்லாம பசுத்தமும் பிழையற்ற சரீரமான இருக்கிறதுக்காகத்தான் அவர் என்ன செய்ய, நமக்காக என்ன செஞ்சாரு, நம்மள வந்து அவர் மகிமுள்ள சபையா நம்ம அவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காகத்தான் நமக்காக தம்மை தம்மை ஒப்பு கொடுத்தார். கைகள் ஆணி கால் ஆணி விழால குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு ஊட்டப்பட்டார், முதுகுலாம் அடிக்கப்பட்டார், விழாவில் குத்தப்பட்டார், எத்தனையோ பாடுகளை சகிச்சு நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அன்றைய உங்க ரத்தனை கழுவுணும் சுவாமி, நான் உங்களிடத்துல ஒப்பராகணும் அப்பா, நான் செவம் பண்ற உண்மைதான். உம்முக்கு எனக்கு ஐக்கியம் இருக்கதா? கத்துறா இயேசு கத்துற ஐக்கியமா இருக்க முடியுதா? இல்லாட்டி நீ கேளுங்க. ஆண்டவரே நீ மன்னி, உமக்கு எனக்கு ஐக்கியம் இல்லப்பா, என் பாவங்கள் உங்களுடைய முகத்தை மறைக்கிறது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும்னு கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா மன்னிப்பார். நான்காவதாக லூக்கா சுவிசேஷம் 12:37.
1: எஜமான் வரும்போது,
0: எஜமான் வரும்போது
1: விழித்திருக்கிறவர்களாக,
0: விழித்திருக்கிறவர்களாக
1: காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள்.
0: எஜமான் வரும்போது விழித்திருக்கிற ஊழியக்காரரை காணப்படுறவங்களே பாக்கியவான். விழித்திருந்த என்ன செய்யணும்? செபிக்கணும், ஆத்மாத்தல் விழிப்பு இருக்கணும். அதான் தாவீராச்சு சொல்றார், கர்த்தாவே என் கண்கள் மரண நித்திர அடையாது வடிக்க என் கண்களை தெளிவாக்கும். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 13:3.
1: என் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் தேவனாகிய கர்த்தாவே,
1: நீர் நோக்கி பார்த்து,
0: நீ நோக்கி பார்த்து
1: எனக்கு செவி கொடுத்தருளும்,
0: எனக்கு செவி கொடுத்தருளும்,
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
0: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு
1: என் கண்களை தெளிவாக்கும்,
0: என் கண்களை தெளிவாக்கும். மரணத்தில் வேண்டாண்டவரே என் கண்களை தெளிவாக்கும் சொல்லி சங்கீதக்காரன் செவிக்கிறார். நாம் விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்த என்ன செய்யணும்? செவிக்கணும். விழித்து சும்மா பார்த்து திரும்பி திரும்பி பார்க்கறது இல்ல, விழித்திருந்து செவிக்க வேண்டும். அதுதான் சொல்றாரு. நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம் லூக்கா சுவிசேஷம் 21:36.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற,
0: இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
0: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழுத்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜபம் பண்ணி அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ணி சொல்ல, எப்பொழுதும் ஜெபமணி விழித்திருங்கள். கடைசி வினாடியில இருக்கிறோம். எப்பொழுதும் ஜெபமணி, நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் கார்ல போனாலும் வண்டியில போனாலும் எந்த வாகனத்தில் போனாலும் எப்பொழுதும் ஜெபமணி விழித்திருங்கள். கற்று வரப்போறாரு. ஜெபமணி விழித்திருங்க. இங்க சொல்றாரு எபேசியர் புத்தகம் 6:18.
1: எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும்,
0: எந்த சமயத்தாலும் கஷ்டமா துக்கமா பாரமா வியாதியா பலவீனமா, எந்த சமயத்திலும்
1: சகலவிதமான வேண்டுதல்,
0: சகலவிதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும்,
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவினாலே ஜபம் பண்ணி,
0: ஆவினால அதாவது அன்னி பசங்க ஜபம் பண்ணி சொல்றது, ஆவினாலே ஜெபம் பண்ணி
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும்,
0: சகல பரிசுத்தவான்களுக்கு பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்க.
0: விழித்துக் கொண்டு சகலமான பரிசுத்தவான்கள் வேண்டு பண்ணு வேண்டுதலோடு என்ன செய்யுமா? விழித்துக் கொண்டு. நமக்கு மாத்திர, நம்ம குடும்பத்துக்கு மாத்திரல, ஊழியர்க்காக நம்ம செபிக்க வேண்டும். யாரா நம்ம விழித்துல ஊழியர்க்காக ரொம்ப செபிக்கிறோம்? ஆண்டு வரையும் நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, இதுதான் நம்ம செவம் பண்றோம். ஆழமா நம்ம செபிக்கணும். ஊழியம் குறைந்திருக்குதே, ஊழியம் ஆண்டுக்குள்ள வரணும். நிறைய பேர் நம்ம ஊழியத்தை தாங்கணும். நல்ல ஊழியம் வளமையா பயன்படுத்தணும். எங்களை ஒவ்வொருத்தரும் நிறைய ஊழியர் எழுப்புங்க. ஆண்டு சொன்ன அற்பம் மிகுதி வேலையாளுக்களோ கொஞ்சம், இதுக்கெல்லாம் செபிக்கிறோமா? எல்லா பரிசுத்தவங்களுக்கு சகல விதமா பரிசுத்தவங்களுக்காக வேண்டிக்கொள்ள, எல்லா ஊழியருக்காக செபிக்கணும். நம்ம ஊழியருக்கு மாத்திரம் இல்ல, எல்லா ஊழியர்க்காகவும் ஜெபம் பண்ணணும். அப்படித்தானே சொன்னாரு? வாசிப்பா சகலமான பரிசுத்தவங்க. அதை மட்டும்
1: அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும்,
0: சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்க.
0: சகல பரிசுத்தவான்களுக்கு எல்லா ஊழியர்க்காகவும் ஜெபம் பண்ணணும். மிஷினர்களுக்காக எல்லா ஊழியர்க்காகவும் ஜெபம் பண்ணணும். அதான் சொல்லிட்டார், சகல பரிசுத்தவான்களுக்காகவும், எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் நம்ம செபிக்கணும். செபிக்கிறோமா? இன்னைக்குல இருந்து ஒரு தீர்மானம் பண்ணுவோம், ஆண்டவரே ஜெபிக்கணும்ப்பா. அது ஜெபிக்கும் போது என்ன செய்யணும், சந்தோஷமா ஜெபிக்கணுமா, கடமைக்காக ஜெபிக்கிறதா, ஒரு பேருக்காக ஜெபிக்கல, அது எப்படி ஜெபிக்கணுமா, சந்தோஷமா ஜெபிக்கணுமா. பிலிப்பே 1:4
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும்
0: உங்கள் அனைவருக்காகவும்
1: எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி.
0: எப்பொழுது எப்படி ஜெபம் பண்ணணுமா, சந்தோஷத்தோட ஜெபம். ஐயோ ஜெபம் பண்ணணுமா, ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ ஜெபிக்கிறோம், ஜெபிக்க கூடாது, சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணணும். எல்லா பரிசுத்தவங்களுக்காகவும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணணும். முதல்ல பார்த்தோம் ஆண்டு வரப்போறாரு, என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், சீக்கிரமாக சொன்னார். நம்ம என்ன செய்யணும், மனது நிற கட்டியா கட்டப்பட்டிருக்கணும். மனசை பிசாசு நம்ம கெடுத்துறாத வடிக்கு நம்ம இந்த மனசை நம்ம சாக்கிரதையா காத்துக்கொள்ளும், வசனத்தினால நம்ம காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது ரட்சிப்பு எரிஞ்சு கொண்டிருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், பரிசுத்தவன் அபிஷேகம் நமக்கு மிக மிக அவசியம். மூன்றாவது நம்ம என்ன செய்யணும், கத்து வருகைக்கு நம்ம காத்திருக்கணும். எப்போ வருவார் எப்போ வருவார்னு சொல்லி காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும், கரை தர பழ ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்ற சரீரமாக தமக்கு முன்பாக மகிமுள்ள சன்னிதானத்தில் நம்மளை நேற்றுக்கொள்ள அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நமக்காக தம்மை தம்மே ஒப்பு கொடுத்தார். நான்காவதாக என்ன செய்யணும், இழுத்திருந்து செவிக்கணும். நீங்க இப்பயே மறந்துட்டீங்கன்னா எப்படி நீ வீட்டில் செவிப்பீங்க. நான்காவது செவிக்கணும், யாருக்கு, பரிசுத்தவான்களுக்காக செவிக்கணும். நமக்காக நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, உங்க பிள்ளைகளுக்கு மாத்திரமா இல்லை, எல்லாருக்காகவும் செவிக்கணும், சகல பரிசுத்தவான்களுக்கும் செவிக்கணும். அதுமில்லை அது மாத்திரம் ஏன் செவிக்கணுமா, நம்ம சோதனைக்குள் உட்பட பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம செவிக்கணும். மத்தியின் சுவிசேஷம் 26:41
1: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு.
0: நம்ம சோதனை நம்ம வாழ்க்கையில மேற்கொள்ள கூடாதுன்னா சோதனை வரும், வராது இருக்கவே இருக்காது. சோதனை மேற்கொள்ளணும்னு சொன்னா என்ன செய்யணும், சோதனைக்குள் படாதபடிக்கு
1: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்.
0: விழித்திருந்து என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். இல்ல சோதனைக்காரன் நம்ம மேற்கொண்டோம், நம்ம சோதனைக்காரன் பிசாசு, அவன் எப்படியாவது நம்ம மேற்கொண்டோம், அவன் மேற்கொள்ள கூடாதுன்னு சொன்னா நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும். அப்பதான் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். கத்துட்டு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை ஜெயிக்க எனக்கு பலன் கொடுங்க, எல்லாரும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்கப்பா, ஒரு காதில் கேட்டு விட்டுறதுக்கு மறுக்காது விட்டுறாதீங்க, ஐயோ நேரமாகுதே நினைக்காதீங்க. வசனம் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும், வசனம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ஐயோ நேரமாகுதே, எவ்வளோ நேரம் ஆகுது, எப்போதான் போய் சோறு செய்யணும், என்ன செய்யறது அப்படின்னு நினைக்காதீங்க. வசனம் மிக மிக மிக அவசியம், பரிசுத்தான் மிக மிக அவசியம். அவர் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும், இல்லைன்னு சொன்னால் பரலோகத்துக்கு போக முடியாது. கத்துட்டு ஒப்பு கொடுப்போம்மா, ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், எவ்வளோ நாள் ஆசையாக இருந்துட்டப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் எல்லாட்டும் ஒப்புறவாகல ஆண்டவரேன், என் குளத்தில் குழப்பம் சோர்வு இருக்கப்பா, எல்லாவற்றையும் இன்னைக்கு நிறைய பேர் ஒப்புறவுறது இல்லை, ஒப்புறவாகுன்னா பச்சைப்படுறோம், மற்ற போய் மன்னிப்பு கேட்குறது கஷ்டப்படுறோம், மன்னிப்பு கேட்டுறோம், அப்போ அதே செய்த பாவத்தை திரும்ப செய்கிறோம். ஆண்டவரையே எனக்கு பலன் கொடுங்கப்பா, என்னை முழுமையாக என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை உள்ளத்தை மாற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் தான் என்ன மாற்ற முடியும், எந்த மனிதன் பிரகாசிக்கிற மெய்யானோலி இயேசுகிறது தான், அவற்றை சொல்லுங்க, அவர் உங்களை மாற்றுவார், நிச்சயம் மாற்றி நம்மளுக்கு புதிய நமக்கு தருவார். ஆண்டு கையில் ஒப்பு கொடுப்போம்மா.
2: கர்த்தர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாமா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவரை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அவரது மகிமையான வருகையிலே நாம் பங்கு பெற நான்கு விதமான காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நம் அறையை நம் கட்டினவர்களாய், நம் அறையை கெட்டியாய் கட்டினவர்களாய் இருக்க வேண்டுமா, அறையை சத்திய வசனத்தினால் கட்ட வேண்டுமா. காரணம் பிசாசு நம்முடைய மனதை கெடுத்து விடுவான், கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று நம் மனதை பிசாசு கெடுத்து விடுவான் என்று பவுல் எச்சரிக்கிறார். ஆகவே சத்திய வசனத்தினால் நம்முடைய மனதை நாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு கூட பேசி நம்மை எச்சரிக்கிறார். வாய் திறந்து ஜெபிக்கலாமாப்பா, என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, என் மனம் இங்கும் அங்கும் அலையாதபடிக்கு என் மனமாகி அறை கெட்டியாய் கட்டப்பட உதவி செய்யுங்க. என் ரட்சிப்பாகி அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும் அப்பா. ஆகிய ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவராகி என்னை நான் பெற்று என்னுடைய ரட்சிப்பாகி அந்த தீவிட்டு விலகு எரிந்து கொண்டே இருக்க எனக்கு கிருப கொடுங்கப்பா, கிருப கொடுங்கப்பா. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? மாத்திரமல்ல, கரை திரை பிழை இல்லாமல் எப்போதும் வருகைக்கினார். அவளோடு காத்திருக்க எனக்கு கிருப கொடுங்கப்பா. அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. கரை திரை பிழையற்ற பரிசுத்தமானாய் பரிசுத்தமாட்டியா என்னை மாற்றும் ஆண்டவரே. சோதனைக்கு உட்படாதபடிக்கு எப்பொழுது விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க எனக்கு அப்படி குருபை நிறைவாய் தாங்கப்பா. வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிங்க அப்பா. உங்க வருகையில நான் ஒருபோதும் அப்பா விட்டு விடப்படக்கூடாத ஆண்டவரே. உங்க வருகையில நான் காணப்பட வேண்டும் அப்பா. எனக்கு கிருபை கொடுங்க. எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி பரலோக பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்கு ஆகமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அறைகள் கெட்டியாய் கட்டப்படணும் ஆண்டவரே. அப்பா எங்கள் அறையிலே வேத வசனம் எப்பொழுதே கட்டப்பட்டிருக்கணும் ஆண்டவரே. எங்கள் மனதினரை கட்டப்பட்டிருக்கணும். எங்களுக்கு நீ தயவு கூர்ந்து உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களை செய்திருந்தோம் ஆண்டவரே. எங்கள் ரட்சிப்பாக இந்த தீவிட்டு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் படிக்கு எப்பொழுதும் தெளிவான ஓ பரிசுத்த ஆவியினவராய் எண்ணெயை எங்களுக்குள்ள ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பாத்த நிரம்பி வழியும் படிக்க அப்பா அந்த பரிசுத்தாவின் அபிஷேகமாகி எண்ணெய் எங்களுக்குள்ள ஊற்று மடிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரை திரை பிள்ளை இல்லாதபடிக்கு எப்பொழுதுமே நாங்கள் அவளோடு பரிசுத்தமாய் வருகைக்கு காத்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ நன்றி அப்பா. உதவி செய்யுங்க. மாத்திரமல்ல, சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும். இனி சம்பவிக்க போற எல்லாவற்றுக்கும் தப்பித்துக் கொள்ளவும் மனுஷகுமாராய் உம்மை கொம்பாய் நிற்க பாத்திரங்களாக நாங்கள் எண்ணப்படுவதற்கும் எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருக்கவும் எங்களுக்கு நீ கிருபையும் ஒத்தாசையும் தயவாய் தருமடிக்கு சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அன்பின் கரத்தில் எங்கள் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டு மது பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொருவரையும் கருத்தர் பொறுப்பெடுத்து மகிமையின் வருகையில் பங்கு பெறுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு கரங்களையும் குடும்பங்களையும் உள்ளங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் எப்பொழுது தேவ சமாதானம் தான் நிறைந்திருக்கணும், மற்றோடு ஒப்புரவாகணும் ஆண்டவரே. சோதனை ஒவ்வொரு ஒப்புரவாக மன சமாதானமா இருக்க அப்பா அந்த ஒப்புரவு ஆகக்கூடிய அந்த உள்ளத்தை ஒவ்வொரு தருமடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக பக்கச்சம் பண்ணுவாங்க. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, மற்றோட ஒப்புரவாகி நாங்கள் சமாதானமா இருக்க மகிமையின் வருகளை காணப்பட எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா. இணைந்து ஜெபிக்கலாம், ஜெபம் செய்வோம்.
0: எங்களை ஒவ்வொருவரும் பிரகாசிப்பின் தகப்பனே, உமக்காக எழும் பிரகாசிக்க கிருப தர முடியாது ஜெபிக்கிறோம், பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம், சமாதானத்தினால் சந்தோஷத்தை நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் யார் யார்த்தாலும் ஒவ்வொருவரும் ஒருவர் சமாதமா இருக்குன்னு சொன்னீரு. நாங்கள் ஒருவரும் ஒருவர் சமாதமா இருக்க கிருப செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அன்றுவரையா எல்லா அந்தகர் சக்தி அழித்து நிர்மலமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த உலகம் எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. உலகத்தின் வேசு ஒரு நாள் கடந்து போயிருவையா. நாங்கள் ஒருவர் சமாதமா இருக்கணும், ஒரு சந்தோஷமா இருக்கணும், சமாதமா இருக்கணும், ரட்சணையை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும். உற்சாகத்தின் ஆவினால் எங்களை தாங்க முடி செய்யப்பா. அன்றுவரையும் துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தன் அபிஷேகத்தை சம்பூர்ணம் பொழிந்தொருளும் ஐயா, எங்களை வேலை பொழிந்தொருளும். உமக்கே அப்பா பரிசு தேவையான அழகுலாம தேவைன்னு சொன்னா எங்களுக்கு எத்தனை அதிகம் தேவை ஆண்டவரே. ரஜாமை துதிக்கிறோம். பரிசுத்தன் அபிஷேகம் பூர்மை தாரு, அக்கினியை தாரும் தேவை, வல்லமை தாரும் தேவை, பிரசனத்தால் நிரப்புங்க, மகிமேல் நிரப்புங்க. எந்த மனிதன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நீங்க ஆண்டவரே. யார் வேணாலும் பிரகாசிப்பிக்க உமால முடியும் ஐயா. ஒருத்தர் கூட விட்டாதீங்கப்பா, விட்டாதீங்கப்பா. குழப்பத்திலையும் சோர்வையில் இருக்கிற மக்களை தூக்கி எடுத்து கண்மல் நிறுத்துங்கப்பா. உங்களத்தில் சமாதானம் நதி போல இருக்கப்ப அந்த சமாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இன்றே ரச்சனையாளர், இன்றே அனுக்கரனாலும் சொன்னீரே. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. கத்துடைய கரம் தாங்கி வழி நடத்தணும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஒரு வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை அடையாளங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனே துதிக்கிறோம். இறங்குமப்பா, இறங்குமப்பா. ஒவ்வொரு குலத்தை அழிய செய்யுங்க. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க, துக்கங்கள்லாம் நீக்கிருங்க, கஷ்டத்துல மாத்திருங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தரணும். சம்மம் இல்லாத மக்களுக்கு சம்மான் தரணும். கடன் பரிசுல மாறணும். கண்ணீர் துடைக்கணும் ஐயா. அத்துமா கண்களை திறந்துடுங்க. உண்மை பார்க்கட்டும், அந்தி கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், மூடு ஒன்றரை கலக்கட்டும். வியாதி சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்க, மந்திரம் சேவனு மந்திரம் பெல்லிசனி எல்லாம் அழிக்கப்பட்டு போட்டும் ஐயா. தொழிற்சிற குடும்பங்கள் ஆச்சரிக்கப்படும், வியாபாரம் செய்ய குடும்பங்கள் செழிப்பாகணும் ஐயா. கண்ணீர்லாம் துடைக்கணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலும் கஷ்டத்தை மாத்துங்க. கண்ணீரை துடைச்சிருங்க ராஜா. இறக்கச்செங்க சப்பா, இறக்கச்செங்க சப்பா. ஆண்டவரே இறக்கச்செய்ய முடியா கெஞ்சுகிறோம், கண்ணீரை துடைக்க முடியா ஜெபிக்கிறோம் ஐயா. பாமை துதிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, உண்மை அறிந்து கொள்ள அண்டிக் கொள்ள கிருப தர முடியா ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க ஏசப்பா, நன்மையினால முடிச்சூட்டி காத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையில ஆசீர்வத்து உயர்த்துங்க, தகப்பறை கிருவைக்குள்ளாக மூடி மறைத்து காத்துக்கோங்க. ஆண்டவர் தாத்தானுக்கு யார் இடம் கொடுக்காதபடி காத்துக்கோங்க. உங்க ரத்த கொட்டைகளை மூடிக்கோங்க ஏசப்பா. எல்லா துதிக்கான மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா. உங்களை வருகைக்கு எல்லாரையும் சந்திக்க, உண்மை சந்திக்க எல்லாரையும் தகுதிப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார்.
3: எங்களின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன்னை அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புத்தகம் 3:17 வசனம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: நான் கிறிஸ்தவங்களா இருப்பதனால கண்ணு தெரியாம ஊழியம் செய்யறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. எப்பொழுது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம கிறிஸ்தவங்களா இருப்பதனாலயோ பரலோகத்துக்கு போக முடியாது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்கள் நிறைவேறுது. நீங்க வாசித்து பாருங்க. ஆராதிய வீட்டுல போய் நல்லா இந்த வெளிப்படுத்துற விசேஷம் 6:15 வாசித்து பார்த்தீங்கன்னா 7 எக்காலங்கள், 7 தூதர்கள், 7 வாதைகள் வந்துகிட்டே இருக்கும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். 2 மணி நேரம் இல்ல, 3 மணி நேரம் இல்ல, 5 மணி நேரம் இல்ல, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஜெபித்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். இன்னொரு வாசிப்பாத.
3: ஆகையால்
2: இனி சம்பவிக்க போகிற
3: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
2: எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஏதோ ஒரு நேரம் ஜெபம் பண்ணிட்டா, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணா, 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோம், இனிமேல் உலக காரியத்திலே வாழலான்னு சொல்லி இருந்தா நம்ம பரலோகத்தில் வந்துருவோம். அங்க நரகத்துல என்ன இருக்கு? அழியா என்ன செய்யிருக்கு? புழு சாவாமலும் அக்கினி அழியாம இருக்கு. அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது. நம்ம சத்திற்குள் கூட போகக்கூடாது. நம்ம குரோதமா இருக்கிறவங்க மக்கள் கூட போகக்கூடாது. ஹல்லேலூயா. செபிக்கணும், செபிட்டு விழிப்பா இருக்கணும். ஆண்டவர் குரலை கேட்க ஆயத்தத்தோடு விழிப்பா இருக்கணும். எப்பொழுதும் ஜெபமணி விழித்திருக்கணும். விழிப்பெல்லாம் இருந்தா பிசாசு நம்மளை மஞ்சிச்சிருவான். அதங்க சொல்றாரு கொலோசியர் 4:2
3: இடைவிடாமல் ஜெபம்
2: பண்ணுங்க.
3: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
2: ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், தூச்சிட்டே இருக்கணும், விழிப்பா இருக்கணும். நம்ம இறுதி ஆண்டோடு இருக்கணும். ஆண்டவரோடு இருக்கணும், அவர் நமக்கு சிநேகிதனா இருக்கணும். உலக ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இந்த மாதிரிலாம் பிரயோஜனம் இல்லை. உலக ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் முடிச்சுட்டு கர்த்தரோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், அவரோடு இருக்கணும். அதான் சொல்றாரு, இடவிடாம சோமனுங்க ஸ்தோத்திரத்தோட சபத்துல விழித்திருங்கள். நம்ம உலக பிரகாரமா ஃப்ரெண்ட்ஷிப்பு உலக பிரகாரமா அது இதுன்னு வச்சிருந்தோம்னா நம்ம ஆத்துவ விழித்திருக்க முடியாது, நம்ம ஆத்துவ பாரப்படுத்திடும். அதான் சொல்றாரு, இடவிடாமல் செவம் பண்ணுங்க ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணும், செபத்துல விழித்திருக்க வேண்டும். அப்பதான் பரலோகத்து போக முடியும். நரகத்துப்போ நாங்க அழியாத புழு சாபாதான், அக்கினி அபியாது. அந்த இடத்துக்கு நம்ம யாரும் போகக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், இடவிடாம செவம் பண்ணுங்க ஸ்தோத்திரத்தோட செபத்துல என்ன செய்யணும், விழித்திருக்கணும். சொல்றாரு எபேசியர் புத்தகம் 6:19
3: எந்த சமயத்தில்,
2: எந்த சமயம், நீ கஷ்டமா துன்பமா தொல்லையா, இல்லங்க இன்னைக்கு ரொம்ப எனக்கு கஷ்டம், உடம்பு ரொம்ப முடியல, இன்னைக்கு முடியல, இன்னைக்கு பண கஷ்டங்க செவிக்க முடியல, அது இல்ல, அதுதான் பரிசுத்த போல திட்டமெழுதியிருக்கிறாரு. எந்த சமயமும், எந்த சமயத்திலும்
3: சகல விதமான
2: வேண்டுதலோடு செபத்துல எனக்கு இன்னைக்கு முடியலன்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு என்னால முடியல செவிக்க முடியல அப்படி இல்ல, எந்த சமயத்திலும் பலவிதமான வேண்டுதலோடும்
3: சகல விதமான வேண்டுதலோடும்
2: விண்ணப்பத்தோடும்
3: ஆவியினாலே ஜெபம் பண்ணி.
2: எப்படி ஜெபம் பண்ணனும், ஆவினால என்ன, அன்னி பாசல் செவம் பண்ணுங்க சொன்னா யாருமே கேட்க மாட்டேன்றீங்க, யாருமே அன்னி பாசல் செபிக்க மாட்டேன்றீங்க. அன்னி பாசல் ஆவினாலே செவம் பண்ணி, ஆவினால பரிசுத்தாவி நிறைஞ்சி அன்னி பாசல் பேசணும், அன்னி பாசல் பேச நம்ம செபத்துல யாருமே கேட்க மாட்டேன்றீங்க. ஆவினாலே செவம் பண்ணி
3: அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு,
2: மன உறுதி வேணும், இல்ல என்ன கர்த்தர் நிச்சயமா காத்துக்கொள், பிசாச நீ என்னை தொட முடியாது, மன உறுதியோடும்
3: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்,
2: சகல பரிசுத்தவன் உனக்கு மட்டும் இல்ல சகல பரிசுத்தவன்களுக்காகவும்
3: பண்ணும் வேண்டுதலோடும்
2: விழித்துக் கொண்டிருங்கள் சகல பரிசுத்தவன்களுக்கும் பண்ணும் வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்க, செவிச்சிட்டே இருங்க, தூச்சிட்டே இருங்க, கர்த்தராஜ்யத்துக்கு போக முடியும். இதுவரைக்கும் உலகத்துல பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும் சுகம் சேர்க்கணும் அப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க மக்கள், இனிமே நம்ம காலத்துல அப்படி இல்ல, நம்ம ஆத்துமா காக்கப்படணும். உங்க பிள்ளையில கர்த்தர்கிட்ட கொண்டு கவனமா இருங்க, உங்க பிள்ளையில ஆண்டுகிட்ட கொண்டு கவனமா இருங்க, படிக்க வைக்கணும் கவனமா இராதீங்க. இன்னும் கொஞ்ச காலம் தான் ஆண்டு வரப்போறாரு, ஆண்டு வருக சமயமா இருக்கு. அதுதான் சொல்றாரு, என்ன செய்யுங்க, எப்பொழுதும் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோட விண்ணப்பத்தோடும் பரிசுத்தவன்களுக்கு செவிக்கும் வேண்டுதலோட இணைச்சிருங்க, விழித்து கொண்டிருங்க. செபத்தில் வெளிப்பறந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம காலத்துல கர்த்தர் கட்டாயம் வருவார், அவர் ராஜ்யத்தில் நம்ம போகணும், நம்ம விண்ணப்பத்தோடு செபத்தோடு வேண்டுதலோடு விழித்திருக்கணும், அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். சரி, செபிக்க முடியலன்னு சொல்றீங்களா, கேளுங்க ஆண்டவரே, என் கிருபி நாமே விண்ணப்பத்தனை ஊற்றும் ஆண்டவரே, என்னை செபிக்க முடியல, உட்கார்ந்தா தூக்கம் தான் வருது, என்னால செபிக்க முடியல, துதிக்க முடியல, உண்மை ஆராதிக்க முடியல, எனக்கு உட்கார்ந்த தூக்கம் வருது அப்படின்னு சொல்றீங்களா. சகரிய

0: அப்படி சொல்றீங்களா? சகரியா 12:10
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்
0: தாவீதின் குடும்பத்தார் மேலும்
1: எருசலேம் குடிகளின் மேலும்
0: எருசலேம் குடிகள் மேலும்
1: கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்.
0: கிருபையின் ஆவி விண்ணப்பங்களாக ஊற்றுவேன். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், உங்களுக்கு கிருபையின் ஆவி விண்ணப்பங்களை தருவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நம்ம சாக்கு பக்கு சொல்லிட்டு எவ்வளவு நாள் இருக்க போறோம்? பரிசுத்தல் நிறையனா நிறைய மாட்டேன்றீங்க, அன்னை பாசத்தில் பேசுனா பேச மாட்டேன்றீங்க. அதுதான் ஆண்டவரே சொல்றாரு, இந்த சனங்கள் பேசுச்சுன்னா பேச மாட்டோங்கிறாங்க. ஆண்டவரே சுக்கத்தோடு சொல்லியிருக்காரு. வாசித்து பாருங்க, ஏசாயா 28 வருங்க, வாசித்து 12 11-12.
1: பரியாச உதடுகளினாலும்
0: அந்நிய
1: பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார் இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல் இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும்
0: இதுதான் ஆறுதல் அன்னிப்பத்துல பேசுங்க, இதே ஆறுதல் என்று அவரோடு அவர் சொன்னாலும்
1: கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
0: கேட்க மாட்டோம், அப்படித்தான் இருக்கிறோம். கேட்க மாட்டோம், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் அன்னிப்பத்துல பேச மாட்டேன். இது கடினப்படுத்திட்டு இருக்கிறோம். தயவுசு நாட்கள் பொல்லாத ஆனப்பிள்ள காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க அருமையானவர்களே. நாட்கள் பொல்லாத ஆனப்பிள்ள காலத்தை என்ன செஞ்சிடணும்? பிரயோஜனப்படுத்தணும். அன்னிப்பத்துல பேச மாட்டோம், அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். நமக்கு எப்பயுமே நமக்கு துக்கம் வேதனை கவலைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். எப்ப நம்ம கவலை இல்லாம வாழ போறோம்? ஆனா கவலை மாறணும்னு சொன்னா அன்னி பாசம் நிறைஞ்சி செவிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், ஆண்டரோடு இருக்கணும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்ய விழித்திருக்க வேண்டும். இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனசுக்குமார்கள் முன்பாக இருக்க பாத்திரம் என்னப்படுனா என்ன செய்யணும்? எப்பொழுதோ என்ன செய்யணும்? செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக 1 Corinthians 15:34
1: நீங்கள் பாவம் செய்யாமல்
0: நீதி கேட்க விழித்துக்கொண்டு
1: தெளிந்தவர்களாயிருங்கள்
0: பாத்தீங்களா? பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்துக்கொண்டு எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? தெளிந்தவர்களாயிருங்கள். நீதி கேட்க பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களா இருங்க. அப்பதான் ஆண்டவர் எப்போ வருவார் என்னன்னு தெரியும். நீங்க என்ன யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு மனிதரை பிரியப்படுத்தி இருந்தா பரலோகத்து கட்டா எங்க போக முடியாது? பரலோகத்தை இழந்துருவோம். இயேசுவை பிரியப்படுத்துங்க, இயேசுவுடைய உள்ளத்தை பிரியப்படுத்துங்க. மனிதரை பிரியப்படுத்தாதீங்க, மனிதரை பிரியப்படுத்தினா பரலோகத்து போக முடியாது. இயேசுவை பிரியப்படுத்தி வாழ்வோம். இதுவரைக்கும் எப்படியோ வாழ்ந்தோம், இயேசுவை பிரியப்படுத்த வேண்டும்.
1: நீங்கள் பாவம் செய்யாமல்
0: நீதி கேட்க
1: விழித்துக்கொண்டு
0: தெளிந்தவர்களாயிருங்கள். பாவம் செய்யாதீங்க. பாவம் செய்த ஆட்கள் போயிருச்சு, இன்னும் பாவம் செய்தா நரகம்தான். பாவம் செய்யக்கூடாது. நீதி கேட்க விழித்துக்கொண்டிருக்கணும், தெளிந்தவர்களா இருக்கணும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நமக்கு சொந்த இல்ல, உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். ஏன் பாவம் செய்யக்கூடாது? பாவம் செஞ்சா கத்திரி முகம் நமக்கு மறைக்கப்படும். வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 59:2
1: உங்கள் அக்கிரமங்களே
0: உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக
1: பிரிவினை உண்டாக்குகிறது.
0: எது நமக்கும் தேவனுக்கு நடுவாக என்ன எது பிரிவினை உண்டாக்குது? நம்முடைய பாவங்களும் நம்ம அக்கிரமங்களும் தான் தேவனுக்கு நடுவாக என்ன செய்யுது? பிரிவினை உண்டாக்கு. ஆண்டவர் நம்மளை பிரிக்கிறது இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை விட்டு விளக்குதும் இல்லை, உன்னை கைவிடல் சொல்லிட்டாரு. அவர் உன்னை விட்டு விளக்குதும்னு கைவிடு. எது நம்ம பிரிக்குது? நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமம் தான் உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கிறது.
1: உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு
0: அவருடைய
1: முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: என்னுடைய பாவம் தான் தேவன் எனக்கு செவி கொடுக்காதபடிக்கு என் பாவங்கள் தான் மறைக்கிறது. அருமையான சகோதரன் சகோதரியே, பாவம் செஞ்ச நாட்கள் போதும். பாவத்துக்கு அடிமை அந்த வாழ்ந்த நாட்கள் போதும். கடைசி வினாடியில் இருக்கோம், பாவத்தை விட்டு விலகுவோம். கடைசி காலத்தில் இருக்கிறோம்.

0: பாவத்துட்டு விலகும். பாவம் செய்யற ஆத்துமா சாகவே சாகுன்னு சொல்லியிருக்கிறார். ஆத்துவ பாவம் செஞ்சா அந்த பாவம் செய்யற ஆத்துமா சாகவே சாகும். எஸ்ஐக்கள் 18:30 பாருங்க, பாவம் செய்யற ஆத்துமா சாகவே சாகும்.
1: பாவம் செய்கிற ஆத்துமாவே
0: பாவம் செய்யற ஆத்துமா
1: சாகும்
0: சாகும். பாவம் செய்ய யார் ஆத்மா பாவம் செய்தோ அந்த ஆத்மா சாகும். ரெண்டாவது மரணம் சாகுனா என்ன, எல்லாரும் சாகும், ஆனா ரெண்டாவது மரணம் தான் கத்தர் சொல்றாரு. ரெண்டாவது மரணத்துல என்ன வருமா, ரெண்டாவது மரணம் அங்க வந்து கந்தகமும் காசிங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 21 சாகுன்னா அதுதான், அந்த சாவு தான் சொல்றாரு. 21:8
1: இரண்டாம் மரணமாகி அக்னியும்
0: ரெண்டாவது மரணமாகி அக்னியும்
1: கந்தகமும்
0: கந்தகமும்
1: எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார்.
0: பாத்தீங்களா, எரியல கடல பங்கடைவு யாரு, பாவஞ்ச ராத்துமா என்ன செய்யும், எங்க எங்க போகும், அக்கினியும் கந்தகம் எரியற கடல்ல பங்கடைவார்கள். பாவஞ்சியாவடி நம்ம ஆத்மா காத்துக்கொள்ளணும். அதுதான் இப்ப ஒண்ணு குறைந்தையில பரிசுத்த பவுல் நமக்கு எழுதியிருக்கிறாரு. பாவத்துக்கு நம்ம என்ன செய்யணும், அது வாசிப்போ. 1 Cor 15:34
1: நீங்கள் பாவம் செய்யாமல்
0: நீங்கள் பாவம் செய்யாமல்
1: நீதி கேட்க விழித்துக்
0: கொண்டு நீதி கேட்க விழித்திருங்கள்
1: தெளிந்தவர்களாக
0: தெளிந்தவர்கள் நீதி கேட்க விழித்திருங்கள் தெளிந்தவர்களாருங்க. பாவம் செய்யாதீங்க. சரி, பாவம் செய்யக்கூடாது எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா பாவம் செய்ய மாட்டோம். 1 Cor 3:6
1: அவரில் நிலைத்திருக்கிற எவனும்
0: அவரில் கர்த்தரில் நிலைத்திருக்கிற எவனும்
1: பாவம் செய்கிறதில்லை
0: பாவம் செய்கிறதில்லை.
1: பாவம் செய்கிற எவனும்
0: பாவம் செய்கிற எவனும்
1: அவரை காணவும் இல்லை
0: அவரை காணவும் இல்லை
1: அவரை அறியவும் இல்லை
0: அவரை அறிய. பாவம் செய்யற யாரு என்ன சொல்ல, தேவனை காண முடியாது அவரை அறிஞ்சு கொள்ள முடியாது. பாவம் செய்யக்கூடாதுன்னா என்ன செய்யணும், அவர் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். எப்ப நிலைத்திருப்பான், செபிக்கணும் துதிக்கணும் வேத வாசிக்கணும் ஆண்டவர் அறிந்து கொள்ள. எனக்குனாலும் மற்றவங்க வாசிக்கணும், உங்களுக்கு அப்படி இல்லை, நீங்க எப்ப எடுத்தாலும் பைபிள் எடுத்து வாசிக்கலாம். படிப்பு கொடுத்திருக்கிறார், படிப்பு நல்லா வாசிக்கக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறார், கண்பார்வை தந்திருக்கிறார். நாங்க ஒரு அதிகாரம் வாசிக்கணும், யாராவது எப்ப வாசிப்பாங்க காத்திருக்கணும், உங்களுக்கு அப்படி இல்லை, காத்திருக்கணும், நல்லா வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும். பாவம் செய்யக்கூடாதுன்னா நம்ம செபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஆண்டவர் துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். அப்ப நான் பாவம் செய்ய மாட்டேன். அதில் நிலைத்திருக்கிற எவரும் பாவம் செய்யா நிலைத்திருக்கணும். அது மாத்திரல்ல மாஸ்கி கட்ட சங்கீதம் 119:11
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
0: நாம கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
1: உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: கர்த்தருக்கு விரோதம் பாவம் செய்யலனா என்ன செய்ய, ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இருதயத்துல வைத்து வைக்க வேண்டும். ஆண்டு வசனம் இருந்தா தான் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். வசனம் நமக்குள்ள இருந்தா பாவம் செய்யும். பாவம் செஞ்சு நம்ம ஆண்டு முகத்தை பார்க்க முடியாது. ஆண்டு விட்டு நம்மளை பிரிச்சு நம்ம பாவமே அக்கறமே நம்மளை விட்டு பிரிச்சுடும். சொல்றேன், உபரோதமாய் பாவம் செய்யபடிக்கு உங்களுடைய வார்த்தை இதயத்தில் வைத்து வைத்தேன்னு சொல்றாரு. முதல்ல நம்ம என்ன செய்யணும், ஆண்டு ராஜ்யத்து போனா விழித்திருந்து செபிக்கணும். இனி சம்பவிக்க பாரு, இவைகளுக்கெல்லாம் தப்பணுமா, விழித்திருந்து செவம் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன செய்யணும், பாவம் செய்ய படிக்கிற மாத்தமாக காத்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 20:29-31 முதல்ல 28 வாசிக்கலாமா. நம்மளெல்லாம் கர்த்தர் தான் ரத்தத்தால் மீட்டு கொண்டிருக்கிறார், அதில் மறந்துடுறோம். வாசிங்க 28:31
1: ஆகையால்
0: ஆகையால்
1: உங்களை குறித்தும்
0: உங்களை குறித்தும்
1: தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே
0: கர்த்த சுய ரத்தம் சொந்த ரத்தம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக பாதிக்கப்பட்டு சொந்த ரத்தம் சுய ரத்தத்தினாலும்
1: சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை
0: தமது சபை நம்ம சபை வந்து நம்ம சபை இல்ல, கர்த்தர் சுய ரத்தத்தை சிந்தி நம்ம சம்பாதித்திருக்கிறார். அதனை மறந்துடுறோம். நம்ம இந்த ரத்தம் நம்ம சொந்த ரத்தம் ஒரு சொட்டு ரத்தம் கூட வைக்காத வடிக்கு பாருங்க. வியாசாயின் புத்தகம் 53:10 வாசிப்பா. 53:10
1: கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி
0: நமக்காக எனக்காக உங்களுக்காக நொறுக்க சித்தமாகி
1: அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்.
0: பாடுகளுக்கு நொறுக்கினார், அவர் அடிக்க ஒப்பு கொடுத்தாரு, பாடுகளுக்கு உட்படுத்தினாரு, பாடுகளுக்கு உட்படுத்தினார்.
1: அவருடைய ஆத்மா
0: ஆத்மா
1: தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது,
0: குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது,
1: அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார்.
0: பாத்தீங்களா, நமக்கு அவர் நொறுக்க சித்தமானார். மட்டும் கர்த்தரி வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம சாம் போடுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் தகப்பனே, மே நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கோங்க. உடைய வார்த்தை கேட்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வராய் தாங்க, செவிக்க துதிக்க உதவிச்சிங்க, மே அறிந்து கொள்ள, மே அண்டிக்குள்ள, மே சார்ந்து கொள்ள, உம்மோடு இருக்க உதவிச்சிங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பீங்க. வியாதி சுகமாக்கும் எஸ்பா, நோய் சுகமாக்கும் எஸ்பா, பலவீனத்தை குணமாக்கும் எஸ்பா. மந்திரம் செய்வன உடைத்து போடுங்க, பிசாசன் அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க, திருமணமாக்காத மக்கள் திரும்ப நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் கடன் அடிக்க உதவிச்சிங்க. கண்ணீரை தொடங்க கவலை மாத்துங்க ஆண்டவர. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்கப்பா. வேலை செய்ய அப்பா வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க, தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வங்க. விடுதலை தாறு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்பது செய்ய சப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. ஊழிஞ்சிற ஒவ்வொரு ஊழியரையும் வல்லமையாய் பயன்படுத்துங்க, கிஞ்சி வலையா மாத்துங்க. ஊழியத்தில் பெரிய எழுப்புல உண்டாவளையும் எல்லா சபையிலையும் எழுப்புலையும் உயிர்மைச்சை தாங்க. சமான்தாரு சந்தோஷத்தை ஆறும் அக்கினிமாரிலிருந்து காத்துக்கோங்க. எல்லா ஊழியரையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். தேவக்கரு வச்சு உழுந்து கொள்ளட்டும் அப்பா. மகத்தான காரியத்தை செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரசனம் தெய்வீக மகிமை மூடிக்கொள்ளட்டுமாப்பா. அன்றுவரே அந்த கரிசத்தை எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறோம். உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
4: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர்,
6: 643-101 Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்படி ஆவியானவரை மீண்டும் வரவேற்று மத்தியில இருக்கிறார். ஆனாலும் உங்க சிந்தைக்குள்ள அவர் ஆட்கொள்ள வேண்டும். இயேசு கூட இருக்கிறார், ஆனாலும் உங்க சிந்தையில அவர் முற்றிலுமாய் அவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அதனாலதான் ஆவியானவரை வரவேற்கிறோம். என் சிந்தையை ஆட்கொள்ளுமப்பா.

நிரப்பிடுங்கப்பா, பலத்தின் ஆவியால நிரப்புங்க. இந்த புது வருஷத்துல கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினா. இந்த வாலிப பிள்ளைகளை எல்லாம் நிரப்பிடுங்க. இந்த வாலிப பிள்ளைங்க

0: நன்றி சொல்லுங்க பாக்கலாம். நன்றி அப்பான்னு சொல்லுங்க.
1: நன்றி அப்பா.
0: உங்கள் மத்தியில் அசைவாடி உங்களை பலப்படுத்துவார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க சப்தம் என் காதல கேட்கணும், உங்க பக்கத்தில் உள்ளவங்க உங்க சப்தத்தை கேட்கணும். நல்லா துதியுங்க. இந்த புது வருஷத்துல ஸ்தோத்திரம் பெருகட்டும், ஸ்தோத்திரம் பெருகட்டும். தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. உற்சாகமா வாலிப பிள்ளைங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. நல்ல கர்த்தரை உயர்த்துங்க. இந்த புது வருஷத்துல கர்த்த நாமம், கர்த்த நாமம் உயர்வடைவதாக. இசையா இசையா, உங்களை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சொல்லி நல்லா துதிங்க. அந்நிய பாஷைய பேசுங்க. எதிரி தோற்று ஓடும்படிக்கு எதிரியானவன் உங்களை வேதனைப்படுத்துறத புரிந்து கொள்கிறேன். கவலைய கொடுக்கறான், பயத்தை கொடுக்கறான். பொல்லாத ஆவி உங்களுக்கு மன அழுத்தம் கொடுத்து உங்களை சோர்வுக்குள்ளாக்குற தீ ஆவிய விரட்டுங்க இயேசு நாமத்துல. துதிக்க துதிக்க ஓடுவா. நன்றி அப்பா. எதிரியை அடக்க, பகைவனை ஒடுக்க பாலகர் வாயில துதியை உண்டு பண்ணி இருக்கிறார். பலன் உங்கள் வாயில தான் இருக்கு, உங்க நாவுல தான் இருக்கு. நல்ல துதி.

0: உம்முடைய சமூகம் தான் எங்களுக்கு பேரானந்தம்.
1: பிரசன்னா
0: பிரசன்னா உம்முடைய பிரசன்னா
1: இயேசுவின்
0: நாமத்துல அற்புதம் நடப்பதாக.

0: நன்றியாய் சொல்லுங்க. இப்பொழுது அநேகருக்குள்ள சுகம் உண்டாகிறது என்னால உணர முடியுது. நன்றி சொல்லுங்க. எந்த வியாதியோடு வந்திருந்தாலும் இயேசுன்னு சொல்லும் போது உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. உங்க நெஞ்சு வலி மறைகிறது. அநேகர் நெஞ்சு வலியோட வந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்துல அந்த நெஞ்சில உள்ள பலவீனம் மறைவதாக, மறைகிறதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எந்த பலவீனமா இருந்தாலும் இயேசையானு சொல்லும் போதே அந்த நாமத்துல பலன் உண்டாகிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால அவர் நாமமே என்னை பலப்படுத்திட்டுன்னு இயேசு நாமத்துல பலன் தேங்க் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பேர் வியாதியோட போராடுறீங்க, கை உயர்த்தி காட்டுங்க. எனக்கு தெரியுது அநேகர் அந்த வியாதி இந்த வருஷம் நீங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போகாம எந்த இடத்துல வியாதியை கை வைத்து கொண்டு ஜீசஸ் என்று சொல்லி சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பலவீன ஆவிய விரட்டுங்க இயேசுவின் நாமத்துல.
1: வெளியேறுவதாக அற்புதம் நடப்பதாக, ஒவ்வொரு அவயவத்திலும் ஜீவன் இறங்குவதாக, பலன் உண்டாவதாக, என்னும் அதிகாரமுடைய நாமத்தினால கட்டளை இடுகிறோம். பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியே
0: போவீங்க. இப்பவே வலி நீங்கிடுச்சு சொல்ல முடியும். அற்புதம் நடக்குது இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே. உனக்கு ஒரு அற்புதம், அற்புத சுகம் அநேகருக்கு சாட்சி சொல்லும்படி உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார்.

நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி சொல்லும் போதே உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெருகும், அற்புதம் நடக்கும், சுகம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் தடைகளை உடைக்கிறோம், தடைகளை உடைக்கிறோம். ஜீசஸ் நாமத்தில் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ரத்தத்தால சாத்தானை ஜெயித்தார்கள், ஆட்டுக்குட்டியான ரத்தத்தால சாத்தானை ஜெயித்தார்கள். நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம், நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. சமகதுரோக்கோ ரீமகதரலரக்கபா சேதரே மகுதரலரா சீக்கமகதுரலரக்கபா. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம், நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படி ஒப்பு கொடுங்க. அன்பு கூறுவே இன்னோ அதிகமா.

ஜீச இயேசுவின் நாமத்துல எல்லா தடைகளை உடைவதாக ரத்தம் ஜெயம். தேங்க்யூ தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. என்ன சத்தம் கேக்குது, இதான ஏமைக்கு தானே? இயேசுவின் நாமத்துல கைமை கொண்டாங்க.

0: Thank you, 우리 어찌 된 Jesus. Hallelujah. 우리 아빠 안부 고르기라 야외라임. காப்பாற்றுவேன் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆமென். அன்பு கூறுகிறவங்களாம் கை வைத்து காட்டுங்க. அவர் அன்பு கூறுற அளவுக்கு உங்களால் அன்பு கூற முடியாது. நான் முயற்சி பண்ணுவோம் சொல்லுங்க. இப்படி மட்டும் உங்களை லவ் பண்ண விரும்புறோம். ஆமென். உங்க லவ் தான் அது பெருசு.
1: ஆமென்.
0: நீங்க எங்க மேல உள்ள லவ்ல தான் இப்படி சிலுவையில் மணி நேரம் தொங்கி எங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்க.
1: ஆமென்.
0: நீங்க முந்தி அன்பு செஞ்சதுனால இப்ப நாங்க பிந்தியாவது அன்பு செய்ய முயற்சி பண்றேன் சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே லவ் பண்ண முயற்சி பண்றேன். நீங்க தான் கிருபையாய் இந்த கிருபையை கொடுக்கணும்.
1: ஆமென்.

0: இன்னும் அதிகமா,
1: இன்னும் அதிகமா.
0: நன்றி அப்பா. தெளிவா ஆண்டவர் சொல்றார், நான் அன்பு கொடுக்கிறவர்களை காப்பாற்றுவேன்.
1: ஆமே.
0: பாதுகாப்பே.
1: ஆமே.
0: அன்பு கூறுகிறவர்கள், காணாமல் இருந்தும் நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள், தரிசியாமல் இருந்தும் விசுவாசிக்கிறீங்க, அப்படித்தானே? அவரை நம்ம காணல, காண முடியல, கண்ணால தரிசிக்கவும் முடியல, ஆனா அவரை அனுபவிக்கிறோம் இல்ல? எப்படி இந்த காற்று, காற்று காண்பதில்லை, இந்த காற்று அசைவாடுவதை நாம் அனுபவிக்கிறோம். அப்படித்தான் ஜீசஸ், அவரை கண்ணால காண முடியாவிட்டாலும் அனுபவிக்கிறோம். ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு சமாதானம் இருக்கு, காற்று போல அசைவாடுகிறார். இதுதான் பைபிள். பேதுரு சொல்றார், நீங்கள் காணாதிருந்தும் அவரில் அன்பு கூறுவதால் சொல்லி முடியாத மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகுதுன்னு சொல்றார். அப்படி மகிழ்ச்சி உண்டாவதால தானே வந்திருக்கீங்க இல்ல? நன்றி சொல்லு.

0: 1 பேதுரு 1:8 சொல்லி முடியாத மகிழ்ச்சி உங்களை நிரப்புவதாக. அப்படி ஜெபிப்பா, அப்படி கரங்களை உயர்த்தி.
1: காணாதிருந்தும் அன்பு கூறுகிறவர்களுக்கு சொல்லி முடியாத மகிழ்ச்சியினால் நிரப்புகிறவரே, நம்பி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் உண்டாவதாக.
0: துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக சொல்லி நாங்க உங்களை வாழ்த்துகிறோம்.

இப்ப இருக்கிற வேதனை அவமானத்துக்கு பதிலா ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு உண்டாவதாக சொல்லி வார்த்தை 61 ஏசாயா 7 இந்த வருஷம் அப்படியா சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் துன்பம் சந்தோஷமாய் மாறுவதாக, உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறுவதாக. நன்றி, நித்திய மகிழ்ச்சி அன்பு கூறுகிற உங்களுக்கு உண்டாவதாக.

0: அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது. அவர் நன்மைக்கேதுவாய் எப்படி இருக்கும்
1: நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
0: அறிந்திருக்கிறோம். வசந்த சப்தம வாசிப்பான்.
1: அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி.
0: ரோமர் 8:28 கையை தட்டி அந்த பைபிள் எடுங்க பார்க்கலாம். 8:28 அங்க பேதுரு 1:8 அன்பு கூறுகிறவர்களுக்கு லட்டு லட்டா ஆசீர்வாதம் வருவதாக. சப்தம் போட்டு வாசிப்பா.
1: அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு.
0: எத்தனை அழைக்கப்பட்டவர்களாம் கை வைத்துங்க பாக்கலாம்.
1: ஆமே,
0: உங்களை அழைக்கப்பட்டு வந்திருக்கீங்க.
1: ஆமே,
0: ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களாய்
1: தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
0: நாங்கள் அறிந்திருக்கிறோம் சொல்லுங்க.
1: நாங்கள் அறிந்திருக்கிறோம்
0: தகப்பனே.
1: நாங்கள்
0: அறிந்திருக்கிறோம்.
1: நாங்கள் அறிந்திருக்கிறோம்
0: எங்களுக்கு
1: எங்களுக்கு
0: சகலமும்
1: சகலமும்
0: நன்மைக்கு ஏதுவா
1: நன்மைக்கு ஏதுவா
0: நடக்க செய்வீர்.
1: நடக்க செய்வீர்.
0: நடக்கிறது
1: நடக்கிறது
0: நன்மைக்கு ஏதுவாய் நீர் மாற்றுகிறீன்னு சொல்லுங்க.
1: நன்மைக்கு ஏதுவாய் நீர் மாற்றுகிறீர்.
0: இப்ப இருக்கிற பிரச்சனை, மன அழுத்தம், ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏகப்பட்ட பிரச்சனை, தொல்ல, கலக்கம், கவலை, நினைச்சாலே ஒரு ஒரு அச்சம், பயம், பிசாசானவன் சாதாரண பிரச்சனை கூட பெருசா காட்டி உங்களை வேதனைப்படுத்துறான். அதன் மத்தியில தான் கர்த்தர் சொல்றாரு, நன்மைக்கு எதுவாய் மாறும் நீ விசுவாசி.
1: ஆமே,
0: கையத்த நன்மைக்கு எதுவாய் மாறும்.
1: நன்மைக்கு எதுவாய் மாறும்.
0: இப்ப இருக்கிற துன்பம்,
1: இப்ப இருக்கிற
0: வேதனை,
1: வேதனை
0: நன்மைக்கு எதுவாய் மாறும்.
1: நன்மைக்கு எதுவாய் மாறும்.
0: ஜீசஸ் சிலுவையை சுமக்கிற போதே அப்படித்தான் தாங்கினார். அவர் அவருக்கு தெரியும் இது நன்மைக்கு எதுவாய் நடக்கும். சிலுவையை சுமந்து கல்வாரியில தொங்கும் போது நன்மைக்கு எதுவாய், என்ன நன்மை, நம்மளா ரட்சிக்கப்படுவோம் என்ற மிகப்பெரிய நன்மைக்காகத்தான். தம் முன்னால வைத்திருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு தான் சிலுவையை தாங்கினார். தமக்கு முன்னே ஒரு மகிழ்ச்சி இருந்தது. என்ன மகிழ்ச்சி? என் ஜனம் ரட்சிக்கப்படும், என் ஜனம் பரலோகம் வரும், என் ஜனம் பாவம் மன்னிக்கப்படும், என் ஜனம் விடுதலை பெறும், பிசாசை தோற்கடிக்கும். அந்த ரட்சிப்பு தான் அவருக்கு சந்தோஷம் கொடுத்தது. தனக்கு முன்னே இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டுன்னு எபிரேயர்ல எழுதியிருக்கு. 12 தாங்க முடிந்தது அவரால், சிலுவைய தாங்க முடிந்தது, 6 மணி நேரம் சிலுவையில தொங்க முடிந்தது. எல்லாமே தமக்கு முன்னால ஒரு சந்தோஷம் இருந்தது. நன்மைக்கு எதுவாய் பிதாவை மாற்றுவார் என்ற நம்பிக்கைதான் தாங்க வைத்தது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இப்ப இருக்கிற சிலுவை வேதனை நன்மைக்கு எதுவாய் முடியும்.
1: ஆமென்.
0: ஆகவே

அநேகருக்கு நைட்ல தூக்கம் வரல, பயங்கர அழுத்தம். அதை நினைச்சாலே, அந்த பிரச்சனை நினைச்சாலே அப்படியே ஒரு அழுத்தம், தூக்கம் வரல. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, சங்கீதக்காரன் பாடுறான், நீர் என்னை தாங்குவதா நைட்ல.

0: வசனம் சொல்லுது, தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் கண்ணோக்கினார் என்று. சங்கீதம் 14:2 வாசித்து பாருங்க. சங்கீதம் 14:2,
1: தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார்.
0: நாம எல்லாம் தேடுகிற கூட்டம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: ஆமென்.
0: அன்பு கூறுகிற கூட்டம், அடுத்து கர்த்தரை தேடுகிற கூட்டம்.

0: ஒவ்வொருவரா பாக்குறார். இப்ப நான் பாக்குற பாருங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்க்கிறார்னு விசுவாசிக்கிறீங்களா? கையொத்தி தேங்க்யூப்பான்னு சொல்லுங்க.
1: தேங்க்யூப்பா.
0: அநேக தூரத்திலிருந்து, சென்னையிலிருந்து நடந்தே வந்திருக்காங்க ஒரு கூட்டம். நடந்து வந்தீங்களா? பஸ்ல வந்தீங்களா? சென்னையிலிருந்து ஒரு கூட்டம், ஒரு 8 பேர் வந்திருப்பீங்களா? அண்ணனும் தம்பியும் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஜீசஸ். மற்ற பிரதர்ஸ் தேங்க்யூ, வெல்கம். உங்களுக்கு தூரத்திலிருந்து வந்தவங்களுக்கு அவ்வளோ தூரம் அதிகம் ஆசீர்வாதம், அவ்வளவு ஆசீர்வாதம். எவ்வளவு தூரமோ அவ்வளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக. கை தட்டி ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.

திமிர்வாதக்காரனை தூக்கிக்கிட்டு வரும்போது இந்த வசனம் அருமையா இருக்கும். மார்க்கு மார்க்கு 2 மத்தேயு 9 அந்த அதிகாரம் ஆரம்பத்திலேயே இருக்கும். தூக்கி கொண்டு

0: கொண்டு இறக்கி வைத்த பொழுது வேதம் சொல்லுது, கர்த்தர் விசுவாசத்தை கண்டு, சொல்லுங்க கண்டு,
1: கண்டு
0: அவர்கள் விசுவாசத்தை கண்டு ஒரு அற்புதம் நடக்கிறது. அவன் பாவம் மன்னிக்கப்படுகிறது, அவன் நோய் சுகமாகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கண்டு உங்களுக்கு அற்புதம்

இந்த வருஷம் புது வருஷத்தான், புது வருஷம் அன்று கிடைத்த பாடல் தான், கருவிலிருந்து கருவிலிருந்தே தாங்கி வந்தி கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கை தட்டி இந்த புது பாட்டுக்கு ஸ்தோத்திரம். புது வருஷத்தன்னைக்கு ஆண்டவர் பாட வச்சாரு என்ன,

நானே உன்னை உருவாக்கினேன், நானே உன்னை சுமப்பேன். ஏசாயா 46:4. நன்றி அப்பா. அப்பா நம்ம கொடுக்கிற வாக்கு தத்தம், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை பெற்றெடுத்தேன், நான் தான் உன்னை சுமப்பேன். போட்டி போட்டு நான் தான் சுமப்பேன். தாய் தன் பிள்ளையை சுமப்பது போல, ஒரு தகப்பன் தன் மகனை சுமப்பது போல, நான்

0: காண்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறோம், தேடுகிறவர்களை காண்கிறார் பார்த்தோம். 33 சங்கீதத்தில் அதிகமாய் தியானித்த வசனம் தான் 33 சங்கீதம் 18
1: தமக்கு பயந்து
0: தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்க
1: பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது.
0: காண்கிறார் என்பதை விட இன்னும் கொஞ்சம் ஆழமா கண் நோக்கமாயிருக்கிறது.
1: ஆமே,
0: இந்த ஊக்கமா சொல்லுங்க, கர்த்தருடைய கண்,
1: கர்த்தருடைய கண்
0: என் மேல,
1: என் மேல நோக்கமாயிருக்கிறது.
0: நல்ல ஊக்கமா சொல்லு,
1: நோக்கமாயிருக்கிறது.
0: ஊக்கமா சொல்லுங்க,
1: நோக்கமாயிருக்கிறது.
0: கண் உங்க மேல நோக்கமா இருக்கு. காரணம், நீங்க கிருபைக்கு காத்திருக்கீங்கல்ல. வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்துனா அவர் மேல ஒரு பயபக்தி, பயபக்தியா இருக்கிறவங்களாம் தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க.
1: தேங்க்யூ அப்பா.
0: அதான் பயந்தன்ற இடத்துல எல்லாம் பயபக்தின்னு போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். கர்த்தர் மேல் ஒரு பயபக்தியோட வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, அவருடைய கிருபைக்கு இரக்கத்துக்கு காத்து இருக்கீங்க இல்ல, அவருடைய இரக்கத்துக்கு காத்திருக்கிறவர்கள். தி ஹோப், ஆங்கிலத்துல ஹோப், நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்கள் கை வைத்து தேங்க்யூ அப்பா,
1: தேங்க்யூ அப்பா.
0: நம்முடைய ஜபத்துக்கு பதில் நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்கள், கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். இப்படிப்பட்ட உங்கள் மேல கர்த்தருடைய கண் நோக்கமா இருக்கிறதுன்னு சொல்லுங்க.

0: உங்களுக்கு நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆத்துமாக்களை மரணத்துக்கு
1: விலக்கி
0: விடுவிக்கவும். கடந்த ஆண்டு விடுவித்தாரா?
1: ஆமென்.
0: ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்க அவர் நோக்கமாயிருந்தார், நோக்கமாயிருக்கிறார். கடந்த ஆண்டில் நடந்த அற்புதம், மிகப்பெரிய அற்புதம் என்னன்னா, நீங்க உயிரோடு இருப்பதா பெரிய அற்புதம். ஹல்லேலூயா. நாங்க உங்களை உயிரோட இந்த செட்டெல்லாம் வார வாரம் வர்ற கூட்டம் உயிரோட பாக்குறது சந்தோஷமா இருக்கு. கை தட்டாமே சொல்லுங்க. அநேகரை நாங்க மாதா மாதம் பாக்குற கூட்டம் உங்களை உயிரோட வச்சிருக்காரு. மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கும்படி அவர் கண் நோக்கமா இருந்தது. இந்த வருஷமும் நோக்கமா இருப்பது

0: எங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்க எங்களை காண்கிறவரே. அதோடு மட்டுமல்ல, இந்த பஞ்சமான உலகத்துல உயிரோட காக்கிறவர், பஞ்சத்தில் அவர்களை
1: உயிரோட காக்க
0: என்ன நல்ல தமிழ்ல, பஞ்சத்தில் உணவு தருகிறவர். சொல்லுங்க, இந்த பஞ்ச

0: வசனங்கள் தான் நினைவு நீங்க கொள்ளணும். ஒன்று, அவர் தேடுகிறவர்களை காண்கிறார், காத்திருக்கிறவர்கள் மேல் கண் நோக்கமாயிருக்கிறார். ரெண்டு வசனம் மனப்படம் ஆயிடுச்சா? இன்னும் ஒரு வசனம் சொல்லி ஜெபிக்க போறோம். இன்றைக்கு அதிக நேரம் எடுக்க முடியாது உங்களுக்கு. நாங்கள் உணவு தயார் பண்ணல, வழக்கமா உணவு எவ்வளவு பேர் வரின்னு தெரியாதனால. ஆனால் நெக்ஸ்ட் மந்த்ல உணவு ரெடியா இருக்கும். ஆலே லூயா. இந்த வருஷம் நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன்னு அல்லது வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு, இங்க சாப்பாடு உங்களுக்கு அங்கே தெரியல. அதனால குயிக்கா முடிச்சு அனுப்பிடுறோம். இன்னும் ஒரு வசனம் என்ன, தெரிந்த வசனமா இருந்தாலும் ரெண்டு நாளாகமா எடுங்க. இதெல்லாம் அதிகமாய் நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிற வசனம். இன்றைக்கு முதல் வருஷத்துல ரெண்டு நாளாகும், 16:9 ஆமேன். ஆசாவுக்கு வருமே, ஆசாவில் வரும். 16:9
1: ஆமா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது.
0: திரும்ப சத்தம் போட்டு வாசி.
1: தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது.
0: கடைசி ரெண்டு மட்டும் நல்லா வாசித்து திருப்தியா நீங்க. பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது எதற்கு?
1: இந்த விஷயத்தில் மதியில்ல
0: வல்லமை, இல்ல வல்லமையை ஊற்றும்படி விளங்க பண்ணும்படின்றதை விட என்ன, அப்படி வல்லமையால் நம்மை நிரப்பும்படி. சொல்லுங்க, வல்லமையால்.
1: வல்லமையால் நிரப்பப்படும்படி,
0: நிரப்பப்படும்படி அல்ல நிரப்பும்படி,
1: நிரப்பும்படி
0: கர்த்தருடைய கண்கள்
1: கர்த்தருடைய
0: உலாவி கொண்டிருக்கிறது. உலாவினா அப்படியே பாக்குறாரு. யார நிரப்பலாம், எந்த மகளுக்கு இன்னைக்கு வல்லமை அதிகமாக்கலாம் அப்படின்னு கண்கள் என்ன செய்யுது, அவர் உலாவி கொண்டிருக்கிறது. இப்படி டூ அண்ட் ப்ரோ அப்படின்னு இருக்கு ஆங்கிலத்துல. இங்க இங்க இங்க இங்க பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு என் பிள்ளைய வல்லமையில நிரப்பித்தான் அனுப்பணும். கைதைத்து ஆமேன் சொல்லுங்க. என் மகனுக்கு வல்லமையை நிரப்பித்தான் அனுப்பணும். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. நன்றி அப்பா. நம்முடைய வல்லமை ஊற்றும்படி,
1: ஊற்றும்படி
0: கண்கள் நம்மேல் நோக்கமா இருக்கிறது. அதுல ஒரே கண்டிஷன், உத்தம இருதயம் என்று இருக்கிறது ஆங்கிலத்தில் இருக்கு. ஹார்ட்ஸ் ஃபுல்லி கமிட்டட், கர்த்தருக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க?
1: ஆமென்.
0: உங்க வாழ்க்கையை முற்றிலும் அர்ப்பணித்தீர்களா? அர்ப்பணித்தவர்களும் கை வைத்து காட்டுங்க. இன்னைக்கு தான் புதுசா வந்தா இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான், கை வைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. ஃபுல்லி கமிட்டட். உமக்குத்தான் நானும் என் குடும்பமும் உமக்குத்தான். 40 வந்திருக்கு அந்த பாட்டு. உமக்குத்தான்
1: உமக்குத்தான்.

0: பாலிய பிள்ளைங்க என்ன சொல்லும், நானும் இயேசுவே என் உடல் உமக்குத்தான், உமக்குத்தான், உமக்குத்தான் இயேசையா என் உடல்
1: உமக்குத்தான்.
0: திருமண ஆகாதவளா சொல்லுங்க,
1: உமக்குத்தான்,
0: உமக்குத்தான் இயேசையா.

0: இந்த அர்ப்பணத்துல தான் அற்புதம் நடக்குது. சொன்னால அர்ப்பணம் செய்கிறவர்கள் ஹார்ட்ஸ் ஃபுல்லி கமிட்டட். உத்தம இருதயம் என்பது அர்ப்பணம் செய்யப்பட்ட, அர்ப்பணம் செய்யற இதயம். அர்ப்பணம் செய்துட்டீங்களா? உமக்குத்தான். முதல்ல உடலை அர்ப்பணம் செய்யுங்க. இந்த உடல் உமக்குத்தான். கண்ட கண்டதெல்லாம் நோனோ சொல்ல, கண்டதெல்லாம்
1: கண்டதெல்லாம்
0: நோனோனோ
1: நோனோனோ
0: கண்ணிச்சை நோனோ
1: கண்ணிச்சை நோனோ.
0: உமக்கு வேண்டாதவைகள் இல்ல,
1: உமக்கு வேண்டாதவைகள் இல்ல.
0: இது உம்முடைய ஆலயம்,
1: உம்முடைய ஆலயம்.
0: உமக்குத்தான், உமக்குத்தான் ஏசையா.

நம்முடைய அண்ணால் ஒப்பு கொடுத்தபடியினாலதான் அவளுக்கு அற்புதம் நடந்தது. உங்களுக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்குது, இப்பவே நடக்குது. அந்த அற்புதம் தான் அவருடைய வல்லமை ஊற்றப்படும்படி அவர் கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றன. இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவருக்குள்ளும் உடைய வல்லமை ஊற்றப்படுவதாக, வல்லமை மேகம் இறங்குவதாக. நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுங்க. தேங்க்யூ அப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, உடைய வல்லமைய ஊற்றுங்க. ஊற்றப்படும்படி, ஊற்றும்படி, உம்முடைய கண்களை உலாவிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. நீர் ஊற்றுவதற்காய் நன்றி.

0: ஊற்றுங்க. அப்படியே கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஒரு நிமிடம் கை தட்டி தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தகப்பனே, இந்த நாளிலே, இந்த முதல் முதல் மாதத்திலே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே உம்முடைய வல்லமை இறங்குவதாக அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி விடாம ஒரு நிமிஷம், விடாம ஒரு நிமிஷம். தேங்க்யூ அப்பா. எல்லா தடைகளும் உடைந்து போவதாக, அற்புதம் நடப்பதாக பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சோர்ந்து போகாமல் வல்லமை விளங்க பண்ணும்படி கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. ஊக்கமாய் கைதட்டுங்க. கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. எல்லா தடைகளும், எல்லா தடைகளும் உடைந்து என் ஜனத்திற்கு வல்லமை அபிஷேகம் பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ அப்பா. ஊழியர்களுக்கு அபிஷேகம் இன்னொரு லெவலுக்கு போகட்டும். கவலையை மேற்கொள்ளுகிற அபிஷேகம், பயத்தை மேற்கொள்ளுகிற அபிஷேகம், ரோராமாகா தேரே லேரே அந்நிய பாஷை அபிஷேகம் ரிசீவ். பெற்றுக்கொள்ளுங்க, விடாதீங்க. கடைசி நேரம் நான் முடிக்க முன்னால வல்லமையோடு உங்களை அனுப்பணும். மகதரபா ஓர் அப்படி ஜபிப்பா. ஓ ஜபிக்கவை
1: அபிஷேக தைலம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தால் நிரப்பப்படுவார்களாக, உள்ளங்கள் நிரப்பப்படுவதாக. கண்கள் உலாவி பார்க்கிறது. அபிஷேகத்தால் நிரப்ப, வல்லமையால் நிரப்ப ஒவ்வொருவர் மீதும் இப்போது அந்த அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, வல்லமை நிரப்புவதாக, நிரப்புவதாக, நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தில் நிரப்பப்படுவார்களாக.

0: பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கும் நாம் ஒரு பலத்த கைகளை தட்டி கோடி நன்றி சொல்வோம். அல்லேலூயா. ஏறக்குறைய 32 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பாண்டிச்சேரி பகுதிக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டு வந்தார். இந்த பாண்டிச்சேரியில் உள்ள எல்லா கத்தோலிக்க சபையில, நான் போகாத கத்தோலிக்க சபை இந்த பாண்டிச்சேரியில கிடவே கிடையாது. எல்லா கத்தோலிக்க சபையில 32 வருஷங்களுக்கு முன்பு இன்றைக்கு பாண்டிச்சேரியில் இருப்பது போல அநேக சபைகள் 32 வருஷத்துக்கு முன்பு கிடையவே கிடையாது. கத்தோலிக்க மக்களிலே 32 வருஷத்துக்கு முன்பு பைபிள் எடுப்பதே பாவம் என்ற ஒரு மனநிலை கூட கத்தோலிக்க ஜனங்கள் மத்தியிலே வளர்க்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் என்னை இந்த ஊழியத்திற்கு அழைத்த போது எனக்கு தேவன் ஒரு தரிசனத்தை ஒன்றை வெளிப்படுத்தினார். 1978 வருஷம் கோடி கோடியான மக்கள் கூட்டம் கழுத்திலே கையிலே கால்களிலே சங்கிலிகளால் கட்டப்பட்டு அவர்களுடைய முகம் ஒன்று கூட அடையாளம் தெரியாமல் இருண்ட நிலையில் இருப்பது போன்ற அந்த மக்கள் கூட்டம். நான் அந்த மக்கள் கூட்டத்தையும் அவர்கள் இருக்கிற அந்த பரிதாப நிலைமை, கழுத்துல ஒரு சங்கிலி, கையில ஒரு சங்கிலி, காலில் ஒரு சங்கிலி, எல்லாம் சேர்த்து ஒரு சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் முகம் ஒன்று கூட தெரியவில்லை, எல்லாம் இருண்டு கிடக்கிறது முகம் மாத்திரம். கோடி கோடி எண்ணவே முடியாது அத்தனை கோடி மக்கள். அவர்கள் எல்லோரும் ஐயோ அம்மா அப்பா என்று சத்தமிட்டவர்களாய் ஒரு தேர் ஒன்றை இழுத்துக் கொண்டிருக்கிறது போல அந்த தரிசனத்தில் எனக்கு ஆண்டவர் காட்டினார். அந்த தேரில் யார் இருப்பது என்று நான் பார்த்தபோது ஒரு மலை போன்ற உருவத்தில் பிசாசு அந்த தேரில் உட்கார்ந்து கொண்டிருப்பதை நான் கண்டேன். நான் சாத்தானை தரிசனத்தில் தான் பார்த்தேன். மலை போன்ற ஒரு உருவம், அவன் அப்படி சிரித்தபடி அந்த தேரில் உட்கார்ந்திருக்கிறான். அதை இந்த மக்கள் கூட்டம், கழுத்திலே கையிலே காலில் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற கூட்டம் மிகுந்த வேதனையோடு கூட இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுடைய நிலைமையை பார்த்து திடுக்கிட்டேன். அப்பொழுது எனக்கு பக்கத்தில் ஒரு குரல் கேட்டது, இவர்கள்தான் உன்னுடைய ஜனங்கள், இவர்கள்தான் இந்த நாட்டு ஜனங்கள் என்று. நான் இவர்களெல்லாம் என் ஜனங்களா, இவர்களெல்லாம் என் நாட்டு ஜனங்களா என்று திடுக்கிட்ட நான், யார் என்னிடத்தில் இதை பேசினது என்று பார்த்தபோது பக்கத்தில் ஒருவரும் இல்லை, அங்கு ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. மீண்டும் ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், இயேசு கிறிஸ்து எனும் என்னை விசுவாசிக்காத இந்த மக்கள் கூட்டம் பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து எனும் என் நாமத்தை இந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படி நீ எடுத்து சொல், இதற்காகவே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். நான் மிகவும் திடுக்கிட்டு போனேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத ஜனக்கூட்டம், மக்கள் கூட்டம் பாதாளத்தை நோக்கி போகிறார்களா? ஆம் அன்பானவர்களே, எனக்கு ஆண்டவர் சொன்னார், என் மகனே உன்னை நான் அதற்காய் தெரிந்து கொண்டேன், உன் பாவங்களிலிருந்து உன்னை மீட்க என் ஜீவனை கொடுத்தேன், உன்னை நான் கழுவி சுத்திகரித்தேன், என் வார்த்தையை உன் வாயில் வைத்திருக்கிறேன், நான் உன் வாயிலிருந்து பேசுவேன், இயேசு கிறிஸ்து எனும் என் நாமத்தை இந்த ஜனங்களுக்கு அறிவி என்று சொன்னபோது அந்த தரிசனத்துல நான் மிகவும் மிகவும் ஒரு பலமுள்ள ஒரு பரவசமானேன். இயேசுவின் நாமத்தினால் உங்கள் கட்டுக்கள் சங்கிலிகள் உடைக்கப்படுவதாக என்று சொன்ன போது அந்த கழுத்திலே கையில கால்கள சங்கிலியால் கட்டப்பட்டதெல்லாம் அப்படியே தவிடுபொடியாய் உடைய ஆரம்பித்தது. இயேசுவின் நாமத்தினால பிசாசை பாதாளத்துக்கு போவாயாக என்று சொன்ன போது பூமி உடைந்தது. அந்த பிசாசு ஆ என்று அலறிபடி பிசாசு பூமிக்குள்ளே போய்விட்டது. இயேசுவின் நாமத்தினால் அந்த தேரும் அந்த கயிர்களும் அறுந்து போவதாக என்று சொன்ன போது அவர்கள் இழுத்து கொண்டிருந்த அந்த தேர் அந்த கயிர்கள் அப்படி தூசி போல அது பறந்து போனது. நடந்தது என்ன தெரியுமா? எந்த ஜனங்களுடைய சங்கிலிகள்லாம் உடைந்ததோ அந்த ஜனங்கள் எல்லாரும் தேவ தூதனை போல வெண்மையாய் மாறினார்கள். எல்லாரும் பரலோகத்துக்கு அப்படியே பறந்து போய்விட்டார்கள். நான் எழுந்து உட்கார்ந்து கொண்டேன். 35 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊழியத்திற்கு என்னை ஆண்டவர் அழைத்த போது எனக்கு வெளிப்படுத்தின அந்த தரிசனம், இந்த தரிசனத்தை நான் எந்த மேடையிலும் சொன்னதில்லை. ஏறக்குறைய 30 வருஷங்களுக்கு மேலாக உலகம் முழுவதும் நான் போகாத கத்தோலிக்க சபையே இருக்காது. எல்லா இடங்களுக்கும் பரிசுத்த ஆவியான தேவன் மகா இரக்கத்தோடு என்னை கொண்டு சென்றார். கத்தோலிக்க பாதிரியார்கள் மத்தியில, பிஷப்மார்கள் மத்தியில வேதத்தின் சத்தியங்களை போதிக்கும்படி தேவன் எனக்கு வாசலை திறந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தில் இன்றைக்கு அங்கே யார் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. அப்படி ஒருவரும் அங்கு எழவே இல்லை. ஆனால் தேவன் அந்த ஒரு மகா பெரிய சிலாக்கியத்தை தயவை எனக்கு தந்தார். இந்த பாண்டிச்சேரி பட்டணத்தில் நான் போகாத கத்தோலிக்க சபையே கிடையாது. ஆமன்பானவர்களே, நாங்கள் எங்கெல்லாம் சென்றோமோ அங்கெல்லாம் இந்த வேத சத்தியத்தின் வெளிச்சம் அந்த மக்கள் மத்தியிலே பரவியது. இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய், பாஸ்டர்மார்களாய், ஏற்கனவே 35 பேர் இன்றைக்கு பிஷப்மார்களாய் இருக்கிறார்கள். இந்த ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் 100 பேர் பாஸ்டர்மார்களாய் இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆத்துமாதாயம் செய்யவும் சபை கட்டும் ஊழியத்தை செய்யவும் தேவன் அப்படிப்பட்டவர்களை உலகம் முழுவதும் எடுத்து பயன்படுத்திக் கொண்டு வருகிறார். இந்த அண்ணாத்திடல்ல சகோதரர், அருமையான சகோதரர் ரஜிஸ் அவர்கள் 25 ஆண்டு காலமாக இந்த நற்செய்தி பெருவிழாவை, இது 25வது பெருவிழா என்று அவர்கள் சொன்னார்கள். உங்களில் பல வருஷம் பல பேர் வந்தவர்கள் நீங்கள் எண்ணி பார்க்கலாம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிவிக்கவே நாங்கள் அழைக்கப்பட்டோம். நாங்கள் எந்த மேடையிலும் எங்கள் திட்டத்தை பற்றி ஒரு காலம் பேசினது கிடையாது. நாங்கள் அதை கட்டுகிறோம், இதை கட்டுகிறோம், அதை வாங்க போறோம், இதை வாங்க போறோம், அதுக்கெல்லாம் நீங்கள் பணம் கொடுங்கள், இவ்வளவு பணம் கொடுத்தால் உங்களுக்காக அதுக்காக ஜெபிப்போம், இவ்வளவு கொடுத்தால் இதற்காக ஜெபிப்போம், மாதம் மாதம் இத்தனை 1000 கொடுத்தால் உங்கள் முழு குடும்பத்துக்காக ஜெபிப்போம் என்றெல்லாம் மிக தந்திரமான முறையில் ஒருபோதும் நயவஞ்சகமான ஊழியத்தில் நாங்கள் நடந்ததே கிடையாது. இந்த 25 வருஷம் இதே அண்ணாத்திடல் மேடையில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வாயாய் தான் நாங்கள் இருந்தோம். பரிசுத்த ஆவியானுடைய வாயாய் தான் நாங்கள் இருந்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வளர வேண்டும், ரட்சிக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழி நடத்துகிறாரோ அங்கெல்லாம் ஆவிக்குரிய சபையில, சத்தியம் போதிக்கிற சபையில அவர்கள் போய் சேர தேவ ஆவியானவர் அவர்களை வழி நடத்திருக்கிறார். நான் இருக்கிற பெங்களூரிலேயே இதிலும் அதிகமான பிரம்மாண்ட கூட்டங்கள்லாம் பெங்களூரில் நடக்கும். அங்கு பெங்களூரிலேயே 1000 மக்கள் அவர்கள் சத்தியத்தை கேட்டார்கள், ஜீவனுள்ள கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வேத சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு போதம், நாங்கள் வைத்திருக்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது, அங்கெல்லாம் வந்து விடுங்கள் என்று நாங்கள் ஒருபோதும் சொன்னதில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களை எங்கே நடத்துகிறாரோ அங்கே நீங்கள் செல்லுங்கள் என்றுதான் நாங்கள் சொன்னோம். காரணம் என்ன தெரியுமா? எல்லா சபைக்கும் ஒரே ஒரு எஜமானன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. சத்தியம் போதிக்கிற இடங்களுக்கு செல்லுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என மகிமையுள்ள தேவனுக்கு மகிமை கொடுக்கிற இடங்களுக்கு செல்லுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள காலம் எல்லாம் இந்த அழைக்கப்பட்ட அப்போஸ்தல ஊழியத்தில்தான் நாங்கள் தரிசனத்தோடு இருக்கிறோம். ஆகவே உங்களுடைய பணத்தையோ உங்களுடைய பொருட்களையோ உங்களுடைய உழைப்பால் சம்பாதித்த எதையோ ஒன்றையோ உங்களிடத்தை எதிர்பார்த்தவர்களாக இந்த பரிசுத்த வேதத்தை எங்கள் கரங்களிலே தேவன் கொடுக்கவே இல்லை. நாங்கள் உங்களை அல்ல, உங்களுடையதல்ல, நாங்கள் உங்களைத்தான் கிறிஸ்துவுக்காக நாங்கள் அழைத்தோம். அல்லேலூயா. எங்களுடைய ஊழியத்திலே ஒருபோதம் பல கோடி மக்களை உலகம் முழுவதும் சந்திக்கிறோம். அவர்களுக்கு எங்களை அவர்களுக்கு நாங்கள் ஒருபோதும் சுட்டி காட்டினதே கிடையாது. மாறாக ஆண்டவராக இயேசுவையே சுட்டி காட்டத்தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இந்த அழைப்பை தந்தார். நாங்கள் பல லட்சம் மக்கள் அனுதினமும் வார வாரம் ஒவ்வொரு ஊர்களுக்கு போகிறோம். ஒருவருக்கு நாங்கள் எங்களை சுட்டி காட்டினது கிடையாது, தேவனைத்தான் சுட்டி காட்டினோம். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான். ஆண்டவராக இயேசுவையே ஜனங்களுக்கு சுட்டி காட்டினோம். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தும் ஒரு ஊழியம். ஆமென் அன்பானவர்களே. உங்களுடைய ஆத்தும இரட்சகர் ஆண்டவராக இயேசுவை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் சுட்டி காட்டினோம். பரலோகம் சந்தோஷப்பட வேண்டும், ஜனங்களை குஷிப்படுத்த வேண்டும் என்றோ ஜனங்களை சந்தோஷப்படுத்தினால் என்னென்ன நடக்கும், அப்ப நம்ம பின்னால் ஒரு பெரிய கூட்டமே சுற்றும் என்றோ மாய்மாலமான ஒரு வஞ்சனையை நாங்கள் ஒருபோதும் நடந்ததில்லை. அதை தேவன் அறிவார். நாங்கள் எப்பொழுதுமே கர்த்தராகி தேவனையே சந்தோஷப்படுத்துவதில்தான் கவனமாயிருந்தோம். வேதம் போதிக்கிறபடி லூக்கா 15:7 பத்தாவது வசனத்திலும் பரிசுத்தாவியானவர் எழுதி வைத்திருக்கிறபடி ஒரு பாவி மனம் திரும்புவதனால் பரலோகத்திலே தேவனுக்கு முன்பு சந்தோஷம் உண்டாகிறது. ஒரு பாவி மனம் திரும்புவதனால் தேவ தூதர்களுக்கு முன்பு சந்தோஷம் உண்டாகிறது என்கிற பரலோகம் சந்தோஷம் உண்டாகும் ஊழியத்தை தான் இந்த 35 காலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்களை நிறைவேற்றும்படி நடக்கும்படி அவர் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு கோடி கோடி நன்றி சொல்வோம் கைகளை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் அன்பானவர்களே. தேவன் தாமே அவருடைய ஆவியால நிரப்பும் போது என் கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பை என்று கருதுகிறேன் என்று பரிசுத்த அப்போஸ்தலர் பவுல் சொன்னது போல, கிறிஸ்துவின் ஆவியானவர் ஒருவர் ஆட்கொள்ளும் போது அவர்கள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுவார்கள், குப்பை என்று கருதுவார்கள், கர்த்தரே லாபம் என்று எண்ணுவார்கள். நம்முடைய லாபமெல்லாம் எங்களுடைய லாபமெல்லாம் ஒன்றே ஒன்று, கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. என் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உங்களை மீட்டுக்கொண்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ளவர்களாக உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீங்கள் எந்தெந்த சபையில் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பது ரொம்ப நல்லது. ஆனால் அதைவிட ரொம்ப நல்லது, சபையை கட்டிய தேவனான இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் அனுதினமும் ஐக்கியப்பட்டவர்களாயிருக்க வேண்டும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை முழுவதும் ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் என்பதை விட உங்களை மீட்டுக் கொண்ட, உங்களை தெரிந்து கொண்ட, உங்களை ரட்சித்த உங்கள் கர்த்தராக இயேசுவோடு நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதுதான் உங்களை தேவன் வரும் நாளில மறுரூபமாக்கும். ஹாலேலூயா. என் அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஆவியானவருடைய தெய்வீக அன்பு உங்க உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரியும். நீங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிற, பின்வாங்கி போயிருக்கிற எவரையும் தேவனண்டை கொண்டு வருவதில் மிக கவனமுள்ளவராயிருப்பீர்கள். இதில்தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். ஆகவே இந்த மூன்றாவது நாள் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அருமையான சகோதரர் ரெஜிஸ், பாஸ்டர் ரெஜிஸ் அவர்களுக்கும், மேடை அமைத்தவர்கள், பாடியவர்கள், இசைத்தவர்கள், போஸ்டர் ஒட்டியவர்கள், நோட்டீஸ் ஒட்டியவர்கள், ஒளிவொளி அமைத்தவர்கள், ஜெபித்தவர்கள், மன்றாடியவர்கள் எல்லாருக்கும், இந்த கூட்டங்களுக்காக இந்த மைதானத்தை சுத்த பண்ணுவதற்கு கூட அநேக தம்பிமார்கள், அநேக சகோதரங்கள் இரவு பகலாக அரும் பாடுபட்டு இந்த கூட்டங்களுக்காக உழைத்திருக்கிறார்கள். தேவன் எல்லாரையும் அறிவார். எல்லாருக்கும் தேவனுக்கு மகிமையாக ஒரு பலத்த கைகளை தட்டி எல்லாரும் உற்சாகப்படும். இந்த மேடையில இந்த நாளில வந்து ஜெபித்த இந்த கூட்டத்தை ஆரம்பித்த பாஸ்டர் காந்தி அவர்களுக்கும், இந்த மேடையில இருக்கிற இன்னும் மற்ற தெய்வ மனிதர்களுக்கும், இந்த மைதானத்தில் இருக்கிற பாஸ்டர்மார்கள், விசுவாசிகள், இந்த மைதானத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தி ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றுவாராக. என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவுக்காக நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை அடைந்து கொள்ளும்படி நான் ஆவலாய் முன்னோக்கி ஓடுகிறேன் என்று பரிசுத்த பவுல் சொன்னது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதற்காக கர்த்தரை நோக்கி முன்னோக்கி ஓடுவதுதான் கிறிஸ்தவத்தில் ஒரு மகா முக்கியமான ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜீவியம். ஆகவே இந்த நாடு இனி ஒரு மாபெரும் எழுப்புதலை பார்க்க போகிறது. அந்த எழுப்புதலுக்கு முன்பு கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், இந்தியாவில் இருக்கிற சபைகள், பாஸ்டர்மார்கள், போதகமார்கள், பிஷப்மார்கள், இன்னும் ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், மிஷினரிகள், விசுவாசிகள் என்று சொல்லி எல்லாரும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்திய தேசத்தில் மறுரூபமாக்கப்பட்ட ஒவ்வொரு பாத்திரங்களை கொண்டுத்தான் கர்த்தர் மகத்தான காரியங்களை இந்திய தேசத்தில் அவர் செய்து காட்டப் போகிறார். ஆகவே இந்த தேசம் எழுப்புதல் அடைவதற்கு கர்த்தாவே, என்னையும் என் பிள்ளைகளையும், என்னையும் என் மனைவி பிள்ளைகளையும், என்னையும் என் கணவன் பிள்ளைகளையும், ஆண்டவர் என்னையும் என்னுடைய சொத்து சுகங்களையும் நீர் எடுத்து பயன்படுத்தும் என்று அனுதினமும் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அனுதினமும் உங்களை ஒப்புக்கொடுங்கள். உம்மாலே எல்லாம் எனக்கு வந்தது, எனக்கு எதெல்லாம் உம்மால் வந்ததோ அவை எல்லாவற்றையும் உமது பாதத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன், எங்களெல்லாம் உமக்காக எடுத்து பயன்படுத்தும் என்று ஒப்புக்கொடுங்கள். தேவன் அவருடைய மகத்துவங்களை வெளிப்படுத்த உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அருமையான பாடல், அருமையான ஜபம், அருமையான துதி, அருமையான மன்றாட்டுகளோடு கூட நம்மை முழுவதுமா ஒப்பு கொடுத்து, தேவனே இன்றைக்கு என்னோடு நீர் பேசும், நானும் என் வீட்டாரும் உமக்கு சாட்சி உள்ளவர்களாக எழும்ப, ஆண்டவரே நானும் என் கணவன் பிள்ளைகளும், நானும் என் மனைவி பிள்ளைகளும், நானும் என் குடும்பத்தாரும், நானும் என் சபையாரும், நானும் ஆண்டவரே என் எதிர்காலமும், உமக்கு முழுவதும் சாட்சியாய் எழும்ப என்னோடு பேசும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் உங்களை முழுவதுமாய் ஒப்புக்கொடுங்கள். தேவன் தாமே அவருடைய அபிஷேக ஆவியால் உங்களை நிரப்பி ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை இயேசுவின் நாமத்தில் வாழும்படி உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். நேச பிதாவே, மாம்சமான யாவருக்கு நான் தேவனாகிய கர்த்தர் என்று உம்மை வெளிப்படுத்தினவரே, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும், எல்லா ஜனங்களும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவோம். நீ சித்தமுள்ளவர் ஆனீரே, முழு உலகத்தை ரட்சிக்க உம்மையே, உமது வார்த்தையை, உமது மகிமையை, உமது பரிசுத்தத்தை, உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய ஜீவனை, உமது மகனாக, மனித உருவெடுத்த ரட்சகராக, இயேசு கிறிஸ்துவாக, இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்த அந்த மகத்துவத்திற்காய் கோடி நன்றி சொல்லுகிறோம். அன்பின் ஆண்டவரே, எல்லாரையும் ஏக்கம் பொருட்டி என் ஜீவனை கையளிக்கிறேன் என்று சொல்லி உமது ஜீவனையே எங்கள் மீட்புக்காக கொடூரமான சிலுவையில கையளித்தீரே, நித்திய பலியானீரே, உமக்கு கோடி நன்றி. சிலுவையில நீ நொறுக்கப்பட்டதின் விளைவு ரத்தம் சிந்தப்பட்டது, மனித குலத்தின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சிலுவையில நீர் அடிக்கப்பட்டதின் விளைவு மனித குலத்தின் வியாதிகள் உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறது. சிலுவையில் உம்முடைய விழா கிழிக்கப்பட அனுமதித்தீர், அங்கிருந்து வடிந்த ரத்தத்தினால், ஜீவ தண்ணீரால், பரிசுத்த ஆவியால் நீர் அபிஷேகம் பண்ணுகிறீர். உம்முடைய ரத்தத்தால் மீட்டுக் கொண்ட மக்களை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற பரிசுத்த சபைகளை கர்த்தர் உலகம் முழுவதும் எழுப்பி உம்முடைய சத்தியத்தினாலே ஆண்டவரை ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழ செய்து ஆவியோடு உண்மையோடு உண்மை ஆராதிக்க செய்கிறேன். இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற இந்த திரள் மக்கள் மேல் மனம் இறங்கும் ராஜா, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் உமது அன்பின் கரத்தை நீட்டி அற்புதங்களும் அடையாளங்களும் சுகபலங்களும் அபிஷேகமும் விடுதலையும் ரட்சிப்பும் உண்டாக செய்வீராக. புல்லாத பிசாசை, மாய பிசாசை, இச்சை பிசாசை, அசுத்த பிசாசை, பொய் பக்தி பிசாசை, விக்கிர ஆவியின் பிசாசை, செத்து போன மனிதர்கள் பேரால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற எல்லா பக்தி மயங்களின் பிசாசின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். ஒவ்வொரு வீடுகளையும் கர்த்தர் ஜெப வீடுகளாய், துதியின் வீடுகளாய் மாற்றுவீராக. ஒவ்வொரு வீடுகளிலும் தேவனுடைய அடையாளங்கள், அற்புதங்கள் நடைபெறுவதாக. ஒவ்வொருடைய தனி வாழ்விலும் தேவனுடைய தொடுதல் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். மனுஷனால் ஆகிறது ஒன்றுமில்லை, எல்லாம் தேவனால் ஆகும். என்னை மறைத்து உமையே வெளிப்படுத்தும். இங்க வந்த அத்தனை மக்களையும் கர்த்தாவே உமது அப்போஸ்தல ஆவியால் நிரப்பிக்கொள்ளும். ஆத்தும் ஆதாயம் செய்வதிலே வாஞ்சி உள்ளவர்களாய் இவர்களை மாற்றும். ஜபாவியால் நிரப்போம். உம்மை நேசிக்கவும் உமது வேதத்தை நேசிக்கவும் கர்த்தாவே பலன் தாரும். மகிமையானவைகளை வெளிப்படுத்த நீர் வல்லவராயிருக்கிறேன். துதிகன மகிமைகளை உமக்கே தருகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்,
1: ஆமேன்.
0: கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 17 வசனம் 26-30 வரைக்கும் உள்ள வேத வசனம். நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும். லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும். ஜனங்கள் பெண் கொடுப்பதிலும் பெண் எடுப்பதிலும் கட்டுவதிலும் விற்பதிலும் வாங்குவதிலும் அவர்கள் முழுகியிருப்பார்கள். வானத்திலிருந்து அக்னியம் கந்தகம் வந்து எல்லாரையும் அழித்து போடும் போது என்ன நடந்ததோ அதே போல மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் மீட்டுக் கொண்ட சபைக்கு, ஊழியக்காரர்களுக்கு, ஊழியக்காரிகளுக்கு, விசுவாசிகளுக்கு கடந்த 2000 ஆண்டு காலமாக இந்த வேத சத்தியங்களை எச்சரிப்பையின் சத்தமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். இது உலகத்துக்கு போதிக்கப்பட்ட செய்தி அல்ல என்றால், நோவாவை பற்றியும் லோத்துவை பற்றியும் இந்த நாட்டில எத்தனையோ கோடி மக்களுக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் அவர்களுக்கு தெரியாத பட்சத்தில் இந்த நோவாவை பற்றியும் லோத்துவை பற்றியும் அவர்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஆக இந்த நோவாவின் காலம், லோத்துவின் காலம் என்று தேவன் 2000 ஆண்டு காலமாக கிறிஸ்தவ சபையாருக்கு, கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுக்கு, ஊழியக்காரிகளுக்கு, கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு என்ற இந்த எச்சரிப்பின் செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2 வருகை பற்றி போதித்த எந்த போதகரா இருக்கட்டும், இந்த நோவாவின் காலத்தை பற்றி, லோத்துவின் காலத்தை பற்றி போதித்திருப்பதை நீங்கள் அதிகமாக கேட்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் இதிலிருந்து மிக ஆச்சரியமான சில விஷயங்களை உங்களுக்கு போதிப்பது என்பது இன்றைக்கு உங்களுடைய சொந்த வாழ்க்கையில, இன்றைய சமுதாய வாழ்க்கையில, இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அநேக சம்பவங்களை நீங்கள் உணர்வடையவும், புத்தி அடையவும், நீங்கள் எச்சரிப்புக்குள்ளாக்கப்படவும், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் மாறவும், மனம் திரும்பி கர்த்தருடைய பாதத்தை நீங்கள் தேடவும், அது மகா பெரிய ஒரு ரட்சிப்பின், விடுதலையின் செய்தியின் ஆசீர்வாதமாய் அது இருக்க போகிறது. உங்களிடத்தில் எவ்வளவு கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் கணக்கு சொல்ல வேண்டியவர்கள் கர்த்தருக்கு. அதிகம் கொடுக்கப்பட்டவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்றார் கர்த்தராகிய இயேசு. ஆகவே நீங்கள் இதற்கு கீழ்ப்படியவும், இதன்படி நடக்கவும், இரண்டாவது நீங்கள் இந்த தேவனுடைய ஜீவனுள்ள சத்தியங்களை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லவும் கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். ஆகவேதான் கர்த்தர் இந்த செய்தியை இந்த நாளில் உங்களுக்கும் நமக்கும் சொல்லுகிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீர்களா, காடு மலை மேடெல்லாம் பிளாட் பண்ணி விற்பனை பண்ணுகிறார்கள். பிளாட் விற்பனைக்கு ஒரு கிரவுண்ட் இந்த விலை, தவண முறையில் வாங்கலாம், வீடு வாங்கலாம். இந்த போர்டு இல்லாத நாடு உலகத்தில் கிடையவே கிடையாது. முழு இந்தியாவும், ஏன் முழு தேசமும், முழு உலகமும், அமெரிக்காவில் போனாலும் கூட அங்க கூட பிளாட் விற்பனைக்கு போர்டு பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவில் போனா கூட வீடு விற்பனைக்கு, ஐரோப்பா நாடுகளுக்கு போனா கூட அங்க கூட வீடு விற்பனைக்கு, பிளாட் விற்பனைக்கு போர்டு இருக்கிறதை பார்க்கலாம். முழு உலகமும் இன்றைக்கு அதிகமாக விற்பனையாக கொண்டிருக்கிற ஒன்று நிலங்களும் வீடுகளும் தான். இது உலகத்தாருக்குரிய செய்தி. உலகம் முழுவதும் இந்த நிலங்களும் வீடுகளும் இன்றைக்கு விற்கப்பட்டு கொண்டு வருகிறது என்றால், நோவாவின் நாட்களில் நடந்தது போல, லோத்து நாட்களில் நடந்தது போல, மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும் என்றார் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து. இரண்டாவது, எங்கு பார்த்தாலும் திருமண நிகழ்ச்சிகள் தான், எங்கு பார்த்தாலும் திருமண சத்தங்கள் தான், மேலதால சத்தங்கள் தான். இப்ப மாப்பிள்ளை கிடைப்பது சுலபம், பெண்ணு கிடைப்பது சுலபம், ஆனா கல்யாண சத்திரம் கிடைக்கிறது தான் சுலபம் இல்லை. அது என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு தான் கல்யாணம் என்ற நிலைமைக்கு இன்றைக்கு உலகம் மாறி இருக்கிறது. அவ்வளவு திருமணங்கள், பெண் கொடுப்பதிலும் பெண் எடுப்பதிலும் அவர்கள் மூழ்கியிருந்தார்கள். உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் இது. மூன்றாவது, இந்த உலகம் முழுவதும் அனுதினமும் பூமி அதிர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சி நடக்காத நாள் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. இந்த உலகம் முழுவதும் வினோதமான கொள்ள நோய்கள் இன்றைக்கு உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. டெங்கு காய்ச்சல், காலையில காய்ச்சல், மாலையில மரணம். இப்போது தமிழ்நாடு முழுவதும் இந்த டெங்கு காய்ச்சலில தான் நூற்றுக்கணக்கான பேர் மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் தான் இப்பொழுது நாம் இருக்கிறோம். பன்றி காய்ச்சல், பன்றி மேல் இருக்கிற ஒரு கொசு

0: உடனே மரணம். ஆமென் அன்பானவர்களே. கொடூரமான நோய்கள், கொடூரமான கொள்ளை நோய்கள் உலகம் முழுவதும், உலகம் முழுவதும் கடல் இன்றைக்கு அதிகமான கொந்தளிப்பா இருக்கிறது. மீனவர்கள் மீன் பிடிக்க போக வேண்டாம் என்று எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். இந்த முழு உலகிலும் கடல் கொந்தளிப்பா இருக்கிறது. இந்த முழு உலகமும் இன்றைக்கு சீரழிந்த நிலையில் இருக்கிறது. சின்ன பிள்ளைகள் கையில எல்லாம் இன்றைக்கு செல்போன் வந்துவிட்டது. இன்டர்நெட்டை சின்ன பிள்ளைகள் எல்லாம் பயன்படுத்துகிறார்கள். அதை யாரும் தவிர்க்க முடியாது. ஆனால் அவர்கள் தேவனை அறிகிற அறிவு அடையாமல் இருப்பார்கள் என்றால், அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுகிற இதயம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால், இந்த செல்போன் வழியா இன்றைக்கு ஒளிபரப்புகிற எத்தனை அசுத்தங்களுக்கு அவர்கள் அடிமையாகி விடுகிறார்கள்.
1: இன்டர்நெட் வழியாக எவ்வளவு உபச்சார ஆசாபாசங்கள் ஒளிபரப்பப்படுகிறது. கோடிக்கணக்கான வாலிப பிள்ளைகள் அதற்கு அடிமையாகிறார்கள். சீரழிந்த ஒரு கலாச்சாரம், தாறுமாறான ஒரு கலாச்சாரம், வெட்கங்கெட்ட பாவம் நிறைந்த ஒரு கலாச்சாரம் முழு உலகிலே இன்றைக்கு தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. நோவாவி நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும் என்றார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவர் ஆபிராமை பற்றியோ, மோசையை பற்றியோ, ஏசா பற்றியோ, எசேக்கியேல் பற்றியோ, எருமியா பற்றியோ, மல்கியா பற்றியோ பேசாமல், இந்த நோவா, லோத்து என்று இந்த ரெண்டு தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்களை பற்றி ஏன் பேசினார்? அது மிகவும் அவசியம். இந்த நோவாவை லோத்து பார்த்ததில்லை, லோத்துவை நோவா பார்த்ததில்லை. நோவா வாழ்ந்த காலம் வேறு, லோத்து வாழ்ந்த காலம் வேறு. ஆனால் இந்த நோவா, இந்த லோத்து காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த உலகம் முழுவதும் நடக்கும் என்றார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அன்றைக்கு நோவா இருந்த ஊரில் தான் இந்த சம்பவங்கள் நடந்தது. லோத்து இருந்த சொதோம் கொமோராவில் தான் இந்த சம்பவம் நடந்தது. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு தேசத்திலும், ஒவ்வொரு பட்டணத்திலும், ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு தெருவிலும், ஏன் ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொருடைய தனி வாழ்விலும் இந்த சீரழிந்த சம்பவங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நோவாவும் இந்த லோத்துவின் காலம் என்று ஆண்டவர் சொன்னார். என்ன நடந்தது? நோவாவின் காலத்தில் ஒரு நியாயம் தீர்ப்பு இந்த உலகத்தின் மேல் வந்தது. அதிலிருந்து நோவாவும் அவருடைய மனைவி பிள்ளைகளும் தப்பிக்கப்பட்டார்கள். மற்றபடி உலகம் முழுவதும் இருந்த மக்கள் மழை வெள்ளத்தால் அழிந்து போனார்கள். லோத்து காலத்தில் சோதோம் கொமோராவின் மேல் ஒரு நியாயம் தீர்ப்பு வந்தது. அதிலிருந்து லோத்துவும் அவருடைய மனைவியும், அவருடைய ரெண்டு பிள்ளைகளும் தப்பிவிக்கப்பட்டார்கள் தேவனால். மற்றபடி சோதோம் கொமோராவிலிருந்து அத்தனை கோடி கணக்கான மக்களும், வானத்திலிருந்து நெருப்பும் கந்தகமும் விழுந்ததுனால அந்த சோதோம் கொமோராவை அழிந்து போனது. நோவா காலத்தில் ஒரு நியாயம் தீர்ப்பு, லோத்து காலத்தில் ஒரு நியாயம் தீர்ப்பு. அந்த நியாயம் தீர்ப்பிலிருந்து நோவா தப்பிக்கப்பட்டார். லோத்து காலத்தில் நியாயம் தீர்ப்பிலிருந்து லோத்துவும் அவருடைய குடும்பமும் தப்பிக்கப்பட்டது. அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் அந்த கடைசி காலத்தில் உலகத்திற்கு கடைசி நியாயம் தீர்ப்பை கர்த்தராக இயேசு கொண்டு வருகிறார். அந்த கடைசி நியாயம் தீர்ப்பில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக, தன் சொந்த மீட்பராக, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அக்கிரமங்கள் பாவங்களை மனம் திரும்பிவிட்டு, அவருடைய இரத்தத்தால் கழுவி, அவருடைய ஆவியால் கழுவப்பட்டு, யாரெல்லாம் ஆண்டவராக இயேசுவை தன் சொந்த இரட்சகராய், மீட்பராய் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும், அத்தனை கோடி பேரும், முழு உலகில ஆண்டவராய் இயேசு வரும் பொழுது அந்த நியாயம் தீர்ப்பிலிருந்து அவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள்.
0: உயிர்த்த கர்த்தரா இயேசுவோடு கூட நீ இருக்கணும். அதான் முக்கியம். பைபிள் என்ன சொல்கிறது என்பதை பார்.

தேவனுடைய சத்தியம் எங்கே போதிக்கப்படுகிறதோ அங்கே நீ இருப்பாய். பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற மகிமையுள்ள தேவனை எங்கே ஆராதிக்கிறார்களோ அங்கே நீங்கள் இருப்பீர்கள். அது ஒருவேளை சின்ன சபையா இருக்கலாம், ஒருவேளை 20 பேர் உள்ள இடமா இருக்கலாம், 10 பேர் உள்ள இடமா இருக்கலாம், 50 பேர் உள்ள இடமா இருக்கலாம், ஏன் 5000 பேர் உள்ள இடமா இருக்கலாம், அதுவெல்லாம் முக்கியம் இல்ல. கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்டவனாய் உட்பட்டவளாய் நீ வாழ்வதுதான் முக்கியம். பைபிள் என்ன சொல்கிறது என்று பாருங்கள், ரோமர் 8 முதல் வசனம், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல். பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை யார் வாழ்வார்களோ அவர்கள் மாம்சமா ஒரு நாளும் வாழ மாட்டாங்க, மாம்சிக ஆசா பாசங்கள் படி வாழ மாட்டாங்க. ஒரு காலத்துல வாழ்ந்தாங்க, அதுல இருந்து அவங்க மனம் திரும்பி மீட்கப்பட்டாங்க. அவங்க வந்து இச்சைப்படி எல்லாம் வாழ மாட்டாங்க, கண்ணின் இச்சைப்படி பார்க்கறதெல்லாம் இச்சிக்க மாட்டாங்க. நேற்று வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுவால் அவர்கள் மீட்கப்பட்ட பிறகு அந்த பழைய மனுஷன், அந்த பழைய மனுஷன் சிலுவையில அழிக்கப்பட்டது. அவர்கள் மறுபடியும் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்து விட்டார்கள். ஆக கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் வாழ்கிறவர்கள் மாம்சத்தின்படி வாழாமல் ஆவியின்படி வாழ்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்போ இல்லை. கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆக்கினேம் இல்லை, தீர்ப்பும் இல்லை. அலையிலையா, சத்தமா அலையிலையா என்று சொல்லுவோம் எல்லாருமா. பார்த்திருக்கலாம் என் அன்பான சகோதரனை, சகோதரிகளே, நீ மாம்ச சிந்தையிலே வாழ்ந்து உன் வாழ்க்கையை முடிப்பாய் என்றால் நீ நியாயம் தீர்ப்பில் ஆக்கின தீர்ப்புக்குட்படுவாய். 1 யோவான் 1:7 சொல்கிறது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. எந்த நிமிஷமும் உன் அக்கிரமங்களை உணர்ந்து, உன் பாவங்களை உணர்ந்து, உன்னுடைய கேடுகளை உணர்ந்து நீ மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் நீ தேடும் போது கர்த்தராக இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவன் உன்னை சுத்திகரிக்க காத்திருக்கிறார். என் தெரியுமா, நீங்கள் அந்த ஆக்கினை தீர்ப்பில போய் சேரக்கூடாதபடிக்கு உங்களை காப்பாற்ற, தப்புவிக்க. ஆகவே கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் மாம்சீயத்தின்படி நடக்க மாட்டாங்க, விருப்பு வெறுப்படி நடக்க மாட்டாங்க. கண்ட கண்ட சண்டை போட்டுக்கொண்டு, கண்ட கண்ட பகையோடு, கண்ட கண்ட விரோதங்களோடு, குரோதங்களோடு அவங்க குடும்பத்தை உடைச்சு, இவங்க குடும்பத்தை உடைச்சு, இங்க இருக்கிற கதை அங்க சொல்லி, அங்க இருக்கிற கதை இங்க சொல்லி, அதெல்லாம் பழைய வாழ்க்கை, அதெல்லாம் மாம்சிக வாழ்க்கை. பொஞ்சாதி புருஷன் பொஞ்சாதிக்கு கலகம் பண்ணுவது, அண்ணன் தம்பி கலகம் பண்ணுவது, குடும்பத்தை உடைக்கிறது, பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுக்கிறது, அவங்க எதிர்கால பேரை கெடுக்கிறது, அதெல்லாம் மாம்சிக வாழ்க்கை, அதெல்லாம் பழைய வாழ்க்கை. அதிலிருந்தான் உங்களை ஆண்டவர் மீட்டெடுத்தார், அந்த சாக்கடையில் தான் மீட்டெடுத்தார். என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, நீ திரும்பவும் சாக்கடையில் வாழ்வதற்கு உன்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுக்கவில்லை. நீ திரும்பவும் ஒரு குப்பையிலே போய் வாழ்வதற்காக உன்னை ஆண்டவர் பரிசுத்த சபைகளில் உங்களை கொண்டு வந்து வைக்கவில்லை. நீ உன் மனைவியை விட்டுவிட்டு வேற யாரோ ஒரு பொம்பளையோட சுத்தின்னு இருக்கிறது, ஏதோ உனக்கு வசதி கிடைச்சி சொன்னா எங்கே திறந்திருக்கிற ஒரு சபையில போய் உட்காந்துட்டு நின்றுட்டு உட்காந்துட்டு கை தட்டிட்டு 20 முறை அலுவலியான்னு சொல்லிட்டு வர்றது, இதுதான் உங்களுக்கு சபை என்று நீங்க எண்ணிட கூடாது. அது உன்னை நியாயம் தீர்ப்பில் கொண்டு போய் நிறுத்தும். என்றால் நீ அக்கிரமக்காரனா அக்கிரமக்காரியா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். மறுபடியும் பிறந்த ஒரு வாழ்க்கை நீ வாழ தயாராயில்லை. ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வார்கள். இந்த உலகத்தில் அநேக மதங்களை சார்ந்தவர்கள் எல்லாரும் என்ன சொல்வார்கள், அவர் பாருங்க ஒரு பெரிய பக்திமான்க, ஓ இவரா, இவர் ரொம்ப பக்திமான்க, ரொம்ப பக்திமான்க, இவரு இவர் ரொம்ப பக்திமான்க என்று சொல்வாங்க. அது உலக மதங்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்ட ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகளே, விசுவாசிகளே, பக்திமான்கள் என்று சொல்ல மாட்டார்கள், சொல்லக்கூடாது. இவர்கள் ஆவிக்குரியவர்கள். கைகளை பலமாய்
தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷன், இவங்க ஒரு ஆவிக்குரிய குடும்பம், அவங்க ஒரு ஆவிக்குரிய சகோதரி, அவர் ஒரு ஆவிக்குரிய ஊழியன், அவர் ஒரு ஆவிக்குரிய தேவ மனுஷன். நாம் பக்திமான்கள் அல்ல, ஆவிக்குரியவர்கள், பரிசுத்த ஆவியால் மறுபடியும் பிறந்தவர்கள். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை வைத்து அழுகலையா என்று சொல்லுங்க. உங்களை யாராவது தெரியாதனமா, இதங்க இவரு ஒரு பக்திமான்க, இதங்க இவரு கூட ஒரு பக்திமான்க, ஒரு நிமிஷம் வாங்கங்க, நாங்க பக்திமான்கள் இல்லைங்க, நாங்க பரிசுத்த ஆவியானுடைய ஜனங்கள், ஆவிக்குரியவர்கள். உடனே திருத்தினோம், எல்லாம் அவெல்லாம் திருந்த மாட்டான், அல்லேலூயான்னு சொல்லுங்க கைகளை உயர்த்தி. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஏன் என்றால், நம்முடைய ரட்சகரும் மீட்பரமான இயேசு நம்மை அக்கிரமங்களிலிருந்து மீட்பதற்காக, நமது அக்கிரமங்களுக்காக, நமது துரோகங்களுக்காக, நமது அநியாயங்களுக்காக அவர் சிலுவையில நியாயமும் தீர்ப்பும் பெற்றுக் கொண்டார். கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹாலேலூயா. என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, ஆக என் அன்பானவர்களே, நோவா காலத்தில் ஒரு நியாய தீர்ப்பு, அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நோவாவும் அவருடைய குடும்பம் தப்பிக்கப்பட்டது, மற்றவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. லோத்து காலத்தில் ஒரு நியாய தீர்ப்பு, அந்த நியாய தீர்ப்பிலிருந்து லோத்துவும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டார்கள், மீட்கப்பட்டார்கள். மற்ற அத்தனை கோடி பேரும் நெருப்பால் அழிந்து போனார்கள். அதே போல் கர்த்தரும் ரட்சகர மீட்பரும் மான நம் ஆண்டவர் இயேசு வரும் நாளில அந்த கடைசி நியாய தீர்ப்பு இந்த முழு உலகத்தின் மேல் அவர் கொண்டு வருவார். அவருடைய ரத்தத்தால், அவருடைய ஆவியால் மீட்கப்பட்ட, அவருக்கு சாட்சியாக வாழ்கிற அத்தனை கோடி அத்தனை கோடி அத்தனை கோடி மக்களும் நியாய தீர்ப்பில் ஒருபோதும் பங்கடைய மாட்டார்கள். அவர்கள் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். கைகளை பலமாய் தட்டி கைகளுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். இதைதான் லூக்கா 17 அதிகாரத்தில் 34 வசனத்திலிருந்து 36 வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியில பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களை கொண்டு எழுதியிருக்கிறார். அந்த ராத்திரியிலே இருவர் படுத்திருப்பார்கள், படுக்கையில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருவர் கைவிடப்படுவார்கள். திரிகை திரிக்கிற ரெண்டு ஸ்திரீகள், அதாவது மாவரைக்கிற கல், மாவரைப்பு, திரிகை திரிப்பது அதான். காலையில உணவு தயாரிக்க, ரொட்டி தயாரிக்க, மத்தியானம் தயாரிக்க, மாலை இரவுல தயாரிக்க. அப்ப காலை மத்தியானம் மாலை திரிகை திரிப்பது. அதுல ரெண்டு பேரில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். வயலில் இருக்கிற ரெண்டு பேரில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். வயலில் இருப்பது என்பது பகல், திரிகை திரிப்பது காலையா இருக்கலாம், மத்தியானமா இருக்கலாம், மாலையா இருக்கலாம். படுக்கையில் இருந்த ரெண்டு பேர், அது நடு இரவு. அப்போ ஆண்டவர் வரும் நாளில இந்த உலகில் ஒரு நாடு பகலா இருக்கும், ஒரு நாடு காலையா இருக்கும், ஒரு நாடு மத்தியானமா இருக்கும், ஒரு நாடு மாலையா இருக்கும், ஒரு நாடு நடு ஜாமமா இருக்கும், ஒரு நாடு விடியற் காலையா இருக்கும். இப்ப பாருங்கள், இந்தியாவில 8:30, இப்ப அமெரிக்காவில இப்போது காலை 10 மணி, இப்ப பொழுது விடிந்து காலை 10 மணி. இப்ப அரேபியாவில் இப்ப என்ன நேரம், இப்பதான் அவங்களுக்கு 6 மணி, மாலை 6 மணி. இப்ப ஐரோப்பாவில் என்ன நேரம், இப்போது இப்பதான் அவர்களுக்கு மத்தியானம் 2 மணி ஐரோப்பாவில். இப்ப பிரான்ஸ், இது சிங்கப்பூர் மற்றும் மலேசியா மற்றும் பினாங்கு மற்ற தேசம் எல்லாம் இருக்கிறது, அங்கெல்லாம் இப்ப என்ன நேரம், இப்ப அங்க இரவு 11 மணி. இப்ப ஆஸ்திரேலியாவில் என்ன நேரம், இப்பொழுது அங்கு விடியற் காலை. பார்த்திருக்கலாம், ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு நேரத்தில் இருக்கிறது. என்ன நடந்தது, ஆண்டவராகிய கர்த்தர் வானத்தில் தோன்றும் நாளில் இந்த வானம் முழுவதும் மறைந்து போய்விடும் ஒரே நொடியில். அப்பொழுது இருவரில் ஒருவர் பறந்து போவார்கள், ஒருவர் கைவிடப்படுவார்கள். ஆண்டவருக்காக உத்தமமும் உண்மையுமாய் வாழ்ந்த ஒரு கணவன் அல்லது ஒரு மனைவி, ஒரு ஊழியன், ஒரு ஊழியக்காரி, ஒரு விசுவாசி, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி,
ஒரு அம்மா, ஒரு ஐயா, ஒரு பிள்ளை தேவனுக்காக வாழ்ந்தவங்க, அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி உத்தமமாக வாழ்ந்தவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இச்சை, அசுத்தம், அக்கிரமம், குடி, காமம், விபச்சாரம், வேசித்தனம், மாய்மாலம், துரோகம், துன்மார்க்கம், சொல்லுன்னா பாவம், அக்கிரமான சிந்தை, அக்கிரமம், அக்கிரமம், விட முடியாத துரோகங்கள், விட முடியாத அக்கிரமங்கள், அவங்க எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஏன்? அவங்க பாவம் அவங்களை கெட்டியா பிடிச்சுக்கும், பறக்க விடாது. ஆனால் அவர்களுடைய பரிசுத்தம் அவர்களை பறக்க வைத்தது. இது உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடக்கும். அப்ப இப்ப அநேக விசுவாசிகள் செத்து போய்விட்டால் என்ன நடக்கும், என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் இதை மிகவும் தெளிவாய் உலகம் அறியும்படி தனது ஊழியக்காரர்களை கொண்டு ஆவியான தேவன் மிக தள்ள தெளிவாய் இந்த சத்தியத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 4:16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆறாவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த உலகம் முழுவதும் அனுதினமும் சாகர் அத்தனை கோடி பேரும் எழுந்திருக்க மாட்டார்கள். இந்த உலகம் முழுவதும் அனுதினமும் சாகர் அத்தனை கோடி பேரும் எழுந்திருக்க மாட்டார்கள். ஆண்டவர் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். மற்றவங்க யாரும் எழுந்திருக்க மாட்டாங்க. அவங்க ஆத்மாக்கள் பாதாளத்தில் அப்படியே இருக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து பறந்து செல்வார்கள். 1 தெசலோனிக்கர் 4:17 பின்பு உயிரோடு இருக்கிற நாமம், இதைத்தான் லூக்கா 17 நாம் படித்தோம், ரெண்டு பேரில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று. பின்பு உயிரோடு இருக்கிற நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு கோடி கோடி நன்றி சொல்வோம். சத்தமா எல்லாரும் கைகளை வச்சு அல்லேலூயா என்று சொல்லலாம். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர்கள் ரெண்டு பேரில் ஒருவர் பறந்து போனார், ஒருவர் விடப்பட்டார். ஒருவேளை புருஷன் பறந்து போகலாம், மனம் திரும்பியவன், அக்கிரமக்காரியான மனைவி விடப்பட்டால், அல்லது உத்தமமா இருந்த மனைவி பறந்து சென்றால், துன்மார்க்கனான விபச்சாரக்காரனான புருஷன் படுத்து படுக்கையில் அப்படியே தூங்கி கொண்டுதான் இருந்தார். அண்ணன் தம்பியில ஒருத்தர் பறந்து போயிட்டாரு, உலகத்துக்காகவே நான் வாழ்வேன் அப்படி இருந்தவங்க படுக்கையில விடப்பட்டாங்க. அது உயிரோடு இருக்கிறவர்கள். மரித்தவர்கள் என்ன எடுத்து பாருங்க, கிறிஸ்துவுக்கள் மரித்தவர்கள் முதலாவது பறந்து சென்றார்கள். மற்றவங்கெல்லாம் பாதாளத்தில் இருந்தார்கள். அந்த பறந்து சென்றவர்களோடு கூட புதிய எருசலேமிலே கர்த்தர் 1000 அரசாட்சியை நடத்துவார். கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அந்த 1000 அரசாட்சியில பரிசுத்தவான்களும் பரிசுத்தவதிகளும் உலகம் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய ஆவியால் கழுவப்பட்டு அனுதினமும் சிலுவை சுமந்து உத்தமத்தில உண்மையில வாழ்ந்த அத்தனை கோடி, அத்தனை கோடி, எண்ண முடியாத அத்தனை கோடியும் எடுக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டியானவருடைய நித்திய ராஜ்யத்தில் அவர்கள் 1000 ஆட்சி செய்தார்கள். அதற்கு பிறகு இரண்டாவது உயிர்த்தெழுதல் நடைபெறும். இந்த உலகில் மரித்த பறந்து செல்லாத அத்தனை கோடி பேரும் இரண்டாவது உயிர்த்தெழுதல் எழுவார்கள். கர்த்தர் நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் அமர்ந்து ஒவ்வொருவரையும் அவர் நியாயம் விசாரிப்பார். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.